தேவனுடைய பிள்ளைகளாக மாறினவுடனே உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிட்டிவிடும் என்று நினைக்கிறீர்களோ, அது உண்மையல்ல. சிலர் அவ்வப்போது சொல்வது என்ன தெரியுமா, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இருந்ததைக் காட்டிலும் இப்பொழுது அதிகமான பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்வதுண்டு. உங்கள் வாழ்க்கை முறை புதிதாகவும் வித்தியாசமானதாகவும் புதிய அணுகுமுறையுடனும் இருப்பதினாலே முன்பை விட தற்போது எதிர்கொள்ளும் நிலைமைகள் அதிக சவால் நிறைந்ததாகத்தான் காணப்படும். நீங்கள் இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களோ அல்லது பெறாதவர்களோ யாராக இருந்தாலும் வாழ்வில் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் கிறிஸ்துவின் அன்பை அனுபவமாக பெற்றவர்கள் வாழ்விலே இருக்கும் பிரச்சனையில் ஒரு வித்தியாசம் உண்டு. அது என்ன தெரியுமா, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகிய மாறினவுடனே மிகப்பெரிய பாக்கியத்தை பெறுகிறீர்கள். அது என்னவென்றால், அன்பான பரலோக தகப்பன்தாமே உங்களை வழி நடத்துவார், உங்களை நிர்வகிப்பார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை பலப்படுத்துவார். ஆகவே வாழ்வின் எந்த ஒரு தனிப்பட்ட பிரச்சனைகளையும் உங்களால் எதிர்கொள்ள முடியும். ஆகவே இந்த நாள் நிகழ்ச்சியிலே ஜபத்தின் மூலம் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வது எப்படி என்பதை அறிந்து கொள்வோம். 2 நாளாகமும் 20 அதிகாரத்திற்கு உங்கள் வேத புத்தகத்தை சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த அதிகாரத்தின் காலத்திலே யோசபாத் யூதாவில் ஆட்சி செய்து வந்தான். தன் வாழ்நாளிலே தனது தேசத்தின் மக்களை தேவனை நோக்கும்படி செய்தான். திடீரென்று 3 தேசத்து மக்கள் தனக்கு எதிராக யுத்தம் செய்யும்படி வருகிறதை கேள்விப்படுகிறான். இந்த நிர்பந்தமான நிலைமையிலே அவன் செய்த செயலானது நம் வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்கொண்டாலும் அதை சவாலோடு சந்திப்பதற்கு உதவி செய்கிறதாய் இருக்கிறது. இப்பொழுது நான் 2 நாளாகமும் 20 அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கத்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். அப்படியே யூத ஜனங்கள் கத்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கத்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கத்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூத ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களெல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க முடியாது. நான் இப்பொழுது வாசித்த 6வது வசனத்தை பார்த்தால் அது முற்றுப்புள்ளி வைக்கப்படாத ஒரு நீண்ட தொடர் ஜபமாக இருப்பதை காணலாம். இந்த புத்தகத்தின் 19வது அதிகாரத்தை சற்று பார்ப்போம் என்றால் அங்கே யோசபாத் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த அதிகாரத்தில் உள்ள 1 சில வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். 3-4 வசனங்கள், ஆகிலும் நீர் விக்கிர தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான். யோசபாத் எருசலேமிலே வாசமாயிருந்து திரும்ப பெயர் செபா தொடங்கி எப்ராயும் மலை தேசம் மட்டுமல்ல ஜனத்திற்குள்ளே பிரயாணமாய்ப்போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினான். யோசபாத் நியாயாதிபதிகளை நோக்கி சொன்னது என்ன என்பதை 7வது வசனத்தில் பார்க்கலாம். ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகத்தாட்சியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்தில் செல்லாது என்றான். தொடர்ந்து யூத தலைவர்களிடம் யோசபாத் சொன்னது என்ன என்பதை 9வது வசனமும் 11வது வசனத்தின் பின்பாகமும் கூறுகிறது. அந்த வசனங்களையும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோசபாத் யூத தலைவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். ஆம், இந்த வார்த்தைகளை கூறின அரசன் பயபக்தி உள்ளவனாய் தேவனுடைய மக்களை அரசாண்டு வந்தான்.
தனது பொறுப்பை நேர்த்தியாக நிறைவேற்றினான். மக்களை நீதியான பாதையிலே வழி நடத்தினான்.

0: இந்த நிலையிலே திடீரென்று அவனை நோக்கி பகைஞரின் படை வர ஆரம்பித்தது. இதுபோன்ற பிரச்சனையை நாம் எதிர்கொள்வோமானால் அதை தீர்ப்பதற்கு நாம் என்ன செய்வோம்? ஜெபிக்கிறோமா? நம்மில் பலர் உடனடியாக நண்பர்களையோ அல்லது தெரிந்த நபர்களையோ நாடிச் செல்வதுண்டு. ஆனால் தேவன் மாத்திரமே சிறந்த வழியை வைத்திருப்பார். உங்கள் பிரச்சனையின் தன்மை எதுவாக இருந்தாலும் சரி, அது சாதாரணமானதோ அல்லது சிக்கலானதோ, அது சிறியதோ அல்லது பெரியதோ, எப்படி இருப்பினும் உங்கள் வாழ்வில் இருக்கும் சில பிரச்சனைகளை எழுதிக் கொள்ளுங்கள். மேலும் நான் சொல்லப்போகும் நான்கு உண்மைகளையும் எழுதுங்கள். தேவனுடைய சத்தியத்தின் அடிப்படையில் பார்த்தால் நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளின் அளவு உண்மையாகவே சுருங்கி போகும். முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், தேவன் நம் பிரச்சனைகளை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இந்த அடிப்படை உண்மை நம் வாழ்வில் முக்கியமற்றதாக இருக்குமானால் நாம் ஏன் ஒவ்வொரு நாளையும் ஜெபத்துடன் ஆரம்பிக்க வேண்டும்? தேவன் நம் பிரச்சனைகளில் அக்கறை காட்டவில்லை என்றால் ஏன் நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும்? அன்புக்குரியவர்களே, நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் தேவன் அக்கறை கொண்டுள்ளார். ஆகையால் நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகர் என்று நாம் நம்பும்போது தேவன் நம்மோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அதன்படி நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். தேவ அன்பாலான இந்த உறவிலிருந்து அல்லது தேவனிடமிருந்து எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறினதன் நிமித்தம் அவர் நம்முடைய பிரச்சனைகளை குறித்து அக்கறை காட்டுவராக இருக்கிறார் என்பது நான் அறிந்து கொண்ட ஒரு உண்மையாகும். நம்மை நிபந்தனையற்ற முறையில் நேசிக்கும் நம் அன்பின் தகப்பன் தம்முடைய பிள்ளைகளாகிய நம் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை கண்டு காணாமலும் அக்கறை காட்டாமலும் இருக்கவே மாட்டார். கர்த்தருடைய ஜெபத்தை குறித்து சற்று யோசித்து பாருங்கள். அனுதின ஆகாரத்திற்காகவும் நம்மை பாதுகாக்கும்படியாகவும் நாம் சோதனைக்குள் உட்படுத்தப்படாமல் தீமையை நின்று ரட்சிக்கும்படியாகவும் நாம் மன்றாட வேண்டும் என்று இந்த ஜெபத்திலே அவர் கூறியுள்ளார். நம்மை எதிர்கொள்ளும் பிரச்சனைகளில் தேவன் அக்கறை உள்ளவராக இராவிட்டால் நீ இந்த விதமாக ஜெபிக்க வேண்டும், உன் அனுதின ஆகாரத்திற்காக இந்த விதமாக மன்றாட வேண்டும், நீ தீமையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டுதல் செய்ய வேண்டும், நீ மன்னிப்புக்காக தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி மற்றவர்களையும் மன்னிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்க மாட்டாரே? நம் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியை குறித்தும் தேவன் அக்கறை கொண்டிராவிட்டால் தனிப்பட்ட குறிப்பிட்ட திட்டவட்டமான முறையிலே நாம் விண்ணப்பம் செய்யும்படியான ஜபத்தை அவர் நமக்கு தந்திருப்பாரோ? நிச்சயம் தந்திருக்க மாட்டார். அப்படியானால் அவர் நம்மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளின் ஒவ்வொரு பக்கத்திலும் அவர் இருக்கத்தான் செய்கிறார். நம்மை குறித்த அனைத்து காரியங்களிலும் தேவன் அக்கறை கொண்டவராக இருக்கிறார். மிக முக்கியமாக நாம் சிக்கியிருக்கிற பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் ஆர்வம் கொண்டுள்ளார். சங்கீதம் 68:19 நாம் பார்ப்போமானால் அவர் சொல்வது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த தேவன் சர்வ வல்லமையுள்ள அன்பின் தகப்பனாக இருக்கிறார் என்பதை நம் இருதயத்தில் அறிய வேண்டும். அவர் தம்மை குறித்து கூறும்போது அவரே பூமியின் ராஜ்யங்களையெல்லாம் ஆட்சி செய்கிறவர், வல்லமையும் கனமும் அவரது கையில் இருக்கிறது என்று கூறியுள்ளார். ஆகவே அவருக்கு முன்பாக எந்த ஒரு செயலும் மட்டுமல்ல எந்த ஒரு தனிநபரும் எதிர்த்து நிற்க முடியாது. அப்படியானால் நம் வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனையை சந்தித்தாலும் சர்வ வல்லமையுள்ள அனைத்து மேன்மையுள்ள தேவனிடத்தில் நாம் வரலாமே? அன்பு நிறைந்த தகப்பனான அவர் நம் வாழ்வில் ஒவ்வொரு அம்சத்தை குறித்தும் அக்கறைப்படுகிறார். அது உங்கள் பள்ளிக்கூட பாடமானாலும் சரி, அல்லது உங்கள் பண தேவையானாலும், அல்லது உங்கள் வீட்டு மக்களுடன் நீங்கள் கொண்டிருக்கும் உறவானாலும், அல்லது நீங்கள் செய்யும் பணியானாலும், உங்கள் சரீர சுகமானாலும், எதுவானாலும் அன்பானவர்களே, அவற்றை குறித்த அக்கறையுடன் அவர் இருக்கத்தான் செய்கிறார். காரணம், அவ்வளவாய் அவர் நம்மீது பாசத்தோடு காணப்படுகிறார். இதுவரை நாம் முதல் பாடமான தேவன் நம் வாழ்வில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் அக்கறை கொண்டுள்ளார் என்பதை அறிந்து கொண்டோம். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ளப் போகும் பாடத்தை சற்று எழுதிக் கொள்ளுங்கள். நம் பிரச்சனைகளை காட்டிலும் தேவன் பெரியவர். இது எவ்வளவு பெரிய சத்தியம் பாருங்கள். ஒருவேளை தேவன் பிரச்சனையை காட்டிலும் பெரியவராக இராவிட்டால் எதற்காக நம் நேரத்தை ஜபத்திலே விரயம் செய்ய வேண்டும்? தேவன் பிரச்சனையை காட்டிலும் பெரியவராக இராவிட்டால் நம் அனைவரின் நிலைமையும் கேள்விக்குறியாகவே இருக்கும். இந்த உலகத்தில் வாழும் அனைவரின் வாழ்விலும் ஏதோ ஒன்றை சார்ந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. அது குடும்பத்தையோ, பணத்தையோ, தொழிலையோ, எதிர்காலத்தையோ, தங்கள் பாதுகாப்பையோ, சுய மதிப்பீட்டையோ, ஏதோ ஒன்றை சார்ந்ததாக இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தேவன் நம்மை குறித்த அக்கறை மட்டும் கொண்டவராய் இராமல் நம்மிடம் இருக்கும் பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். எரேமியா 32:17 27 வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இந்த வசனம் எழுப்பும் கேள்விக்கு பதில் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனபடியினாலே நீங்களும் நானும் தேவனிடத்தில் வந்து, ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை, இது பார்ப்பதற்கு முடியாத செயலாகவே தெரிகிறது, எந்த பக்கம் திரும்ப வேண்டும் என்றும் குழப்பத்துடன் இருக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நான் அறிவேன், அது என்னவென்றால் தேவன் என் தனிப்பட்ட வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை அக்கறை உள்ளவராக காணப்படுகிறார். என் தேவன் எந்த பிரச்சனையை காட்டிலும் பெரியவராக இருக்கிறபடியால் அவற்றையெல்லாம் எங்களால் அவர் முன் நிச்சயம் கொண்டு வர முடியும். ஆனால் சில வேளைகளிலே நான் நினைப்பது என்ன தெரியுமா? ஆ தேவனே, நான் என்ன செய்யப் போகிறேனோ, இந்த இக்கட்டான நிலையை நான் எவ்விதம் சமாளிப்பேனோ என எண்ணுகிறேன். என் அன்பு நண்பனே, ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், நாம் பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளும்போது அவர் என்றுமே தம்முடைய கைகளை கட்டிக்கொள்ள மாட்டார். சர்வ ஞானமும் கொண்ட அவர் நீங்களும் நானும் பிரச்சனைகளை கடந்து வருவதற்கு முன்பே அதை அவர் அறிவார். கடந்த காலங்களையும் நிகழ்காலங்களையும் வருங்காலங்களையும் அவர் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அதன் முழு விவரங்களோடு அறிந்திருக்கிறார். இந்த பிரச்சனையை எவ்விதம் தீர்க்க முடியும் என்பதை அவர் தெளிவாக அறிந்திருக்கிறார். ஜபத்தின் மூலமாக என் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு என்று நாம் நம்பும்போது, முதலாவது தேவன் என்மேல் அக்கறை கொண்டுள்ளார் என்றும், இரண்டாவதாக தேவன் பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக நீங்களும் நானும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும்போது தேவனுடைய சமூகத்தை நாட வேண்டும். இங்கே நாம் யோசபாத்தை சற்று பார்க்கப் போகிறோம். அவன் மிகவும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறான். தனக்கு எதிராக எதிராளி வருகிறான் என்பதை யோசபாத் கேள்விப்பட்டவுடனே அவன் என்ன செய்தான் என்பதை 2 20:3 கூறுகிறது. நீங்கள் பயப்படுகிற நேரங்களில் மட்டும் ஜெபிக்கலாமா? நிச்சயமாக ஜெபிக்கலாம். நீங்கள் பயப்படாத நேரங்களிலும் ஜெபிக்கலாமா? ஆம், அப்பொழுது கூட ஜெபிக்கலாமே. அப்படியானால் எப்போது ஜெபிக்காமல் இருப்பது? என்னை பொறுத்த மட்டும் எப்போதுமே நாம் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. சிலர் நீங்கள் பயப்படுவதின் நிமித்தமாகத்தானே ஜபிக்கிறீர்கள் என்று கேட்கலாம். அதற்கு பதில் ஆம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்கின்ற எந்த ஒரு மனிதனும் நான் எந்த ஒரு பயமும் இல்லாமல் வாழ்கிறேன் என்று திட்டவட்டமாக சொல்லவே முடியாது. சில சமயங்களில் நமக்கு வரும் பயம் நம்மோடு நீடித்திருக்காது, ஒரு சில நிமிடங்களோ அல்லது நேரங்களோ மட்டும் இருக்கும். சில செய்தியை கேட்கும்போது நமக்கு ஏற்படும் பயங்கள் நமக்கு கவலையை உண்டு பண்ணும். ஆனால் அதுவும் பறந்து போக நேரிடலாம். ஆனால் எப்படியோ நாம் பயப்படுகிற சூழ்நிலையிலே தேவனுடைய சமூகத்தை தேட வேண்டும். இதைத்தான் யோசபாத் செய்தான். இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை தேடுவது யோசபாத்தின் பழக்க வழக்கமாக இருந்தது என்பதை 2:19:3 கூறுகிறது. இந்த வசனத்தின்படி தேவனை தேடும் பழக்கம் துர்ச்செய்தியை கேட்பதற்கு முன்பே யோசபாத்திடம் இருந்தது என்பது தெளிவாகிறது. நாட்டு நடப்புகளெல்லாம் சரியாக செயல்படும் போதே இந்த பண்பு அவரிடம் இருக்கத்தான் செய்தது. யோசபாத்தின் வாழ்விலே தேவன் செயல்பட்டார். அவனது ஆட்சியிலே மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் இருந்தது. அந்த சமயத்திலும் யோசபாத் தேவனுடைய சமூகத்தை தேடுவதில் தவறிப்போகவில்லை. அநேகர் ஒரு உண்மையை மறந்து போய்விட்டார்கள். அது என்ன தெரியுமா? உங்கள் வாழ்விலே நீங்கள் பிரச்சனையை எதிர்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால், பிரச்சனை இல்லாத சமயத்திலும் தேவனுடைய சமூகத்தை தேடுங்கள். எல்லாம் நலமாக நடைபெறும் போதும் தேவனுடைய முகத்தை நாடுங்கள். வாழ்விலே யாவும் கிரமமாக செல்லும் போது மகிழ்வோடும் மன ரம்யத்தோடும் இருந்து ஆராதியுங்கள், துதியுங்கள், தேவனுடைய வசனத்தை வாசியுங்கள், அவரை குறித்து தியானம் பண்ணுங்கள். இதை விட்டுவிட்டு பிரச்சனை வரும்போது மட்டும் நீங்கள் தேவனை தேடினால் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய நிலை வரத்தான் செய்யும். உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் அல்லல் படுவீர்கள், உங்கள் பொறுமையில் தோற்றுப்போவீர்கள். சில பிரச்சனைகளை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு மேல் உங்களால் தாங்க முடியாமல் துவண்டுதான் போவீர்கள். கிறிஸ்துவின் அன்பை அறிந்தவர்கள் காலையில் எழுந்ததும் உடனடியாக தேவனை குறித்தே சிந்திக்க வேண்டும். இந்த நாள் மட்டும் அவர் நம் வாழ்வில் செய்த நன்மைகளை யோசித்து பாருங்களேன். நம் தேவன் அன்புள்ள தகப்பனாக இருக்கிறபடியால் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்விலே சில நலமான செயல்களை செய்வார். சகோதரனே, நீங்கள் சொல்வதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் எனக்கு இருக்கும் பிரச்சனைகள் மனபாரங்கள் என்ன என்பது உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க எவ்விதம் என் வாழ்விலே தேவன் நல்லவராக இருக்க முடியும் என்று நீங்கள் சொல்லலாம். இதை கேட்டுக் கொண்டிருக்கும் என் அன்பு நேயர்களே, பல சமயங்களில் தேவன் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை உபயோகித்து நாம் இதுவரை கற்றுக்கொள்ளாத பெரிய உண்மைகளை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இங்கே தேவன் நம் வாழ்விலே சில நன்மைகளை செய்யவே தீர்மானித்திருக்கிறார். நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் அவர் ஏதோ ஒரு உண்மை செய்யவே ஆயத்தமாக உள்ளார். அப்படியானால் நம் வாழ்விலே எந்தவித வேதனையும் மனபாரமும் கஷ்டமும் குழப்பமும் வராது என்று சொல்லிவிட முடியுமா? முடியாது. இந்த அனுபவங்கள் ஒவ்வொன்றின் மூலமாக நம் வாழ்வில் நலமான செயல்களை தேவன் செய்ய உள்ளார். எப்பொழுதெல்லாம் நம் வாழ்வில் பிரச்சனைகளையோ எந்த ஒரு கஷ்டத்தையும் எதிர்கொள்வோமோ அச்சமயங்களில் முதலாவதாக நம் வாயிலிருந்து தேவனை அப்பா என்று அழைத்து நம் நிலைமைகளை அவரிடம் சொல்ல வேண்டும். தேவனை அப்பா என்று அழைப்பதன் மூலம் நாம் அவரை சார்ந்திருக்கிறோம் என்பதையும் அவரின் பிரசன்னத்தை நாம் அறிந்திருக்கிறோம் என்பதையும் ஒத்துக்கொள்கிறோம். மேலும் நாம் அவரிடம் வர ஆயத்தமாக இருக்கிறோம் என்றும் அவரும் நம்மிடம் வர ஆயத்தமாக இருக்கிறார் என்றும் ஏற்றுக்கொள்கிறோம். அப்பா என்று தேவனை அழைப்பதின் நிமித்தம் நாம் இருக்கின்ற நிலையில் அவரும் பங்கு கொள்கிறார் என்பதை அறிக்கை செய்கிறோம். நாம் தேவனை அப்பா என்று அழைப்பதை கேட்க அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். இந்த ஒரு வார்த்தையை கொண்டு நீங்கள் தேவனை அழைப்பதன் மூலம் நீங்கள் என்றுமே குறைந்து போகாத முடிவே இல்லாத தேவ ஞானத்துடனும் வல்லமையுடனும் தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள். அவரும் நம்முடைய பிரச்சனைகளில் ஈடுபட்டு அதிலிருந்து விடுவிக்கிறார். நான்காவதாக, நமக்கிருக்கும் பிரச்சனைகளுக்காக நாம் மற்றவர்களையும் ஜெபிக்க சொல்ல வேண்டும் என தேவன் விரும்புகிறார். நம் மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். 2 நாளாகமும் 20:3 கூறுவது என்ன என்பதை வாசிக்கிறேன். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். தான் எதிர்கொள்கின்ற இந்த பிரச்சனைக்காக தான் மட்டும் ஜெபிப்பது என்பது போதுமான செயலாகாது என்பதை யோசபாத் அறிந்திருந்தான். என் வாழ்க்கையை நானே கையாள முடியும் என்று சில சமயங்களில் நாம் எண்ணுவதுண்டு. நானும் அவ்விதம் எண்ணியிருக்கிறேன். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்ன தெரியுமா? நம்முடைய பிரச்சனைகளை நாமத்தான் கையாள வேண்டும் என்பதில் தேவனுக்கு விருப்பம் கிடையாது. நம் பிரச்சனையில் நாம் மற்றவர்களையும் ஈடுபட செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இனி சற்று கவனியுங்கள். உங்கள் உள்ளான இருதய வாஞ்சியை மனம் திறந்து ஒருவரிடமோ அல்லது இரண்டோ அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களிடமோ நீங்கள் பகிர்ந்து கொண்டு அதன் மூலம் ஜப பங்காளரை ஏற்படுத்த வேண்டும். அதுவே விசுவாசிகளாகிய நீங்கள் இந்த உலகத்தில் கொண்டிருக்கும் மிகப்பெரிய சொத்தாகும். அவர்களிடம் உங்கள் மனதை திறந்து தனிப்பட்ட ஜப குறிப்புகளை பகிர்ந்து கொள்ளலாம். அவர்கள் உங்களுடன் இணைந்து ஜபிப்பார்கள். ஆம், ஜப பங்காளரை காட்டிலும் மேன்மையான சொத்து எதுவும் கிடையாது. உங்கள் ஜப பங்காளர் உங்கள் வாழ்க்கை துணையாகவோ உங்கள் பிள்ளைகளாகவோ அல்லது உங்கள் நண்பராகவோ இருக்கலாம். ஊழியத்திலேயும் வாழ்விலேயும் நான் இந்த நிலையை எட்டுவதற்கு என் வாழ்க்கையில் அக்கறை கொண்ட மக்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம் வாழ்க்கை பாரங்களையும் பரவசமான அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு நமக்கு இருக்கும் ஜப பங்காளரை விட மேன்மையானது எதுவுமே இருக்காது. இங்கே தான் மட்டும் இந்த பிரச்சனையில் ஈடுபடுவது தேவனின் எண்ணமல்ல என்பதை யோசபாத் தெளிவாக அறிந்திருந்தான். ஒரு பிரச்சினைக்கான தீர்வை கொண்டு வருவதில் தேவன் மிகவும் அற்புதவிதமாக செயல்படுகிறவர். ஆகவேதான் யோசபாத் தான் எதிர்கொண்ட பிரச்சனையில் மற்ற மக்களையும் பங்கு பெறச் செய்தான். அவன் முழு தேசத்தையும் திரண்டு வரச் செய்தான். அவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். தேவ மக்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் போதும், அவரிடத்தில் வேண்டுதல் செய்யும் போதும், அவருடைய முகத்தை தேடும் போதும் மிகவும் அற்புதமான செயல் நடைபெறும். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் பிரச்சனையை பெரிதாக்காமல் தகப்பனான தேவனுடன் உள்ள உங்கள் உறவை பெரிதாக்குங்கள். அதனால் நிச்சயம் நன்மை உண்டாகும். நாம் தேவனை தகப்பனே என்று அழைக்கும் போது நாம் அவரது மகனாக மகளாக இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துகிறோம். எபிரேயர் 13:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கூறியிருக்கிறார். நாம் தேவனை தகப்பனே என்று முணுமுணுப்புடன் சொன்னாலும் உறக்கச் சொன்னாலும் நாம் தேவனுடைய குமாரனாக குமார்த்தியாக இருக்கிறோம் என்பது தெளிவாகிறது. அந்த அன்பு தகப்பன் நம் வாழ்வின் தேவைகளை சந்திக்கவும் நமக்கு வழிகாட்டவும் உதவி செய்யவும் கடமைப்பட்டுள்ளார்.
1: உங்கள் பிரச்சினைக்கான தீர்வு தேவனிடத்தில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அவருடைய வழிகாட்டுதலை மிகவும் நேர்த்தியாக விருப்பத்தோடு பின்பற்றி செல்ல வேண்டும். உங்கள் கருத்துக்களை சற்று ஓரம் வைத்துவிட்டு தேவனுடைய வழிநடத்துதலுக்கு சரி என்று சொல்லுங்கள். நீங்கள் விருப்பத்தோடு தேவனை பின்பற்றினால் உங்கள் குழப்பத்துக்குரிய பதிலுக்கு நேராக அவர் உங்களை நடத்துவார். அநேக வேளைகளில் ஜெபத்தை நாம் கடைசி வாய்ப்பாக பயன்படுத்துகிறோம். நம்முடைய அனைத்து சொந்த முயற்சிகளும் கைகூடி வராத பட்சத்திலே ஜெபத்தை தப்பிச் செல்வதற்கான இறுதி வழியாக நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் எல்லா நிலைமைகளிலும் ஜெபமே முதலிடம் பெற வேண்டும் என்பதை யாக்கோபு 5:13-16 நமக்கு கூறுகிறது. வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாடக்கடவன், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231
3: கால் பண்ணுங்கள். அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

நீங்க ஆராதிக்கும் போது உங்களை அழுக வச்சவங்க உங்களை அவமானப்படுத்துறவங்க நினைச்சு ஆராதிக்காதீங்க. நீங்க அழுத போது நீங்க இன்வைட்டே பண்ணாம உன் அட்ரஸ் தேடி வந்து உன் கண்ணீரை தொடச்சாரு பாத்தியா, அவரை நினைச்சு நான் அழுக போதெல்லாம் ஒருத்தர் இருக்கிறாரு என்னை அரவணைக்க என்னை பாதுகாக்க ஒருத்தர் இருக்கிறாரு அதை நினைச்சு ஒரு டேஸ்டோட கத்தரை ஆராதிக்கலாமா? ஆ போடுப்பா.

0: நீங்க கூப்பிடுறது எப்படி தெரியுமா இருக்கணும், நீங்க கூப்பிடுறது ஆண்டவர் அப்படி உருக்கிற மாதிரி கூப்பிடணும். நீங்க எப்போ வருவீரோ அப்படி இல்ல காட் கொடு தம்பி,
1: எப்போ வருவீரோ
0: புரியுதா நான் சொல்றது. உங்க வீட்டுக்கு யாராவது சாப்பிட வந்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் இருக்கும். எப்படின்னா மூணே வார்த்தை தான், வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, இந்த மூணு வார்த்தை. இப்ப நானே உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க உட்காருங்க இப்படி சொன்னா சாப்பிடுவீங்களா? எந்திரிச்சே ஓடிடும். அதே இதே பாருங்க, வாங்க உட்காருங்க சாப்பிடுறீங்களா அப்படி கேட்டு பாருங்களேன், எவ்வளவு ஆசையா இருக்கும்.

இருந்து வர யாருமே இல்லாம இந்த உலகத்துல இருக்கலாம். யார வேணாலும் நீங்க போய் கூப்பிட்டுக்கலாம். நீங்க வாங்க ஐயா, நீங்க எனக்கு உதவிக்கு வாங்க பாஸ்டர், நீங்க எனக்கு உதவி வாங்க, என் நண்பர்களை பார்த்து நீ எனக்கு உதவிக்குமான்னு சொல்லி கூப்பிட்டுக்கலாம். கடைசியில யாருமே உனக்கு வராம இருந்திருக்கலாங்கல்ல. ஆனா இன்னைக்கு என் ஏசப்பா உன கடந்து வர போகிறார் ஐயா. அம்மா, ஏசப்பா வர போகிறாரு. நீ கேக்குற பத்தி எப்பப்பா வருவீங்கன்னு கேட்ட உன் சத்த தாண்டவர் கேட்டு, இன்னைக்கு நான் வர மகனே, மகளே நான் வரேன்னு சொல்லி

ஏதாச்சும் நடந்தா தான் கத்துற துதிப்பேன் இல்ல, ஏதோவும் நடக்கலினாலும் உங்க துதிப்பேன். எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? ஆண்டவரே அது நடந்திருக்கு அதுக்காக துதிக்கிறேன், ஆண்டவரே அது இன்னொன்னு நடந்துச்சு அதுக்காக துதிக்கிறேன், என்ன காப்பாத்துறதுக்காக துதிக்கிறேன். அப்படிலாம் இல்ல, எதுவும் நடக்கலினாலும் உண்மை நான் துதிப்பேன். அதுதான் ஆராதனை. வேதத்துல எல்லா கத்தருடைய ஊழியக்காரர்கள் கத்தருடைய பிள்ளையில பாருங்க, தன்னுடைய கடினமான சூழ்நிலை கத்திர ஆராதிச்சாங்க. அது நடக்கிற மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல, நான் கத்திர துதிப்பு. எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? யோபு சார் அவரை கொன்று போட்டாலும், அவர்களை தப்பு வியாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விழாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடுக்காமல் போனாலும், நான் கர்த்தருக்காக களி கூறுவேன், அவருக்குள்ள மகிழுவேன். எத்தனை பேர் ஆவேன் சொல்றீங்க? அதை ரெண்டு கரத்தை உயர்ந்து சொல்லுங்க, எதுவும் நடக்கலைனாலும் உண்மை நான் துதி. எத்தனை பேர் ஆவேன் சொல்றீங்க? எதுவும் நடக்கலைனாலும்

0: வேண்டாமேன்னு சொல்றீங்க?
1: வேதத்துல அநேக காரியங்கள் வாசிச்சிருப்போம். ஆண்டவர் தேவாதி தேவன், ராஜாதிராஜன், பெரியவர், சிறந்தவர், அற்புதங்களை செய்தவர். அவ்வளோ பெரிய தேவனுக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன், நான் தான். ஏன் நீங்களே சொல்ல மாட்டீங்களா? நான் தான்,
2: ஒரே
1: ஒரு செல்ல பையன், நான் தான். அப்ப பாடலாமா? வாசிப்பா.

ஒண்ணுமே இல்லாத உங்க வாழ்க்கைக்கு இயேசு ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்கிறார்ல. ஒண்ணுமே உங்க வாழ்க்கையில எல்லாம் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆனா இயேசு உங்க ஜபத்தை எல்லாம் கேட்டு உங்களுடைய அவமானத்தை எல்லாம் பார்த்து இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்தானத்துல உட்கார வச்சிருக்கிறாருல, அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? வீடு கொடுத்திருக்கிறார், அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார், அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? நம்ம நம்மளாவே வந்தோம், நம்மளாவே முன்னேறணும், நம்மளாவே பண்ணோம்னு யோசிச்சிருக்கீங்க, யோசிக்கிறீங்க. நமக்கு நம்மளே பெருமை பேசுகிறது, நான் பண்ணேன், நான் பண்ணேன். இயேசு மட்டும் இல்லாம இருந்திருந்தா, இயேசு மட்டும் அந்த போராட்டத்துல உங்களை காப்பாத்தாம இருந்திருந்தா, அந்த எதிரிய இயேசு உங்களை கையோங்க விட்டுருந்தா, ஏன் எல்லாம் நானு, நான் பண்ண, நான் ஏன் சபை, நான் சம்பாதிச்சாத்துமா, எல்லாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய இயேசுவை பின்பற்றவங்களா இருங்க சொல்றாங்க, எல்லாம் பெரிய பெரிய ஆளுன்னு சொல்றாங்க, நான் எனக்கு அவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. இயேசு இல்லாம வந்திருக்குமா? இயேசு இல்லாம ஆசீர்வாதம் வந்திருக்குமா? இயேசு இல்லாம புகழ் வந்திருக்குமா? இயேசு இல்லாம பேர் வந்திருக்குமா? எப்போதுமே கடந்து வந்த வாழ்க்கைய திரும்பி பார்த்து ஆண்டவர் நன்றி சொல்லணும். ஆண்டவர், நீங்க மட்டும் கொடுக்கலன்னா, நீங்க மட்டும் வரலன்னா, நீங்க மட்டும் எனக்கு தரலன்னா, யோசி எங்கிருந்து வந்துச்சு? எல்லாம் இயேசு கொடுத்தது. நமக்கு ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி வைத்தார். அதை நினைச்சு பார்த்து சொல்லணும், இயேசப்பா அதுதான் நன்றியில் இருந்தேங்க. நீங்க கொடுத்தது ஆண்டவரே, குடும்பம் நீங்க கொடுத்தது, வீடு நீங்க டெய்லி சாப்பிடுற சாப்பாடு, டிரெஸ் கூட நீங்க கொடுத்ததுப்பா. நீங்க மட்டும் அதெல்லாம் கொடுக்காம இருந்தா என்ன எவ்வளவு ஏளனமா பேசியிருப்பாங்க, என்ன எந்த மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பாங்க. நீங்க கொடுத்தது டாடி அப்படின்னு சொல்லி என் கூட சேர்ந்து கையை உயர்த்தி

நான் கொடுத்தேன்ல நினைச்சு பாரு, நான் செய்தல்ல நினைச்சுட்டான் இல்லாம பின்ன தொடர்ந்து நமக்காக வந்து அவரையே கொடுத்து

வருவார். இது மட்டும் நடத்தி வந்ததில்லை, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் சுமப்பார், இனிமேலும் ஜீவன் தருவார், நீடித்த ஆயுசு தருவார், நீடித்த பலன் தருவார், சுகம் தருவார், எல்லா தேவைக்கேற்ற ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்து இனிமேல உன ஆசீர்வாதிவார். நினைச்சு வாட்டீங்கல்ல, அது உணர்ந்துட்டீங்கல்ல, இயேசுதான் கொடுத்தார், உங்களுக்கு உணர்வு வந்துருச்சுல்ல, அப்புறம் என்னங்க, இனிமேல அதுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாம் இயேசு, அவரை தேடுறதுனால எனக்கு குறைவில்லை, அவரை பிடித்ததுனால எனக்கு குறைவில்லை, ஆகையா அவரை நான் பிடிக்கிறேன், நடக்கிறேன், தொடர்கிறேன். ஹல்லேலூயா.

நிறைய பேர் உலகத்துல சொல்லுவாங்க, நேசிக்கிறவங்க நீ இல்லைன்னா என்னால வாழ முடியாது. சிரிக்கிறீங்க, உண்மைதான சொல்லி நீங்களே சொல்லியிருப்பீங்க. வித்வுட் யூ ஐ கான்ட் லிவ் அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க, இப்படியெல்லாம் பேசியிருப்பீங்க. ஆனா அப்படி சொன்னவங்களே ஒரு நாள் உங்களை விட்டுட்டு போகும்போது ரொம்ப கடினமா இருக்கும்ல, ஒரு மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கும்ல, ஒரு மாதிரி உங்களே அழியாம கண்கள் கலங்கும்ல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை ஒருபோது விடவே மாட்டேன். ஆனா நம்ம அதை நம்புறதில்லை. சும்மா மனுஷனுடைய வார்த்தையை நம்பி அவங்க அவங்க என்னை விட்டு போகமாட்டாங்க, அவன் அனுப்பிச்ச மெசேஜ் ஐ வாண்ட் லீவ் யூ, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், அதை நம்பி நம்பி எல்லாம் அவங்களுக்கு செய்றீங்க, எல்லாம் அவங்களுக்கு பண்றீங்க. கடைசியில இப்போ பாத்தீங்கன்னா அதே போன் எடுத்து அவங்க பண்ண மெசேஜை பாத்தீங்கன்னா நீங்க வேண்டாவதெல்லாம் இருப்பீங்க, அவங்க உங்களுக்கு வேண்டாதவங்களா இருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சுப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன்ப்பா மகன், நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன், என்ன நீ பார்க்கவே மாட்டேன். இன்னைக்கு சொல்லு ஏசப்பா, இத்தனை நாள் நான் யார் யாரோ போதும் நினைச்சிட்டு இருந்தேன், யார் யாரோ எனக்கு வேணும் நினைச்சிட்டு இருந்தேன், சந்தோஷத்திற்கு நான் நிம்மதியா இருக்கிறதுக்கான இன்னைக்குதான் எனக்கு தெரியுது, நீங்க இத்தனை நாளா என்ன விடாம இருந்திருக்கிறீங்கன்னு. இன்னைக்குதான் அவர் விடாம இருந்தனாலதான் நீ இவ்வளவா இருக்கிற, சுகமா இருக்கிற. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உங்க பெரியம்மாவை போய் நீங்க அம்மானு கூப்பிட முடியாது, உங்க சித்திய போய் அம்மானு கூப்பிட முடியாது, உங்க பெரியப்பாவை போய் அப்பான்னு கூப்பிட முடியாது, உங்க சித்தப்பா போய் அப்பான், ஆனா இயேசுவா அம்மானு கூப்பிடலாம், அப்பானு கூப்பிடலாம், அப்பா பிதாவேன்னு கூப்பிடறதுக்கான புத்தி சுவீகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறாருமா, அனைத்தரமா கூப்பிடலாம். எதோ போதும் போதும் இது போதும், இவங்க கூட இருந்தா போதும், இவங்களை கல்யாணம் பண்ணிட்டா போதும், இவங்க கூட என்னோட பிசினஸ் ஆரம்பிச்சா போதும், அப்படி எப்படி நினைச்சா. நான் பார்த்தேன் எல்லாருமே கைவிட்டு கைவிட்டு போன நிலைமையில இருக்கிறாங்கல்ல. இன்னைக்கு ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்ன தெரியாம நான் தெரியாம அதை பண்ணிட்டேன்ப்பா, இன்னைக்கு உன் கரத்தை பிடிக்கிறேன், மாறான பரியந்தம் உன்னை விட மாட்டேன் ஆண்டவரே. உமை விட்டு

0: அவர் பாதத்தை சார்ந்திருங்க. ஏதோ போதும்னு நினைச்சீங்க, ஆனா அதெல்லாம் உங்களை போதும்னு சொல்லி விட்டுட்டு போயிருச்சு. ஆனா கடைசி வரைக்கும் உன்னை விட்டுட்டு போகாம உன் மேல அன்பு செலுத்தி உன்னை வழி நடத்தி உனக்காய் சகாயம் செய்து உன்னை நேசிச்சு உன்னை தூக்கினது இயேசுவின் அன்பு மட்டும்தானே. அவருடைய பாதத்திற்கு ஓடி வா, உன்னை ஒருபோதும் வெறுத்து தள்ளவே மாட்டார். அவரை நேசிங்க, அவர் மேல நம்பிக்கை அல்ல, அவர் உனக்காய் யாவையும் அல்ல எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். காமே
1: இந்த உலகத்துல மனிதன் உங்களுக்கு துரோகம் செய்த உடனே சில பேர் அப்படியே குதிப்பாங்க. நான் சொல்றேன், குதிக்காதீங்க, குதிக்காம துரோகம் செய்யறதுக்கு ஆண்டவரை துதிங்கப்பா. என் கூட ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சிருக்காரு, ஓ சரி இவங்கெல்லாம் அதே தான் ஆண்டவருக்கே அப்படி நடக்கும் போது கூட இருந்தவங்களே துரோகம் செய்த போது நீங்களும் நான் ஏமாத்துறோம். அதனால உங்களுக்கு துரோகம் செய்யாம உங்களோடு கூட இருந்து நான் உன்னை வழி நடத்துறேன்ப்பா. துரோகம் செய்யும் போது என்ன கூப்பிடுற இல்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் உன்னை தேற்ற போறேன்னு சொல்லி தேற்றல வாழ பக்கத்துல நின்று இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போற. அதனால அந்த ஆண்டவர் அன்பை ருசிச்சு என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாசிப்பா.

The pain of your tears, உங்கள் கண்ணீரின் வழியில் உங்களை வழி நடத்தின தேவனை மாத்திரம் நினைத்து பாருங்கள். எத்தனையோ நான் நீங்கள் கண்ணீர் வடித்து அழுதுருக்கலாம், ஆனால் நீங்கள் அழுக பொழுதில் தான் ஒருத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தின மாத்திரம் நினச்சி பாருங்கள். அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தின அந்த ஆளிலெல்லாம் நீங்கள் அவர் நடத்தின பாதைகளை நினச்சிங்கன்னா உங்களோட உள்ளம் அவரோட அன்பை நினச்சி கலங்கும். நீங்கள் இந்த உலகத்தில் அழுகணும்னு நினச்சிங்கன்னா அது இயேசுவின் அன்புக்கு மாத்திரம் அழுங்க. வேற எல்லாம் நீங்க அழுக உங்களை அழுக வச்சு உங்களை ஆறுதலப்படுத்திட்டே தான் இருக்க பார்ப்பாங்க. சிரிக்க வைக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்லி இருக்கிற சந்தோஷமா இருங்க. மீண்டும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்க. அதனால இந்த பாடலுடைய அந்த அவருடைய அன்பு அவ்வளோ அழகா சொல்லியிருக்கோம். அவர் உங்கள் சிறகுல சுமந்ததை, இந்த கண்ணீரின் வழிகளில் அவர் நடத்தினது, ஒரு தீங்கு உங்களை சேதப்படுத்தாமல் பாதுகாத்து அந்த அன்பை குறித்து ஒரு அழகான பாடல் என்ன கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாசி தம்பி போடுப்பா.

பாரியை போல உங்களை பாதுகாத்தார் அல்லவா. எது இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து உங்களை நிக்க வைத்து உங்களை பாதுகாத்து எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை சுமக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன் மகளே. மகனே ஐயா அம்மா நடத்தினார்ல அந்த ஆண்டவரை பார்த்து அவரோட அன்பை மாத்திரம் பார்த்து சொல்லுவீங்களே என்னோட கூட சேர்ந்து ஆசையா, டேடி நீங்க இருந்தா எனக்கு போதும், வேற என்ன வேணும் அது போதும் எனக்கு.

0: நடத்தி சென்ற பாதைகளை
1: பேணும்
0: வந்தார்ல. எவ்வளவு நாள் சுமந்தார்?

எந்த நெருக்கத்தின் பாதையில போயிட்டு இருக்கீங்க, என்ன கண்ணீரின் பள்ளத்தாக்குல நடந்துட்டு இருக்கிறீங்க, யாருக்கும் தெரியாத ஒரு பயங்கரமான இருளுக்குள்ள, ஒரு கவலைக்குள்ள, ஒரு சோகத்துக்குள்ள இருக்கிறீங்களா? அது எல்லாத்துக்குமே வரும். அது வாழ்க்கையின் ஒரு கட்டம், அது கடந்துதான் போனோம். ஆனா பைபிள் அழகாய் சொல்லுது, நமக்கு தெரிந்த வசனம் தான், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படு, உங்க கூட ஒருவர் இருக்கிறார், அதை நீ கடந்து போவதற்கு உதவி செய்வா. அந்த வருஷம் முழுவதும் உங்களை நடத்திருக்கிறாரா? இந்த ஆயுசு தான், இப்ப என்ன வயசு உங்களுக்கு? இந்த வயசு வரைக்கும் உங்களை சாகடிக்கல இல்ல, உங்களை கத்தர் எந்த தீமைக்கும் ஒப்பு கொடுக்கல இல்ல, நடத்தி நடத்தி ஒவ்வொரு ஸ்டேஜா கூட்டிட்டு வந்திருக்கிறார்ல, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் கடக்க உதவி செய்வார். இந்த பள்ளத்தாக்கு நீங்க கடப்பீர்கள், இதுவும் வாழ்க்கையில கடந்து போகும். சிலதெல்லாம் கடந்து போனாதான் நீங்க உங்க வாழ்க்கையினுடைய சில காரிய உயரங்களுக்கு போக முடியும். சில காரியங்களை அது உங்களை விடும், நீங்களும் விட்டு போகணும், பள்ளத்தாக்க விட்டு போகணும், சில நபர்களை விட்டு போகணும். கத்தர் இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இந்த பள்ளத்தாக்க கடக்க இயேசு உதவி செய்வார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இதை நான் கடந்து போவேன், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுறேன். காரணம், தேவன் எங்க இருக்கிறார்வா? சர்வ வல்லமையுள்ள இயேசு எங்க இருக்கிற, நான் ஏன் பயப்படணும்? கை தட்டி கூட சேர்ந்து பழைய பாடலை கூட சேர்ந்து பாடுறீங்களா?

கடப்பீங்க, இதையும் கடப்பீங்க. இது ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த கண்ணீர் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த போராட்டம் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த பள்ளத்தாக்கு அனுபவம் ரொம்ப நாள் நிலைக்காது. கடப்பீங்க. வாழ்க்கை நாளே சிலது கடந்து போறதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு கடந்து நாளைக்கு போறது இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த போராட்டத்தை கடந்து நீங்க போவீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார், அது மட்டும் போதும். நான் நின்னால் இருக்கிறார், நடந்தால் இருக்கிறாரு, கண்ணீர் சிந்துனால துடைக்கிறதுக்கு இருக்கிறாரு. இந்த பள்ளத்தாக்கம், இந்த பேட் பிரேஸும் என் வாழ்க்கையிலிருந்து கடந்து போகும். கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார், நான் நம்புறேன். எனவே ராமன் சொல்றீங்க, கைகளை தட்டி கடப்பேன்னு சொல்லுங்க, கடந்து போவேன்னு சொல்லுங்க, இயேசு கடக்க வைப்பார்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென்.

உங்களை நோக்கி கூப்பிடுறோம்ப்பா, உங்களை நோக்கி கூப்பிடுறோம்ப்பா. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே, அகில உலகம்

கூப்பிடுகிற யாவருடைய கூக்குரலையும் கேட்கிறவரே, இந்த காலை வேளையில் கூப்பிடுறோம்ப்பா. எங்கள் ஸ்ரீலங்கா தேசத்துக்காக உம்மை நோக்கி கூப்பிடுகிறோமாப்பா. எங்களுடைய அண்டை நாடாகிய இலங்கைக்காக உம்மை நோக்கி கூப்பிடுறோம்ப்பா. மக்கள் வாடி தவிக்கிறத பார்க்குறோம்ப்பா. ராஜா, ஸ்ரீலங்காவுக்காக ஒரு விசை மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக அப்பா. இங்கே ஆண்டவரே, சிங்கள மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக ஒரு விசை மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. நீர் மொழியை கடந்து, நாடுகளை கடந்து, ஜாதிகளை கடந்து அப்பா, நல்லோர் மேலும் தீயோர் மேலும், நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் உம்முடைய மழையையும் சூரியனையும் அப்பா, சூரியனை உதிக்க பண்ணி மழையை பெய்ய பண்ணுகிறவர். எங்கள் மக்கள் தத்தளிச்சு போயிருக்கிறாங்கப்பா. விலைவாசி ரொம்ப உயர்ந்திருப்பதால் அன்றாட தேவைகள் கூட அவர்களுக்கு பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு மிகவும் கலங்கி இருக்கிறார்கள் அப்பா. அவர்களோடு இணைந்து பாரத்தோடு நாங்களும் இந்த காலை வேளையில் ஜெபிக்கிறோம்.

இந்த கூப்பிடர்களுடைய கூக்குரலை கேட்கிறவரே. அப்பா, நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை என்று சொன்ன அப்போஸ்தலன் பவுலுடைய வாக்கின்படியே உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி அரவணைச்சு, சுற்றி சூழல் எப்படி இருந்தாலும் அவங்க மனநிலைமை உங்களுக்கு நேராக இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையை உங்களையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம். இந்த காலை வேளையில் காணொலியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து பாடுவீங்க, ஆராதிக்க வைங்க, ஜெபிக்க வைங்க. உம்முடைய திருவாய் மொழிதனை கேட்கிற பாக்கியமுள்ள காதுகளாக எங்கள் காதுகளை மாற்றி கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோமா? ஹல்லேலூயா. நாம் இருதயம் தொய்யும் போது, பூமியின் கடையாந்தரத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடும் போது, நம்முடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்கிற அன்பு தெய்வமாக இருக்கிறார். அவரே அகில உலகம் நம்பும் நம்பிக்கையாக இருக்கிறார். ஒரு நாளும் நீங்களும் நானும் தனிமையானவர்கள் அல்ல. நம்முடைய தனிமையை இனிமையாக மாற்றி தருகிற தெய்வம். தனிமையோடு இருக்கிறீர்களோ, அவரோடு உறவாடும் போது எல்லா தனிமையும் மாறும், உங்கள் வாழ்க்கையே இனிமையாகும். காலையில் எழுந்துக்கும் போதே

தேவன் உங்களோடு இருக்கிறார். இயேசு நம்மோடு. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இயேசு நம்மோடு. இந்த உலகத்தை விட்டு நாம் நம்முடைய நோக்கம் சுவாசம் எல்லாம் நோக்கம் முடிஞ்ச உடனே நம்முடைய சுவாசமும் முடியும். அப்போ நாம் இயேசுவோடு. ரெண்டே ரெண்டு ஃபார்மெட் தான். அதனால் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாகவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டிய உத்தரவாதம் நம் தலைமையிலே இருக்கிறது. மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு முட்டை விலையே 28 ரூபாய், மசாலா பொடி 6000 ரூபாய். கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பஞ்சம், பொருளாதார வீழ்ச்சி. ஆனாலும் நல்ல செய்தி, எலிசா காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் வந்தபோது அவருடைய கர்த்தருடைய வாக்கு எலிசாவுக்கு வந்த உடனே எல்லாமே சூழ்நிலை தலைகீழாக மாறினது போல நிச்சயமாகவே மீண்டும் அந்த ஆதி நிலைக்கு, முந்திய சீருக்கு அன்பு மக்களை கர்த்தரே திரும்ப பண்ணுவார். அவர்களுக்காக திறப்பின் வாசலில் நின்று தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த காலை வேளையில் ஆகாரை போல நீங்கள் தனிமையாக இருக்கிறீர்களோ, எல்லா தனிமையையும் மாற்றி நம்முடைய வாழ்வையே இனிமையாக மாற்றித்தர வல்லமை நிறைந்தவர். அவரை நோக்கி கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கு கூட ஆகாரத்தை தருகிறவர். இந்த காலை வேளையில் அப்பாவை பார்த்து

தேவன் உன்னோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே வாழ்கிறார். வாழ்க்கையில் எத்துன்பம் வந்தாலும் நமக்கு உதவும் நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே உலாவுகிறார். ஹல்லேலூயா. உலகம் மனிதர்கள் நமக்கு விரோதமாக என்ன செய்ய முடியும்? கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று அவர் சொல்லி இருக்க நாம் தைரியம் கொண்டு, ஆண்டவரே நீரே என் சகாயராய் இருக்கிறபடியால் நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆதலால் நாம் தைரியம் கொண்டு, மனுஷர் எனக்கு விரோதமாய் என்ன செய்ய முடியும், கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லலாமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொல்லி இருக்கிறாரே, சொல்லலாமே. என்னென்னலாம் சொல்லி இருக்கிறார் அவற்றையெல்லாம் சொல்லலாமே. அவன் சொல்லதை நாம் ஏன் சொல்ல வேண்டும்? அவர் சொன்னதை நாம் சொல்லுவோம், நிச்சயமாகவே வாழ்க்கையில்

தனிமையில் உங்க தனிமையை இனிமையாக மாற்றுகிற தெய்வம் உங்க பட்சத்தில் இருக்கிறார். அதனால் எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை. அது யாராவது ஒடுங்கி போக நம்மளை ட்ரை பண்ண வந்தாலும் அவருக்குள்ள நாம் கழுகை போல பலனடைவோம். ஏனென்றால் நீங்களும் நானும் காத்திருக்கிறவர்கள். அவர் பாதத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவரும் கழுகை போல சட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். கரங்களை தட்டி சந்தோஷமாக

ஹல்லேலூய. அவரையே தந்து விட்டார். பிதாவாகிய தெய்வம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை நமக்காக தந்து விட்டார். அவரையே தந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த காலை வேளையில் அப்படியே தேவ சமூகத்தில் முழந்தார் படிக்கின்ற என்னை பார்க்குறப்ப உங்களுக்கு அவ்வளோ ஆசைப்பா, என்னை சொந்தம் கொண்ட தெய்வமே உங்களை மனதார போற்றுகிறோம், உங்களை வாயார வாழ்த்துகிறோம்.

0: எங்கள் வாழ்க்கையில் நல்லவராக வல்லவராக கிருபை உள்ளவராக இருக்கிறீர். தொடர்ந்து உம்முடைய கிருபை உள்ள வார்த்தையின் வழியாக எங்களோடு மகிமைப்பட போகிறீர். உம்முடைய தாசர் வழியாக எங்களோடு நீர் பேச போகிறீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. அமர்ந்து கொள்வோம்.
1: ஜீசஸ்
0: நல்லவரே வல்லவரே,
1: தேங்க் யூ.
0: கிருபை உள்ளவரே
1: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்தில் இந்த உலகத்தின் காரியங்களோடு நாம் எவ்வளவு அளவோடு இருக்கணும் என்பதை குறித்து ஆண்டவர் நம்மிடத்தில் பேசினார். நாம் இயற்கையான மனிதர்கள், ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ வேண்டிய வாழ்க்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. அப்போ இயற்கையான ஒரு மனுஷன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை எப்போ வாழ முடியும் அப்படின்னா, அது அவனுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அது அவனுக்கு சாத்தியமே இல்லை. அவன் தேவனோடு அவன் கொண்டிருக்கிற தனிப்பட்ட ஐக்கியம், நேச்சுரலாக இருக்கிற ஒரு மனுஷனை சூப்பர் நேச்சுரல் பீயிங்காக மாற்றிடுது. ஸோ பரிசுத்தமாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடாது. கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிற ஒரு நிலைமையை நாம் மறுபடியும் பயிற்சி செய்யணும். ஜபத்தின் மூலமாக கத்தரோடு இசைந்திருக்கிறவன், ஆராதனையின் மூலமாக கத்தரோட இசைஞ்சிருக்கிறவன், வேதத்தை தியானிப்பதன் மூலமாக கத்தரோட இசைஞ்சிருக்கிறவன், அவருடனே கூட ஒரே ஆவியாக இருக்கிறான். இந்த ஐக்கியத்தை நாம் மறுபடியும் பயிற்சி செய்கிற பொழுது கத்தருடன் இசைந்திருக்கிற அந்த அனுபவத்தை நாம் மறுபடியும் பயிற்சி செய்கிற பொழுது, 1 கொரிந்தியர் 6:17 அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே கூட ஒரே
0: ஆவியாயிருக்கிறார்.
1: யோவான் 15 என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடி கொடி திராட்சை செடியில் என்ன செய்யணும், நிலைச்சிருக்கிற பட்சத்தில் தான் அதனால் கனி கொடுக்க
0: முடியும்.
1: என்ன இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய. ஸோ இந்த காரியங்கள் எல்லாமே நாம் செய்கிற, நாம் எடுக்கிற முயற்சி இல்லை, நாம் செய்கிற பயிற்சி. இந்த பார்வை நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, நாம் நம்முடைய பயாலாஜிக்கல் சிஸ்டத்தை நாம் பிலீவ் பண்ண ஒருபோதும் முன்வரவே
0: மாட்டோம்.
1: நாம் விசுவாசிக்கிற தியாலஜி, கிறிஸ்தனுடைய நற்செய்தி தான் நம்ம வாழ்க்கையில் மகத்தான மாற்றத்தை கொண்டு வர போதுமானது. நம்புறீங்களா?
0: எஸ்.
1: இப்போ உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் நாம் உலகத்தின் காரியங்களோடு நம்முடைய நேரத்தை கொஞ்சம் அளவோடு செலவிடணும். உலகம்னாலே என்ன வந்துடணும், அளவோடு. இந்த மாம்சம் உலகத்தில், உலகத்தின் காரியங்களோட நேரத்தை அளவில்லாமல் செலவு பண்ண விரும்பும். மணிக்கணக்காக உலகத்தோடு எப்படி இருக்கான், மணிக்கணக்காக தன்னுடைய நேரத்தை உலகத்தோடு என்ன செய்கிறான், செலவிடுகிறான் மணிக்கணக்காக. அப்போ நாம் உலகத்தின் காரியங்களோட, உலகத்துக்கிட்ட காரியத்தில் அளவில்லாமல் நம்முடைய நேரத்தை நாம் செலவு பண்ணுறப்ப, அது முறையற்ற விதத்தில் எந்த உலக காரியத்தோடு நம்ம உறவாடினாலும் சரி, அது நம்ம உடனே என்ன பண்ணிடுதுன்னா, தீட்டுப்படுத்திடுது. உலகம் நம்மளை தீட்டுப்படுத்துமே ஒழிய நம்மளை ஒருபோதும் என்ன செய்யாதுன்னா, திருப்தி படுத்தாது.
0: எஸ்.
1: கண் காண்கிறதுனால திருப்தி அடைகிறது இல்லை, செவி கேட்கறதுனால நிரம்புகிறது
0: இல்லை.
1: இப்போ உலகத்தை குறித்து எவ்வளோ கேட்டாலும் செவி நிரம்பாது, உலகத்தை எவ்வளவு நேரம் பார்த்தாலும் கண்கள் திருப்தி அடையாது. வேணா தீட்டுப்படலாம், என்ன செய்யலாம்,
0: தீட்டுப்படலாம்,
1: நம்மை நாமே
0: தீட்டுப்படுத்தி
1: கொள்ளலாம். இங்க தீட்டு நிகழ்கிறதே ஒழிய திருப்தி உண்டாகிறது
0: இல்லை.
1: ஆனா நம்ம ஜீவனில் கிறிஸ்துவோடு நாம உறவாடி கர்த்தரோடு இசைந்திருந்து அவருடனே கூட ஒரே ஆவியாகிற அந்த உச்சக்கட்ட உறவாடல எனக்குள்ள அப்படி ஒரு திருப்தி உண்டாகுது. அங்கதான் திருப்தி அடைந்தவன்
0: தேன் கூட்டையும் மிதிப்பார்.
1: உலகத்தை மிதிக்கிற அளவு தேவனை துதிக்கிறவங்க எத்தனை பேர், உலகத்தை மிதிக்கிற அளவு தேவனோட உறவாடி மகிழ்ந்து அவருக்குள்ள பூரிச்சு தெளிச்சு திருப்தியா இருக்கிறவங்க எத்தனை பேர். கிறிஸ்துடன் கூடிய உறவு நம்மளை திருப்தி படுத்தும்னா உலகத்தால நம்மளை தீட்டுப்படுத்தவே முடியாது.
0: ஹல்லேலூயா.
1: அது எப்படின்னா தித்தி போட வந்தாலும் அதை ஓங்கி ஒரே மிதியா என்ன செஞ்சிருவேன்,
0: மிதிச்சிருவேன்.
1: அப்படி ஹல்லேலூயா. இப்போ ஒரு தேவ மனுஷன் செய்ய வேண்டிய பயிற்சி என்னன்னா கிறிஸ்துவோடு உறவாடி அவன் அவருக்குள்ள அடைகிற திருப்தியை அவன் மறுபடியும் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷமா இருக்கு.
0: எஸ்,
1: இந்த பார்வை வந்துருச்சுன்னா தேறிட்டோன்னு அர்த்தம்.
0: எஸ்,
1: எந்த பார்வை வந்துருச்சுன்னா அவரோட உறவாடி அந்த சந்தோஷத்தில் நாம பூரிச்சு தெளிச்சு கிறிஸ்துவுக்குள்ள திருப்தி அடைகிறோம் பாருங்க. அந்த மன பக்குவம் வந்துருச்சுனாலே நாம தேறிட்டோம்னு அர்த்தம்.
0: எஸ்,
1: ஆண்டவரோட உள்ள உறவு போல நம்முடைய கடினமான இருதயத்தை அப்படியே லகுவாக்கி நம்மளை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வேற எதுக்குமே இல்லை.
0: ஆமென்.
1: எந்த அளவு ஒரு தேவ பிள்ளை கர்த்தரோட உறவாடுறானோ அந்த அளவு அவனுடைய மனசு பக்குவம் அடைகிறது, அந்த அளவு அவனுடைய இருதயம் பண்படுகிறது. சொல்றோம்ல, பண்பட்ட இருதயம் அவருக்கு, பக்குவமான ஒரு
0: இருதயம் அவருக்கு.
1: இருதயம் பக்குவமா என்ன செய்கிறார்,
0: நடந்து கொள்ளுகிறார்.
1: பயாலஜிக்கு பக்குவமா நடக்க தெரியுமா,
0: தெரியாது, பாயத்தான் தெரியும்.
1: ஆமா. ஆனா கர்த்தரோட உள்ள உறவு நம்மளை என்ன செய்கிறது,
0: பக்குவப்படுத்தும்.
1: எஸ்ரா ஆண்டவரோட உள்ள உறவு அவனுக்கு செம்மையா இருந்ததுனால அவன் தன்னோட இருதயத்தை என்ன பண்ணியிருந்தான், அந்த உறவு பக்குவப்படுத்தி இருந்தான். எஸ்ராக்கு இருந்தது என்ன இருதயம்,
0: பக்குவப்பட்ட
1: இருதயம். எஸ்ராவின் நடவடிக்கைகள் பாருங்களேன், 7:10 கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும்
0: அதன்படி செய்யவும்
1: இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும்
0: எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான்.
1: இருதயத்தை
0: பக்குவப்படுத்தி இருந்தான்.
1: எப்படி பக்குவப்படுத்த முடியும், ஆண்டவரோட உள்ள உறவு அவரோட உள்ள தொடர்பு ஐக்கியம் தான் இஸ்ராவுக்கு இருந்த உயர்வா இஸ்ராவை பக்குவப்படுத்துச்சு
0: இல்லை.
1: ஜீவனுள்ள தேவனோடு இஸ்ராவுக்கு இருந்த ஒரு ஐக்கியம் ஒரு தொடர்பு தான் இஸ்ராவை இப்படி என்ன செஞ்சு
0: பக்குவப்படுத்திருந்துச்சு.
1: இப்போ மனசு பண்படணும்னா நாம் கர்த்தரோடு என்ன செய்யணும், உறவாடணும்.

0: உறவாடுற ஒரு மனுஷன் அவனுக்குண்டான உயர்வை நிமித்தம் கத்தர மறக்கிறது இல்லை. அவன் வாழ்க்கையில் காணப்படுகிற வறட்சி அல்லது தாழ்ச்சி நிமித்தம் அவன் கத்தர மறுதளிக்கிறதும்
1: இல்லை.
0: வாழ்ந்தாலும்
1: அவருக்காக,
0: வாழ்ந்தாலும்
1: அவருக்காக,
0: வாழ்க்கையில் எது நிகழ்ந்தாலும்
1: அவரோடு
0: அவன் அவரோடு வாழ்வதனா தெரிந்து கொள்ளுகிறான். அந்தி சந்தி மத்தியான வேலையில அவனுக்குள்ள காணப்படுகிறது அவருடைய நினைவு மாத்திரமே. அவன் எந்நேரமும் அவரோட உறவாடி அவருக்குள்ள திருப்தியா இருக்கிற மனுஷன், அவருக்குள்ள திருப்தியா இருக்கிறத பிசாசு விரும்புறதே இல்லை. அவருக்குள்ள அவரோடு உறவாடி நாம அடைகிற திருப்தி பாதாளத்தின் வாசல்களை நடுநடுங்க செய்கிறது.
1: ஆமென்.
0: என் களஞ்சியம் நிரம்பி இருக்கிறத விட அவரோட உறவாடிய மனசு நிரம்பி இருக்கிறத பிசாசு விரும்புறதே இல்லை. அவரோட உறவாடுகிற பொழுது நம்முடைய மனசு அப்படியே நிரம்பி பொங்கி வழிஞ்சு பூரிச்சு தெளிச்சிருக்கிறோம் பாருங்க. இது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பேங்க் பேலன்ஸ் நிரம்பி விடுவான், பாக்கெட்ல காசு நிரம்பி இருக்கிறது என்ன செய்வான், பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ் கூடினதுனால வர்ற சந்தோஷம் பரவாயில்ல போ சூப்பராக இருக்கிற அப்படின்ட்டு போயிடுவான். அப்படி பையில் காசு வந்தோன்னு ஒரு சந்தோஷம் வருதா, பேஸ் பேஸ் அருமையான ஆள்றானின்ட்டு போயிடுவான். அப்படி ஆனால் ஆண்டவரோட உறவாடி அவர் மனசுக்குள்ளே வந்ததுனால நீங்கள் சிரிச்சிட்டீங்க, நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க, நீங்கள் பூரிப்பீங்கன்னா அவனுக்கு ரெண்டு காதலையும் புக வரும்.
1: அவனால் குக்கரில் புக வர,
0: ஆமாம், அவனால் அதை ஜீரணிக்கவே
1: முடியாது
0: முடியாது. இப்போ சத்ருவனால் நம்மளை நெருங்க முடியாத அளவுக்கு நாம் கிறிஸ்துவோடு நெருக்கமாக இருக்கிறோம் பாருங்க. அது ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே தொட வேண்டிய ஒரு உச்சம்.
1: ஆமென்.
0: உச்சம் இந்த சென்ஸ் என்னன்னா அவரோடு உறவாடி அவரோடு ஒன்றாகிற அனுபவம், அவரோடு இசைந்திருந்து அவருடனே கூட ஒரே ஆவியாகிற, அவர் வேற நான் வேற இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னத நிலைமைக்குள்ளே கடந்து போக வேண்டியது. ஏதோ வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ அல்லது வருஷத்தில் எப்போமாவது ஒரு நேரமோ நாம் அனுபவிக்கிற ஒரு காரியம் இல்லை, அது ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு காரியம். ஒவ்வொரு நாளும் இந்த உறவில் நாம் தொட வேண்டிய ஒரு உச்சம், உச்சக்கட்டம் இது. இந்த உச்சக்கட்டத்தில் நிகழ்கிற ஒரு பரிமாற்றத்தில் அவர் எனக்குள்ள முழுமையாக என்னை ஆட்கொண்டு விடுகிறார். அங்கே எனக்குள்ள என்னை பார்க்க என்னால் முடியல, எனக்குள்ள தெரிகிறது அவர் மாத்திரமே.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இந்த அனுபவத்துக்காகவே நான் உறவாடுறேன், இந்த உச்சத்தை தொடணுங்கிறதுக்காகவே நான் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், வேதத்தை தியானிக்கிறேன், வாசிக்கிறேன்.
1: ஹல்லேலூயா.
0: ஸோ ஜெபம் அதில் தான் இன்னைக்கு நான் தொடர விரும்புகிறேன். ஜெபமின்மை நம்முடைய நேரத்தை விரயமாக்குறது. Prayerless actually wastes our time. Pastor Vlad Northar சொல்கிறாரு, but prayer actually saves our time. ஆனால் ஜெபம் நம்முடைய நேரத்தை ரொம்பவே மிச்சப்படுத்துது. காலத்தை சேமிக்கணும்னு நாம் முடிவு பண்ணிட்டோன்னா நம்முடைய நேரத்தை நம்முடைய காலத்தை நாம் எதில் செலவிடணும், ஜெபத்தில் செலவிடணும்.
1: ஹல்லேலூயா.
0: காலத்தை சேமிக்கிறதுல ஜெபத்தை போல நமக்கு துணை செய்யக்கூடிய காரியம் வேற எதுவும் இல்லை. ஏன்னா தங்களுடைய காலத்தை ஜெபத்தில் செலவழிக்கிறவங்க அப்படிப்பட்ட நபர்களை கொண்டு குறுகிய காலத்தில் ஜீவனுள்ள தேவன் மிகப்பெரிய கிரியைகளை நடப்பித்து முடிச்சிடுறார்.
1: எஸ்.
0: பல வருஷமாக இடிஞ்சு கிடந்த அலங்கம் நெகேமியா மாதிரி ஜெபிக்கிற ஒரு ஆள் களத்தில் வந்தோன்னே 52 நாளில் கட்டி முடியுது.

0: ஒரு வருஷத்துல முடிய வேண்டிய காரியம் ஒரே நாள்ல முடிஞ்சிடும்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: ஒரு வருஷத்துல முடிய வேண்டிய காரியம், அதாவது ஒரு நாள்ல செய்ய வேண்டிய காரியத்தை ஒருத்தன் ஒரு வருஷமா செய்யறான்னா என்ன அர்த்தம்? அவன் காலத்தை என்ன செய்யறான்? வேஸ்ட் பண்றான்,
1: வேஸ்ட் பண்றான்.
0: ஒரு நாள்ல செஞ்சு முடிக்க வேண்டிய காரியத்தை ஒரு வருஷமா ஒருத்தன் செய்ய முயற்சி பண்றான்னா அவன் என்ன பண்றான்? இஸ் ஆக்சுவலி வேஸ்டிங் இஸ் டைம். அதே நேரத்தில் ஆண்டவரோட உறவாடுகிறத ஒரு மனுஷன் பயிற்சி செய்கிற பொழுது ஒரு வருஷமா போராடியும் ஒரு மனுஷனால் செய்ய முடியாத காரியத்தை இவன் ஒரே நாளில் செஞ்சு முடிச்சான். அதனால ஜெபிக்கிறதுனால என்னையா என்னையா ஆக போகுது அப்படின்னா என் நேரம் மிச்சமாகுது.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: எத்தனை சும்மா உத்தேசமா ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன், காலத்தை என்ன செய்யுங்கள்,
1: பிரயோஜனப்படுத்தி
0: நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல. அப்போ மனுஷனுக்கு ஆயுசு காலம் எவ்வளவு? 70. பலத்தின் மிகுதியில்
1: 80.
0: இப்போ 70க்கு மேலே இருக்கிறதெல்லாம் போனஸ், 80க்கு மேலே இருக்கிறதெல்லாம் அது மிகப்பெரிய தயவு இறக்கம்னு வச்சுக்கிற வேண்டியதான். ஓகேவா? அப்போ சும்மா ஒரு உத்தேசமாக ஒரு கணக்கு கால்குலேட்டர் இருக்கா கையில்?
1: இருக்குண்ணே.
0: கால்குலேட்டர் வச்சு இப்போ என் கணக்கு எடுத்துக்கங்களேன். எனக்கு ஒரு 54 வயசு. அப்போ 70 வயசு போடுங்களேன். போட்டால் இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது? 16 வருஷம் இருக்காயா? என்ன 16 வருஷம்? 16 × 365 போடுங்க, எவ்வளோ வருது?
1: 5840.
0: எஸ் அப்பா, மொத்தமே இந்த உலகத்தில் இருக்க போகிறது எத்தனை நாள்? 5840. இதில் ஒரு நாளைக்கு நாம் தூங்கிறது மற்ற காரியங்களுக்கெல்லாம் செலவிடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கு பாதி எப்படி இப்போம்மா 12 மணி நேரம் பிரிச்சுறோமா?
1: எஸ்
0: ஆமாம். 10 மணி நேரத்தை போடுங்களேன். 10 மணி நேரத்தை போட்டால் 16 வருஷத்துக்கு ஒரு 16 × 10
1: 160ங்களா?
0: 16 × 10 = 584. இப்படியே ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன், என்னது நான் பக்குனாயி போச்சு மனசுக்கு. அப்ப காலத்தை இந்த குறுகிய காலத்தில் நம்ம என்னையா செய்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளை சோர்வுக்குள்ளாக்க நம்ம விடவே
1: கூடாது.
0: நம்முடைய காலத்தையும் நேரத்தையும் நாம் ஜெபத்தில் முதலீடு செய்கிற பொழுது என் முழு ஆயுசு காலத்தில் என்னால் செஞ்சு முடிக்க முடியாத காரியத்தை என் கடைசி நாட்களில் செஞ்சு முடிக்க என்னால் முடியும்.
1: ஆமென்.
0: ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உலகத்தை கலக்கிற ஊழியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட காலமே 3.5 வருஷம்தான்.
1: ஆமென்.
0: யூதேய தேசம் முழுவதையும் தேவனுக்கு நேராக அவருடைய கவனத்தை திருப்புவதற்கு யோவான் ஸ்நானகன் எடுத்துக்கொண்ட கால அளவு வெறுமன 6 மாசம்.
1: ஹல்லேலூயா.
0: கிட்டத்தட்ட 3 வருஷம் ஜெபத்தில் கழிச்சிட்டு வந்த எலியா தேசத்தை தேவனை நோக்கி கவனத்தை திருப்புறதுக்கு கர்மேல் பருவத்தில் எடுத்துக்கொண்ட கால அளவு ஒரு மத்தியான பொழுது மட்டும்தான்.
1: ஹல்லேலூயா.
0: அப்போ நமக்கு நம்முடைய காலத்தை ஜெபத்தில் செலவிடுவோம்னா 6 மாசத்தில் இப்படி செஞ்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி 30 வருஷம் பிரேயரில் இருந்திருக்கான் ஜான் தி பேப்டிஸ்ட். 3.5 வருஷத்தில் இப்படி செஞ்சு முடிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி 30 வருஷமா தன்னுடைய காலத்தை ஜெபத்தில் முதலீடு பண்ணியிருக்கிறார்.
1: ஹல்லேலூயா.
0: அப்போ நான் அவன் ஜெபிக்கிற மனுஷன் ஆக்சுவலாக அவன் காலத்தை என்ன செய்கிறான்? நிறைய சேமிச்சிடறான். ஸோ ஜெபம்ன்றத நாம் சமீபத்தில் நம்மிடத்தில் ஆண்டவர் சொன்னது போல ஜெபம்ன்றத நாம் ஒரு வேலையாக பார்க்கக்கூடாது. இட்ஸ் நாட் அ வர்க், அது ஒரு வேலை அல்ல. ஜெபிக்கிற மனுஷன் தன்னைத்தானே சுற்றி வேலி அடைகிறான். ஜெபிக்கிற மனுஷனை சுற்றி தேவன் ஒரு வேலி அடைகிறார். தேவன் வேலி அடைச்சிட்டார்னா பிசாசுக்கு நம்மகிட்ட வேலையே இல்லை. ஏன் ஜெபிக்கிறவன் வேலையை காட்ட முடியல அப்படின்னா அவனை சுத்தி ஒரு
1: வேலி இருக்கு.
0: யார் போட்ட வேலி? தேவன் போட்ட வேலி.
1: தேவன் போட்ட வேலி.
0: இவன் ஜெபிச்சான், ஆனா தேவன் வேலியை போட்டார்.
1: எஸ்.
0: இப்ப நாம பண்ற ஜெபத்தை கேட்டு நம்மளை சுத்தி ஒரு வேலி ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா பிசாசு நம்ம பக்கம் வந்தாலும் அவன்கிட்ட
1: என்ன செய்ய முடியாத
0: என்னை நெருங்க முடியாத அளவுக்கு அவன் தள்ளியே நிற்கிறான்னா நான் அந்த அளவு தேவனோட நெருக்கமாக இருக்கிறேன். ஜெபிக்கிற மனுஷன் எதையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள விரும்புகிற மனுஷன் ஜெபிக்கிறது இல்லை. ஜெபிக்கிற மனுஷன் எதையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வது இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஜெபிக்கிறனுடைய நோக்கம் காரியத்தை தன்னுடைய கையில் வச்சு ஹேண்டில் பண்ணணுங்கிறது இல்லை. இந்த பாரத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், இது இதுக்கு பிறகு இது உங்களுடைய பொறுப்பு. இனிமேல் இதை நீங்கள் தான் என்ன செய்யணும், ஹேண்டில் பண்ணணும். என்னுடைய காரியத்தை நான் உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். ஜெபிச்ச பிறகு இனிமேல் இது என்னுடைய கையில் இல்லை, என்னோட கண்ட்ரோலில் இல்லை, இது முழுக்க முழுக்க உம்முடைய கரத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தை விட்டு
1: எழும்பிடுவான்.
0: ஜெபிக்கிறவன் எதையுமே தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறதே
1: இல்லை.
0: இல்லை, சில விஷயங்கள் ஏன் நம்மளை இப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா நான்
1: ஜெபிக்கலை.
0: ஜெபிக்காதனால கவலை கண்ட்ரோல் பண்ணுது, பயம் கண்ட்ரோல் பண்ணுது, சோர்வு என்ன செய்கிறது
1: கண்ட்ரோல் பண்ணுது,
0: கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறத முடக்கி போடுது, என்ன
1: முடக்கி போடுது.
0: இப்போ ஜெபிக்கிறவனுடைய ஏக்கம் என்ன என்னன்னா என்னுடைய காரியத்தை நான் ஆண்டவர்கிட்ட சாட்டிடுறேன்.
1: எஸ்.
0: இதை நான் வச்சு ஹேண்டில் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, என்னால் ஹேண்டில் பண்ணவும்
1: முடியாது.
0: நான் ஹேண்டில் பண்ண காரியமாக என்ன செஞ்சிட ஆண்டவரே கெட்டுற ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு வந்து அவன் என்ன செய்கிறான், எல்லாத்தையும் கத்திரிடத்தில் சாட்டிடுறான். அப்போ ஏன் நான் ஜோ பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரே இது என் கையில் இருக்கிறதுனால தான் என்னை போட்டு இப்படி தொந்தரவு என்ன செய்யுது,
1: செய்யுது,
0: இது பேசாமல் உங்கள் கையில் கொடுத்துட்டேன்னா நான் நிம்மதியாக இருப்பேன் பாருங்க. அதனால தான் பவுல் அருமையாக இந்த காரியத்தை குறித்து அவர் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால தேவனுக்கு என்ன செய்யுங்கள், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம்
1: 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
0: எல்லாவற்றையும் குறித்து
1: உங்கள் விண்ணப்பங்களை
0: ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும்
1: வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்,
0: அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்
1: உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
0: ஆமென் சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: அப்ப எதை குறித்து நீங்க கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால வேண்டுதலினால தேவனுக்கு என்ன செய்யுங்க,
1: தெரியப்படுத்துங்க.
0: உங்கள்கிட்ட நான் தெரியப்படுத்திட்டேன், இனிமேல் நீங்க என்ன செய்வீங்க, பார்த்து கொள்ளுவீங்க.
1: ஹல்லேலூயா.
0: உங்கள்கிட்ட நான் என்ன செஞ்சிட்டேன்,
1: தெரியப்படுத்திட்டேன்,
0: இனிமேல் நீங்க என்ன செய்வீங்க,
1: பார்த்து கொள்ளுங்க.
0: இப்ப நீங்க கேட்கலாம், என்னப்பா சார் இப்படி பட்டுன்னு முடிச்சிட்டீங்க, தெரியப்படுத்தினாப்புல சரியாக வந்துடுமா? இங்கே தான் ப்ரேயரோட பவர் இருக்கு.
1: ஹல்லேலூயா.
0: சிலர் ஏன் ஜோம் பண்ணுறதே இல்லைன்னா, சிலர் ஏன் தங்களுடைய காரியத்தை தேவனுக்கு தெரியப்படுத்த விரும்புறது இல்லைன்னா, தெரியப்படுத்தினாப்புல என்ன நடந்துருப்போகுது? இப்போ தெரியப்படுத்தினதுனால
1: இப்போ என்ன நடந்துருப்போகுது?
0: என்ன நடந்துருப்போகுது? அதாவது நம்பிக்கையற்று போவது ஒரு அனுபவம், நம்பிக்கையை பெற்றுக்கொள்வது ஒரு அனுபவம். சிலருடைய வாழ்க்கையில் எப்போ அவங்கள்ட்ட பேசினாலும் அவங்க நம்பிக்கையற்று பேசுவாங்க. நம்பிக்கையாக அவன்கிட்ட என்ன செய்யாது, சுத்தமாக இருக்காது. ஆனால் சிலர்கிட்ட பேசுகிற பொழுது நமக்கே ஒரு தம்பு வரும், நம்பிக்கையற்று அவங்க எதையும் பேசுறதே இல்லை. ஸோ என்ன மாதிரி ஒரு மனுஷன் தானே, நான் நம்பிக்கையற்றவனாக இருக்கிறேன் ஆனால் அவன் நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறான். என்னிடத்தில் காணப்படாத இந்த நம்பிக்கை அவன்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஜெபிக்கிற மனுஷன் நம்பிக்கையை பெற்றுக்கொள்கிற மனுஷன். நம்பிக்கையற்று போச்சுன்னா ஜெபத்தை நிறுத்திடுவீங்க, ஜெபத்தை தொடர்வீங்கன்னா நம்பிக்கையை பெற்றுக்கொள்வீங்க. நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளணும்னா ஜெபம் பண்ணுங்க, நம்பிக்கை அற்று போகணும்னா அதான் தெரியுது. முன்னாடிலாம் அந்த காரியத்தை குறித்து ரொம்ப நம்பிக்கையோடு என்ன செய்வார்,
1: பேசுவார்.
0: இப்போ எல்லாம் அந்த காரியத்தை குறித்து அவர்கிட்ட போய் நம்ம பேசணும்னா அவர் ரொம்ப நம்பிக்கையற்று என்ன செய்கிறார், காணப்படுகிறார். நம்பிக்கை இழந்தவராக
1: காணப்படு
0: இருக்கிறார். அவரிடத்துல பழைய நம்பிக்கைகள் என்னால் என்ன செய்ய முடியல,
1: காண முடியல.
0: ப்ரேயருடைய மிகப்பெரிய விசித்திரம் என்னன்னா, ப்ரேயருடைய ரகசியம் என்னன்னா, நம்பிக்கையற்று போன ஒரு காரியத்துக்காக நான் ஜெபிக்கிற பொழுது புதிய நம்பிக்கையை நான் தேவனிடத்திலிருந்து
1: பெற்றுக்கொள்கிறேன்.
0: ஜெபம் எந்த விதத்தில் விசேஷமானதுன்னா, நம்பிக்கை இழந்த காரியங்களுக்காக நம்மளை நம்பிக்கையோட ஜெபிக்க வச்சிடும். இந்த கால நேரத்தில் எதை குறித்து நீங்கள் நம்பிக்கையற்று இருக்கிறீங்க, எந்த விஷயத்தில் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் இழந்துட்டீங்க, ஐயோ நம்பிக்கை இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி புலம்புறதை நிறுத்திட்டு, ஆண்டவர் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார், நீ ஜெபத்தில் குறைபட்ட, நீ ஜெபிக்க தவறிட்ட, உனக்கு ஜெபிக்க விருப்பம் எல்லாம் போயிடுச்சு, ஜெபத்து மேலே உனக்கு நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு, அதனால் உன் நம்பிக்கையை என்ன செஞ்சிட்ட. ஜெபம் எதுக்குன்னா, நம்பிக்கை இழந்துடக்கூடாது. ஜெபிக்கிற மனுஷன் நம்பிக்கைய இழக்கிறதே இல்லை. அதுக்கு போல அவன் ஒவ்வொரு முறை ஜெபிக்கிற பொழுதும் ஒரு புதிய நம்பிக்கை என்ன செய்கிறான், பெற்றுக்கொள்ளுகிறான்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: என்ன செய்யறான், புதிய நம்பிக்கைய
1: பெற்றுக்கொள்ளுகிறான்.
0: ஜெப குறைவை ஏன் அலோ பண்ணக்கூடாது, நம்பிக்கை இழந்து காணப்படுவோம். ஜெபக்குறை வந்துருச்சுனாலே நம்பிக்கைன்னா கிளை என்ன விலைன்னு கேட்பேன்.
1: ஹல்லேலூயா.
0: ஜெப ஆவி நமக்குள்ள கிரியை செய்கிற பொழுது நம்மளால நம்ப முடியாத காரியங்களையும் நாம நம்ப ஆரம்பிச்சிடும். இதுக்காகவே எப்பவுமே ஒரு நம்பிக்கையோட பேச, எப்பவுமே ஒரு நம்பிக்கையுள்ளவனா இருக்க, எப்பவுமே ஒரு நல்ல வார்த்தைகளை நான் பேசணும் அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரு நல்ல மனநிலையில நான் இருக்கணும் அப்படின்னா, நான் ஜெபிக்கிறவனா இருக்கணும், தேவனோட ஒரு தொடர்பில் இருக்கிறவனா இருக்கணும். ஜெபிக்காததுனால சோர்வா இருக்க முடியும், ஜெபிக்காததுனால
1: சோர்வோடு இருக்க முடியும்.
0: ஆனா ஜெபிச்சதுனால யாராவது சோர்ந்து போவானா,
1: போக மாட்டான்.
0: அவன் பேச்சிலே தைரியமா இருங்க சிஸ்டர், இந்த பாருங்களேன் ஒரு ஜபத்தை போட்டா எல்லாம் என்ன செஞ்சிடான்,
1: சரியா வந்துடும்.
0: நீங்க ஏன் இப்படி போட்டு பயப்படுறீங்க, ஜபத்தினால ஆகாதது என்ன இருக்குன்னு சொல்லி ஜபம் ஜபம் ஜபம் ஜபம் சொல்லி அவன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை எல்லாமே பாருங்க. ஜபிச்சா நம்புறீங்களா, இப்ப நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப பாருங்க என்ன பண்றேன். அவனுடைய நோக்கம் என்ன, ஏக்கம் எல்லாமே என்னதான்,
1: ஜபம்
0: ஜபம். ஏன்னா அவன் எதுல பழகிட்டான்,
1: ஜபத்திலேயே
0: ஜபிச்சு ஜபிச்சு ஜபிச்சு ஒவ்வொரு முறை ஜெபிக்கிற பொழுதும் அவன் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்கிற நம்பிக்கை புதுசு.
1: எஸ்,
0: நம்ம கத்தரோட உறவாடுறப்ப ஒரு நம்பிக்கை வருதாயா,
1: வருதுங்க.
0: இப்ப நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு கீழே இறங்கினவன அப்படியே தளர்ந்து போய் நான் போவேன்,
1: இல்லை.
0: ஒரு மணி நேரம் கத்தரோட நம்முடைய நேரத்தை செலவிட்டு அவரோட உறவாடி மகிழ்ந்து வெளியில வர்றப்ப வாடி போயா நான் வருவேன்,
1: இல்லை.
0: ஒரு ஒரு ஹோப்போட வரமாட்டேன் வெளியில,
1: எஸ். Hallelujah.
0: ஒரு நிச்சயத்தோட வெளியில வரமாட்டேன், என்னை சுற்றி 1000 பயல் அடித்தாலும் என்னை சுற்றி 1000 பிரச்சனை இருந்தாலும் ஒரு நிச்சயத்தோட ஒரு தெளிவோட ஒரு சந்தோஷத்தோட ஒரு முடிவோட தான் நான் வெளியில் வருவேன்.
1: ஆமென்.
0: காரியத்தை கர்த்தர் கையில் வச்சிருக்கிறாரியா? எனக்கு இப்போ ஒன்றும் விளங்காமல் இருக்கலாம். எண்ண முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் என்னோட வாழ்க்கையில் செய்ய என் ஆண்டவர் உண்மையிலவராக இருக்கிறார். அவற்றிருந்து நான் உறவாடிட்டு வந்திருக்கிறேன். அவரோட உறவாடி அவரோடு ஒன்றாகிற அனுபவத்தில் ஒரு மனுஷன் பேசுகிற பேச்சில் துணிக்கிற நம்பிக்கை இந்த உலகத்தால புரிந்து கொள்ள முடியாத நம்பிக்கை. அப்போ தன்னுடைய நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போன நிலைமையில தன் தேவனிடமிருந்து தான் பெற்றுக்கொண்ட நம்பிக்கைய ஜெபிக்கிற மனுஷன் சந்தேகிக்கிறதே
1: இல்லை.
0: ஜெபிச்சதுனால உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்னா அந்த நம்பிக்கையை சந்தேகிக்க உங்களால முடியாது.
1: ஆமென்.
0: திரும்பவும் சொல்றேன், ஜெபிச்சதுனால உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்னா அந்த நம்பிக்கையை சந்தேகிக்க என்னால
1: முடியாது.
0: முடியாது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷனுக்குள்ள காணப்படுறது சந்தேகம் இல்லை, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை.
1: நம்பிக்கை.
0: ஏ, நான் ஜெபம் பண்ணிருக்கேன், அது எப்படி தப்பா போகும்னு நினைக்கிறேன்? உன் பிரச்சனை என் ஜெபத்தோட உன் பிரச்சனை பெருசோ?
1: ஹல்லேலூயா.
0: அது இப்படிதான் பேசும். ஏன்னா அவன் அவன் இருக்கிற மண்டலம் என்னன்னா தேவனோட தொடர்புல இருக்கிற மண்டலம். அவன் அவன் மனசு தேவனோட உறவாடி இழைப்பா இருக்கிற மனசு, தேவனுடைய சமூகத்தில் மூழ்கி தெளிச்சு மகிழ்ச்சியா இருக்கிற மனசு. அதுக்கு சந்தேகப்பட தெரியாது, நம்ம தான் தெரியும். ஜெபிக்கிற மனுஷன் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையேற்று போவதே இல்லை. அவன் எந்த காரியத்துக்காக அவன் ஜோம் பண்ணியிருக்கிறானோ அந்த அந்த காரியத்தில் அவன் நம்பிக்கையுடையனா இருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் அவன் இவ்வளவு நம்பிக்கையுடையனா இருக்கிறதுக்கு காரணம் அவனுடைய மாம்சம் இல்லை, அவனுடைய ஜெபம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இவ்வளவு நம்பிக்கையுடையனா இருக்கிறதுக்கு காரணம் அவனுடைய பலம் அல்ல, அவனுடைய பராக்கிரமம் அல்ல, அவன் தேவனிடத்தில் ஏறெடுக்கிற அவனுடைய ஜெபம்.
1: ஹல்லேலூயா.
0: அந்தி சந்தி மத்தியானம் 3 வேளையும் தானியேல் என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணார். வழக்கம் போல் அவர் பண்ணுற ஜெபத்தை பண்ணிக்கிட்டே இருந்தார். பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலை வந்த பொழுது அவர் நம்பிக்கைட்டு போனாரா?
1: இல்லை,
0: புதிய நம்பிக்கையை பெற்றுக்கொண்டவராக இருக்கிறார்.
1: ஆமென்.
0: அவர் என்ன கெபிக்கு போகிறவர் மாதிரியா போயிருக்கிறாரு? அப்படியே ஆராய்ச்சிட்டே போய் பேர் போல இருக்கு. அது பார்த்த உடனே தான் ராஜா சொல்லியிருக்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு என்ன செய்வார்? கைக்கு
1: தப்பு விப்பார்.
0: தப்பு விப்பார். ஜெபிக்கிற மனுஷன் எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையேற்று போவதே
1: இல்லை.
0: இல்ல, அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிற பொழுது அவன் குடு குடு குடுன்னு ஓடிடுவான். இதுக்கு ஜெபம் பண்றது தேவனோட உறவாடி ஜபாரிலிருந்து வெளியில வர்றப்பே ஒரு புதிய நம்பிக்கையோட வெளியில வருவான்.
1: ஹல்லேலூயா.
0: அப்போ சிலர் 27:20 ஈரோப்பிலித்தான் புயல் பயங்கரமா அடிச்சு சூரியனையாவது சந்திரனையாவது காண முடியாம 14 நாளா போராடிட்டு இருக்காங்க. பெரிய போராட்டம், வாழ்வா
1: சாவா,
0: சாவா என்கிற ஒரு ஜீவ மரண போராட்டம். அந்த அந்த சூழ்நிலையில் பாருங்கள், 20வது வசனம், அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும்
1: அடித்து கொண்டிருந்தபடியினால்
0: இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை
1: முழுமையும் அற்று போயிற்று.
0: முழுமையும்
1: அற்று போயிற்று.
0: அற்று போயிற்று.
1: ஹல்லேலூயா.
0: All hope of our being saved was finally abandoned. நாம் பிழைப்போம் என்ற, எப்படியாவது பிழைச்சிக்கிறோம் அப்படிங்கிற எங்களுக்குள்ளே காணப்பட்ட அந்த நம்பிக்கை கடைசியாக எல்லாருமே அதை கைவிட்டோம்.
1: ஹல்லேலூயா.
0: அதுல பாருங்க, ஒருத்தனுக்கு முழுமையும் அற்று போயிற்று.
1: எஸ்.
0: And we lost all hope of rescue. மீட்கப்படுவோம் என்கிற எல்லா நம்பிக்கையும் போச்சு. தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும்
1: அற்று போயிற்று.
0: என்ன அடிச்ச சூறாவளி, அடிச்ச
1: சூறாவளி,
0: சூறாவளி சூற காற்று சுழன்று சுழன்று அடிக்குது பாருங்க. எல்லாருடைய மனசு 14 நாளா சூரியனையும் பார்க்க முடியல, சந்திரனையும் பார்க்க முடியல, மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. விட்ட மாதிரி என்னன்னா
1: தெரியல.
0: இல்ல, வாழ்க்கையில் இப்படி ஒரு மழையை நாங்க எந்த காலத்துல என்ன செஞ்சதில்லை,
1: பார்த்ததே இல்லை.
0: ஏதோ ஒரு நேரம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மழை பெஞ்சு, அதுக்கப்புறம் ஓஞ்சிச்சு அப்படின்னு இல்லாம அட்டி அட்டின்னு என்ன
1: செய்யுது,
0: அடிச்சுக்கிட்டே இருக்கு. காற்று ஒரு பக்கம், மழை ஒரு பக்கம், சூரியனையும் பார்க்க முடியல, சந்திரனை என்ன செய்ய முடியல,
1: நட்சத்திரத்தையும்
0: பார்க்க முடியல, நட்சத்திரத்தை பார்க்க முடியல, எல்லாமே இருண்டு போயிருக்கிற நிலைமையில எல்லாருடைய நம்பிக்கையும்
1: முழுமையும்
0: அற்று போயிற்று.
1: ஹல்லேலூயா.
0: ஆனா கப்பல்ல ஒருத்தன் இருக்கான், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரோட உறவாடுற ஒரு அப்போஸ்தலர் இருக்கிறான்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: கொஞ்சம் சொல்லுவான், நான் பார்க்காத சூழ்நிலையாப்பா, நான் சந்திக்காத
1: பிரச்சனையாப்பா,
0: நீங்க எல்லாம் புதுசா பிரச்சனையை பாக்குறீங்கடா. நான் எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு இக்கட்டு, இத்தனை எல்லா காரியங்கள்ல இருந்து என்ன காப்பாற்றின தேவன் கைவிடுவாரா? தேவனோட உறவாடுகிற மனுஷன், தேவனிடத்திலிருந்து ஒரு சத்தம் பிறந்தவன் அவன் சொல்றான் பாருங்க, 25 வசனம், ஆனபடியால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில்
1: நம்பிக்கையாய் இருக்கிறேன்.
0: எல்லாரும் நம்பிக்கைய அற்று போயிருக்கிறாங்க, ஆனா இங்க ஒருத்தர் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு பேசுற.
1: ஆமென்.
0: அந்த சூழ்நிலைக்கு தேவைப்பட்ட ஒரு புதிய நம்பிக்கைய தேவனோடு தொடர்பு கொள்கிற மனுஷன் பெற்றுக் கொள்கிறான். அது சமயத்துக்கேற்ற நம்பிக்கை. அந்த சமயத்துக்கு நமக்கு தேவைப்படுகிற நம்பிக்கைய ஜெப நமக்கு அருளி செய்கிறது.
1: ஆமென்.
0: தேவனோடு நாம கொண்டிருக்கிற அந்த ஐக்கியம், அப்படிப்பட்ட புதிய நம்பிக்கை அந்த நாளில் நாம பெற்றுக்கொள்ள நமக்கு அனுகிரகம் செய்கிறது. எந்த மாதிரியான சிக்கல் இருக்கீங்க, என்ன மாதிரியான சங்கடம் உங்களை வாட்டி என்ன செய்து
1: வதைக்குது,
0: இந்த நாள்ல உங்களுக்கு தேவையான நம்பிக்கைய ஜெபத்தின் மூலமா, தேவனோடு உறவாடுவதன் மூலமா பெற்றுக்கொள்ள உங்களால முடியும். இந்த நாள்ல நான் வாழ தேவையான ஒரு புதிய நம்பிக்கை எனக்கு தேவை. இந்த நாள்ல என்னை அச்சுறுத்துகிற சவால்களை ஃபேஸ் பண்ண எனக்கு ஒரு புத்தம் புதிய நம்பிக்கை
1: தேவை.
0: அந்த புத்தம் புதிய நம்பிக்கைய ஒவ்வொரு நாளும் அந்த சமயத்துக்கேற்ற நம்பிக்கைய, இந்த சமயத்துக்கு எனக்கு தேவைப்படுகிற நம்பிக்கைய தேவனோட உறவாடி பெற்றுக்கொள்கிற மனுஷன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப டல்லா இருக்கிறப்ப என்ன பண்ணிடறான், பைசாம உறவாட போயிடறான். எதுக்குடா உறவாட போற, இந்த சமயத்துல எனக்கு தேவைப்படுகிற ஒரு நம்பிக்கையை நான் பெற்றுக்கொள்வதற்காக நான் கத்தடத்துல போறேன்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: இந்த ஜெபத்தை நம்பாதே பூரா நம்பிக்கையற்றவன், யாரெல்லாம் ஜெபத்தை நம்புறானோ அவன் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளுகிறான்.

0: என் கண்ட்ரோலில் இருக்கிறனால தான் எல்லாமே என்னையே கண்ட்ரோல் பண்ணுது ஆண்டவரே. எப்பவுமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது நம்மளை கண்ட்ரோல் பண்ணோம்.
1: எஸ்,
0: பிரச்சனை நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் அந்த பிரச்சனை
1: நம்மளை கண்ட்ரோல்
0: பண்ணோம். அதனால் ரொம்ப தொல்லையாக இருக்கு ஆண்டவரே, பேசாமல் இதை உங்கள்கிட்ட தெரியப்படுத்திட்டு போகிறதுக்கு நான் என்ன
1: செஞ்சுருக்கிறேன்,
0: வந்திருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் உறவாடுவீங்கன்னா அந்த சமயத்தில் நான் எழும்பி நிற்க தேவையான ஒரு புதிய நம்பிக்கையை எனக்குள்ளே சிருஷ்டிக்க என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார்.
1: எஸ்,
0: அப்படிப்பட்ட வார்த்தை எனக்கு தந்து அனுப்புவார்.
1: ஆமென்.
0: அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த அந்த சத்தம் பிறந்த உடனே எனக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை தோன்றும் பாருங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஆகில

0: இன்னைக்கு நீங்க ஜோம் பண்ணி பாருங்க, இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தேவையான ஒரு புதிய நம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்கும்.
1: பிறக்கும்.
0: ஹல்லேலூயா. இப்ப ஜெபத்தை நம்பாதவன் நம்பிக்கைட்டு போறான், ஆனா ஜெபத்தை நம்புறவன் நம்பிக்கையை பெற்றுக்கொள்றான்,
1: பெற்றுக்கொள்கிறான்.
0: அப்ப நம்முடைய நம்பிக்கையை நாம விட்டு விடாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும்.
1: ஜெபம் பண்ணணும்.
0: நீங்க ஜெப அறைக்குள்ள போறப்ப நம்பிக்கையற்றவனா போயிருக்கலாம், ஆனா ஜெப அறையை விட்டு வெளியில வர்றப்ப நம்பிக்கையை பெற்றுக்கொண்டவனா தான் வர முடியும்.
1: ஆமென்.
0: உள்ள போனது நம்பிக்கை அற்றவனா, ஆனா வெளியில வந்தது நம்பிக்கையை பெற்றுக்கொண்டவன். ஆலயத்துல அன்னால் போனது நம்பிக்கை அற்றவளா, ஆனா ஆலயத்துல இருந்து ஜெபம் பண்ணி முடிச்சு வெளியில வந்த பொழுது நம்பிக்கையை பெற்றவளா.
1: ஹல்லேலூயா.
0: கப்பல்ல எல்லாரும் பயந்த மாதிரி பவுல் என்ன பண்ணி இருந்திருக்கிறாரு?
1: பயந்திருக்கிறார்.
0: என்ன, தேவனானவர் வந்த பொழுது பவுல பார்த்து சொன்ன முதல் வார்த்தை, பவுலே
1: பயப்படாத.
0: அப்ப பவுல் வந்து எல்லாரும் கப்பல்ல இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு பயங்கர முயற்சிகள் இறங்கி தலைவாடத்தை தூக்கி எறியா அதை எறியான்னு முயற்சியில் இருக்கிறப்ப பவுல் வழக்கம் போல பயிற்சியில் இறங்கிட்டார். ஆண்டவரோட அவர் வெளியில வந்தது ஒரு புதிய நம்பிக்கையை குறித்து பேசுறாரு. ஜெபத்துல தான் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை குறித்து மற்றவங்கள்ட்ட என்ன செய்யறாரு? பேசுறாரு.
1: ஹல்லேலூயா.
0: அதான் நான் முதலே நான் சொன்னேன், நம்பிக்கையற்று போன ஒரு நிலைமையில நம்ம தேவ சமூகத்தில் உறவாடி தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு நம்பிக்கையை நம்மளால சந்தேகிக்கவே முடியாது. ஆனபடினால் மனுஷரே திடமனதாக இருங்கள்,
1: எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன்.
0: எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் அப்படி இல்லை,
1: பிரகாரமாகவே.
0: அந்த ஏகாரத்தை கவனிங்க, பிரகாரமாகவே
1: நடக்கும்.
0: நடக்கும் வசனம் இல்லையா? சொல்லப்பட்ட பிரகாரமாகவே
1: நடக்கும்.
0: நடக்கும்.
1: ஹல்லேலூயா.
0: நீங்க ஆண்டவரோட உறவாடினதுனால ஒரு நம்பிக்கையை பெற்றுக்கொண்டவராக இருப்பீங்கன்னா உங்களால் அந்த நம்பிக்கையை சந்தேகிக்க முடியாது. இதுக்காகவே நீங்க இப்ப துதிக்கணும் ஆண்டவரை.
1: ஆமென்.
0: இதுக்காகவே நீங்க என்ன சொல்ல, இதுக்காகவே நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். நம்பிக்கையற்று போன இந்த நிலைமையிலையும் தேவன் என்னிடத்துல பேசின காரியத்தை நான் முழுசா நம்புறேன். அது மட்டும் இல்ல, அவர் சொன்ன பிரகாரமாகவே நடக்கும் என்பதை நான் நம்பி இருக்கிறேன். இல்ல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லுவீங்க. என்ன, நீங்க பண்ற ஜெபம், தேவனோடு உங்களுக்குள்ள தொடர்பு, ஜீவனுள்ள தேவனோடு நீங்கள் கொண்டிருக்கிற ஐக்கியம் உங்களை இப்படி பேச

0: வைக்குது
1: வைக்குது.
0: ஹல்லேலூயா. பேச முடியாத காரியத்தை நீங்க பேசுறீங்கன்னா நடக்க போகுதுன்னு அர்த்தம்.
1: ஆமென்.
0: அதனால முடிஞ்ச காரியத்தை என்ன செய்ய முடியல, பேச முடியல. ஆனா நீங்க உங்களால பேச, இந்த சூழ்நிலையில பேச முடியாத காரியத்தை நீங்க பேசுறீங்க. உங்களை பேச வச்சது தேவனோடு உங்களுக்கு இருக்கிற உறவு. உங்க மூலமா தேவனே பேசுற.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஜெயில அடிச்சு உள்ள தூக்கி போட்டாலும் பவுலும் சீலாவும் தளர்ந்து போகவே
1: இல்லை.
0: நம்பிக்கையற்ற அந்த சூழ்நிலையில அவங்க நம்பிக்கை இழக்காம இருந்திருக்கிறாங்க. எதனால இந்த சூப்பர் நேச்சுரல் ரெல்ம் எதனால அவங்களுக்கு சாத்தியமாச்சு? அங்கதான் இடையில வருது. நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அந்த ரிலேஷன்ஷிப், அந்த அந்த ஐக்கியம் பாருங்க. அந்த வறட்சியின் நடுவுலையும் அவங்க வறண்டே போகல.
1: எஸ்,
0: ஆக்சுவலா வறட்சி நடுவுல என்ன போகணும்,
1: வறண்டு போகணும்.
0: வறண்டு போகணும். வறட்சியின் நடுவுல வளமா இருக்கிறது சாத்தியமா?
1: ஜெபிக்கிறவனுக்கு சாத்தியம்.
0: அவங்க ரெண்டு பேரும் நலமா இல்ல, ஆனா மனசு வளமா இருந்துச்சு.
1: ஆமென்.
0: ரெண்டு பேரும்
1: நலமா இல்ல,
0: நலமா இல்ல,
1: மனசு வளமா இருந்துச்சு.
0: மனசுல அப்படி ஒரு பலம். அங்கதான் ஜீவனுள்ள தேவனோட உள்ள தொடர்பு. என்னையா இவ்வளவு வறட்சி, வறண்டு போவான்னு பார்த்தா இவ்வளவு வளமா இருக்கிறான். வறட்சி நடுவுலையும் நீங்க வறண்டு போகாம நீங்க மன வளத்தோட, மனச்செறிவோட, ஊக்கத்தோட, உற்சாகத்தோட, பூரிப்போட, சந்தோஷத்தோட இருக்கணும்னா அதுக்கான ஒரே காரணம் ஜெபத்து மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை.
1: ஆமென்.
0: எவ்வளவு தூரம் ஜெபத்தை நம்புற ஆளுனா அந்த நேரத்துல ஜெபம் பண்ணிருப்பாங்க பாருங்க. எப்பவுமே நம்முடைய களைப்ப காரணமாக காண்பிச்சு நம்ம ஜெபத்தை தள்ளி போட்டுறவே கூடாது. நான் இந்த இடத்துல தான் நான் கற்றுக்கொள்றேன். களைப்ப காரணமா காண்பிச்சு ஜெபத்தை தள்ளி போடுறதுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் உரிமை இருந்துச்சா இல்லையா?
1: இருந்துச்சு.
0: இவ்வளவு அடிபட்டு இருக்கிறோம், அதனால சீலா இப்ப நமக்கு தேவை கொஞ்சம் ஓய்வு. அதனால எப்படியாவது பேசாம நம்ம
1: படுத்துருவோம்,
0: அப்படியே படுத்துருவோம், காலைல ஜோம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு தேவை ஓய்வு அப்படின்னு சொல்லி அவங்க களைப்பின் நடுவில் ஜெபத்தை தள்ளி போடலை. களைப்பை காரணமா காண்பிச்சு நாம ஜெபத்தை தள்ளி போடுவோம்னா நாம பெற்றுக்கொள்ள வேண்டிய இளைப்பாறுதலை இழந்துருவோம்.
1: ஹல்லேலூயா.
0: நீங்க யோசிச்சு பாருங்க, நடு ராத்திரியில அவங்க ஜெபத்தை களைப்பு காரணமா காண்பிச்சு ஜெபத்தை தள்ளி வச்சு காலையில ஜோம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்கன்னா இந்த நடுராத்திரி சம்பவங்கள் எதுவுமே நடந்திருக்காது,
1: நிகழ்ந்திருக்காது.
0: ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னுடைய களைப்பு காரணமா காண்பிச்சு என்னுடைய ஜெப வேலையை நான் தள்ளி வைக்காத ஒரு வைராக்கியத்தை எனக்கு தாங்க ஆண்டவர்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. களைப்பு வந்தோடனே நாங்க எல்லாரும் உடனே என்ன செஞ்சிடறோம்,
1: ஓய்வெடுத்து
0: போயிடுறோம். ஆனா களைப்பு வந்தாலும் ஜெபத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி தள்ளி போடாத ஒரு ஞான இருதயத்தை எங்களுக்கு என்ன செய்யுங்க.
1: ஹல்லேலூயா.
0: களைப்பின் மத்தியிலையும் ஒருத்தன் இவ்வளவு அற்புதமா இளைப்பாடுறானா, அவன் ஜெபத்தை என்ன செய்யல, தள்ளி வைக்கல.
1: நீங்க
0: ஜெபத்தை தள்ளி வச்சுட்டு உங்க சரீரத்துக்கு வேணா ஒரு ஓய்வு கொடுக்கமே முடியல, உங்க மனசுக்கு ஒரு இளைப்பாறுதல் அனுபவிக்க முடியாது. சில சமயங்களில் நம்முடைய சரீரத்துக்கு தேவைப்படுகிற ஓய்வை விட என் மனசுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவைப்படுது. மனசுக்கு இளைப்பாறுதல் ஜீவனுள்ள தேவனோடு நாம கொண்டுள்ள தொடர்புனால ஐக்கியத்தினாலதான் நமக்கு வரும்.
1: ஆமென்.
0: வறட்சியான நிலைமையில ஒருத்தன் வறண்டு போகாம வளமோட இருக்கிறான்னா அதுக்கு காரணம் என்னன்னா ஜெபத்தை தள்ளி போடல.
1: ஹல்லேலூயா.
0: வழக்கமா நம்ம பண்ற வேலை என்ன,
1: ஜெபத்தை
0: ஏதோ தள்ளி போடுறோம்,
1: ஜெபத்தை தள்ளி வச்சு தள்ளி போடுற,
0: ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம்னு நினைச்சு நினைச்சே
1: ஜெபிக்காமலே போயிட்டான்.
0: இன்னிலிருந்து ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே. சரிடா ஜெபம் பண்ணுறாங்க. இதோ சின்ன வேலை வந்துச்சு முடிச்சுட்டு மத்தியானத்துலேருந்து ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே. சரி மத்தியானம் ஜெபம் பண்ணான்னு பார்த்தா கட்டாயம் சாயந்தரம் நான் வந்துடுறேன். அந்த சந்தி மத்தியானம் மூணு வேலை இல்லைனாலும் எப்படியாவது மாலையிலையாவது என்ன செஞ்சிடறேன்
1: வருகிறேன்.
0: கடைசியில் அங்கங்கே ஓடி அழிஞ்சிட்டு ராத்திரி படுக்கிறப்ப சாரி ஆண்டவரே ரொம்ப டயர்டாகி போச்சு, நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக நான் என்ன செஞ்சிடறேன்
1: ஜெபிக்கிறேன்.
0: இப்படியே சொல்லி சொல்லியே என்ன பண்ணலை,
1: ஜெபிக்கவே இல்லை.
0: களைப்பை காண்பிச்சு ஜெபத்தை தள்ளி போடுகிற மனுஷன் அவன் அனுபவிக்க வேண்டிய இழைப்பாறுதல அனுபவிக்கிறதே இல்லை. நான் ஓய்வெடுக்கிறத விட என் மனசு உமக்குள்ள ஓய்ந்து இருக்கிற அனுபவம், தாய்மடியில் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமா அன்றுவரே அமர்ந்திருக்கிறதுன்னு சங்கீதக்காரன் சொன்ன பாருங்க, அந்த ஓய்வு இருக்கு பாருங்க. அது தூக்கத்து நிமித்தம் வர்ற ஓய்வு இல்லை, ஜீவனுள்ள தேவனோடு நாம கொண்டிருக்கிற ஒரு ஐக்கியத்து நிமித்தம் நாம அனுபவிக்க வேண்டிய ஓய்வு. இது நமக்குள்ள காணப்பட வேண்டிய ஒரு இளைப்பாறுதல். சந்தோஷமா இருக்கீங்களா? ஸ்தேவன் பாருங்க பயங்கர இக்கட்டான ஒரு நிலைமை, நாலாபுரம் அவரை சுற்றி எல்லாரும் வளைந்து கொண்ட அந்த நிலைமையிலையும் அவர் நம்பிக்கையேற்று போனவராகவே என்னன்னா
1: காணப்படவே இல்லை.
0: அவர் முகத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், சவக்களை இல்லை, தேவனுடைய களை அப்படி சொட்டுது. அவருடைய முகம் எப்படி இருந்துச்சா?
1: தேவதூதன் முகம் போல இருக்க கண்டார்கள்.
0: இந்த உறவாடுறவன் முகத்தில் இருக்கிற களைய
1: தேவ களை.
0: ஆக்சுவலா அவன் முகத்துல கவலை தெரிஞ்சிருக்கணும். ஸ்தேவன் முகத்துல யோ மறிக்க போறமேங்கிற
1: கவலை தெரிஞ்சிருக்கணும்.
0: ஆனா அங்க என்னன்னா முகத்துல தெய்வீக களை சொட்டுது.
1: ஹல்லேலூயா.
0: அவனுடைய முகம் எப்படி இருந்துச்சான்? தேவ தூதனுடைய முகம் போல் இருக்க கண்டார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 6:15
1: ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து
0: அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க
1: கண்டார்கள்.
0: ஒரு கலவரம் வெடிக்க போகுதுங்கிறது நல்லாவே தெரியும் யாருக்கு?
1: ஸ்தேவானுக்கு.
0: கலவரத்தை குறிச்சு எந்த கவலையும் இல்லை.
1: எஸ்,
0: கலவரத்தை குறிச்சு எந்த
1: கவலையும் இல்லை.
0: ஆனா முகத்துல தேவ களை
1: சொட்டுது.
0: படு பிரைட்டா இருக்கிறார், முகத்தில் இருள் அடிக்கல, அருள் அடிக்குது.
1: ஹல்லேலூயா.
0: பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கான்டா சொல்லுவாங்க. என்ன அறிஞ்ச மாதிரி இருக்கா?
1: பேய்
0: முகம் இருள் அடிச்சு போயிருக்கு அப்படின்னா, கவலைப்படுறவன் முகத்தில் இருள் அடிக்குது. ஆனா அருள் அடிக்கிற முகம், தேவனோட உறவாடுறவன் முகத்தில் அருள் அடிக்குமா அடிக்காதா?
1: ஹல்லேலூயா.
0: தெய்வீக களை சொட்டுது. Full of grace. அதனால பாருங்க அவருடைய மெசேஜ் உயிருக்கு வேட்டு வைக்கிற மெசேஜ் அவர் பண்ணது. அவர் நல்லா தெரியும் இந்த செய்தியை கொடுத்தோம்னா
1: உயிருக்கு
0: சாவு நிச்சயம்,
1: சாவு நிச்சயம்.
0: அதனால பேசாம இந்த இடத்துல கொஞ்சம் சாஃப்டா போயிடுறது
1: நல்லது
0: அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு டெசிஷனுக்கு அவர் என்ன செய்யல,
1: வரல.
0: அட்டி சொல்ல வேண்டிய சத்தியத்தை என்ன செய்யறாரு, சொல்லி முடிக்கிறார். முடிக்கிறப்ப பாருங்களேன், 57 அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு 7:57 தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து
1: அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி
0: அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி
1: சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள்.
0: அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே
1: என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும்
0: என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில்
1: அவனை கல் எறிந்தார்கள்.
0: ஹல்லேலூயா. அவனோ முழங்காற்படியிற்று
1: ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஹல்லேலூயா.
0: ஒரு தெய்வீக பயம் வருது இந்த பாசேஜ் எல்லாம் பிரசங்கிக்கிற பொழுது. கல்லு விழுது, கல்லுன்னா காயப்படுத்துறது கல்லறியல, கொல்றதுக்கு கல்லறியனா, உயிரை பறிக்கிற ஒரு வேட்டை நடந்துட்டு இருக்கு. ஸ்தேவானுடைய உயிரை ஒரு கூட்டம் வேட்டையாடிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் இந்த மனுஷன் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறாரு. Systematic. He was not collapsed by the stoning. கல்லறிவது நிமித்தமா அவர் நிலை குலையல, நிலை குலைஞ்சு போல கீழே சுருண்டு விழுந்து அங்க உருண்டு இங்க உருண்டு ஐயோ கொள்றாங்களே ஐயோ கொள்றாங்களேன்னு அலறல் சத்தம் கேட்கல. ஐயோ எனக்கு பயமா இருக்க என்ன விட்டுருங்க என்னால வழி தாங்க முடியலன்னு கத்தி கூப்பாடு போடல. தன்னுடைய எஜமான போலவே மரண தருவாயிலையும் ஜெபிச்சிருக்கிறாரு. அதுலயும் எப்படி முழங்கால் படிட்டு நீங்க ஒரு பரிதாம உருண்டு பிறந்து அங்க அலறி தவிச்சு உயிரை விடுற ஒரு மனுஷன அங்க நம்மள ஸ்தேவான பைபிள் சொல்லல. அப்படியே முழங்கால் படிட்டு கல் விழுது எவ்வளவு நேரம் அவர் சுயநினைவு இழந்து மரணத்தை தழுவுகிற வரைக்கும் அவர் எப்படிதான் இருந்திருக்கிறார்?
1: முழங்கால்
0: முழங்கால் நின்று ஜெபம். எந்த அளவு ஜெபத்தை நம்புற மனுஷனா அவர் இருந்திருப்பார்னா இந்த அளவு ஜெபம் பண்ணியிருப்பாரு.
1: என்
0: ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மரண தருவாயிலையும் ஜெப ஊழியத்தை செஞ்சாரு. பிதாவே இவர்களுக்கு
1: மன்னி
0: நாங்கள் செய்கிறது என்னதென்று
1: அறியாதிருக்கிறார்களே.
0: இப்பவும் வலது பாரிசத்துல காலகாலமா நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு?
1: பரிந்து பேசி
0: கொண்டிருக்கிறார். ஆண்டவரே இந்த மாதிரியான ஒரு ஜெப வாஞ்சி எங்களுக்கு என்ன செய்யுங்கப்பா,
1: கொடுங்கப்பா.
0: இது போல இதுல பாருங்களேன், எனக்கு இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா இந்த இடத்துல ஸ்தேவானுடைய ஜெபம் என்னை காப்பாத்துங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணல. இங்க அவர் பண்ணது மன்றாட்டு ஜெபம். மன்றாட்டு ஜெபம்னா பிறருக்காக மன்றாடுறது. ஆக்சுவலா சாகப்போற மனுஷன் யாருக்காக ஜெபம் பண்ணுவான்?
1: தனக்காக
0: ஜெபம் பண்ணுவான். ஆனா இவன் தன்னை கொல்றவனுக்காக ஜெபம் பண்றான். ஆண்டவரே நான் சகாது இருக்க கிருபை செய்யுங்கன்ற ஜெபம் வரல. என்னை கொலை செய்யும்படி இந்த செயலை செய்கிற இவர்கள் மேல இந்த பாவத்தை சுமத்தாதரும் அப்படிங்கிறது மன்றாட்டு ஜெபம். தனக்காக ஏறெடுத்த விண்ணப்பம் இல்ல, பிறருக்காக பரிந்து பேசின ஒரு ஜெபம்.
1: ஆமென்.
0: ஜீசஸ் அதானே செஞ்சாங்க சிலுவையில. அங்கேயும் மன்றாட்டு ஜெபம், இந்த பாவத்தை இவர்கள் மீது
1: சுமத்தாதரும்,
0: இவர்கள் அறியாமல்
1: செய்கிற
0: இவர்களுக்கு
1: மன்னியம்
0: மன்னியம் மன்றாட்டு.
1: ஹல்லேலூயா.
0: இந்த மன்றாடுறவனுக்கு போற தனக்காக ஜெபிக்க தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஜெபத்தின் ஆழங்களுக்குள்ள போறப்ப நமக்காக ஜெபிக்கிறத நாம என்ன செஞ்சிடறோம்? தற்காலிகமா மறந்துட்டு ஜெபத்தினுடைய ஆழத்துல போறப்ப நம்மளுடைய சிந்தனை எல்லாமே மன்றாட்டுல பிறருக்காக.
1: ஹல்லேலூயா.
0: இப்ப ஸ்தேவான் அந்த சூழ்நிலையில நம்பிக்கையற்று தனக்குள்ள கலங்கி போய் துடுதுடிச்சு மடியல, சந்தேகத்திலையும் மடியல, மிகுந்த தெளிவோட சந்தோஷத்தோட சமாதானத்தோட தன்னுடைய பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற திருப்தியோட ஓடி முடிகிறாரு. ஜெபிக்கிறவன் பார்க்கிற கோணமே வேற, ஆனா ஜெபிக்கிறவனை பார்க்கிற கோணம்
1: வேற.
0: ஜெபிக்கிற உங்களை பலர் பல கோணத்துல பார்த்தாலும் ஜெபிக்கிற நீங்க பார்க்கிற கோணத்தை எவனாலும் பார்க்க முடியாது.
1: ஹல்லேலூயா.
0: அப்படி சவுல் பார்த்துட்டு இருக்காரு, என்னடா அவன் இந்த நேரத்துல இந்த பாவத்துவங்க மேல
1: சுமத்தா
0: தருமா? இது டிஃப்ரெண்டான ஒரு ஆங்கிள் இருக்கு. இந்த கோணத்துல இதுவரைக்கும் நாம யாரும் சிந்திச்சதே
1: இல்லையே.
0: ஜெபத்தை நம்புகிறவர்கள் பார்க்கிற கோணத்தை ஜெபத்தை நம்பாதவர்கள் பார்வையில் அது பைத்தியக்காரத்தனமா இருக்கு.
1: ஹல்லேலூயா.
0: ஜெபிக்காதவன் சொல்லுகிற அநேக வார்த்தைகளை கேட்டு குழம்பி போறதை விட ஜெபிக்கிறவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்பி தெளிவடையது விவேகமுள்ள ஒரு செயல்.
1: ஆமென்.
0: உங்களை சுத்தி ஜெபிக்காதவன் சொல்ற அநேக வார்த்தைகளை அதை கேட்டு குழப்பம் அடையிறது நிறுத்துங்க. உங்க நடுவுல இருந்து ஜெபிக்கிற ஒரு மனுஷன் சொல்ற ஒற்ற வார்த்தையை நம்புங்க, கரை சேர்ந்துருவீங்க. மாலிமி ஒரு மாதிரி சொல்றான், நூற்றுக்கு அதிபதி ஒரு மாதிரி சொல்றான், ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி சொல்றான், எல்லாரும் குழம்பு போயிட்டான். ஆனா தேவனோட உறவாடி ஜெபித்தல் இருக்கிற ஒரு ஜெப மனுஷனாகிய பவுல் சொன்ன வார்த்தை கரை சேர்த்துச்சா எல்லாரையும்
1: சேர்த்துச்சு.
0: ஹல்லேலூயா. அதனால அவன் சொன்னான், இவன் சொன்னாங்கிற ஒரு குழப்பம் உங்க மனசுல இருக்கு. ஜெபிக்கிற ஒருத்தன் என்ன சொன்னான், தேவனோடு உறவாடுகிற பொழுது உங்களிடத்துல தேவன் என்ன
1: சொன்னார்,
0: சொன்னார் சொன்ன பிரகாரமாகவே நடக்கும்னு நம்பிக்கையா இருங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதனால நீங்க எதை குறிச்சு கலங்குறது
1: வேண்டாம்,
0: வெட்கப்பட்டு போவதே
1: இல்லை.
0: ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா?
1: ஆமென்.
0: ஆண்டவரே, வறட்சியான நிலைமையிலையும் நாங்க வறண்டு போகாம வளமோடு இருக்க முடியும்னு நீங்க சொல்றீங்க. அதுக்கு காரணம் உங்களோடு உள்ள அந்த ஐக்கியம்ப்பா. ஆமென்.
1: ஆமென்.
0: மன்றாடி ஜெபிக்கிற அந்த கிருபை எங்களுக்கு என்ன செய்யுங்க
1: தாங்க.
0: எங்க நலன்ல நாங்க அக்கறையா இருக்கிறத விட ஆண்டவரே, நாங்க ஜெபன்னு வர்றப்ப பிறருக்காக பரிந்து பேசுகிற, பிறருக்காக மன்றாடுகிற அந்த மன்றாட்டின் ஆவி எங்களுக்குள்ள பெருகட்டாண்டு. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.

அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த கால நேரத்தில் ஜெபிக்காததுனால நாங்கள் நம்பிக்கையற்றவர்களாக காணப்படுவோம்னா நீங்கள் எங்களோடு பேசினதுக்காக நன்றி அப்பா. ஜெபிக்காததுனால தான் நீ இப்படி நம்பிக்கையற்றிருக்கிற, ஜெப குறைவனால தான் உன் வார்த்தையில் எந்த நம்பிக்கையும் இல்லை, ஜெப குறைவு உன்னை முறுமுறுக்க வச்சுச்சு, ஜெப குறைவனால நீ புலம்புற, துடிக்கிற, பயப்படுற, ஜெப குறைவு. ஆனால் தவறாமல் நாம் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிற சவால்களை எதிர்கொள்ள தேவையான புதிய நம்பிக்கையை அந்த ஜெபத்தின் மூலம்தான் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி நம்முடைய நம்பிக்கைகளை நாம் இழந்து போகாதிருக்க நமக்கு அனுகிரகம் செய்து. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எந்த காரியம் எங்கள் பாதையின் குறுக்க வந்தாலும் பரவாயில்ல, நான் ஜெபிச்சா அது அகன்றுறோம். நான் ஜெபிக்கிற பொழுது தேவன் கிரியை செய்கிறார், நான் ஜெபிக்கிற பட்சத்தில் அந்த காரியம் இல்லாமல் போயிருங்கிற அந்த நம்பிக்கையை நாங்கள் இழக்காதிருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஜெபிச்சு ஜெபிச்சு நம்பிக்கையை பெற்று பெற்று நாங்கள் ஓட எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்கப்பா. ஜெபத்தின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை ஒருபோதும் நாங்கள் சந்தேகிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களே. நீங்கள் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே, எங்களுக்கு நீங்கள் சொன்ன பிரகாரமாகவே இந்த நாளில் நடக்கும் என்று நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். இந்த விஷயத்தை குறித்து இடத்துல நம்பிக்கையாக இருக்கிறோம். யார் யாரெல்லாம் ஒரு கலக்கத்தோடு, ஒரு பயத்தோடு, நடுக்கத்தோடு இந்த கால நேரத்தில் எங்களோடு இந்த ஜெபத்தில் இணைந்தார்களோ அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. புதிய நம்பிக்கைகள் உண்டாவதாக, புதிய சந்தோஷம் உண்டாவதாக, எந்த கலக்கமும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல் இந்த நாளை எதிர்கொள்ள ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கு நீங்கள் அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அப்படியே செய்வீராக. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவ நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.

0: சங்கீதம் 91 திருப்புவோம். சங்கீதம் 91. நம்மை மாற்றக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் இருக்கிறது. ஆகையால் தான் பிரசங்கிக்கிறோம். பிரசங்கிக்கிறது ஏதோ சபையினுடைய சட்ட திட்டங்களையும் கோட்பாடுகளையும் பிரசங்கிக்கிறது அல்ல. பிரசங்கிப்பது கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பது. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. விஞ்ஞானத்திலும் அறிவிலும் முன்னேறி வளர்ந்து கொண்டிருக்கிற நாம் சந்திர மண்டலத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல முன்னாடியே போயிட்டு வந்தாச்சு. அப்படிப்பட்ட நாம் மனிதனுடைய உள்ள இன்னும் மாற்ற முடியாமல் இருக்கிறோம். மனிதனால் மாற்ற முடியாது, மனிதனுடைய அறிவினால் மாற்ற முடியாது, மனித ஞானத்தினால் மாற்ற முடியாது. மனிதனுடைய வாழ்க்கையை அவனுடைய ஜீவியத்தை அவருக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றால் அது கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே அந்த மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். ஆகையால் தான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். ஆகையால் தான் ஆலயத்துக்கு வருவது மிகவும் அவசியம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது அவசியம், கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பது அவசியம், அதை தியானிப்பது அவசியம், அதில் சொல்லப்பட்டிருப்பவைகளை அப்படியே செய்வது அவசியம். ஏனென்றால் அதை செய்யும் போது அதிலே ஒரு வல்லமை இருக்கிறது, அதிலே ஒரு பெரும் சக்தி இருக்கிறது, அது நம்மை மாற்றுகிறது. அதை சொல்லுகிறதை கேட்டு அதை தியானித்து அதன்படி செய்ய ஆரம்பிப்போம் என்றால் கொஞ்ச நாள்ல நமக்குள்ளேயே பார்ப்போம் ஒரு பெரிய மாறுதல் ஏற்படுவதை நாமே காண்போம். 91வது சங்கீதம் முதல்ல இருந்து வாசிக்க போகிறேன். இன்றைக்கு 8, 9, 10 வசனங்களை நாம் கவனிக்க போகிறோம். போன வாரம் 7 வசனத்தை படித்தோம், எல்லாவற்றையுமே வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எல்லாரும் ராமன் சொல்லுவோமா? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. போன வாரம் அதை பார்த்தோம். அநேகர் அந்த வசனத்தை என்ன நினைக்கிறார்கள்? ஏதோ ஊரெல்லாம் நாசமோசங்கள் நடக்கிறது, ஊரெல்லாம் பொல்லாத கொடிய நோய்களும் நாசமோசங்களும் பலவிதமான தீமைகளும் நடைபெறுகின்றது பலருக்கு, ஆனால் எனக்கு அது நடைபெறாது என்பதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி இருக்கிறதுனால அங்கே ஊர் உலகத்தில் நடக்கிறது பலவிதமான தீமைகள், நாசமோசங்கள், அழிவுகள், நோய்கள், இவைகள் எல்லாம் அங்கே நடக்குது, நமக்கு அது வராது என்கிற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஆகையால் தான் இதை இராணுவ வீரர்களின் சங்கீதம் என்று அழைப்பது கூட உண்டு. ஏனென்றால் ஒரு கதை நான் கேள்விப்பட்டேன், உண்மையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் அற்புதங்களை விசுவாசிக்கிறீங்க? இராணுவ வீரன் ஒருவன் இருந்தான், யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கும் போது துப்பாக்கி சண்டை நடந்து கொண்டிருக்கும் போது அவன் மீது ஒரு குண்டு படுகிறது. குண்டு பட்டவுடன் அந்த குண்டினால் தாக்கப்பட்டு அவன் விழுந்து எழுந்து பார்க்கும் போது அவனுடைய பாக்கெட்ல வைத்திருந்த புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக அந்த குண்டு பாஞ்சிருக்குது, அதனால நெஞ்சுக்குள்ள பாயல. எடுத்து பார்த்தா நாம் வேதத்தை திறந்து பார்த்தா புதிய ஏற்பாடை திறந்து பார்த்தா அதுல சங்கீதமும் இருக்குது. அந்த சங்கீதத்துல 91வது சங்கீதத்துல 7 வசனத்துக்குள்ள அந்த குண்டு இருந்துச்சான். இது ரொம்ப நாளா சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க, உண்மையாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் உண்மையா இருக்க கூடாது? கர்த்தர் அற்புதவிதமாய் காக்கிறவர் என்பதை நான் நம்புகிறேன். கர்த்தர் அற்புதங்கள் செய்கிறவர், அற்புதமாய் காக்கிறவர் என்பதை நம்புகிறேன். எத்தனையோ நேரத்தில் கர்த்தர் என்னை காத்திருக்கிறார், அற்புதவிதமாய் காப்பாற்றி இருக்கிறார். நான் உண்மையாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதை நம்புகிறேன். ஆனால் இந்த வசனம் 7 வசனம், ஏதோ ஊர் உலகத்தில் எல்லாம் நாசமோசங்கள், அழிவு, வியாதி, நோய்கள் நடக்குது, ஆனா உனக்கு அதை அணுகாது என்று அந்த அர்த்தத்திலே சொல்லப்படவில்லை. எப்படி சொல்லி இருக்கிறது? உன்னை எதிர்த்து வரும் சக்திகள், பிசாசின் வல்லமைகள், பிசாசினால் ஏவப்பட்டு, பிசாசினால் ஊக்குவிக்கப்பட்டு உன்னை எதிர்க்க அனுப்பப்பட்ட சக்திகள், அது மனிதர்களாக கூட இருக்கலாம், அவர்கள் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேருமாய் விழுவார்கள் என்று சொல்லி இருக்கிறது. இது ஏதோ ஊர் உலகத்தில் நடக்கிற அழிவையும் நாசமோசத்தையும் சொல்லி அது உனக்கு வராதுன்னு சொல்லல.
1: உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் என்று சொல்லுகிறது. உங்களை எதிர்த்து வருகிற சக்திகள், உங்களை நாசமாக்க வேண்டும் என்று அழித்து போட வேண்டும் என்று நினைக்கிற சக்திகள், உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுவார்களாம். ஏன் அப்படி சொல்லுகிறோம்? மோசே இந்த சங்கீதத்தை எழுதினார். சங்கீதம் எல்லாம் தாவீதால் எழுதப்படவில்லை. 90 சங்கீதம் மோசே எழுதினது தான். 91 சங்கீதம் மோசே எழுதினது. நான் அநேக வருஷங்களாக இந்த சங்கீதத்தை நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம், இதை பிரசங்கிக்க கேட்டிருக்கிறோம். ஆனால் நான் கண்டுகொண்டது என்ன, இப்பொழுது பிரசங்கிக்க ஆரம்பித்ததுலேருந்து நான் கண்டுகொண்டது என்ன, இதை படிக்க படிக்க மோசேயையும் அவருடைய அனுபவத்தையும் படித்து விட்டு இதை படித்தால் இன்னும் நன்றாக இந்த சங்கீதம் விளங்குகிறது. ஏன்னா அவர் தானே எழுதினாரு. அவருடைய அனுபவங்கள், அவர் அனுபவித்த காரியங்கள், அவைகளை பின்னணியாக கொண்டு இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பேசுகிறார். ஆவியானவர் அவருடைய அனுபவத்தையும் அவருக்கு நடந்த அற்புதங்களையும் கொண்டு இந்த சங்கீதத்தை அவர் எழுதும்படியாக செய்கிறார். ஆகையால் மோசேயினுடைய அனுபவத்தை நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல், கணக்கில் எடுக்காமல் இந்த சங்கீதத்தை விவரமாக வியாக்கியானம் சரியாக பண்ண முடியாது. மோசேயினுடைய அனுபவத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த சங்கீதத்தை வியாக்கியானம் பண்ண வேண்டும். ஏனென்றால் இது அவருடைய சங்கீதம், அவருடைய வார்த்தை. நான் போன வாரத்தில் வாசித்தேன் உபாகமத்திலே, ஒருவன் 1000 பேரையும் இருவர் 10000 பேரையும், இதே பாஷை இதே மாதிரி சொல்றார். 1000 பேர் உன் பக்கத்தில், 10000 பேர் உன் வலதுபுறத்தில் சொன்னது போல. போன வாரத்தில் வாசித்தோம், ஒருவர் 1000 பேரையும் 2 பேர் 10000 பேரையும் ஓட்டுவது எப்படி, எப்படி நம்முடைய மக்கள் ஒருவன் 1000 பேரை தீர்த்து கட்டுறான், இன்னொருத்தன் 10000 பேரை தீர்த்து கட்டுறான், எப்படி இவ்வளவு பெரிய ஜெயம் இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்லுகிறார். எப்படி கிடைக்கிறதாம்? அவர்களுடைய கண்மலை, அவர்களுடைய அவர்களை ஏவி விடுகிற அந்த பிசாசு, அவர்களுடைய அவர்கள் நம்பி இருக்கிற தெய்வங்கள் அவர்களை கைவிடுகிறது. ஆனால் நாம் நம்பி இருக்கிறவரோ, நம்முடைய கண்மலையோ வித்தியாசமானவர் என்று சொல்லுகிறார். அவர் அதை சொல்லும் போது 1000 10000 பேர் என்கிற அந்த மொழியை உபயோகப்படுத்துகிற வேளையிலே விரோதிகளை தான் சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்கள் பல விரோதிகளை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. பல ஜாதிகள், தேசங்கள் அவர்களுக்கு எதிர்த்து வந்தார்கள். அவர்களை நசுக்கி விடலாம், அழித்து விடலாம், ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடலாம் என்று எண்ணினார்கள். பார்வோனே எண்ணினான், ஒரு ஆண் குழந்தையும் வாழக்கூடாது என்று திட்டமிட்டு கிரியை செய்தான். ஆனால் கர்த்தரோ அவர்களை விடுவித்தார், அவர்களை வெளியே கொண்டு வந்தார். பார்வோனையும் அவன் சேனையும் கர்த்தர் அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம். அவர்களை நசுக்க நினைத்தவர்கள் அவர்கள் பக்கத்தில் 1000 பேராகவும் அவர்கள் வலதுபுறத்தில் 10000 பேராகவும் விழுந்தார்கள். ஆனால் அவர்கள் இவர்களுக்கு செய்ய நினைத்த ஒரு காரியம் இவர்களை அணுகவில்லை. அதைத்தான் சொல்கிறார் மோசே. அதை தான் சொல்றார். இன்றைக்கும் இந்த பூலோகத்திலே நாம் ஒரு கொடூரமான பூலோகத்தில் வாழ்றோம். தீமைகள் நிறைந்த உலகம், எப்படி மற்றவர்களை அழிக்கலாம் என்று பலவிதமான சக்திகள் கிரியை செய்து கொண்டு வருகின்றன. பிசாசு பகையையும் விரோதத்தையும் பலவிதமான பொறாமைகளையும் உண்டு பண்ணி ஜனங்கள் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்ளும்படியாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற உலகத்திலே நாம் வாழ்கிறோம். ஆனால் தேவனுடைய மக்களாகி நீங்கள் வாக்கு தத்தத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எதிர்த்து வருகிறவர்கள் விழுவார்கள், எதிர்த்து வருகிற சக்திகள் அழிந்து போகும், ஒளிந்து போகும். ஆனால் அந்த அவர்கள் நினைக்கிற காரியம் நமக்கு நடக்காது, அந்த அழிவு நமக்கு நேரிடாது என்கிற அர்த்தத்திலே தான் அது சொல்லுகிறது என்று நான் நினைக்கிறேன். அப்பொழுதுதான் அது உண்மையாகவே அர்த்தமாகிறது. எப்படி அவர்கள் அழிந்து போவார்கள்? 4 விதத்தில் அழிந்து போவார்கள் என்று சொல்லுகிறார். மோசேயினுடைய அனுபவத்தை வாசிக்கும் போதும் நாம் பார்க்கலாம், அநேக நேரம் தேவன் வந்து நேராக வந்து ஒன்றும் பெரிய அவரே ஒரு கோலை வந்து எடுத்துட்டு வந்து அடிச்சு ஒழிக்கல. அவங்கள எப்படி அழிந்து போனார்கள்? இவர்களை எதிர்த்து வந்தவர்கள் அநேக நேரத்திலே சாதாரண காரியங்களால் அழிந்து போனார்கள். என்ன காரியங்கள்? 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிறது, உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள். இவைகளிலே இவைகள் மத்தியில் தாக்கி பிடிக்க முடியாமல் அவர்கள் என்ன பண்ணுவார்களாம்? அழிந்து போவார்கள். இவைகளின் மத்தியில் நிற்க முடியாமல் அவர்கள் ஒளிந்து போவார்கள். ஆனால் அது உன்னை அணுகாது. எது? அந்த தீமைகள், அந்த நாசமோசங்கள், அவர்கள் எண்ணின அழிவு, அவர்கள் திட்டமிட்ட அந்த தீமை உங்களுக்கு நேரிடாது என்று அவர் சொல்லுகிறார். சாதாரண காரியங்கள் அவர்களை வந்து அழித்து போடுகிறது. ஆனால் நாமோ பாதுகாக்கப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறோம். நாம் பார்த்தோம், இஸ்ரவேல் மக்களை எதிர்க்கிறவர்களை கர்த்தர் அழித்தார் என்று. அவர்களை அழிக்கிறதுக்கு முன்னால பொறுத்து பொறுத்து பார்க்கிறார், அவர்கள் திருந்துவார்களா என்று பார்க்கிறார். ஜனங்களை அழிப்பது ஆண்டவருக்கு பிரியமான காரியமல்ல, அழிக்க வேண்டாம் என்றுதான் நினைக்கிறார். அவர்கள் எப்படியாவது ரட்சிக்கப்படுவார்களா, எப்படியாவது ஆண்டவரிடத்தில் திரும்புவார்களா என்று எதிர்பார்க்கிறார். நினிவே சொன்னேன், எப்படி அந்த பட்டணத்தில் போய் யோனா பிரசங்கித்த போது அழிவு வரப்போறது வரப்போறது பிரசங்கம் பண்ணான், ஏன்னா ஆண்டவரே தான் சொன்னார் போய் பிரசங்கம் பண்ணேன் அழிவு கொண்டு வர போறேன். கடைசியில் அழிவே வரல, ஏன்னா எல்லாரும் மனம் திரும்பினார்கள், எல்லாரும் ஆண்டவரிடத்தில் திரும்பி தங்களுடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு அவர்கள் சீர்பொருந்தினார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் அழிக்கவில்லை, ஆண்டவர் அழிக்க பார்த்து கொண்டில்லை ஜனங்களை. ஆனால் ஜனங்கள் சில நேரத்தில் அழிந்து போகிறார்கள். ஏன் அழிந்து போகிறார்கள்? அவர்கள் பிசாசினுடைய டீம்ல சேர்றதுனால, பிசாசனுடைய கிரியைகளை செய்கிறதுனால, பிசாசோட சேர்ந்து தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் எதிர்க்கிறபடியினாலே ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். இஸ்ரவேல் மக்களை எதிர்த்தவர்களை ஏன் ஆண்டவர் அழித்து போட்டார்? அவன் ஆண்டவர் அவ்வளவு கொடூரமானவரா? ஏன் அவர்களை அழித்து போட்டார்? ஏன் அழித்து போட்டார் என்றார், ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார் இஸ்ரவேல் மக்களுக்காக. அவர்கள் மூலமாக மேசியா வர வேண்டும், அவர்கள் மூலமாக பல திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்று வைத்திருந்தபடினாலே அவர்களை எதிர்த்தவர்கள் ஆண்டவரையே எதிர்த்தவர்களாகிறார்கள். ஆகையால் தான் அவர்களை அழித்து போடுகிறார். பொறுத்து பார்க்கிறார், கேட்கவில்லை என்றால் அவர்களை அழித்து போடுகிறார். கடைசி காலத்திலேயும் நியாய தீர்ப்பு நாளில் அப்படிதான் நடக்கப் போகிறது. நான் சொன்னேன், நரகத்தை குறித்து அநேகர் கேள்வி கேட்கிறார்கள், எப்படியா நல்ல ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நரகத்தை மக்களை பிடிச்சி தள்ளுறதுக்குன்னு வைத்திருக்கலாமா? நான் சொன்னேன், நரகம் நமக்காக ஏற்படுத்தப்படவில்லை, அக்கினி கடல் மக்களுக்காக ஏற்படுத்தப்படவில்லை. வேதமே சொல்லுகிறது, இயேசுவே சொன்னார், இயேசுவுடைய வாயிலிருந்தே வந்த வார்த்தை என்ன, அந்த அக்கினி கடல் நரகம் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்டது. எல்லாரும் ராமன் சொல்லுவோம், உங்களுக்காக அல்ல, எனக்காக அல்ல, வெளியில் இருக்கிற பாவிக்காக அல்ல. அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவனுடைய சித்தம், அழிந்து போக கூடாது என்பது தேவனுடைய சித்தம், ஒருவராவது அக்னி கடல்ல தள்ளப்படக்கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தம். மக்களுக்காக நரகம் உண்டாக்கப்படவில்லை, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதனுக்காக தூதர்களுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆனா பிசாசின் பக்கத்துல தான் நிற்பேன், பிசாசை தான் நான் பின்பற்றுவேன்றவங்க பிசாசு போற இடத்துக்கு தான் போய் ஆக வேண்டியதா இருக்கிறது. கடைசியில தொடர்ந்து பார்ப்போம், எட்டாம் வசனம், ஏழாம் வசனத்தில் இருந்து வாசி, உன் பக்கத்தில் 1,000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த 3 வசனங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எவ்வளவு நம்மை எதிர்த்து சக்திகள் கிரியை செய்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்தாலும், நம்ம எதிர்க்கும் சக்திகள் அநேகம் இருந்தாலும், நாம் ஒரு காரியத்தை சரியா செய்ய வேணும். அது என்ன? நாம் கர்த்தரை நமக்கு தாபரமாக கொண்டிருக்க வேண்டும், அவருடைய அடைக்கலத்தில் நாம் வாழ வேண்டும், அவருடைய செட்டைகளின் கீழாக நாம் அடைக்கலம் புக வேண்டும், அவருடைய நிழலின் கீழாக நாம் தங்க வேண்டும், அவருடைய மறைவிடத்திலே நாம் இருக்க வேண்டும், அங்கே தங்க வேண்டும். உன்னதமான அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். தாபரமாக கொண்டாய் என்றால் பெர்மனன்ட் டுவெல்லிங் பிளேஸ், பெர்மனன்ட் பிளேஸ் டு டுவெல். எதோ போய் அப்பப்ப தேவையான நேரத்தில் கர்த்தரிடத்தில் போயிட்டு வர்றதில்லை. உனக்கு தாபரமாக கொண்டாய் என்றால் எப்போதுமே நீ தங்கி இருக்கிற இடமாக கொண்டாய் என்றுதான் அர்த்தம். இதனாலதான் இந்த சங்கீதம் சிலருக்கு வேலை செய்யறது இல்லை. ஏன்னா அவர்கள் தேவை வரும்போது ஜனங்கள் அநேகர் ஆண்டவரத்தில் ஓடி வருவார்கள். ஆபத்து நேரத்தில் ஆண்டவரத்தில் ஓடி வாருங்க, ஐயோன்னுவாங்க, ஆண்டவரே என்ன காப்பாத்தும், ஆண்டவரே என்ன சுகமாக்கும், ஆண்டவரே என்ன எப்படி பண்ணும், ஆண்டவரே என்ன ஆசீர்வதியம் என்று ஆபத்து நேரத்தில் ஓடி வருவார்கள். மற்ற நேரத்தில் அந்த ஆவிக்குரிய நிலையிலே அவர்கள் தங்க மாட்டார்கள், அந்த மறைவிடத்திலே இருக்க மாட்டார்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ மாட்டார்கள், கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்க மாட்டார்கள், கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நடக்க மாட்டார்கள், அந்த ஆவிக்குரிய நிலையிலே அவர்கள் இருக்க மாட்டார்கள். மற்ற நேரத்தில் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாதான் ஆவிக்குரிய காரியமே ஞாபகம் வருது, கோயில் தான் ஞாபகம் வருது. சில ஆட்களை பார்க்கும்போதே எனக்கு தெரியும் ஏதோ பிரச்சனைன்னு, சிலரை பார்த்தாலே தெரியும் ஏதோ பிரச்சனைன்னு. ஏன்னா அப்போதான் பிரச்சனை தான் கோயிலுக்கு, கோயிலை பார்க்கறது பிரச்சனைனா தான் ஆண்டவரை தேடுறது. அப்படிப்பட்ட ஆளுக்கு இந்த 91 சங்கீதம் வேலை செய்யாது. யாருக்கு இது வேலை செய்ய போகிறது? எப்போதுமே அவருடைய மறைவிடத்திலே இருக்கிறவன். மறைவிடம் என்றால் என்ன? ரட்சிக்கப்பட்டு அவருக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக, அவரோடு கூட நாம் தேவனுக்குள்ளாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற நிலை. மறைவிடம் என்றால் நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கை, நம்முடைய புது வாழ்க்கை, நம்முடைய மறுபிறப்பு, அந்த அனுபவம், அதன் வாழ்க்கை, அதை குறிக்கிறது. அந்த மறைவிடத்தில் எப்போதும் இருக்க வேண்டும், அவருடைய நிழலின் கீழாக எப்போதும் இருக்க வேண்டும். அந்த நிழலை விட்டு வெளியே வந்தா என்ன ஆகிறது? அப்பொழுதுதான் உஷ்ணம் படுது, அப்பதான் மழை நம்ம மேல அடிக்குது. அந்த நிழல் அந்த கொடைக்கு கீழாக எப்போதும் இருக்க வேண்டும், அந்த பாதுகாப்பின் கீழாக எப்போதும் தங்க வேண்டும், அவருடைய சிறகு கீழாக அவருடைய சட்டையின் கீழாக எப்போதும் அடைக்கலம் புகுந்திருக்க வேண்டும். எப்போதாவது வந்து விசிட் பண்ணிட்டு போறதில்லை, அவருடைய மறைவிடத்தையும் அவருடைய நிழலையும் சட்டையையும் அவருடைய சிறகையும் எப்போதாவது வந்து நேரம் இருக்கும் போறதுல வந்து விசிட் பண்ணிட்டு போறதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்போதுமே வாழ்கிற வாழ்க்கை, ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்கிற வாழ்க்கை. எந்த நாளும் எந்த நேரமும் நாம் அந்த நிலையிலே ஆவிக்குரிய நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த சங்கீதம் நமக்கு வேலை செய்கிறது. 9வது வசனம் ஒரு நிபந்தனை, எல்லாரும் அதை புரிந்து கொள்வோம். நான் சொன்ன 3 இடத்துல நிபந்தனைகள் இருக்கிறது. இந்த சங்கீதத்தை சரிசமமா பிரிச்சு முதல்ல நிபந்தனை, நடுவில் ஒரு நிபந்தனை, அப்புறம் கடைசியில நிபந்தனை, இப்படி பிரிச்சிருக்கிறாங்க. ஏனென்றால் இது வெறும் சும்மா அப்படியே இந்த வாக்கு தத்தங்கள்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிரியை செய்யும் என்று யாரும் எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த நிபந்தனைகளை திருப்திப்படுத்துகிறவர்கள், அதன்படி செய்கிறவர்கள், அவர்களுக்கு இது கிரியை செய்யும். யாருக்கு இது கிரியை செய்கிற போறது? எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். மோசே அதை அனுபவித்திருக்கிறார். எதை அனுபவித்திருக்கிறார்? அவருடைய நிழலின் கீழ், அவருடைய மறைவிடத்தின் கீழே தங்குகிற வேளையில, அங்கே நாம் ஜீவிக்கிற நேரத்தில், அவருக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுகிற நேரத்தில், அதை விட்டு விலகாமல் இருக்கிற நேரத்தில், அதிலேயே வாழ்ந்து அதிலேயே அவரே பின்பற்றி செல்கிற நேரத்தில், எந்த தீங்கும் நம்மை அணுகாது என்பதை மோசே அனுபவ ரீதியாக அறிந்து கொண்டிருக்கிறார். ஒன்று சொல்லுகிறேன், நிறைய நேரத்தில் கஷ்ட நேரத்தில், எதிர்ப்புகளின் நேரத்திலே, பிரச்சனைகளின் நேரத்தில் தான் ஜனங்கள் என்ன பண்றாங்க, அந்த கொடைக்கு கிளந்து வெளியே போயிடுவாங்க. அந்த மறைவிடத்திலிருந்து அந்த நேரம் தான் வெளியே போவாங்க. ஏன்னா, ஐயோ எனக்கு நல்ல ஒண்ணுமே சரியா இல்லைங்க, என்னுடைய பிரச்சனைகள்லாம் என்ன தாள முடியல, எனக்கு அநேக பிரச்சனைகள், அநேக தேவைகள், அநேக போராட்டங்கள், அநேக வருத்தத்துக்குரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில. ஆகையால் நான் கொஞ்ச நாள் கோயிலுக்கு கூட போகல, கொஞ்ச நாள் வேதத்தை வாசிக்கல, கொஞ்ச நாள் ஜெபிக்கல, கொஞ்ச நாள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் வாழவில்லை என்று ஜனங்கள் சொல்வார்கள். ஏன்? பிரச்சனை வரும்போது அவர்கள் அந்த விட்டு போய்விடுகிறார்கள், அந்த வாழ்க்கையை விட்டு தூரமாய் போய்விடுகிறார்கள். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? பிரச்சனை வரும்போது எங்க இருக்கணும்? இன்னும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாய் அந்த மறைவிடத்தில், அந்த நிழலில் நாம் இருக்கிறோமா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த எதிர்ப்புகள் வந்தாலும், எந்த விதமான சோதனைகள் நேரிட்டாலும், அந்த நேரத்தில், அந்த சோதனையின் நேரத்தில் தான் இன்னும் ஜாக்கிரதையா நாம் அந்த நிழலுக்கு கீழே இருக்கிறோமா, அந்த பாதுகாப்பின் மறைவிடத்தில் இருக்கிறோமா என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த சோதனையின் நேரத்தில், ஐயோ எனக்கு சோதனை ரொம்ப அதிகமா இருக்குது, என்னால் முடியலன்னு சொல்லி அந்த மறைவிடத்திலிருந்து வெளியே வந்தா சோதனை இன்னும் அதிகமாகிறது ஒழிய அது குறைகிறது கிடையாது. எதை செய்யக்கூடாதோ அதை கரெக்டா செய்வோம். எல்லாத்தில் நம்ம பிரச்சனை வர்ற நேரத்துல தான் இன்னும் நடுவில், அந்த கொடைக்கு நடுவில் போய் நின்னுக்கிறோம். எதிர்ப்பு சக்திகள் அதிகமாகிற வேளையிலே, நாம் அதிகமாக தாக்கப்படுகிற வேளையில தான் நாம் என்ன பண்ணோம்? ஜாக்கிரதையாய் அந்த நிழலிலே, அந்த மறைவிடத்தில் இருக்கிறோமா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்லுவாங்க ஜனங்க, பிரச்சனை ரொம்ப அதிகம் தாங்க, இதெல்லாம் முடிட்டு நான் அப்புறம் கோயிலுக்கு வர்றேன், இதெல்லாம் முடிஞ்ச ஆளே, இந்த பிரச்சனை ஆளையே முடிச்சிடும். பிரச்சனை இருக்கும்போது தான் இன்னும் அதிகமா வசனத்தை தேடணும். பிரச்சனை இருக்கும்போது தான் இன்னும் வசனத்தின் இடத்துல வரணும். நம்முடைய கோட்டை, நம்முடைய அடைக்கலம் என்ன? நம்முடைய கோட்டை என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி ஜீவிப்பது தான் நம்முடைய கோட்டை. அதுதான் நம்முடைய பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரெங்க், நம்முடைய பலத்தின் இடம் அதுதான். கோட்டைன்னு சொன்னா எது? அந்த அரண், அதற்கு பின்னாலே நின்று கொண்டு, பாதுகாப்பான அந்த அரணுக்கு பின்னாலே நின்று கொண்டு எதிரியை தாக்குவதுதான் கோட்டை. எங்கிருந்து நீங்க எதிரியை தாக்க முடியும்? சும்மா போய் வெளியில நின்றுட்டு தாக்க முடியாது, அந்த அரணுக்கு பின்னாலே வந்து நிற்க வேணும். அந்த அரண் என்ன? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வதுதான் அந்த அரண். அந்த அடைக்கலம் என்ன? அடைக்கலம் புகுவா என்று சொல்லியிருக்குது. எங்க அடைக்கலம் புகுகிறது? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளதான் அடைக்கலம் புக முடியும். பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் நேரிடும் போது, வேதம் சொல்லுகிறது எல்லா மனுஷருக்கும் வர்ற பிரச்சனை தான் நமக்கும் வருது. ஒன்றும் புது பிரச்சனை இல்லை, எல்லா மனுஷருக்கும் வர்ற பிரச்சனை தான் நமக்கு வருகிறது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வழியை ஆண்டவர் நமக்கு உண்டாக்குறார். எங்க தப்பித்துக் கொள்ற வழி இருக்குது? வசனத்துல தான் இருக்குது. அப்ப தப்பித்துக் கொள்ளுற வழிக்குள்ள ஓடி வரணும், அடைக்கலத்துக்குள்ள ஓடி வரணும். வசனத்துக்கு, வசனத்தை நோக்கி, வசனத்தின் மேல இன்னும் நம்பிக்கை வச்சு, அதிகம் விசுவாசம் வைத்து வசனத்தை நோக்கி வர வேண்டுமே தவிர, வசனத்தை விட்டு ஓடக்கூடாது, தேவனை விட்டு விலக கூடாது. எங்க ஓடி வரணும்? பிரச்சனை அதிகமாக ஆக இன்னும் வசனத்துக்குள்ளாக நம்பிக்கை வைத்து, இன்னும் வசனத்துக்குள்ளாக வந்து நாம் அடைக்கலம் புக வேண்டும். அந்த பலத்தின் இடத்தில், அந்த கோட்டைக்குள்ளாக நாம் நிற்க வேண்டும். அவர்களுக்கு தான் இந்த சங்கீதம் கிரியை செய்கிறது. சில நேரத்தில் நியாய 91 சங்கீதத்தை வாசித்து விட்டு அநேகருக்கு பெரிய அதைரியம் தான் ஏற்படுகிறது. இதெல்லாம் சொல்லியிருக்கு, எவ்வளவு அருமையா இருக்குது, பாட்டு தான் பாட முடியுது, ஒழிய இதெல்லாம் நடக்குதான், கண்டிப்பா நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நடக்குமா நடக்காதா? ஆனால் நாமும் என்ன பண்ண வேணும்? அவருடைய அடைக்கலத்திலே அவரை நாம் அடைக்கலமாய் கொண்டு அவரை தாபரமாக நாம் கொள்ள வேண்டும். தாபரம் என்று சொன்னால் பெர்மனன்ட் டுவெல்லிங் பிளேஸ், ஹாபிடேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தங்குமிடம். அவரை என்னவாய் தெரிந்து கொள்ள வேண்டும்? தங்குமிடமாக. கிறிஸ்து வண்டியில் வந்திருக்கிறவர்கள் எத்தனை பேர் கிறிஸ்து வண்டியில் வந்திருக்கீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, எப்படி வந்திருக்கிறீர்கள் ஆண்டவர் இடத்துல? இனிமேல் நான் இங்கேயே தான் தங்கிட போறேன், ஆண்டவருக்குள்ளேயே தான் நான் ஜீவிக்க போறேன், இனிமே என்னுடைய வாழ்க்கை இதிலேதான், இனிமே இயேசுக்குள்ளாக தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது, அவருக்குள்ளாக தான் என்னுடைய ஜீவியம் இருக்கிறது, நான் இனி அவருடைய பிள்ளை, நான் அவருக்குள்ளாகவே ஜீவிக்க போகிறேன் என்று சொல்வதுதான் தங்குமிடம். இந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை நீங்கள் தங்குமிடம், வந்து விசிட் பண்ணிட்டு போற இடம் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை என்ன இடம்? தங்குமிடம். எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை, இந்த மறுபிறப்பின் வாழ்க்கை, இந்த புதிய வாழ்க்கை, நான் தங்குமிடம். எத்தனை பேர் தங்க போறீங்க இதுலயே? ஹல்லேலூயா! இதுலயே தங்கிடணும். இதுக்கு வெளியே போனாதான் வம்பு, இதுக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் வம்பே கிடையாது. இதுக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு போராட்டத்தை சந்தித்தாலும் அதிலிருந்து நமக்கு விடுதலை உண்டு, பாதுகாப்பு உண்டு, அற்புதவிதமான பாதுகாப்பு நமக்கு உண்டு. ஆகையால் பிரச்சனைகள், இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இவைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா நாம் எங்க இருக்க வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், அங்கேயே தங்கிவிட வேண்டும். அங்கே தங்குகிற போது அது உன்னை அணுகாது. சிலர் சொல்லுவாங்க, அப்படி சொல்ல முடியாதுங்க, சில நேரத்தில் அது அப்படி ஆயிடுது, கிடையாது. எல்லாரும் சொல்லுவோம், அது உன்னை அணுகாது. வேத வசனம் அது உன்னை அணுகாதுன்னா அணுகாதுதான். அப்புறம் அணுகிச்சுனா ஏன் அணுகிச்சுன்னு பார்க்கணும் ஒழிய, சில நேரத்தில் அது அணுகும், சில நேரத்தில் அணுகாதுன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்றார், அது உன்னை அணுகாது. எத்தனை பேர் சொல்றீங்க அது என்னை அணுகாதுன்னு? எல்லாரும் சொல்லுவோம், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஏன் அணுகுது? பின்ன பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லியிருக்குது. ஆனா ஏன் நேரிடுகிறது? நான் சொல்லுகிறேன் காரியத்தை, நன்றாய் கவனித்துக் கொள்வோம். நான் ஏற்கனவே கொஞ்சம் அதை பார்த்தோம். கர்த்தர் நம்மை சுற்றி வேலி அடைத்திருக்கிறான்னு பார்த்தோம் இல்லையா? வேலி அடைச்சிருக்காரா இல்லையான்னு சந்தேகமா இருந்தா பிசாசை தான் கேட்கணும், அவனுக்கு நல்லா தெரியும் வேலி அடைச்சிருக்கிறான். விசுவாசிகள் நிறைய இடத்துல தெரியறது இல்ல, விசுவாசிகள் நிறைய நினைக்கிறது இல்ல, கர்த்தர் நம்ம சுத்தி வேலி அடைச்சிருக்கிறார், பாதுகாக்கிறார்ன்றது விசுவாசிகள் சில நேரத்தில் நம்புறது இல்ல, பிசாசையே நம்புறான். பிசாசு உங்களை பார்த்து, ஐயோ வேலி அடைக்கப்பட்டிருக்கிறதே, நான் ஒண்ணும் செய்ய முடியலையே, வெளியே தானே நிக்க வேண்டியது இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறான் பிசாசு. வேலி அடைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, கர்த்தர் நாம் ரட்சிக்கப்பட்டு அவருக்குள்ளாக நாம் வந்து விடுறோம் பாருங்க, அப்ப நம்ம சுற்றி ஒரு சர்க்கிள் போடுறார். He draws a circle around us. நம்ம சுற்றி ஒரு வட்டம் போடுறார். இந்த வட்டத்தை போட்டு விட்டு பிசாசுக்கு என்ன சொல்றாரு? இந்த வட்டத்துக்குள்ள நீ எந்த காரணத்தை கொண்டும் நுழைய கூடாதுன்றார். ஆனா நம்ம என்ன சொல்றார்? இந்த வட்டத்துல வந்து தங்குன்றாரு, இங்க இருன்றாரு, நீ என்ன அடைக்கலமா ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறார், இங்கேயே தங்கிட்டதை விட்டு வெளியே போகாதன்னு சொல்றாரு. ஆனா கழுத்தை பிடிச்சி உள்ள தங்க வைக்க, ஹலோ இருக்கிறீங்களா? கழுத்தை பிடிச்சி உள்ள தங்க வைக்க போறது இல்ல, வட்டம் போட்டுட்டு இங்கேயே தான் இரு, நீ உள்ளே போக முடியாதுன்னு சொல்ல மாட்டார் ஆண்டவர். எத்தனை பேர் நினைக்கிறீங்க, இன்றைக்கு நீங்க எனக்கு ஆண்டவர் வேணா, இயேசுவே எனக்கு வேணா, நான் போறேன்னா ஆண்டவர் பேசாம இருக்கதான் போறாரு. உங்களை கழுத்தை பிடிச்சி உள்ள உட்கார வைக்க முடியாது. பிசாசை உள்ளே வரக்கூடாது என்று கட்டளை இடலாம், அவனை தடை செய்யலாம். ஆனால் விசுவாசி இந்த வட்டத்தை விட்டு வெளியே போகாம தடை செய்கிறது இல்லை. ஆண்டவர் வெளியே போகாதன்னு அறிவுரை சொல்றார், வெளியே போகாதன்னு போதிக்கிறார், அவருடைய வழியை காண்பிக்கிறார், இதுதான் பாதுகாப்பான இடம் என்று சொல்லுகிறார், இதுல தங்கிடுன்றார். இந்த வட்டத்துக்குள்ள நீ இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த வட்டத்தை விட்டு வெளியே போகாத, இதுலயே இருன்றார். உங்களோட கெஞ்சதான் முடியும், சொல்லதான் முடியும், போதிக்கதான் முடியும், எடுத்து உரைக்கதான் முடியுமோ ஒழிய கழுத்தை பிடிச்சி உள்ள வச்சிருக்க முடியாது. எல்லாரும் அந்த வட்டத்துக்குள்ள வந்துட்டோம், ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலேயே அந்த வட்டத்துக்குள்ள வந்துட்டோம். கர்த்தர் போட்ட அந்த வட்டத்துக்குள்ள நமக்கு அனுமதி கிடைச்சிருச்சு, உள்ள வந்தாச்சு. வேலியை பற்றி பேசினப்ப சொன்னேன், அந்த வேலியில தொலை போடுறது என்ன? பயம். பயத்தை அனுபவித்த அந்த வேலையில் என்ன ஆயிடுது? வழி உண்டாயிடுது, பிசாசுக்கு வழி உண்டாயிடு. யோபு எல்லாத்த குறித்தும் பயந்தான், ஒரே ஒரு காரியத்தை குறித்து தான் பயப்படல. எல்லாத்த குறித்தும் பயந்தான், செத்துடுமோன்னு சாவை குறித்து மட்டும்தான் நம்ம பயப்படவில்லை, அதனால தான் சாகலை. மீதி எல்லாம் எதெல்லாம் பயந்தானோ அதெல்லாம் வந்தது. சாவை குறித்து பயப்படல, சாவு வரல, மீதி எல்லாம் வந்தது. எதை குறித்தெல்லாம் பயப்படுறோமோ அது நம்ம வந்து பிடிக்குதுன்னு சொன்னேன். பிசாசுக்கு வழி உண்டாகி விடுகிறது, அந்த வட்டத்துக்குள்ள வருகிறதுக்கு நாமே கதவை திறந்து விடுகிறோம் பயத்தின் மூலமாக என்று சொன்னேன். இன்றைக்கு இன்னொரு விதத்தில் சொல்லுகிறேன், நாம் உள்ள இருக்கிறோம், அந்த வட்டத்துக்குள்ளாக இருக்கிறோம். அநேக நேரத்தில் நாமே அந்த வட்டத்தை விட்டு வெளியே வருகிறோம். ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? நாம என்ன பண்ணிடுறோம், அந்த வட்டத்தை விட்டு கொஞ்சம் அப்படியே வெளியே வருகிறோம். அந்த வட்டத்தை விட்டு வெளியே வரும்போது மாட்டிக்கிறோம். நமக்கு இந்த வட்டத்தின் மேன்மை புரியறதில்லை. இந்த தேவனுடைய நிழல், அவருடைய மறைவிடம், அவருடைய சட்டையின் கீழ் அடைக்கலம் போகிறது என்பது இந்த ஆவிக்குரிய அருமையான சத்தியம் உண்மை. நமக்கு அநேக நேரத்தில் அது மேன்மையா விளங்குகிறது கிடையாது. நாம் எங்க இருக்கிறோம் என்கிற மேன்மையான ஸ்தானம் நமக்கே விளங்குகிறது இல்லை. நம்மை சுற்றி ஆண்டவர் வேலி அடைத்திருக்கிறார், வட்டம் போட்டிருக்கிறார், பிசாசுக்கு கட்டளை எடுத்திருக்கிறார் நம்மை தொடக்கூடாது என்று. பிசாசு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அவன் நின்று வாயை பொழுது பார்த்துட்டு தான் இருக்க முடியும், அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. மறுபடியும் சொல்லுகிறேன், பிசாசு எப்படி இருக்கிறான், யாரை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கம் போல் அவன் அந்த வட்டத்துக்கு வெளியே நின்றுட்டு உரு உரு உருட்டு சுத்திக்கிட்டே இருக்கிறான். கெச்சிக்கிற சிங்கம் தான் அவனு, யாரையும் விழுங்குற மாதிரி தெரியல, யாரை விழுங்கலாமோன்னு பார்த்துட்டு தான் இருக்கிறான். எல்லாரையும் விழுங்கிட முடியாது, எல்லாம் வட்டத்துக்குள்ள இருக்கிறார்கள். அவன் சுத்தி சுத்தி வர்றான், கெர்ச்சித்து கொண்டே இருக்கிறான், ஆனால் யாரையும் ஒன்னு திடீர்னு வந்து விழுங்கிட முடியாது. ஆனால் இந்த வட்டத்தை விட்டு வெளியே வரும்போது என்ன ஆக முடியும், நிச்சயமாக விழுங்க முடியும். நல்லா சொல்றேன் கவனிங்க, வேலியை குறித்து சொல்லும் போது சொன்ன அந்த வேலி எப்படி பலம் உள்ளதாக நம்ம பாதுகாக்கிறதுன்னு சொன்னேன். அந்த வேலியினுடைய பலன் என்ன, எப்படி அந்த வேலி ஸ்ட்ராங்கா நமக்காக நிக்குது, எல்லா சக்தியும் தடுத்து நிறுத்துகிறது. விசுவாசம் தான், விசுவாசம் தான் அந்த வேலி என்ன பண்ணுது, நிக்க வைக்குது. பயம் என்ன பண்ணுது, அந்த வேலிய விழ வைக்குது. விசுவாசத்துல நாம் நிற்கிற வரைக்கும் அந்த வேலி நல்லா ஸ்ட்ராங்கா நிக்குது, யாரையும் உள்ள விடாது. பயம் பண்ணும்போது, பயம் வரும்போது வேலி விழுந்து விடுகிறது. அதே போலதான் இந்த வட்டமும், இந்த வட்டத்துக்குள்ளே நாம் அவரை நம்பி, அவரை விசுவாசித்து, அவருடைய வாக்கு தத்துவங்களை நம்பி அங்கே தங்குகிற வேளையிலே இந்த வட்டத்தை தாண்டி எப்பேற்பட்ட பெரிய பிசாசா இருந்தாலும் சரி உள்ள வரவே முடியாது. இந்த வட்டத்தை விட்டு வெளியே வர்றோம் பாருங்க, எப்படி வெளியே வர்றோம் நாம இந்த வட்டத்தை விட்டு. உண்மையாகவே ஒரு பெரிய கோடு ஒன்று போட்டு வச்சிடல ஆண்டவர், இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இல்லையா? நம்ம கோடு போட்டு இந்த கோடை தாண்டாதுன்னா ரொம்ப சுலபமா இருக்கும். இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம், சத்தியம், அதனால நல்லா விளக்கணும். இதை எப்படி அந்த வட்டம் வேலை செய்து, எப்படி அந்த வட்டத்துக்குள்ள தங்குறோம், எப்படி அந்த வட்டத்தை விட்டு வெளியே வருகிறோம் நாம் எப்படின்னு சொல்றேன். ஆண்டவரை நம்பாமல், அவருடைய வாக்கு தத்தங்களை விசுவாசியாமல், சந்தேகம், பயம், சோதனை, இந்த மூன்று காரியங்கள் நமக்குள்ள வரும்போது இந்த வட்டத்தை விட்டு நாம வெளியே வந்துடுறோம். ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை சந்தேகிக்கிற வேளையிலே, பயப்படுகிற வேளையிலே, சோதனைக்கு நாம் விழுந்து விடுகிற வேளை. நல்ல கவனிங்க, பிசாசு மூன்று காரியங்களால் ஜனங்களை தொட பார்க்கிறான். மூன்று காரியம் என்ன, ஒன்று சோதனை, இன்னொன்று பயம். சோதனையில் என்ன சொல்றான் சாத்தான், எல்லாரும் செய்யறாங்களே நீயும் செய்யலாம், அதுல என்ன தப்பு இருக்குது, எல்லாம் அப்படிதான் பண்றாங்க. எத்தனை பேர் இதை கேட்டிருக்கீங்க, அதை கேட்டாலே பிசாசு தான் தெரிஞ்சுங்க, அது பிசாசு தான் அப்படி பேசுவான். எப்படி சொல்றான், அது அது செய்யறது தப்புன்னு தெரியும், வேதம் நமக்கு தெரியும், வேத வசனம் தெரியும், மனசாட்சி நமக்கு உறுத்துது, எல்லாம் நமக்கு சொல்லுது இது தப்புன்னு. ஆனா பிசாசு என்ன சொல்லுவான், அதெல்லாம் பார்க்காத, எல்லாம் செய்யறாங்க, எல்லாரும் செய்யறதுனால அது சரிதான் என்று சொல்லுவான். அதான் சோதனை. அந்த சோதனைக்கு நாம் விழும்போது, அது எந்த வாழ்க்கையில் எந்த விதமான சோதனையா இருந்தாலும் சரி, எந்த விதமான தவறுகளா இருந்தாலும் சரி, எந்த பாவமா இருந்தாலும் சரி, பிசாசு வந்து நம்மை சோதித்து எல்லாம் செய்யறாங்க அதனால நீயும் செய்யும் சொல்லும் போது, அவனுடைய பேச்சை கேட்டு அதற்கு விழுந்து நாம் அதை செய்கிற வேளையில என்ன ஆகிறது, அந்த வட்டத்துக்கு வெளியே நாம வந்துடும், காலை எடுத்து வெளியே வச்சிடறோம். அப்புறம் இந்த கெர்ச்சிக்கிற சிங்கம் அங்க உலாத்திட்டு இருக்கிறான் காலை கவர்றதுக்காக. என்றைக்கு நாம் அந்த சோதனைக்கு விழுந்து பிசாசுக்கு நாம் கீழ்ப்படிந்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போறோமோ அன்றைக்கே அந்த வட்டத்திலிருந்து வெளியே கால் எடுத்து வைத்து விடுகிறோம். ரெண்டாவது பெரிய காரியம் பிசாசு பண்றது சந்தேகம். எல்லாம் சொல்லுங்க, முதலாவது சோதனை, ரெண்டாவது சந்தேகம். சந்தேகத்தை எப்படி பிசாசு உண்டாக்குறான், அவர் பார் அவருக்கு அது வேலை செய்யலை, இதெல்லாம் நம்புனாரு, அதெல்லாம் பொண்ணும் நடக்கல, அந்த பிரசங்கியார பாரு, இந்த விசுவாசிய பாரு, அந்த அம்மாவை பாரு, இந்த பையனை பாரு, அந்த பொண்ணை பாரு, இவங்களுக்கு எல்லாம் இது வேலை செய்யல, உனக்கு இது வேலை செய்ய போதா,
2: எனக்கு தெரிஞ்ச அஞ்சு பேருக்கு இது வேலை செய்யல. நீ ஆறாவது ஆள், உனக்கும் அப்படியேதான் ஆக போகுது. அவங்களுக்கெல்லாம் வேலை செய்யல, உனக்கும் அப்படியேதான் ஆக போகுதுன்னு பிசாசு சொல்லுவான். எல்லாம் சிரிக்கிறாங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கான் போல. கண்டிப்பா சொல்லுவான், பிசாசுக்கு சந்தேகத்தை உண்டாக்குகிற வேலை. நான் என்ன சொல்றான், அவங்கள பாரு, இவங்கள பாரு, எல்லாருக்கும் இது நடந்ததா, இதெல்லாம் நம்பி போனாங்க, இதுல இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் இது நடந்ததா, உனக்கும் அது நடக்காதுங்கிற சங்கீத அந்த அந்த அந்த சந்தேகத்தை உண்டாக்குவான். சந்தேகத்தை உண்டாக்கும் போது சங்கீதத்துக்கு தான் வரணும், சொல்லணும், பிசாசு அது என்னை அணுகாது. அவங்களுக்கு என்ன ஆச்சு எனக்கு தெரியாது, நான் ஒன்றும் கர்த்தர் இல்லை எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு. அவங்களுக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு, இது எப்படி ஆச்சு, அது எப்படி, நம்ம கர்த்தர் இல்லை, எல்லா ஞானமும் நமக்கு இல்லை, எல்லா வெளிப்பாடும் நமக்கு கிடையாது. எனக்கு ஒன்றுதான் தெரியும், இந்த வசனம் சொல்லுது, அவரை எனக்கு தாபரமாக நான் கொண்டிருந்தேன் என்றால், அந்த வட்டத்துக்குள்ளே நான் தங்கினேன் என்றால், அந்த மறைவிடத்தில் அந்த நிழலிலே அவருடைய சட்டையின் கீழாக சிறகு கீழாக அடைக்கலம் புகுந்தேன் என்றால், அங்கே தங்கினேன் என்றால், அது என்னை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாத என் கூடாரத்தை அணுகாது. அவ்வளவுதான் எனக்கு தெரியும், அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஹலோ, இருக்கிறீங்களா? ஏன் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றே இருக்கிறீங்க, என்னமோ நடந்துட்டு போகுது, உங்களுக்கு விளங்கலன்னா விட்டுருங்க. விளங்குற வேத வசனத்தை பார்ப்போம், என்ன நடந்ததுன்னு பரலோகம் போன பிறகு கண்டுபிடிச்சுக்குவோம். இருக்கிற வேத வசனத்தை பிடிக்காம இதை செய்யாம விளங்காத காரியத்தையே போட்டு ஆராய்ஞ்சிட்டு இருப்பாங்க சிலர். வேத வசனம் என்ன சொல்லுது, நீ அங்கே தங்கினால் கொல்லாப்பு நேரிடாது, வாதேவன் கூடாரத்தை அணுகாது, அது உன்னை அணுகாது. நடக்குமா நடக்காதா? சந்தேகம், இவங்களுக்கெல்லாம் நடக்கல, உனக்கு மட்டும் நடக்க போதா? அமெரிக்காவில் சில பிரசங்கியார்கள் செய்த தவறுகள் சமீபத்தில் பெரிய விளம்பரமெல்லாம் ஆகி இப்படி சபைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நாங்கள் போயிருந்த போது சொன்னாங்க, பாருங்க இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க, அதனால தான் நான் கோயிலுக்கெல்லாம் போறதில்லை. ஏங்க என்ன, பாருங்க இந்த பிரசங்கியார் அப்படி அந்த நான் சொன்னேன், ஒரு கெட்ட பிரசங்கியார் நீங்கள் காமிச்சிங்கன்னா அது ஒரு ஒரு பிரசங்கியாருக்கும் நூறு நல்ல பிரசங்கியாரை நல்லா காமிக்க முடியும், அதை பிசாசு காமிக்க மாட்டான். ஹலோ, ஒரு கெட்டு போன ஆளை காமிப்பான ஒழிய நூறு பேர் நல்லவர் பண்ண காமிக்கவும் மாட்டான் பிசாசு. பிசாசனுடைய வேலையே என்ன, யார் தோல்விட்டார்கள், யாருக்கு எது நடக்கலன்னு பார்த்து அவங்கள காமிப்பான். இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் நடக்கல, உனக்கு ஒன்றும் நடக்க போகிறது இல்லை என்று சந்தேகம். சந்தேகத்தை கொண்டு பிசாசு நம்மை சோதிக்கிறான் இல்லையா? மூன்றாவது பயம். பயம்னா என்ன, இரவில் நடக்கும் கொள்ளை நோய், பகலில் பறக்கும் அம்பு, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இருள் நடமாடும் கொள்ளை நோய், இதெல்லாம் பார்க்குறோம். வெளியில் நடக்கிற நாச மோசங்கள், அநியாயங்கள், இதெல்லாம் பார்க்குறோம். எல்லா விதமான அழிவுகளையும் பார்க்குறோம். பலருக்கு நேரிடுகிற காரியங்களை பார்க்குறோம். பிசாசு என்ன சொல்கிறான், உனக்கு மட்டும் நடக்காதுன்னு நினைக்கிறியா, உனக்கு நடந்தா எப்படி இருக்கும் எண்ணிப்பார்ன்ற ஒரு பயத்தை உள்ள உண்டாக்குகிறான். யோபு எப்படி பயந்தான்னு நினைக்கிறீங்க? அவன் பார்த்துருப்பான், பக்கத்து வீட்டுக்காரன், அக்கத்து வீட்டுக்காரன், அந்த ஊரில் இருந்தவன், மற்ற தன்னை போல பெரிய பணக்காரன் யாராக இருந்தால் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு யோசித்து பார்த்துருப்பான். அவனை மாதிரி எனக்கு ஆச்சுடா, நான் என்ன ஆகிறது, எனக்கு மட்டும் நடக்காமல் இருக்குமா, எனக்கும் அதே மாதிரி ஆகுமே என்று அப்படிதான் பயமே வர்றது. அவங்களுக்கு நடந்தது, நமக்கு நடந்தா என்ன ஆகிறது, இப்படி தான் எண்ணுகிறது. பயத்தை கொண்டு வருகிறான் சோதனை. எல்லாம் செய்யறாங்க, நீயும் செய்யலாம்னு சொல்லி எப்படியாவது உங்களை விளைவிக்கிறது.

பயம். இந்த மூணுத்தையும் வச்சு அப்படியே உள்ள இருக்கிற ஆளை போட்டு மனத என்ன பண்றான், சோதிக்கிறான். இந்த மூணுல எதுக்காவது ஒண்ணுக்கு நாம் விழும்போது அந்த வட்டத்துக்கு வெளியாக நம்ம காலை எடுத்து வைத்து விடுகிறோம், அந்த நிழலுக்கு வெளியே வந்து விடுகிறோம், அவருடைய சட்டைக்கு வெளியாக வந்து விடுகிறோம், அவருடைய சிறகுகளில் இருந்து நாம் வெளியே வந்து விடுகிறோம், அந்த கோட்டை அந்த அடைக்கலத்திலிருந்து வெளியே வந்து விடுகிறோம். கோட்டை அடக்கலன்னா என்ன, தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து அதுல நிற்பது, அதுல இருந்து வெளியே வந்துடுறோம். அதனால தானே சந்தேகப்படுறோம், ஆகையால் தானே சோதனையில விழுகிறோம், ஆகையால் தானே பயப்படுகிறோம். அதுல இருந்து வெளியே வர்றோம். வெளியே வந்த உடனே அந்த வட்டத்திலிருந்து வெளியே வந்த உடனே சாத்தா என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், தாக்க ஆரம்பிக்கிறான். இதனாலதான் அநேகருக்கு இது வேலை செய்ய மாட்டேங்கிறது. இந்த சங்கீதம் 91 சங்கீதம் பலிக்கிறது இல்லை அநேக நேரங்களில். ஏனென்றால் சோதனை சந்தேகம் பயம் என்கிற காரியங்கள் நம்மை அந்த வட்டத்துக்கு வெளியாக கொண்டு வந்து விடுகிறது. வேலியை பற்றி பார்க்கும் போது என்ன சொன்னோம், பயம் வந்து பிசாசை எப்படி உள்ள கொண்டு வருதுன்னு பார்த்தோம். வேலியை உடைச்சிட்டு அவன் எப்படி உள்ள வர்றான்னு, அவன் வேலியை உடைச்சிட்டு உள்ள வர்றதுக்கு முன்னாலே அநேகர் நாம் என்ன பண்ணிடுறோம், நாம் இருக்கிற வட்டத்தை விட்டு வெளியே போயிடுறோம். எப்படி வெளியே போனோம், சோதனைக்கு உட்பட்டு சோதனையில விழுந்து பாவம் செய்து போய் வட்டத்துக்கு வெளியே போயிடுறோம். பாவம் செய்த வாழ்க்கையில தேவனுடைய பாதுகாப்பு கிடையாது. பாவத்தில் ஜீவிக்கிறவனுக்கு தேவனுடைய பாதுகாப்பு கிடையாது. அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறான். அந்த பாவத்திலிருந்து அவன் மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே பாவம் மன்னிப்பை பெற்று பாவங்களை கழுவப்பட்டு மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையை சீர் செய்து கொண்டு அந்த வட்டத்துக்குள்ள அவன் என்ன பண்ண வேண்டும், நுழைய வேண்டும். அப்பொழுது மறுபடியும் அவனுக்கு பாதுகாப்பு உண்டு. ஆனால் பாவத்தில விழுந்து பாவத்தில ஜீவிக்கிற வேளையில அதுலயும் ஜீவித்துக் கொண்டு எனக்கு பாதுகாப்பும் வேணும்னா அது நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. அதே போல சந்தேகத்துல ஜீவித்துக் கொண்டு அவங்களுக்கெல்லாம் வேலை செய்யல, எனக்கும் அது வேலை செய்யாது, இது கிரியை செய்யாது, இதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சந்தேகத்துல வாழ்கிறவருடைய வாழ்க்கையிலையும் இந்த 91 சங்கீதம் வேலை செய்யாது. பயப்படுகிறவர் வாழ்க்கையிலையும் வேலை செய்யாது. ஏனென்றால் இந்த சோதனைக்குள்ளாகிறவர்கள், சந்தேகிக்கிறவர்கள், பயப்படுகிற இந்த மூணு விதமான ஆட்களும் என்ன பண்றாங்க, ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அந்த வட்டத்துக்குள்ள இருந்தாலும் இந்த சோதனை சந்தேகம் பயம் என்கிற மூன்று காரியத்தினாலே ஏதாவது ஒரு காரியத்தின் மூலமாக அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறார்கள். அதனால பிசாசு என்ன பண்றான், பிடிச்சிடறான். அப்ப அந்த வட்டத்துக்குள்ள எப்படி தொடர்ந்து இருக்கிறது, பிசாசு ஆண்டவர் வெளியே வச்சிருவார், அதை பற்றி கவலை இல்லை, நீங்க வெளியே போகாம இருந்தா போதும். ஹலோ, பிசாச குறிச்சு நீங்க பயப்படாதீங்க. பிசாசு ஆண்டவர் வெளியே நிறுத்திட்டார். அவன் யோபுவை பற்றி ஆண்டவர் சொல்றான், ஐயா நான் உள்ளவே போக முடியல, எல்லாத்தையும் போட்டு அடைச்சு லாக் பண்ணி வச்சிருக்கிறீரே, பெரிய கோட்டை மாதிரி அவன் செவர் வச்சுட்டு உள்ள உட்காந்துருக்கான், யார் அவனை ஒண்ணு தொட முடியலையே என்று பிசாசு சொல்லுகிறான். பிசாசு உள்ள நுழைய முடியாது, நீங்க வெளியே போகாம இருந்தா சரி, சோதனை சந்தேகம் பயத்தினாலே. எப்படி உள்ளே தங்குவது, அந்த வட்டத்துக்குள்ள தொடர்ந்து எப்படி நாம் தங்குவது எப்படின்னு சொல்ற, ட்ரஸ்ட், ஃபெய்த், விசுவாசம், தொடர்ந்து ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய வாக்கு தத்தங்களை நம்பி. பாடணும் இல்லையா, கார் மேகம் அவர் முகத்தை மூடும் வேளையில் எப்போதும் போல அவரை நான் நம்புவேன். அவர் முகத்தை பார்க்காத வேளையில கூட, அவர் இருக்கிறாருங்கிற பிரசனத்தை உணராத வேளையில கூட, சூழ்நிலைகள் சரியா இல்லாத நேரத்தில் கூட, சந்தேகம் எழும்புகிற நேரத்திலும் கூட, எப்போதும் போல நான் அவரை நம்புவேன். அப்படிதான் அந்த வட்டத்தை உள்ள தங்குறோம். எத்தனை பேர் தங்க போறீங்க? இன்னொரு காரியம், ஒபீடியன்ஸ். இதெல்லாம் விளக்கமா சொல்ல முடியாது, சொல்லிட்டு பார். ஒபீடியன்ஸ் அதாவது கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடத்தல், கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற ஜீவியம், கர்த்தர் சொல்லுகிறதை செய்கிறது, கர்த்தருக்கு இணங்குகிறது, yielding and obedience. அதன் மூலமாக Trust, obedience and yielding. இதன் மூலமாக அந்த வட்டத்துக்குள்ளேயே நாம் தங்கிவிட முடியும். ஆண்டவர் கீழ்ப்படியாம, அவருக்கு இணங்காம, அவரை விசுவாசியாமல் நாம் அடியெடுத்து வைக்கும் போதுதான் அந்த வட்டத்துக்கு வெளியாக நாம் வந்து விடுகிறோம். நல்ல கவனிங்க, விரோதிகள் வந்து இஸ்ரவேல் மக்களை தாக்க முடியல, விரோதிகள் வந்து தாக்க முடியல, ஏன்னா ஆண்டவர் பார்த்துட்டார். அநேக நேரத்தில் அவனுக்குள்ளேயே பெரிய சண்டையை மூட்டி விட்டு அவனே அவன் ஒருத்தனை கொண்டுட்டு போயிட்டான், ஒன்னு இல்லாம போயிட்டாங்க. விரோதிகள் இஸ்ரவேல் மக்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனா அநேக நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் தங்களையே அழித்துக் கொண்டார்கள் தெரியுமா, பிசாசு அங்க பூந்துட்டான் உள்ள, தங்களையே அழித்துக் கொண்டார்கள். மோசேக்கு எதிராக அவருடைய சகோதரி மிரியம் போன்றவர்கள் கூடி, நீர் மட்டும்தான் தீர்க்கதரிசியா, உம்மிடத்துல மட்டும்தான் கர்த்தர் பேசுறாரா, உம்ம பேச்சை கேட்டு நாங்கள்லாம் என்ன போயிட்டு இருக்கணுமா அப்படின்னு எதிர்க்க ஆரம்பித்தார்கள். அப்படி எதிர்க்க ஆரம்பித்தவுடன், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணி 40 வனாந்திரத்தில் காத்த தேவன், ஒரு குரவலார் காத்தவர், அந்த நேரத்தில் அந்த அம்மா அந்த வட்டத்தை விட்டு உடனே வெளியே வந்து விட்டார்கள்.
என்றைக்கு மனதில் அப்படிப்பட்ட ஒரு விரோதத்தை, அப்படிப்பட்ட ஒரு கெட்ட காரியத்தை கடவுளுடைய மனுஷனுக்கு எதிராக, தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனுக்கு எதிராக

அவர் வைத்தாலோ அன்னைக்கே ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த ப்ரொடெக்ஷனை எடுத்து போட்டார். அந்த வட்டத்துக்கு வெளியே வந்துட்டான். கொடிய நோயினால் தாக்கப்பட்டார்கள். கோராவின் புத்திரரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்களும் இப்படிதான், எல்லாமே நீ செய்யற வேலையை செய்தெல்லாம் எல்லாருமே பரிசுத்தவான்கள், நீர் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை, நீர் என்ன பெரிய கடவுளால் அழைக்கப்பட்டவரா என்று மோசையை எதிர்த்தார்கள். மோசையும் ஆரோனையும் நாம் வாசிக்கிறோம், பூமி வாயை திறந்தவர்களை விழுங்கி போட்டது என்று. அந்த வட்டத்துக்கு வெளியாக அவர்கள் வந்துவிட்டால், எப்படி வந்தாங்க வட்டத்துக்கு வெளியாக? எதிர்க்கிறதன் மூலமாக, தேவனையே எதிர்க்கிறதன் மூலமாக, தேவனுடைய மனுஷரை எதிர்க்கிறது மூலமாக, அவிசுவாசமும் அவநம்பிக்கையும் கீழ்ப்படியாத நிலையும் இருந்ததுனாலே அவர்கள் அந்த வட்டத்துக்கு வெளியே வந்து தேவனுடைய பாதுகாப்பு இழந்தார்கள். ஒரு பெரிய உதாரணம் என்னவென்றால், இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் முறுமுறுத்தார்கள், என்னையா அவ்வளவு தூரம் கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நீர் கொண்டு போவீரா, வழியிலே சாகடி போயிரா என்று இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. அவ்வளவு அற்புதத்தையும் பார்த்துட்டு இவ்வளவு அதிசயங்களை ஆண்டவர் செய்த பிறகும் வனாந்தரத்தின் வழியாக கூட்டிட்டு வர்றார், கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறார், பாலும் தேனும் ஓடுகிற இடத்துக்கு கொண்டு போறார், எல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார். ஏற்கனவே ஆசீர்வாதத்தை தான் வச்சிருக்கிறார். ஒரு நாளும் அவர்களுக்கு மன்னா வராமல் இருந்ததில்லை, தண்ணி கிடைக்காம இருந்ததில்லை, ஒரு நாளும் அவர்கள் கஷ்டப்பட்டதில்லை, கேட்டதெல்லாம் கிடைச்சது அவர்களுக்கு வனாந்தரத்தில். அப்படி வச்சிருக்கும் போது மோசையை எதிர்த்தார்கள். அவர்கள் எதிர்த்து, நீரங்களை கானான் தேசத்துக்கு எங்க கொண்டு போக போறீர், இங்கே சாகடிக்க போறீர் என்று பேசினார்கள். பேசின உடனே என்ன ஆச்சா, கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அந்த வனாந்திரத்திலிருந்து கிளம்பி வந்து எல்லாரையும் கடித்து போட்டது. நிறைய பேர், ஆயிரக்கணக்கான மக்கள் சாக ஆரம்பித்தார்கள். எண்ணாகமும் 21 அதை வாசிக்கிறோம், கேளுங்க, நிறைய பேர் சாக ஆரம்பிச்சாருங்க. நான் கேட்கிறேன், அந்த கொள்ளிவாய் சர்ப்பம்லாம் எங்க இருந்தது இவ்வளவு நாள்? திடீர்னு ஆண்டவர் உற்பத்தி பண்ணாரா வனாந்திரத்தில் கொள்ளிவாய் சர்ப்பம்? ஒரு 200 உற்பத்தி பண்ணி விட்டாரா இப்போ கடின்னு? கிடையாதுங்க, கொள்ளிவாய் சர்ப்பம்லாம் அங்கதான் இருந்தது, வனாந்திரத்துல தான் இவ்வளவு நாள் சுத்திக்கிட்டு இருந்தது, இந்த வனாந்திரத்தை சுத்தி சுத்தி வந்திருந்தது. ஆனா இத்தனை நாள் இவர்களை தொடவே இல்லை. ஏனென்றால் அந்த வட்டத்துக்குள்ளாக அவர்கள் வர முடியாது. தேவனுடைய பாதுகாப்பு என்கிற வட்டம் அவர்களை சுற்றி போடப்பட்டிருந்தது. இவ்வளவு நாள் வனாந்திரத்துல இருந்த சர்ப்பம் தான், புது சர்ப்பம் இல்ல, நேத்து பிறந்த சர்ப்பம் அல்ல, நேத்து உண்டாக்கப்பட்ட சர்ப்பம் இல்ல, இவ்வளவு நாள் வனாந்திரத்திலேயே இருந்த சர்ப்பம் தான். இத்தனை நாள் கடிக்காத சர்ப்பம் அன்னைக்கு என்னைக்கு முறுமுறுத்தானோ அன்னைக்கு வந்து கடிக்க ஆரம்பிச்சு சாக ஆரம்பிச்சிட்டாங்களா. அந்த வட்டம், அந்த வட்டத்தில் தங்குகிறது எப்படி? விசுவாசம், நம்பிக்கை, கர்த்தருடைய வார்த்தையை நம்புவது, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு இணங்குதல், அதன் மூலம் அந்த வட்டத்தில் தங்க. என்றைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு எதிராக கிளம்பி கர்த்தருக்கு விரோதமாய் நாம் கிரியை செய்து கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்து கொள்கிறோமோ அன்றைக்கு நாம் என்ன பண்ணுகிறோம், அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறோம். வெளியே வரும்போது இந்த சங்கீதம் நமக்கு பலிக்காமற் போகிறது. பலிக்க வேண்டும், இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். ஆனால் இந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி நடக்கும்? இந்த வட்டத்துக்குள்ளேயே நாம் தங்க வேண்டும். எல்லா கரங்களையும் உயர்த்தி சொல்வோம், என்னை சுற்றி கர்த்தர் வட்டமிட்டிருக்கிறார், பிசாசை வெளியே நிறுத்தி இருக்கிறார், தீங்கனுக்கு அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, நான் இந்த வட்டத்துக்குள்ளாகவே தங்குவேன், ஆண்டவரை விசுவாசிப்பேன், அவருக்கு கீழ்ப்படிவேன், அவருடைய வழிகளில் நடப்பேன், தொடர்ந்து அவரையே நான் அண்டிக் கொள்வேன். அதுதான் அங்க ரகசியம். அது செய்யும் போது உண்மையாகவே அணுகாது, வெளியே வந்துடுற போது எல்லா விதமான பொல்லாப்புக்கும் நேரிட வாய்ப்புகள் உண்டு. நல்லா கவனிங்க, அன்னைக்கு நேரத்தை வேதம் சொல்லும்போது சிறகுகளாலே ஒன்று மூடுவார், சட்டையின் கீழே நீ அடைக்கலம் போகுவாய், அவரனுக்கு கோட்டை உனக்கு அடைக்கலம்னு சொல்லும்போது கோட்டையும் பார்க்கல, அடைக்கலத்தையும் பார்க்கல, சிறகையும் பார்க்கல, ரெக்கையும் பார்க்கல, ஒன்றுத்தையும் பார்க்கல. நாம் எங்கே இருக்குதுன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் சொன்ன ஆவிக்குரிய காரியங்கள் இவைகள் எல்லாம். கோட்டைனா தேவனுடைய வார்த்தையை நம்புறது, அதை விசுவாசி, அவ்வளோ எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்தேன். இது சிறகும் ரெக்கையும் கோட்டையும் அடைக்கலத்தையும் எதையும் ஒன்று பார்க்கல நாம். ஆனால் ஒன்றை நாம் பார்ப்போம். என்னத்தை பார்ப்போம்? உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். பாருங்க, இந்த கான்டெக்ஸ்டே, நம்ம எதிர்த்து வருகிற சக்திகள், நமக்கு எதிராக எழுப்பப்படும் ஆயுதங்கள், நம்மை அழிக்க நினைக்கிற சக்திகளை குறித்து தான் நீங்க சொல்லி இருக்கிறது. என்ன சொல்லுகிறது? உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து. நம்முடைய சிறக பார்க்க முடியல, நம்மை மூடிக்கொண்டிருக்கிற அவருடைய ரெக்கையை நாம் பார்க்க முடியவில்லை, நம்முடைய கோட்டையை நாம் காண முடியறதில்லை, நம்முடைய அடைக்கலத்தை நாம் பார்க்க முடியறதில்லை. ஆனால் அது ஒரு ஆவிக்குரிய காரியம்,
அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதை நம்பி அதில் நாம் ஜீவிக்கிறோம். அதுதான் கோட்டைன்னு நம்புறோம், அதுதான் அடைக்கலமான இடம் என்று நம்புகிறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது எதை பார்க்கிறோம்? துன்மார்க்கருடைய அழிவை நாம் கண்களால் காண்கிறோம். துன்மார்க்கருடைய அழிவை நம்முடைய கண்களால் நாம் காண்கிறோம். ஹல்லேலூயா. நாம் நிற்பதை நாம் காண்போம், அவர்கள் விழுவதை நாம் காண்போம், நாம் ஜெயிப்பதை நாம் காண்போம், நம்மை எதிர்த்து வருகிற ஆயுதங்கள் வாய்க்காமற் போகிறதை நாம் காண்போம், அவர்கள் தோல்வி அடைவதை நாம் காண்போம், நாம் வெற்றி அடைவதை நாம் காண்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? உங்களை அழித்து விட வேண்டும், நாசமாக்க வேண்டும் என்கிற சக்திகள் ஒருபோதும் கிரியை செய்ய முடியாது. என்ன நடந்தாலும் சரி, வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும் சரி, இந்த வட்டத்துக்குள்ளாக நில்லுங்கள். எத்தனை பேர் நிற்க போறீங்க இந்த வட்டத்துக்குள்ளாக? வட்டத்துக்குள்ளாக நில்லுங்கள், வட்டத்துக்கு வெளியே கால் எடுத்து வைக்காதீர்கள். எப்படி நிற்க போறீங்க? விசுவாசம், கீழ்ப்படிதல், ஆண்டவருக்கு இணங்கி ஜீவிப்பது, ஆண்டவருடைய காரியங்களை நிலைப்பது, அவரை தாவரமாக கொண்டிருப்பது, அவரை தங்குமிடமாக நாம் கொண்டிருப்பது, அந்த வாழ்க்கையிலே நிலைத்திருப்பது, இந்த வட்டத்தை விட்டு விலகாமல் அதுக்குள்ளே நில்லுங்கள். கர்த்தர் உங்களுடைய

அதிலுள்ள அனைத்தையும் சிருஷ்டித்த நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துதிப்போம். நாம் அனைவரும் சேர்ந்து ஒருமனதுடன் இரட்சகரை பாடி மகிழ்வோம்.

அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராயிருக்கிற எங்கள் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதித்து ஆராதிக்கிறோம். தேவைகளோடு வந்திருக்கிற எங்களுக்கு ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யும் ஆண்டவரே, இப்பொழுதே செய்யும் ஆண்டவரே.

பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.

இந்த நாளில் நம்ம வந்து இன்னொரு அடிப்படை சத்தியம், சபை என்பது என்ன. ஏன்னா இந்த சபை வந்து எலெக்ஷனுக்கு ஜெபம் பண்ணலாமா இல்லை பண்ணக்கூடாதா அப்படின்னு சொன்னதுலேருந்து நிறைய பேருக்கு, எங்களுக்கு இவ்வளோ காலமாக சபையினுடைய அடிப்படையே தெரியலையே அப்படிங்கிறது நிறைய பேர் சொன்னதுனால, முதல்ல சபைங்கிறது என்ன, எதற்காக சபை ஆண்டவர் கொண்டு வந்தார், இஸ்ரவேலுக்கும் சபைக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத வருகிற நாட்களில் பார்ப்போம். இன்றைக்கு முதலாவதாக சபை என்பதனுடைய ஒரு பரந்த கண்ணோட்டத்தில் என்னங்கிறத குறித்து பார்ப்போம். முதலாவது சபை அப்படிங்கிற வார்த்தை வந்து புதிய ஏற்பாட்டில் எக்லேசியா என்று சொல்லக்கூடிய, எக்லாயோ என்று சொல்லக்கூடிய ஒரு பதத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது தான் சபை. எக்லாயோ என்றால்னால் பிரித்து எடுத்து வைக்கப்பட்டவர்கள், தனித்து எடுத்து வைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக தான். முதலாவது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும், சபை என்பது கட்டிடம் அல்ல. ஹலோ, சபைங்கிறது கட்டிடமே அல்ல. பில்டிங் இல்லை, கத்தீட்ரல் இல்லை, அது இல்லை, எந்த கட்டடமும் கிடையாது. சபைன்னு குறிப்பிடுவது என்னன்னா, ஆண்டவரை விசுவாசித்து அவரை அறிக்கை செய்து அவருக்கென்று வாழுகிற மக்கள் கூடுவது தான் சபையே ஒழிய கட்டடம் கிடையாது. என்ன இன்றைக்கு நிறைய பேருக்கு

வந்துருச்சு, சபையினாலே ஒரு கட்டடம். அதனால தான் நிறைய பேர் என்னென்னா, இன்றைக்கி வந்து கிறிஸ்தவத்தில் நிறைய பேர் கிறிஸ்தவர்களாய் வாழாமல் போனதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, என்னமோ ஆண்டவர் சபைக்குள்ளே இருக்கிறாரு, வெளியே இல்லைன்னு. எப்படி சபைக்குள்ளே வந்தா அல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் நல்லா இருக்கீங்களா, என்ன பிரதர் சிஸ்டர், சபை முடிஞ்ச உடனே கேட்கப்ப கேட்கப்ப ஒரே சத்தம்தான், ஏன் அங்கே வந்து வெளியே போனோடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்களா என்ன? கிடையாது. ஏன்னா நம்ம மக்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கொள்றது இல்லைன்னா, என்னமோ நிறைய பேருக்கு என்னென்னா, நான் அந்த லூர்து மாதா கோயிலுக்கு போனால் தான் எனக்கு நடக்கும், நான் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகணும், அப்புறம் திருப்பதி போகிறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ஆண்டவர் வந்து எங்கேயும் இருக்கிறாரு. அப்போ சபை என்று அழைக்கப்படுவது யாரை? நம்மளை. நம்ம தான் சபை. இதை ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3:15-16 இந்த சபை என்பதை குறித்து சொல்லும்போது ஒரு தெளிவான ஒரு காரியம் சொல்கிறார். அது என்ன? அது ஜீவனுள்ள தேவனுடைய வீடு. எப்படி ஜீவனுள்ள தேவனுடைய வீடு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் வாசிங்க, 15-16 தேவனுடைய வீட்டிலே அறியும்படிக்கு உனக்கு எழுதுகிறேன், அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபை. எது சபை என்பது என்ன? ஜீவனுள்ள தேவன் இருக்கிற வீட்டுக்கு பேர் தான் சபை. அது எங்க வேணாலும் இருக்கலாம், அது உங்கள் வீடாகவும் இருக்கலாம், என் வீடாகவும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், இந்த கட்டடமாகவும் இருக்கலாம், வேற கட்டடமாகவும் இருக்கலாம், கட்டடம் பிரச்சனையே கிடையாது, ஆளுங்க தான். ஏன்னா இந்த காரியத்தில் வருகிற நாட்களில் இதை குறித்து இன்னும் ஆழமாக சொல்லி கொடுக்குறேன். பட் முதல்ல மேலோட்டத்தில் நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க, மக்கள் கூடி வருவது. யார் கூடி வருவது? அடுத்த வசனம் வாசிச்சிருக்கீங்களே, அப்படியே புரிஞ்சிடும். 16 சேர்த்து வாசிச்சிருங்க அப்படியே. அன்றியும் இல்லை, 15 பின்பகுதி என்ன இருக்கு, அந்த வீடு என்னவா இருக்கு? எழுதுகிறேன், சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கு. எதுக்கு சபைனா, சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமும் அதுதான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு பில்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு தூண் என்னன்னா சபைதான். அப்ப வசனம் நமக்குள்ள ஆழமாய் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, சபை என்றாலே தேவனுடைய சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமே அதுதான். தி பில்லர் அண்ட் தி ஃபவுண்டேஷன், அதுதான் அடிப்படை, அதுதான் எல்லாமே. இது யாருன்னா, இப்ப வாசிங்க 16 அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே. என்னன்னா, இங்க ஒப்புக்கொள்ளுகிறபடியேன்னு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. நம்ம எல்லாரும் ஒரே விதமாய் அறிக்கை செய்ததின் படி. ஒப்புக்கொள்றதுனா நம்ம ரெண்டு பேரும் ஒப்புரவாகிறதுல எல்லாரும் சேர்ந்து விசுவாசிச்சு அறிக்கை பண்ணுவதுதான் அந்த வார்த்தை, ஹோமோ லோகோனியோங்கிற வார்த்தை. ஹோமோ எல்லாரும் ஒரே போல, லோகோ பேசக்கூடிய, எல்லாரும் ஒரே போல தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடியதான் அந்த ஒப்புக்கொள்வது என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து ஒப்புக்கொள்றாங்க, எல்லாரும் அறிக்கை பண்றாங்க? கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதனால் காணப்பட்டார், புறஜாதியில பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையில் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இதுதான் சத்தியம். இயேசு கிறிஸ்து தேவன் மாம்சத்தில் வந்தாரு, நமக்காக மரித்தாரு, நீதிமான் என்று எண்ணப்பட்டார், அவர் மூலமா நமக்கு மீட்பு வந்தது, அவர் மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டார், அவர் வரப்போகிறார் என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லக்கூடியவங்க எல்லாம் கூடி வர்றதுக்கு பேர் தான் சபை. அப்ப என்னன்னா, சபை என்பது நம்ம கூடி வரும்போது என்னன்னா, நம்ம வந்து தேவனுடைய சத்தியத்தை கேட்கிறோம், அந்த சத்தியத்தை நாம் விசுவாசிக்கிறோம்,
அது மாத்திரமில்ல, அந்த சத்தியத்தை நம்ம வந்து அறிந்து கொண்டு விசுவாசிக்கிறது மாத்திரமில்ல, அந்த வார்த்தையை நாம் அப்படியே கை கொள்ளுகிறோம்.

0: அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை நாம் போதிக்கிறவர்களாய் மாறுகிறோம். இதுதான் ஒரு சபை, கூடி வரக்கூடிய ஒரு சபையினுடைய ஒரு காரியம். இதைத்தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள சபையை குறித்து எழுதும்போது ஒரு சபைன்னு சொல்கிறார். அப்போ என்னென்னா, முதலாவது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, சபை என்பது என்னென்னா எல்லா கிறிஸ்தவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகர் என்று அறிக்கை செய்து விசுவாசித்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கூடி வருகிற ஒரு கூட்டத்துக்கு பேர் தான் சபை. அது இங்கே உள்ள சபையாகவும் இருக்கலாம், உலகளாவிய ஒரு சபையும் ஒன்று தான். நம்ம எல்லாருமே ஒரே சபை தான், வேறு சபை கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இந்த வழக்கத்தில் சொன்ன, நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? நான் பாஸ்டர் இந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போகிறேன். எந்த பாஸ்டர் உங்களுக்காக சாகலை? இயேசு கிறிஸ்தனுடைய சபை. அதனால தான் நம்ம சர்ச்சுக்கு பேர் என்ன? உலக தமிழ் கிறிஸ்தவர்கள் ஐக்கியம், கிறிஸ்தவர்கள் கூடி வரக்கூடிய ஒரு ஐக்கியம். இது வந்து யாருக்கு சொந்தம் இல்லை, இது யாருக்கு சொந்தம்? கிறிஸ்துவுக்கு சொந்தம். அப்போ நம்ம கூடி வருவது, கிறிஸ்தவர்களாய் கூடி வந்து சேருவதற்கு பேர் தான் சபையை ஒழிய கட்டடம் அல்ல. சரியா? இதுதான் சபை. இந்த சபை என்ன, எப்படிப்பட்டது என்று பார்ப்பதற்கு நீங்கள் வேத வசனத்தில் பார்த்தீங்கன்னா சபையை குறித்து நிறையா ஒரு உபமானங்களாக, மெட்டஃபர் என்று சொல்லக்கூடியதாக ஒரு சில படங்களாக நிறைய சொல்லப்படுது. நிறைய நீங்கள் பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி கூடி வரக்கூடிய சபையை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்படுது, ஒரு பதம் சொல்லப்படுது. அது ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு அடையாளம் ஒரு படத்தோடு சொல்லப்படுது. முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம், சபை என்பது ஒரு குடும்பம். அதில் பிதாவாகிய தேவன் வந்து ஒரு குடும்பத்தினுடைய தலைவர், நம்மெல்லாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியதாக ஒரு படமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சபை என்பது என்ன? ஒரு குடும்பம். அதில் பிதாவாகிய தேவன் வந்து அதில் வந்து தகப்பனாக இருக்கார், நம்மெல்லாம் அதனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியதாக. இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு மணவாட்டி, சபை என்பது ஒரு மணவாட்டி. அப்போ மணமகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்மெல்லாம் அவருக்கு நிச்சயிக்கப்பட்ட, ஒப்பு கொடுக்கப்பட்ட, அவருக்குள்ள ஒரு கற்புள்ள கன்னிகைகளாய் நாம் அவருடைய மணவாட்டிகளாய் இருக்கிறோம். அதுதான் சபை என்று சொல்லக்கூடியதாக. மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஒரு திராட்சை கொடி என்று சொல்லக்கூடியதாய், செடி கிறிஸ்து, நாம் அதில் உள்ள கொடிகள் என்று சொல்லக்கூடியதா சபையை குறித்து ஒன்று ஒரு உபமானமாக இருக்குது. இன்னொன்று என்ன? ராஜ்யம். இது வந்து ஒரு பரலோக ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய ராஜா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ராஜாவாக இருக்கிறார். நம்மெல்லாம் அந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்றவர்களாய் நம்ம அதனுடைய சப்ஜெக்ட்ஸாக இருக்கோம் என்று சொல்லக்கூடியதாக. அடுத்து இன்னொன்று என்ன? ஒரு என்டர்பிரைஸ், ஒரு தொழில் செய்வது போல உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு வந்து அவர் யாரு? அவர் தான் ஓனர், அவர் தான் மாஸ்டராக இருக்கிறாரு. நம்மெல்லாம் அவர் கீழே வேலை பார்க்குற வேலைக்காரர்களும் அவருடைய அடிமைகளுமாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஓமானத்தை நம்ம வேதவசனத்தில் பார்க்க முடியும். அடுத்து ஆலயம். இப்போ நம்ம தான் அந்த ஆலயம், ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. இப்போ நீங்களும் நானும் ஆலயமாக மாறிவிட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து, ஒரு படமும் இருக்குது. இன்னொன்று வந்து மந்தை, நம்மை மேய்க்கிற பிரதான பெரிய மேய்ப்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்மெல்லாம் அவருடைய மந்தைகள். இப்படி நிறைய படங்களாக காட்சிகளாக சபையை குறிச்சிருக்கு. ஆனால் ஒரே ஒரு காரியம் மட்டும் புதிய ஏற்பாட்டில் வித்தியாசமாக இருக்குது. நல்லா கவனிங்க, இதுவரைக்கும் நான் சொன்ன எல்லாமே பழைய ஏற்பாட்டில் இருக்குது, புதிய உடன்படிக்கையிலும் இருக்குது, பழசில் இருக்குது புதுசில் இருக்குது. ஆனால் ஒரு காரியம் மட்டும் என்ன இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் என்று சொல்வது புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அதாவது ஒரு மக்கள் கூடி வந்து சேருவது, இன்றைக்கி வருஷம் நடத்தும்போது செல்வம் பிரதர் அழகாக சொன்னார், என்ன எனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினேன், அவங்க வாய்களில் நான் துதியை போட்டிருப்பேன். அது பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு கூட்டம் கூடி வருவதை சபை என்று சொல்லக்கூடியதான் நம்ம பார்க்குறோம். ஆனால் புதிய உடன்படிக்கையில் அதை சொல்லும்போது மட்டும் என்ன சொல்கிறாருன்னா, சபையாகிய சரீரம். அது யாரோட சரீரம்? கிறிஸ்துவுடைய சரீரம், பாடி ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் சபைக்கு உண்டு, வேற எங்கேயும் கிடையாது. அப்போ இதனுடைய ஒரு தனித்தன்மையை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:32 சொல்லும்போது அங்கே சொல்லக்கூடிய காரியம் பாருங்க, 12 பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமான சபையானது. அப்ப சபை என்பது என்னன்னா, புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவினுடைய சரீரம். எப்படி? கிறிஸ்துவினுடைய சரீரம். இது திரும்ப திரும்ப நீங்க சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கலாம். கொலோசேயருக்கு எழுதும்போது, கொலோசே பட்டணத்தில் உள்ள சபைக்கு எழுதும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயர் 1:18 சொல்லக்கூடிய காரியம் பாருங்க, சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த சபை என்பது கிறிஸ்துவினுடைய சரீரம் என்று சொல்லக்கூடியதா? இது எபேசியர்ல வந்து பார்த்தீங்கன்னா 5:22-30 வரைக்கும் ஒரு குடும்பத்தை குறித்து சொல்லக்கூடிய காரியம் இருக்கு. 22 எப்படி ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கணும், கணவன் மனைவி பிள்ளைகள் இது எல்லாமே வரிசையாக ஒரு ஒரு காரியமாக சொல்கிறாரு. அது என்னென்னா கிறிஸ்துவையும் சபையும் குறித்து சொல்லக்கூடிய காரியம் சொல்கிறாரு. அதில் எபேசியர் 5:30 வாசிங்களேன் முதல்ல, அதுக்கப்புறம் நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோங்கிறார். 32 வாசிங்க, பெரியது கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப 23 வாசிங்க, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். சரீரம் அவர் தலையா இருக்கிறாரு. அதுல 29 வாசிங்க, எபேசியர் 5:18 நல்ல கவனிங்க, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. நீங்க யாராவது உங்க சரீரத்தை வெறுக்கிறீங்களா? இல்லை. இப்ப நீங்க சாப்பிட்டுட்டு வரல, இப்ப வீட்டுக்கு போய் சாப்பிடலன்னா ஒரு சிலருக்கு என்ன சொல்லுவாங்க, எனக்கு தலை வேதனை அப்படி இருக்கு பிரதர், பசிச்சிருச்சுன்னா எனக்கு தலை வேதனை வந்துடும், இது வந்துடும், ரொம்ப நேரம் நிக்க வச்சுட்டீங்க வர்ஷிப்ல, ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டீங்க, எல்லாம் என்ன, நம்ம சரீரத்தை நம்ம பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபடுறோம், எத்தனை சட்டை வாங்குறோம், எத்தனை துணி வாங்குறோம், எத்தனை கிரீமு, என்னென்னமோ எவ்வளவு காரியம். யாரு வந்து தன்னுடைய சரீரத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. எப்படியா? அது போல கர்த்தர் என்ன பண்றாராம், சபையை போஷிக்கிறார். அப்ப என்னன்னா, இது வந்து அவருடைய சரீரம், இது கிறிஸ்துவனுடைய சரீரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சபை தான். இதை நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். அப்ப சபை என்பது நம்ம கூடி வர்றது, நம்ம எல்லாம் ஒரு அவயவம், நம்ம எல்லாம் கூடி வந்தா அதுக்கு பேரு கிறிஸ்துவனுடைய சரீரம். இந்த சரீரத்தை வந்து நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளணும். நிறைய நேரங்களில் நம்ம இந்த வேத வசனத்தை வாசிப்போம், ஆனால் நான் சரியாக புரிஞ்சு கொள்றதில்ல. நீங்கள் அப்போஸ்தலன் நடவடிக்கை 8 நம்ம பார்க்குறோம், சவுல் வந்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவங்களை கொலை செய்கிற காரியத்தை பார்க்குறோம். 7 கடைசி 2 நம்ம பார்க்குறோம் அவர் என்ன பண்ணுறாரு. ஸ்தேவானை வந்து கல்லெறிஞ்சு கொலை செய்கிறவங்க துணிகளை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அதற்கு பின்பாக யாரெல்லாம் கிறிஸ்தவன் சொல்கிறானோ அவங்களாம் துன்புறுத்த போகிறாரு. 9:1-2 பார்க்குற அவர் என்ன பண்ணுறாரு, தமஸ்குக்கு போகிறாரு, பிரதான ஆசாரியர்கிட்டருந்து கடிதம் வாங்கிட்டார், போய் அங்கே உள்ளவங்கள கொடுமைப்படுத்த போகிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்தவரை பார்த்து, சவுலே சவுலே நீ ஏன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறாய், அல்லேலூயா நல்லா முழிச்சிருக்கீங்க, அப்படி கேட்கல, என்ன கேட்டார், நீயே என்னைய துன்புறுத்துற, நல்ல கவனிங்க. ஏன்னா ஒரு கிறிஸ்தவனை துன்புறுத்துனா அது கிறிஸ்துவை துன்புறுத்துவது, ஏன்னா அது அவருடைய சரீரம். இந்த ஞானம் நமக்கு வேணும். ஏன்னா இந்த சரீரம் என்பது அவருக்கு சொந்தமானது, அதற்கு அவர் தான் தலை. இன்றைக்கு நிறைய சபைக்கு நிறைய சரீரத்துக்கு தலை இல்லாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. ஹலோ, ஆமாம், கிறிஸ்து ஒரு பிரதானமாக உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய சபையினுடைய காரியங்கள் எல்லாத்துலேயும் கிறிஸ்து தலையாக இருக்கிறாரா? நல்லா சிந்திச்சு பாருங்க. அதாவது சபை என்பது கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும், கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டும், கிறிஸ்துவுக்கு என்று வாழ வேண்டும். எது எடுத்தாலும் கிறிஸ்துவா இருக்கணும், கிறிஸ்துவத்தான் பிரதானப்படுத்தணும், கிறிஸ்துவா தான் இருக்கணும். அப்போ அவர் தான் தலைன்னா தலைக்கு மரியாதை கொடுக்கலன்னா அது சபையா? சிந்திக்கணும். என்ன ஒரு சபை, ஒரு சரீரத்துக்கு தலை இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன? நீங்களே பார்த்துக்கோங்க. அப்ப என்னன்னா கிறிஸ்து தலையா அவசியமாக இருக்க வேண்டும். கிறிஸ்து தான் தலையா இருக்கணும். நீங்க எபேசியர் முதலாவது அதிகாரத்தில் கடைசி இரண்டு வசனங்கள் 22-23 வாசிங்க. கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு எல்லாத்துக்கு மேல தலையா தந்தருளினார். ஆண்டவர் எல்லாத்துக்கும் மேலான தலையாக அவரை வச்சு, சபைக்கு வச்சு, அந்த சபைக்கு சகல அதிகாரங்களையும் கொடுத்து, எல்லா அதிகாரங்களும் எல்லா துறைத்தனங்களும் வறுமையிலையும் சரி இம்மையிலையும் சரி எல்லாவற்றையும் அவருடைய பாதப்படிக்கு போட்டார். அந்த பாதம் யாருடையது? சபை. அதற்கு தலைவர் அவர். அப்போ ஒரு சபை என்பது கிறிஸ்துவினுடைய சரீரம், அதற்கு தலை வந்து கிறிஸ்து. அப்போ நீங்க வந்து ஒரு சபை என்று சொல்லி சொன்னா, ஒரு ஜனங்கள் கூடி வந்தா அந்த கூடி வருகையில் அந்த சபையில் வந்து தலைவர் யார் இருக்கணும்? கிறிஸ்துவா இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது. கிறிஸ்து தான் ஒரு பிரதான தலைவராக இருந்து கிறிஸ்து சொல்ற பிரகாரம் நடந்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதா தான் ஒரு சபை இருக்கணும். அந்த தலை சொல்றது போல தான் கேட்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? அதை தள்ளி வச்சிட்டோம். நீங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க, உங்க சபைக்கு யார் தலைவர்? நம்ம என்னன்னா சமுதாயத்தை வழி நடத்துவதை விட்டு விட்டு, நல்லா கவனிங்க, கிறிஸ்தவம் சமுதாயத்தை வழி நடத்துவதை விட்டு விட்டு சமுதாயத்தை பின்பற்றுகிறதாய் மாறிவிட்டது. சினிமாலையும் அரசியல்லையும் கட் அவுட் வச்சான், இப்ப சர்ச்சுக்குள்ளேயும் வைக்கிறான், இப்ப சர்ச்சுக்கு வெளியே வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம சமுதாயத்துக்கு பிரித்து எடுத்து வைக்கப்பட்ட மக்கள்னா நம்ம உலகத்தார் போலையா வாழணும்? கிடையாது. அதுக்காக நம்ம தலையில நடக்கிறவங்க இல்லை. நம்மளுடைய நடவடிக்கைகள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருக்க வேண்டும், கிறிஸ்துவனுடைய வழிநடத்துதலின் பிறகு இருக்க வேண்டும். அது இல்லாதனாலதான் இன்றைக்கு சபை சரீரத்துக்கு வந்து தலைக்கும் சரீரத்துக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு. இப்ப நல்லா ஒரு நிமிஷம் சிந்திங்க, என் தலை சொல்லக்கூடிய கமாண்டை கேட்டுதான் என் கையை தூக்குது, இது தூக்குது. இப்ப நிறைய சபைக்கு கையும் காலும் இல்லாம போனது காரணம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க இப்ப என்ன சொல்றாரு? அப்படிப்பட்ட சபைக்கு நம்ம எல்லாரும் ஒரு அங்கமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 12:12 வசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா ஆண்டவருங்க சொல்ற காரியம் பாருங்க. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் என்ன காரணங்கிறத சொல்றாரு பாருங்க, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அந்த பிரகாரமாய் கிறிஸ்துவும் இருக்கிறார், நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும், எப்படி எல்லாரும் ஒரே ஆவியினாலே என்னன்னா நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதற்கு விசுவாசித்து அதை அறிக்கை செய்து நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் போது நமக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டு நீங்க அந்த சபையாகிய சரீரத்தில் ஆவியின் மூலமாய் ஒரு அவயவமா இணைக்கப்படுறீங்க. எப்ப வந்து நான் சபைன்னு சொன்ன உடனே உலகளாவிய ஒரு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஒரு அங்கமாக உங்களை கொண்டு வந்து எப்ப சேர்க்கிறாருன்னா நீங்கள் ஒரே ஆவியினாலே ஒரே ஞானஸ்தானத்தின் மூலமாய் ஒரே ஆவியை கொண்டு நீங்கள் எல்லோரும் என்ன பண்ண போகிறீங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த சரீரத்தில் இணைக்கப்படுறீங்க. இணைக்கப்பட்டு வாசிங்க, ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு நம்ம தாகம் எங்கே தீருது? ஒரே ஆவியில் தான் தீருது. நம்மளுடைய தாகம் தீர்க்கப்படுவது ஒரே ஆவியில். அப்போ நம்மளை எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து சேர்த்தது பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். முதல்ல இந்த சபை எங்கே தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு புரிஞ்சிடும், சரியா? சபை என்கிற பதம் முதன் முதலாக மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் இருக்குது. மத்தேயு 16வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து ஆண்டவர் கேட்குறார், சரிப்பா என்னை நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க, என்னையை பற்றி யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க, ஆண்டவரே நீ எலியா, நீ அந்த தீர்க்கதரிசி எதுன்னு. சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 18வது வசனம் வாசிங்களே, மத்தேயு 16:18, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல். தமிழில் ஒரு பதம் அங்கே மிஸ்ஸிங், ஐ வில் பில்ட் மை சர்ச், நான் என் சபையை கட்டுவேன். இந்த கல்லின் மேல் நான் என் சபையை கட்டுவேன். என்ன போடலன்னு வாசிக்கிறேன், சரியா? என்ன பாருங்க, நான் சபையை கட்டிக்கொண்டிருக்கிறேன் சொல்லலை, என் சபையை கட்டுவேன். யார் கட்டுவா? கிறிஸ்து கட்டுவார். நான் என் சபையை நான் கட்டுவேன். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம சுய முயற்சியில் எதை கட்டினாலும் ஒன்றுக்கும் வேலைக்கு ஆகாது. நம்ம கட்டணும்னா ஒரு நாள் இடிஞ்சு போயிடும். எல்லாம் போகிறது போல தான் தெரியும், ஆனால் தாங்காது. ஆனால் ஆண்டவர் கட்டுற சபை என்னைக்கு நிற்கும்? வாசிங்க, நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, நான் உனக்கு தருவேன், எதுவோ கட்டப்பட்டிருக்கும், எதுவோ பேதுருவே நான் உனக்கு சாவி கொடுக்குறேன், பேதுருவே நீ சொன்னதில் இருந்து நான் உனக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. மத்தேயு 16:16 இப்படி வசனங்கள்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வசதி. எப்படி? மத்தேயு 16:16 ஒரு வெளிப்பாடை பேதுரு சொல்கிறார். நல்லா கவனிங்க, பேதுரு சொல்கிறாரு. அதைத்தான் ஆண்டவர் சொல்லும்போது 17வது வசனம் சொல்கிறாரு, பேதுருவே இதை உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தலை, பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்துகிறான்னு சொல்கிறார். அந்த வெளிப்பாடு என்னங்கிறத 16வது வசனத்தில் சொல்லுது பாருங்க, நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த வெளிப்பாட்டில் நான் தேவனுடைய குமாரன், நான் உங்களை ரட்சிக்க வந்த ரட்சகர் என்கிற இந்த வெளிப்பாட்டின் மேலே நான் என் சபையை கட்டுவேன். நான் உனக்கு பாதாளத்தின் திறவுகளில் பாதாளம் உன்னை மேற்கொள்ளாது, நான் உனக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோள்களை கொடுப்பேன். நீ இங்கே என்னத்தை கட்டுவியோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கு, நீ இங்கே என்னத்தை கட்டவிழ்ப்பியோ அது பூலோகத்திலையும் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அதிகாரத்தையும் வல்லமையும் சபைக்கு கொடுத்துட்டு போகிறாரு. நம்ம பின்னாடி வர்ற செய்தியில் இதை குறித்து பார்ப்போம். பட் இன்றைக்கி என்னென்னா, முதலாவது என்னென்னா, எப்படி வந்து பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்ம இணைக்கப்பட்டோங்கிறத, சபையினுடைய தொடக்கம் எங்கே தொடங்குது? இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் என் சபையை கட்டுவேன். அந்த சபையினுடைய அடித்தளம், அந்த சபையினுடைய ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நான் தேவனுடைய குமாரன், உங்களை ரட்சிக்க வந்த ரட்சகர் என்கிற வெளிப்பாட்டின் மேலே கட்டப்படும், நான் கட்டுவேன் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, என்ன, நான் போயிட்டு உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அனுப்புவேன்னு சொல்கிறார். நீங்கள் 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் இயேசு தான் அந்த ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடியதை பார்க்குறோம். நம்ம 1 பேதுரு 2 அதிகாரம் நம்ம இப்போ இன்சைட் அவுட்டில் பார்த்தோம், எப்படி அவர் தான் மூளை கல்லாக இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. எபேசியர் 2 அதிகாரத்தில் எப்படி பார்க்குறோம், கிறிஸ்து தான் அந்த அடிப்படை மூளை கல்லாக இருக்கிறாரு, அதன் மேலே தான் வந்து சபை கட்டப்படுகிறது என்பதை பார்க்குறோம். அவர் தான் ஃபவுண்டேஷன், அதுக்கு மேலே வேறு ஃபவுண்டேஷனே கிடையாது, தெளிவாக போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் வேறு ஒரு ஃபவுண்டேஷனும் வேறு ஒரு இது போடவும் தேவையில்லை, ஏற்கனவே கிறிஸ்து தான் இருக்காரு, அதுக்கு மேலே தான் கட்டடம் கட்டப்பட வேண்டும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்னென்னா, முதல்ல வந்து இந்த சபையை கட்டுவதற்கு பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை கொடுத்தாரு. குமாரன் மரித்த பின்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவர் தன்னுடைய சபையை கட்டுகிறார். கிறிஸ்துவனுடைய சரீரத்தை கட்டுறது யார் கட்டுறா, பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்து நம்மளை இணைச்சி இந்த சரீரத்தில் ஒரு அங்கமாக கொண்டு வந்து இணைக்கிறார். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை 2 அதிகாரத்தில் பெந்தேகாஸ்தே நாள் வருது. இந்த பெந்தேகாஸ்தே நாளில் தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அப்போ தான் எல்லாருக்கும் வந்து பரிசுத்த ஆவியானவர் பெற்று நவமான பாசை பேசி எல்லாம் செய்கிறாங்க. இப்போ இதை குறித்து சொல்லும்போது இந்த சபையை எப்படி அவர் கட்டினார், இயேசு கிறிஸ்து அதுக்கு என்ன பண்ணினார்னு சொல்கிறத அப்போஸ்தலர் நடவடிக்கை 20 அதிகாரத்தில் 28 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய காரியம் பாருங்கள். உங்களை குறித்தும் இருங்க ஒரு நிமிஷம், தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட, நல்லா கவனிச்சிங்களா, அவர் சபைய எப்படி உண்டாக்குனாரு, தன்னுடைய சுய ரத்தத்தினால, பை ஹிஸ் ஓன் பிளட் அவர் சபையை உருவாக்குனாரு. அந்த சபைய நல்லா கவனிங்க, பிதாவாகிய தேவன் குமாரன் நினைச்சாரு, குமாரன் தன் ரத்தத்தை சிந்தி சபையை கட்டுறாரு, சபையை கட்டுவதற்கு அதை மீட்டு கொண்டாரு. இப்ப அதை கட்டுறதுக்கு என்ன பண்றார், பின்பகுதி வாசிங்க, அந்த கட்டுவதற்கு இப்ப பரிசுத்தாவியானவர் என்ன வச்சிருக்கிறாரு, நம்மளை கண்காணிகளா வச்சிருக்கிறார். ஆண்டவர் குமாரனாகிய கிறிஸ்துவ அனுப்பிச்சாரு, குமாரன் தன்னுடைய ரத்தத்தின் மூலமாக சபையை மீட்டு கொண்டு சபையை கொடுத்தாரு. அந்த சபையை வந்து கட்டுவது பணி செய்வது யார், பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். ஏன்னா இதைத்தான் சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து தான் எப்படி ஆண்டவர் வந்து தன்னுடைய இரத்தத்தினால நம்மளை மீட்டு கொண்டார், வெள்ளியினால இல்லை, பொண்ணுனால இல்லை, அழிந்து போகிற வஸ்துகள்னால இல்லை, எப்படி தன்னுடைய விலையேறப்பெற்ற த ப்ரெஷியஸ் பிளட் தன்னுடைய சொந்த இரத்தத்தினால, சுய இரத்தத்தினாலும் சொன்னது போல 1 பேதுரு 18:19 பாருங்களேன், உங்கள் முன்னோர்களால் நடத்தி நின்று நல்ல கவனிங்க, அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, மீட்கப்பட்டுட்டார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு கொடுக்கப்படுவார் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் யோவேல் புஸ்தகம் 2 அதிகாரத்தில் ஏற்கனவே சொல்லப்படுச்சு தீர்க்க தரிசனமா. ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை 2 அதிகாரத்தில் பெந்தேகோஸ்தே நாளில் எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணும்போது பேதுரு யோவேல் சொன்னது போல அதைத்தான் சொல்லி அங்கே பிரசங்கம் பண்றாரு. ஆனால் இந்த பெந்தேகோஸ்தே நாளில் வரப்போகுது பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணுவாருங்கிறத யோவான் முன்னாடியே சொல்லிட்டார். என்ன, நான் வந்து உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றார், அவர் எப்படி ஞானஸ்தானம் கொடுப்பாரு, பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் கொடுப்பார். மார்க் 1:8 ஏற்கனவே சொல்லிட்டார், எப்படி நான் வந்து உங்களுக்கு ஜலத்தில் கொடுக்குறேன், ஆனால் அவர் வருவார், அவர் வந்து எதில் கொடுப்பாரு, பரிசுத்த ஆவியினால கொடுப்பாருன்னு சொல்லிட்டு. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாள் அளவும் சீஷர்களோட கூட இருந்துட்டு 5 வசனத்தில் அப்போஸ்தலனுடைய 1 அதிகாரம் 5 வசனத்தில் என்ன சொல்றாரு, நீங்க எருசலேமில் இருங்க, வாசிங்க, போகாமல்
1: ஆ
0: நீ இங்கே காத்திருங்க, கொஞ்ச நாள் இங்கே காத்திருங்க. பெந்தைக்கோஸ்தே நாள்னா எத்தனை நாள்? 50வது நாள். எத்தனை நாள் வரைக்கும் உயிரோடு இருந்தாரு? மரித்து உயிரோடு எழும்பி வந்ததுக்கப்புறம் அவங்களோட எத்தனை நாள் கூட இருந்தார்? 40 நாள் இருந்தார். இன்னும் 10 நாளில் வரப்போகுது. 10 நாள்னு சொல்லலை, நீ ரொம்ப நாள் போகாத, இங்கே இருன்னு. 8வது வசனத்தில் என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவர் வரும்போது நீங்கள் என்ன யூதேயா சமாரியா மற்றும் உலகம் முடிவின் கடையாந்திர வரைக்கும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. எப்போ? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது. அது வரைக்கும் நீங்கள் ஒன்றுமில்லை, ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. எது? எருசலேமில் உள் வீட்டு அறைக்குள்ளே உள்ளா உட்காந்து உங்களை பூட்டிகிட்டு உட்காந்துருக்கீங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலங்கொண்டு நீங்கள் என்ன சாட்சிகளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். அப்போ என்னென்னா, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வரும்போது தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறார், நம்மளை கொண்டு போய் இந்த சபையாகிய சரீரத்தில் ஒரு அங்கமாக இணைக்கிறாரு. இதை நீங்கள் நல்லா முதலேருந்தே இந்த தாட் வச்சுக்கோங்க. மத்தேயு 16வது அதிகாரத்தில் பேதுரு சொன்னாரா, நீங்கள் தான் கிறிஸ்துன்னு சொன்னாரா? அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? கவலைப்படாத பேதுரு, நீ சொன்ன அந்த வெளிப்பாட்டின் மேலே நான் சபையை கட்டுறேன், உனக்கு சாவியை கொடுக்குறேன்னார். மரித்தார், உயிர் தெழுந்தார், 40 நாள் கூட இருந்தார், நீ எங்கேயும் போகாத, எருசலேமில் இருந்தார். எருசலேமில் இருக்கும்போது உனக்கு பரிசுத்த ஆவியானவர் வரும், நீ சாட்சியாக இருப்ப, நீ எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணுவார். எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணார். முதல்ல 5000 பேர், அடுத்து 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான். முதல்ல 3000 பேர், அடுத்து 5000 பேர், இப்படி தினந்தோறும் ஆளுங்க சேர்க்கப்பட்டாங்க சபையில். சபை வளர ஆரம்பிச்சது, சரீரத்தில் ஆளுங்க சேர்த்துக்கொள்ளே வரப்பட்டாங்க. இப்போது யாருக்கு இந்த சபையாகிய சரீரத்தை பற்றி நல்லா தெரியும்? பேதருக்கு தான் தெரியும். இப்போ பேதர் என்ன பண்ணுறாரு, கொர்னேலியு வீட்டுக்கு போகிறார். கொர்னேலியு வீட்டில் போய் பிரசங்கம் பண்ணுறாரு. கொர்னேலியு யாருன்னா, அவன் யூதன் அல்லாத ஆள். கொர்னேலியு வந்து யூதன் அல்லாத ஆள். இந்த கொர்னேலியு வீட்டில் போய் பிரசங்கம் பண்ணும்போது இங்கே அவர் போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு தரிசனம் வந்துடுது. இப்போ கொர்னேலியு வீட்டுக்கு போய் பிரசங்கம் பண்ணுறார். கொர்னேலியு வீட்டில் இவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்துடுறார். இப்போ எருசலேமில் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே பேதுரோ கூப்பிட்டு திட்டுறாங்க. ஜெய், என்ன நீ நீ வாடகு போய் புறஜாதி ஆற்றெல்லாம் நீ பேசிட்ட அப்படின்னு. அப்போ அவங்ககிட்ட பேசும்போது, எருசலேம் உள்ள மக்கள்கிட்ட சொல்லும்போது அவர் சொல்லக்கூடிய காரியம், அப்போஸ்தலனுடைய 11வது அதிகாரத்தில் 15-16வது வசனத்தில் அவர் சொல்கிற காரியம் பாருங்க. நான் பேச தொடங்கின போது எப்போ இறங்கினது போல? அப்போஸ்தலனுடைய 2வது அதிகாரத்தில் இறங்கினது போலவே அவர்கள் போலே இறங்கினார். இப்போ எங்கே கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க. அவர் யோவான் வந்து ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த, எனக்கு வந்து தண்ணியில் தான் ஞானஸ்தானம் கொடுக்க முடியும், உங்களுக்கு பரிசுத்தாவியில் ஞானஸ்தானம் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் பரிசுத்தாவியில் ஞானஸ்தானம் கொடுப்பேன். அப்போ சபையில் வந்து ஒரு அங்கமாக இணைக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியின் மூலமாய் நீங்கள் எல்லாம் அந்த சரீரத்தில் ஒரு அங்கமாக இணைக்கப்படுறீங்க. அது ஆதியில் அப்போஸ்தலனுடைய 2வது அதிகாரத்தில் நடந்தது, இன்றும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ உடனே நீங்கள் நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன கேள்வி வரும், அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா பின்னாடி இது பண்ணும்போது, ஐயோ நான் வந்து நாமான பாஷையெல்லாம் பேசுறதில்ல பாஸ்டர், நான் மீதி பேர் மாதிரி குதிக்கிறதில்ல, எனக்கு இந்த இது மாதிரி இழுக்கிறதெல்லாம் கிடையாது, அப்போ நான் வந்து இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது ஒரு சிலருக்கு தான் அந்த மாதிரி, மீதி பேருக்கு எல்லாருக்கும் வரணும் இல்லை. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகர் என்று அறிக்கை செய்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 3வது வசனம் தெளிவாக சொல்லுது, பரிசுத்த ஆவி அல்லாமல் ஒருவனும் இயேசுவே இரட்சகர் என்று அறிக்கை செய்ய முடியாது. அதனால் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ உங்கள் எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. உங்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால தான் நம்ம சர்ச்சில் மெம்பர்ஷிப் உள்ள ஹெவனில் இருக்குது. ஹல்லேலூயா. சரி, முதல்ல சபை, சபைனா என்ன, அந்த சபையை வந்து எங்கே தொடங்கப்பட்டது, இப்போது அந்த சபை தொடங்கினதனுடைய நோக்கம் என்ன, என்ன பர்பஸ், ஆண்டவர் எதுக்காக சபையை உருவாக்கினார். அடுத்த செய்தியில் இஸ்ரவேலின் சபையும் என்னென்று சொல்லி கொடுக்குறேன். இப்போ முதல்ல சபை எதுக்கு கொண்டு வந்தார், முதலாவது சபையினுடைய நோக்கம் என்ன? நம்ம எல்லாருமே ஒரு வகையில் எதையாவது ஒன்று ஆராதிக்கிற மக்கள், பை நேச்சர் நம்ம எல்லாருமே யாரையாவது ஒருத்தரை ஆராதிப்போம், எதையாவது ஒன்று ஆராதிப்போம், நமக்குள்ளே இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த சபை எதுக்கு இருக்குன்னா, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக, டு குளோரிஃபை காட். குளோரிஃபை காடுங்கிறது என்ன? மகிமைப்படுத்துவது. அது எப்படி மகிமைப்படுத்துவோம்? அவரை ஆராதிப்பதின் மூலமாக நம்ம மகிமைப்படுத்துவோம். 1 கொரிந்தியர் 10:31 சொல்றது பாருங்க, எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அப்ப என்னன்னா, நம்ம எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும். அதுதான் கொலோசியர் 3:17 சொல்லும் போதும் அங்கேயும் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் அவருடைய நாமத்தினாலே செய்து பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அப்ப என்னன்னா, சபையினுடைய ஒரே நோக்கம், பிரதான நோக்கம் என்னன்னா, அவரை ஆராதனை செய்வது, அவரை மகிமைப்படுத்துவது. சரியா? அப்போ சபன் வந்துட்டா நம்ம எப்பவுமே பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணுமா? பாஸ்டர், ஆராதனை பண்ணணும்னு சொன்னீங்க, மகிமைப்படுத்தணும்னு சொன்னீங்க, அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு இந்த அர்த்தம் தெரியாதனால நம்ம நினைக்கிறது, நிறைய பேர் சொல்லுவாங்க, பரலோகத்தில் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும், போர் அடிக்காதா? கேள்வி கேட்குறவங்க இருக்கிறாங்கள, நமக்குன்னே அதுக்குன்னே உட்காந்து யோசிச்சு கேள்வி கேட்குறவங்களும் இருக்காங்க நம்மக்கிட்ட. யோசிச்சு பாருங்கள், மகிமைப்படுத்துவது இல்லை ஆண்டவரை ஆராதிப்பது என்னன்னா, உங்களை என்ன நோக்கத்திற்கு படைத்தாரோ அதை நீங்கள் நிறைவேற்றுவது தேவனை மகிமைப்படுத்துவது. இப்போ ஒரு ஆப்பிள் மரம் வச்சா நம்ம வீட்டுக்கு பின்னாடி, அது ஆப்பிள் இது வந்து பழம் கொடுத்ததுன்னா, ஆப்பிள் பழம் கொடுத்ததுன்னா அது அதனோட படைத்தவரை மகிமைப்படுத்துதுன்னு அர்த்தம். ஒரு மாம்பழம் அது மாம்பழம் கொடுத்துச்சுன்னா அது படைத்தவரை மகிமைப்படுத்துன்னு அர்த்தம். அதே போல் ஒவ்வொன்றும் அது எதற்காக படைக்கப்பட்டதோ, நம்ம எல்லாரும் சொல்கிறோம்ல, வானங்கள் தேவனுடைய மகிமையை எப்பொழுதும் பிரதிபலிக்கும். என்ன காரணம்? அது சூரியன் என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதே காலகட்டத்தில் அது பாட்டுக்கு எந்திரிச்சு வந்துக்கிட்டே இருக்குது. சந்திரன் அது அதனுடைய வேலையை செய்து அதெல்லாம் என்ன செய்து, தேவனை மகிமைப்படுது. ஹெவன்ஸ் டிக்ளேர்ஸ் த குளோரி ஆஃப் காட். ஏன்? அதற்கு கொடுக்கப்பட்ட வேலையை அது செய்வது தான் தேவனை மகிமைப்படுத்துவது. அப்போ உங்களை இந்த சபையில் என்ன அங்கமாக சேர்த்துருக்காரோ அதை நீங்கள் செய்வது தான் தேவனை மகிமைப்படுத்துவது, அதுதான் தேவனை ஆராதிப்பது. அதில் பாடலும் ஒரு அங்கமே ஒழிய அது மட்டும் ஆராதனை கிடையாது. நீ நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஆராதனையை குறித்து கிட்டத்தட்ட ஒரு 11 செய்தி நம்ம கொடுத்துருக்கோம். யோவான் 4:23-24 ஆண்டவர் சொன்னார், இதோ பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்துருச்சு. என்ன? பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தொழுது கொள்கிறவங்க எப்படி தொழுதணும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். இதை குறித்து நம்ம தெளிவாக நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், நம்மளை எதற்காக ஆண்டவர் படைத்திருக்கிறாரோ, எதற்காக வைத்திருக்கிறாரோ அது தேவனை மகிமைப்படுத்துவது. அப்போ ஒரு சபை தேவனை மகிமைப்படுத்துவது என்னன்னா, என்ன நோக்கத்துக்காக வைக்கப்பட்டதோ அதை செஞ்சால் தேவன் மகிமைப்படுவார். சரியா? இப்போ தேவன் எதற்காக சபையை வச்சாரோ அதை செய்யும்போது தேவன் மகிமைப்படுவார். அந்த ரெண்டு காரியம் சரியா? இந்த ரெண்டு காரியம் மட்டும் நீங்கள் சொல்லி கொடுத்துரும். ரெண்டு நோக்கம் சபைக்கு பிரதானமாக கொடுத்துருக்கிறார். ஒன்று வந்து என்னென்னா, சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களை தேவனுடைய வார்த்தையில் தேறினவர்களாய் மாற்றுவது. த ஃபர்ஸ்ட் பர்பஸ் ஆர் த ப்ரையாரிட்டி ஃபார் த சர்ச் இஸ் டு எக்யூப் த சைன்ஸ். இங்கே நம்மளில் யார் பரிசுத்தவான் இருக்கா அப்படின்னு தேடாதீங்க, நீங்களும் பரிசுத்தவான் தான். சரியா? வேத வசனம் தெளிவாக சொல்லுது, பரிசுத்தவான் தான் உங்களை கூப்பிடுது. அதனால் நீங்களும் உங்களை பரிசுத்தவான் கூப்பிட பழகுங்க. சரியா? நான் குப்பை களிமண்ணுன்னு சொன்னதெல்லாம் போதும். குப்பை களிமண்லாம் கழுவி தொடச்சி எடுத்துட்டாரு. பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டீங்க, மறுரூபமாக்கப்பட்டீங்க. அதனால் நீங்கள் வந்து பரிசுத்தவான், உங்களை எல்லா விதத்திலையும் தேறினவர்களாய் மாற்றி உங்களை ஒரு தகுதியுள்ளவர்களாய், தலையாகிய சரீரத்திற்கு தகுதியான வர மக்களாக தகுதியாக மாற்றுறது ஒரு வேலை. இன்னொரு வேலை என்னென்னா, ஆண்டவரை பற்றி அறியாதவர்களிடம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது. ரெண்டு வேலை செஞ்சால் ஆண்டவருடைய நாமம் சபையில் மகிமைப்படும். ஒன்று என்ன, பரிசுத்தவான்களை தேறினவர்களாய் மாற்றுவது, ஆண்டவரை அறியாத மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. இது ரெண்டு தான் சபையினுடைய நோக்கம். இதை ரெண்டை செய்யும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதாக இருக்கும். இந்த ரெண்டு காரியத்தை தான் ஆண்டவர் நமக்கு செய்ய சொல்லியிருக்கிறார். முதலாவது, பரிசுத்தவான்களை தேறினவர்களாய் மாற்றுவது, எக்யூப்பிங் த செயின்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனுடைய 2:42 வசனத்தில், அதாவது அந்த ஆதி திருச்சபை தொடங்கின நாட்களில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த ஒரு வசனத்திலிருந்தே ஒரு 4 காரியம் நம்ம பார்க்க முடியும். வாசிங்க. உபதேசத்திலும், அந்நியோன்யம்னா என்ன, ஐக்கியம், அப்பம் பிட்குதல், ஜபம் பண்ணுதல், 4 காரியம். உபதேசம் எது, தேவனுடைய வார்த்தையை போதிக்க கூடியது. என்கிட்ட நிறைய பேர் எழுதிட்டாங்க, எதுக்கு நீங்கள் எல்லா மெசேஜும் 45 நிமிஷம் 50 நிமிஷம் பேசுகிறீங்க, 1 மணி நேரம் பேசுகிறீங்க, 10 நிமிஷமாக பேசுங்க. எப்படி 10 நிமிஷமாக பேசுங்க? ஏன், ஃபாஸ்ட் ஃபுட் காலமாக இது? யோசிச்சு பாருங்கள், 15 நிமிஷம் பேசுங்க அண்ணே. ஐயா, சபையினுடைய நோக்கத்தை, அதாவது ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய மகிமையும் அறியாததுனால இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு, சமுதாயம் மாறுது. நம்ம சமுதாயம் பின்னாடி போக முடியாது. நீங்கள் வேத வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்கள், ஆண்டவர் அப்பம் கொடுத்த அன்றைக்கி எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணார், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். பவுல் எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணார், காலையில் ஆரம்பித்தார், ஒருத்தர் ராத்திரிக்கு தூக்கம் வந்து கீழே விழுந்து செத்து போகிற அளவுக்கு பிரசங்கம் பண்ணார். பேதர் எவ்வளோ நேரம் ஜாவ பிரசங்கம் பண்ணார், அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார், கீழே விழுந்து ஒருத்தன் செத்தே போயிட்டான். பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், நெகமாயா, எஸ்ரா, இவங்க ரெண்டு பேரும் இது பண்ணாங்க, பைபிள் வேத வசனம் வாசித்தாங்க. எப்போ இருந்து, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். நம்ம என்ன, 15 நிமிஷம் போதும். ஏன், யோசிச்சு பாருங்கள், ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்தா எவ்வளோ நேரம் பார்க்குறோம், இப்போ வேர்ல்டு கப் வேறு நடக்குது. இல்லை ஒரு டிவி சீரியல் பார்த்தா எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க, ஒரு சீரியல் மினிமம் 30 நிமிஷம். அது சர்வசாதாரணம் உட்காந்து பார்க்க, ஒரு சினிமாவுக்கு போனால் 3 மணி நேரம் கட்டி போட்ட மாதிரி உட்காந்துருக்க, ஒரு 50 நிமிஷம் தேவனுடைய வார்த்தை உன்னுடைய ஜீவனை மாற்றக்கூட வார்த்தைக்கு உட்கார முடியாதா? என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளும் சமுதாயம் போல் போவோம், அப்போ தான் அது மாற்ற முடியாது. ஐயா, இது தேவனுடைய வார்த்தை, உங்களை தகுதியுள்ளவனாக மாற்றுறதுக்கு முதல்ல அவர்கள் தினந்தோறும், நீங்கள் போய் நல்லா வாசிச்சு பாருங்கள், டெய்லி தினசரி தேவ வசனத்தில் அவ்வளவு ஆழமாக உட்காந்து படித்தாங்க. நம்ம ஆளுங்க என்ன ஆகிட்டோம், மொபைல் ஆப்பில் பார்த்துக்குறோம் பாஸ்டர், ஐ வில் பி வித் யூ இன் ஸ்பிரிட்னு ஒரு மெசேஜை போட்டு போயிட்டேரு. தகுதியுள்ளவனாக மாற்றுறது வேத வசனம் தான் உங்களை மாற்றும். ரெண்டாவது, ஐக்கியம். ஐக்கியம் ரொம்ப முக்கியம். நான் சொன்னது போல் நம்ம சபை பேர்லேயே ஐக்கியம் வச்சுருக்கோம். என்னென்னா, இங்கே ஒருத்தரை ஒருத்தர் நம்ம உற்சாகப்படுத்தக்கூடியதா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உதவி செய்யக்கூடியதா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜபத்தில் தாங்கக்கூடியதா, ஒருவரை ஒருவர் நம்ம வந்து கடிந்து உபதேசத்துலேயும், இன்றைக்கி அருமையாக சொன்னார் இல்லையா, வர்ஷிப் பண்ணும்போது சொன்னார், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர், அது புத்தி சொல்லுங்க மட்டும் மெதுவாக சொல்கிறீங்க, புத்தி சொல்லணும் ஒருத்தருக்கு ஒருத்தர், அதுக்கு தான் ஐக்கியம். ஏன்னா ஒருத்தர் வந்து சொல்லுமா, என்ன போய் பாரு, உனக்கு தலையில் பாரு, கண்ணாடியில் பாரு, உன் தலையில் என்ன கொம்பாக முளைச்சிருக்கு, ஏன் இப்படி தப்பாக நினைக்கிறேன்னு சொல்லணும். ஒரு புத்தி சொல்கிறது, ஒருத்தர் ஒருத்தரை திருத்துறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடிய காரியம், அதான் வந்து ஐக்கியம். மூணாவது என்ன? அப்பம் பிட்கிதல். அப்பம் பிட்கிதல்ங்கிறது என்ன? ஆண்டவர் எனக்காக மரித்ததும் அவருடைய வருகையும் நினைவு கூறக்கூடியதா. நான்காவதாக ஜபத்தில் தரித்திருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார், அவர் என்ன செய்ய விரும்புகிறார்னு அவருடைய ஆலோசனையை கேட்டு செய்யக்கூடியது. இந்த நாலு காரியமும் நம்ம செய்யணும். நம்ம எபேசியர் நான்காவது அதிகாரம் 11-16 வரை உள்ள வசனங்களை நம்ம ஒரு இது பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். ஏன்னா 16வது வசனத்திலிருந்து மட்டும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 பிரசங்கம் நம்ம முன்னாடி பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்கள் அந்த 11-13 வரை உள்ள வசனங்கள் மட்டும் வாசிங்க. அனைவரும் முதல்ல கவனிங்க, எதில்? தேவனை, தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும், எது? விசுவாசத்திலையும் அறிவிலையும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க, எப்படி? பூரண புருஷராகும் வரைக்கும் நீங்க எல்லாம் சீர்பொருந்தும் பொருட்டு, உங்களை எதுக்கு தகுதி உள்ளவங்களா மாத்தணும்? சுவிசேஷ ஊழியத்துக்கு வேலைக்காரராகவும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும், அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷராகவும், மேய்ப்பராகவும். இந்த ஐந்து வகையான ஊழியங்கள் எதுக்காக இருக்கு? உங்களை விசுவாசத்தில் விசுவாசத்திலையும் ஆவியிலையும் ஒருமைப்பட்டவர்களாக மாறி, நீங்கள் பூரண புருஷராக மாறி, அது மாத்திரமல்ல நீங்கள் என்ன ஆகணும், சீர்பொருந்தினவர்களாகி சுவிசேஷ வேலைக்கு தகுதி உள்ளவங்களாக மாற்றி, நீங்கள் எல்லாம் பக்தி விருத்தி அடைந்தவர்களாய் கிறிஸ்துவினுடைய தலையக்கூடிய சரீரத்தினுடைய அதுக்கு தக்க வளர்ச்சி உள்ளவர்களாய் பூரண புருஷனாகும் வரைக்கும் இந்த ஐந்து வகையான ஊழியங்களும் இருக்கணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மகிட்ட தெரிஞ்சு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே ஊழியம் என்ன? பாஸ்டர் ஊழியம். என்ன பாஸ்டர் ஊழியம்? யாரை கேளு, நான் பாஸ்டர். மீதி எல்லா ஊழியமும் ஒன்றும் இல்லை. ஏன்னா அதுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி இருக்குது, அதுக்கு தான் காசு வருது. ஹலோ, காசு பாஸ்டருக்கு தான் வருது, அதனால தான் பாஸ்டர் ஊழியத்துக்கு போயிடுறது. அது நான் சொன்னாலும் நிறைய பேர் என்னை கோவிச்சுக்கிறாங்க, பரவாயில்ல, நான் யாராவது ஒருத்தராவது சத்தியத்தை சொல்லணும்ல. ஏன்னா பாஸ்டர் வந்து தன்னுடைய பிள்ளையை எப்படியாவது பாஸ்டராக மாற்றி ஊழியத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு. ஏன்னா அது அவரோட சொத்தாக நினைக்கிறார். கிறிஸ்து தலையை கிடையாது அங்கே. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் கூட ஊழியத்தில் 30 வருஷம் 40 வருஷம் இருக்கிற ஒருத்தருமே வந்து தகுதி இல்லாதவங்களாம் தன் கீழே வந்து தன்னோட பையனை கொண்டு வந்து மேலே வச்சு அவங்க கையில் கொடுக்குற காரணம் என்ன? அது அவருடைய குடும்ப சொத்து. கிறிஸ்துவுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்கள் தயவுசெய்து சிந்திச்சு பாருங்கள். நான் சமீபத்தில் ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன், அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு சபையில் 20 வருஷமாக இப்போ சீனியர் லெவலில் இருந்தேன், ஆனால் எங்கள் சபையில் எவ்வளோ காணிக்க வருதுன்னு எனக்கே தெரியாது பாஸ்டர். நம்ம சபையெல்லாம் அந்த பிரச்சனையே கிடையாது. நீங்கள் இப்போ வேணாலும் இன்டர்நெட்டில் போய் தட்டினீங்கன்னா 2009 கணக்கு இருக்குது, நீங்கள் யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். வெரி ஓப்பன். இன்றைக்கி நீங்கள் தமிழ் சபைகளில் யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் கணக்கு காட்டுறாங்க பாருங்கள். கணக்கே கிடையாது, அக்கௌண்டபிலிட்டியே கிடையாது, யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அகஸ்டின் ஜெயக்குமார் ஒருத்தர் ஜெம்ஸோட அக்கௌண்ட் நீங்கள் ஆன்லைனில் பார்க்கலாம், ஐஎம்எஸோட இந்தியன் மிஷனோட பார்க்கலாம், பிஓஎம் பார்க்கலாம், ஒரு 2-3 இது பத்த வருது. மீது யாருமே அக்கௌண்ட்ஸ் பப்ளிஷே பண்ணுறதே கிடையாது. ஏன் யோசிச்சு பாருங்கள், ஏன் சொல்ல வேண்டியதானே? நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா ஐந்து வகையான ஊழியங்களும் உங்களை இந்த விசுவாசிகள் என்று சொல்லக்கூடியங்கள் விசுவாசிகளாக இல்லாமல் அவர்களை பரிசுத்தவான்களை மாற்றி ஒவ்வொருத்தரையும் சுவிசேஷ ஊழிய வேலைக்கு தகுதியுள்ளவர்களாய் பூரணமுள்ளவர்களாய் மாற்ற வேண்டிய ஒரு கடமை. அதற்கு தான் சபையினுடைய முதலாவது பிரதான நோக்கம், உங்களை ஒரு தகுதி உள்ளவங்களா, ஒரு பூரண புருஷர்களாய், விசுவாசத்தில் தேர்ந்தவங்களா, எல்லாவற்றிலும் தகுதியுள்ளவர்களாய் உங்களை சின்ன பிள்ளைகளை போல இல்லாதபடி வேத வசனத்தை போதித்து வேத வசனத்தின்படி உங்களை கிறிஸ்துவை போல மாற்றுவது முதலாவது நோக்கம். அதான் சபை கொடுக்கப்பட்ட பொறுப்பு. ரெண்டாவது என்ன? தகுதி பண்ணப்பட்ட உங்களை வச்சு இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். அதான் ரெண்டாவது பொறுப்பு. கோ எவாஞ்சலைஸ் த வேர்ல்ட். இந்த எவாஞ்சலிசம் என்று சொல்லுவதை ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தார். மத்தேயு 28:18-20 வரை உள்ள வசனங்களில் சொல்லும்போது என்ன சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் எல்லாருக்கும் சகல ஜாதிகளுக்கும் தமிழில் போட்டாலும் போட்டோம், ஜாதிக்கு ஜாதிக்கு சர்ச்சு வச்சுட்டாங்க. என்ன கொடுமை, சகல தேசத்திலையும் சுவிசேஷத்தை சொல்லி நீங்க அவங்கள வந்து என்ன, நான் கற்பித்தவைகளை அவர்களுக்கு போதித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவங்கள சீஷர்களாக மாற்றி அவங்களையும் தகுதி உள்ளவங்களாக மாற்றுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் இதுதான் கொடுத்தாரு. அதே போலதான் அப்போஸ்தலனுடைய 1:8 சரியா இந்த நாளில் இதை மட்டும் பார்த்துருவோம். இந்த காரியம் மட்டும் ஞாபகம், முதல்ல சபை என்பது நம்ம ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் கட்டடம் கிடையாது. ரெண்டாவது, இந்த சபை என்பது நிறைய ஓமானங்கள் நிறைய அடையாளங்கள் இருந்தாலும் கிறிஸ்துவினுடைய சரீரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதான காரியம் எங்கே இருக்கு, புதிய ஏற்பாட்டில் இருக்கு. அந்த சரீரத்துக்கு உங்களை அங்கமாக கொண்டு வந்து சேர்த்து உங்களை கண்காணிகளாக வைத்து உங்களை இணைப்பது பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் இணைச்சு நீங்கள் சபையில் ஒரு அங்கமாக வந்ததுனால இந்த சபையினுடைய நோக்கம் என்ன, ஆண்டவரை ஆராதிப்பது. நான் எப்படி ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறேன், நான் வந்து எனக்கு கீழே இருக்கிற என் கூட இருக்கிற பரிசுத்தவான்களை சீர்பொருந்தினவர்களாய் விசுவாசத்தில் தேர்ந்தவர்களாய் பூரண புருஷர்களாய் சுவிசேஷ ஊழியத்துக்கு தகுதியுள்ள வேலைக்காரர்களாய் மாற்றக்கூடிய ஒரு காரியம். பரிசுத்தவான்களை சீர்பொருந்தினவர்களாய் மாற்றுவது, ஆண்டவரை அறியாத மக்கள்கிட்ட போய் சுவிசேஷத்தை சொல்லுவதன் மூலமாக நான் தேவனை மகிமைப்படுத்த முடியும். நம்ம சர்ச்சோட லோகம் மாற்றிருக்கோம், உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இது எந்த அடிப்படையில் மாற்றிருக்குன்னா பிலிப்பியர் 3:3 எப்படி, பிலிப்பியர் 3:3 மாற்றிருக்கோம். இதில் அந்த புது லோகோ போட்டு ஸ்க்ரீன் இன்னும் வரல, வந்த உடனே அதை குறித்து நான் உங்களுக்கு ஒரு தடவை பிரசங்கம் பண்ணுறேன். இந்த மூணு பர்பஸும் அதில் இருக்கும். எது, நான் தேவனை மகிமைப்படுத்துவேன், எப்படி, ஐ எக்ஸால்ட் அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்கோம். ஏன், அது வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறது. எக்யூப்பிங் த சயின்ஸ், எவாஞ்சலைசிங் த வேர்ல்டு, இந்த ரெண்டையும் செய்யும்போது ஆண்டவர் எனக்குள்ளே மகிமைப்படுவார். அப்போ இந்த சபை என்பது இந்த நோக்கத்துக்காக தான் படைக்கப்பட்டது. இப்போ சபையினுடைய ஃபங்க்ஷன் என்ன, இஸ்ரவேலும் சபையும் என்ன, நம்ம சபையினுடைய முதல மேய்ப்பர்களுடைய பங்கு என்ன, சபையில் உள்ள பரிசுத்தவான்களுடைய பங்கு என்ன, கடமை என்ன என்பதை வருகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். இன்றைக்கு முதல்ல இந்த அடிப்படை ஒரு ஓவர் வியூ நல்லா தெரிஞ்சுவோங்க. சபை என்பதற்கு ஒரு சரீரம், அது கிறிஸ்துவனுடைய சரீரம். அந்த சபைக்கு தலைவர் வந்து கிறிஸ்து, அதில் நம்ம ஒரு அங்கம். இந்த சபை வந்து 5 வகையான ஊழியங்களை கொண்டு இதை செய்யணும், அதுதான் சரியான சபை, இல்லைன்னா அது கிடையாது. சரியா, ஜெபம் செய்வோம்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம், உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
3: ஒரு நேசரின் கேள்விக்கும் அந்த அன்பு தெய்வத்தின் எதிர்பார்ப்புக்கும் நமது செவியையும் இருதயத்தையும் திறக்கிற நேரம் இதுவல்லவா?

சாப்பாடுன்னு சொன்ன ஸ்கூல்ல தான் ஒருவேளை உணவு கிடைக்கும். எங்க அப்பா ஒரு பெரிய குடிகார, பட்ட பாடுகளுக்கு அளவே சொல்ல முடியும். அவ்வளவு ஒரு கொடுமை. பிளாட் படத்தில் எத்தனையோ நாட்கள் அழுது கொண்டிருக்கும். 10 வயதுல எனக்கு போலியோ அட்டாக்கினால் என்னுடைய வலதுகளை நான் இழந்து விட்டேன். அப்பா 16 வயசுல கிணத்துல விழுந்து சேர்த்துட்டாங்க. அம்மா வறுமையிலே சேர்த்துட்டாங்க. இயேசு என்னோடு கூட பேசினார். ஒரு ஆடு மேய்க்கிற சகோதரன் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. சனிக்கிழமை டாக்டர் சொல்லிட்டாங்க, குழந்தை செத்து போயிடுச்சு, பிரெயின் போற அத்தனை நரம்பம் கட் ஆயிடுச்சு. ரெண்டாவது குழந்தையும் பிறந்த குழந்தை மறித்து போன. ஆண்டவரை பார்த்து சொன்னேன், என்னால் முடியல ஆண்டவரே, என் ஜீவன் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி. ஆண்டவருடைய சத்தம், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கணும். கொஞ்ச நஞ்ச போராட்டம் அல்ல, நான் பிறந்தது நாள் முதல் கொண்டு போராட்டம். 10 வயதுல எனக்கு போலியோ அட்டாக்கினால் என்னுடைய வலதுகளை நான் இழந்து விட்டேன். அன்பு காட்டுவதற்கு யாரும் இல்லை, அரவணைப்பதற்கும் யாரும் இல்லை. எங்க அப்பா ஒரு பெரிய குடிகாரன், குடியினால் குடி வேதனை. எங்க அம்மா அடிச்சு சித்திரவதை செய்ததுனால சென்னை பட்டணத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு குக்கிராமத்திற்கு நாங்கள் வந்தோம். எங்க மாமா வீட்டுக்கு வந்தா எங்க மாமா ஒரு சின்ன ஒரு குடிசையை கொடுத்தாங்க. அந்த குடிசையில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். சாப்பாடு கிடையாது. வாரத்துக்கு ஒரு முறை வருவார், வெள்ளிக்கிழமை வருவார், 5 கிலோ அரிசி வாங்கிட்டு காய்கறிகளை வாங்கிட்டு வருவார், ஆடி அசைந்து வருவார். வரும்பொழுது வயல்வெளியெல்லாம் போட்டு கூழும் சகதியுமாய் வரும். அரிசியெல்லாம் எல்லாமே ஒன்றுமே யூஸ் இல்லாத ஒரு பொருளாகிடும். வந்து வீட்டில் வந்து அடி அடி அடிப்பார், எங்கள் அம்மா அடிப்பார், எங்களை அடிப்பார். நாங்கள்லாம் ஓடிடுவோம். 3 நாளைக்கு நாங்கள் எங்கே இருப்போம் எங்களுக்கே தெரியாது. பயந்து பயந்து பயந்து வாழ்வோம். எல்லா பிள்ளைகளும் சந்தோஷமாக இருப்பாங்க, நாங்களுக்கு எங்களுக்கு மாத்திரம் ஏன் இவ்வளோ வேதனை. அப்பான்னு ஒரு நாள் நாங்கள் கூப்பிட்டதில்லை. உண்மையை சொல்கிறேன், 16 வயசு வரை எனக்கு ஒரு ட்ரெஸ் கூட வாங்கி தந்தது இல்லை. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வறுமை. எங்களுக்கு சாப்பாடுன்னு சொன்ன ஸ்கூலில் தான் ஒருவேளை உணவு கிடைக்கும். அதுக்காக தான் போன தவிர படிப்புக்கும் எனக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லை. படிப்பில் கவனம் செலுத்த முடியல. இந்த வறுமையின் கஷ்டங்களே எனக்கு வேதனையாக இருந்ததுனால படிப்பில் கவனம் செலுத்த முடியல. 10வது வரியும் படித்தேன். உண்மையை சொன்ன சொந்த பேர் எழுத தெரியாது. 10வதுல பரீட்சை எழுதின ஆல் சப்ஜெக்டும் 37 மார்க்கு. இந்த 37 மார்க் வச்சு என்ன செய்வது? ஒன்றும் செய்ய முடியாது. அப்பா 16 வயசுல கிணத்துல விழுந்து சேர்த்துட்டாங்க. அம்மா வறுமையிலே சேர்த்துட்டாங்க. என்ன செய்வது? உண்மையை சொல்றேன், புளி இலைகளை சாப்பிடுவோம், பச்சை காய்கறிகளை சாப்பிடுவோம், பச்சை கீரைகளை சாப்பிடுவோம். பசியின் கொடுமை தாங்க முடியாது. இதுல சமுதாயத்தின் மத்தியில கொடுமை. சமுதாயம் நல்லா இருந்தா நம்மளை ஏற்றுக்கொள்ளும். ஆனா சமுதாயம் நம்ம கெட்டு போயிட்டோம்னா சமுதாயம் வெறுக்க ஆரம்பித்துருவாங்க. எங்க சொந்தங்கள்லாம் எங்களை வெறுக்க ஆரம்பிச்சு நான் நடந்து வந்தவன் சொல்லுவாங்க, தருத்திரம் பிடிச்ச வராம்பர், நீலாம் ஏண்டா வர, எங்கன்னா போய் சாக வேண்டியதானே சொல்லுவாங்க. உண்மையை சொல்ல, கிழிஞ்சு போன சட்டையை போட்டு ஒரு லிங்கை கட்டிக்கிட்டு பைத்தியக்காரன் போல சுத்திரி, யாராவது கடைக்கு போக சொன்னாங்கன்னா கூழோ கஞ்சியோ கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பேன். சினிமா பாடல்களை பாடிக்கொண்டிருப்பேன், சோகமான பாடல்களை பாடிக்கொண்டிருப்பேன். இப்படியே உருண்டோடி கொண்டிருந்தது. சென்னை பட்டணத்தில் போய் ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சேன். ஹோட்டலில் அந்த தட்டு கழுவுதுனால கைகள் எல்லாம் பூண்களாக மாறிவிட்டது. அதுவும் செய்ய முடியல. வீட்டுக்கு வந்தால் யாரும், வீட்டில் வந்து யாரும் சேர்க்கல. என்ன, நிறைய பேர் சொன்னாங்க, தம்பி நீ ரொம்ப கஷ்டப்படுறியப்பா, நீ இப்போ ட்ரெயினில் போய் பிச்சை எடுத்து நிறைய பேர் உனக்கு பிச்சை போடுவாங்க. உலகம் அதுதான், நல்லா இருந்தால் நம்மளை பாருங்க. எனக்கு என்ன கொடுத்தாங்க, பிச்சைக்காரன்ற பதவியை கொடுத்துட்டாங்க. பிச்சை எடுப்பதை விட நான் சாவதே மேலேன்னு சொல்லி தான், தற்கொலைக்கு நேராக போகும்போது தான் நான் ஒன்று சொன்ன, கடவுள் யார், கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா, கடவுள் இருந்தால் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், கடவுளே கிடையாது. என் உள்ள சொல்லுது, இல்லை கடவுள் இருக்கார், கூப்பிடு. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34 வாசிக்கிறோம், இந்த ஏழை அவரை நோக்கி கூப்பிட்டார், அவனை இடுக்கண்களுக்கு எல்லாம் அவனை நீக்கி அவனை ரட்சித்தார் என்று வாசி. நான் சொன்ன கடவுள், உண்மையான கடவுள் இருந்தா என்னை சந்திங்கன்னு சொன்னேன். இயேசு என்னோடு கூட பேசினார். ஒரு ஆடு மேய்க்கிற சகோதரன் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ அந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரையிலும் என் ஜீவனை அவருக்கு நான் பணியமாக வைத்தேன். அவருக்காக வாழ்வதற்கும் சாவதற்கும் எதுக்கும் நான் ஒப்பு கொடுத்தேன். நான் அரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு நல்ல வேலை வேணும்னு கேட்கல. ஆண்டவர், உமக்காக நான் சாதிக்கணும், உமக்காக நான் பெரிய காரியங்களை செய்யணும், இரத்த சாட்சியாய் சாகணும்னு சொல்லி தான் என்னுடைய வாஞ்சை தாகமாக இருந்தது. அந்த பக்தி வைராக்கியம்தான் என்னை மேலாக உயரத்தில் கொண்டு வந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையாக சொல்லுகிறேன், எந்த சமுதாயம் என்னை உயர்த்தல, எந்த மனுஷனும் என்னை உயர்த்தல, தேவனே என்னை உயர்த்தினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது
கர்த்தர் சொன்ன, என் மகனே என்னுடைய ஊழியத்துக்கு அவனை தெரிந்து கொண்டேன்னு சொன்ன. நான் சொன்னேன், ஆண்டவரே நான் படிப்பறிவு இல்லாதவன், நான் ஒரு பலவீனமானவன், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவன், ஆனால் உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு எந்த தகுதியும் இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, தகுதி இல்லாதவனை தான் நான் தகுதிப்படுத்துறவன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் உள்ள பைத்தியங்களை தெரிந்து கொண்டேன், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனரை தெரிந்து கொண்டேன். நான் உன தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தேசத்தின் கடைமனை மட்டும் கொண்டு போவேன், தேசத்தில் உன்னை பயன்படுத்துவேன்னு சொன்னார். ராஜாக்களுக்கு மத்தியில் கொண்டு போவேன்னு சொன்னார். ஆனால் ஊழியத்துக்கு என்னை அழைத்த போது நான் ஒப்பு கொடுத்தேன். உண்மையை சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் பட்ட பாடுகளுக்கு அளவே சொல்ல முடியாது. அவ்வளவு ஒரு கொடுமை. பிளாட்பரத்தில் எத்தனையோ நாட்கள் அழுது கொண்டிருப்பேன். என்னை யாரும் நேசிக்க மாட்டாங்க, என் ஊழியத்தை யாருமே என்னை கனப்படுத்த மாட்டாங்க. என்னுடைய குடும்பம் என்னை கைவிட்டது. ஊழியத்தை நம்பி வந்த நிறைய ஊழியக்காரங்க என்னை பார்த்த உடனே என் சூழ்நிலை பார்த்து ஒதுங்கி விட்டார்கள். கிராமப்புறங்களில் போய் சுவிசேஷத்தை அறிவிப்பேன், ஆனால் யாரும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு பிச்சைக்காரனோட கேவலமாக தான் நினைத்தார்கள். ஒரு சின்ன பேக் எடுத்துக்கிட்டு ஒரு தெரு தெருவா போய் இயேசுவை பத்தி சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, தம்பி உன் நிலைமையே பரிதாபமாக எங்களுக்கு சொல்ல வேண்டியா, போன்னு சொல்லுவாங்க. தங்குவதற்கு இடம் கிடையாது. பிளாட்பாரம், சர்ச்சு வாசல், உங்களை போல தேவ பிள்ளைகள், நல்ல அன்புள்ள பிள்ளைகள், ஒரு நாள் ரெண்டு நாள் இடம் கொடுப்பாங்க தங்குறதுக்கு. அதுக்கு பிறகு சொல்லுவாங்க, தம்பிங்கெல்லாம் இடம் கிடையாது, போயிடுப்பாருவாங்க. இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை உருண்டோடி கொண்டு. ஆனா நம்பிக்கை இழந்து போகல. என்னுடைய ஒரே ஒரு எண்ணம் என்ன தெரியும், தீர்மானம் என்ன தெரியுமா, அவருக்கு நான் சாகணும், ஊழியத்தில் நான் சாகணும், இயேசுவுக்காக நான் சாகணும், எப்படியாயிலும் சாகணும், சீக்கிரமாக ஆண்டோட சமூகத்துக்கு போயிடணும். இதுதான் என்னுடைய வாழ்க்கையாக இருந்தது, குறிக்கோளாக இருந்தது. அந்த நிலையில் தான் தேவனை அதிகமாக துதிக்க ஆரம்பித்தேன். தேவனை துதிக்க துதிக்க துதிக்க பாடல்களை தேவன் கொடுக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, நிறைய பாடல்களை கொடுத்தார். ஏக்கச்சக்கமான பாடல்களை தேவன் கொடுத்தார். ஒவ்வொரு பாடலும் எனக்கு ஆறுதலாகவே மாறினது. என் அனுபவமே எனக்கு பாடலாக மாறி, என் வாழ்க்கை எனக்கு பாடலாக மாறினது. ஒரு ஒரு முறை உதவாதவன் என்று தள்ளியது உலகம். ஹல்லேலூயா. அந்த பாடல்

வாழ்க்கையில எல்லாரும் என்னை உதாசனப்படுத்தினார்கள். கடைசியாக மிகவும் வேதனைப்பட்டவனாக, ஆறுதல் அற்றவனாக சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த போது, ஆனா ஒரு சந்தோஷம், நான் பரலோகத்துக்கு போக போறேன்னு ஒரு சந்தோஷம், என்னால முடிஞ்ச ஊழியத்தை நான் செஞ்சேன்னு ஒரு திருப்தி. ஆனால் எங்கு சாவது தெரியல, கண்கள் எல்லாம் உள்ளே போய்விட்டது, எலும்பன் தோலமாக மாறிவிட்டேன். கடைசியாக ஒரு தெரிந்தவருடைய வீட்டுக்கு நான் போனேன். அங்க போன உடனே மயங்கி அப்படியே கீழே விழுந்துட்டேன். அவர் விழுந்தவன் அவர் சொல்றார், இவர் நாளைக்கு இன்னைக்கே செத்துருவார் போலது, இவருடைய பாடி யார் எடுக்கிறது என்று சொல்லி என்னை எழுப்பினார்கள். 20 ரூபாய் கொடுத்து எங்கேயாவது போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. காடு போடுங்க நம்பி, 20 ரூபாய் கொடுத்து எங்கேயாவது போன்னு சொல்லிட்டாங்க. எங்க போறதுன்னு தெரியல. ஒரு சர்ச் வாசல் இருந்தாங்க, அப்படியே வந்து அங்க வாசல்ல உட்காந்து ஓன அலற, என்னை நேசிக்கிறது உலகத்துல யாருமே கிடையாதா, யாருமே இல்லையே, ஆண்டவரே ஏன் என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் சொல்லி அழுது கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு பாடலை தேவன் கொடுத்தான். ஏ மைனர் தம்பி, ஏ மைனர். தேங்க்யூ ஜீசஸ்.

ஆண்டவரே, இந்த பாடல் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற பாடல். எனக்கு எப்பவுமே வாழ்க்கை தான் பாடல். நான் எந்த பாதையை கடந்து போறனோ அது பாடலாக மாறிவிடும். அது அழுது கொண்டே இந்த பாடல் வந்தது. ஆண்டவரை பார்த்து சொன்னேன், என்னால் முடியல ஆண்டவரே, என் ஜீவன் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த போது ஆண்டவருடைய சத்தம், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதளிக்காமல் என் வசனத்தை கை கொண்ட முடியாது, ஏதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று ஆண்டவர் சொன்னான். அதற்கு பிறகு ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஆண்டவர் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். சின்ன சின்ன இடங்களில் பாட ஆரம்பிக்கும் பொழுது பிசாசுகள் ஆல்ரெடி ஓட ஆரம்பிச்சது. பாட பாட நிறைய ஆரம்ப நாட்களில் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு, அதுக்கப்புறம் வர்ஷிப் பண்ண கூப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு தேவன் எனக்கு நிறைய தேசங்களிலும் உலக நாடுகளிலும் தேவன் பயன்படுத்தி வருகிறார். எனக்கு திருமணம் ஆனது, எனக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தை கர்த்தர் கொடுத்தார். அவனுக்கு ஃபின்னி சார்ல்ஸ் டோனி என்று பெயர் வைத்தேன். ஒரு நெழுப்புதல் வீரனாக வர வேண்டும் என்று எழுது பெயர் வைத்தேன். 2.5 வயசு இருக்கும். என் பிள்ளை நல்லா பாடுவான். ஒரு நாள் நான் ஊழியத்துக்கு சென்றிருந்த போது திடீர் என்று என் குழந்தை பயங்கரமான காய்ச்சல் வந்து விட்டது. மருத்துவமனைக்கு கொண்டு போக என் மனைவி போன் பண்ணுறான், குழந்தைக்கு பிக்ஸ் வந்துருச்சு, உடனே வாருங்க. அந்த காட்சி என்னால் பார்க்க முடியலை. ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். வெள்ளிக்கிழமை இரவு கொண்டு போகிறோம், சனிக்கிழமை டாக்டர் சொல்லிட்டாங்க உங்கள் குழந்தை செத்து போயிடுச்சு, பிரெயினுக்கு போகிற அத்தனை நரம்பம் கட் ஆகிடுச்சேன்னு சொல்லி. என்ன செய்வது? சனிக்கிழமை குழந்தை சேர்த்துடுச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்வதா அடக்கம் செய்வதா? முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருக்கு தான் நம்ம மகிமை செலுத்தணும் சொல்லி மருத்துவமனையில் என் குழந்தையை வைத்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செஞ்சேன். கண்ணீரோடு கூட ஆராதனை செஞ்சேன். திங்கட்கிழமை என் குழந்தையுடைய பாடியை கொண்டு வரது கூட என்கிட்ட பணம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரோ தேவ பிள்ளைகள், இந்த தேவ பிள்ளைகளை நேசிக்கிற பிள்ளைகள் கட்டினார்கள். என் அன்பு சகோதர சகோதரி, என் குழந்தையுடைய பாடி வீட்டுக்கு நான் கொண்டு வந்து பாடின பாடல் தான் இந்த பாடல், ஏ மேஜர் சார், டி டி டி டி மேஜர்.

பாடலை பாடி என் குழந்தையை வைத்து பாடின பாடல் அடக்கம் செய்தேன். வீட்டுக்கு வந்தப்போ டேடி டேடின்ற பிள்ளை காணோம், ரொம்ப வேதனை. ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே ஏன் செய்து சொல்றது கேட்கறதுக்கு நான் கேள்வி கேட்கறதுக்கு நான் எந்த தகுதி இல்லை, இது ஏன் நடந்ததுன்னு கேட்ட போது ஆண்டவர் சொன்ன, பரிமள தைலம் குப்பியில் இருக்கிற வரையும் வாசனை வீசாது மகனே, அந்த குப்பியை உடைச்ச எப்படி வாசனை வீசுமோ அது போல உன்னை நான் உடைத்திருக்கிறேன். அந்த வாசனை எப்படி, அதாவது குப்பியில் இருக்கிற ஒரு கொஞ்சம் பேர் கூட வாசனை வீசாது, குப்பியை உடைச்ச வாசனை வீசுவது போல என்னுடைய மகிமை நீ போய் நிற்கும் பொழுது அநேக ஜனங்களுக்கு, ஹல்லேலூயா, அநேக கட்டப்பட்ட ஜனங்கள், ஆறுதல் அற்ற ஜனங்களுக்கு என்னுடைய மகிமை அவர்களை சந்திக்கும், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அதற்காக தான் இதை அனுமதித்தேன் என்று சொன்னேன். நான் சொன்ன உங்களுடைய அடிமை என்று சொன்னேன். என்ன வந்தாலும் அதுக்கு பிறகு இரண்டாவது குழந்தையும் பிறந்த குழந்தை மரித்து போனது, டாக்டருடைய தவறான ஒரு செயலினால் மரித்து போனது. அதற்காகவும் நான் எதையும் பண்ணேன், எதை என்ன வந்தாலும் என்னதான் ஆனாலும் சொல்லி பாடிட்டேன்ல, ஆமேன்னு சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோம். எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு அவமானங்கள், சில சொல்லுவாங்க இவர் என்ன செஞ்சாரோ பிள்ளைங்க இவ்வளவு போயிடுச்சு. அல்லேலூயா, என்ன வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை சூழ்நிலை வந்தாலும், வேதம் சொல்ல தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம், எபிரேயர்ல வாசிக்க தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம், பட்டயத்தால் மாண்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம், ஆனாலும் எழுப்புதல் அடைந்தார்கள். கட்டாயம் சொல்றேன், ஒரு பெரிய எழுப்புதல் கண்டிப்பா வரப்போகிறது. அல்ல இல்லையே சொல்லுமா, அதன் விளைவாக வந்த பாடல் தான் இதெல்லாம். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, பாசங்க பாட்டு கேட்டாவே எங்களுக்கு ஆழம் வருது, பாட்டு கேட்டா சந்தோஷம் வரணும், ஆனா இந்த பாட்டு கேட்டா என்ன வருதான், ஆழம் வருதுன்னு சொல்றாங்க. ஆழம் வந்துச்சுன்னா ஆறுதல் வருங்க, ஆழ இல்லையே சொல்லுங்களேன், இந்த அலை வந்து வேதனைப்படுத்துற அலையில ஆறுதலை கொண்டு வர அலை. ஹல்லேலூயா சொல்லுவோமா. அதுல பாட்டை கேட்ட நிறைய பேர், முஸ்லீம் கூட இந்து மக்கள் கூட எல்லாரும் இந்த பாட்டு கேட்கறாங்க. பாட்டு கேட்டு இதை கூட ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தோம், ரெண்டு பிள்ளைங்க வந்து, மாஸ்டர் உங்க பாட்டு எங்களுக்கு ரொம்ப உயிரா இருக்கு, ரொம்ப பிடிக்கும், எந்த சர்ச்சைக்குமா போறீங்கன்னு கேட்டேன். நாங்க சர்ச்சைக்கெல்லாம் போறது, நாங்கெல்லாம் நாங்க இந்து ஃபேமிலி பாஸ்டர், எங்க அப்பா சர்ச்சைக்கெல்லாம் விட மாட்டாங்க, நாங்க வீட்ல இருந்தே ஜெபம் பண்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அநேகருக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். கொஞ்சம் நஞ்சம் பாடுகள் அல்ல, அவ்வளோ பாடுகள். கீழே விழுந்து என்னுடைய ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு உடைந்து நாலு டிஸ்க் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஒரு டெட் பாடியை தந்து கழுதிட்டாங்க. நானும் அழறேன், என் மனைவி அழறோம். பிசாசு சொல்றான், ஏன்னா யாருக்குன்னு அவன் சொல்லிட்டான், நீ என் ராஜ்யத்துல ரொம்ப தலையிடுற, நீ இயேசுவை மகிமைப்படுத்துற, அதனால என் ராஜ்யம் அழிக்கப்படுது, அதனால உன்னை என்ன செய்யணும், ஆனா கீழே வந்து ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டலாம் உடஞ்சி போச்சு. பிசாசு வந்து சொல்றான், இதுதான் உனக்கு கடைசி படுக்கைன்னு சொன்னான். அந்த படுக்கையில விசுவாசம் தளர்ந்து போகல, இனிமேல்தான் ஆரம்பம்னு சொன்னேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், இனிமேல்தான் ஆரம்பம்னு சொன்னேன். ஹல்லேலூயா, ஒரு பக்கம் சாவை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறேன், ரெண்டு கைகளும் ரெண்டு கால்களும் செயலிலிருந்து போய் டாக்டர் சொல்லிட்டாங்க. இந்த நிலையில் நானும் மனைவி ஓன் அலறோம், எங்களை தூக்கி நிறுத்துவதற்கு யாரும் இல்லை. மனைவி இரவு நேரத்தில் 8:30 பிரேயர் தொடங்குவாங்க, கிட்டத்தட்ட 12 வரையும் அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுவாங்க, என்னை சுத்தி சுத்தி அழுது கொண்டே ஜெபம் பண்ணும், அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணா. அவங்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க நானும் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் கர்த்தரை கூட பேசினாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா, அவர் ஜீவிக்க ஆரம்பித்த போது 10 எழுந்து நிற்க ஆரம்பிச்சேன். அல்லேலூயா சொல்லுவோமா, டிஸ்க் எப்படிதான் எங்க போய் செட் ஆச்சுன்னு எங்க தெரியல. அல்லேலூயா, எல்லாம் ஒன்னும் சேர்ந்துச்சு. 20 நிக்கிறேன்னா ஆண்டுடைய கிருபை. அல்லேலூயா சொல்லுவோமா, ஆமென். அப்ப வந்த பாடல் தான் இந்த பாடல், சி மைனப்பா. அல்லேலூயா.

0: சொல்லப்போன பிரச்சனை மேல பிரச்சனை, வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை தான். ஆனா ஊழியத்துல அப்படியே வல்லமை வெளிப்படும். இல்லையா சொல்லுங்களேன், எங்களை அப்படியே தேவ பிரச்சனை அப்படி நிறம ஜனங்க ஆதரவு அடிவாங்க, ஜனங்க விடுதலை ஆவாங்க. ஆனா நாங்க படுற பாடு அழிலியா சொல்லுவோமா? ஒரு நாள் ஊழியம் செஞ்சுட்டு வர்றேன், பிசா சவால் வர்றான், பாரு என்ன செய்யறான் பாரு. கிட்னியில 8 ஸ்டோன் வந்துருச்சு, 10 mm 12 mm அப்படியே ஸ்டோன், இன்னும் செங்கல் மாதிரி வந்துருச்சு நிறைய, பில்டிங் கட்டுற மாதிரியா. வாயோ என்ன போராட்டம், போராடுறோம். அப்பதான் இந்த வாசனம் சொல், வாசனம் லூக்கா 10:19, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு அறிக்கைட்டு சோமனோம். டாக்டர் சொல்லிட்டாங்க ஆபரேஷன் வேற வழியே இல்லைன்னு. நாங்க சோமனோம் 3 நாட்களுக்குள்ள அந்த கல்லெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அல்லையே சொல்லுவோம், கல்லை ஸ்கேன் எடுத்து பார்த்தா அவங்க எதுக்கு வந்தீங்க கேட்டாங்க. இல்லைங்க, கல்லு ஸ்டோன் பாமாயிடுது, ஒன்னும் கல்லு கூட இல்லை, தேடியும் காணாது இருப்பாய். அல்லேலூயா சொல்லுவோம். எவ்வளவு போராட்டம், மன ரீதியாக, சரீர ரீதியாக, பொருளாதாரத்தை ஏதாவது நம்முடைய பொருளாதாரத்தெல்லாம் அடைச்சு வைக்கிறது, நமக்கு முன்னேற முடியாத படிக்கு எவ்வளவு தடை. ஆனாலும் தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமே சொல்லுவோமா? இன்னைக்கு லட்சோதி லட்ச மக்களுக்கு, கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்முடைய ஊழியம் ஆசீர்வாதமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். பாடல் மூலம் லட்சோதி லட்சம் பல மில்லியன் மக்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒரு பாத்திரம் உடைக்கப்படும் பொழுது அநேக பாத்திரங்களை உருவாக்க முடிகிறது. ஒரு ஜீவன் பணையம் வைக்கும் பொழுது அநேக ஜீவன் ரட்சனை செய்வதற்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார். தங்கள் ஜீவனை பாராதபடிக்கு ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் அவனை ஜெயித்தார்கள். நிச்சயமா நம்ம நிற்போம். ஆமே சொல்லுங்களேன். எந்த சூழ்நிலைக்காக விலை போகாதபடிக்கு, ஆமை விலை போகிற கிறிஸ்தவனாக, விலை போகிற ஊழியக்கார, எந்த சூழ்நிலைக்காக உபதேசத்தை மாற்றி பேசுறவர்களா இருக்க கூடாது. கர்த்தருக்காக கடைசிவரை நிற்போம். அவர் உங்களுக்காக 7 மடங்கு அக்கினியிலே உங்களுக்காக நிற்பார், சிங்க கபிலே நிற்பார். ஆமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ராஜ்யத்தை உங்கள் கையில கொடுப்பார். ஆமே.
1: ஜாய் கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன்
2: ஃபார் வீடியோ கவரேஜ் அண்ட் எடிட்டிங், ஆடியோ ரெக்கார்டிங் அண்ட் எடிட்டிங், ப்ரோமோ ஃபார் அட்வர்டைஸ்மென்ட், கிராஃபிக் டிசைன்.
1: காண்டாக்ட் 9042494996.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
4: அதை நித்தம் செய்வேன் என்று சொல்லி அருள் சகோதரர் கிங்ஸ்லியோடு கூட சேர்ந்து பாடின. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். இப்பொழுதும் துதிக்கு பாத்திரராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஒன்று சேர்ந்து துதித்து ஆராதனை செய்ய போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் யாவரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள்.

ஒரு சிறிய இடத்துல அநேக மக்கள் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்தார்கள். அந்த போதகருக்கு ஒரு சிறிய உதவி செய்தேன். இதன் மூலம் அவர் சிறு சபையை கட்டினார். அந்த சபை கட்டி முடித்து ஒரு சில நாட்களுக்குள் ஒரு பெரிய தீ விபத்து வந்து அந்த சபையே எரிந்துவிட்டது. சபை மட்டுமல்ல, அவரோட வீடும் எரிந்துவிட்டது. இந்த சூழ்நிலையில் அவர் என்னோடு கூட தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு என்னிடத்தில் இவைகளெல்லாம் கூறும் பொழுது அவர் ஓ என்று அழுதார். அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட வாரத்தில் என்னை அங்கு பிரசங்கிக்கும்படி அழைத்தார். அவர் சொன்னார், ஐயா, என்னால் பிரசங்கிக்க முடியாது, தயவு செய்து நீங்கள் வந்து எங்கள் சபையில் பேசுங்கள் என்று சொன்னார். இந்த போதகருக்கும் இந்த சபை மக்களுக்கும் எப்படி ஆறுதல் சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. நானும் உள்ளம் உடைந்து போயிருந்தேன். ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, ஏன் இப்படி நடந்தது? இப்படி நான் கேட்கும் பொழுது கர்த்தர் இந்த பாடலை கொடுத்தார், காத்திருப்பேன், இயேசுவுக்காய் காத்திருப்பேன். இந்த பாடலை நான் அவர்களுக்கு பாடி சபை மக்களையும் சபை போதகரையும் ஆறுதல் படுத்தினேன். இன்று அதே போதகருக்கு ஆண்டவர் பல லட்ச மதிப்புள்ள ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோபு எல்லாவற்றையும் இழந்து போனான், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். என்ன துன்பம் வந்தாலும் இயேசுவுக்காய் காத்திருங்கள், அவர் இரட்டிப்பாய் உங்களை ஆசீர்வதிப்பார்.

என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று சொன்ன கர்த்தர் அவர் சித்தம் செய்ய என் நினைவுகளை மாற்றினார்.

நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவன். சிறு வயது முதலே திருச்சபையில் உள்ள பாடக்குழுவினரோடு இணைந்து பாடல்களை பாடி வந்தேன். இதுபோல அநேக தாளந்துகளை தேவன் எனக்கு தந்திருந்தார். நான் அநேக நேரங்களில் ஆலயத்திலே இருந்த போதிலும் என் உள்ளான இருதயமோ என் இயேசுவை விட்டு தூரமாயிருந்தது. துணிகரமான பாவங்களை செய்துவிட்டு உலகத்தின் பார்வைக்கு நான் ஒரு பரிசுத்தவானைப் போல நடித்து கொண்டிருந்தேன். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று அறிந்தபோதும் அதன்படி செய்யாத ஏமாற்றுக்காரனாய் நான் வாழ்ந்து வந்தேன். எனது இன்ஜினியரிங் படிப்பை முடித்து எனக்கு 2012 ஆண்டிலே வங்கியில் வேலையும் கிடைத்தது. வேலையில் அமர்ந்தது நாட்களில் வேலை செய்ய முடியாத அளவிற்கு ஒரு போராட்டம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. பிசாசை எதிர்த்து போராட திராணி இல்லாதவனாய் கிடைத்த வேலையும் விட்டுவிட்டு சாவதற்காய் என் தூத்துக்குடி பட்டணத்துக்கு வந்தேன்.

இங்கே நான் வந்த பொழுதோ நேசித்த என் குடும்பமும் என்னை வெறுத்தது. உலகத்தின் எல்லா அன்பையும் புரிந்து கொண்டேன். அநேகராலும் வெறுக்கப்பட்டேன். அநேக வார்த்தைகளால் காயப்படுத்தப்பட்டேன். ஒரு நாள் இரவு முழங்கால் படியிட்டு என் இயேசுவை நோக்கி கதறி அழுதேன். நான் பிபிஎஸ் எடுத்திருக்கிறேன், நான் சண்டே கிளாஸ் எடுத்திருக்கிறேன், நான் பாடகர் குழுவில் இருந்திருக்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் இதை நீர் அனுமதித்தீர் என்று அழுது புலம்பினேன். அன்று ராத்திரியிலே கல்வாரியின் தரிசனத்தை பாவியாகிய எனக்கும் காண்பித்தார். அவர் என் மீது வைத்த அன்பை உணர்ந்து உம்முடைய சித்தத்திற்கு என்னை பயன்படுத்தும் என்று முழுமையாக அர்ப்பணித்தேன். இன்றும் அதே வங்கியில் வேலை செய்து அவருடைய ஊழியத்தையும் செய்ய தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறார்.

0: என் அன்பான வாலிப சகோதரனே, என் அன்பான வாலிப சகோதரியே, இந்த சீடியில் கேட்ட ஒவ்வொரு பாடல்களின் மூலமாய் தேவன் உன்னோடு பேசியிருப்பார் என்று நிச்சயமாய் நம்புகிறேன். இந்த உலகத்திலே நீ எதை வேண்டுமானாலும் இழந்து போயிருக்கலாம், ஆனால் அழிந்து போகும் இந்த உலகத்திற்காய் இயேசுவை மாத்திரம் நீ இழந்து போகாதே. உன் வார்த்தைகளிலே, உன் செய்கைகளிலே, உன் நடக்கையிலே பரிசுத்தம் இருக்குமானால், உண்மை இருக்குமானால், என்னை தேடி வந்த இயேசுவை நீயும் பார்க்க முடியும். அவருடைய சித்தத்திற்காய் உன்னையும் பயன்படுத்த முடியும். உன் வாழ்வை ஒப்புக் கொடுப்பாயா? அவருக்காக, அவருக்காக.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பின் தொனி ஊழியங்கள் வழங்கும் அர்ப்பணிப்பின் ஜெயகீதங்கள்.
1: சென்ற பொழுது ஐக்கியமாய் வாழ்ந்த அண்ணன் தம்பி இருவர் பணத்துக்காக ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டு காயப்படுத்தி கொண்டார்கள். இதை நான் கண்ட பொழுது என்னுடைய மனது மிகவும் வேதனை அடைந்தது. அப்பொழுதுதான் 1 பேதுரு 1:24 ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். ஆம், மனிதனுடைய வாழ்க்கை ஒரு பூவை போன்றது, ஒரு புல்லை போன்றது, ஒரு கனவை போன்றது, ஏன் ஒரு பயணம் போன்றது என்பதை நாம் நினைவில் கொள்வோம்.

0: are the first service of the month June.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Thank you, Lord.
0: Thank you, Lord.
1: பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் வருடத்திற்கு ஒரு முறை விடுமுறை நாட்களிலே சிறுவர்கள் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது.
0: And every year at the May we have the children meetings.
1: Hallelujah. இன்றைக்கு அநேக சிறு பிள்ளைகள் வந்து இங்க முன்னால உட்கார்ந்து இருக்காங்க.
0: Many children are sitting today in the front.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: It is joy.
1: Hallelujah. ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை உட்கார்ந்தா பிரயோஜனம் இல்ல.
0: It's not useful when you sit once in a year.
1: ஒவ்வொரு வாரமும் இங்க வந்து உட்காரணும்.
0: Each and every week Alleluia. You should come and sit here.
1: சிறு பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம்.
0: Children you say
1: நான் ஒவ்வொரு வாரமும் வருவேன்.
0: I will come each and every
1: week. சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க.
0: Say hallelujah by lifting your hands.
1: வருவீங்களா?
0: Will you come?
1: வர மாட்டீங்களா?
0: Won't you come?
1: வருவீங்களா வர மாட்டீங்களா?
0: Will you come or not?
1: வருவீங்களா வர மாட்டீங்களா?
0: Will you come or not?
1: வருவோம் சொல்றவங்க எல்லாம் ஏன் சின்னுங்க?
0: Those who want to come please rise up.
1: கையும் உயர்த்த மாட்டீங்க. எல்லாமே
0: lifting. Please rise up.
1: Hallelujah. கட்டாயம் வருவீங்களா?
0: Will you come?
1: சரி. அப்ப உட்காருங்க.
0: Please sit.
1: வருவோம்.
0: We will come.
1: பின்னால போய் உட்கார்ந்துக்குவோம்.
0: Then we go and sit.
1: அப்படின்ற எல்லாம் ஏன் சின்னுங்க?
0: You can stand such students, such children.
1: வருவோம் பின்னால போய் உட்கார்ந்துக்குவோம் சொல்றவங்க எல்லாம் ஏன் சின்னுங்க?
0: We will come and then we sit at the back.
1: வந்த முன்னால வந்து உட்காரும் சொல்றவங்க எல்லாம் ஏன் சின்னுங்க?
0: Rise up when I come, I come to the front.
1: முன்னால வந்து உட்காருவீங்களா?
0: Will you sit at the front?
1: Hallelujah. சரி உட்காந்து.
0: Please be seated.
1: பாட்டு பாடும் பொழுது
0: when you sing
1: நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன்.
0: I don't look around.
1: நான் கையை உற்சாகமா தட்டி பாடுவேன் சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி காமிக்க பார்க்கலாம்.
0: You lift up your hands, I will clap and sing.
1: கையை உயர்த்தினால் ஏன் நிக்க வேண்டியதில்லை.
0: If you Hallelujah. Raise, not stand.
1: Praise the Lord.
0: Praise the Lord.
1: சரி நான் வந்து இங்க ஆண்டவருடைய வார்த்தையை நான் நிச்சயமா கற்றுக்கொள்வேன் கையோர்த்தி காண்பீங்க.
0: Lift up your hands, I want to learn the word of God.
1: Amen.
0: Amen.
1: நான் இயேசுவை நேசிக்கிறேன் சொல்றவங்க எல்லாம் கையோர்த்தி காண்பீங்க.
0: I love Jesus.
1: Hallelujah. Amen.
0: Amen.
1: இந்த நடந்ததான் இந்த விடுமுறை சத்திய வேதாகம பள்ளியிலே ஆண்டவராகிய இயேசு யார் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்களா இல்லையா?
0: Whether they have said who is the Lord Jesus, have you learnt?
1: ஆமாவா இல்லையா?
0: Is it right or wrong?
1: தெரிஞ்சிட்டீங்களா?
0: Did you learn?
1: தெரிஞ்சிட்டேன்னு சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி காட்டுங்க.
0: You can raise your hands. I have learnt.
1: இயேசு யாருன்னு தெரிஞ்சிட்டோம்.
0: I know who is Jesus.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: Praise the Lord.
0: Praise the Lord.
1: Hallelujah. இயேசு உயரமா இருந்தாரா குள்ளமா இருந்தாரா?
0: Jesus was tall or short?
1: உயரமா இருந்தாரா குள்ளமா இருந்தாரா?
0: Is tall or short?
1: சிவப்பா இருந்தாரா கருப்பா இருந்தாரா?
0: Is fair or black?
1: நம்மா சிவப்பா இருந்தாரா? சரி அப்புறம் அன்பா இருக்கிறாரா?
0: Yes.
1: Very good.
0: Loving.
1: அப்புறம் அவ்வளவுதானா?
0: That's all.
1: சரி பரவாயில்ல.
0: குட்.
1: இயேசு வந்து ஒரே நாள்ல நம்ம கத்துக்க முடியாது.
0: We cannot learn in one day about Jesus.
1: எல்லாம் அவரை பற்றி படிச்சிட்டே இருக்கலாம்.
0: Throughout
1: Hallelujah.
0: Life we can learn.
1: நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க.
0: Now you are sitting here.
1: வாலிபன் ஆவீங்க.
0: You become young.
1: அப்புறம் கிழவன் ஆவீங்க.
0: Then you will become old.
1: அப்புறம் கிழவன் ஆயிட்ட பிறகு நீங்க ஆண்டவர் இயேசு அறிந்து கொண்டே இருக்கலாம்.
0: After becoming old you can learn Jesus.
1: Amen.
0: Amen.
1: கர்த்தர் நல்லவர்.
0: The Lord is good.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
0: Dear children of God.
1: இந்த சிறுவர் ஊழியத்தை குறித்து நாங்கள் அறிவிப்பு கொடுத்தோம்.
0: We have announced about the children's ministry.
1: இந்த சிறுவர் ஊழியம் செய்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஊழியம் இல்லை.
0: It's not ordinary ministry.
1: அது பிள்ளைங்களெல்லாம் ஒன்று கூட்டணும்.
0: You have to bring the children together.
1: அல்லேலூயா. ஏன்னா நம்ம சபையில் நிறையா விசுவாசிங்க இருக்காங்க. நம்ம பிள்ளைங்களை வந்து ஒழுங்காக இந்த சிறுவர் சண்டே ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறது இல்லை.
0: And the believers don't send the children for Sunday school.
1: எப்போ வருவாங்க எங்க கிட்டன்னு
0: கேட்டிங்கன்னா when they come
1: Sunday school அனுப்ப மாட்டாங்க.
0: They don't send to Sunday school.
1: அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு
0: when it is grown up
1: அப்பா அம்மாவை எதிர்க்கும் பொழுது
0: when they resist parents
1: அப்போ எங்கிட்ட வருவாங்க.
0: Then they come to me.
1: இது அடங்க மாட்டேந்தையா வாலு.
0: And we could not be controlled.
1: A
0: lot of missives.
1: ஜெபம் பண்ணுங்க.
0: Please pray for him.
1: அப்பதான் வருவாங்க.
0: When they come.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆனா சின்ன வயதிலேயே நீங்க சிறுவர் ஊழியத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தீங்களா?
0: If you send them at the time of children,
1: நீங்க கஷ்டப்பட வேண்டியதே இல்ல.
0: Need not struggle at all.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சரி, அநேகர் சிறு பிள்ளைகளே தங்களுடைய பெற்றோர்கள் இந்த சிறுவர் ஆராதனைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கிறதான சிறுவர் ஆராதனையும் இந்த விடுமுறை நாட்கள் நடக்கிறதான இந்த கூட்டத்துக்கு அனுப்புறதில்லை.
0: Parents are not sending your children for this Sunday class or summer time.
1: அதே போல் அநேகருக்கு சொன்னோம் சிறுவர் ஊழியத்துக்காக. நான் சொன்னேன் அது சாதாரணமான ஊழியம் இல்லை, அதுக்கு நோட்டீஸ் அடிக்கணும்,
0: you have to print the notice,
1: banners போடணும்,
0: put the banner,
1: அதெல்லாம் இருக்கு,
0: it is there,
1: தினமும் பிள்ளைங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்,
0: you have to give food to them,
1: prize வாங்கி கொடுக்கணும்,
0: you have to get prize,
1: அதோட மட்டும் இல்ல,
0: not only that,
1: டீச்சர்ஸ்ங்க டெடிகேட்டடா இருக்கணும்,
0: டீச்சர்ஸ் should be dedicated,
1: 8 மணிக்கு இங்க வரணும்,
0: you have to come at 8 o'clock,
1: 6 மணிக்கு எஞ்சாதான் 8 மணிக்கு வர முடியும்,
0: you have to wake up at 6 o'clock,
1: hallelujah,
0: come,
1: hallelujah,
0: hallelujah.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God.
1: 8 மணிக்கு டிபன் சாப்பிடுவாங்களோ சாப்பிட மாட்டாங்களோ?
0: They eat breakfast.
1: வருவாங்க.
0: They just come.
1: அப்புறம் வேகாத வெயில்ல திரும்பி போணும்.
0: They have to go back at the heat.
1: டீச்சர்ஸ் எல்லாம் கஷ்டம்தான்.
0: Tough to the teachers.
1: Hallelujah. Amen.
0: Amen.
1: ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டாலும்
0: though they suffer.
1: இந்த சிறுவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சரியான ஒரு தருணம்.
0: Right time to gain the children.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஆனால் நாங்கள் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் சிறுவர் ஊழியம் நடக்க போது.
0: We announced about the children ministry.
1: எல்லாரும் காணிக்க கொடுங்க,
0: to give offering.
1: அப்படின்னா இந்த முறை பார்த்தீங்கன்னா சிறுவர் ஊழியத்துக்காக காணிக்க கொடுத்தவங்க ஒரு சிலர் மாத்திரம் தான்.
0: Only few have given offering to the children ministry.
1: கொடுக்கல.
0: Many did not give.
1: சரி, அல்லது இந்த சிறுவர் ஊழியத்தில் வந்து என்ன செய்யலாம், கலந்து கொண்டு இருக்கலாம், கலந்து கொள்ளலை.
0: You would have participated in the children ministry.
1: Hallelujah. அதெல்லாம் ஏன் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா,
0: Why such?
1: அநேக விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா,
0: Many believers think,
1: இது சின்ன பசங்க ஊழியம் தானே,
0: This is children ministry,
1: சிறுவர் ஊழியம் தானே,
0: children ministry,
1: அதெல்லாம் முக்கியம் இல்ல,
0: இட்ஸ் நாட் சோ இம்பார்ட்டன்ட்,
1: ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு முக்கியம்,
0: சண்டே இஸ் இம்பார்ட்டன்ட்,
1: நான் வந்து நல்லா கொழுத்த ஆகாரம் புசிக்கணும்,
0: ஐ வில் கம் அண்ட்
1: ஹalleluya
0: வெரி ஸ்ட்ராங்
1: ஃபேட் ஃபுட் நான் எப்படி சாப்பிடணும் சொல்லுங்க,
0: ஹவ் டு ஈட்
1: என்ன ஆகாரம்,
0: வாட் ஃபுட்,
1: கொழுத்த ஆகாரம் புசி

0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவேதான் பிரியமானவர்களே,
1: yes dear children, ஆண்டவர்
0: சொன்னார்,
1: the Lord said,
0: பெரியவங்களுக்கெல்லாம் என்ன சொன்னார்னு கேட்டிங்களா?
1: For the elders,
0: எதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில்,
1: Matthew
0: 18 அதிகாரத்தில்,
1: 18
0: வாசித்து பாருங்க. முதலாவது வசனத்திலிருந்து யாராவது எழுந்து வாசிங்க சீக்கிரமாக. அவங்களுக்கு என்ன கேள்வி?
1: Who is greatest in the kingdom of heaven?
0: எங்களுக்கு பொசிஷன் வேணும்.
1: We want to have good position.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் சபையில வந்து பொறுப்பு எடுக்கிறது இல்லை.
1: People don't take responsibility in the church.
0: அதே ஒரு செக்ரட்டரி போஸ்ட் கொடுத்தா,
1: if you give a secretary post,
0: chairman post கொடுத்தா,
1: chairman post,
0: treasurer post கொடுத்தா,
1: or treasurer post,
0: வருவாங்க.
1: They may come.
0: அதுவும் சாதாரண போஸ்ட். பிரதர், நீங்க வந்து டெய்லி இங்க இருக்கிற செருப்பெல்லாம் அடிக்க வைக்கணும்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை பேர் வருவாங்க?
1: Brother, you have to keep all the
0: கையை வைத்து காமிங்க பார்க்கலாம்.
1: Chapels in the stand.
0: ஐயோ,
1: will you come?
0: அந்த வேலைலாம் எங்களால் செய்ய முடியாது.
1: I cannot do such works.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நல்ல கொஞ்சம் பெரிய போஸ்டா கொடுங்க.
1: Give me good position.
0: அப்பதான் நாங்க வருவோம்.
1: Then only we come.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பாய் போடுறீங்களா?
1: ஐயோ,
0: அது கூட வேண்டாங்க.
1: I don't need that.
0: சேர் போடுறீங்களா?
1: Do you put chair?
0: சரி, சேரை துடைக்கிறீங்களா?
1: Do you wipe the chair?
0: அதெல்லாம் கஷ்டம்.
1: It is difficult.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் கேக்குறாங்க.
1: என்ன
0: கேக்குறாங்க?
1: What did they ask?
0: இப்ப எங்களுக்கு என்ன, எங்களுக்கு என்ன, நாங்க யார் பெரியவனா இருக்கணும்?
1: Who will be greater?
0: அல்லேலூயா. அப்பப்ப பாத்துக்குவாங்க.
1: They just check.
0: நான் பெரியவனா, இவர் பெரியவரா?
1: Am I great or he is great?
0: இவர் பெரியவரா? யார் பெரியவங்க இதுல?
1: Who is greater?
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: சின்ன பிள்ளைங்களா கவனிக்கிறீங்களா?
1: Children, are you listening?
0: எத்தனை பேர் கவனிக்கிறீங்க?
1: How many of you listening?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இன்னொரு பாட்டில் குடுமாண்டு. Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: சின்ன பிள்ளைங்களா கவனிக்கிறீங்களா?
1: Children, are you looking at here?
0: நீங்க கவனிக்கிறீங்களானா கவனிக்க மாட்டீங்க? ஏஞ்சி நில்லுங்க.
1: Rise up.
0: நல்லா கவனிப்பீங்க. இப்போ இது ஒரு மெழுகுவத்தி நினைச்சுங்க. இது
1: என்னது?
0: மெழுகுவத்தி. இதை நான் பத்த வச்சிடறேன். இது எரியுது.
1: இங்க
0: ஒரு மெழுகுவத்தி இருக்குது.
1: Another candle.
0: இது முன்னாலே பத்த வச்சாச்சு.
1: Already it is matched.
0: இது எரிஞ்சு கொஞ்சம் கால் பங்கு தான் இருக்குது. இது இது இப்பதான் பத்த
1: வச்சிருக்கேன்.
0: இது எரிஞ்சு போன மெழுகுவத்தி
1: இருக்கும்
0: இல்லையா?
1: It will be very small.
0: எத்தனை பேர் தெரிது?
1: How many of you seeing that?
0: இது ஒரு மெழுகுவத்தி, இது ஒரு மெழுகு. எது பெரிய மெழுகுவத்தி?
1: Which is the greater candle?
0: எது?
1: Which one?
0: நம்ம left or right? உங்களுக்கு உங்களுக்கு right. இதுவா? இது பெருசாகதா, இது பெருசா இருக்கா?
1: Which is greater?
0: இதான பெருசு. Hallelujah.
1: Hallelujah.
0: பெருசு பெருசுன்னு சொல்லுவாங்க, பாத்துக்கிறீங்களா? தாத்தாவெல்லாம் இல்லை,
1: ஓல்ட் பீப்புள்
0: போதுபார், பெருசு போதுபார்னு சொல்றாங்கல்ல. ஏன் சொல்றாங்க? வயசானவங்களை பெருசுன்னு சொல்லுவாங்க இல்ல.
1: When they are becoming old, they say,
0: இல்ல பெருசு, இதான் பெருசு.
1: This is not greater one, the other one is.
0: வாழ்க்கை எரிஞ்சு போச்சு, கொஞ்சம் தான் இருக்குது இன்னும்.
1: Only little left out.
0: எரிஞ்சிச்சு.
1: It is burnt already.
0: இது இப்பதான் தொடங்கி இருக்குது.
1: Now only it started.
0: இதான் சிறுசு.
1: Small one.
0: இதான் நீங்க.
1: That is you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதுதான் பெருசுன்றீங்க இல்லையா?
1: பட் யூ சே தட் இஸ் கிரேட்டர் ஒன்.
0: ஓ, நல்லா தெரிஞ்சுங்க, உட்காரு.
1: ப்ளீஸ் சிட் டவுன்.
0: ஓ, சிறு பிள்ளைகள்.
1: சில்ட்ரன்.
0: ஹல்லேலூயா. யார் முக்கியம் இதில்?
1: ஹூ இஸ் இம்பார்ட்டன்ட்?
0: சிறு பிள்ளைகள் முக்கியமா இல்லையா?
1: சில்ட்ரன் ஆர் இம்பார்ட்டன்ட் ஆர் நோ?
0: கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, எவன் பெரியவனாக இருப்பான்?
1: ஹூ வில் பி கிரேட்டர்?
0: அப்போ வாசிங்க பிரதர், என்னாச்சு? படிங்க, யாரோ படிங்க.
1: ம்
0: அல்லேலூயா.

0: ஹல்லேலூயா.
1: உட்காருங்க. மூணாம் வசனத்துல என்ன சொல்றாரு?
0: தேர்ட் வர்ஸ்.
1: பெரியவனா இருக்கிறது அப்புறம் கதைப்பா, பெரியவனா சின்னவனா அப்புறம்.
0: கிரேட்டர் ஆர் வாட்
1: முதல்ல நீ உள்ள வர்றதுக்கு வழியை பாரு.
0: லுக் அட் ஹவு கேன் யூ கம் இன்சைட்.
1: அப்புறம் நீ பெரியவனா சின்னவனா பார்க்கலாம்.
0: தென் யூ கேன் திங்க் வெதர் யூ ஆர் கிரேட் ஆர் நாட்.
1: அப்போ ஒரு கேள்வி வருது இல்ல,
0: தேர் இஸ் எ க்வெஸ்சன்.
1: அப்ப பரலோகத்துல உள்ள போறேன்னா என்ன டிக்கெட்?
0: வாட் இஸ் தி டிக்கெட் டு எண்டர் இன்டு ஹெவன்?
1: என்ன டிக்கெட்?
0: வாட் டிக்கெட்?
1: மனம் திரும்பி,
0: ரிப்பென்ட்.
1: எப்படி மனம் திரும்பி?
0: பி கன்வெர்ட்டட்.
1: யால போல மாறணும்.
0: How to become?
1: Hallelujah.
0: Become as little children.
1: யாரை போல மாறணும்?
0: How to become?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Thank you Lord.
0: Thank you Lord.
1: ஒரு குட்டி பையன் ஓடி வாப்பாங்களா யாராவது?
0: Any small boy please come.
1: அட இங்க இங்க இங்க வாப்பா.
0: Come here.
1: தாத்தாவா நீ? குட்டி பையனா தாத்தாவா?
0: சரி,
1: வேற குட்டி பசங்க யாராவது வாங்க.
0: எனி ஸ்மால்
1: பெரியவங்களாம் வராதிங்க, வயசானவங்க வராதிங்க, சின்ன பிள்ளைங்க யாரா இருந்தோம்.
0: ஸ்மால் பாய் யூ கேன் கம்.
1: பெரியவனாக்குறியாப்பா,
0: யூ ஆர் பிக் ஒன்.
1: நீ உட்காந்துக்க, நீ வாலிபன்.
0: இன்னும்
1: குட்டி பையன் யாராவது இருக்கானா?
0: எனி ஸ்மால் ஒன்.
1: நீ சின்ன பிள்ளையா?
0: ஆர் யூ ஸ்மால்?
1: நீ தான் கீழ்படுகிற.
0: யூ ஆர் ஒபேயிங்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: மனம் திரும்பி யார் மாதிரி மாறணுமா?
0: ஹவ் டு பிகம்
1: யார் மாதிரி?
0: How to become?
1: இவர் கூட பெரிய பையன் தான்.
0: சொன்ன
1: உடனே என்ன பண்ணாரு?
0: But immediately.
1: சொல்லுங்க.
0: He responded.
1: கீழ்ப்படிந்தார்.
0: He obeyed.
1: சொன்ன உடனே என்ன பண்ணாரு? Hallelujah. ஓடி போய் உட்கார்ந்துக்கப்பா.
0: Go and sit.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சொன்ன உடனே என்ன செய்தாரு?
0: Immediately.
1: கீழ்ப்படிறார்.
0: He obeyed.
1: Amen.
0: Amen.
1: அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிள்ளைகளை போல ஏன் சொன்னாருன்னா,
0: As little children.
1: பிள்ளைகள்னா எல்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாது.
0: It's not holy.
1: ஏன் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாருன்னா,
0: Why the Lord is giving importance?
1: ஆதியாகம புத்தகத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா,
0: In Genesis,
1: சிறு வயது தொடங்கி அவங்க இருதயம் எப்படி இருக்குதா? பொல்லாங்கானதா இருக்குதா?
0: Even from childhood, the heart is so evil.
1: இந்த சின்ன பிள்ளைங்க நினைக்கிறீங்களே?
0: You are thinking a child.
1: இந்த சின்ன பிள்ளைங்க தான்.
0: Child.
1: ஒன்னு தெரியாத புள்ளைங்க தான்.
0: Of course they don't know anything.
1: புள்ளைங்க தான்.
0: They are very small.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குது?
0: What is there inside?
1: பொறாம,
0: envy,
1: எரிச்சல்,
0: and wrath.
1: போய் பேசுறது,
0: telling lie.
1: இப்ப நான் கேக்குறேன் பாரு, சிரிச்சியா நீ?
0: Did you laugh?
1: No. சிரிச்சிருக்கோம். ஆனா என்ன சொல்றோம்?
0: I didn't.
1: வாயை இப்படி மூடிட்டு ஓடனா?
0: Yes, you close your mouth.
1: சிரிக்கலன்னு நினைச்சுக்கோ. ஐயோ நான் சிரிக்கவே இல்ல.
0: No, I didn't laugh at all.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: போய் பேசுறது,
0: telling lie.
1: ரொம்ப இருக்கும்.
0: Lord.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சிறு வயது தொடங்கி எப்படி இருக்கான்?
0: From small.
1: ஒல்லாததா இருக்கு.
0: Evil.
1: அதனால நாங்க பெரியவங்க ரட்சிக்கப்பட்டோம்.
0: We are saved.
1: அப்படி நீங்க சொல்லலாம்.
0: You may be saving.
1: சிறிய புள்ளைங்க அவங்க ஒண்ணு இல்லைன்னு நம்ம சொல்லலாம்.
0: You may say children are nothing.
1: ஆண்டவர் சொல்றாருனா,
0: What the Lord says.
1: அதுங்களுக்குள்ளே எல்லாம் இருக்குது.
0: They have everything inside.
1: ஆனாலும் அந்த சிறு பிள்ளைங்க,
0: the children,
1: சிறிய வயதிலேயே,
0: from small childhood,
1: என்ன செய்யணும்? என்ன அறிந்து கொள்ள? சின்ன வயது. இப்போ பொதுவா இந்த சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களை கவனிக்கிறீங்களா?
0: Do you listen?
1: கவனிக்கிறீங்களா? புரியுதானா பேசுறது?
0: Do you understand?
1: இப்போ அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லுது, அம்மா நான் சர்ச்சுக்கு போனோம்.
0: I want to go to church.
1: பைபிளை தூக்கிக்கிச்சு.
0: They take the Bible.
1: நான் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்றான்.
0: If the boy says I want to
1: go to church. உடனே என்ன சொல்வாங்க?
0: What they say?
1: ஆமா, இவர் சர்ச்சுக்கு போறார், பெரிய இவருன்னா கிறிஸ்தவனா விசுவாசியா?
0: Are you a Christian or
1: believer?
0: உனக்கு
1: அங்க வேலை?
0: What is the job you have there?
1: நீ சின்ன பையன்.
0: For a small boy.
1: அப்படிதானே சொல்வாங்க?
0: They say like that.
1: அதே வயசான தாத்தா பாட்டி நான் சர்ச்சுக்கு போறேன், சரி ஆமா வயசாயிடுச்சு போட்டோம்.
0: Old people means okay.
1: அப்படிதானே சொல்வாங்க?
0: They say like that.
1: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
0: What the Lord says.
1: இந்த சிறியவர்களை குறித்து ஆண்டவர் ஏன் கரிசன் உள்ளவரா இருக்காருன்னு கேட்டீங்கன்னா,
0: The Lord is concerned about children.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: 14வது வசனத்தை பாருங்க.
0: 14.
1: இவ்விதமாக இந்த சிறியரில், கவனிங்க,
0: Listen.
1: இந்த சிறியரில்
0: one of these,
1: ஒருவன் கூட, ஒருத்தர் கூட,
0: should not perish.
1: என்ன செய்ய கூடாது? கெட்டு போக கூடாது.
0: Hallelujah.
1: ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது.
0: Nobody should.
1: இதான் ஆண்டவருக்கு ஆசை.
0: It is the Lord's liking.
1: அது ஒன்னு தானே நினைக்காதீங்க.
0: Don't think it is just one.
1: இப்போ இந்த காணாமல் போன ஆடுகளை பற்றி ஓமை சொல்லும் பொழுது ஆண்டவர் இதை சொல்றார்.
0: The Lord is saying about the last sheep.
1: ஒருவர் கூட கெட்டு போக கூடாது.
0: Even a single one should not be perished.
1: Hallelujah. அப்ப சின்ன வயசுலயே
0: from childhood
1: கெட்டு போதா இல்லையா?
0: Whether it is spoiled or not. Hallelujah.
1: பிஞ்சில படுத்ததுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: Even from the little they
1: அந்த மாதிரி பிஞ்சிலே படுத்துருவாங்க சில பேர்.
0: Even they right.
1: அதனாலதான்
0: time of little
1: சின்ன வயசுல என்ன செய்ய கூடாது,
0: from
1: கெட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு.
0: There are chances to be perished.
1: அதனாலதான் இந்த சிறியர்கள் ஒருவர் கூட என்ன செய்ய கூடாது, கெட்டு போக கூடாது.
0: Not even a one child should be perished.
1: ஆனா இந்த பிள்ளைங்க பெரியவங்க பாவம் செய்யறாங்க, சின்ன பிள்ளைங்க பாவம் செய்யறாங்கன்னு
0: வச்சுங்களேன்.
1: பெரியவங்க செய்யற பாவத்துக்கும் சின்னவங்க செய்யற பாவத்துக்கும் என்ன வித்தியாசம்?
0: What's the difference between the sin of children or elder?
1: பெரியவங்க பாவம் செய்து பாவம் செய்து பாவம் செய்து அந்த பாவம் இருதயத்துக்குள்ள போய் அந்த இருதயம் எப்படி ஆயிடுச்சு? இப்போ திருக்குள்ளதும் மகா சின்ன பிள்ளைங்க பாவம் செய்து பாவம் செய்து அது எப்படி இருக்குதுன்னா இன்னும் உள்ளெல்லாம் போல.
0: என்ன
1: செய்ய அதை அகற்றிடு.
0: You just remove it when it is upon the child.
1: சின்ன வயசுலயே
0: even from childhood
1: நீ என்ன விதைய போடுறியோ,
0: whatever seed you put,
1: நீ என்னெல்லாம் செய்யறியோ,
0: whatever you do,
1: அத பிள்ளைங்க பார்த்துட்டே இருக்காங்க.
0: The children are looking.
1: அவங்க வளரும் பொழுது
0: when they grow up
1: அத தான் பின்பற்றுவாங்க.
0: They will follow.
1: அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது.
0: They don't know anything else.
1: ஆனா அந்த பிள்ளைங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய அற்புதமான குணம், தப்பு இருக்கலாம்,
0: it may be mistake, maybe foolishness.
1: ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டீங்களா?
0: What they have.
1: மத்தேயு 18ல
0: Matthew 18
1: என்ன வாசிக்கிறோம்? 4வது வசனத்தை பாருங்க.
0: 4
1: மத்தேயு 18 இந்த பிள்ளையை போல,
0: like that child,
1: நாங்க
0: those who humble.
1: போதும், ஓகே. இப்போ நான் இன்றைக்கு மெசேஜ் முதல் குறிப்பு
0: என்னன்னு
1: இந்த சிறு பிள்ளையை போல ஒருவன் என்னது,
0: like a child,
1: என்னது, அல்லேலூயா,
0: so not like little child, அல்லேலூயா, அல்லேலூயா.
1: பட் சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாயில வந்து உட்காரனா உட்கார்ந்துருச்சு.
0: The children are sitting on the floor.
1: பெரியவங்க எல்லாம் கூப்பிடுங்க பாயில வந்து உட்காருன்னு சொல்லுங்களேன்.
0: If you ask the elder to come and sit here,
1: இப்படி பாப்பாங்க, இப்படி பாப்பாங்க, நீ போறியா நான் போறனா.
0: They see left side and
1: எல்லாரும் போன பிறகு அப்புறம் வருவாங்க.
0: Then they come.
1: இந்த பிள்ளைங்க வந்து உட்காரன உடனே என்ன செய்துருச்சு? பாயில வந்து அதுங்களுக்கு பாயில இமிடியேட்லி மேல உட்கார்றதோ அந்த பெருமை எல்லாம் கிடையாது.
0: நோ பிரைட் அட் ஆல்.
1: தாழ்மை,
0: ஹம்பிள்னஸ்.
1: அவங்க வாழ்க்கையில அந்த தாழ்மை இருக்கு.
0: தே ஹேவ் தி சிம்பிளிசிட்டி.
1: இப்போ ரட்சிக்கப்பட்டிருப்பான்,
0: மேபி சேவ்ட்,
1: ஞானஸ்நானம் பெற்றிருப்பான்,
0: டுக் பாப்டிசம்,
1: பரிசுத்தாவி பெற்றிருப்பான்,
0: ரிசீவ் தி ஹோலி ஸ்பிரிட்,
1: எல்லாம் பெற்றிருப்பான்,
0: ரிசீவ்ட் எவ்ரிதிங்.
1: ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்காது?
0: பட்
1: தாழ்மை இருக்காது.
0: நோ ஹம்பிள்னஸ் அட் ஆல்.
1: ஹalleluya,
0: hallelujah.
1: தாழ்மை இருக்காது.
0: நோ ஹம்பிள்னஸ்.
1: ஹalleluya,
0: ஹalleluya.
1: அதுக்கு பதிலா என்ன இருக்கும்?
0: வாட் எல்ஸ்?
1: பெருமை இருக்கும். தாழ்மை இல்லனா அங்க என்ன இருக்கும்?
0: தென் பிரைட்.
1: பெருமை.
0: தென் பிரைட்.
1: என்ன பெருமை?
0: வாட் பிரைட் இட் இஸ்.
1: நான் யார் தெரியுமா?
0: வார்,
1: நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா?
0: ஹவ் மச் ஐ எர்ன்.
1: நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா?
0: வாட் கைண்ட் ஆஃப் மேன் ஐ ஆம்.
1: எங்க குடும்பம் பத்தி தெரியுமா?
0: யூ நோ அபௌட் மை ஃபேமிலி, அபௌட் மை பிளேஸ்.
1: என் பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: அபௌட் மை நேம்.
1: இப்படி சொல்லிட்டே போக வேண்டியதுதான்.
0: கீப் ஆன்
1: டெல். ஹalleluya,
0: ஹalleluya.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சிறு பிள்ளைங்களை கேளுங்க.
0: Look at the children and ask.
1: நீ யார் பா?
0: Who are you?
1: எனக்கு எல்லாம் தெரியாது, எங்க அப்பா அம்மா அவ்வளவுதான்.
0: I know my dad and mom.
1: Hallelujah. அப்பா அம்மா எங்க கூப்பிடுறாங்களோ போவோம் வரும்.
0: Wherever my dad and mom call me.
1: அவங்க சார்ந்து ஜீவிக்கிறாங்க.
0: They lean upon them.
1: எனக்கு எல்லாம் தெரியும் ஜீவிக்கிறது இல்ல.
0: They don't say I know everything.
1: அவங்க சார்ந்து கொள்ளணும்.
0: They have to lean.
1: பெற்றோரை சார்ந்து கொள்ளணும்.
0: They lean upon the parents.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா,
0: what the Lord is expecting,
1: உனக்கு எல்லா அறிவும் இருந்தாலும் புத்தி இருந்தாலும்,
0: you may have knowledge,
1: உனக்கு எல்லா விதமான knowledge இருந்தாலும்,
0: you may have all knowledge,
1: ஆண்டவர் என்ன விரும்புறாரு,
0: what the Lord is interested in,
1: என்னை சார்ந்து கொள்ளுகிறவன்,
0: those who lean upon,
1: hallelujah, நேசரின் மார்பிலை யார் சார்ந்து கொள்கிறார்களோ, ஆண்டவரை யார் சார்ந்து
0: கொள்கிறார்களோ,
1: என்னால் நிக்க முடியாது ஆண்டவரே,
0: I cannot stand,
1: நான் மேல சாஞ்சிக்கிறேன்,
0: I lean upon you,
1: hallelujah,
0: hallelujah,
1: என்னால் நடக்க முடியாது ஆண்டவரே,
0: I cannot walk,
1: மேல நான் சாஞ்சி கொள்றேன்,
0: I lean upon you,
1: இத செய்யணுமா,
0: do you want to,
1: என்னால முடியாது ஆண்டவரே,
0: I can't do that,
1: நான் மேல சாய்ந்து கொள்றேன்,
0: I lean upon you,
1: ஆண்டவரே சார்ந்து ஜீவிப்பது,
0: you have to lean upon,
1: hallelujah,
0: God all the time.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது,
0: when you lean upon the Lord,
1: கீழ்ப்படிதல் மாத்திரமல்ல,
0: not only obedience,
1: அங்கே ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுகிறது,
0: the Lord's will be fulfilled.
1: ஏ
0: why,
1: எதுக்கு,
0: how,
1: அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்காது,
0: they will not ask any questions.
1: வேதத்துல ஒரு சிறு புள்ள இருந்தான்,
0: there was a child in the Bible,
1: ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்,
0: the Isaac, Abraham's son,
1: சிறு புள்ள,
0: small child,
1: அவனை கூப்பிட்டு கொண்டு,
0: father took him,
1: அவங்க அப்பா போறாரு,
0: the father is going,
1: பலியிட சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்,
0: the Lord said to sacrifice,
1: பலியிடக்காக போறாரு,
0: he is going to sacrifice,
1: hallelujah,
0: hallelujah,
1: மூணு நாள் பிரயாணம் பண்ணி போன பிறகு,
0: 3 days
1: மோரியா மலை மேல போன பிறகு,
0: went to Moriah mountain,
1: அவர்க்கு எல்லாவற்றையும் அடிக்கி விட்டு,
0: he put everything,
1: நெருப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு,
0: took the fire,
1: கட்டைய பிள்ளையின் மேல் சுமக்க சொல்லி,
0: taking the firewood upon the child,
1: அந்த கட்டையின் மேல் அவனை கடத்தி,
0: and putting him on the firewood,
1: கடத்துறதுக்கு முன்னாடி தான் கேக்குறாரு அந்த ஈசாக், என்ன கேட்டாரு,
0: that Isaac asking,
1: அப்பா,
0: father,
1: எல்லாம் கொண்டாண்டீங்க,
0: he brought everything,
1: ஆடு எங்க இருக்கு,
0: where is the lamb,
1: அவன் வந்து பெருமையா கேக்கல,
0: not with
1: சந்தேகமா கேக்கல,
0: not with doubt,
1: ஒரு கபடு சூது வாது இல்லாம, நான் ஆடு காணுமே, பலியிடுறதுக்கு ஒண்ணும் காணுமே,
0: no cunning, and he just
1: asked, ஆபிரகாம் என்ன சொல்றார், நீதான்பா,
0: what Abraham,
1: உன்னதான் பலியிட போறேன்னு சொல்லல,
0: he didn't say I'm going to sacrifice,
1: என்ன சொல்றாரு,
0: what did he say,
1: நீ படுத்துக்கப்பா,
0: you just lie down,
1: அதெல்லாம் யார் பாத்துவாரு,
0: who will look after,
1: சொல்லுங்க, அவர் பாத்துவார்,
0: he will look after,
1: hallelujah,
0: hallelujah,
1: hallelujah,
0: hallelujah,
1: நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன சொல்றோம்,
0: before we got saved,
1: நான் உன ஒரு கை பாத்துக்கறேன்,
0: I'll look after you,
1: நான் பாத்துக்கறேன்,
0: I will look after.
1: ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன சொல்லுவோம்,
0: after the salvation,
1: நான் இல்லப்பா, அவர் பாத்துவார்,
0: not he will,
1: hallelujah, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் பாத்துக்கறேன்,
0: before salvation I will,
1: வெளியவா உன ஒரு கை பாத்துக்கறேன்,
0: come out and see,
1: இப்போ என்ன சொல்றோம்,
0: now
1: அவர் பாத்துவார்,
0: he will look after that,
1: நாங்கயா,
0: so
1: அமைதியா இருக்கீங்களே,
0: keeping quiet,
1: அவர் பாத்துவாரயா,
0: he will look after it,
1: அவருக்கு தெரியும்,
0: he knows,
1: ஆபிரகாமுக்கு விசுவாசம் அதுதான்,
0: அபிரகாம் பிலீவ்,
1: அப்போ இவரை கடத்தி,
0: he just
1: கத்தி கூட எடுத்துட்டாரு,
0: yes, took the knife,
1: அப்பா அப்பா அப்பா என்னப்பா செய்றீங்கன்னு கேட்கல, அமைதியா,
0: ask why dad,
1: அப்போ அந்த ஈசாக்குக்கு தெரியும்,
0: Isaac knew,
1: என் அப்பா,
0: my father,
1: என் தகப்பன்,
0: my father,
1: என்னை நேசிக்கிறார்,
0: he loves me,
1: அவருக்கு என்ன செய்றார் நமக்கு தெரியும்,
0: he knows what he,
1: hallelujah, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: அப்போ இந்த சிறு பிள்ளையினுடைய விசுவாசம்,
0: the faith of the small child, the hope,
1: பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்க்கிறார்,
0: the heavenly father looking at that,
1: ஆபிரகாமை பார்க்கிறார்,
0: look Abraham,
1: ஈசாக்கை பார்க்கிறார்,
0: look Isaac,
1: hallelujah,
0: hallelujah,
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: அவர்களுக்கு தான் தேவன் ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தம் பண்ணினார்,
0: the Lord made a,
1: hallelujah, யெகோவாயிரே,
0: யெகோவாயிரே,
1: யெகோவாயிரே,
0: யெகோவாயிரே,
1: கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும்,
0: it will be looked after in the mountain,
1: amen, அருமையான தேவனுடைய ஜனமே,
0: dear children of God,
1: இப்படி இந்த சிறு பிள்ளைகளை பாருங்க,
0: look at the small children,
1: ஆண்டவரே சார்ந்து கொள்ள அவர்களுக்கு தாழ்மையான ஒரு சுபாவம், அல்லேலூயா, கூப்டவனே வெக்கப்படுறது இல்ல,
0: they have humbleness, no shame,
1: ஆண்டவர் கூப்டவன் மடியில உட்கார வைக்கிறாரு,
0: the Lord brought them,
1: அமைதியா போய் உட்காருதுங்க,
0: it is sitting on the bosom,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: ஆண்டவரை நேசிக்கிறாங்க,
0: they love the Lord Jesus,
1: அல்லேலூயா, ஓடி வராங்க,
0: they come running,
1: அல்லேலூயா, இந்த விடுமுறை வேதாகம பள்ளியில் வந்து எத்தனையோ பேர் இங்கே வந்து பல விக்கிரங்களை வணங்கி கொண்டு வந்த குடும்பங்களில் வந்த பிள்ளைகள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி விசுவாசிகளாக மாத்திரமல்ல கர்த்தருடைய ஊழியக்காரராய் மாறிவிட்டார்கள்,
0: through vacation Bible school they come and delivered from the idol worship,
1: they become
0: believer and
1: hallelujah,
0: hallelujah,
1: ஹalleluya அது சந்தோஷமா இருக்கு.
0: That is joy.
1: இந்த பிள்ளைகள் எல்லாம் ஊழியக்காரரா மாற போறாங்க.
0: The children are going to become the servant of God.
1: இவங்க எல்லாம் உலகத்தை கலக்க போறாங்க.
0: They are going to shake the world.
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
0: How many of you believing?
1: அப்போ இந்த பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் எப்படி கனப்படுத்துறாரோ.
0: How the Lord is honoring.
1: இந்த பிள்ளைகளை நீங்க என்ன செய்றீங்க? இந்த மாதிரி சிறுவர் ஊழியம் நடக்க போது
0: the children ministry is hallelujah. going to happen.
1: அப்படின்னு சொல்லும் பொழுது
0: when it is
1: hallelujah.
0: said
1: காணிக்க கொடுங்கன்னு சொல்லும் பொழுது
0: when the offering is
1: இல்ல நீங்க இந்த கூட்டத்துல வந்து காலங்க நீங்க ஈவினிங் கூட்டம் நடக்க போது
0: ஈவினிங் we are going to have the meeting
1: ஒரு விசுவாசி இருக்க மாட்டான்
0: not even a single believer
1: நானும் பல வருஷமா பார்த்துட்டு வரேன்
0: many years I looked that
1: சபையில பெரிய விசுவாசின்னு சொல்வார் நாமெல்லாம் இருக்க மாட்டோம்
0: they say big believer in the church they don't
1: come சிறுபுள்ள கூட்டத்துக்கு நமக்கு என்ன வேலைங்க
0: what is our job there
1: அற்பமா நினைக்கிறது
0: they just consider it as simple
1: 10th வசனம் என்ன சொல்லுது
0: 10th verse
1: 18th அதிகாரம் 10th வசனம் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு
0: do not despise not one of little children
1: ஜாக்கிரதை
0: be careful
1: அற்பமா நினைக்கிறியா
0: do you despise them
1: சின்ன பிள்ளைங்க கூட அற்பமா நினைக்கிறியா
0: do you despise the ministry
1: ஜோமணியாதுக்காக
0: did you pray
1: காணிக்க கொடுத்தியாதுக்காக
0: did you give offering
1: வந்து கலந்து கொண்டியா
0: did you participate
1: ஏதா செய்தியா
0: did you do anything
1: காரணம் நீ அற்பமா நினைக்கிறாய்
0: because you despise
1: ஜாக்கிரதை
0: careful
1: அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தில் என்ன செய்றாங்க வந்து அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: ஆமென்
0: ஆமென்
1: ஒவ்வொரு பிள்ளைக்கும்
0: for each and every child
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: ஒரு தேவதூதன் இருக்கிறாரு எத்தனை விசுவாசிக்கிறீங்க
0: how many of you believing
1: ரெண்டு தேவதூதன் இருப்பாங்க
0: there will be two angels
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: அவங்க சொல்வாங்க
0: they will say
1: அல்லேலூயா உன் பேர் என்னப்பா ப்ளூ ஷர்ட்
0: what is your name
1: தம்பி உன் பேர் என்ன ஏந்திர உன் பேர் என்ன நம்ம சத்தமா ஐசக்கா
0: ஐசக்
1: இப்போ ஐசக் பற்றி தானே பேசினுக்கிறேன் எங்கேயோ வேடிக்கை பார்த்துங்கிறியாப்பா உன்னை பற்றி தான் பேசி
0: அல்லேலூயா
1: ஐசக் தானே சாப்பிட்டியக்கா இல்லை சத்தமே வரலையா அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: சரி ஐசக்
0: ஐசக்
1: பாய்சக்கினுடைய தேவ தூதருங்க இன்னைக்கு போய் பரலோகத்துக்கு போய் விசிட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க
0: அதே விட விசிட்டட் ஹெவன்
1: ஆண்டவர் பார்த்துட்டு என்னப்பா
0: வாட் இஸ்
1: ஐசக் இன்னைக்கு போயிருக்கிறான் சர்ச்சுக்கு போயிருக்கிறான்
0: ஐசக் வென் டு தி சர்ச்
1: அப்படியா
0: இஸ் இட் சோ
1: சர்ச்சுக்கு போயிருக்கானா
0: டிட் ஹி டோ
1: ரொம்ப சந்தோஷம்
0: ஜாய்
1: ஹalleluya
0: ஹalleluya
1: உட்கார்ப்பா நீ உன் பேர் சொல்லுப்பா ம் சொல்ல யாரோ வந்து சொல்லுங்க உங்க பேரு என்னம்மா
0: சாம்
1: சத்தமா சொல்லுமா சாமா சாமா சாம்
0: சாம்
1: அவனுடைய தேவ தூதருங்க போயிருக்காங்க பரலோகத்துக்கு
0: ஏஞ்சல்ஸ் கான் டு ஹெவன்
1: அவங்க போய் சொல்றாங்க
0: தே சே
1: நீங்க யாருப்பா
0: who are you நான்
1: சாமுடைய தேவ தூதருங்கள ஐயா
0: I'm angels of Sam
1: சர்ச்சுக்கு போயிருக்காரு
0: they went to church
1: அவர் ஐசக் ஏஞ்சின்னார் கையில பைபிள் இல்லங்க
0: ஐசக் doesn't have any bible
1: சாம் ஏஞ்சின்னா கையில பைபிள் வச்சிங்கறாருயா
0: சாம் இஸ் ஹேவிங் பரவாயில்லை
1: ஐசக்கோட அந்த சாம் பெட்டர் போலகுதே
0: சாம் இஸ் பெட்டர்
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஏனா தேவ தூதர்கள் எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துனே இருப்பாங்க.
0: Angels will give the information.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: அடுத்து உங்க பேர்
0: ஸ்டைல் ஆஸ்க் யூ.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க இப்படி இழுக்கிறீங்க மறுபடியும் பின்னால் தள்ளுறீங்க மறுபடியும் முன்னால் இழுக்கிறீங்க பின்னால் இதே தான் செய்துங்கறீங்க.
0: You are doing your Hallelujah.
1: கையில பைபிள் எடுத்துங்க எல்லாம்.
0: Take the Bible.
1: Hallelujah. Thank you Jesus.
0: Thank you Jesus.
1: கவனிக்கிறீங்க ஓகே.
0: Sit down.
1: இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவ தூதருங்க இருக்கிறாங்க எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா
0: each and every
1: உங்களுக்கு யாரு
0: one there is angel
1: hallelujah
0: hallelujah
1: உலகத்தாருக்கு போலீஸ்காரன் இருப்பான் செக்யூரிட்டி இருப்பான் அவன் இருப்பான் இவன் இருப்பான்
0: for the world people there is security policeman
1: rajiv gandhi prime minister
0: prime minister rajiv
1: gandhi bomb வெடிச்சு சாகும் பொழுது
0: when he died
1: அவன் கூட இருந்த போலீஸ்காரன் அவன் இவன் dsp எல்லாம் பஸ்பம் ஆயிட்டான்
0: all policemen everyone
1: consumed காப்பாத்த முடிஞ்சதா
0: did they protect
1: காப்பாத்த முடியல
0: no
1: security la enna aachu
0: what happened to the security
1: endha security um odavada
0: it is not at all useful
1: ungalku aandavar namak vechirukra security yaro todave mudiyadhu
0: nobody can touch our security at all
1: hallelujah
0: hallelujah
1: இப்படி தேவ தூதர்கள் உங்க கூட இருக்காங்க
0: the angels are with you
1: அவங்க போய் ரிப்போர்ட் கொடுக்கறாங்க
0: they give the report
1: இந்த சிறுவர் ஊழியத்துக்கு போய் இருந்தோம் ஐயா
0: I went to the children ministry
1: நம்ம பையன் அங்க கலந்துட்டான்
0: the boy was participating
1: அவங்க அப்பா வரவே இல்லை அவங்க அம்மா வரல
0: father mother did not come.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இந்த பிரதர் வரல, அந்த பிரதர் சிஸ்டர், எல்லா நியூஸும் நான் எனக்கு சொல்றாங்களோ இல்லையோ,
0: பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ், ஹalleluya, they don't come.
1: அங்க பரலோகத்துல சொல்லிட்டே இருக்காங்க.
0: In heaven they keep reporting.
1: யார் யார் வந்தது, யார் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர், நான் இங்க அட்டெண்டன்ஸ் போட சொல்லியிருக்கேன்.
0: They I asked the attendance.
1: அது சும்மா பேருக்கு தான்.
0: Just for the name sake.
1: ஆனா பரலோகத்துல ஆண்டவர் ரெஜிஸ்டர் எடுத்து பாப்பார்.
0: In heaven the Lord will look at the register.
1: நீ அற்பமா நினைச்சியா இல்லையா?
0: Did you despise or not?
1: என்ன வாசிக்கிறோம்? ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடி எச்சரிக்கையா இரு. ஏன்னா பரலோகத்தில் தேவ தூதர்கள் என்ன செய்யறாங்க? அல்லேலூயா. அங்க போய் ஆண்டவரை சந்திக்கிறாங்க.
0: The angels go and meet the Lord.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: ஒன்னு. இரண்டாவது,
0: secondly,
1: இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்குகிறன் எவனோ,
0: whoever hinders,
1: இந்த சிறியரில்
0: whoever hinders,
1: ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்குகிறவன் எவனோ,
0: whoever offends,
1: எல்லாம் சொல்லுங்க, எவனோ,
0: whoever it is,
1: எவனோ,
0: whoever it is,
1: அவன் கழுத்துல எந்திரக்கல்லை எங்க போய் நான் தேடுறது? எந்திரக்கல்லை சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய்
0: deep of the ocean,
1: அவன் என்ன செய்யணுமா? அமுழ்த்தணுமா?
0: Alleluia. Put him down.
1: ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர்னு சொன்னீங்க.
0: You said the Lord loves you so much. எந்திரக்கல்லை
1: போட்டு அழுத்த சொல்றாரு.
0: He's putting the
1: Alleluia.
0: Weight and put him in the
1: அன்புள்ள ஆண்டவர் தான்.
0: He is loving God.
1: நல்ல ஆண்டவர் தான்.
0: He is good God.
1: ஆனா அவருக்கு விரோதமா எழும்பினா இந்த கதி தான்.
0: When you come against him, this is the situation. You have to be careful.
1: Alleluia.
0: Alleluia.
1: அவர் சர்வ வல்லமுள்ள தேவன்.
0: He is mighty God.
1: Alleluia.
0: Alleluia.
1: இடர்கள் உண்டாக்குறதுனா என்னங்க?
0: What is offending?
1: இந்த பிள்ளைங்க எப்பதான் ரெண்டு பேர் வராங்க.
0: போறாங்க.
1: பாஸ்ட் 8 தான் சொல்லுவாரு.
0: பாஸ்ட் will say
1: ஆனா நம்ம என்ன செய்யணும்?
0: What we supposed to do?
1: 11 மணிக்கு போனா
0: we got 11
1: போதும்.
0: Enough.
1: ஏன்னா நிறைய பேர் மெதுவா தான் வராங்க.
0: They come late.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவங்க ஏன் அப்படி லேட்டா வராங்கன்னா
0: why they come late?
1: பாஸ்டர் அம்மா பாடுற பாட்டை என்னத்துக்கு நம்ம கேட்கணும்?
0: Why should we listen to pastor amma's song?
1: சூப்பரையா பாடுற பாட்டை என்னத்துக்கு கேட்கணும்?
0: Why should we listen to elder song?
1: இனியன் பிரதர் பண்ற ஜெபத்தை நம்ம ஏன் கேட்கணும்?
0: Why should we listen to the prayer of இனியன்?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நேரா
0: they come
1: pastor
0: straight.
1: Message kudukkararla,
0: pastor is giving message,
1: adha mathram poi kettittu
0: let me listen
1: vandirnu,
0: let me come back,
1: adha nariya perukku aasa.
0: That's why people are
1: oru prayojanam illa,
0: no use at all.
1: Thozhudhu kollra edathukku nee vandhaadhaan
0: when you come to worship
1: kartra mudhalla thozhudhu kollanum,
0: you have to worship God first.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Indha siriyar,
0: this little one.
1: Hallelujah. Andha siru pilligalukku irukkira andha தெய்வீக சுபாவம்,
0: the divine nature of little,
1: ஆண்டவர் ஏன் அந்த சிறு பிள்ளைகளை தெரிந்து கொண்டார்?
0: Why did the Lord choose the children?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பெற்றோர்கள், புதிதா கல்யாணமானவங்க, குழந்தை பெற்றெடுத்தவங்க, குழந்தைகளை வளர்க்கறவங்க எல்லாமே தெரிஞ்சுக்குங்க.
0: Just understand.
1: ஒரே தீர்மானம்,
0: one determination.
1: என் பிள்ளை நான் எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நான் வந்து அது டாக்டருக்கு படிக்க வைப்பேன், இன்ஜினியருக்கு படிக்க வைப்பேன், அதை படிக்க வைப்பேன், இதெல்லாம் விட்டுருங்க.
0: If I have a child, I'll doctor.
1: ஒரே தீர்மானம் எடுங்க.
0: Have the determination.
1: என்ன எடுங்க?
0: What determination?
1: நான் அதுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுப்பேன்.
0: I will teach God.
1: அது ஆலயத்துக்கு அனுப்புவேன்.
0: I'll send to the church.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அந்த தீர்மானம் நீங்க எடுக்கணும்.
0: Have to have the determination.
1: பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில நடத்து.
0: You have to make him.
1: அப்பொழுது அவன் முதிர் வயதில் என்ன செய்திருப்பான்?
0: ஏனென்றால்
1: கர்த்தர் என்ன
0: சொல்கிறார்?
1: பலத்த ஜாதியாக போறான்.
0: Small become very strong.
1: இவங்கெல்லாம் யாராவது மாற போறாங்க.
0: How they become?
1: பலத்த ஜாதியாக மாற போறாங்க.
0: They become very strong.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தரை கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் என்ன செய்யறாராம்?
0: Those who fear the Lord, small or
1: great,
0: the Lord bless them. Dear children of God, praise be unto God. Yes, dear children of God, the Lord Jesus Christ is very caring about the children.
1: ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன் பாருங்க.
0: Small incident.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
0: the Lord Jesus Christ
1: ஊழியம் செய்த நாட்கள்ல
0: when he was doing ministry.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஒருத்தர் வந்து சொல்றாரு.
0: One man came and
1: said. அந்த ஊர் தலைவன் வந்து சொல்றாரு.
0: The leader of the place.
1: ஐயா.
0: Sir.
1: என் சிறு பெண் செத்து போயிட்டாயா.
0: My little child died.
1: Hallelujah.
0: Died.
1: மரிச்சிட்டார்.
0: She died.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீர் வந்து
0: please come.
1: அவள் மேல் உமது கையை வையும்.
0: Keep your hand upon it.
1: அப்பொழுது
0: then
1: பிழைப்பாள்.
0: She will live.
1: மத்தேயு 9:18 வசனத்தை
0: வாசிங்க. Matthew 9:18.
1: அப்போ இயேசு அங்க போறார்.
0: Jesus went there.
1: நல்லா கவனிக்கிறீங்களா?
0: Do you listen?
1: ஒரு சிறு பிள்ளை
0: small child
1: மரிச்சு போச்சு, செத்து போச்சு.
0: Died.
1: பணமா கிடக்குது.
0: Is dead.
1: அதை நம்ம அந்த ஊர் வழக்கத்து மட்டும் தாரையெல்லாம் ஊதி பேண்டெல்லாம் அடிக்கிறாங்க.
0: Just they blow the trumpet.
1: அழுகுறவங்களாம் மாரில் அடிச்சுட்டு அழுவாங்க.
0: They are weeping.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நேரம் ஆண்டவர் போறாரு.
0: Lord Jesus went there.
1: நிறுத்துங்கப்பா.
0: Stop it.
1: ஊதாதீங்க.
0: Don't blow.
1: அழாதீங்க.
0: Don't weep.
1: ஏங்க?
0: Why?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அப்போ ஆண்டவர் சொல்றாரு.
0: The Lord said.
1: சிறு பெண் எல்லாம் சொல்லுங்க. சிறு பெண்
0: the little girl
1: மரிக்கவில்லை.
0: Did not die.
1: என்ன சொல்றாரு?
0: Did not die.
1: சிறு பெண்
0: the little girl
1: என்ன செய்யல? மரிக்க
0: did not die.
1: ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னாரு? எல்லாம் செத்து மூச்சு இல்லன்ன பிறகு தானே பாடையில கடத்தி இருக்காங்க.
0: This died then only they came.
1: ஏன் அப்படி சொன்னாரு?
0: Why did the Lord Jesus say?
1: நிறுத்துங்க. அப்போ எல்லாரும் என்ன செய்றாங்க? ஆண்டவரை பார்த்து அவர் உள்ளே பிரவேசித்து 25வது வசனத்தில்
0: 25
1: அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவர் என்ன செய்தார்? உடனே சிறு பெண்ணு தான்
0: லிட்டில் கேர்ள்
1: செத்துதான் கிடக்கிற உலகத்தின் பார்வையில.
0: ஆல்ரெடி டைட் அப்படிங்கிற அந்த ஆண்டவர்
1: ஏன் சொன்னார் என்பதை நீங்க ஆவிக்குரிய பிரகாரமா அதை கண்டுக்கணும்னா
0: ஒரு ரகசியம்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: நாம் தூங்கிக் கொண்டிருந்தாலும் என் இருதயம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? விழித்துக் கொண்டிருக்கிறது.
0: தோ வி ஸ்லீப் அவர் ஹார்ட் இஸ் ஓபன்.
1: இந்த பெண் உலகத்தின் பார்வையில மரித்து விட்டாலும்
0: லிட்டில் கேர்ள் டைட் பிஃபோர் தி வேர்ல்ட்
1: உள்ளத்திலே
0: இன் தி டீப் ஆஃப் ஹர் ஹார்ட்
1: ஒரு விசுவாசம்
0: the faith
1: நான் எழுந்திருக்க போறேன்.
0: I will rise up.
1: என் இயேசு வருவார்.
0: Jesus will come.
1: என்னை எழுப்புவார்.
0: He will arise me.
1: அல்லேலூயா. அதனால ஆண்டவர் உள்ள வரும்போதே சொல்லிட்டார்.
0: When Jesus came in he said
1: இவ சாகல.
0: She did not die.
1: அவ தூங்கிட்டா இருக்கா.
0: She is sleeping.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: எத்தனை சின்ன பிள்ளைங்க கவனிக்கிறீங்க?
0: How many of you listen?
1: உலகம் சொல்றதெல்லாம் பார்த்து பயந்திர கூடாது.
0: Don't get fear about the world.
1: உங்களுக்கு என்ன வேணும்?
0: What you supposed to
1: have? விசுவாசம் வேணும்.
0: You should have faith.
1: என்ன எந்த வியாதி வந்தாலும் என்ன ஒன்னு செய்ய முடியாது.
0: The sickness cannot do anything.
1: இயேசு வருவார்.
0: My Jesus will come.
1: என் கையை பிடிப்பார்.
0: He will hold my
1: hand. நான் எழுந்திருப்பேன்.
0: I will rise up.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
0: Dear children of God.
1: இந்த சிறு பிள்ளைக்கு இருந்த அந்த விசுவாசம்.
0: The faith for the little child.
1: அந்த ஆண்டவர் சிறு பெண் செத்துருச்சுன்னு சொன்ன உடனே விட்டுட்டு போல உடனே வந்துட்டார்.
0: Immediately he came.
1: அவரே வந்தார்.
0: He himself came.
1: Amen.
0: Amen.
1: கர்த்தர் நல்லவர்.
0: The Lord is good.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
0: Dear children of God.
1: கர்த்தருக்கு தெரியும்.
0: The Lord knows.
1: அந்த சிறு பெண்
0: the little girl.
1: ஒருவேளை சாதாரணமான பெண்ணா இருக்கலாம்.
0: Maybe very ordinary girl.
1: வேதத்துல ஒரு பெண் இருந்தாள்.
0: There was a girl.
1: அங்கே நாகமான் என்று சொல்லுகிற பெரிய தலைவன், பெரிய ஒரு அதிகாரி.
0: Norman big leader.
1: அவனுடைய வீட்டில் வேலை செய்யற ஒரு அடிமை பெண்ணா இருக்கிறாள்.
0: The servant, சிறு பெண் தான், small girl.
1: ஆனா ரெண்டு ராஜாக்கள் பொழுது,
0: Second Kings and 5,
1: அந்த சிறு பெண்ணை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க.
0: What the Bible says about her.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவளுக்கு ஒரு செய்தி.
0: There was a news.
1: சொல்றா, என்ன சொல்றா?
0: What was it?
1: எங்க எஜமானுக்கு வந்திருக்கிறதா இந்த குஷ்டரோகம்.
0: The leprosy for my master.
1: எங்க எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சுகமாவாது.
0: Will not be healed anywhere.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர் இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு.
0: Hallelujah. Israel.
1: அங்க போனா சுகமாயிடும்.
0: If he goes there it will be healed.
1: Hallelujah. அவ்வளவுதான் சொன்னா.
0: That's all.
1: இவ பேச்சு கேட்டுகிட்டு எஜமான் போறாரு.
0: Even the master went.
1: சுகமாய் திரும்பி வருகிறார்.
0: He got healed and came back.
1: யா பேச்சு கேட்டுகிட்டு.
0: By hearing
1: ஒரு சிறு அடிமை பெண்,
0: small servant,
1: சிறு பிள்ளையா இருக்கலாம்.
0: You may be small.
1: நீ சொல்றத உலகம் ஏற்றுக்கொள்ளாது.
0: World may not accept.
1: சிறு பிள்ளைங்க சொல்றத அந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது.
0: World will not accept the little.
1: பேதுரு சிறைச்சாலையில இருந்து வருகிறார்.
0: Peter is coming.
1: அற்புதமாய் விடுதலையாகி வருகிறார்.
0: He delivered from the prison.
1: அப்போ எல்லாம் கதவை சாத்தி அடைச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க.
0: They were all praying inside.
1: வந்து கதவை தட்டறார்.
0: He is knocking the door.
1: அப்ப அங்கே ஒரு சிறு பெண் வருகிறாள். ரோதை என்கிற ஒரு பெண் ஓடி வருகிறாள்.
0: ரோதை, small little girl coming.
1: அவ பாருங்க, அப்படியே காது வச்சு கேக்குறா.
0: She is hearing.
1: அவளுக்கு தெரியுது இது யார் வந்திருக்கிறது.
0: New.
1: பேதுரு.
0: Peter has come.
1: ஊழியக்காரன் வந்துட்டாரு.
0: Servant of God has come.
1: அப்போஸ்தல வந்துட்டாரு.
0: Apostle come.
1: ஓடி போய் சொல்றா.
0: She ran and told.
1: வந்துட்டாரு.
0: Has come.
1: ஊழியக்காரன் வந்துட்டாரு.
0: Servant of God.
1: சுகமாகி வந்து விட்டார்.
0: So
1: அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க?
0: What others said.
1: நீ வளர்றப்போ சிறு பிள்ளைகள் சொன்னா சொல்லுவாங்க, நீ வளர்ற
0: அப்படிதான்
1: சொல்லுவாங்க. நீங்க போய் சொல்லணும்.
0: You have to go and say.
1: எத்தனை பேர் சொல்ல போறீங்க?
0: How many of you will say?
1: வீட்ல போய் எத்தனை பேர் இயேசு பத்தி சொல்ல போறீங்க?
0: How many of you will say about Jesus?
1: அம்மா சொல்றீங்களா?
0: The parents.
1: சொல்லும்போது என்ன சொல்வாங்க?
0: What they say.
1: ஏய் வளராத அப்படினு சொல்வாங்க.
0: Don't blab.
1: ஆனாலும் பயப்படாத.
0: Don't get fear.
1: சொல்லு.
0: Say that.
1: நீ வந்து பார்.
0: Come and see.
1: ஒரு முறை வந்து பார்.
0: Come and see.
1: உங்க அம்மா கூட்டு வா.
0: Bring your mom.
1: அப்பா கூட்டு வா.
0: Bring your dad.
1: சகோதரர்களை கூட்டு வாங்க.
0: Bring your brothers.
1: சகோதரிகளை கூட்டு வாங்க.
0: Bring your sisters.
1: வந்து பாருங்க.
0: Come and see.
1: தைரியமா கூட்டிட்டு வாங்க.
0: Be bold.
1: கர்த்தர் உங்களை கொண்டு
0: through you
1: அற்புதம் செய்வார்.
0: The Lord will do miracles.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: வேதத்தில் அதனால்தான் ஆண்டவர் சிறு பிள்ளைகளை தெரிந்து கொண்டு
0: That's why the Lord has chosen children.
1: பெரிய பெரிய ஞானிகளை வெட்கப்படுத்த
0: to make them
1: தேவன் இந்த அற்பமாய் எண்ணப்பட்ட சிறு பிள்ளைகளை தெரிந்து கொள்ளுகிறார்.
0: The Lord has chosen the little one.
1: வேதத்துல ஒரு பெரிய தீர்க்கதரிசி எரேமியா.
0: Jeremiah, big prophet.
1: எரேமியா தீர்க்கதரிசி சின்ன பையனா இருக்கிறார்.
0: He was a small boy.
1: அந்த எரேமியா 1 அதிகாரத்துல எரேமியா பார்த்து சொல்றார்.
0: Jeremiah 1 the Lord said.
1: பேசுப்பா.
0: Come on you speak.
1: நீ போய் பேசு.
0: Go and speak.
1: அப்ப எரேமியா சொல்றாரு.
0: Jeremiah said.
1: நான் எப்படி ஆண்டவரே பேசுவேன்?
0: How can I talk?
1: நான் சின்ன பிள்ளை ஆண்டவரே.
0: I'm a small child.
1: நான் சிறு பிள்ளை ஆண்டவரே.
0: Small.
1: அப்ப ஆண்டவர் சொல்றாரு.
0: The Lord said.
1: சிறு பிள்ளை என்று சொல்லாதே.
0: Don't say I'm a little.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீ சிறு பிள்ளை தான்.
0: Of course you are little.
1: நீ சுவிசேஷம் அறிவிக்க நீ சிறு பிள்ளை அல்ல.
0: You are not little to say the gospel. You have to pray.
1: சிறு பிள்ளை தான்.
0: You are little.
1: நீ ஜெபிக்கலாம்.
0: But you can pray.
1: நீ சிறு பிள்ளை தான்.
0: You are little.
1: நீ வேதத்தை வாசிக்கலாம்.
0: You can read the Bible.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சிறு பிள்ளைகளே.
0: Children.
1: ஆண்டவர் சிறு பிள்ளைன்னு உன்னை ஒதுக்கல.
0: The Lord did not reject you because
1: of Jeremiah. தீர்க்கதரிசி எழுப்பினார்.
0: The Lord raised Jeremiah.
1: ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அந்த ஈசாக்கை கொண்டு அற்புதம் செய்தார்.
0: The Lord did miracle through Isaac.
1: Hallelujah.
0: In Abraham's life.
1: ஆம், இன்றைக்கும் தேவன் வாக்கு மாறாதவராய்
0: இருக்கிறார். Even today is unchanging in his promise.
1: சிறு பிள்ளைகளே,
0: children,
1: நாம் என்ன நினைக்கிறோம்? அற்புதமா நினைக்கிறோம்.
0: We
1: இன்னொரு முறை ஆண்டவராக இயேசு இடத்துல சிறு பிள்ளைகள் எல்லாம் வரும் பொழுது இந்த சீஷர்கள் போய் என்ன சொல்றாங்க? பசங்க எல்லாம் தூர போங்கன்னு
0: சொல்றாங்க. Come on, you go away.
1: அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா?
0: What did the Lord say?
1: சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை
0: பண்ணாதீங்க.
1: அவங்க மூலமா எத்தனை முறை ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார் தெரியுமா?
0: How long the Lord has spoken.
1: எதுமோ வளருது அப்படி நீங்க நினைச்சிட்டு
0: இருக்கீங்க.
1: சில நேரத்துல சிறு பிள்ளையின் மூலமாக ஆண்டவர் சில தீர்க்கதரிசனம் உரைப்பார்.
0: The Lord will prophesy even
1: சிறு பிள்ளையின் மூலமா சில வார்த்தைகள் வெளிப்படும்.
0: Some words will come
1: நீங்க அதை உடனே நம்புங்க.
0: You believe that.
1: கர்த்தர் செய்வார்.
0: The Lord will do it.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
0: Dear children of God.
1: இன்றைக்கு அநேகர்
0: many people.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சிறு பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவதற்கு தடை பண்ணுகிறார்.
0: They just stop. Hallelujah.
1: ஆனால் கர்த்தர் சொல்கிறார் அட பண்ணாதீங்க,
0: டோன்ட் ஸ்டாப் தேம்.
1: சிறுபிள்ளையுடைய ஊழியம் ரொம்ப முக்கியம்,
0: தி இம்பார்ட்டன்ட் தி மினிஸ்ட்ரி.
1: கர்த்தர் வருக மிக சமீபமா,
0: தி லார்ட்ஸ் கமிங் இஸ் வெரி சூன்.
1: ஹalleluya,
0: ஹalleluya.
1: நீங்க நினைக்கிறீங்களா,
0: ஆர் யூ திங்கிங்,
1: நீங்க தசமபாகம் காணிக்கை கொடுத்தாதான் உங்களுக்கு பரலோகத்துல பலன்?
0: யா
1: பதினோராம் அதிகாரம் 18 வெளிப்படுத்தல் 11:18. ஜாதிகள் கோபித்தார்கள், உம்முடைய கோபம் மூண்டது, மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்க தரிசிகளாக உம்முடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் எல்லாம் கவனிங்க, உமது நாமத்தின் மேல் பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோர் யாவருக்கும் பலன் அளிக்கிறவர். அல்லேலூயா.
0: He gives reward to everyone.
1: யாருக்கு பலன் அளிக்கிறவர்?
0: For whom?
1: அவருடைய நாமத்தின் மேல் பயபக்தியா இருக்கிற சிறியோர்
0: small
1: பெரியோர்
0: and great.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: ஆமென்,
0: ஆமென்.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: இந்த சிறியவருக்கு ஆண்டவர் பலனை வைத்திருக்கிறார்.
0: The Lord keeps reward for this small.
1: ஆண்டவர் அந்த பலனை எடுத்துக்கொண்டு வருகிறார்.
0: The Lord is coming with that reward.
1: Amen.
0: Hallelujah.
1: ஆனால் தான் விசுவ சபன் சொல்லும்பொழுது நான் வந்து அநேக சபைகளை போயிருக்கிறேன்.
0: I went to many churches.
1: இங்க மெசேஜ் தொடங்கணும்னா சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூட்டின்னு ஒரு தனியா போயிடுவாங்க, தூர போயிடுவாங்க.
0: When the message starts, they go out separately.
1: அதுல ஒரு 20-10 விசுவாசிங்க பிள்ளைங்களை கூட்ட அப்படி போயிடுவாங்க.
0: 10 believers, they take them separately.
1: அவங்க மெசேஜ் எல்லாம் கேட்க மாட்டாங்க.
0: They will not listen to the message.
1: சின்ன பிள்ளைகளும் கேட்காது.
0: Even the small children.
1: அது நம்முடைய சபையில நான் அனுமதிக்கிறது இல்ல.
0: I don't permit it in our church.
1: நான் என்ன சொல்றேன்?
0: What I say?
1: இந்த செய்தி பெரியவர்களுக்கு மட்டுமல்ல.
0: Not only for the big one.
1: இது சிறு பிள்ளைகளுக்கும் ஏற்ற செய்தி.
0: Even for the small one.
1: கர்த்தர் பேசுவாரு.
0: The Lord will talk to them.
1: நாம நினைக்கிறோம் அவருக்கு அவங்களுக்கு புரியாதுன்னு.
0: We think that they don't understand.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ,
0: whether they understand or not,
1: நான் போடுகிற வசனங்கள்,
0: the word of God,
1: வார்த்தைகள்,
0: the words,
1: hallelujah,
0: hallelujah,
1: அவருடைய உள்ளத்தில் பதிந்து விடுகிறது.
0: It is penetrating their heart.
1: Hallelujah,
0: hallelujah.
1: Amen,
0: amen.
1: அதனால தான் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God.
1: 2 தீமோத்தேயு புத்தகத்தில்,
0: 2 தீமோத்தேயு
1: 3:15,
0: 3rd chapter,
1: 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
0: 15,
1: 2 தீமோத்தேயு 3:15 என்ன வாசிக்கிறோம்?
0: 2 தீமோத்தேயு 3:15.
1: கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பு கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல்,
0: from a child,
1: அல்லேலூயா,
0: from childhood,
1: நீங்க சொல்லலாம் தைரியமா,
0: you can say boldly,
1: சிறு பிள்ளைகளே,
0: children,
1: நீங்க சொல்லலாம்,
0: you can say,
1: வளர்ந்த பிறகு சொல்லலாம்,
0: when you grew up,
1: நான் சின்ன வயசுல இருந்தே ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறேன்,
0: from my childhood I hear the word of God, what a blessing,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: ரெண்டு விதமான சாட்சி இருக்குது,
0: two kinds of testimonies.
1: இந்த உலகத்துல செய்யறதெல்லாம் செய்துட்டு,
0: doing everything wrong,
1: இந்த உலகத்துல என்ன நாட்டுடியும் செய்யணுமோ எல்லாம் செய்துட்டு,
0: all wicked things,
1: சாவ போற நேரத்துல,
0: at the time of death,
1: ஐயோ நரகம் வேணாம் பரலோகம் போகணும்னு பொழுது,
0: I want to go to heaven,
1: ஐயா ஒரு ஞானஸ்தானம் கொடுங்க,
0: please give baptism,
1: நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றேன்,
0: I accept Jesus,
1: நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரலோகம் வந்தறலாம்,
0: I accept Jesus,
1: அப்படினு அநேகர் கனவு கண்டுட்டு இருக்காங்க,
0: many they are dreaming like that,
1: hallelujah,
0: hallelujah.
1: ஆனா அவங்களுக்கு தெரியாது,
0: they don't know,
1: சிறு வயது முதல் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து,
0: from childhood they listen,
1: சிறு வயது முதல் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள்,
0: from childhood they love the Lord,
1: பரலோகத்தில் வரும்பொழுது,
0: when they come to heaven,
1: அவருடைய பலன் பெரிதா இருக்க போகிறது,
0: reward will be bigger,
1: hallelujah,
0: hallelujah,
1: hallelujah,
0: hallelujah.
1: அருமையான தேவனுடைய ஜனமே,
0: dear children of God,
1: ஆகவேதான் சபையில மிக முக்கியமான ஊழியம் சிறுவர் ஊழியம்.
0: The important is the children ministry.
1: சின்ன வயதிலிருந்தே அவங்களுக்கு ஜெபிக்க கத்து கொடுக்கணும்.
0: From childhood we have to teach them pray.
1: ஜெப வீரர்களாக மாறிவிட வேண்டும்.
0: They have to become prayer warriors.
1: Hallelujah. Amen.
0: Amen.
1: அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அந்த சிறு பிள்ளை முட்டி போட்டா போதும்.
0: The child kneel down for the problem.
1: பிரச்சனை சால்வ் ஆயிடும்.
0: The problems will be solved.
1: Amen.
0: Amen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இயேசு அந்த சிறு பிள்ளையினுடைய ஜெபத்தை கேட்கிறார்.
0: Jesus listened to the
1: small பதில் கொடுக்கிறார்.
0: He answers them.
1: பாலகனுடைய வாயிலே துதி உண்டு பண்ணுகிற தேவன் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார்.
0: He is there in our midst.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
0: Dear children of God.
1: ஆகவே தான் அந்த சிறுவர் ஊழியம்
0: the children ministry
1: மிக கர்த்தர் கனப்படுத்துகிற ஒரு ஊழியம்.
0: The Lord honors
1: கர்த்தர் கனப்படுத்துகிற ஊழியத்தை நீ ஆத்மமா நினைக்க கூடாது.
0: Don't think it is simple.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen. இங்கே உட்கார்ந்து கொடுக்கிற ஒவ்வொரு சிறுவரோடும்
0: each small
1: தேவ தூதர்கள் இருக்கிறார்.
0: The Lord is angels are
1: கொண்டிருக்கிறார்.
0: The Lord is looking at them.
1: இவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளமாக இருக்கிறது.
0: Lots of blessings for them.
1: இந்த சிறுவர் ஊழியம்
0: the children ministry
1: போவதில்லை.
0: Should not become vain.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நிச்சயமாக ஒரு பெரிய பலனை கொண்டு வரும்.
0: Certainly there is a reward.
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
0: How many of you believe?
1: நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா?
0: Shall we all rise?
1: எல்லா சிறு பிள்ளைகளும் எழும்பி நிற்போம்.
0: All children
1: Hallelujah.
0: stand up.
1: Hallelujah. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Hallelujah.
1: இன்னைக்கு ஆண்டவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார்.
0: The Lord is speaking to you.
1: விசுவாசியே.
0: Oh believer.
1: கர்த்தருடைய பிள்ளையே.
0: Child of God.
1: நீ சபையில வந்து
0: come to church.
1: சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல்
0: don't understand the truth
1: சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல்
0: we don't obey the truth
1: hallelujah நீ காணப்படுவது உன்னுடைய ஆத்மாவுக்கு கேடு.
0: It is wrong for your soul.
1: தேவனுடைய சமூகத்துக்கு வந்து
0: coming to God's
1: ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து
0: obeying to the spirit of the
1: Lord உன் சித்தத்தை நீ செய்யும் பொழுது
0: when you do his will
1: கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார்.
0: Then the Lord bless you.
1: இந்த சிறு பிள்ளைகளுடைய ஊழியம்
0: the children ministry
1: ஆண்டவருக்கு போவதில்லை.
0: Not ending today.
1: இது வாரந்தோறும் இந்த இடத்துல நடைபெற போகிறது.
0: Every week it will be
1: there. வரப்போகிற நாட்களில் தினந்தோறும் நடக்க போகிறது.
0: Coming days.
1: கர்த்தர் அப்படியே மாற்ற போகிறார்.
0: Lord will change it.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: இந்த உலகத்திலே ஒரு கல்வி இருக்கலாம்.
0: There may be education.
1: அந்த கல்வி மனிதனை வெறும் அறிவாளியாய் மாற்றுகிறது.
0: It makes just
1: ஆனால் வேதாகம கல்வி
0: but bible
1: அது அறிவாளியாக அல்ல.
0: Not only
1: ஞானவானாய் மாற்றுகிறது.
0: Make them wise.
1: ஞானவான்களாய் மாறுவீர்கள்.
0: It makes them wise.
1: கர்த்தருக்கு சித்தமானால்
0: if it is God's will
1: சிறுவர் வேதாகம கல்வியை
0: we have small ஆண்டவர் children
1: தொடங்குவார்.
0: The Lord will start.
1: அநேக சிறு பிள்ளைகள்
0: many children
1: சின்ன வயதிலிருந்தே
0: from children
1: கல்வியை கற்றுக்கொள்வார்கள்.
0: They understand
1: வேதத்தை அவர்கள் படிப்பார்கள்.
0: They will read the bible.
1: வல்லமையான ஊழியக்காரராய் மாறுவார். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
0: Hallelujah.
1: எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
0: உள்ளத்தின்
1: ஆழத்திலிருந்து விடுதலை விடுதலை
0: ரட்சிப்பு
1: உண்டாகட்டும் உண்டாகட்டும். கர்த்தர் வல்லமை ஒவ்வொரு மேலும் வந்து இறங்கட்டும். இப்பொழுதே இப்பொழுதே தொடுவீராக தொடுவீராக தொடுவீராக தொடுவீராக. அநேக சிறு குழந்தைகள் முதற்கொண்டு அநேக சிறு பிள்ளைகள் அநேக வாலிபர்கள் கர்த்தர் பட்சம் திரும்புவார்களாக. கர்த்தருக்கு சாட்சிகளாக எழும்புவார்கள். சிறு வயது முதல் சிறு வயது முதல் முதிர் வயது வரை என்னை ஆண்டவர் கைவிடவில்லை என்று தாவீது சாட்சி சொன்னது போல சாட்சி சொல்லத்தக்கதாக ஒவ்வொருவரும் எழுப்புவீராக. ஒவ்வொருவரும் எழுப்புவீராக. அல்லேலூயா. முதிர் வயது வரை என் தேவன் என்னை கைவிடவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி வழி நடத்துவீராக. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு விசுவாசியும்
0: those who listen to this message
1: கர்த்தர் பரிசுத்தமாக்கும். அப்பா,
0: Lord make them holy.
1: வசனத்துக்கு கீழ்ப்படியட்டும்.
0: Let them obey.
1: மனம் திரும்பட்டும்.
0: Let them repent.
1: ரட்சிக்கப்படட்டும்.
0: Let them be saved.
1: பாவத்திலிருந்து வெளியே வரட்டும்.
0: Let them be saved.
1: மாய்மாலங்கள் நீங்கட்டும்.
0: Let the hypocrisy
1: ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்க்கிற தேவன்
0: Lord you உம்முடைய
1: பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து
0: Lord deliver
1: ரட்சித்து பரிசுத்தமாக்கி
0: உம்முடைய
1: சபையிலே பரிசுத்தவாண்டி ஐக்கியத்திலே
0: உடைய
1: பிள்ளைகளை கொண்டு வந்து ஐக்கியப்படுத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த சிறுவர் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா. ஆமென்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.
1: இடமாய் கொண்டுள்ள என் திருச்சபையே, என் மகனே மகளே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாளி உன் கூடாரத்தை அணுகாது, தீங்கு உன்னை மேற்கொள்ளாது. சங்கீதம் 91.

என்னப்பா சீக்கிரமா வரேன்னு சொன்னாப்ல, இன்னும் அழக்கான என்னப்பா என்னப்பா. ஏ கார் வந்துச்சுப்பா, அந்த மாதிரி என்ன கார் அங்கேயும் நின்றுச்சு. ம், ஃபேமஸ் ஊழியக்காரங்கன்னா முன்னாடி போய் ரிசீவ் பண்ணும் போல. டே வாங்கடா வாங்கடா வாங்கடா வாங்கப்பா வாங்கப்பா.

0: பிரஷ்டாய்க்கு வரும் ஆயத்தமா நாயகனே.
1: பிரதர், சர்ச்சில் ஏசி இருக்கா?
2: பொதுவாக இந்த மாதிரி சின்ன சர்ச்சுக்கெல்லாம் நான் வர்றதில்லை. கிராமத்து சபை வேற, ஏதோ ஆலய பிரதிஷ்டையா. நான் தான் வந்து திறக்கணுமா?
3: கிறிஸ்தவ பாடல் உலகின் முடி சூடா மன்னனே.
4: ப்ரோ, சுண்ண சாப்பன் சொன்னீங்க, பேமெண்ட் சுண்ணதா இருக்குமோ?
5: ஐயா, டைமா சீக்கிரமா திறக்கணும்.
1: வாங்க வாங்கண்ணா. எப்படி ஐயா? சர்வதேச
5: ஐயா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. டே வாங்கடா.
6: Wow!

0: Old man, how are you?
1: ஒரு சாதாரண ஊழியக்காரன் ஆகணும் தானே ஒப்புக்கொடுத்தீங்க. ஆனா இப்போ நானு சர்வதேசம். Hey,
2: hallelujah.
1: Hey,
3: praise Lord.
0: ஐயா, ஐயா செய்து கொஞ்சம்

0: பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் மத்தியில உலக புகழ் பெற்ற ஆராதனை வீரர், தேசமெங்கும் செல்லும் சர்வதேச ஊழியர், ஆயத்தம்மா நாயகன், இன்னிசை மன்னன் காந்தக்குரலோன், இனிய பாடல்களை பாடுபவர் பட்டய கிளப்பும் பாடலாசிரியர் அண்ணன் ரவி பரத் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. ஐயா, நீங்க எங்க சர்ச்சுக்கு வந்தது? நாங்க பண்ண பெரிய புண்ணியம் ஐயா, கடவுளின் கிருபை, உன்னதரின் உருக்கம். ஐயோ, உங்களை பத்தி பேசினாலே கவிதையா
1: போட்டு.
0: சபையார் இருக்காங்க, போதகர் இருக்காங்க, இசை மேதாவிகள்லாம் இருக்காங்க, ஏன் சர்வதேச ஊழியக்காரரே இருக்காரு, இதுக்கு மேல என்ன வேணும்? ஹல்லேலூயா!
2: போது நிறுத்திக்கயா, ரொம்ப ஓவரா போறீங்க. இது ஆண்டவர் ஆராதிக்கிற இடமா இல்ல மனுஷனை பிரியப்படுத்துற இடமா? யாது தம்பி, நீ ஊழியக்காரனா இல்ல கதாநாயகனா? உன்னை ஊழியத்துக்கு தப்பா ஒப்பு கொடுத்தேன், இப்படி சர்க்கஸ் கோமாளி ஆயிட்டிய. பாஸ்டர், ஜனங்க தான் ஊழியக்காரனை ஹீரோ ஆக்கிட்டாங்கன்னா நீங்களுமா? ஆண்டவரே இல்லாத ஆராதனையில நான் எப்பா இருக்கணும்?
3: ஐயா,
2: அவர் சொன்னது சட்டாய? ஏன் உட்காந்துட்டீங்க? வேற போல.
4: ஆமாமா, எனக்கு ஒண்ணு சரியா
5: பண்ணல.
6: ஊழியக்காரன் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போயிருவான், நமக்கு ஜனங்கதான் முக்கியம்.
7: பாஸ்டர்,
6: என்ன எல்லாரும் போயிட்டாங்க?
7: போகத்தானே செய்வாங்க.
6: என்ன பாசம் வழி வந்துட்டாரு, என்ன இப்படி என்ன
8: நடந்தது?
7: இந்த சர்ச்சை ஜனங்களே நம்ப கூடாதியா? வேணும்னா ஏத்தி விடுவாங்க, வேணான்னா இறக்கி விட்டுருவாங்க. நான் எவ்வளவு பெரிய ஊழியக்காரன், எத்தனை நாட்டுக்கு போயிருக்கேன், எவ்வளவு கான்சர்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு பின்னாடி ஒரு வாலிபு கூட்டமே என்ன பாத்துக்கிட்டு இருக்கியா?
9: அண்ணே, அதனால தானே எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்க.
7: என்னையா சொல்ற?
9: சின்னவங்களும் பெரியவங்களும் வெறும் ஊழியக்காரனா உங்கள பார்க்கல, ஒரு எக்ஸாம்பிளா பாக்குறாங்க.
7: அண்ணே, நீங்க ஸ்டைல் பண்ணீங்கன்னா அவங்களும் ஸ்டைல் பண்ணுவாங்கண்ணே. நீ ஒரு தலைமையா இருந்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் தலைமையா இருப்பாங்கண்ணே.
9: அண்ணே, உங்களை காப்பி அடிச்சு நாங்களும் இப்படி மாறிட்டோம்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே.
7: ஆனா நிறைய வர்ஷிப் லீடர்ஸ் இப்படித்தானே பண்றாங்க.
9: பவுலும் பேதுரு இப்படியா பண்ணாங்க?
10: பவுலும் பேதுரு இப்படியா? பெருமைப்படுறதுக்கு எல்லா தகுதி உள்ள இயேசுவே தம்ம தாழ்த்தி நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு.
7: இப்ப என்ன சொல்ல வரீங்க?
10: ஆண்டவரே இல்லாத ஆராதனை இல்ல, நாங்க எதுக்குண்ணே?

நோவாவின் நாட்களிலே பெரும் மழை பெய்தது. உயர்ந்த மலைகளெல்லாம் அமிழ்ந்தன, ஆனால் வேளை மட்டும் மிதந்தது. அந்த வேளைதான் அருள்நாதர்

நீயும் உன் வீட்டார் அனைவரும் வேலைக்குள் பிரவேசியுங்கள் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். கீழ்ப்படிந்த நோவா காப்பாற்றப்பட்டார். மகனே, மகளே, நீயும்

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: தெய்வத்துக்கு பயப்படாதீர்கள், வரும் துன்பத்தின் நடுவே புலம்புகிறார் தாவீது. அதே சமயம் பதில் கிடைத்து விட்டது என்று கர்த்தரை புகழ்ந்து விண்ணப்பம் ஏறெடுக்கிறார் தேசத்திற்காக. இதுதான் சங்கீதம் 28.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே முகமூடி மனிதர்கள் தான். வீட்டுக்குள்ளே ஒரு முகமூடியை போடுறோம், வெளியில் ஒரு முகமூடியை போடுறோம், உற்றார் சுற்றார் நட்பு முன்னால் விதவிதமாக முகமூடியை போடுறோம். இந்த முகமூடியை எடுத்துட்டு உங்களை நீங்களா பார்த்துருக்கீங்களா? அவலட்சணமாக இருக்கும் இல்லையா, பயங்கரமாக இருக்கும். இதுதான் உண்மையான நாம். இந்த நாம் அழகாக பிரியமாக சிநேகமாக மாற முயற்சி எடுப்போம். நிகழ்ச்சியை பார்ப்போமா?
1: அது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கும் கல்லூரி. பேராசிரியர் இந்திரானாலே எல்லா மாணவ மாணவிகளுக்கும் ரொம்ப விருப்பம். கல்லூரி பாடத்தோட வாழ்க்கை பாடத்தையும் சேர்ந்து அவங்க சொல்லி கொடுப்பாங்க. பேராசிரியர் இந்திரா வகுப்புக்குள்ள நுழைஞ்சதுமே எல்லாரும் எழும்பி நின்று குட் மார்னிங் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாங்க. யாரோ பின்னால பேச, மேடம் அங்க யாரு பேசிட்டு இருக்காங்க, என் கிளாஸில் யார் பேசினாலும் எனக்கு பிடிக்காது, பேசுகிறவங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமான்னு கேட்க, உடனே பிரதீப் என்ன தண்டனை மேடம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு மேடம், பிரதீப் உனக்கு பாடத்தில் சந்தேகம் வருதோ இல்லையோ, ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் சந்தேகத்தை தீர்த்து தெளிவுபடுத்திக்கிடுவேன். சரி, எதுலையாவது ஒன்றில் ஆர்வமாக இருந்தால் சரிதான். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் நான் ஆரம்பிக்க, மேடம் தண்டனையை இன்னும் சொல்லலையேன்னு பிரதீப் இடைமறிக்க, மேடம் நான் மறந்தாலும் இவன் என்னை மறக்க விட மாட்டான் போலையே. சரி சொல்கிறேன், யார் நான் பேசும்போது இடையில பேசுகிறாங்களோ அவங்க எனக்கு பதிலாக இன்னைக்கு லெக்சர் கொடுக்கணும்னு சொல்ல எல்லாரும் சிரித்தாங்க. உடனே யோகேஷ், வித்தியாசமாக இருக்குது மேடம் உங்கள் தண்டனை அப்படின்னு சொல்ல, மேடம் ஆமாம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு சொல்ல மறுபடியும் சிரிப்பொலி. பிரதீப் மேடத்தை பார்த்து, இன்னைக்கு பாடம் வேண்டாம் மேடம், வேற ஏதாவது பொதுவாக பேசுங்களேன்னு சொன்னான். உடனே எல்லா மாணவ மாணவிகளும் கோரஸாக ஆமாம் மேடம் ஆமாம் மேடம்னு சொன்னாங்க. எதை பற்றி பேசன்னு மேடம் கேட்க, நித்யா டக்குன்னு கேட்டா, மேடம் ஜாதி இன வேறுபாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு மேடம், என்ன நித்யா என்னைய பேட்டி காண்றது மாதிரி கேட்கன்னு சிரிச்சுக்கிட்டே கேட்க, நித்யா நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் ஒரு தெளிவான கருத்து வச்சுருப்பீங்களா மேடம், அதான் கேட்டேன்னு சொன்னான். உடனே மேடம், சரி உங்களில் யாராவது சொல்லுங்களேன், ஜாதி வேறுபாடு நமக்குள்ளே இருக்கணுமா அப்படின்னு கேட்க, பிரதீப் உடனே பதில் சொன்னான், நிச்சயமாக இருக்கக்கூடாது மேடம், அதுவும் கிறிஸ்தவங்களாகிய நமக்குள்ள ஜாதி வேறுபாடே இருக்கக்கூடாது அப்படின்னா. அதான் பிரதீப்பே சொல்லிட்டானே, இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு மேடம் சொல்ல, யோகேஷ் உங்களோட கருத்து என்ன மேடம்னு கேட்டான். அதுக்கு மேடம், உங்களை மாதிரி இளைஞர்கள் இந்த விஷயத்தில் உறுதியாக இருந்தால் ஜாதியே இல்லாத கிறிஸ்தவ சமுதாயத்தை நாம் உருவாக்கலாம். வெறும் பேச்சினால் இதை சாதிக்க முடியாது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதை நடத்தி காட்டணும். வேறு ஜாதியிலிருந்து உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்க முன் வரணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ தேவனா வழிபடுற நாம எல்லாரும் சகோதர சகோதரிகள். நமக்குள்ள ஜாதி பேதம் இருக்கவே கூடாது. நாம் மேலான ஜாதி, நீ கீழான ஜாதின்னு பிரிச்சு நாம பார்க்கவே கூடாது. அப்படி ஜாதி பேதம் பார்க்கறவங்க உண்மையான கிறிஸ்தவங்க இல்ல. கிறிஸ்து இயேசுவால நாம் எல்லாம் ஒரே சரீரம், பரிசுத்த ஜாதி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்னு அழுத்த திருத்தமா சொன்னாங்க. உடனே பெல்லடிக்க அந்த வகுப்பு முடிவடைஞ்சது. ரெண்டு நாள் கழிச்சு கல்லூரி கேன்டீன்ல இந்திரா மேடம் டீ குடிக்க வந்தப்போ பிரதீப் அங்க நிக்கிறத பார்த்தாங்க. மேடம் கேன்டீன் பையன் கிட்ட, தம்பி எனக்கு ஒரு டீ கொடுப்பா, பிரதீப்புக்கு ஒரு வடை கொடுன்னு சொன்னாங்க. பிரதீப் வேண்டாம் மேடம்னு சொல்ல சொல்ல அவன் கையில வடைய கொடுத்தாங்க. மேடம் பிரதீப் கிட்ட, பிரதீப் அன்னைக்கு வகுப்புல ஜாதிய பத்தி ரொம்ப வீராப்பா பேசினிய, ரொம்ப அனுபவிச்சு பேசினது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, பிரதீப் ஆமா மேடம் அனுபவிச்சுதான் பேசினேன்னு சொன்னான். அப்படி என்ன அனுபவம் உனக்கு பிரதீப்னு கேட்ட மேடம் கிட்ட பிரதீப் தன்னுடைய கதையை சொன்னான். மேடம் நான் பிறந்த உடனே எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு. எனக்கு 2 வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மாவும் தான் வேலை செய்கிற வீட்டில் என்னை விட்டுட்டு யார் கூடவோ போயிட்டாங்க. அந்த வீட்டில் உள்ள பெரியவர் தான் என்னை வளர்த்து ஆளாக்குனாரு. ஆனால் ஸ்கூலில் நான் ஒதுக்கப்பட்டவனாகவே இருந்தேன். ஜாதி பேர் தெரியாதவன் என் காதுபடவே நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். அப்போல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போது நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே வாழ்கிறேன். காலேஜில் யாரும் என்னை தப்பாக பேசினாலும் எனக்கு அது பெருசாக தெரியலை. ஆண்டவருக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை இவங்க ஜாதிக்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிடுவேன். அவங்க பேசுறது எனக்கு ஒரு பொருட்டாவே தெரியறது இல்லை அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட மேடம், இந்த சின்ன வயசுலேயே நீ எவ்வளவு கஷ்டங்களை சகிச்சிருக்கன்னு சொல்லி அனுதாபப்பட, பிரதீப் ஆமாம் மேடம் சொந்தம்னு சொல்லிக்க எனக்கு யாருமே கிடையாதுன்னு சொன்னான். உடனே மேடம் அவன்கிட்ட, அப்படி சொல்லாத பிரதீப், என்னையெல்லாம் உன் சொந்தமாக நினச்சிக்கோ அப்படின்னு ஆறுதலாக சொன்னாங்க. 5 வருஷம் ஆயிட்டுது, இந்திரா மேடமும் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. இந்திரா மேடம் தன்னுடைய கணவர்கிட்ட, நம்ம பொண்ணு வருணாவுக்கு எவ்வளவு நாளாக மாப்பிள்ள பார்க்குறோம், சரியாக ஒன்றும் அமைய மாட்டேங்குதேன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அவங்க கணவர், கர்த்தர் அதினதின் காலத்தில் எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்வார்னு சொன்னார். அப்போது மேடம் மேடம்னு சத்தம் கேட்டுச்சுது. யார் அது

எங்களுக்கு ஏற்ற பணி, எத்தனை பிள்ளைங்கப்பா அப்படின்னு கேட்டாங்க. யோகேஷ் கல்யாணம் ஆகி 6 மாதம்தான் ஆகுது மேடம்னு சொன்னான். அடுத்து மேடம் பிரதீப்பை பார்த்து, பிரதீப் உனக்கு கல்யாணம் ஆகிட்டுதா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்க, பிரதீப் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை மேடம், சவுத் கொரியாவில் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். லீவில் மாமா வீட்டுக்கு வந்தேன், பழைய நண்பர்களையெல்லாம் சந்திக்கணும்னு இங்கே வந்தேன், அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போயிடலாம்னு வந்தேன். நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டதா சொன்னாங்க, நீங்கள் இல்லாத காலேஜை நினச்சே பார்க்க முடியலைன்னு சொன்னான். அதுக்கு மேடம், யாரை நம்பியும் எந்த நிறுவனமும் இல்லை, ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க, ஆனால் நிறுவனம் என்றைக்கும் நிலைச்சு நிற்கும்னு சொன்னாங்க. அதுக்கு யோகேஷ், மேடம் எத்தனை வருஷம்னாலும் எங்களை சிந்திக்க தூண்டுற அதே முதிர்ச்சியான பேச்சு, நீங்கள் மாறவே இல்லை மேடம்னு சொன்னான். அப்போ வருணா உள்ளேருந்து வெளியே வந்தா. மேடம் அவளை பார்த்து, இங்கே வா வருணா, இவா என் பொண்ணு வருணா, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கா. வருணா இவங்க ரெண்டு பேரும் என்னோட பழைய மாணவர்கள்னு அறிமுகப்படுத்த பிரதீப் தான் வாங்கிட்டு வந்த பழங்களை வருணா கையில் கொடுத்தான். பழமுதிர் சோலையையே கொண்டு வந்தது மாதிரி இருக்குதேன்னு வருணா சொல்ல எல்லாரும் சிரிச்சாங்க. இந்திரா மேடத்தோட கணவர் பிரதீப்பை பார்த்து, தம்பி எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு பிரதீப், ஜெபிக்கிறேன், நல்ல பெண்ணா, கிறிஸ்துவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவளா இருந்தா சொல்லுங்க, நான் 2 மாசம் லீவ்ல இந்தியா வந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம்னு சொன்னான். உடனே மேடத்தோட கணவர், கொரியாவில் சாஃப்ட்வேர் கம்பெனியில ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, எங்க வருணாவை அனுப்புறோம்னு சொல்ல, வருணா ஆண்டவர் சித்தம் இல்லாம என்னைய நீங்க எங்கேயும் நகர்த்த முடியாதுப்பான்னு சொன்னான். கொஞ்ச நேரம் பேசிட்டு யோகேஷும் பிரதீப்பும் கிளம்புனாங்க. காரில் ஏறின உடனே பிரதீப் யோகேஷ்கிட்ட சொன்னான், நம்ம ப்ரொஃபஸருக்கு இவ்வளவு அழகான பொண்ணு இருக்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும்னு சொன்னான். அதுக்கு யோகேஷ் அவனை பார்த்த உடனே, நீ ஃபுல் போல்ட் ஆயிட்டிய, நான் கவனிச்சேன்டா அப்படின்னு சொன்னான். அதுக்கு பிரதீப், ஒரு அடக்கமான அழகு அந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது, அவங்க அப்பா கொரியாவில் வேலை கிடைச்சா சொல்லுங்கன்னு சொன்னதும் ஆண்டவர் சித்தம் இல்லாமல் என்னை எங்கேயும் நகர்த்த முடியாதுன்னு எவ்வளவு அழகாக பதில் சொன்னான்னு சொன்னான். யோகேஷும் நம்ம ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டுக்கும் உன்னைய பிடிச்சது மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லும்போதே பிரதீப், ஐயோ நம்ம ப்ரொஃபஸருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கிட்டு வந்திருந்தேன், பேச்சு மும்முரத்தில் அதை கொடுக்காமலே வந்துட்டேன், காரை கொஞ்சம் திருப்பேன் போய் கொடுத்துட்டு வந்துருவோம்னு சொல்ல யோகேஷ் காரை திருப்ப மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போனாங்க. ரெண்டு பேரும் வெளியே நிற்கும் போதே உள்ள பேச்சுக்குரல் கேட்டுச்சுது. மேடம் சத்தமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அறிவில்லாமல் பேசாதீங்க, பிரதீப் தங்கமானவன் தான் இல்லைன்னு சொல்லலை, நம்ம மகளை தங்க தட்டில் வச்சு தாங்குவான், ஆனால் அவன் பேக்ரவுண்ட் சரியில்லைன்னு சொல்ல கணவர் என்ன சரியில்லைன்னு கேட்டார். அதுக்கு மேடம், அப்பா அம்மா பேர் தெரியாத அநாதை அவன், யாரோ ஒரு பெரியவர் அவனை படிக்க வச்சு ஆளாக்கியிருக்காரு, என்ன ஜாதியோ தெரியலை, இப்படிப்பட்ட பையனுக்கு நம்ம வருணாவை கொடுக்கறது எனக்கு பிடிக்கலைன்னு உறுதியாக சொல்ல அவங்க கணவர், கிறிஸ்தவங்களுக்குள்ள ஜாதி பார்க்கக்கூடாதுன்னு நீ தான் அடிக்கடி சொல்வ அப்படின்னு சொல்ல, மேடம் அது பேச்சுக்கு சொல்றது, அதெல்லாம் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது, ஏத்த இறக்கத்தோட முற்போக்கு கருத்துக்களை சொன்னா கேட்கறவங்க என்னைய பாராட்டுவாங்க, முற்போக்குவாதின்னு சொல்வாங்க, எனக்கும் திருப்தியா இருக்கும், அவ்வளவுதான், அதோட விட்டுறணும், நம்ம ஜாதி என்ன, நம்ம குல பெருமை என்ன, அது எல்லாத்தையும் அவ்வளவு ஈஸியா விட்டுற முடியுமான்னு பேசிக்கிட்டே போக பிரதீப்பும் யோகேஷும் உள்ள போகாம திரும்பி போனாங்க. பிரதீப் யோகேஷை பார்த்து, அன்னைக்கு நம்ம ப்ரொஃபஸர் சொன்னது இன்னைக்கும் என் காதில் ஒலிச்சுக்கிட்டே இருக்குது, கிறிஸ்து இயேசுவால நாமெல்லாம் ஒரே சரீரம், பரிசுத்த ஜாதி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். உடனே யோகேஷ், நம்ம ப்ரொஃபஸர் ஒரு போலியா, நம்ப முடியலையே பிரதீப்னு சொன்னான். அதுக்கு பிரதீப், அவங்க பேசுனதை கேட்ட உடனே யாரோ தலையில சம்மட்டியால் அடிச்சது மாதிரி இருந்துச்சு, இப்படியும் மனுஷங்க முகமூடி போட்டுக்கிட்டு அலையறாங்களேன்னு தோணுச்சு, ஆனா இப்போ தெளிவாயிட்டேன், வானத்தையும் பூமியையும் படைச்ச பிதா எனக்குண்டு, வார்த்தையே மாம்சமானவர் என் நண்பர், அவர் என் மூத்த சகோதரர், இந்த போலி மனுஷங்களை நினைக்கும் போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா, நல்ல வேளை இவங்க கையில நான் விழலன்னு தோணுதுன்னு சொன்னேன். நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சி நேயர்களே வணக்கம், தொடர்ந்து எங்க நிகழ்ச்சிகளை நீங்க பார்த்துட்டு வர்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது, உங்க கருத்துக்களுக்கும் கமெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். முகமூடி, நல்ல தலைப்பு இல்லையா, நம்ம எல்லாருமே ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு தான் அலையிறோம், வெளியில் ஒரு மாதிரி பேசுகிறோம், உள்ளுக்குள்ளே வேற மாதிரி நினைக்கிறோம். இந்த இன்னைக்கு நம்ம பார்த்த நிகழ்ச்சியில் அந்த ப்ரொஃபஸர் இந்திரா ஒரு நல்ல ஒரு ஐடியல் ப்ரொஃபஸர் மாதிரியே இருந்தாங்க, கடைசி வரைக்கும் அவங்கள வந்து நம்ம நல்ல ப்ரொஃபஸர் தான் நினைச்சோம், ஆனால் கடைசியில்
அவங்களும் ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு தான் அலையிறாங்க அப்படின்னு

0: தெரியுது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அவங்க இருக்கிற ப்ரொஃபஷனையே நம்ம வந்து சந்தேகிக்கிற மாதிரி ஆயிடுது. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நம்ம எந்த துறையில் இருந்தாலும் நம்ம ஒரு தவறு செஞ்சால் அது நம்மளை மட்டும் பாதிக்காது, அந்த துறைக்கே அது ஒரு களங்கமாக அமைஞ்சிரும். அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, நானே இதை ரொம்ப அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி இதை பற்றி அனலைஸ் பண்ண நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் எழில் ஜெபராஜ் அவங்க வந்திருக்கிறாங்க. வணக்கம் மிஸ்ஸஸ் எழில் ஜெபராஜ்.
1: வணக்கம்க்கா.
0: நீங்கள் இந்த ஸ்டுடியோவுக்கு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
1: எனக்கும் ரொம்ப சந்தோஷம்க்கா.
0: சரி, இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, முகமூடி. இல்லை வந்து ப்ரொஃபஸர் இந்திராவை பார்க்குறோம். அவங்க தான் இதில் மெயின் கேரக்டர். ஒரு ரொம்ப நல்ல கேரக்டராக அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. நான் கடைசியில் வந்து ஒரு அவங்க ஒரு முகமூடி போட்டிருக்காங்கங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: முதலாவது இந்த நல்ல வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதை பார்க்கும்போது நான் என்ன யோசித்தேன்னா, அந்த முடிவு இந்த மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அதாவது பொதுவாக நம்ம வந்து ஒரு டீச்சர் ப்ரொஃபஸர்னால் அவங்க எதை சொல்கிறாங்களோ அதை செய்வாங்கன்னு நம்ம நினைப்போம். அதனால் அவன் அந்த பிரதீப் வந்து திரும்பி வருவான், அப்போ அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு நினச்சி பார்த்தேன். அந்த முடிவு பார்த்தோன்னே எனக்கு உண்மையில் ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அது முகமுடி அப்படிங்கிறது இன்று நம்ம வந்து கட்டாயம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். நம்ம நிறைய பேசுகிறோம், எழுதுகிறோம், ஆனாலும் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம அதை கடைபிடிக்கிறோம். அதிலையும் இந்த ஜாதி பார்த்திங்கன்னா, தங்களுடைய பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு மேரேஜ் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த எவ்வளவு தான் அவங்க வந்து நிறையா பேசினாலும், மேடை பேச்சுக்கள் பேசினாலும், அதை ஜாதியை விட்டு வெளியே வர மாட்டேங்காங்க. நான் இன்றைக்கு ஒரு வரும்போது ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், நீங்கள் அந்த ஜாதி பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டவுடனே, அவங்க மெசேஜ் கொடுக்குறவங்க தான், நல்ல கிறிஸ்தவ விசுவாசத்தில் இருக்கிறவங்க தான். அவங்க டகார் என்ன சொன்னாங்கன்னா, பிபிலிக்கலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம், ஆப்ராம் கூட எலியசிட்டு என்ன சொன்னார், நீங்கள் போய் என் பையனுக்கு என் இனத்தில் போய் பொண்ணு எடுங்கன்னு சொன்னார்ல அப்படின்னாங்க. ஒன்று இதுதான் உங்களுடைய முடிவான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாங்க. அப்போ நான் நிறைய காரியங்களை அவங்களுக்கு சொன்னேன். அதாவது நம்ம இந்த கதை இதில் வந்து பார்க்கும்போது இந்திரா மேடம் வந்து என்ன செய்கிறாங்க, நம்ம வந்து இது எதிர்பார்க்கவே இல்லை.
0: உங்களை இன்டர் பண்ணுறதுக்கு சாரி. ஆபிரகாமை வந்து அவங்க சொன்னாங்க. எனக்கு அப்போ என்ன தோணுது அப்படின்னா, யோசேப்பை அவங்க நினச்சி பார்த்துருக்கணும். யோசேப்பு யாரை திருமணம் செஞ்சா?
1: அந்த பார்வோன் தேசத்துல இருக்கும்போது அவர் வந்து அந்த ஓன் பட்டணத்து ஆசாரியன் போத்திப்புரனுடைய குமாரதி தான் கல்யாணம் கொடுக்கறாரு. அப்போ வந்து அந்த அவங்ககிட்ட நான் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அவங்க வந்து கல்யாணம் கொடுக்கறாரு. அப்போ வந்து அவங்க இனத்துல பெண் எடுக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோவாபியஸ்ரு ரூத் பார்த்தீங்கன்னா, அவ மாமியார் கூட திரும்பி வர, நகமி கூட அங்கே வந்து போவாச கல்யாணம் பண்ணுறான். அவரும் மோவாபியஸ்ரீ. அந்த சந்ததியில தான் தாவீது வர்றாரு. அதில் தான் இயேசு கிறிஸ்து வர்றாரு. இயேசு கிறிஸ்துவே அப்போ வந்து ஏற்றுக்கொள்கிறாரு. அப்போ கிறிஸ்தவங்க வந்து ஜாதியை பற்றி பேசுறதுல அர்த்தம் இல்லை. ஆனால் மக்கள் வந்து இன்னும் அந்த ஃபிக்சர்ல தான் இருக்காங்க.
0: அதான் ஒரு கதை, ஒரு நிகழ்ச்சியை மட்டும்
1: எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வேண்டிய மாத்திரம் அந்த ஒண்ணு தான் அவங்க வந்து யோசிக்காங்களே. திரும்ப திரும்ப திரும்ப நான் கேட்டேன், இந்த ஒண்ணு தானா? ஆமா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சிந்திக்க முடியல. அப்ப நான் அவங்ககிட்ட இதெல்லாம் சொன்னேன். அப்புறம் வந்து ராகேல் நீங்க பாத்துக்கோங்க. ராகேல் வந்து எங்க இருந்தார்? எரிகோல இருந்தார். அது வேற ஒரு இன பெண் தான். சரி, அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுக்கு வாங்க. அப்போ சிலர் 10 அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா, கொரோனோலி வந்து என்ன செஞ்சிருக்காரு, ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ பேதருக்கு ஒரு தரிசனம் கிடைக்குது. நீ போய் எங்கே உன்னை வந்து ஒரு கூப்பிட வருவாங்க, உன்னை கூப்பிட்டு போவாங்க. அந்த தரிசனத்தை என்ன வருதுன்னா, நிறைய காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், அவர் அருவு இருக்கிற நிறைய ஜந்துக்கள்லாம் அவர் பார்க்குறாரு. ஒரு பெரிய கூடு வானத்துலேருந்து இறங்கி வருது. அந்த கூட்டில் எல்லாமே இருக்குது. அவர் எல்லாத்தையும் நீ அடித்து புசிங்கிறாரு. அந்த சத்தத்தை கேட்குறாரு. ஆனால் அவர் ரொம்ப பசியாக இருக்கிறாரு. அந்த பசிக்கிற நேரத்தில், ஐயோ இதெல்லாம் ரொம்ப அசுத்தமானது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்ட தீட்டு. அப்போ அந்த என்ன அவருக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறதுனா, யூதனோ கிரேக்கனோ இல்லை, ஜாதி மதம் இல்லை, எல்லாருக்கும் நான் வந்தேன். இயேசு கிறிஸ்து எந்த ஒரு பாவியையும் மீட்டுக்கொண்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் கொடுக்கறதா அவர் இறங்கி வர்றார். தன்னுடைய ஒரே பேரான குமாரன் அதுக்கு தான் அவர் அனுப்புறாரு. எல்லா பாவியோ யாருனாலும் அவர் மனம் திரும்புறதுக்கு ரெடியாக இருக்கிறார். எப்பேற்பட்ட பாவியாயினும் அவர் ஏற்றுக்கொள்றதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் நம்ம ஜாதியெல்லாம் அதில் வந்து பார்க்க வேண்டாம்னு சொல்லி புதிய ஏற்பாட்டிலையும் பேதுருக்கு கட்டி கொடுத்து அவர் என்ன செய்கிறாரு, அங்கே போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறாரு. அந்த நேரத்தில் நிறைய பேர் கத்தரை ஏற்றுக்கொள்கிறாங்க, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் ஏற்றுக்கொள்கிறாங்க. இதே நான் அவங்ககிட்ட சொன்னேன். ஆனாலும் மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஒரு திருமணம் வரும்போது நான் நிறைய கவுன்சிலிங்லாம் கொடுத்துருக்கேன். அப்போல்லாம் சொல்லுவேன், நல்ல பையங்க கேள்விப்பட்டால் நீங்கள் செஞ்சானையா மற்றதெல்லாம் விசாரிக்கிறீங்க அப்படின்னு நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம இந்த இதிலே நம்ம வரும்போது இந்திரா மேடம் நம்ம எதிர்பார்க்காத ஒரு முடிவு. அந்த பிரதீப்புக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். சில டீச்சர்ஸ் சில பசங்களை பெட்டாகவே வச்சுருப்பாங்க, அவங்க லைஃப் முழுசும் மறக்கவே மாட்டாங்க. இந்த பையனை எப்பமா பார்க்கமா, ஏன்னா நானும் ஒரு டீச்சருங்கிறனால என்னன்னு சொல்கிறேன், எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. இந்த பையனை இன்னும் ஒரு சான்ஸ் கிடச்சா பார்க்கலாமே, ஒரு 5 இயர்ஸ் கழித்து பார்க்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களுடைய நற்குணங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஞாபகம் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் ஃப்ரீயாக பேசுகிறான் கிளாஸில் பிரதீப் அந்த இந்திரா மாடர்ட்ட.
0: அவங்களும் நல்லா என்கரேஜ் பண்ணி எச்சரிச்சுட்டு இருக்காங்க.
1: அப்போ நம்ம என்ன எதிர்பார்ப்போம், கட்டாயம் அப்போ அவங்க பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைப்போம். ஆனால் இவங்க ஒரு போலியான ஒரு அந்த சொல்லும்போது நமக்கு வந்து உண்மையில அந்த முடிவு கஷ்டமா இருக்குது.
0: அதுல கூட பாருங்களேன், என் பொண்ணு அவன் தங்க தட்டுல வச்சு காப்பாத்துவான் அப்படின்னு சொல்றாங்க.
1: அது எவ்வளவு, அப்போ நம்ம எவ்வளவு சந்தோஷமா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். நல்ல ஒரு இப்ப எல்லாம் எல்லாம் ஃபாரின் மாப்பிள்ளன்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அவன் சவுத் கொரியால வேலை பாக்குறான், அங்க நல்ல ஒரு பையன்,
0: கணவர் கூட விரும்புறாரு.
1: ஆமா, கணவர் என்ன சொல்றாரு, நீ ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டேன் நீ பேசுவிய, கிறிஸ்தவங்களுக்கு ஜாதி இல்லைன்னு சொல்லுவிய அப்படின்னு சொல்ற. அப்ப இந்த கணவரே ஏமாத்திதான் வச்சிருக்காங்க, அவங்க கணவர் தான் நம்பி இருக்காங்க. அப்ப வீட்லயே ஒரு முகமூடி தான், அவங்க கணவர்ட்டு முகமூடி தான், பிள்ளைங்கிட்டயும் முகமூடியா தான் இருந்திருக்காங்களாம், கிளாஸ்லயும் முகமூடி தான். அதாவது நம்ம எது செய்யறோமோ அதைத்தான் கட்டி கொடுக்கணும். போய் பேசன்னு சொன்னா அவங்க லைஃப்ல அதை செஞ்சிருக்கணும், செஞ்சாதானே நம்ம கட்டி கொடுக்க முடியும். அப்பதான் அந்த பிள்ளைங்க ரியாக்ட், அவங்க வந்து உண்மை தன்மையை விரும்புவாங்க. சீக்கிரமா அந்த பிள்ளைங்க நம்ம ஏமாத்தல கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இந்திரா மடத்தை அந்த பையன் அவ்வளோ தூரம் நல்ல பையனாக இருக்கிற போய் நம்பிட்டு இருந்திருக்கான். அந்த திரும்பி அவங்க வரும்போது இந்த மாதிரி நம்ம வந்து பேசலாம், நம்ம வந்து பொண்ணை கேட்கலான்னு நினச்சி வந்திருப்பான். ஆனால் அங்கே என்ன இவங்க பேசுறத கேட்டோன்னு மனசு நொந்து எவ்வளோ தூரம் ஒரு கனவு கோட்டை கட்டி அந்த அம்மாவுக்குன்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறான். அவன் நொறுங்கி போய் வந்திருப்பான். அவனை வந்து யோசித்து பார்க்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டை இவ்வளோ தூரம் மனசு நோக்க படிச்சுதான் அவங்க செஞ்சுருந்த அந்த சர்வீஸில் ஒரு பிரயோஜனமே இல்லை. அவ்வளவு தூரம் ஒரு சர்வீஸ் பண்ணி இவ்வளவு தூரம் மக்கள்கிட்ட அந்த பசங்களை வந்து ஒரு நல்ல பேர் வாங்கியிருந்தாலுமே இந்த ஒரு காரியத்தினால எல்லாமே அவங்களுக்கு அந்த நற்பெயர் வந்து இல்லவே இல்லை. அதை யோசித்து பார்க்கும்போது நம்ம வந்து எந்த ஒரு டீச்சர் எந்த ஒரு ப்ரொஃபஷனாலுமே எல்லாத்துலேயும் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்கிறோமோ நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை தான் கற்றுக் கொடுக்கணும். அப்போ நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்காகவே நம்ம நம்மளை சரி பண்ணிக்கிடுவோம், நம்ம சரி பண்ணிக்கிடும், இது நம்ம செய்யணும், நம்ம செய்யறது தான் நம்ம பேசணும் அப்படிங்கும்போது நம்ம அதுல நம்ம வந்து
0: நம்ம இல்லட்டினா கூட நம்மளே செக் பண்ணி கரெக்ட் பண்ணி நம்ம
1: சரி பண்ணிக்கிடும். பசங்களே நம்ம கேட்பாங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன, ஒரு மேலே சேர்ந்து படுத்துற ஊர்ல இருந்தேன். அப்போ அந்த பொல்யூஷன்ஸ் எல்லாம் பத்தி கட்டி கொடுக்கும்போது நிறைய போட்டு எரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ரெண்டு பசங்க, இப்போ ஒருத்தன் வந்து கலெக்டரேட்ல ஒர்க் பண்றான், அந்த பசங்க வந்து எங்க வீட்டுல ஏன் ரெண்டு பையங்களை மாதிரி அவனும் ரெண்டு சின்ன பையங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் சாட்டர்டேனோட எல்லா குப்பையும் அள்ளி போட்டு வச்சுட்டு இருந்தேன், அதில் பிளாஸ்டிக்ஸ் இருந்து. அவனை அவன் கேட்கான், நீங்கள் அன்னைக்கு பிளாஸ்டிக் கொடுத்தக்கூடாதுன்னு சொன்னீங்களே. அப்போ பசங்க வந்து அதே தான் டீச்சர் கற்றுக் கொடுக்குறதா மனசில் வச்சுருப்பாங்க. அப்போ இவன் வந்து ஜாதி பற்றி அவங்க வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, கிறிஸ்தவங்க ஜாதி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதையே அவன் வந்து மைண்டில் வச்சு நல்லா வச்சுருந்துருப்பான். அப்போ ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பான். ஆனால் அவங்க எதிர்பார்ப்பெல்லாம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவன் வீணடிச்சு அந்த பையனை ஏமாத்திட்டாங்க. ஆனால் எந்த ஒரு ஆசிரியரும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம எதை பேசுகிறோமோ அதை செய்யணும். பொதுவாக கிறிஸ்தவங்க என்னது கூடாது, அந்த ஜாதியில் வந்து வீராப்ப பாராட்டிட்டு என்ன செய்யணும், நம்ம வந்து அது கிறிஸ்துவுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம். வேதத்தின்படி நம்ம பார்க்கும்போது ஆதியாகமத்திலையும் நம்ம ஆதாம் வம்சத்துலேருந்து நம்ம வந்திருக்கோம். ஆதியாகமம் 11 அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே பாபேல் கோபுரத்தில் அவங்க ஒரு பெரிய கோபுரத்தை வானம் வரைக்கும் கட்டணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா ஒரே பாஷை இருந்துச்சு. அப்போ அங்கே ஒரே ஜாதி தான், ஆதாம் சந்ததிங்கும் போது நம்ம ஒரே ஜாதி தான். அதில் நம்ம வந்து மைண்டில் நம்ம வச்சுருந்தோம்னா கிறிஸ்தவங்க ஒரு நாளும் ஜாதி பார்க்க மாட்டாங்க. அங்கே வந்து ஒரே அவங்க வந்து வானத்தளவு வரைக்கும் அவங்க வந்து கட்டணும்னு நினைக்கிறாங்க. அது கர்த்தருக்கு மகிமை இல்லாதனால
2: அந்த இடத்துல அந்த பிளான் வந்து நடக்கலை. எல்லாத்தையும் ஆண்டவர் குளறுபடி ஆகி போடுறாரு. அவங்க சிதறி போடுறாங்க. நீ அதோடைய அந்த கருத்து என்னதுன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் போய் அவங்க ஒவ்வொரு பாஷை பேசுகிறாங்க, ஒவ்வொரு தொழில் செய்கிறாங்க. அதுக்கு ஏற்றாப்புல தான் இவங்க அந்தந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ தமிழ்நாட்டில் மழை பணமறை ஏறினாங்கன்னா அதில் ஒரு ஜாதியை அவங்க வச்சுக்கிட்டாங்க. நம்மளாம் ஏற்படுத்தி கொண்டது தான்,
0: ஆனால் வச்சு
2: அந்த அவங்களுடைய செஞ்ச அவங்க வேலையை வச்சு அவங்கள ஜாதின்னு ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு தான். ஆனால் இளைஞர்கள் வந்து நல்லதாக இருப்பாங்க, நம்ம கற்றுக் கொடுக்குறத கேட்டு அந்த ஜாதி பார்க்கக்கூடாதுன்னு அவன் அந்த பிரதீப் அப்படி தான் இருக்கிறாரு. அவர் வந்து அந்த மேடம் கற்றுக் கொடுத்த வச்சு அவர் ஜாதி பார்க்கல, ஆனால் கற்றுக் கொடுத்தவங்க தான் சரியில்லை இப்போ நம்ம பார்க்கும்போது. அப்போ இளைஞர்கள்ட்ட நம்ம சிறு வயதிலே கற்றுக் கொடுக்கறது அவங்க நல்லா பசுமரத்தாணி போல் அவங்க மனசில் தங்கிரும், பதிஞ்சிரும். சிறு வயதில் நம்ம எதை கற்றுக் கொடுக்குறோமோ நம்ம நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். அதுவும் ஒரு ஆசிரியரால் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். அப்துல் கலாம் ஒரு ஆசிரியர் வந்து நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு. மாணவர்கள் அவரை வந்து ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலாக வச்சுருந்தாங்க. அப்படி ஒரு ஆசிரியர் ஒவ்வொருவரும் நல்ல ரோல் மாடலாக இருக்கணும். அவங்க வந்து மாணவர்களுக்கு சின்ன வயசுலேயே ஜாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். ஜாதியினால் நிறைய போராட்டங்கள். 1996 நாங்கள் ஒரு ஊரில் இருக்கும்போது ஜாதி கலவரம் வந்து அந்த ஊரே சின்னபணம் ஆயிட்டு, எங்கள் கண்ணு முன்னாடி எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்தோம். அந்த மாதிரி வந்து சூழ்நிலை வந்து சிறு வயதிலே அவங்களுக்கு வந்து தெரு சண்டை போடுவான். சில ஊரில் வந்து கிராமங்களில் நாங்கள் இருக்கும்போது பார்த்துருக்கிறேன், அந்த ஒரு தெருவில் வந்து ஒரு ஜாதி இருந்தாங்கன்னா அடுத்த ஜாதிக்காரங்களை நாங்கள் வீடு வாடகைக்கு கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த முடிவெட்டுங்க கூட அங்கே உள்ளே இருக்க மாட்டாங்க. ஒரு ஜாதி மட்டும்தான் இருப்பாங்க. முடிவெட்டன்னா கூட அடுத்த ஊருக்கு தான் போகணும், அந்த ஜாதி கூட உள்ள விட மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இதெல்லாம் மாறணும். மக்கள் வந்து நிறைய பிள்ளைங்க படிக்கிறாங்க, நிறைய பெரிய பெரிய இடங்களுக்கு வேலைக்கு போகிறாங்க. இன்னும் அந்த ஜாதியே பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. மக்கள் வந்து புதிய சிந்தனைக்கு வரணும். அது இளம் சமுதாயம் நல்ல ஒரு சிந்தனைக்குள்ள வரணும். கிறிஸ்தவர்கள் வந்து கட்டாயம் அந்த ஜாதியே பிடிச்சிட்டு இருக்கணும். நல்ல பையனா அந்த பையன் தங்கத்தட்டில் வச்சு தாங்குவான்னு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அது விருப்பமே இல்லை. அவங்க மைண்டெல்லாம் உள் மனசில் எல்லாம் அந்த ஜாதி வெறி தான் இருந்திருக்கு. இது வந்து கிறிஸ்தவ சமயத்துக்கு ஏற்றதான ஒரு காரியமே கிடையாது.
0: ஆமாம். அந்த மாதிரி மகா கூட நல்ல மகளாக இருக்கா அவங்களுக்கு, ஏன்னா அவள் கூட கடவுள் சித்தம் அப்படிங்கிற நல்லா இருக்கிறான். ஆனால் சொன்ன மாதிரி அவங்க மகா கிட்ட கூட ஒரு முகமூடியை போட்டுட்டு தான் வாழ்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். நீங்கள் அது மட்டும் அந்த கதையை மட்டும் சொல்லாமல் ஜாதி கிறிஸ்தவங்களுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணித்தரமாக பல நிகழ்ச்சிகளை கோட் பண்ணி சொன்னீங்க. மக்கள் மனம் மாறணும். இங்கே இந்த ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
1: நன்றி.
0: ப்ரொஃபஸர் இந்திராவை பார்த்தோம், அவங்க பேசுகிற விதம், பிள்ளைங்களோட பழகிற விதம் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஐடியல் ப்ரொஃபஸர் மாதிரியே அவங்க ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் அவங்க அந்த ஜாதியை பற்றி பேசும் பொழுது அவங்களுடைய உண்மையான உருவம் வந்து வெளிப்பட்டுச்சுது. ஒரு பெரிய ஷாக்கு தான். ஈவன் அவங்க ஹஸ்பண்ட் மகளுக்கு கூட அவங்க ஒரு வேற ஒரு அம்மாவாக தான் தெரிஞ்சிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாளும். அந்த ஒரு விஷயம் மூலமாக அவங்களுடைய இமேஜே போயிடுது. இந்த மாதிரி தான் நம்மளும் நிறைய முகமூடிகளை போட்டுக்கிட்டு அலையிறோம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறோம். இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக சொல்லுவார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய ஆம் வந்து ஆமாக இருக்கட்டும், இல்லை இல்லையாக இருக்கட்டும். மனசுக்குள்ளே ஆம் நினச்சிட்டு வெளியில் வந்து நம்ம இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்ல எனக்கு பிடிக்கலன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு வெளியில் வந்து எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லக்கூடாது. மிகவும் பாவியான ஸ்திரீயை கூட இயேசு மன்னிச்சார். ஆனால் மாய்மாலக்காரங்களை அவர் மன்னிக்க ரெடியாகவே இல்லை. அவங்கள வெறுத்து ஒதுக்குறாரு, அவங்கள ரொம்ப சபிக்கிறார். இவங்க வந்து ஐயோ அவர்களுக்கு ஐயோ அப்படிங்கிறாரு. பரிசேயரே சதுசேயரே உங்களுக்கு ஐயோ அப்படிங்கிறாரு. அவங்கள பார்த்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இயேசு கிறிஸ்து மிகவும் வெறுத்த பாவம் வந்து இந்த மாய்மாலம் தான். இந்த முகமூடி அப்படிங்கிறது மாய்மாலம் தான். நம்ம வந்து இருக்கிறத இல்லை, நான் ஒரு விதமாக இருக்கிறேன் ஆனால் நான் அப்படி இல்லை அப்படின்னு நம்ம வெளியே காட்டுறோம். நீங்கள் எந்த துறையிலையும் இருக்கலாம், ஆனால் அந்த துறையில் நீங்கள் வந்து ஒரு முழு மனசோடு ஈடுபடுங்க, உண்மையும் உத்தமமாக இருங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். இதைத்தான் சொல்லணும், இதுதான் நல்லது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அதையே நீங்கள் நினைங்க, அதையே நீங்கள் வந்து ஏற்றுக்கோங்க, உங்கள் பிரின்சிபலாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பெண் பார்க்கும் விஷயத்தில், மாப்பிள்ளை பார்க்கும் விஷயத்தில் ரொம்ப ஜாதி நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் படைத்த ஜாதி ரெண்டே ரெண்டு தான், ஆண் ஜாதி பெண் ஜாதி. மனுஷங்க தான் இந்த மாதிரி ஜாதிகளெல்லாம் உருவாக்குனாங்க. அதுக்கு நாமையே முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கிடுங்க, நம்ம பொண்ணை அவன் அன்பாக வச்சு பாதுகாப்பானா, நல்லா ஒரு டீசன்ட் சேலரி இருக்குதா, ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறானா, ஆண்டவரின் அன்பு அவங்கிட்ட இருக்குதா அப்படின்னு பார்ப்போமே. பொண்ணு பார்க்குற இடத்துல அந்த பிள்ளை வந்து ஒரு பொறுமையாக இருக்கிறாளா, அன்பாக இருக்கிறாளா, நல்ல குடும்பத்து பொண்ணாக இருக்கிறாளா, நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருவாளான்னு பார்ப்போமே. என்ன ஜாதியாக இருந்தால் என்ன, ஜாதிக்கும் குணத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால் ஜாதி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் நாம எல்லாரும் சகோதரர்கள் சகோதரிகள். அந்த ஃபீலிங் நமக்கு வரணும். நீ அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போடக்கூடாது. நம்ம வந்து ரொம்ப முன்னேறிட்டோம், எல்லா விஷயங்கள்லையும் முன்னேறிட்டோம், டெக்னாலஜியில் நம்மளை மிஞ்சி ஆள் இல்லைன்னு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் ஜாதி ஜாதின்னு சொல்லிட்டு குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். எவ்வளவு மோசமான விஷயம் இது பார்த்தீங்களா. நீங்கள் வந்து மற்றவங்க எப்படி இருக்கட்டும், நான் எப்படி இருக்கேன் இன்னைக்கு நினச்சி பாருங்கள். மற்றவங்கெல்லாம் ஜாதி பார்க்குறாங்க, என் பிள்ளையை நான் வேறு ஜாதி பார்த்து கொடுத்தா மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. தைரியமாக உங்கள் கொள்கையில் இருங்க. என் பொண்ணுக்கு என் பையனுக்கு ஜாதி பார்க்காம நல்ல பையனா நல்ல பொண்ணா நான் பார்த்து திருமணம் செய்வேன், ஆண்டவருக்கு பிடிச்ச பிள்ளையா நான் பார்த்து திருமணம் செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுப்போம். அந்த கொள்கையில் திடமாக இருப்போம். அடுத்தவங்களை பற்றி நமக்கு என்ன கவலை, நம்ம பிள்ளைங்க சந்தோஷத்தோடு வாழணும், தேவ சமாதானத்தோடு வாழணும், அதுதான் முக்கியம். ஜாதி முக்கியம் இல்லை. அதனால் மறுபடியும் சொல்கிறேன், ஜாதிக்கு முக்கியத்துவமே கொடுக்காதீங்க, குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நம்ம பிள்ளைய நல்லா வச்சு காப்பாற்றுவானான்னு பாருங்கள். இவ்வளோ தூரம் சொல்கிறேனே, கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரி, அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

0: இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444-908-128.
1: பாசாங்க பண்ணாம இயல்பா இருப்போம். உள்ளத உள்ளதென்றும் இல்லாதத இல்லை என்றும் சொல்வோம். நாம நினைக்கிறத சொல்வோம், சொல்றபடி வாழ்வோம். வாழ்க்கை எளிதா இருக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: ஆளுகை செய்யும் ஆவியானவரே, எங்களை முழுமையாய் ஆளுங்கப்பா. உங்களுடைய ஆளுகைக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. We welcome you in our midst, oh God. Come and fill us right now. Oh, இறங்கி வாங்க ராஜா.

ஒரு விசை இறங்கி வந்து எங்களை முச்சு முழுதா உம்முடைய ஆவியினாலே தூய்மைப்படுத்திடுங்க ஆவியானவரே. உம்மை வரவேற்கிறோம் ராஜா.

பாவங்களை விட்டு அகன் ஜோடுபடியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அன்று கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக நீங்க விதைத்த அந்த ஜெயத்தை நாங்கள் இன்றைக்கு அறுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு அப்பா எங்களுடைய அறுவடையாயிருக்கட்டும் ராஜா, இன்றைக்கு அது எங்கள் அறுவடையாயிருக்கட்டும் ஆண்டவரே.

நன்றி என்று சொல்லுகிறேன் ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் அப்பா. எங்களை முழுவதும்

பாடுறப்ப அரசு தாவி எனக்குள்ள இருந்து புறப்பட்டு போய் ஆண்டவர் என்னை தொட்டார், இயேசு என்னை தொட்டார், 11 வயசுல தொட்டார், 11 வயசுல

அவருடைய பிரியத்தின்படி நன்மை செய்கிறார். அவரே சியோனுக்கு அவருடைய பிரியத்தின்படி நன்மை செய்கிறார். அப்பா சமூகத்தில் போறப்ப இத ஜெப குறிப்பா மாத்திக்கோங்க, அப்பா சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்றீங்களே, உங்களுக்கு என் மேல அவ்வளோ பிரியமா, உங்களுக்கு என் மேல அவ்வளோ பிரியமா, உங்களுக்கு என் மேல அவ்வளோ பிரியமா. அதனால தான் ஆண்டவர் எனக்கு பிரியான்னு பேர் வச்சாங்களா, என் மேல ஆண்டவரே அவ்வளோ பிரியமா இருக்கிறதுனால என் மேல ஆண்டவரே நீங்க பிரியன்னு பேர் வச்சிங்களா, உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரப்பான்னு.

0: ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்குகிற ஏந்துகிற அந்த தகப்பனுடைய கரத்துக்காக
1: ஸ்தோத்திரம்
0: ஸ்தோத்திரம்
1: ஸ்தோத்திரம்.
0: இல்லைன்னா நாம் எப்பவுமே என்ன செஞ்சிருப்போம், நிர்மூலமாக இருந்திருப்போம். நம்மளை பாதுகாக்கிற கரம், பராமரிக்கிற கரம், நம்முடைய பலமே நம்மோடு இருக்கிற அவருடைய கரம் தான்.
1: ஆமென்.
0: ஓங்கும் புயமும்
1: பலத்த கரம்,
0: பலத்த கரமும் நம்ம பக்கம்தான் எப்பவும்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதனால அதை நினைச்சு நாம தைரியமா இருப்போம், திடனா இருப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.
1: ஆமென்.

சங்கீதம் 102 வசனம் 13 14 15 பரிச்சயமான வேத பகுதி. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பிரதிபிக்கிறார்கள். கத்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். சாட்சிகளின் ஆண்டு, ஆண்டவரே, வெறுமன ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும் நாங்கள் சொல்லாம சாட்சியோடு நாங்கள் ஒரு பிளஸ்ஸிங்கை குறித்து நாங்கள் எங்களை சுற்றி இருக்கிற நபர்களிடத்தில் சம்பாஷிக்கக்கூடிய அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்கிற ஆண்டு. நீங்கள் சொல்கிறத நாங்கள் அப்படியே பிலீவ் பண்ணி ஆண்டவரே நாங்கள் அதை அறிக்கை செய்கிற பொழுது அந்த அறிக்கை அற்புதமாக மாறுது. வேதத்தில் பக்கத்துக்கு பக்கம் இருக்கிற அந்த சத்தியத்தை நீங்கள் தோண்டி வெளியே கொண்டு வருகிற இந்த சீசனுக்காக நன்றி அப்பா. மனதார நாங்கள் தேங்க் பண்ணுறோம். இந்த காலை நேரத்தில் எங்களோடு நீங்கள் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

0: இந்த உலகத்துல வாழ்ற நாளெல்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க கூடிய ஒரு காரியத்தை இந்த வருஷம் ஆண்டு செய்றார்.
1: எஸ்,
0: வாழ்நாள் எல்லாம்,
1: வாழ்நாள் எல்லாம்
0: நீங்க வாழ்ந்த பிறகும் கூட,
1: எஸ்,
0: பின் சந்ததியும் அதை நினைவு கூறக்கூடிய ஒரு மகத்தான காரியத்தை, ஒரு மகிமையான காரியத்தை இந்த சீசன்ல ஆண்டவர் செய்றார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதுதான் இந்த காலம். போன முறை சண்டே சர்வீஸ்ல ஆண்டவர் சொன்னார், குரோனோஸ்
1: கைரோஸ்,
0: கைரோஸ். குரோனோஸ்னா நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நேரம், கைரோஸ்னா நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் குறிச்சிருக்கிற நேரம்.
1: எஸ்,
0: கிரேக்கத்தில் இந்த ரெண்டு வார்த்தை அப்படிதான் அது பயன்படுத்தப்பட்டிருக்கு. நமக்கு நேரத்தை கொடுத்த ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அவர் வாக்கு பண்ணியிருக்கிற காரியத்தை செய்வதற்கான ஒரு நேரத்தையும் குறிச்சிருக்கிறார்,
1: குறிச்சிருக்கிறார்.
0: அதுதான் இந்த 25வது வருஷம் வர்றதுக்கு முன்னாடி நவம்பர் டிசம்பர்லே நாம் அதை டிக்ளேர் பண்ணோம்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எனக்கு அக்டோபர்ல தான் ஒரு சிஸ்டர் வாட்ச் கொடுத்தாங்க. என்ன?
1: எஸ்,
0: எனக்கு இன்னைக்கு காலையில தான் நான் நினைச்சேன். நான் சொன்னேன், எனக்கு எதுக்கு வாட்ச் அப்படின்னு. அவங்க ஜெபத்தூரத்தில் சொன்னாங்க, நான் போன மாசம் நான் உங்க பக்கத்துல வந்து நின்னேன், நான் உங்கள்ட்ட ஜோமனு கூட இல்லை, நான் ஜஸ்ட் உங்களை பார்த்துட்டு நான் போயிட்டேன் பாஸ்டர். என்னமோ தெரியல, நான் வந்து உங்க பக்கத்துல நின்னப்போ எனக்கு உங்களுக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை வந்துச்சு.
1: எஸ்,
0: நீங்க எதுக்கு வாங்கி கொடுக்க சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க அடுத்த முறை வர்றப்ப எனக்கு ஒரு வாட்ச் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த வாட்சை கையில வச்சுக்கிட்டு நானும் சொன்னேன், நீங்க என்கிட்ட வாட்ச் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதெல்லாம் தெரியல பாஸ்டர், ஆண்டவர் வந்து உங்களுக்கு வாட்ச் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொன்னப்ப நான் அந்த வாட்சை கையில வச்சுக்கிட்டு அந்த சிஸ்டர் தலையில கையை வச்சு நான் ஜெபம் பண்றப்ப இந்த வசனத்தை ஆண்டவர் சொன்னார், தேவரீர் எழுந்தருளி
1: சியோனுக்கு இறங்குவே,
0: அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும்
1: வந்தது.
0: அப்பதான் பீடத்துல நேரம் வந்தது, வந்தது, வந்ததுன்னு கர்ஜனை பண்ணிட்டு கீழே இறங்கியிருக்கிறேன். உடனே ஆண்டவர் சொன்னார், இப்பதானடா சொல்லிட்டு வந்த, வந்தது வந்ததுன்னு, நேரம் வந்திருக்குன்றது சொல்றதுக்கு நானும் வாட்ச
1: கொடுக்கறேன்.
0: அப்படியே என்னோட ஒர்க்கிங் டேபிள்ல அந்த வாட்சை வச்சிருக்கிறேன். நான் அடிக்கடி நான் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த வாட்சை வச்சிருக்கிறேன். அப்போ அது என்னோட கைரோஸ் மொமெண்ட்டுக்காக ஆண்டவர் அதை கொடுக்குறாருன்றது எனக்கு தெரியல. ஆண்டவர் அக்டோபர்லேயே பிகின் பண்ணியிருக்கிறார். இல்லை செப்டம்பரை போனோம் தோட்டம், இங்கே நம்ம போனது முழங்காலித்தம்,
1: செப்டம்பர்,
0: செப்டம்பரில் முழங்காலித்தம் போயிருக்கிறேன். அங்கே மூணு நாள் நல்ல க்ளோரியஸான மீட்டிங் முடிச்சுட்டு கடைசியில் கன்க்ளூஷன் முடிச்சு தேர்ட் டே கிளம்புறப்ப எனக்கு அண்ணன் ஜெபம் பண்ணணும்னு ஒரு ஆசை. அதோட அண்ணன் முழங்க எல் ஜோசப் அண்ணன் உட்காந்துருந்தாங்க. அண்ணன், நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லிட்டு பீடத்தை விட்டு இறங்கினோடனே நானும் ஏஞ்சலும் நீல் டவுன் பண்ணிட்டோம். ஜூடாவும் எங்களோட நீல் டவுன் பண்ணப்போ அண்ணன் வந்து நின்று அவருடைய பலவீனத்தில் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே தம்பி சொல்கிற இந்த விசுவாச அறிக்கையில் நானும் இணைஞ்சிக்கிறேன், இதுக்கு நானும் ஆமேன்னு சொல்கிறேன். அவன் அறிக்கை பண்ணுறபடியே ஒரு ஜொஹானன் நீங்கள் என்ன செய்கிறீங்க, கொடுக்குறீங்க. சொல்லிட்டே இருக்கிறப்ப தான் அந்த தீர்க்க தரிசனம் வருது, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், நீர் அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும்
1: வந்தது.
0: எனக்கு என்னடா அண்ணன் டக்குன்னு ஒரு வேர்டு வருதே,
1: செப்டம்பர் 8ஆம் தேதி,
0: 8ஆம் தேதி அந்த வேர்டு வருது.
1: எஸ், சாயங்காலம் ஆராதனை,
0: செப்டம்பர் 8 சாயந்தரம் ஆராதனையில வருது. அக்டோபர் 2 சாட்டர்டே அன்னைக்கு என் கையில வாட்ச் வருது.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர்
0: உங்க நினைவாகவே இருக்கிறார்.
1: ஆமென்.
0: நீங்க எல்லாம் இந்த சீசன்ல நீங்க சர்ச்சுக்கு வர்றது எப்படி வரணும்னா, நீங்க ரொம்ப அலைவா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும்.
1: எஸ், எஸ்.
0: இந்த மொமெண்ட் வந்து ஒவ்வொரு செகண்டும் முக்கியம்.
1: எஸ்,
0: ஒவ்வொரு நொடியும் முக்கியம்.
1: ஆமென்.
0: ஏன்னா இந்த காலத்துக்காக தான் நம்ம காத்திருந்தோம்,
1: காத்திருந்தோம்
0: பல வருஷமா. எப்பவுமே குரோனோஸ் எப்படி போகும்னா அப்படி ட்ரையா போகும். குரோனோஸ் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்கிற காலம்
1: இதுக்கு
0: மேல ஒண்ணு இல்ல. 40 வருஷம்
1: என்ன
0: மொமெண்ட் அது?
1: குரோனோஸ்,
0: உங்களுடைய குரோனோஸ்ல வந்து டல்லா இருக்கும். ஆனா கைரோஸ் வர்றப்ப விறு விறுன்னு நடக்கும் எல்லாமே.
1: சுறு சுறு விறு விறுன்னு நடக்கும்.
0: எதெல்லாம் சாத்தியம் இல்லை நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து இந்த சீசன்ல சடசட நடந்து முடிஞ்சிடும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சங்கீதம் 126 வசனம் ஒன்று தானே?
1: எஸ். சியோனின் சிறை,
0: நீங்கள் சியோனுடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது
1: சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம்.
0: நீங்க பாருங்க, இந்த வருஷம் உங்களுக்கு ட்ரீம் மாதிரி ஏற்கனவே இருக்கு.
1: ஆமென்.
0: நான் இருக்கும்னு சொல்லல, இருக்குன்னு சொல்றேன்.
1: இருக்கு.
0: கனவு போல இருக்க பாஸ்டர், நடக்கிறதெல்லாம் பாக்குறப்ப
1: அனவு போல இருக்கேப்பா.
0: இந்த பாட்டு தான் எனக்கு.

0: அந்த லாங் இயர்ஸ் வந்து குரோனஸ் வந்து சிறையிருப்பு மாதிரி தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரே மாதிரியான சூழலுக்குள்ள அடைபட்டு கிடக்கிற வாழ்க்கை. எந்த சேஞ்சஸ் என்னன்னா
1: இருக்காது.
0: ஆனா நல்ல வரவுக்கும் செலவுக்கும் எப்படி இருக்கும்னா நல்லா சாப்பிடுவோம், ஒன்னும் பிரச்சனை எல்லாம் ஒண்ணு என்னன்னா
1: இல்ல,
0: பராமரிப்புக்கு எல்லாம் பஞ்சமே என்னன்னா
1: இல்ல.
0: ஆனா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் என்னன்னா லைஃப்ல இருக்காது. அதான் ஒரு ஒரு க்ளோசட்ல நாம, அது ஒரு லாக்டவுன் மாதிரி வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளேயே நாம
1: சுற்றி சுற்றி
0: அடைபட்டு கிடப்போம் குரோனோஸ்ல. ஆனா கைரோஸ் வர்றப்போ, கைரோஸ்னா ஆண்டவர் நமக்கு குறிச்சிருக்கிற நேரம் வர்றப்ப, சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருப்போம்.
1: எஸ்,
0: நீங்க சொல்ற சாட்சியை கேட்கிறப்ப கேட்கிறவங்களுக்கெல்லாம் கிருகிருன்னு வரும்.
1: ஆமென்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: கேட்கிறவங்களுக்கெல்லாம்
1: கிருகிருன்னு வரும்.
0: அந்த மாதிரி ஆண்டவர் விறுவிறுன்னு வேலை செய்யறாரு.
1: ஆமென்.

0: அந்த மாதிரி ஆண்டவர் சிறையிருப்ப திருப்புறப்ப உங்க முகம் எப்படி இருக்குமா? அடுத்த வசனம் வாசிங்க.
1: அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினால்.
0: ஐயோ, ஏன் கேக்குறீங்க? வாயில எப்ப பார்த்தாலும் ஒரு சிரிப்பாணிதான்.
1: எஸ்,
0: அது என்ன முகமையா இந்த மாதிரி இருக்குது? எத்தனை மணியா இருந்தது இப்படி ஆகும் சொல்லுவாங்களே?
1: 3:45 முகம், 6 மணி ஆயிருச்சு. அல்லேலூயா.
0: உங்க வாய் எப்படி இருக்குமா? நகைப்பினாலும், நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று
1: ஜாதிகளுக்குள்ளே
0: சொல்லிக் கொண்டார்கள். இங்க பாருங்க, உங்களை குறிச்ச பேச்சு ஆரம்பமாயிருச்சு சாமி. ஊரெல்லாம் இனிமே உங்களை குறிச்சுதான் பேச்சு.
1: எஸ்,
0: ஊரெல்லாம்
1: உங்களை குறிச்சுதான் பேச்சு.
0: என்ன, உங்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறாரு.
1: கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செஞ்சிட்டாராமே.
0: கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே
1: சொல்லிக் கொண்டார்கள்.
0: கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம்
1: மகிழ்ந்திருக்கிறோம். அல்லேலூயா.
0: சொல்லுவாங்க, ஆண்டவரே, இதுக்காக நான் என்ன செய்யல,
1: காத்திருக்கல.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த மாதிரி நீங்களும் சொல்லுவீங்க, நான் இந்த ஒரு விஷயத்துக்காக நான் என்ன செய்யல,
1: காத்திருக்கல.
0: பெரிய காரியத்துக்காக நான் என்ன செய்யறேன்,
1: காத்திருக்கிறேன்,
0: காத்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க எதை நீங்க விசுவாசத்துல அறிக்கை செஞ்சீங்களோ அத ஆண்டவர் செய்கிற ஆண்டு இது.
1: ஆமென்.
0: பிலீவ்.
1: எஸ்.
0: அதாவது வசனத்தை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையிலதான் வசனம் வேலை செய்யும்.
1: ஆமென்.
0: கேட்கிறவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அந்த வசனம் அவங்களுக்கு பேலன்ஸ் செய்யல.
1: எஸ்.
0: எபிரேயர்ல அப்படிதான் இருக்கு. அப்போ ஒரு வேர்டை வந்து நீங்க வாஞ்சை இல்லாம, விருப்பம் இல்லாம, ஏதோ கோயிலுக்கு வரணும், ஒரு மணி நேரம் கேட்டுட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்தீங்கன்னா இந்த வல்லமையுள்ள வசனம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யாது, பேலன்ஸ் செய்யாது.
1: எஸ்.
0: நீங்க எந்த அளவு பிலீவ் பண்றீங்களோ அந்த அளவு நீங்க விசுவாசிக்கிற வசனம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அதே மாதிரிதான் நீங்க கேட்கிற சாட்சியும் கிரியை செய்யும்.
1: ஆமென்.

0: தான் சொன்னாங்களாம், அவங்க அவங்க சர்ச் விஷயத்துல வேலை செஞ்சப்போ, ஏய் போடா நீ பாடி பாடி கோடிகள் என்ன செய்வே,
1: பெற்றுக்கொள்வ
0: அப்படின்னு ஃபாதர் சொல்லி அனுப்பிச்சாங்களாம். சொன்ன மாதிரி அவருக்கு என்ன செய்கிறார் ஆண்டவர், கோயம்புத்தூர் சிட்டில செஞ்சிருக்கிறார்.
1: எஸ், அல்லேலூயா, அல்லேலூயா.
0: அந்த சாட்சியை கேக்குறப்ப எனக்கும் பைத்து வந்துச்சு.
1: எஸ்,
0: ஆண்டவரே பாடி பாடி கோடிகள் என்ன செய்யலாமே,
1: சுதந்திரிக்கலாமா?
0: இந்த டிசம்பர்ல நாங்க போறோம் அப்பா நானும் எல்லாரும் பாஸ்டர் பென் சர்ச்சுக்கு போறோம், அதே சாட்சியோட நாங்களும் போறோம்.
1: ஆமென். இந்த ஜனவரி எண்ட்ல, எஸ்
0: நீங்க வேர்டை கேக்குறப்ப ஃபெய்த் வந்தாலும் ஒண்ணுதான், ஒருத்தர் சொல்ற சாட்சியை கேக்குறப்ப உங்களுக்குள்ள ஃபெய்த் தூண்டப்பட்டாலும் ரெண்டுமே அப்படியே நடக்கும்.
1: ஆமென்.
0: எவ்ரிபா சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பார்த்தேல இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு நான் செஞ்சதை பார்த்தேல,
1: 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு பண்ணல, உன் 12 வயசு பிள்ளைக்கும்
0: பண்ணுவேன். 12 வயசு 12 வருஷம்
1: பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு பண்ணல,
0: உன் 12 வயசு பிள்ளைக்கும் பண்ணுவேன்.
1: எஸ்.
0: ஏன் சில சாட்சிகளை கேட்க வைக்கிறாருன்னா, விசுவாசிக்கிறதுக்காக தான் கேட்க வைக்கிறாரு.
1: ஆமென்.
0: நிறைய பேர் வசனத்தை விசுவாசிக்காதனாலதான் ஆண்டவர் இப்ப சாட்சியில் இறங்கிட்டார்.
1: ஏப்பா
0: நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, உனக்கு செய்யறேன் கேட்பாங்க.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: வசனத்தை நீங்க விசுவாசிக்கலைன்னா ஆண்டவர் இன்னும் கீழே இறங்கி வந்து அப்படியே மசிச்சு கொடுக்கிறாரு. இந்த பாரு ஒரு சாட்சி, இந்த பைய கத்திக்கிட்டே இருந்தான், அவனுக்கு செஞ்சுட்டேன்ல, இது மாதிரிதான் உனக்கு நான் என்னன்னா
1: செய்வேன்
0: செய்வேன்னு சொல்லி விட்னஸையும் கொண்டு வருவார் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: அதுக்கு மேல விசுவாசிக்கலைன்னா
1: அது உங்களை சார்ந்தது.
0: அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க, கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல
1: எங்கள் சிறையிருப்பை திருப்பும்.
0: தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை
1: திருப்பும்
0: திருப்பும். பொது மொழிபெயர்ப்பு ரொம்ப அழகா இருக்கும், தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மலை மாற்றுவது போல, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மலை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றி அருளும்,
1: மாற்றி அருளும்.
0: தென்னாட்டினுடைய வறண்ட ஓடையெல்லாம் ஏயா தண்ணி என்னாச்சியா, ஒன்றும் சரி செட் ஆகல, வறண்ட ஓடை ஏன் புரண்டு ஓடுது அப்படின்னா பெஞ்ச மழை அப்படி.
1: எஸ்,
0: இந்த சீசன்ல மழை பெய்யுது,
1: பெய்யுது.
0: உங்க வறண்ட ஓடை நீரோடையா மாறுது,
1: நீரோடையாய் மாறுகிறது.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: இந்த வருஷம் ஆண்டவர் செய்றார்.
1: ஆமென்.
0: செஞ்சிட்டாரு,
1: செஞ்சிட்டாரு.
0: நான் என்ன சொல்றேன், ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றேன்,
1: ஆரம்பிச்சிருச்சு.
0: ஆண்டவர் செய்ய போற மகிமையான குளோரியஸான காரியங்களை அந்த ரதத்தோட இணைஞ்சு நாமளும் சுதந்திரிக்கிற ஞானத்தை ஆண்டவர் தருவாராக.
1: ஆமென்.
0: நினைச்சு பார்க்க முடியாத சாத்தியமே இல்லாத மகத்தான காரியங்களை இந்த காலத்துல ஆண்டவர் சட்டுப்புட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார்.
1: ஆமென். அல்லேலூயா.
0: வறண்ட நிலைமை சிறையிருப்பு எல்லாம் என்ன செய்கிறதுனா
1: மாறுகிறது,
0: மாறுகிறது,
1: மாறுகிறது.
0: ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நேரத்துலதான் நமக்கான அவருடைய நேரம் இருக்கு. ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற
1: நேரத்துக்குள்ளதான்,
0: நேரத்துக்குள்ளதான்
1: எனக்கான
0: அவருடைய
1: நேரம் இருக்கு.
0: இந்த வாரம் டீடைலா ஸ்டடி பண்ணோம், டெய்லி டிவோஷனை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜோசப்க்கு ஆண்டவர் கொடுத்த குரோனஸ்ல ஜோசப் வந்து பிஸியா இருந்ததுனாலதான் அவனுடைய கைரோஸ் மொமெண்ட் வந்தப்ப பானபாத்திரக்காரருடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்ன நிலைமை எங்க உண்டி
1: விட்டுருச்சுன்னா,
0: பார்வனுடைய அரண்மனையில பார்வனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய இடத்துக்கு எது கொண்டு போச்சுன்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வெயிட்டிங் பீரியட்ல அவன் ஆக்டிவா இருந்தான்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவனுடைய நேரத்தை கர்த்தரோட முதலீடு பண்ணிட்டு இருந்தப்போ எதுக்காக அர்த்தம் சொல்ற

0: சொல்றோம், ஏன் சொல்றோம், இவனை ஏன் உள்ள கொண்டு வந்தான் அப்படின்லாம் கேள்வி கேட்காம அவன் பாட்டில் எப்பவும் போல இயல்பா கத்தரோட நடந்துகிட்டு உறவாடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஆராதிச்சுக்கிட்டு அவன் கையில கொடுத்த பணியை உண்மை உத்தமா செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அந்த வேலை அவனுடைய வேலையோட தொடர்புடையதா இருந்து.
1: ஆமென்.
0: ரெண்டு வருஷம் கழிச்சுதான் தெரியுது, ஓஹோ இதுக்கு தான் இவன் சொப்பனத்துக்கு என்ன சொன்னமா, நாம
1: அர்த்தம் சொன்னமா,
0: அர்த்தம் சொன்னமா அப்படிங்கிற காரியம் பின்னாடிதான் என்ன செய்தனா விளங்குச்சு.
1: ஆமென்.
0: ஏன் யோசேப்ப 13 வருஷமா ஆண்டவர் ஒரு தேக்க நிலையிலே வச்சிருந்தாரு? ஆண்டவருடைய நேரத்துக்கு ஜோசப் தேவை.
1: எஸ்,
0: ஆண்டவருடைய நேரத்துக்கு யோசேப்
1: தேவை
0: தேவை. அதனால ஆண்டவர் யார வெளியில விடல,
1: ஜோசப்ப
0: வெளியில விடல. என்ன கொடுமைன்னா குரோனோஸ்ல நமக்கு தேவைப்படுறப்பெல்லாம் வருவார் ஆண்டவர், நமக்கு தேவைப்படுறப்பெல்லாம்
1: வருவார்.
0: சர்ரா சர்றா அழாதரா, டேய் விடுறா விடுறா அழாதரா,
1: நான் இருக்கிறேன்,
0: நான் இருக்கிறேன், அப்புறம் ஏன் போட்டு அழுதுட்டிக்கிறேன், நான் உங்க என்ன செத்தா போயிட்டேன்,
1: நான் உயிரோட தண்டா இருக்கேன்,
0: சரிடா சரிடா அப்படின்னு சொல்லி நமக்கு எப்பெல்லாம் தேவைப்படுறப்போ எப்பெல்லாம் நமக்கு தேவையோ அப்பெல்லாம் நம்ம பக்கத்துல வந்து என்ன செய்வார் ஆண்டவர்,
1: நிற்பார்,
0: என்ன நம்ம கூலியும் செய்வார்.
1: ஆமென்.
0: எந்த பீரியட்ல
1: குரோனோஸ்
0: மேகஸ்தம்ப விலகிச்சா,
1: விலகல,
0: அக்னிஸ்தம்ப விலகிச்சா,
1: விலகல.
0: 40 வருஷம் கர்த்தர் அவர்களோட இருந்து அவர்களை என்ன செய்தார்,
1: நடத்தினார். ஹல்லேலூயா.
0: என்ன என்ன பயம்னா, நல்ல கவனிங்க, பவர்ஃபுல்லான இன்சைட் இது. நமக்கு தேவைப்படுறப்ப ஆண்டவர் என்னோடு இருந்தார், ஆனா அவருக்கு தேவைப்படுற நேரத்துல நான் அவரோட இருந்தாகணும்.
1: ஆமென்.
0: அந்த நேரம் வரும், வந்திருக்கு,
1: வந்துருச்சு.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன், உங்களுக்கு ஒரு குழந்தை தேவைப்பட்டப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குழந்தையை தந்தார், குழந்தையை தந்து அந்த குழந்தைக்கு யார் ஆக்கினார் உங்களை,
1: அப்பா,
0: அப்பா வாக்கினர். நீங்க என் மகன், என் மக, தேவன் எனக்கு கொடுத்த மக, மகன்னு நல்லா கொஞ்சிக்கிட்டு விஷத்துக்கு சேட்டை பண்ணி குடிச்சு வெறிச்சு ஆட்டம் போட்டு 45 வயசு 50 வயசுல குடல் வந்து
1: பல்லு போய்
0: பல்லெல்லாம் போய் அந்த குழந்தைக்கு ஒரு அப்பா தேவைப்படுறப்ப யார் இல்ல,
1: அப்பா இல்ல,
0: அப்பா இல்ல.
1: எஸ்,
0: அப்பாவுக்கு குழந்தை தேவைப்பட்டப்ப அந்த அப்பாவுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்தாரு. ஆனா அந்த குழந்தைக்கு ஒரு அப்பா தேவைப்படுறப்ப
1: அப்பா இல்ல, அப்பா இல்ல.
0: இட்ஸ் எ ட்ராஜடி.
1: எஸ்,
0: பொறுப்பு இல்லாம இருந்தாலும் குடிச்சு ஒரு சின்ன கஷ்டத்துக்கு இருந்தாலும் தூக்கு போட்டு நினைச்சிட்டான்,
1: செத்து போயிட்டான், செத்துட்டான்.
0: நம்மளை சுத்தி பாக்குறோமா,
1: பாக்குறோம்,
0: புள்ள தெருவில் நிக்குது, அது கேக்குது அப்பா அப்பான்னு கேக்குது. எப்பா உனக்கு புள்ள வேணும்னு சொன்னப்ப உனக்கு புள்ளைய கொடுத்தாரு, எனக்கு அப்பா வேணும்ன்ற இடத்துல நீ இல்லாம போயிட்டியப்பா.
1: எஸ் பா,
0: இது இது பிசிக்கல்.
1: எஸ்,
0: ஆனா ஸ்பிரிச்சுவல் அப்படி அப்ளை ஆகுது. இங்க பாரு, உனக்கு நான் தேவைப்படுறப்ப உன் கூட இருந்தேன்.
1: ஹல்லேலூயா.
0: பாஸ்டர் ஆரன் பால பாட்டு என்ன, தனிமை நேரத்து

0: என் தனிமை நேரத்தில் அவர் கூட இருந்தார்
1: இருந்தார்.
0: அதனாலதான் இந்த பாட்டே வந்துச்சு.
1: ஆமென். அல்லேலூயா.
0: இந்த மகனுக்கு துணையா இருந்தார், இந்த மகளுக்கு ஒரு
1: துணையா இருந்தார்,
0: துணையா இருந்தார்.
1: நேத்தோட எங்க அப்பா இறந்து 31 வருஷம் ஆச்சு. எங்க தம்பி ஸ்டெஃபி எல்லாம் அப்படியே ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தாங்க, வி மிஸ் யூ அப்பான்னு போட்டிருந்தாங்க. அவன் எப்ப பார்த்தாலும் அப்பாவை இழந்து அழுவான். ஆனா அந்த தனிமையின் நேரத்துல அப்பா நினைவே வராம இயேசப்பா எங்களை நடத்துறாரு.

0: இந்த ஜூடாவோட ஆராதனை உங்க மனசுக்கு இப்ப எப்படி இருக்கு? விருந்து மாதிரி இருக்கா? ஏன் இவருடைய ஆராதனை உங்களுக்கு விருந்து மாதிரி இருக்குன்னா, இவருடைய தனிமையில ஆண்டவர் இவருக்கு மருந்தா இருந்தது.
1: மருந்து
0: ஏன் இப்ப உங்களுக்கு மருந்தா இருக்கிறாருன்னா, உங்க சீசன் வர்றப்ப நீங்க தான் திருச்சபைக்கு விருந்து.

0: க்ரோனோ ஸ்பிரிட்ல ஆண்டவர் நாம இருக்கிற இடத்துக்கு வந்து வந்து நம்ம கூலியம் செய்வார்.
1: எஸ்
0: பயப்படாத,
1: நான் இருக்கிறேன்.
0: கலங்காத,
1: இருக்கிறேன்.
0: இதெல்லாம் தேவன் க்ரோனோ ஸ்பிரிட்ல என்னை விட்டு விலகாம, என்னை கைவிடாம, என் கூட இருந்து அவர் எனக்கு செஞ்ச உதவி.
1: ஆமென்.
0: நல்லா கவனிக்கணும், இந்த ஷிஃப்ட நீங்க புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சாதான் தெளிவு வரும், சந்தோஷம் வரும், விசுவாசம் வரும். ட்ரூத் புரிஞ்சுக்கங்க முதல்ல. இந்த க்ரோனோஸ்ல ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு.
1: ஆமென்.
0: இப்ப என்னோட கைரோஸ் வர்றப்போ, எனக்குன்னு குறிச்சிருக்கிற நேரம் வர்றப்ப ஆண்டவர் அந்த இடத்துல நிப்பார்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இந்த இடத்துல நிக்கிற ஆண்டவர் சொல்வாரு, இத்தனை வருஷமா உனக்கு நான் தேவைப்பட்டேன் ஜோசப், இந்த சீசனுக்கு எனக்கு நீ தேவை.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: எஸ்.
0: நீ தகப்பம் இல்லாம அனாதையான் என்னப்போ, உனக்கு நான் அப்பாவா இருந்தேன், உனக்கு நான் ஆதரவா
1: இருந்தேன்.
0: ஆனா இப்ப இந்த தேசத்துக்கு நீ தேவை.
1: ஆமென்.
0: இந்த தேசத்துக்கு நான் உன்னை கொடுக்க விரும்புறேன், எனக்கு நீ வேணும் ஜோசப்னு சொல்றப்ப, ஜோசப் ஆண்டவருக்கு தேவைப்பட்ட அந்த கைரோஸ் நேரத்துல கர்த்தரோட இருந்தா.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எப்படி ஆண்டவர் இத்தனை ஆண்டுகளா ஜோசப்போடு இருந்தாரோ, அதே போல ஜோசப் அநேக உதவிகளை பார்த்தான், அநேக சகாயத்தை பார்த்தான். இப்ப தேவனால் வருகிற உயரத்தை பார்க்கறான்.
1: எஸ்.
0: ஏன்னா இது அவனுக்கான God's time.
1: God's time, Kairos. Hallelujah.
0: இங்கதான் நிறைய பேர் எதை விட்டுறாங்க,
1: அவர்களுடைய கைரோஸ்.
0: இஸ்ரேல் ஜனம் க்ரோனோஸ்ல ஆண்டவர் கூட இருந்ததை பார்த்துச்சு.
1: எஸ்.
0: ஆனா கைரோஸ்ல ஜாஷுவாவை காலை பெய்ந்தவர் எவனும் கூட இல்ல.
1: எஸ்.
0: The truth புரியுதா?
1: Amen.
0: விளங்குதா உங்களுக்கு?
1: Amen.
0: உங்க தருணம் இது, நழுவ விட்டுறாதீங்க. Hallelujah.
1: Hallelujah.
0: அப்படி இப்படி சேட்டை பண்ண இப்ப எல்லாம் இந்த காலத்தை மனசுல வச்சுதான் ஆண்டவர் மன்னிச்சு ஆதரிச்சு.
1: Yes.
0: சர்ற சர்ற சர்ற சர்ற உன்னை என்னால விட்டு கொடுக்க என்னன்னா
1: முடியலடா,
0: முடியாதுடான்னு எனக்கு ஊழியம் செஞ்சு என்னுடைய எல்லா தேவையும் சந்திச்சு என் கூட இருந்து ஆதரவா இருந்து ஒரு அடைக்கப்பட்ட தோட்டமா, ஒரு மறைவு கட்டப்பட்ட நீர் ஊற்றா, ஒரு முத்திரிக்கப்பட்ட கிணறா என்ன அவர் கைக்குள்ள வச்சு பொத்தி பொத்தி வச்சு பாதுகாத்தது இந்த காலத்துக்காக,
1: இந்த காலத்துக்காக. ஆமென்.
0: நீ தேவை எனக்கு.
1: ஆமென்.
0: உன் குடும்பம் எனக்கு தேவை.
1: எஸ்.
0: உன் மகன் எனக்கு தேவை. உன் மக எனக்கு தேவை. உன் தொழில் எனக்கு தேவை. இந்த தரிசனம் எனக்கு தேவை.
1: ஆமென்.
0: இன்னொரு தலைமுறை காத்திருக்கணும். இன்னொரு 40 வருஷம் போனாலும் போயிரும். ஒருவேளை உங்க காலத்துல உங்களை ஊழியனா எழுப்பக்கூடிய ஒரு தருணம் கத்தர் கொண்டு வந்திருப்பாருனா, அந்த கைரோஸ் மொமெண்ட்டை நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்கன்னா அதே மொமெண்ட் வந்து திரும்ப உங்க மய வாழ்க்கையில வரும்.
1: ஆமென். எஸ்.
0: நீங்க சொல்லுவீங்க, உங்க அப்பனா அழைச்சாரா, நான் தான் என்ன செய்யல,
1: ஊழியத்துக்கு வரல,
0: எத்தனை வருஷம் கழிச்சு திரும்பவும் எங்க வந்து நிக்குதுன்னா
1: மகன் காலத்துல வந்து நிக்குது. எஸ். ஹல்லேலூயா.
0: எங்க அப்பா காலமான காலத்துல பிறந்ததுனால ஃபாதர்ஸ் ஹவுஸ்ல கேட்டாங்களாம், சாமியார் கொடுத்துருங்க அப்படின்னாங்களாம். எது கொடுத்துருங்க?
1: சாமியார் கொடுத்துருங்க.
0: நல்ல வேலை எங்க அப்பா சாமியாரா போல, போயிருந்தா நான் இல்ல.
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.
0: So don't miss your kairos moment. ஆதேஸ் பர்ணையால வந்து நின்னப்போ இஸ்ரேல் ஜனம் அந்த மொமெண்ட் என்ன திருச்சு, இந்த மொமெண்ட்டுக்காக தான் ஆனா 430 வருஷ காத்திருப்பு முடிவுக்கு வந்த பொழுது தேசத்தை சுதந்திரிக்கிற இடத்துல ஜனம் என்னன்னா கர்த்தரோட என்னன்னா
1: இல்ல. எஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: ஆனால் இந்த மொமெண்ட்ல குளோரியஸான காரியத்தை தேவன் செய்ய தொடங்கிட்டாரு. நீங்க உங்களுக்கு ஞானம் இருக்குன்னா இது டிசைன் பண்ணி நீங்களும் இணைஞ்சிருப்பீங்க. இந்நேரம் எஃபர்ட்லெஸ்ஸா நடக்கும் எல்லாமே.
1: ஆமென்.
0: அப்படி சும்மா அப்படி ஃப்ளோல போறது இது.
1: ஆமென்.
0: இது எதிரீச்சல் போற நேரம் இல்ல, அப்படியே தண்ணியோட போறது. அப்படி அப்படி அப்படி மிதந்துகிட்டு ஃப்ளோட் ஆகி அப்படி எதிர்நீச்சல் போட்டதெல்லாம் முடிஞ்சிருச்சு போங்க.
1: எஸ்,
0: வித் தி ஃப்ளோ,
1: வித் தி ஃப்ளோ.
0: என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன், அவன் பேர் முருகன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் சமீபத்தில் இப்ப நிறைய அவனோட ஆண்டவர் குறித்து நான் பேசிட்டு இருக்கேன். நல்ல தியானம் பண்றவன். டேய், உனக்குள்ள பேசுறது ஜீசஸ் தாண்டான்னு சொல்லி அவன்கிட்ட நான் புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் சொல்றான், எப்படா ஊழியெல்லாம் போகுது இங்க பாரு, இதெல்லாம் இல்லை, கோடியில ஒருத்தனுக்கு கிடைக்கிற கொடுப்பனை, இதெல்லாம்
1: கோடியில ஒருத்தனுக்கு கிடைக்கிற கொடுப்பனை.
0: ஊழியம்டா நீ பண்றது, கடவுள் பண்ணிடா, யாருக்கடா கிடைக்கும் இந்த பாக்கியம். இந்த வெளிப்பாடு யாருக்கு வருது?
1: அண்ணன் முருகன்,
0: முருகனுக்கு வருது. வெளிப்பாடு யாருக்கு வருது?
1: முருகன்,
0: முருகனுக்கு வருது. சொல்லிட்டு இப்ப செய்யற காரியங்களை ஃபுல்லா அவனோட நான் பேசிட்டு இருக்கிறப்ப, உனக்கு என்னப்பா, தெய்வம் கூடையே நிர்ந்து என்ன செய்யறாருன்னா
1: நடத்துறாரு.
0: என்னை தாண்டா தெய்வம் போட்டு பாக்குது அப்படிங்கிறான். அந்த ஆள்கிட்ட சொல்லிவிடா, என்னை போடாத பாடு படுத்துறாரு. அந்த ஆளு ஏண்டா நீ என்ன தட தடன்னு வர்றாரு, நான் ஏண்டா இந்த போட்டு போடுறாரு என்னைய அப்படின்னு. சட்டம் உன்னை 30 வயசுலயே பெண்ட நிமித்தி உன்னை கொண்டு வந்துட்டாரு, என்னை இந்த 56ல தான் என்ன செய்யறாருன்னா கையில
1: பிடிக்கிறாரு.
0: இங்க பாரு, என் ஆவியில படுது அவன் சொல்றான், என் மனசுல படுது. ஆவின்னு சொல்ல, என் மனசுல படுது. நீ வந்து உன் வாழ்க்கையில அருமையான நேரம் வந்திருக்கு அவன் சொல்றான். அவன் பண்ற பிரசங்கத்தை அவன் சொல்றான், நீ எதுவும் பண்ணாத, அதாவது கரெக்டா நடக்கும் பாரு, ஃப்ளோல போடா, டே ஃப்ளோல போடா, ஃப்ளோல போடா நீ மொதல் அப்படின்றான்.
1: இதைத்தான்
0: புரியல, சகாயராணிக்கு புரியல,
1: புரியல.

0: பிடிச்சிட்டாரு. என் கைய என்ன செஞ்சாரு, நான் பிடிச்சிட்டாரு
1: பிடிச்சிட்டாரு
0: கா ஓடி போயிருவான் தெரிஞ்சு என்ன செஞ்சாரு பிடிச்சிட்டாரு. என்னை அழைச்சிட்டு வந்தாரு சொல்ல முடியாது, என்னை இழுத்துட்டு வந்தாரு
1: இழுத்துட்டு வந்தாரு.
0: எத்தனை தடுமாற்றம், எத்தனை சோதனை, எத்தனை பலவீனம், எத்தனை உச்சக்கட்ட போராட்டம், இத்தனைக்கு நடுவுல நொறுங்கி போகாம உடஞ்சு போகாம கலக்கமடைஞ்சு மன முறிவடையாம கீழே தள்ளப்பட்டு மடிஞ்சு போகாம துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படாம தூசிக்கப்பட்ட நேரத்துல வேண்டுகொள்ள வச்சாரே.
1: ஆமென்.
0: என் தெய்வம் எனக்கு ஊழியம் செஞ்சு ஊழியம் செஞ்சு அவருடைய நேரத்துக்காக என்னை பாதுகாத்தார்.
1: ஆமென். அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: அவருடைய காலத்துக்காக என்ன பாதுகாத்தார்
1: பாதுகாத்தார்.
0: நான் தேவைக்கு அவரை கையில பிடிச்சேன், ஆனா அவர் தேவைக்கு என்ன கையில பிடிச்சிருக்கிறார்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு.
1: ஆமென்.
0: தீர்க்க தரிசனம் சொல்றார், நீங்க தேவைக்கு அவர் கையை பிடிச்சீங்க, ஆனா ஆண்டவர் அவருடைய தேவைக்காக உங்களை தெரிந்து கொண்டார்.
1: ஆமென்.
0: You are a chosen vessel.
1: ஆமென். ஆமென். Hallelujah. Hallelujah. Hallelujah.

0: அடையாளம் தெரியாம உங்களை சிதைச்சாங்க. அடையாளம் தெரியாம ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கிற நேரம் வருது.
1: ஆமென். I believe, I receive it in Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: உங்களை பார்க்கிற ஆளுக்கு என்ன தெரியாதுன்னா
1: அடையாளமே தெரியல.
0: ஆமென்.
1: யோசேப்பு சகோதரருக்கு அடையாளமே தெரியல.
0: நான் நினைப்பேன் போட்டு பண்ணத்துல போட்டு கிடந்தப்போ காலையில் அந்த 4:30 போட்டு அனுப்ப போகிற நேரத்தில் இந்த நேரம் குளிக்கிறதுக்கு அங்கே ஒரு அந்த ரோட்டில் வர்ற அந்த தண்ணி குழாயில் சில இடத்துல பொத்துக்கிட்டு வெளியில் அடிக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல கீழே பைப் பொத்து வெளியில் அடிக்கும். அது ஒரு குப்பை மேடு. அது அந்த குப்பை மேட்டில் குளிச்சிருக்கிறேன் நான் வந்துட்டு காலை நேரம். இப்போவும் சில நேரம் அந்த இடத்துல கார் போகிறப்ப ஒரு டீ குடிக்கிறப்ப அந்த இடத்த கிராஸ் பண்றப்பெல்லாம் பாக்குறப்ப உப்பு மேட்டில் குளிச்ச வேண்டாம்.
1: நீராமிருந்திருப்பாருனா
0: நம்மளை தேடி வராம இருந்திருப்பாருனா தேவைக்காக கையில பிடிச்சோம். ஆனா இப்பதான் தெரியுது அவரு தேவைக்காக நம்மளை தெரிஞ்சிருக்கிறாருங்கிறது. தீர்க்க திரும்ப சொல்றேன், நீங்க நீங்க பிறந்தீங்க பாருங்களேன். நீங்க பிறந்த நோக்கம் எதுக்காக இந்த உலகத்துல பிறந்தீங்களோ, எதுக்காக உங்களை ஆண்டவர் கையில பிடிச்சாரோ, எதுக்கு எதை மனசுல வச்சு தேவன் உங்களை அழைச்சாரோ, அது உங்க கண்ணு முன்னாடி ஷேப்புக்கு வர வருஷம்.
1: ஆமே. ஐ பிலீவ். ஹல்லேலூயா.
0: அப்படி தத்ரூபமா முன்னாடி வந்து நிக்கிது. இதுக்கு தாண்டா அந்த உலகத்துல நீ பிறந்த, இதுக்கு தாண்டா நான் உன்னை அழைச்சேன், இதுக்கு தான் நான் உன்னை தெரிஞ்சு கொண்டேன்னு சொல்லி ஆண்டவர் அழுத்தம் திருத்தமா உங்க வாழ்க்கையில தம்முடைய முத்திரையை பதிக்கிற ஆண்டு.
1: ஆமே.

நம்ம அவ்வளவு பெரிய யோக்கியம்லாம் இல்லை, நம்ம அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்பெஷல்லாம் என்னன்னா இல்லை. முழுசா நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னு சொல்ல முடியாது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செஞ்சோம், அவர் கூட இருந்தோம். ஆனா அவருடைய உண்மை என்ன பாதுகாத்தது, அவருடைய உண்மை என்ன குணமாக்கியது, அவருடைய உண்மை என்ன சுத்திகரிச்சது, அவருடைய உண்மை என்ன புடமிட்டது. இந்த மனசுக்கு அவர் மருந்தா இருந்தார். எதுக்கியா எதுக்கியா இந்த அடையாளம் தெரியாத பின்னாடி இப்படி சுத்துறீங்கன்னு கேட்டா, அவர் சொன்னாரு, டேய் எனக்கு நீ தேவை. ஒரு காலம் வருது, ஒரு நேரம் வருது, இந்த ஜனத்துக்கு நீ தேவை, இந்த தேசத்துக்கு நீ தேவை, எனக்கு நீ தேவை. I need you.

ஆண்டவர் ஆண்டவர் நடத்தினதை நினைக்கிறப்ப மனசு அப்படியே நன்றி சொல்லுது. கடந்து வந்து பாதையை திரும்பி பாக்குறப்போ எவ்வளவு சிரமங்கள் ஆண்டவர், எவ்வளவு நெருக்கடிகள் அப்பா. அதால எங்களை நீங்க என்ன செய்யல, கைவிடல. நீங்க எங்களை விட்டு என்னன்னா விலகல. தடுமாறின தருணங்கள் வாழ்க்கையில உண்டு, ஆனாலும் சுத்திகரிச்சீங்க, சுத்தம் பண்ணீங்க, மனசுக்கு மறந்த இருந்தீங்க. எதுக்கு புரியல, ஏன் இந்த பயல சுத்தி சுத்தி வர்றீங்க, ஏன் எங்களை விட்டு நீங்க விலகாம இருக்கிறீங்க, ஏன் எங்க மேல இவ்வளவு இறக்கம், ஏன் எங்க மேல இவ்வளவு தயவு. இந்த காலத்துக்கு நீ தேவை, இந்த காலத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்காக தான் நீ பேருந்த. உன் தேவைய மனசுல வச்சு நீ எங்க வந்த, ஆனா என் தேவைய மனசுல வச்சு நான் உன்னை பிடிச்சேன்.

0: மோசே பிறந்தப்போ அவங்க அம்மா அப்பா நினைச்சிருப்பாங்க, இந்த காலத்தில் அவன் பிறந்திருக்கக்கூடாது, பிறக்கக்கூடாத காலத்தில் இந்த புள்ள என்ன செஞ்சிருச்சு,
1: பிறந்துருச்சு.
0: ஆண்டவர் சொல்றாரு, தேவையில்லாம பிறக்கல, எனக்கு தேவைங்கிறதுனால தான்
1: பிறந்தான்.
0: ஒருவேளை உங்க பெற்றோர் நினைக்கலாம் நீங்க தேவையில்லை அப்படின்னு, ஆனா உங்களை படைச்சவர் சொல்றாரு எனக்கு நீ தேவை.
2: I have chosen you.
0: இன்னைக்கு நீ அனாதை, உனக்குன்னு நான் குறிச்சிருக்க நேரத்தில் நீ ஒரு ராஜாத்தி.
1: அம்மன்
0: நீ ராஜாத்தின்றார் ஆண்டவர், நீ ராஜாத்தின்னு ஆண்டவர் சொல்றேன்.

0: இந்த வருஷத்துல உனக்கு ஒரு முடிசூட்டு விழா உண்டு. ஒரு டெஸ்டிமனி வருது, அது உன் தலையில கிரீடம் போல அமரும். சங்கீதம் 65:11, வருஷத்தை நன்மையால் இந்த வருஷம் நீங்க ஒரு சாட்சி சொல்ல போறீங்க, அந்த சாட்சி உங்க சிரசுல ஒரு கிரீடம் போல
1: அமரும்.
0: கிரீடம் போல, கிரீடம் போல ஒரு ஒரு விட்னஸ் வச்சு ஆண்டவர் உங்களுக்கு முடிசூட்டுகிறான். வருஷத்தை உம்முடைய நன்மையாட்டுகிறேன். சாதாரண சாட்சி இல்ல, கிரீடம் போல இருக்கிற சாட்சி.
1: ஹல்லேலூயா.
0: ஒரு முடிசூட்டு விழா.
1: ஆமென்.
0: ராஜாத்திக்கு முடிசூட்டு விழா.
1: ராஜாத்திக்கு முடிசூட்டு விழா.
0: எகிப்தில ஜோசப்புக்கு ஒரு முடிசூட்டு விழா.
1: முடிசூட்டு விழா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க?
1: ஆமென்.
0: முடிசூட்டு விழா.
1: முடிசூட்டு விழா.
0: அப்படி திருவிழா மாதிரி இருக்கும்.
1: ஆமென்.
0: தீவுல ஒரு திருவிழா.
1: ஆமென். அத்தீவில் ஒரு திருவிழா.
0: தீவுல திருவிழா.
1: ஆமென்.
0: சந்தோஷ பெருவிழா.
1: சந்தோஷ பெருவிழா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆண்டவர் இந்த தரிசனத்தை முடிசூட்டுகிறார்.
1: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: மனசுக்கு மருந்தா இருந்தவர்
1: எஸ்
0: ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் விருந்தா வர்றேன்.
1: ஆமென்.

0: விருந்துகளுக்கு பஞ்சம் இல்ல,
1: விருந்துகளுக்கு பஞ்சம் இல்லை, விருந்துகளுக்கு பஞ்சம் இல்லை.
0: மகிழ்ச்சியை வந்து ஸ்வீட் கொடுத்தானே
1: கொண்டாடுறான்னு.
0: ஆனா அந்த மகிழ்ச்சியா அந்த நேரத்துல நம்ம மூளையில ஒண்ணு சுரக்குமா, என்னமோ ஒரு டோனின்றாங்க எனக்கு தெரியல, அது சுரக்கிறப்பதான் இனிப்பு சாப்பிடணுங்கிற கிரேவ் வருமா உங்களுக்குல. கத்தர் அப்படித்தான் பிரெயினை வச்சிருக்கிறார்.
1: அதனால
0: ஒரு சந்தோஷ செய்தி வருது, இனிப்பு வாங்குறதுக்கு ஓடுவீங்க நீங்க.
1: ஆமே, ஓடும்,
0: ஓடுவீங்க,
1: ஓடும். அல்லேலூயா.
0: எனக்குள்ள அப்படியே ஒரு தீக்க தரிசனம், ஆறு ஓடுது இந்த நாட்கள். எவ்வளவு ஒரு ஒரு ஒரு ஒரு ரெண்டு லைன் நான் ப்ரீச் பண்ணல, ரெண்டு லைன் ஒரு மணி நேரம் போயிடுச்சு எனக்கு. வித் த ஃப்ளோ, வித் த ஃப்ளோ சொல்ல வர்ற காரியத்தை முழுசா என்னால என்ன செய்ய முடியல சொல்லுவேன். நீங்க ஒரு அஞ்சு மணி நேரம் உட்காந்துருந்தா.
1: ஆமென்.
0: எதை பேசுறது, எதை விடுறதுன்னு என்னன்னா, அப்படி மழை கொட்டுது, கொட்டுற மலை ஒரு வாய்க்கால பிடிச்சி வச்சு கரெக்டா அப்படி சரி, இது பாய விடுறது எவ்வளவு சிரமம் தெரியுமா? அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வச்சுட்டு இருக்கேன், தேக்கி வச்சிருக்கேன்
1: உள்ளுக்குள்ள.
0: அதனால இந்த மொமெண்ட்டை நீங்க தவற விட்டுறாதீங்க. இந்த நாட்கள்ல தான் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை கத்தர் நமக்கு செய்ய தொடங்கிட்டாரு. உங்க மாம்பழத்துல ஒரு ஓரத்துல மஞ்சள் அடிச்சிருச்சு.
1: நான்
0: பிரசங்கம் பண்றேன், ஒரு பாஸ்டர் ஓடி வந்து சொல்றாரு, ஐயா உங்க மாம்பழத்துல மஞ்சள் அடிச்சிருக்கு, அந்த கொலையில நானும் ஒத்த மாம்பழம்.
1: உங்களுக்கு
0: மஞ்சள் அடிச்சா அந்த கொத்துலதான் நானும் இருக்கிறேன், எனக்கும் மஞ்சள் அடிச்சுதான்
1: ஆகும்.
0: விசுவாசம் பெருசியா.

0: அன்னைக்கு நான் ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறேன், சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஒருத்தங்கனோட பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க போகிறது வெள்ளக்காரன் சேர்ச்சுக்கு. அந்த சுவிஸ் பாஸ்டர்கிட்ட போய் இவர் போய் சொல்லியிருக்கிறாரு, தங்கச்சி மடத்தில் எங்கள் பாஸ்டர் இருக்கிறாரு, அவர் இப்படிலாம் அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதோட அந்த சுவிட்சர்லாந்து பாஸ்டர் கேட்டாராம்,
1: அவர் தப்பா ஒன்றும் சொல்லலையே, பைபிள் அப்படித்தான் என்னன்னா
2: எழுதி இருக்கு,
1: ஆனா இத சொல்றதுக்கு ஒரு துணிச்சல் என்னன்னா
2: வேணுமே,
0: எனக்கு அவரை காட்டுங்க அப்படின்னாராம். இவரு செல்போன்ல காட்டிருக்கிறார், இங்கிலீஷ்ல இருக்கான்னு கேட்டாராம். அவர் பிரசங்கம் இங்க காட்டுல இருந்து சுவிட்சர்லாந்து பாஸ்டர் வரைக்கும் தாக்கத்தை
2: உண்டான.
0: இன்னொரு மானாம்பரில் இருக்கிற ஒரு மரக்கடை வியாபாரி, அவர் இப்போதான் ஆண்டவரை குறித்து கேள்விப்படுறாராம். அவற்றை போய் இந்த என்னுடைய கன்ஃபஷனை காட்டியிருக்கிறாங்க.
1: இந்த காலத்தில் இப்படி மனுஷங்க என்ன செய்யறாங்களா
2: இருக்கிறாங்களா,
1: எனக்கு இந்த இயேசு மேல ஒரு ஆர்வம் வருதியா
2: அப்படின்னு.
0: ஆண்டவர் களத்துக்கு வந்துட்டாரு
2: வந்துட்டாரு
0: வந்துட்டாரு
2: வந்துட்டாரு.

0: மக டெக்ஸ்ட் பண்ற, எனக்கு புது ஒரு செய்தியை நான் கேட்டேன். அந்த பொண்ணு சொல்றா, 70 பக்கம் நோட்ஸ் எடுத்தாப்ல வாட்ஸ்அப்ல இருக்கு.
1: ஹல்லேலூயா.
0: நியூ இயர் மெசேஜ் எத்தனை பக்கம்?
1: 70
0: பக்கம். 70 பக்கம் சொல்லிட்டு போட்டிருக்கிறா, என்னோட யூனிவர்சிட்டி நீங்க.
1: நாட்டு
0: மக்கள் இங்க வர்ற நேரம் வந்தாச்சு.
1: வந்தாச்சு.
0: நாம எல்லா இடத்துக்கும் போக போறது இல்ல, எல்லாரும் இங்க வருவார்கள்.
1: வருவார்கள். இனி ரொம்ப டிராவல் எங்களுக்கு இருக்காது. இருக்காது.
0: ஒவ்வொரு நாட்டுக்கும் போறதுக்கு ஒவ்வொரு நாடும் இங்க வரும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஒரு ராமேஸ்வரத்தை தேடி எல்லா ஸ்டேட்டும் வரும்னா, இதே ராமேஸ்வரத்தை தேடி எல்லா தேசமும் வரும்.
1: பைபிளே ஆரிசவே.
0: ஹல்லேலூயா.
1: ஜீசஸ் நேம்.
0: சொல்லியா சொல்லியா நல்லா சொல்லியா.
1: சொல்றாரு. சொல்றேன் சொல்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: ஒரு தோத்திரம் பண்ணி அல்லேலூயா கொண்டாட போறோம். எங்க தரிசன பூமியில நின்னு.
1: எஸ். அல்லேலூயா.
0: அதைத்தான் ஆண்டவர் வர்த்திக்க செய்வார்.
1: ஆமென்.
0: இது நம்முடைய கைரோஸ்
1: கைரோஸ் மொமெண்ட்
0: மொமெண்ட்
1: மொமெண்ட்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: அதனால ரிலாக்ஸா இருங்க, விழிப்பா இருங்க. செய்திகளை எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு நீங்க கருத்தா கவனிச்சு நீங்க வருவீங்கன்னா, அதுக்குள்ள இருந்து கர்த்தர் உங்களோட என்ன செய்வார்னா
1: பேசுவார்.
0: பேசுவார்.
1: பேசுவார்.
0: அதை குறிச்சு வச்சுக்கோங்க, அதை விசுவாசிங்க, அதை சம்பாஷணையா மாத்துங்க. மாம்பழம் மஞ்சள் அடிச்சா மொத்த அந்த கொலையில தானே நீங்க இருக்கீங்க.
1: இருக்கீங்க. ஹல்லேலூயா.
0: என்ன இது ஒரு பெரிய பிளெஸிங் பாருங்களேன். ஏ, எங்க ஐயாவுடைய மாம்பழம் என்ன செஞ்சுன்னா
1: ஓரத்துல மஞ்சள் அடிச்சிருச்சு.
0: அந்த பிரான்ச்ல தானே நாங்கள் இருக்கிறோம்.
1: இருக்கிறோம்.
0: ஏதோ ஒரு காரியத்துல ஒரு காரியம் தனிய தொடங்கி இருக்கு. அந்த ஒரு காரியத்தோட மட்டும் நிக்காது, மொத்த காரியமும்
1: கனியுன்றான்.
0: நிறுத்த முடியல. ஆண்டவர் தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்க வீட்டினுடைய அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பிளஸிங் வருது. வெரி பவர்ஃபுல். ஒரு ஒரு தம்முடைய வாக்கின்படி ஒரு பிளஸிங் உங்களுக்கு தர்றாரு. அந்த பிளஸிங் உள்ள வர்றப்பே உங்க வீட்டு சூழல் அடியோட மாறுது.
1: ஆமென். ஐ பிலீவ். ஐ பிலீவ்.
0: ஜோசப் பார்வோனுடைய அரண்மனைக்குள்ள வந்தப்ப அரண்மனையோட கிளைமேட் மாறுது. எகிப்தினுடைய கிளைமேட் மாறுது.
1: ஆமென்.
0: என்ன வந்தது யாரு?
1: ஜோசப் வந்திருக்கான்.
0: நகோமி வீட்டினுடைய சூழலே மாறுது. உங்க வீட்டினுடைய சூழலை தலைகளாய் மாற்றி போடக்கூடிய, குதூகலமா கொண்டாடக்கூடிய ஒரு பிளஸிங், உங்க அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ணக்கூடிய, உங்க வீட்டுல காணப்படுகிற துக்கத்தை மாற்றக்கூடிய, உங்க நீங்க உடுத்தி இருக்கிற சாக்கு ஆடையை நீக்கி போடக்கூடிய, உங்க வீட்டுல காணப்படுகிற பகைய தேடி பார்த்தாலும் காண முடியாத இருக்கிற ஒரு அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ற பிளஸிங் உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கு.
1: ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: அட்மாஸ்பியர் மாறிடுச்சு.
1: எஸ்
0: மாறிடுச்சு,
1: மாறிடுச்சு.
0: சூழ்நிலையை மாத்துங்க, சூழ்நிலையை மாத்துங்கன்னு நீங்க கதறினீங்க. சூழலை மாற்றக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை உன் வீட்டுக்குள்ள நான் அனுப்புறேன்,
1: அனுப்புறேன், அனுப்புறேன்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: டா போயிட்டே இருக்கு, வண்டி நிறுத்துறேன், நானே பிரேக் போட்டுக்கிறேன்.
1: அல்லேலூயா.
0: எவ்வளவு பாக்கியம் பாருங்க, ஆண்டவர் நம்மோட மூவ் ஆகுறது.
1: ஆமென்.
0: மனசு மனசுலாம ஆண்டவரே முடிக்கணுமேனு முடிக்கிறது.
1: பிரேக் போடாத நாளெல்லாம் வருது. நன்றி.
0: Such a blessing.
1: Blessing. Blessing.
0: எல்லாரும் எழுந்து

0: நெய்யாய் பொழிதான்.
1: பொழியுது,
0: சொல்லுங்க, நெய்யாய் பொழியுது.
1: நெய்யாய் பொழிகிறது.
0: ஆண்டவர் சொன்ன வார்த்தை பொய்யா போகாது, நெய்யாய் பொழியும்.
1: நெய்யாய் பொழியும்.
0: வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருந்த நிலைமை மாறி இந்த கைரோஸ் மொமெண்ட்ல தேசத்தினுடைய சுட்ட கதிர நிமிண்டி தின்னுகிற நேரத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. உங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியாது அந்த பிளஸிங்க.
1: ஐ ரிசீவ் இட், ஐ ரிசீவ் இட், ஐ ரிசீவ் இட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

0: இதை வித்து அதை வாங்கறது, இதை வித்து
1: அதை வாங்கறது,
0: அதை வாங்கறது, அது உங்க நினைப்பு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதை வித்து அதை வாங்கறது இல்ல, அதை வித்து இதை கட்டுறது இல்ல, நான் கட்டுவேன்,
1: நான் கட்டுவேன். அல்ல இல்ல,
0: இதான் டெஸ்டிமனி ரிலேட்டட் பிளெஸிங்.
1: ஆமென்.
0: ஆண்டவர் என்கிட்ட இருந்தாலும் நான் செய்ய மாட்டேன், நீங்க பொறுத்து பண்ணுங்க, என்கிட்ட இருக்கு ஆனா நான் செய்ய மாட்டேன்.
1: எஸ்,
0: இதுல எனக்கு என்ன வேணும்னா ஒரு சாட்சி வேணும்.
1: ஆமென்.
0: நீங்களே செஞ்சீங்கன்னு நான் சொல்ல விரும்புறேன்.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலமற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்யறது அவருக்கு
1: லேசான காரியம்.
0: எனக்கு தேவை பிளஸிங் இல்ல, எனக்கு தேவை டெஸ்டிமனி.
1: டெஸ்டிமனி,
0: தேவன் செய்தார் இந்த காரியத்தை. என் திறமை இல்ல, என் திராணி இல்ல, என் தகுதி இல்ல, என் ஆண்டவரே செய்தார்,
1: செய்தார்
0: என்று சொல்லக்கூடிய காரியத்தை கர்த்தர் சியோனை கட்டி தம்முடைய மகிமையில
1: வெளிப்படுகிற
0: ஆண்டு.
1: ஆமென்.

0: தேங்க் யூ அப்பா. மனசில் உங்கள் பிரசன்னம் அவ்வளோ க்ளோரியஸாக எங்களை ஆட்கொண்டிருக்கு. எங்களை மூடி இருக்கிற இந்த மகிமைக்காக நன்றி. மகிமையான ஆண்டு, மகத்துவங்களை பார்க்க போகிற ஆண்டு. அடையாளம் தெரியாமல் சிதைச்சாங்க, ஆனால் அடையாளம் தெரியாமல் முளைச்சி கம்பீரமாக ஆண்டவரே நீங்கள் எங்களை அலங்கரிக்கிற இந்த ஆண்டுக்காக நன்றி. தொடர்ந்து நடத்துங்க, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். சங்கீதம் 22:4-5.

பாபிலோனிலே சிறைப்படுத்தப்பட்ட தேவ ஜனங்கள் 70வது ஆண்டு முடிவில் விடுதலையாக்கப்படுவார்கள் என்று எரேமியா வழியாக கர்த்தர் சொன்ன பிடித்து ஜெபிக்கிறார் தானியேல். ஜனங்கள் விடுதலை பெறுகிறார்கள், சொந்த தேசம் திரும்புகிறார்கள்.

தன் சகோதரன் தன்னோடு போர் செய்ய வருகிறார் என்று அறிந்த ஜேக்கப், உன் தேசத்துக்கு திரும்பி போ, நான் கூட இருப்பேன், நன்மை செய்வேன் என்று கர்த்தர் தன் வாக்குறுதியை ஜெபிக்கிறான், ஜெயம் எடுக்கிறான்.

0: We've been teaching about the precious blood of Jesus for the last so many weeks.
1: கடந்த பல வாரங்களாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
0: And today, tonight, for the last time, for the last session, I will share with you on the precious blood of Jesus.
1: இன்றைக்கு இரவு இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து கடைசியாக ஒன்றை உங்களுக்கு நான் போதிக்க வருகிறேன்.
0: From next week, we'll begin a new topic.
1: அடுத்த வாரத்திலிருந்து புதிய தலைப்பிலே நாம் ஆரம்பிக்கப்
0: போகிறோம். Let me ask you to turn to our key text, which we've been turning to every single week that we have come here to listen to this teaching on the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த போதனை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒவ்வொரு வாரமும் நாம் படிக்கிற நம்முடைய முக்கியமான வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம்.
0: Revelation chapter 12 and verse 11.
1: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 11வது வசனம்.
0: They overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives unto the death.
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
0: Talking about how the saints took victory over the devil.
1: பரிசுத்தவான்கள் எப்படி பிசாசை ஜெயித்தார்கள் என்று இந்த வசனம் பேசுகிறது.
0: They took victory by the blood of the lamb and by the word of their testimony.
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்று வசனம் கூறுகிறது.
0: Three things are there.
1: இதிலே மூன்று காரியங்கள் அடங்கி
0: இருக்கிறது. In that victory.
1: இந்த வெற்றியிலே.
0: The blood.
1: இரத்தம்.
0: The word.
1: வசனம்.
0: And their testimony.
1: பிறகு அவர்களுடைய சாட்சி.
0: I tell you every time that the blood and the word remain unchanged.
1: ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன், ரத்தமும் வசனமும் மாறாதவைகளா இருக்கிறது.
0: The word of God never shall pass away, even if the heaven and earth shall pass away.
1: வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாததா இருக்கிறது.
0: And the blood has never loses its power.
1: ரத்தமும் தன்னுடைய வல்லமையை ஒரு நாளும் இழப்பதே இல்லை.
0: The only thing that can change in this among these three things.
1: இந்த மூன்று காரியங்களிலே மாறக்கூடியது ஒன்று இருக்கும் என்றால்
0: it is the believer's testimony.
1: அது விசுவாசியுடைய சாட்சி தான்.
0: That is the only thing that can change.
1: அது மட்டும் தான் மாற முடியும்.
0: That is why we have victory sometimes and we have defeat sometimes.
1: ஆகவே தான் சில சமயங்களில் வெற்றி பெறுகிறோம், சில சமயங்களில் தோல்வி அடைகிறோம்.
0: Not because the word has failed.
1: ஏதோ வசனம் தவறி விட்டது என்பதனால் அல்ல.
0: Not because the blood has failed to do exercise its power.
1: ஏதோ ரத்தம் தன்னுடைய வல்லமையை காண்பிக்காமல் இழந்து போய் விட்டது என்று கிடையாது.
0: It is because the believer has failed to assert the testimony of the word of God.
1: விசுவாசி
0: about what the blood has done.
1: வசனம் என்ன, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்கிறதோ அதை அறிக்கை செய்யாமல் விட்டதனால தான் தோல்வி.
0: That is why the defeat comes.
1: ஆகவே தான் தோல்வி வருகிறது.
0: So the victory is taken when the believer confesses or testifies about what the word of God teaches that the blood of Jesus has done.
1: ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன கூறுகிறதோ அதை விசுவாசி அறிக்கை செய்யும் போது வெற்றி உண்டாகிறது.
0: That sentence is very important by
1: the way. அந்த வாக்கியம் ரொம்ப முக்கியமா இருக்கு.
0: That is how you put the three things together.
1: இந்த மூன்று காரியங்களை இப்படி தான் ஒருங்கிணைத்து சொல்வது.
0: The believer testifies what the word of God says about what the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறதோ அதை விசுவாசி சாட்சியாக அறிவிக்கிறார்.
0: The three elements are there.
1: இந்த மூன்று அம்சங்களும் அதில் அடங்கியிருக்கிறது.
0: The only thing that can fail is our testimony.
1: தவறக்கூடிய ஒரே ஒரு காரியம் நம்முடைய சாட்சி.
0: So the believer's responsibility is to know the truth.
1: ஆகவே விசுவாசியுடைய பொறுப்பு சத்தியத்தை அறிந்து கொள்வது.
0: Know the truth about what the blood of Jesus has done.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை குறித்த சத்தியத்தை அறிந்து கொள்ள
0: வேண்டும். Know it from the word of God.
1: தேவனுடைய வார்த்தையிலிருந்து அதை அறிந்து கொள்ள வேண்டும்.
0: And confess it from the word of God.
1: அது மட்டுமல்ல தேவனுடைய வசனத்திலிருந்து அதை அப்படியே அறிக்கை செய்ய வேண்டும்.
0: I shared with you many things about what the blood has done.
1: ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து பல காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து
0: கொண்டேன். 13 things with you about what the blood of Jesus has done.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து 13 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன்.
0: Like redemption, forgiveness of sin, sanctification, justification and so on.
1: மீட்பு, பாவ மன்னிப்பு, பரிசுத்தமாக்கப்படுதல், நீதிமானாக்கப்படுதல், இப்படி பல காரியங்களை சொன்னேன்.
0: Don't have the time to mention all 13.
1: 13 சொல்ல நமக்கு இங்க நேரம் இல்லை.
0: Now let me go to the last one.
1: இப்போது கடைசி காரியத்தை நாம் பார்ப்போம்.
0: I'm going to today talk about how the Bible teaches us that life is in the blood. Life teaches about life in the blood.
1: Not life is in the blood.
0: There is a difference between what I have said about life being in the blood and what I'm going to share tonight.
1: பாருங்கள், நான் மாம்சத்தில் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கு என்று போதித்தேன்ல, அதற்கும் இப்போது போதிக்க போகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது.
0: God has put life in the blood.
1: தேவன் இரத்தத்திலே ஜீவனை வைத்திருக்கிறார்.
0: So we say life is in the blood.
1: ஆகவே தான் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்கிறோம்.
0: When the blood is shed, that means the life has come out.
1: ரத்தம் சிந்தப்பட்டால் உயிர் போய்விட்டது என்று அர்த்தம்.
0: In that way we say life is in the blood.
1: அப்படி பார்க்கும்போது உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று நாம் சொல்கிறோம்.
0: When we say, when we talk about life in the blood, we are talking about how the believer derives life from the blood.
1: ஆனா இரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது என்று சொல்லும்போது எப்படி விசுவாசி அந்த இரத்தத்திலிருந்து ஜீவனை பெறுகிறார் என்பதை நாம் குறிப்பிடுகிறோம்.
0: You understand the difference, I think.
1: வித்தியாசம் உங்களுக்கு புரியும் என்று
0: நினைக்கிறேன். Life is in the blood.
1: உயிர் ரத்தத்தில் இருக்கிறது.
0: That is why when a person when the blood is taken out, person dies.
1: ஆகவே தான் ரத்தம் வெளியேறும் போது ஒருவர் மரித்து போகிறார்.
0: That is the significance of that verse.
1: அந்த வசனத்தின் முக்கியத்துவம் அதுதான்.
0: Life is in the blood.
1: அதாவது உயிர் ரத்தத்தில் இருக்கிறது.
0: Jesus shed his blood.
1: இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தினார்.
0: It was proof that he gave his life for us.
1: அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார் என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கிறது.
0: He took the proof all the way to heaven and presented it before the throne of God, the Bible says.
1: பரலோகம் வரைக்கும் அந்த ஆதாரத்தை எடுத்து சென்று தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்தார் என்று வேதம்
0: God saw the blood and saw that the sin has been taken care of.
1: தேவன் அந்த இரத்தத்தை கண்டார், பாவத்துக்காய் நிவாரணம் செலுத்தப்பட்டு விட்டது என்பதை கண்டார்.
0: But we are now talking about how the believer finds life in the blood and how the blood of Jesus is something through which he derives life, spiritual life.
1: ஆனால் இப்பொழுது நாம் இதை காண போகிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே தான், இரத்தத்தின் மூலமாக தான் விசுவாசி ஆவிக்குரிய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம்.
0: This is about how we partake of life through the blood of Jesus, eternal life through the blood of Jesus.
1: எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நித்திய ஜீவனிலே நாம் பங்கு பெறுகிறோம் என்பதை குறித்து தான் இருக்கிறது.
0: So let us turn to John chapter 6.
1: ஆகவே யோவான் 6 அதிகாரத்துக்கு நாம் திரும்புவோம்.
0: John chapter 6.
1: யோவான் 6 அதிகாரம்.
0: That great long chapter in which Jesus talks a lot about these things.
1: இது மிகப்பெரிய ஒரு அதிகாரம். இதை குறித்து இயேசு பல காரியங்களை இங்கு போதிக்கிறார்.
0: John chapter 6 verse 53 to 56.
1: யோவான் ஆறாம் அதிகாரம் 53 முதல் 56 வசனங்கள்.
0: Jesus said unto them, Verily, verily, I say unto you, except ye eat the flesh of the Son of Man and drink the blood, you have no life in you.
1: அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: Whoso eateth my flesh and drinketh my blood hath eternal life. And I will raise him up at the last day.
1: என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன்.
0: For my flesh is meat indeed and my blood is drink indeed.
1: என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது.
0: He that eateth my flesh and drinketh my blood dwelleth in me and I in him.
1: என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன்.
0: As a second portion I would like to read 1 Corinthians chapter 10 verse 16.
1: இதிலே இரண்டாவது பகுதியாக 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 16 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன்.
0: 10:16. The cup of blessing which we bless, is it not the communion of the blood of Christ? The bread which we break, is it not the communion of the body of Christ?
1: நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா?
0: You see, water has a twofold effect.
1: பாருங்கள், தண்ணீர் மூலமாய் இரண்டு காரியங்கள் நடக்கிறது.
0: One, water is used for cleansing.
1: ஒன்று, தண்ணீரை கழுவுறதுக்காய் சுத்தம் பண்ணுகிறதுக்காய் பயன்படுத்துகிறோம்.
0: We cannot clean without water.
1: தண்ணீர் இல்லாமல் நம்மால் சுத்தம் பண்ணவே முடியாது.
0: Water is so important for cleansing.
1: சுத்தம் பண்ணுவதற்கு தண்ணீர் அவ்வளவு முக்கியமா இருக்கிறது.
0: But then water has another greater value also, I would say, because when you drink water, you get revived by it, you get refreshed by it.
1: தண்ணீருக்கு அதை விட இன்னொரு பெரிய மதிப்பு இருக்கு. அது என்ன? அந்த தண்ணீரை நாம் குடிக்கும் போது அதன் மூலமா ஒரு புத்துணர்ச்சியை, புது தெம்பை நாம் பெறுகிறோம்.
0: So cleansing and revival and refreshment comes through water.
1: ஆகவே தண்ணீர் மூலமாய் நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்கிறோம், அதே சமயத்தில் புத்துணர்ச்சி, புது தெம்பையும் நாம் பெறுகிறோம்.
0: You see, it is necessary and it is necessary that we cleanse with water.
1: தண்ணீரை கொண்டு சுத்திகரிப்பது மிக மிக அவசியமா இருக்கு.
0: But it is much more necessary that we drink water.
1: ஆனால் அதே சமயத்தில் தண்ணீரை குடிப்பது அதைவிட அதிக அவசியமா இருக்கிறது.
0: Without cleansing and the water to cleanse, we cannot live as we ought to live.
1: சுத்தம் பண்ணுவதற்கு தண்ணீர் இல்லாமல், சுத்தம் பண்ணாமல் நாம் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ முடியாது.
0: But without water to drink, we cannot live at all.
1: ஆனால் குடிக்க தண்ணீர் இல்லாமல் நம்மால் உயிர் வாழ கூட முடியாது.
0: See the difference.
1: வித்தியாசத்தை பாருங்க.
0: You see, it is important to cleanse.
1: பாருங்க, சுத்தம் பண்ணுவது
0: Without cleansing we cannot live as we ought to live.
1: சுத்தம் பண்ணாமல் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ முடியாது நம்மால்.
0: But without drinking water you cannot live at all. That is the difference between the two.
1: ஆனால் தண்ணீரை குடிக்காமல் நம்மால் உயிர் வாழ கூட முடியாது. இதுதான் வித்தியாசம்.
0: By drinking it is only by drinking we enjoy the full benefit of the water to sustain life.
1: தண்ணீரை குடிப்பதன் மூலமாக தான் நாம் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் எவ்வளவு அவசியமா இருக்குன்ற அந்த லாபத்தை நாம் அனுபவிக்கிறோம்.
0: Now I talked about water so that you will understand the blood of Jesus in the same way also.
1: பாருங்க, தண்ணீரை குறித்து ஏன் பேசினேன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து அப்படியே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக
0: தான். The same thing applies to the blood of Jesus.
1: அதே காரியம் இயேசுவின் இரத்தத்திற்கும் பொருந்தும்.
0: The blood of Jesus is a cleansing agent which cleanses us from all our sin and unrighteousness.
1: இயேசுவின் இரத்தம் நம்முடைய எல்லா பாவங்கள், அநீதியிலிருந்து நம்மை கழுவி சுத்திகரிக்க கூடியதாக இருக்கிறது.
0: You see, it cleanses us and washes us.
1: பாருங்கள், அது நம்மை கழுவுகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது.
0: But it has a second effect also.
1: ஆனால் அதனால் இன்னொரு பயனும் நமக்கு உண்டு.
0: The second effect is that we must as the word says drink the blood. I mean, I'll explain what it means in order to derive life from it.
1: ரெண்டாவது பயன் என்ன? இரத்தத்திலிருந்து ஜீவனை பெறும்படியாக அந்த இரத்தத்தை நாம் பானம் பண்ண வேண்டும். வசனம் அப்படிதான் சொல்லுகிறது, அதை பிற்பாடு விளக்குகிறேன்.
0: Drinking the blood means to appropriate all that the blood of Jesus has done, to believe it and to receive it and to enjoy it and take it in and make it ours.
1: இரத்தத்தை பானம் பண்ணுவது என்றால் என்ன? இரத்தம் என்னவெல்லாம் செய்திருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் நாம் நமக்கென்று சொந்தம் பாராட்டி அதனாலே வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும்.
0: You see, many people are today satisfied with the cleansing.
1: பாருங்க, இன்றைக்கு அநேக சுத்திகரிப்போடு திருப்தியாகி விடுகிறார்கள்.
0: That is the problem with the Christians today.
1: கிறிஸ்தவர்களிடத்தில் இன்றைக்கு பிரச்சனையே அதான்.
0: The blood cleanses them.
1: இரத்தம் அவர்களை சுத்திகரிக்கிறது.
0: And they are satisfied with the cleansing and the forgiveness of sin.
1: பிறகு சுத்திகரிப்பு, பாவ மன்னிப்பு இதோடு திருப்தி அடைந்து நின்று விடுகிறார்கள்.
0: And they don't go any further than that.
1: அதை தாண்டி மீறி அவர்கள் செல்வது கிடையாது.
0: That is like using the water only for washing and leaving it at that.
1: இது எப்படி இருக்கு? தண்ணீரை கழுவ பயன்படுத்தி விட்டு அப்படியே விட்டு விடுவது போல இருக்கு.
0: Many people in the world today believe that water is only for washing.
1: இன்னைக்கு உலகத்துல பல மக்கள் இருக்காங்க, தண்ணீர் வெறும் கழுவுறது தான் அவங்க நினைக்கிறாங்க.
0: There are some countries in the world where they don't drink water at all.
1: சில நாடுகள் இருக்குது உலகத்திலே அங்க தண்ணீரை குடிக்கவே மாட்டார்கள்.
0: I remember in one place I asked some water, they looked at me funny thinking that I was a sick man.
1: எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு ஊர்ல போய் தண்ணி கேட்ட என்ன வேடிக்கையா பார்த்தாங்க, அது வியாதிப்பட்டவங்க போல.
0: So why do you want to drink water?
1: எதுக்குங்க தண்ணி குடிக்க விரும்பறீங்க அப்படினா,
0: they said we have apple juice, we have pineapple juice, we have orange juice, we have this that.
1: Apple juice irukku, pineapple juice irukku, orange juice irukku, idu irukku, adu irukku.
0: We have everything.
1: Ella irukku.
0: And then of course they have beer and this and that.
1: Adu mattilla beer irukku, innum pola vishayangal irukku.
0: They drink all of that.
1: Adellam kudikkranga.
0: But they don't drink water.
1: Ana thannirai kudippadu kedaiyaa.
0: I said I just want plain old water from the tap. Just open the tap. Get me some water to drink.
1: Naan sonna kolaiya therandu konja pachcha thanni enu kudunga, naan adai kudikka virumbren.
0: I said no, the water is no good.
1: Avachana kedaiyaa kedaiyaa thanni nalladhu kedaiyaa.
0: Water is only for washing.
1: Thannir கழுவுவதற்கு மட்டும்தான்.
0: Oh God has put some wonderful things in the water to refresh us and revive us. It is so essential for life.
1: பாருங்க, நமக்கு தெம்பூட்டும்படியே புத்துணர்ச்சி கொடுக்கும்படியே தேவன் தண்ணீரை அவ்வளவு அற்புதமான காரியங்களை வைத்திருக்கிறார்.
0: Now we must think about the blood like that.
1: இரத்தத்தையும் நாம் அவ்வாறுதான் நினைக்க வேண்டும்.
0: Many people simply believe in the blood of Jesus to cleanse them.
1: அநேகர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தங்களை கழுவி சுத்திகரித்தால் மட்டும் போதும் என்று விசுவாசிக்கிறார்கள்.
0: That is wonderful.
1: அது அற்புதமானதுதான்.
0: It does cleanse you.
1: அது உங்களை சுத்திகரிக்கிறது.
0: It is important to be cleansed.
1: சுத்திகரிக்கப்படுவது அவசியம்.
0: Without being cleansed we cannot stand before God.
1: சுத்திகரிக்கப்படாமல் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க முடியாது.
0: Without being cleansed we cannot enjoy any kind of relationship with God.
1: சுத்திகரிக்கப்படாமல் தேவனோடு எந்த உறவையும் நம்மால் அனுபவிக்க முடியாது.
0: Cleansing is very important.
1: சுத்தம் பண்ணப்படுவது அவ்வளவு முக்கியம்.
0: We cannot be what we ought to be in our Christian life without first cleansing taking place.
1: முதலாவது சுத்திகரிப்பு நடைபெறாமல் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் என்னவா இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க முடியாது.
0: But then we have to go past it and go into the drinking.
1: அதன் பிறகு அதையும் கடந்து நாம் குடிப்பதற்கு பானம் பண்ணுவதற்கு சொல்ல வேண்டும்.
0: Now let me begin to talk about this.
1: இதை குறித்து நான் பேச ஆரம்பிக்கட்டும்.
0: What is this blessing which is described as drinking the blood?
1: இரத்தத்தை பானம் பண்ணுவது என்று சொல்லப்படுகிறதே, அது என்ன ஆசீர்வாதம்?
0: What does it mean?
1: அதனுடைய அர்த்தம் என்ன?
0: When Jesus said unless you drink of my blood you have no eternal life.
1: என் இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணாவிட்டால் உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்று இயேசு சொன்னாரே, அதனுடைய அர்த்தம் என்ன?
0: It means not only believe in it for your cleansing but can't go ahead and believe on all the on believe in everything that the blood is for you and everything that the blood does for you and appropriate it, take it in, believe it, rejoice in it, enjoy it and experience it.
1: வெறும் சுத்திகரிப்புக்காக மாத்திரம் இரத்தத்தை விசுவாசிப்பதல்ல, மாறாக இரத்தம் உங்களுக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறதோ அதையெல்லாம் விசுவாசித்து அது உங்களுடையது என்று நம்பி அதை நீங்கள் சொந்தம் பாராட்டி அனுதினம் உங்கள் வாழ்க்கையில அதை அனுபவிக்க வேண்டும்.
0: Just like when you drink water it has a more powerful effect than when you cleanse with water.
1: எப்படி தண்ணீரில் சுத்திகரிப்பதை விட அதை குடிக்கும்போது அதிக பலனும் புத்துணர்ச்சி உண்டாகிறதோ,
0: in the same way when you drink the blood of Jesus, when you take it in and appropriate by faith and receive it inside of you, it has a more powerful effect than what you have enjoyed by cleansing, by its cleansing
1: power. அதே போல தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணும்போது, அதாவது அது செய்திருக்கிற எல்லாவற்றையும் உங்களுடையது என்று நீங்கள் உரிமை பாராட்டி சொந்தம் பாராட்டி அவளை பெற்று அனுபவிக்கும் போது சுத்திகரிப்பதை விட இதனுடைய பலன் அதிகமாய் காணப்படுகிறது.
0: That is why Jesus said unless you drink of my blood you have no eternal life.
1: ஆகவே தான் இயேசு சொன்னார், என் இரத்தத்தை பானம் பண்ணாவிட்டால் அவங்களுக்குள்ள நித்திய ஜீவன் இல்லை.
0: He was upset when he said that.
1: அப்படி சொன்னபோது மக்கள் எல்லாம் கோபப்பட்டார்கள்.
0: Because you know drinking blood is cannibalistic.
1: என்ன ரத்தம் குடிக்கிறதா காட்டுமிராண்டித்தனமா இருக்கு அப்படினா.
0: You know that is one problem.
1: அது ஒரு பிரச்சனை.
0: And among the Jews it was a great offense because the use of blood for anything was prohibited under the Old Testament.
1: யூதர்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்றால் பழைய ஏற்பாட்டிலே ரத்தத்தை பயன்படுத்த கூடாது அது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பெரிய தண்டனை உண்டு.
0: So they cannot eat the blood.
1: ஆகவே ரத்தத்தை அவங்க சாப்பிட முடியாது. ரத்தத்தை பானம் பண்ண முடியாது.
0: It was against their law.
1: அது அவருடைய பிரமாணத்துக்கு எதிரானது.
0: In the 6th chapter of John where we read the passage we read about how all the multitudes turned away and went away from him.
1: யோவான் 6 ஆம் அதிகாரத்துல போய் வாசித்தமே அந்த அதிகாரத்தை வாசிக்கும்போது திரள் கூட்டமான மக்களும் திரும்பி போய் விட்டார் என்று வசனம் கூறுகிறது.
0: Who are those people?
1: அந்த ஆட்கள்லாம் யார்?
0: They are the same people that ate when he multiplied 5 loaves and 2 fish and fed the 5000 those people.
1: ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் பெருக பண்ணி 5000 பேரை போஷித்தாரே அதே கூட்டம் தான் இந்த கூட்டம்.
0: They came following him and found him the next day.
1: அவரை தேடி அடுத்த நாளில வந்து அவரை கண்டுபிடித்தார்கள்.
0: Thinking they'll get fish and bread for nothing.
1: மறுபடியும் ஓசியில மீன் அப்பமும் கிடைக்கணும் பார்த்தார்.
0: Then he started telling them about how he is there to give them spiritual life.
1: பிறகு இயேசுவன் அவர் எப்படி ஆவிக்குரிய ஜீவனை அவங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறார் என்று பேச ஆரம்பித்தார்.
0: Just like eating the fresh eating the fish and the bread gives them physical life and it is necessary for physical life.
1: எப்படி அப்பத்தை மீனை சாப்பிடுவது அவருடைய சரீரத்துக்கு மிக மிக அவசியமா இருக்கிறதோ
0: in the same way to eat of his flesh and to drink of his blood is necessary for spiritual life and he was preaching about it.
1: அதே போல ஆவிக்குரிய ஜீவனுக்கு வாழ்க்கைக்கு அவருடைய மாம்சத்தை புசிப்பது அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுவது அவசியம் என்பதை தான் அவர் போதித்தார்.
0: And they got so upset because he was talking about eating his flesh and drinking his blood.
1: அவருடைய மாம்சத்தை புசிப்பது அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுவது இத பேசினவங்க தான் கோபப்பட்டார்கள்.
0: They walked away.
1: அவர்கள் எழுந்து போய் விட்டார்கள்.
0: Everybody left.
1: எல்லாரும் போய் விட்டார்கள்.
0: And the disciples were wondering what to do.
1: சீஷர்களுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல.
0: Jesus turned around to them and looked at them and said, "Do you want to leave also?"
1: இயேசு அவளை பார்த்து நீங்களும் என்னை விட்டு போய் விட மனதா இருக்கிறீர்களோ என்று கேட்டார்.
0: He could see that they were also upset because of his talk.
1: இவர் இப்படி பேசினதால அவர்களும் கோபப்பட்டார்கள் என்பது இயேசுக்கு புரிந்து விட்டது.
0: They were looking at him funny saying, "What are you talking about? Eating your flesh and drinking your blood? What nonsense is this?"
1: வேடிக்கையா பார்த்தாரு பாருங்க அவங்க. மாம்சத்தை புசிப்பதா ரத்தத்தை பானம் பண்ணுவது என்ன இது என்று கேட்டார்கள்.
0: Are you crazy?
1: என்ன பைத்தியம் பிடித்து
0: விட்டது? What are you talking about?
1: என்னத்தை குறித்து பேசுகிறீர்கள்?
0: They could not understand the spiritual side of things. They were ready to eat but they were not ready to listen to spiritual things.
1: அவர்கள் சாப்பிட ஆயத்தமா இருந்தார்கள் தவிர ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு அவர்கள் ஆயத்தமா இல்ல.
0: They enjoyed the miracle of feeding of the 5000.
1: 5000 பேரை போஷித்தார் அந்த அற்புதத்தை அனுபவித்தார்கள்.
0: But when he explained the significance of that miracle for their spiritual life they were unable to understand.
1: ஆனால் அந்த அற்புதம் இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எவ்வளவு அர்த்தம் உள்ளது என்பதை விளக்கி சொன்ன போது அதுதான் பிடிக்கவில்லை.
0: You see the spiritual people have to push through the threshold, break through the threshold of not understanding spiritual things into the understanding and revelation and knowledge of spiritual things.
1: பாருங்க ஆவிக்குரிய மக்கள் புரியாதிருக்கிற அதே வாசற்படியில் நின்று கொண்டிராமல் அந்த வாசற்படியை தள்ளி மிதித்து கொண்டு காரியங்களை புரிந்து கிரகித்து கொள்ளுகிற அப்படிப்பட்ட நிலைமைக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும்.
0: I remember the time when I was just a Christian who just go to meetings and enjoy the meetings and look at the miracles and enjoy it and enjoy the singing and enjoy the entertainment and everything.
1: எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது பழைய காலங்களில் நானும் கூட்டங்களுக்கு போவேன் பாடலை பாடுவேன் எல்லா அற்புதங்களை பார்ப்பேன் மற்ற காரியங்களை பார்ப்பேன் ஜாலியா இருக்கும் அனுபவித்து விட்டு வந்து விடுவேன்.
0: But when it came to preaching and hearing the preaching and understanding spiritual things.
1: ஆனால் பிரசங்கங்களை கேட்பது ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்வது என்று வரும்போது
0: when things were explained to me.
1: காரியங்கள் எனக்கு விளக்கி சொல்லப்பட்ட போது
0: I was least bit interested.
1: அதுல கொஞ்சம் கூட எனக்கு ஆர்வம்
0: கிடையாது. I would simply walk away.
1: நான் அப்படியே எழுந்து போய்டுவேன்.
0: And come back after they preach.
1: பிரசங்கம் முடிந்த பிறகு திரும்ப வருவேன்.
0: I would enjoy everything else
1: matra ellavatrai anubhavippen
0: but I was not into the teaching and the preaching of it
1: ana na bodhane prasangam endu vandal pidikadu
0: these people were like that
1: indha aatkal appadi thaan irundhaanga
0: they are ready to enjoy the feeding of the 5000
1: 5000 pera poshithappo nalla jaliya rasithaargal
0: they want another miracle
1: innoru arpudam nadakka vendum endu viruminaar
0: they want to see him rise up and be their king
1: ivar elundhu avulku rajaava irukka vendum endu viruminaar
0: they want everything else
1: matra ellavatrai viruminaargal
0: but when he stopped them and told them about the spiritual significance of that miracle to their lives
1: ஆனால் அந்த அற்புதம் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது என்று அந்த அர்த்தத்தை அவர் விளக்கி சொன்னபோது
0: when he began to tell them that he is the bread of life
1: அவர் தான் ஜீவ அப்பம் என்பதை அவர் சொன்னபோது
0: when he began to talk about himself as the bread that has come down from heaven
1: நான் தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்று இயேசு சொன்னபோது
0: then when he said unless you eat my flesh and drink my blood you have no part of me and you have no eternal life
1: என் மாம்சத்தை நீங்கள் புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணாவிட்டால் உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் இல்லை என்று அவர் சொன்னபோது
0: they were shocked
1: அதிர்ச்சி அடைந்தார்கள்
0: you see their minds were not ready to grasp grasp the significance of these great spiritual truths.
2: இந்த மாபெரும் ஆவிக்குரிய சத்தியங்களின் முக்கியத்துவத்தை கிரகித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருடைய மனம் இல்லை.
0: They need, see, they had physical life.
2: பாருங்கள், சரீர பிரகாரமான ஜீவன் அவர்களுக்குள்ள இருந்தது.
0: It was fed and nourished by physical food.
2: சரீர மற்ற உணவை கொண்டு அந்த சரீர ஜீவன் போஷித்து பராமரிக்கப்பட்டது.
0: But now they need another life.
2: ஆனால் இப்போது இன்னொரு ஜீவன் அவர்களுக்கு தேவை.
0: They needed a spiritual life.
2: அவர்களுக்கு ஆவிக்குரிய ஜீவன் தேவைப்பட்டது.
0: Eternal life.
2: நித்திய ஜீவன்.
0: And that eternal life is fed and nourished and developed through the eating of the flesh and the blood of Jesus the Son of God.
2: அந்த நித்திய ஜீவன் தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுவது மூலமாக தான் போஷிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது.
0: They must receive the eternal life by partaking of him.
2: அவரிலே பங்கு கொள்வதன் மூலமாக அவர் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும்.
0: And they must be nourished by him.
2: அவராலே அவர்கள் போஷித்து பராமரிக்கப்பட வேண்டும்.
0: They must eat and drink in a spiritual way of all the benefits of the cross of Calvary.
2: கல்வாரி சிலுவையினுடைய லாபங்கள் ஆதாயங்கள் அனைத்தையும் ஆவிக்குரிய பிரகாரமாக அவர் புசித்து பானம் பண்ண வேண்டும்.
0: His body was broken for them.
2: அவருடைய சரீரம் அவர்களுக்காக தான் உடைக்கப்பட்டது.
0: The bread of life was broken.
2: ஜீவ அப்பம் அங்கே உடைக்கப்பட்டது.
0: It was to satisfy the spiritual hunger of men everywhere.
2: எல்லா இடத்திலும் இருக்கிற மனிதனுடைய ஆவிக்குரிய தாகத்திற்காகவே அப்படி செய்யப்பட்டது.
0: His blood was shed on the cross.
2: அவருடைய இரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டது.
0: To cleanse men and women for all eternity.
2: நித்திய நித்தியமாய் மனிதர்களை கழுவும்படியாக.
0: But not only to cleanse, but it will be a heavenly drink by which they will be nourished and strengthened with eternal life.
2: கழுவப்படுவதற்கு மட்டுமல்ல, அது ஒரு ஆவிக்குரிய பானமா இருக்கிறது. நித்திய ஜீவனுக்காக அவர்கள் அதை பானம் பண்ணி அதிலிருந்து அவர்கள் போஷாக்கை பெற வேண்டும்.
0: Oh, when Jesus talked about this, this was too hard. Of being superficial Christian into understanding the things of God and having a revelation of God.
2: என்னுடைய வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? மேலோட்டமா இருந்த அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து தேவனுடைய ஆழமான காரியங்களை புரிந்துகொள்ளுகிற அந்த மண்டலத்திற்குள்ளாக நான் கடந்து சென்றேன்.
0: So he says unless you eat the flesh and drink the blood of the Son of Man you have no life in you.
2: இயேசு சொன்னார், மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை நீங்கள் புசித்து இரத்தத்தை பானம் பண்ணாவிட்டால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று.
0: He is saying unless you partake spiritually in that way of me.
2: என்ன சொல்கிறான்? என்னிலே ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்கள் பங்கு கொள்ளாவிட்டால்
0: then you have no eternal life.
2: உங்களுக்குள்ளே நித்திய ஜீவன் இல்லை.
0: And then he uses stronger words, even stronger words to explain the nature of that life that they will receive.
2: அவர்கள் பெற்றுக்கொள்ள போகிற அந்த ஜீவன் எத்தன்மை உள்ளது என்பதை குறித்து சொல்ல சற்று கடினமான பலமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்.
0: What is the nature of this life?
2: இந்த வாழ்க்கையின் தன்மை எப்படிப்பட்டது?
0: When you eat of his flesh and drink of his blood, what will it do to you?
2: அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணும்போது அது உங்களுக்கு என்ன செய்யும்?
0: How will it affect you?
2: அது எப்படி உங்களை பாதிக்கும்?
0: How will it touch you?
2: அது எப்படி உங்களை தொடும்?
0: He says, whoso eateth my flesh and drinketh my blood hath eternal life. And I will raise him up at the last day.
2: அவர் சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன்.
0: He has eternal life.
2: அவனிடத்தில் நித்திய ஜீவன் உண்டு.
0: In other words, he is saying, when you believe what I have done in the cross of Calvary,
2: கல்வாரி சிலுவையிலே நான் என்ன செய்தேனோ அதை நீங்கள் விசுவாசிக்கும்போது,
0: when you believe that I have come to give eternal life,
2: நித்திய ஜீவனை நான் கொடுக்கவே வந்தேன் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும்போது,
0: when you believe that I give it through the cross of Calvary and my sacrifice there,
2: கல்வாரி சிலுவையிலே என்னையே பலியாக செலுத்தினேனே அதன் மூலமாக நான் அதை கொடுக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசிக்கும்போது,
0: you receive eternal life.
2: நீங்கள் நித்திய ஜீவனை பெறுகிறீர்கள்.
0: What is eternal life?
2: நித்திய ஜீவன் என்றால் என்ன?
0: It is not just a life where you just live for a long time.
2: ஏதோ ரொம்ப நாள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல.
0: It is not the longevity that is signified there. It is the quality of life.
2: எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது அங்கே முக்கியம் கிடையாது, எத்தன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் அந்த தரம் அதுதான் முக்கியம்.
0: You see, it is longevity is included there. We'll forever be alive.
2: நித்தியம் என்று சொல்லும்போது நாம் என்றென்றைக்கும் ஜீவனோடு இருப்போம், அந்த காலம் இருக்கிறது.
0: That is true there.
2: அது உண்மைதான்.
0: But it is not, the point is not longevity. Eternal life is not about longevity.
2: நித்திய ஜீவன் என்று சொன்னால் வெறும் கால அளவை மட்டும் நாம் பார்த்து விட்டுவிட கூடாது.
0: It is about the particular quality of life, the very life that God himself has and enjoys.
2: என்ன விதமான ஜீவன் அது, எத்தன்மை உள்ளது, அதனுடைய தரம் எப்படிப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்டதா இருக்கிறது, இயேசு உடையவராக இருக்கிற ஜீவனை அதே ஜீவனை நாமும் பெற்று அனுபவிக்கிறோம்.
0: It is the very life of God.
2: தேவனுடைய ஜீவனாகவே அது இருக்கிறது.
0: Do you have eternal life today?
2: இன்றைக்கு நீங்க நித்திய ஜீவனை உடையவளா இருக்கிறீர்களா?
0: Some people think eternal life is, you know, when you die and you go to heaven and live forever, that's what eternal life.
2: சில என்ன நினைக்கிறாங்க, நித்திய ஜீவன் சொன்னா இங்க மரிச்சு நாம பரலோகம் போவோம், அங்க போகும்போது நித்திய நித்தியமா வாழ்வோம், அதான் நித்திய ஜீவன்
0: நினைக்கிறாங்க. When you make the mistake of thinking like that, then your whole theology is all topsy turvy and you begin to lose sight of all the blessings of God.
2: இப்படி நினைக்க ஆரம்பிச்சீங்க சொன்னா பிறகு உங்க உபதேசமே தலைகீழா இருக்கு, பிறகு தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் இழக்க ஆரம்பிப்பீங்க.
0: Eternal life is not something that you're going to enter into when you die.
2: நித்திய ஜீவன் என்று சொன்னால் மரித்த பிறகு நீங்கள் பிரவேசிக்க போகிற ஒரு
0: அல்ல. It is not something that you enjoy after your death.
2: உங்கள் மரணத்துக்கு பிறகு நீங்கள் அனுபவிக்கிற ஒன்று அல்ல அது.
0: It is something that you receive now and enjoy now.
2: இப்போதே நீங்கள் பெற்று இப்போதே நீங்கள் அனுபவிக்கிற ஒன்றா இருக்கிறது.
0: Eternal life is something that you have now and possess now.
2: நித்திய ஜீவன் என்பது இப்போதே நீங்கள் பெற்று உடையவரா இருக்கிறது.
0: Jesus came to reveal that eternal life.
2: அந்த நித்திய ஜீவனை வெளிப்படுத்த இயேசு வந்தார்.
0: He revealed it in the flesh. He came as a human with a human nature as a man and revealed it in the flesh.
2: பாருங்கள், ஒரு மனிதனாக மனுஷ தன்மையோடு கூட அவர் வந்து அதை இந்த உலகத்திலே வெளிப்படுத்தினார்.
0: We saw eternal life displayed in the form of a human person.
2: ஒரு மனித உருவத்திலே அந்த நித்திய ஜீவன் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை அவர் காண்பித்தார்.
0: Jesus was walking around feeding the 5000, was healing the sick and doing all the miracles. There was this man, so totally different from others, filled with eternal life, expressing eternal life.
2: இயேசுவானவர் பூமியிலே சுற்றி உலாவினபோது அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்களை செய்து வந்தபோது இங்கே ஒரு மனிதர் வித்தியாசமானவரா இருக்கிறார், நித்திய ஜீவனை உடையவரா, அதனால நிரம்பி இருக்கிறார்.
0: The devils cried out to him and said, why have you come to torment us?
2: பிசாசுகள் கூச்சல் போட்டன, ஏன் எங்களை வேதனைப்படுத்த வந்தீர்?
0: Something different about this person.
2: இந்த மனிதரை குறித்து ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கிறது.
0: His life was not marred by sin and by sinful nature.
2: இவருடைய வாழ்க்கை பாவத்தினாலும் பாவ தன்மையினாலும் கரைபடவில்லை.
0: Here is a man walking around with eternal life.
2: இங்கே ஒரு மனிதர் நித்திய ஜீவனோடு உலாவிக் கொண்டிருக்கிறார்.
0: Totally different from all others.
2: மற்ற எல்லாரை விட முற்றிலும் வித்தியாசமானவர்.
0: He came to display and show us what eternal life is like.
2: நித்திய ஜீவன் என்றால் என்ன, அதை நமக்கு சொல்ல காண்பிக்க அவர் வந்தார்.
0: Not only to show us but to give us eternal life.
2: காண்பிப்பதற்கு மட்டுமல்ல, அதை நமக்கு கொடுக்கும்படியாக வந்தார்.
0: He carried that eternal life in his body.
2: அந்த நித்திய ஜீவனை தம்முடைய சரீரத்திலே அவர் சுமந்து
0: கொண்டிருந்தார். So that we can understand that we must carry it in our body.
2: நாமும் நம்முடைய சரீரத்திலே சுமக்க வேண்டும் என்று நாம் புரிந்துகொள்ளும்படியாக.
0: God has given us this body to house eternal life.
2: நித்திய ஜீவனை இங்கே வைப்பதற்காக தான் தேவன் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்திருக்கிறார்.
0: When Adam was there in the Garden of Eden, first made by God and placed by God.
2: ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்திலே முதன்முதல் வைக்கப்பட்டபோது
0: He had that life.
2: அந்த ஜீவன் அவனுக்குள்ளே இருந்தது.
0: His body was a showpiece exhibiting the glory of God and the eternal life of God.
2: தேவனுடைய மகிமையும் தேவனுடைய நித்திய ஜீவனையும் வெளிப்படுத்துற ஒரு காட்சி பொருளாக அவருடைய சரீரம் இருந்தது.
0: And Jesus walked in this earth as a showpiece of the eternal life of God.
2: தேவனுடைய நித்திய ஜீவனுடைய காட்சி பொருளாக இயேசுவானவர் இந்த பூமியிலே சுற்றி உலாவி வந்தார்.
0: Not just to show us but to give it to us, communicate it to us.
2: நித்திய ஜீவனை காண்பிப்பதற்கு மட்டுமல்ல, அதை நமக்கு கொடுப்பதற்காக.
0: How will he communicate it or give it to us?
2: எப்படி அதை அவர் நமக்கு கொடுக்கிறார்?
0: He will give it to us if we believe and if we reach out to him and receive him.
2: நாம் அவரை விசுவாசித்து அவரண்டிலே செல்லும்போது அதை நாம் பெற்றுக் கொள்கிறோம்.
0: By partaking of his body, by eating and drinking, we will experience in our bodies that eternal life that he had.
2: பாருங்க, அவரிலே நாம் பங்கு கொள்ளும்போது அவருக்குள்ளே இருக்கிற அந்த நித்திய ஜீவனை நாம் அனுபவிக்கிறோம்.
0: That is what he is talking about.
2: அதை குறித்து தான் இங்க பேசுகிறார்.
0: He said, my flesh is meat indeed and my blood is drink indeed.
2: இங்க சொல்லுகிறார், என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது.
0: The word indeed in Tamil, மெய்யான, it's very correct. He said, the word indeed means it is not just a symbol, it is real. He says,
2: பாருங்க, மெய்யான போஜனமா இருக்கிறது, சும்மா கிடையாது, உண்மையான நிஜமான போஜனமா இருக்கிறது.
0: It is not just a symbolic representation of eternal life, it is real life. He says,
2: பாருங்க, நித்திய ஜீவனுக்கு ஏதோ ஒரு சின்னமாக அடையாளமாக கிடையாது, இவரே நித்திய ஜீவன்.
0: It is the actual truth.
2: இதுதான் மெய்யான சத்தியம்.
0: In a full and real sense, the body and the blood of the Lord is the food spiritually by which eternal life is nourished and sustained in us.
2: நித்திய ஜீவன் நமக்குள்ளே போஷித்து காப்பாற்றப்படுகிறதற்கு இயேசு கிறிஸ்துவின் மாம்சம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நமக்கு போஜனமாக இருக்கிறது.
0: So we are beginning to understand now.
2: ஆகவே இப்போது நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம்.
0: See, we begin to understand what he meant by saying, you must drink my blood.
2: ரத்தத்தை பானம் பண்ண வேண்டும் என்று சொன்னாரே, அவர் அர்த்தம் என்னவென்று நமக்கு புரிய
0: ஆரம்பிக்கிறது. It means to believe and appropriate and make it yours. Make all the things that the blood has brought you yours, enjoy it, experience it.
2: ரத்தம் என்னவெல்லாம் உங்களுக்காக செய்திருக்கிறதோ கொண்டு வந்திருக்கிறதோ எல்லாவற்றையும் நீங்கள் உங்களுக்காக உரிமை பாராட்டி சொந்தம் பாராட்டி அவளை அனுபவிக்க வேண்டும்.
0: Don't stop with forgiveness of sins.
2: வெறும் பாவம் மன்னிப்போடு நின்று விட வேண்டாம்.
0: Understand all that the blood of Jesus has done.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னவெல்லாம் செய்திருக்கிறதோ எல்லாவற்றையும் புரிந்து
0: கொள். This is the purpose of our teaching.
2: நம்முடைய போதனையின் நோக்கமே இதுதான்.
0: So that you will go further into the things of God from your preliminary stage.
2: நீங்கள் இப்போது இருக்கிற இந்த கட்டத்திலிருந்து தேவனுடைய காரியங்களுக்குள்ள இன்னும் ஆழமாய் போகும்படியாக தான் இதெல்லாம் போதிக்கும்.
0: You have received forgiveness of sins.
2: பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டீர்கள்.
0: But our purpose of teaching is to take you in so that you will know what the blood of Jesus has done and appropriate it fully and enjoy it and experience it. And be nourished by it and strengthened by it.
2: நம்முடைய போதனை நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னவெல்லாம் செய்திருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொண்டு அவைகளை கிரகித்துக் கொண்டு அவைகளை ஏற்றுக்கொண்டு உங்களுக்குன்னு சொந்தம் பாராட்டி அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அதனால போஷித்து பராமரிக்கப்பட வேண்டும்.
0: Amen.
2: Amen.
0: Have you had that happen to you?
2: அது உங்களுக்கு நடந்திருக்கிறதா?
0: Or are you just having some forgiveness of sins and salvation?
2: அது வெறும் ரட்சிப்பு பாவ மன்னிப்பு இதோடு நின்று விட்டிருக்கிறீர்கள்.
0: But are you enjoying all that the blood has done for you?
2: அல்லது இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக செய்திருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள்
0: Have you by faith appropriated it?
2: விசுவாசத்தினாலே அவளை சொந்தம் பாராட்டி
0: Have you confessed it?
2: அவைகளை அறிக்கை செய்து
0: Have you taken victory over the devil?
2: பிசாசின் மீது ஜெயம் எடுத்திருக்கிறாய்?
0: Are you dwelling in the presence of God?
2: தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்கிறீர்களா?
0: Do you have boldness to come to God?
2: தேவனிடத்திற்கு வர தைரியம் உண்டா இருக்கிறதா?
0: Is there a song in your heart about the blood?
2: இரத்தத்தை குறித்து ஒரு பாடல் உங்கள் இதயத்திலே இருக்கிறதா?
0: Does your heart rejoice in what the blood of Jesus has done?
2: உங்கள் இதயம் இயேசுவின் ரத்தம் செய்திருக்கிற காரியங்களிலே மகிழுகிறதா?
0: Do you glory in Jesus and his shed blood?
2: இயேசுவிலும் அவர் சிந்திய இரத்தத்திலே நீங்கள் மேன்மை
0: Is this a matter of great joy and gladness in your heart?
2: இது உங்கள் இதயத்தில் மிகுந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறதா இருக்கிறதா?
0: Or are you like many Christians who know none of these things that they only know that it cleanses them from their sin?
2: அல்ல அநேக கிறிஸ்தவர்களைப் போல இந்த காரியங்கள் எதையும் அறியாமல்
0: என்ன
2: உங்களுக்கு நன்றாக தெரியும் என்ன தெரியும் நான் தேவனிடத்தில் போக முடியும் என்பது தெரியும்
0: full gospel preaches all things that blood of jesus means to us
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்னவாகவெல்லாம் இருக்கிறதோ அதைதான் பூரண சுவிசேஷம் பிரசங்கிக்கிறது
0: one man came to me and said are you full gospel
2: ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டா நீங்க என்ன பூரண சுவிசேஷமானார்
0: i said tell me what is full gospel
2: நான் கேட்ட பூரண சுவிசேஷம் என்ன சொல்லுங்க
0: so i can tell you whether i am full gospel or
2: நீங்க சொன்னாதான் நான் சொல்ல முடியும் நான் பூரண சுவிசேஷமா இல்லையா
0: so he listed many things about
2: பல காரியங்களை சொன்னார் பூரண சுவிசேஷம்
0: i said half i agree half i don't agree
2: நான் சொன்னேன் இத பாதி ஒத்துக்கிறேன் பாதி ஒத்துக்க மாட்டேன்
0: i am half gospel according to you
2: உங்கள பொறுத்தவரைக்கும் நான் பாதி சுவிசேஷம்
0: But I am really full gospel.
2: ஆனா நான் மெய்யாவே பூரண சுவிசேஷம்.
0: Full gospel is preaching the full benefits of the cross.
2: பூரண சுவிசேஷம் என்றால் என்ன? சிலுவையின் பூரண ஆசீர்வாதங்களை பிரசங்கிப்பது.
0: It is not all other things that we think about.
2: நாம நினைக்கிற மற்ற காரியங்கள் அது பற்றியது அல்ல.
0: No.
2: கிடையாது.
0: Pentecost is not a denomination.
2: பெந்தகோஸ்து என்பது ஒரு தனி சபை பிரிவு அல்ல.
0: It is an experience for everyone.
2: அது ஒவ்வொருவருக்கும் உண்டாகிற அனுபவம்.
0: It is a joy that fills the heart of every person, every believer.
2: ஒவ்வொரு விசுவாசியுடைய இதயத்தில் நிறைகிற சந்தோஷமா இருக்கிறது.
0: Pentecost is not the exclusive domain of some special people elite people
2: பெந்தகோஸ்து என்பது சில விசேஷமான தனிப்பட்ட ஆட்களுக்கு உரியது மட்டுமல்ல
0: it is not about this and that
2: ஏன் இதைப் பற்றி அதைப் பற்றியது மட்டுமல்ல
0: it is not about all the restrictions and the legalism and all that
2: இந்த சட்டதிட்டங்கள் வரம்பு முறைகள் வைத்திருக்கறங்களே அதுவல்லது
0: it is about receiving the joy of the holy ghost
2: பரிசுத்தாவின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதே
0: being full of the joy of the holy ghost
2: பரிசுத்தாவின் சந்தோஷத்தினால் நிறைந்திருப்பது
0: being full of the holy ghost
2: பரிசுத்தாவினால் நிறைந்திருப்பது
0: and the holy ghost revealing to you and giving you a revelation of Jesus Christ who is your lord and savior
2: பரிசுத்தாவியானவரும் உங்கள் இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டினால் உங்களை நிறைக்கிறது
0: so i am preaching the full gospel
2: ஆகவே நான் பூரண சுவிசேஷத்தை
0: பிரசங்கம் பண்ணுவேன் how much more can you preach
2: இன்னும் எவ்வளவு அதிகமாக பிரசங்கம் பண்ணுவது
0: i have preached to you about the blood so many weeks
2: ரத்தத்தை குறித்து பல வாரங்கள் உங்களுக்கு பிரசங்கித்து விட்டேன்
0: the full thing
2: பூரணத்தை
0: i hope i have not left out anything
2: எதையும் நான் விட்டுவிடவில்லை என்று நான் நினைக்கிறேன்
0: are you enjoying the full thing
2: இந்த பூரணத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா
0: those who are not full gospel stay with the forgiveness of sins
2: பூரண சுவிசேஷம் இல்லாதவர்கள் வெறும் பாவ மன்னிப்போடு நின்று விடுகிறார்கள்
0: those who are full gospel appropriate everything that the blood has done have enjoyed it and rejoice in it and they experience it
2: பூரண சுவிசேஷம் மக்களோ ரத்தம் செய்திருக்க அனைத்தையும் அறிந்து கொண்டு அவைகள் தங்களுக்கு சொந்தம் பாராட்டி உரிமை பாராட்டி பெற்று அனுபவித்து அதிலே மகிழ்கிறார்கள்
0: Amen.
1: Amen.
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: Are you full gospel in that way?
1: அந்த விதத்தில் நீங்கள் பூரண சுவிசேஷரா?
0: One man said to me, you don't look like full gospel.
1: ஒருத்தர் என்ன பார்த்து உங்களை பார்த்தா அப்படி தெரியலன்னு.
0: Full gospel is not something that you look at and find out.
1: பூர்ண சுவிசேஷத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது பாருங்க.
0: Wrong.
1: அது தவறு.
0: That is half gospel.
1: அதுதான் பாதி சுவிசேஷம்.
0: The one who is trying to look and find out is a half gospel.
1: பார்த்து கண்டுபிடிக்க நினைக்கிறானே அவர் பாதி சுவிசேஷத்தை சேர்ந்தவர்.
0: Full gospel is something that you search inside the heart and find out.
1: பூர்ண சுவிசேஷம் என்பதை உள்ளத்துல தேடி கண்டுபிடிக்க வேண்டும்.
0: It is the spiritual condition of the person.
1: அது அந்த மனிதனுடைய ஆவிக்குரிய நிலையாக இருக்கிறது.
0: How much of all, what God has done does that person know and enjoy?
1: தேவன் செய்திருக்கிற காரியங்களை எந்த அளவுக்கு அந்த மனிதன் அறிந்து அனுபவிக்கிறார் அதுதான்.
0: Amen.
1: Amen.
0: All right, let's go on now.
1: சரி தொடர்ந்து நாம் செல்வோம்.
0: What we need to understand what the drinking of the blood of Jesus really means.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பானம் பண்ணுவது என்றால் என்ன? அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
0: Drinking indicates the deep and true appreciation in our spirit by faith of all we understand concerning the power of the blood.
1: பானம் பண்ணுவது என்று சொன்னால்
0: drinking means the deep and true appreciation of all that the blood means.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு என்னவாகவெல்லாம் இருக்கிறதோ அவைகளை ஆழமாய் நாம் அறிந்து அதிலே மேன்மைப்பானாட்டி அதை பாராட்டுவது.
0: We have a revelation of it through the Holy Spirit.
1: பரிசுத்தாவின் மூலமாக அது குறித்து ஒரு வெளிப்பாடு.
0: By faith we believe in all of those things.
1: விசுவாசத்திலே அவை எல்லாவற்றையும் நாம் விசுவாசிக்கிறோம்.
0: We understand everything concerning the power of the blood.
1: இரத்தத்தின் வல்லமை குறித்த அனைத்தையும் நாம் புரிந்து கொள்கிறோம்.
0: In that way we are drinking the blood.
1: அந்த விதத்தில் நாம் இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம்.
0: Now as I speak,
1: இப்போ நாம் பேசும்போது,
0: as any or as any speaker speaks,
1: அல்லது ஏதோ ஒரு பிரசங்கியார் வந்து இங்க பேசுகிறார்,
0: you really drink in everything that he is saying,
1: right? நீங்க அவர் சொல்லுகிற எல்லாவற்றையும் நீங்கள் பானம் பண்ணுகிறீர்கள்.
0: Why do we say you are drinking in?
1: ஏன் நீங்கள் பானம் பண்ணுகிறீர்கள் என்று சொல்கிறோம்?
0: I say you are drinking in because you like what he is saying.
1: அவர் சொல்லுகிறது உங்களுக்கு பிடிக்கிறது, ஆகவே தான் நீங்கள் பானம் பண்ணுகிறீர்கள் என்று சொல்கிறார்.
0: You are drawing it in.
1: நீங்கள் அதையெல்லாம் எடுத்துக்கொள்கிறீர்கள்.
0: You are taking it in.
1: அவைகளை உள்ளே எடுத்துக்கொள்கிறீர்கள்.
0: You are drinking the words of the speaker as you listen to him express these great truths.
1: அந்த பிரசங்கி அந்த மாபெரும் சத்தியங்களை விளக்கி சொல்லும்போது எல்லாவற்றையும் அப்படியே பானம் பண்ணுகிறீர்கள்.
0: You feel refreshed by it.
1: அதை கொண்டு ஒரு புத்துணர்ச்சியை நீங்கள்
0: பெறுகிறீர்கள். You feel quickened by it.
1: அதை கொண்டு உயிர்ப்பிக்கப்படுகிறீர்கள்.
0: You are in a very way drinking it.
1: பாருங்க, அப்படி பார்க்கும்போது அதை நீங்கள் பானம் பண்ணுகிறீர்கள்.
0: Right now many of you are drinking in.
1: இப்போதே அநேகர் பானம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்.
0: Drinking in this truth about the blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தத்தை குறித்து இந்த சத்தியத்தை பானம் பண்ணுகிறீர்கள்.
0: Now drinking the blood of Jesus is the same. You see, when your heart is filled with a sense of the preciousness of the blood of Jesus,
1: பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு விலையேறப்பட்டது என்ற சத்தியத்தினால உங்கள் இதயம் நிரம்பி வழியும் போது,
0: when you contemplate it with great joy and thrill,
1: மிகுந்த சந்தோஷத்தோடு பரவசத்தோடு அவைகளே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது,
0: and with wholehearted faith take it for yourself,
1: முழு இதயத்தோடு விசுவாசத்தோடு உங்களுக்குன்றதை நீங்கள் சொந்தமாய் எடுத்துக் கொள்ளும் போது,
0: that means you are drinking in the blood.
1: அதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணுகிறீர்கள்.
0: Let me say it again.
1: மீண்டும் அதை நான் சொல்லட்டும்.
0: When anyone is filled with a sense of the preciousness of the blood,
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு விலையேறப்பட்டது என்ற உணர்வு ஒருவரை நினைக்கும் போது,
0: have you got that sense?
1: அந்த உணர்வு இருக்கா உங்களுக்கு?
0: Have you got the sense of the preciousness of the blood?
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு விலையேறப்பட்டது என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா?
0: And that sense leads you to a contemplation with great joy.
1: அந்த உணர்வு மிகுந்த சந்தோஷத்தோடு அதையே நீங்கள் சிந்திக்க வைக்கும் போது,
0: it makes you think more deeply about it.
1: அதை குறித்து இன்னும் ஆழமாய் நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்கள்.
0: It makes you want to know more about it.
1: இன்னும் அதிகமாக அதை பற்றி அறிய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்.
0: And with a wholehearted faith you receive everything that comes to you by revelation.
1: பிறகு முழு இதயத்தோடு விசுவாசத்தோடு வெளிப்பாடாக என்னவெல்லாம் வருகிறதோ எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்.
0: That means,
1: அப்படியென்றால்,
0: that person is drinking of the blood of Jesus.
1: அந்த மனிதர் இயேசுவின் இரத்தத்தை பானம் பண்ணுகிறார் என்ற அர்த்தம்.
0: He is drinking of the blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தத்தை பானம் பண்ணுகிறார்.
0: I tell you, everyone must drink of the blood of Jesus, these great truths, to be strengthened in their spiritual life.
1: ஒவ்வொருவரும் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுத்தப்பட இந்த மாபெரும் சத்தியங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும்.
0: This is what Jesus was talking about and those people were so upset.
1: இயேசுவானவர் இதைதான் பேசினார். அதை கண்டு கேட்டு தான் மக்கள் கோபப்பட்டார்.
0: Jesus said to the disciples, you want to go also?
1: இயேசு சீஷர்களை பார்த்து கேட்டார், நீங்களும் போய் விட மனதா இருக்கீர்களோ என்று.
0: They said, no, you have the eternal lives, where shall we go, Lord?
1: சொன்னார், ஆண்டவரே, யார் இடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு.
0: Then later on he cleared up the misunderstanding.
1: பிற்பாடு
2: அதனாலதான் அவருடைய தவறான எண்ணத்தை அவர்
0: சரிபடுத்தினார்.
2: அவர்கள் என்ன யோசித்தார்கள், எழுத்தின்படியே அவருடைய சதையையும் அவருடைய ரத்தத்தையும் நம்ம பானம்னு
0: யோசித்தாங்க.
2: அவர் சொன்னார் மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது
0: என்று.
2: இதே பின்னணியில் விளக்கி சொல்றாரு.
0: Flesh profits nothing.
2: மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது.
0: He means to say that literally, if you just literally eat the flesh, if you literally take up it and eat it, it's not going to do anything.
2: என்ன சொல்றாங்க, எழுத்தின்படியே இந்த சதையை பீத்து நீங்கள் சாப்பிட்டாலும் அதனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
0: If you can literally eat it, nothing is going to happen.
2: எழுத்தின்படியே இந்த சதையை நீங்கள் சாப்பிட்டாலும் எதுவும் நடக்காது.
0: And literally, if you drink the blood, nothing is going to happen.
2: எழுத்தின்படியே இரத்தத்தை குடிச்சாலும் ஒண்ணாக போறது இல்லை.
0: Flesh profit is nothing.
2: மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது.
0: But spirit is life, he said.
2: ஆனால் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று சொன்னார்.
0: He said, understand what I'm saying.
2: பார், நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள் என்றார்.
0: He said, I'm not talking about drinking my flesh literally and eating my flesh literally and drinking my blood.
2: எழுத்தின்படியே சதையை மாம்சத்தை புசிக்கணும், இரத்தத்தை பானம் பண்ணணும், இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே
0: இல்லை. That will profit you nothing.
2: அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது உங்களுக்கு.
0: But to understand the spiritual significance of it.
2: அதனால இதனுடைய ஆவிக்குரிய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
0: To believe in what my broken body is for and what my shed blood is for.
2: என்னுடைய உடைக்கப்பட்ட இந்த சரீரம், சிந்தப்பட்ட இந்த இரத்தம் எதற்காக இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டுமானால்.
0: And when you receive it and appropriate it.
2: அதை நீங்கள் விசுவாசித்து உங்களுக்கு அது சொந்த பாராட்டும் போது.
0: That is spirit.
2: அதுதான் ஆவியா இருக்கிறது.
0: Spirit of God reveals it to you as you receive it.
2: தேவ ஆவியானவர் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது அதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார்.
0: And the receiving of it by the Holy Spirit is life.
2: பரிசுத்தாவின் மூலமாய் நாம் அதை பெற்றுக்கொள்கிறோமே அதுதான் ஜீவனாய் இருக்கிறது.
0: Receiving this truth is life, my friend.
2: இந்த சத்தியத்தை பெற்றுக்கொள்கிறோமே அதுதான் ஜீவனாய் இருக்கிறது.
0: Oh, that is why I love the truth.
2: ஆகவே தான் பாருங்க, சத்தியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: I knew none of these things when I first started out.
2: நான் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சப்போ இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது.
0: I was so thrilled when I broke through into understanding some of these things.
2: இந்த காரியங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சப்போ எனக்கு உள்ள அவ்வளவு பரவசம், சந்தோஷம்.
0: I would drink in great quantity.
2: பாருங்க, அதிகமா நான் உள்ள பானம் பண்ண ஆரம்பித்தேன்.
0: I would simply go into it in great with great eagerness.
2: மிகுந்த ஆவலோடு, வாஞ்சியோடு கூட அவைகளை பானம் பண்ண ஆரம்பித்தேன்.
0: I will try to get everything that I can to understand this more.
2: முடிந்த அளவுக்கு இவைகளை எவ்வளவுக்கு புரிந்து கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தேன்.
0: And my eyes was opened.
2: என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது.
0: And I began to see what God has done for me.
2: தேவன் எனக்காக என்ன செய்தாரோ அதை நான் காண ஆரம்பித்தேன்.
0: My heart loved contemplating on these things.
2: இந்த காரியங்களை சிந்திப்பதை என்னுடைய இருதயம்

0: Through it all comes spiritual life.
1: அவைகள் மூலமாக ஆவிக்குரிய ஜீவன் உண்டாகிறது.
0: That is why we preach.
1: ஆகவே தான் பிரசங்கிக்கிறோம்.
0: I believe in preaching because spirit is life.
1: ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஜீவனா இருக்கிறது. ஆகவே தான் பிரசங்கத்தை நான் நம்புகிறேன்.
0: And I believe that the words that we speak from the word of God is spirit and they are life.
1: தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் போதிக்கிற வார்த்தைகள் ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன்.
0: People receive healing by the word of life.
1: இந்த ஜீவ வார்த்தை மூலமாய் மக்கள் சுகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள்.
0: When they believe the truth, they receive life.
1: சத்தியத்தை விசுவாசிக்கும் போது ஜீவனை பெறுகிறார்கள்.
0: I've heard so many testimonies of people that received great miracles in their life as the preaching was made and the life quickened them.
1: பிரசங்கிக்கப்படும் போது அதன் மூலமாய் ஜீவன் அவர்களுக்கு அருளப்பட்டது. அதன் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களை குறித்து பலருடைய சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன்.
0: Miracles happening in their lives.
1: அற்புதங்கள் வாழ்க்கையிலே நடக்கிறது.
0: Because spirit is life.
1: ஏனென்றால் ஆவி உயிர்ப்பிக்கிறது.
0: And the word is spirit and life.
1: வசனம் தான் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது.
0: Praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: The spirit life must be received.
1: அந்த ஆவியின் ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளவேண்டும்.
0: Those people walked away because they said this is hard doctrine.
1: அந்தக்கெல்லாம் இது கடினமான உபதேசம்ன்ற எல்லாம் போயிட்டாங்க.
0: Now finally,
1: கடைசியாக
0: our attitude towards drinking.
1: இந்த பானம் பண்ணுவதை குறித்து நம்முடைய எண்ணம் மனப்பான்மை எப்படி இருக்குது?
0: You see, without thirst there will be no drinking.
1: பாருங்க, தாகம் இல்லாமல் நாம் பானம் பண்ண முடியாது.
0: You see, there must be a longing and a thirsting in our hearts to know what God has done. What this way of salvation is about.
1: தேவன் என்ன செய்திருக்கிறார், இந்த இரட்சிப்பின் வழி என்றால் என்ன, இவைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை, தாகம் நமக்குள்ளே இருக்க வேண்டும்.
0: Longing to be in full union with him and to know him and to know him more and more.
1: அவரோடு கூட ஐக்கியமா இருக்க வேண்டும், அவரை அறிய வேண்டும், அதிகமாய் அவரை அறிய வேண்டும் என்ற ஒரு ஆவல் நமக்குள்ளே இருக்க வேண்டும்.
0: Why was Paul a great man of great revelations?
1: ஆனா பவுல் மாபெரும் வெளிப்பாடுகளை பெற்ற ஒரு மனிதனாக இருந்தார்.
0: Because his life's cry was this, oh that I may know him.
1: ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையின் குறிகோள் இதுதான் பாருங்க, நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும்.
0: The life that says there is something more. The man says there is something more.
1: அந்த மனிதன் சொல்கிறார், இன்னும் அதிகமாய் அறிய வேண்டும்.
0: What God has done is so much.
1: தேவன் செய்திருக்கிறது அவ்வளவு அதிகமாய் இருக்கிறது.
0: I am now saved.
1: நான் இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்.
0: But I need to go on and know more.
1: என்னால இன்னும் அதிகமாய் நான் அறிந்து கொள்ள வேண்டும்.
0: The problem with Christian people is that they are never told about this more that is there. There is no longing, there is no thirsting.
1: கிறிஸ்தவ மக்கள் கிட்ட பிரச்சனை என்ன தெரியுமா, இன்னும் நிறைய இருக்கிறது என்று அவளுக்கு சொல்லப்படவில்லை. ஆகவே தான் அந்த தாகம் அந்த வாஞ்சை அவளுக்குள்ளே இல்லை.
0: So what happens, they come and they get saved.
1: என்ன நடக்குது, வராங்க, ரட்சிக்கப்படுறாங்க,
0: sins are forgiven,
1: பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது,
0: washed by the blood of
1: Jesus, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுகிறார்கள்.
0: But they do not know about the more that is there, the plenty more that is there.
1: ஆனால் இன்னும் அதிகமாய் இருக்கிறது, அதை குறித்து எதையும் அறியாத இருக்கிறார்கள்.
0: Therefore there is no longing.
1: ஆகவே தான் ஒரு வாஞ்சை இல்லை.
0: They don't consider this thing as a great treasure of the knowledge of all things that God has done.
1: ஆகவே தான் இதை ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக சம்பத்தாக அவர்கள் கருதுவதே இல்லை.
0: Those who are satisfied with what they have got will never thirst for this.
1: இருக்கிறதே போதும் என்று திருப்தி அடைகிறவர்கள் இன்னும் அதிகமாய் வேண்டும் என்ற தாகம் அவர்களுக்குள்ளே இருக்காது.
0: Those who are satisfied with forgiveness of sins will never long and thirst for more.
1: பாவ மன்னிப்போடு திருப்தி ஆகிறவர்கள் இன்னும் அதிகமாய் வேண்டும் என்ற தாகம் வாஞ்சை அவர்களுக்குள்ளே இருக்காது.
0: It is for those who know that there is something more. I need to know this. What has God done for me through his blood? They are the ones that are going to get it.
1: இன்னும் அதிகமா இருக்கிறது, இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் தேவர் என்ன செய்திருக்கிறார், நான் அதை அறிய வேண்டும் என்று தாகத்தோடு இருக்கிறாளே, அவர்கள் தான் அதிகம் பெற்றுக் கொள்வார்கள்.
0: The thirsting and hunger must be always be there.
1: அந்த பசியும் தாகமும் எப்போதும் இருக்க வேண்டும்.
0: See, without thirsting there will not be drinking.
1: பாருங்க, தாகம் இல்லாமல் நாம் பருக முடியாது.
0: Where are we in our spiritual life?
1: நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எங்க இருக்கிறோம்?
0: You see, physically if you went to a doctor and told him that you are not hungry anymore and you are not thirsty anymore.
1: பாருங்க, நீ ஒரு டாக்டர் கிட்ட போய் சரீர பிரகாரமா எனக்கு பசி எடுக்கல, தாகமே எடுக்கவில்லை என்று சொன்னா,
0: he is not going to say bless God, you know the price is going up every day, thank God you are not hungering and thirsting anymore.
1: கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, விலைவாசி எல்லாம் ஏறிட்டு இருக்கு, நல்ல வேலை உங்களுக்கு பசி எடுக்கல, தாங்க.

0: அப்படின்னு சொல்றது கிடையாது. அவர்
1: உங்களுக்காவது பசி எடுக்கல, எனக்கு எவ்வளவு எடுக்க தெரியுமா, எவ்வளவு செலவாகுது அப்படியா சொல்லுவாரு. முதல்ல அட்மிட் பண்ணுவார், யூ வில் ஃபர்ஸ்ட் அட்மிட் யூ,
0: முதலாவது உங்களை அட்மிட் பண்ணிடுவார்.
1: சம்திங் சீரியஸ்லி ராங்,
0: ஏதோ பயங்கர கோளாறு இருக்கு உங்களுக்கு.
1: யூ ஆர் நாட் ஹங்கிரி அண்ட் தர்ஸ்டி, தட் சம் யூ ஆர் கோயிங் டு டை, தட் மீன்ஸ்
0: பசியும் தாகம் எடுக்கல, நீங்க சாக போறீங்கன்னு அர்த்தம்.
1: யூ ஆர் சிக் பர்சன்,
0: நீங்க வியாதிப்பட்டவர் என்ற அர்த்தம்.
1: Nobody in the right mind will call that person a healthy person.
0: புத்தியோடு இருக்கிற எந்த ஒரு ஆளும் அப்படிப்பட்ட ஒரு ஆளு ஆரோக்கியத்தோடு இருக்கான்னு சொல்லவே மாட்டார்.
1: That person is a physically sick person, that is why he is not hungry.
0: அந்த மனிதன் சரீர பிரகாரமா வியாதிப்பட்டு இருக்க ஆகவே தான் பசியே இல்ல அவருக்கு.
1: A believer, when he is not spiritually hungry and thirsty,
0: ஒரு விசுவாசி ஆவிக்குரிய பிரகாரமாய் பசி தாகம் அவருக்குள்ள இல்லை
1: என்றால், there is no longing in his heart,
0: அவருடைய இதயத்தில் ஒரு வாஞ்சை இல்லை என்றால்,
1: there is no thirsting,
0: அவருக்குள்ள தாகம் இல்லை என்றால்,
1: when there is no thirst for more,
0: இன்னும் அதிகமா அறிய வேண்டும் என்ற தாகம் இல்லை என்றால்,
1: when your heart does not long for more,
0: உங்கள் இதயம் அதிகம் வேண்டும் என்று தாகம் கொள்ளாவிட்டால்,
1: my dear friend, something seriously wrong. அருமை
0: நண்பரே, ஏதோ பயங்கர கோளாறு இருக்கிறது.
1: When you don't long for more of God,
0: தேவனை குறித்து இன்னும் அதிகமா அறிய வேண்டும் என்று வாஞ்சை இல்லை
1: என்றால், do not long to go deeper into the things of God,
0: தேவனுடைய காரியங்களில் இன்னும் ஆழமாய் செல்ல வேண்டும் என்ற வாஞ்சை இல்லாவிட்டால்,
1: when you do not desire to dig deep,
0: இன்னும் ஆழமாய் தோண்டி எடுக்க வேண்டும் என்ற ஆசை இல்லாவிட்டால்,
1: when you don't have a desire to find out what is there that you don't know,
0: நீ அறியாத காரியங்கள் என்ன இருக்கிறது கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இல்லாவிட்டால்,
1: when you don't have the hunger and thirst for the word,
0: வசனத்தின் மீது உங்களுக்கு பசி தாகம் இல்லாவிட்டால்,
1: then how are you going to know the truths,
0: பிறகு சத்தியங்களை எப்படி அறிந்து கொள்ள
1: போறீங்க, then how are you going to enjoy all the benefits,
0: பிறகு எப்படி எல்லா லாபங்களையும் அனுபவிக்க போறீங்க,
1: if you don't know the truths about the various things that the blood has done,
0: ரத்தம் செய்திருக்கிற பல்வேறு காரியங்கள் குறித்து சத்தியம் உங்களுக்கு தெரியாவிட்டால்,
1: then how are you going to fully enjoy, appropriate and enjoy all that the blood of Jesus has done,
0: பிறகு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்திருக்கிற அனைத்து காரியங்களையும் எப்படி நீங்கள் சொந்தமா அட்டையவேல அனுபவிக்க போகிறீங்க,
1: your spiritual life comes to a standstill,
0: பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே ஸ்தம்பித்து விடும்,
1: comes to a stagnation point,
0: அப்படியே ஸ்தம்பித்து அங்கேயே இருந்து விடும்,
1: and it just settle down like that,
0: பிறகு அப்படியே இருந்துவீங்க,
1: it's just like everything else, you know,
0: மற்ற எல்லாவற்றை போல இதுவாயிடும்.
1: Your job is already like that for some of us, you know,
0: ஒருசிலருக்கு
1: வேலை அப்படி தான் இருக்குது, சாங் செய்யற வேலை அப்படி இருக்குது, just go every day, sit down, do the same thing and come home,
0: ஒவ்வொரு நாளும் போனோமா உட்கார்ந்து அதே வேலை செஞ்சுமா வீட்டுக்கு வந்தோமா,
1: there is no excitement,
0: அது ஒரு உற்சாகம்,
1: there is no vision,
0: அது ஒரு தரிசனம் இல்ல,
1: there is no looking forward to it,
0: அத எதிர்நோக்கி காத்திருப்பது கிடையாது,
1: the only thing they look forward to is the retirement date,
0: எப்போ ஓய்வு பெறும் அத தான் பாத்துட்டு
1: இருக்காங்க, I just must go on and finish this off and go on,
0: அப்படியே போயிடும், ஓய்வு பெற்றுட்டு அப்படியே போயிடும்,
1: qualify for the pension and just go,
0: பென்ஷனுக்கு தகுதி பெறணும் அப்படியே இருந்து,
1: what am I here to achieve,
0: என்ன சாதிக்க நான் இங்க
1: இருக்கேன், what should I do,
0: நான் என்ன செய்ய வேண்டும்,
1: what is there more than I should know, நான்
0: இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டிய என்ன இருக்கிறது,
1: how could I do it even better,
0: எப்படி இன்னும் சிறப்பாக செய்யலாம்,
1: that is not there in so many people's mind,
0: பல மக்களுடைய மனசுல அதெல்லாம் சுத்தமா கிடையாது,
1: see spiritually also they become like
0: that, ஆவிக்குரிய பிரகாரம் இப்படியே மாறிடுறாங்க,
1: they get saved,
0: ரட்சிக்கப்படுறாங்க,
1: they get baptized,
0: ஞானம் நடக்குறது,
1: filled with the holy ghost,
0: பரிசுத்தாவில
1: நிரப்பப்படுறாங்க, there is nothing more they look for,
0: அதன் பிறகு அதிகமா எதை எதிர்பார்க்கிறது,
1: after that they reach a stagnation point,
0: அதன் பிறகு அப்படியே ஸ்தம்பித்து விடுறார் பாருங்க,
1: there is no hunger and thirst,
0: பசி தாகம் கிடையாதுங்க,
1: therefore they come to a standstill,
0: ஆகவே தான் ஸ்தம்பித்து தேக்க நிலை உண்டாகி விடுது,
1: spiritual life is not exciting,
0: ஆவிக்குரிய வாழ்க்கை உற்சாகமாக
1: இல்லை, it is not a journey that they are going on, it is something that they have come to a halt and they are staying,
0: இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரயாணம் செய்யாமல் ஒரு இடத்துல அப்படியே நின்று விடுகிறார்கள்,
1: see God called Abraham out of his father's land, told him to come out and go to the land that he will show him,
0: பாருங்கள் தேவன் ஆபிரகாம் நோக்கி உன் பிதாக்களின் தேசத்தை விட்டு வெளியே வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார்,
1: did you know what Abraham did,
0: ஆபிரகாம் என்ன செய்தான் தெரியுமா,
1: he came so far and then stopped,
0: ரொம்ப தூரம் வந்தான் பிறகு நின்னுட்டான்,
1: that's all,
0: அவ்வளவுதான்,
1: கொஞ்சம் தூரம் வந்து நின்னுட்டார், he stopped,
0: minute
1: then he had to be pushed out of there,
0: appo anger na avana kalutu pidichi thala venda poch,
1: to be brought out of there,
0: angirundu veliye kondu
1: varapada, many people do not continue this journey,
0: anega makkal inda prayanathai thodaramal irukkirargal,
1: they do not go on into an understanding of all that God has,
0: devan vaithirukka ella kaariyangalai purindukolla vendum endru thodarndu selvadillai,
1: therefore they don't have a chance of really entering into all of the blessings of God that God has reserved for them,
0: devan avarkai vaithirukka ella aashirvaadangalai petru anubhavikka koodiya andha vaippu illamal pogirathu,
1: Paul is amazed about the things that God has,
0: devan vaithirukka kaariyangalai kandu Paul adhisayapadugiraan,
1: he says, I hath not seen nor hath ear heard neither have minds understood the things that God has prepared for them that
0: வெளிப்பாண்டை
1: கண்டவர்
0: நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அற்புதமான காரியங்கள்.
1: But the Spirit of God has revealed them to us.
0: ஆனால் தேவாவியானவர் நமக்கு அவைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்.
1: Why have you got the Spirit of God?
0: ஏன் உங்களுக்கு தேவாவியானவர் இருக்கிறார்?
1: Why?
0: ஏன்?
1: Many people are simply playing church, you see. Simply playing church. சபை என்றது ஆவிக்குரிய ஜீவம்ங்கிறது ஒரு ஒரு சின்ன ஒரு கேம் மாதிரி அவங்களுக்கு நிறைய பேருக்கு. They think it's just something that you go through and do a certain thing.
0: நான் நினைக்கிறேன் ஏதோ போன மாசம் சில காரியங்களை செஞ்சோமா அப்படின்னு
1: நினைக்கிறேன். It's just a routine that you go through.
0: ஏதோ வழக்கமா செய்யணும் அவ்வளவுதான்.
1: That's all.
0: அவ்வளவுதான்.
1: Yes, Sunday you do this, morning you do that, morning evening you do this.
0: நான் திரும்ப காலையில வந்தா இத பண்ணனும், சாயங்காலம் போனா அத பண்ணனும்.
1: You sing and you praise and you give some offering and you hear a preaching and you go home.
0: பாடுமா, ஸ்தோத்திரம் பண்ணுமா, காணிக்கை போட்டுமா, வீட்டுக்கு போணுமா?
1: That is not what spiritual life is.
0: ஆவிக்குரிய வாழ்க்கைனா அது கிடையாது பாருங்க.
1: Many people think of it like that.
0: அநேகர் அப்படி தான் அதை நினைத்து கொண்டிருக்கிறார்கள்.
1: His spiritual life is about these wonderful things that God has prepared.
0: ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற அற்புதமான காரியங்களை பற்றியது.
1: Your mind, your heart and mind must long for it.
0: உங்களுடைய மனமும் இதயமும் அதை வாஞ்சிக்க வேண்டும்.
1: And the Spirit of God is there not to play church games but to reveal these things.
0: தேவ ஆவியானவர் இந்த காரியங்களை வெளிப்படுத்த தான் இருக்கிறார தவிர சபையில நீங்க இப்படிப்பட்ட காரியங்களை விளையாடுறதுக்காக அவர் அங்க இல்ல.
1: No.
0: கிடையாது.
1: The Spirit of God is there to reveal the wonderful things.
0: தேவ ஆவியானவர் இந்த அற்புதமான காரியங்களை வெளிப்படுத்தும்படியாக இருக்கிறார்.
1: It's amazing to me what people do with the Spirit of God.
0: பாருங்க தேவ ஆவியை கொண்டு மக்கள் செய்கிற காரியங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
1: No wonder the word tells us not to grieve the Spirit.
0: பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள்னு வசனம் சொல்கிறது, இதுல ஆச்சரியம் இல்ல.
1: Allow the Holy Spirit to do the job.
0: பரிசுத்தாவியானவர் வேலையை செய்ய இடம் கொடுங்க.
1: Don't grieve him.
0: அவரை துக்கப்படுத்தாதீங்க.
1: The Holy Spirit is there to reveal to you.
0: பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தவே இருக்கிறார்.
1: He is there to lead you to all the blessings.
0: சகல ஆசீர்வாதங்களுக்கும் உள்ள உங்களை நடத்தும்படியா இருக்கிறார்.
1: He is there to reveal Christ to you.
0: கிறிஸ்துவை உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியா இருக்கிறார்.
1: Reveal the word of God.
0: தேவனுடைய வசனத்தை வெளிப்படுத்த.
1: To reveal these wonderful things.
0: இந்த அற்புதமான காரியங்களை வெளிப்படுத்த.
1: Open your eyes so that you may see these things.
0: நீங்கள் இந்த காரியங்களை காணும்படி உங்கள் கண்களை திறக்க.
1: That is why the Holy Spirit is there.
0: அதற்காக தான் ஆவியானவர் இருக்கிறார்.
1: For many Christian people, the Holy Spirit has no job.
0: அநேக கிறிஸ்தவங்களுக்கு பரிசுத்தாவியானவருக்கு வேலையே இல்லாம வச்சிருக்காங்க.
1: They have no time to listen to the Holy Spirit.
0: பரிசுத்தாவிக்கு செவி கொடுக்க நேரம் இல்லை.
1: No time to get into the things of God, into the truths of God's word.
0: தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய வசனத்தின் சத்தியங்கள் இவைகளை பார்க்கவே உங்களுக்கு நேரம்
1: இல்லை. They have no amazement about the wonderful things that eyes haven't seen and ears haven't heard and minds haven't understood.
0: கண்கள் காணாத, காதுகள் கேட்காத, மனம் புரிந்துகொள்ளாத இந்த அற்புதமான காரியங்களுக்கு அவங்களுக்கு நேரமே கிடையாது.
1: அதை குறித்து ஒரு ஆச்சரியமும் வியப்பும் அவர்களுக்குள்ளே இல்லை. They have no sense of that.
0: அதை குறித்து ஒரு வியப்பு
1: The Holy Spirit is
0: grieved.
1: He has come to do that.
0: அவர் அதை செய்ய தான் வந்திருக்கிறார்.
1: To lead you into a wonderful spiritual life.
0: அற்புதமான ஆவிக்குரிய ஜீவியத்திற்குள்ள உங்களை கொண்டு
1: போவார். How he does it?
0: எப்படி அதை செய்கிறார்?
1: Is by leading you to the truth.
0: சத்தியத்திற்கு உங்களை நடத்துவார்.
1: The truth will make you free.
0: சத்தியம் தான் உங்களை விடுவிக்கும்.
1: That is the whole significance of what we are doing here.
0: பாரு, இங்கே நாம் செய்கிறமே அவருடைய முக்கியத்துவமே அதுதான்.
1: Why do I have to preach so hard?
0: ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் பிரசங்கிக்கணும்?
1: Why do I have to spend so much in doing this?
0: ஏன் இதை செய்வதற்கு இவ்வளவு நான் பிரயாசப்பட வேண்டும்?
1: It is called a labor. The Bible says it's labor. Those who labor in the word.
0: திருவசனத்திலே பிரயாசப்படுகிறவர்கள் வேலை செய்கிறவர்கள் என்று வேதம் இதை கூறுகிறது.
1: Preachers are those who labor in the word.
0: பிரசங்கிகள் சொன்னா திருவசனத்திலே பிரயாசப்படுகிறவர்கள்.
1: Some people say, oh, you are busy on Sundays, brother.
0: சிலர் கேக்குறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப பிஸியா இருப்பீங்களா பிரதர்?
1: Monday to Saturday you are free, aren't you?
0: திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஃப்ரீயா தான் இருப்பீங்க.
1: No. Monday to Saturday we have to work so that Sunday we can preach it.
0: ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணதுக்கு திங்கள்ல இருந்து சனி வரைக்கும் வேலை செய்ய வேண்டியது.
1: You are not free.
0: ஃப்ரீயே கிடையாது.
1: In other jobs you can be free.
0: மற்ற வேலையில ஃப்ரீயா இருக்கலாம்.
1: In this job you are always at work.
0: ஆனா இந்த வேலையில எப்போதும் வேலை செஞ்சிட்டே.
1: These are things that are too glorious, too wonderful.
0: இந்த காரியங்கள் மிக மிக மேன்மையானது, மகிமையுள்ளது.
1: And we are not here to play.
0: விளையாட நாம் இங்கே இல்லை.
1: Preachers ought not to consider 6.5 days holidays and half a day work.
0: பிரசங்கியர்கள் 6 நாள் ஹாலிடே 6 நாள் தான் வேலை அப்படி நினைக்க கூடாது.
1: No, they are not preachers at all.
0: அப்படி மட்டும் பிரசங்கியர்களே
1: கிடையாது. We labor.
0: நாங்கள் பிரயாசப்படுகிறோம்.
1: Night and day.
0: இரவும் பகலும்.
1: What do we labor about?
0: எதை குறித்து பிரயாசப்படுகிறோம்?
1: What is the labor?
0: எதிலே பிரயாசப்படுகிறோம்?
1: The labor is concerning these wonderful things that are to set people free when it is revealed to them.
0: மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும்போது மக்களை விடுவிக்கிறது இந்த அற்புதமான காரியங்கள் இவற்றிலே பிரயாசப்பட வேண்டும்.
1: Praise God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: So there must be a thirst, my friend.
0: ஒரு தாகம் இருக்க வேண்டும் நண்பரே.
1: Is there a thirst in you?
0: உங்களுக்குள்ளே தாகம் இருக்கிறதா?
1: There is a thirst, then you will drink in everything about this blood of Jesus.
0: தாகம் இருக்கும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பருகுவீர்கள்.
1: All this truth.
0: எல்லா சத்தியங்களும்
1: will be heavenly drink for you.
0: எல்லாம்
1: satisfies you.
0: உங்களை திருப்தியாக்குற பரலோக பானங்களாக இருக்கும்.
1: It is by the Holy Spirit that the thirsty soul will be made to drink and satisfy.
0: பரிசுத்த ஆவியின் மூலமாக தான் தவனமுள்ள ஆத்துமாம் திருப்தி அடைந்து அது பானம் பண்ணும்.
1: Amen.
0: Amen.
1: If you're thirsty, you'll be satisfied.
0: நீங்கள் தாகமோடு இருந்தால் நீங்கள் திருப்தியாவீர்கள்.
1: Amen.
0: Amen.
1: That is the only way to develop in spiritual life.
0: ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளருவதற்கு அது மட்டும்தான்.
1: That is the only way for victory over Satan.
0: பிசாசின் மீது ஜெயம் எடுப்பதற்கு அது மட்டும்தான் வழி.
1: That is the only way for power in spiritual life.
0: ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வல்லமை பெறுவதற்கு அது மட்டும்தான் வழி.
1: You see, this is the real way.
0: பாருங்க, இதுதான் மெய்யான வழி.
1: To go through the word of God.
0: தேவனுடைய வசனத்தின் மூலமாக செல்வது.
1: Knowing the truth of God.
0: தேவனுடைய வசனத்தை அறிந்து கொள்வது.
1: Drinking and eating of that.
0: அதை புசித்து அதை பானம் பண்ணுவது.
1: Being nourished and filled and satisfied and strengthened and made fat with that.
0: அதை கொண்டு நீங்கள் உட்கொண்டு அதை புசித்து நீங்கள் போஷாக்கடைந்து அதனால கொழுப்படைவது.
1: Amen.
0: Amen.
1: That is what spiritual life is all about.
0: ஆவிக்குரிய ஜீவன் என்று சொன்னால் அதுதான்.
1: Then there will be power.
0: அதன் பிறகு வல்லமை இருக்கும்.
1: There will be faith.
0: விசுவாசம் இருக்கும்.
1: How will faith be there when you don't know what the blood has done?
0: ரத்தம் என்ன செய்திருக்கு என்பதை அறியாவிட்டால் பிறகு எப்படி விசுவாசம் இருக்கும்?
1: If you just shout faith, faith, faith, you are not going to have faith.
0: சும்மா விசுவாசம், விசுவாசம் கூச்சல் போட்டா அது வந்துராது.
1: You see, you got to believe what the word says about the blood.
0: பாருங்க, ரத்தத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நீங்கள் விசுவாசிக்க
1: வேண்டும். You got to believe what, you got to know what the word says about the name.
0: பிறகு அவருடைய நாமத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நீங்கள் விசுவாசிக்க
1: வேண்டும். These vital truths ought to be known in order for faith to function.
0: விசுவாசம் செயல்பட வேண்டுமானால் இந்த முக்கியமான சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: It is truth that matters.
0: சத்தியம் தான் முக்கியம்.
1: It is by truth we are set free.
0: சத்தியத்தினாலே தான் நாம் விடுவி.
1: Shall we all stand together?
0: எல்லாரும் எழுந்து நிற்போமா?
1: Everybody standing together.
0: எல்லாரும் எழுந்து நிற்போம்.
1: Let us lift up our hands and give thanks to God.
0: கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.
1: Oh, thank God for a wonderful truths.
0: ஓ, அற்புதமான சத்தியங்களுக்காய் தேவனை ஸ்தோத்திரம்.
1: All that we have now come to know about the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து நாம் அறிந்து கொண்ட எல்லா காரியங்களுக்கும்.
1: All that has been made available for us.
0: நமக்காக ஏற்படுத்தி வைக்கப்படுகிற அனைத்து காரியங்களுக்கும்.
1: Thank God for the glorious truths.
0: மகிமையான சத்தியங்களுக்காய் தேவனை ஸ்தோத்திரம்.
1: Let your heart rejoice over it.
0: உங்கள் இதயம் அதனாலே களிகூரட்டும்.
1: Let there be real gladness and joy.
0: உண்மையான சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகட்டும்.
1: And let there be a real thirst for more.
0: இன்னும் அதிகமாய் வேண்டும் என்ற மெய்யான தாகம் உண்டாகட்டும்.
1: More, more, more.
0: இன்னும் அதிகமாய் வேண்டும், வேண்டும், வேண்டும்.
1: More of him.
0: அவரை அதிகமாய் அறிய வேண்டும்.
1: To know him more.
0: அவரை அதிகமாய் அறிய வேண்டும்.
1: Make that the goal of your life.
0: அதையே உங்கள் வாழ்க்கையின் லட்சியமாய் மாற்றிக் கொள்ளுங்கள்.
1: Seek ye first the kingdom of God.
0: முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்.
1: You say you got problems.
0: நீங்க சொல்லலாம், எனக்கு பிரச்சனைகள் உண்டு.
1: I got sickness.
0: எனக்கு வியாதி இருக்கிறது.
1: I got financial problem.
0: எனக்கு பண பிரச்சனைகள் இருக்கு.
1: I got all kinds of problems.
0: எனக்கு எல்லா விதமான பிரச்சனைகள் இருக்கிறது.
1: Go and seek the kingdom of God first.
0: செல்லுங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்.
1: Go after Jesus first.
0: இயேசுவின் பின்னே முதலாவது செல்லுங்கள்.
1: Hold on to these truths first.
0: இந்த சத்தியங்களை முதலாவது பற்றிக்கொள்ளுங்கள்.
1: Get into the truth.
0: சத்தியத்துக்குள்ளே பிரவேசியுங்கள்.
1: And all other things shall be added to you.
0: பிறகு மற்ற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
1: Your healing, your deliverance, everything is there.
0: உங்களுடைய சுகம், உங்களுடைய விடுதலை எல்லாமே இருக்கிறது.
1: He is the healer.
0: அவர்தான் சுகம் அளிக்கிறவர்.
1: He is the deliverer.
0: அவர்தான் விடுவிக்கிறவர்.
1: What he has done on the cross is what does it all.
0: அவர் சிலுவையில் என்ன செய்தாரோ அதுதான் இவைகள் எல்லாம் செய்கிறது.
1: Amen.
0: Amen.
1: So know him, my friend.
0: ஆகவே நண்பர்களே, அவரை அறிந்து
1: Oh, rejoice in him.
0: அவரிலே களி கூறுங்கள்.
1: Praise him.
0: அவரை துதியுங்கள்.
1: Receive all of the blessings of the cross of Calvary.
0: கல்வாரி சிலுவையினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: Drink it in.
0: அதை பானம் பண்ணுங்கள்.
1: May your soul be satisfied.
0: உங்கள் ஆத்துமா திருப்தியாகட்டும்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Let's praise him now.
0: Oh, நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
1: Praise him.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: Second Timothy chapter 2 and verse 3.
1: Rendu Timothyin pustakam rendam adhigaram moondram vasanam.
0: You therefore must endure hardship as a good soldier of Jesus Christ.
1: Neeyum Yesu Kristuvukku nalla por sevaganai theengu anubavi.
0: In Tamil the verse begins as you also must endure a hardship as a good soldier of Jesus Christ.
1: இந்த வசனத்தை நாம் தமிழ் மொழிபெயர்ப்பிலே பார்க்கும் பொழுது ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் நீயும் கூட என்று சேர்த்து ஆரம்பிக்கிறது.
0: Which means apostle Paul also identified himself as a soldier.
1: நீயும் என்று கூட சேர்த்து ஆரம்பிக்கும் பொழுது இதை எழுதிய அப்போஸ்தலாகிய பவுலும் தன்னையும் இணைத்து அங்கு சொல்லுகிறார்.
0: Apostle Paul lived a life like a soldier. He wanted Timothy to also live a life like a soldier.
1: அப்போஸ்தலனாகிய பவுலும் ஒரு போர் சேவகனை போல தன் வாழ்க்கையை ஜீவித்து அவர் கடைபிடித்ததனால் தன்னை பின்பற்றி வருகிற அந்த தீமோத்தேயும் கூட அதே போல ஒரு போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
0: If you see how Apostle Paul looked at some of his fellow workers, you will also find out that he also identified them as soldiers.
1: அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு மாத்திரமல்ல தன்னோடு இருந்த கூட உடன் ஊழியர்களாய் வேலையாட்களாய் இருந்த எல்லாரையும் கூட போர் சேவகராய் அவர் அடையாளப்படுத்தி குறிப்பிடுகிறார்.
0: In the epistle to Philemon chapter 1 and verse 2.
1: பிலமோனின் புத்தகம் இரண்டாம் வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால்
0: there we read to the beloved Apphia to Archippus our fellow soldier.
1: அங்கே அப்பியாளுக்கும் அர்க்கிப்புவுக்கும் உடன் வேலையாட்களாகிய அவர்களுக்கு அங்கு எழுதும் போது சொல்லுகிறார்
0: உடன் போர் சேவகன் அப்படின்ற வார்த்தை. Come to Philippians chapter 2 verse 25.
1: பிலிப்பியின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் 25 வசனத்துக்கு வாருங்கள்.
0: There when he writes about Epaphroditus.
1: அங்கே எபாப்பிராத்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
0: He calls him as a fellow soldier.
1: அங்கே எபாப்பிராத்துவை சொல்லும் பொழுதும் உடன் சேவகனும் என்று குறிப்பிடுகிறார்.
0: Paul, when he wrote about his own life, he said in 2 Timothy chapter 4 and verse 7, Paul, I have fought the good fight of faith.
1: Paul, தன்னுடைய சுயசரிதி எழுதும் பொழுது கூட தன்னை குறித்து வசனத்தை சொல்லும் பொழுது 2 தீமோத்தேயு புத்தகம் 4 அதிகாரம் 7 வசனத்தை சொல்கிறார்
0: I fought a good fight.
1: நல்ல போராட்டத்தை போராடினேன்.
0: Praise be to God.
1: தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: As a Christian, we also need to identify ourselves as soldiers.
1: ஒரு கிறிஸ்தவர்களாய் வாழுகிற நாமும் கூட நம்மை அடையாளப்படுத்தி குறிப்பிடும் பொழுது ஒரு போர் சேவகனாய் குறிப்பிடப்பட வேண்டும்.
0: Why?
1: ஏன்?
0: Because Jesus said in John chapter 16 verse 33.
1: ஏனென்று சொன்னால் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16 அதிகாரம் 33 வசனத்தில் இயேசு இவ்விதமாய் சொல்லியிருந்தார்.
0: In this world you will have tribulation.
1: உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
0: We are not living in a trouble free world.
1: நாம் இந்த உலகத்திலே எந்த ஒரு உபத்திரவமும் இல்லாத சௌகரியமான ஒரு வாழ்க்கையை வாழவில்லை.
0: We have tribulations in every area of our life.
1: நம்முடைய ஜீவத்தின் எல்லா பகுதியிலும் நமக்கு உபத்திரவம் காணப்படுகிறது.
0: As long as we are alive, tribulations will continue to exist.
1: நம்முடைய ஜீவ காலத்தில் ஜீவன் இருக்கும் வரைக்கும் இந்த உபத்திரவம் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும்.
0: Therefore we should remain in a constant state of war.
1: ஆதலால் நாம் தொடர்ந்து இந்த யுத்த களத்திலே நீடித்து போராட்டத்தை தொடர்ந்து நாம் கடைபிடித்து தான் ஆக வேண்டும்.
0: You see the war may be against our personal life.
1: இந்த யுத்தம் என்பது நம்மளுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை எதிர்த்து கொடுக்கிறதுன தாக்குதலாக இருக்கலாம்.
0: It can be against our family.
1: நம்மளுடைய குடும்பத்தை எதிர்த்து தொடுக்கிறதுன ஒரு தாக்குதலாக இருக்கலாம்.
0: It can be against our children.
1: நம்மளுடைய பிள்ளைகளை எதிர்த்து தொடுக்கிறதுன ஒரு தாக்குதலாக இருக்கலாம்.
0: It can be in our businesses, in our work, in our career.
1: அவருடைய நம்மளுடைய தொழிலோ நம்ம வியாபார சம்பந்த காரியங்களில் கூட இந்த தாக்குதல் ஏற்படுத்தப்படலாம்.
0: Sometimes this problem can be seen even in our physical health.
1: சில நேரங்களில் இந்த தாக்குதல் என்பது உள்புறமாக நம்மளுடைய சரீரத்தை கூட தாக்குறதான சுகவினத்தை ஏற்படுத்துகிற தாக்குதலாகவும் இருக்கலாம்.
0: Sometimes this war can be in ministry.
1: சில நேரங்களில் ஊழியத்திலும் இந்த தாக்குதல் இருக்கும்.
0: So no matter where the warfare is, the Bible says we have to face it as soldiers.
1: ஆதலால் நாம் ஜீவத்தில் எந்த காலகட்டத்தில் எந்த பகுதியில் எந்த இதில் இருந்தாலும் யுத்த களம் என்பது ஒரு நிலையானது. நாம் அந்த யுத்தத்தை சந்தித்தே ஆக வேண்டும்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: எப்படி சந்திக்க போறோம்னா ஒரு போர் வீரனா சந்திக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி சந்திக்கணும்? போர் வீரன். அந்த மனநிலைக்கு நம்ம வந்துடணும். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். போர் வீரனா நான் இருக்கணும். தமிழ்ல வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவின்னு இருக்கு. எனக்கு முதல்ல படித்த உடனே ஒரே கஷ்டமாகி போச்சு. அப்போ நம்ம அனுபவிக்கிறதே தீங்கு தானா? அனுபவி அனுபவி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதில் உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஆங்கில வேதாகமத்தில் வாசித்தீங்கன்னா அனுபவியின் போடல தீங்கை சகித்து கொள்னு இருக்கு. என்டியோர் ஹார்ட்ஷிப், தீமையை சகித்துக்கோ. அதை கடந்து போகணும் நீ அனுபவின்றதை விட சகிச்சுக்கோ. அல்லேலூயா. ஒன் டே ஐ வாஸ் வெரி டவுன் அண்ட் ஐ வாஸ் வெரி லோ இன் மை ஹார்ட்.
1: என்னோட இருதயத்திலே நான் மனசோர்வு ஊட்டவனாக நான் காணப்பட்டு ஆவிலே தோய்ந்து போனவராக காணப்பட்டிருந்தேன்.
0: தேர் வர் க்வெஸ்சன்ஸ் இன் மை ஹார்ட், ஷுட் ஐ கண்டினியூ, ஷுட் ஐ டூ திஸ், ஷுட் வி டேக் அப் திஸ், and I found that I was lacking in strength.
1: என்னோட எனக்குள்ளாக சில கேள்விகள், வினாவுகள், சந்தேகங்கள் வந்தது. இதை நான் செய்ய வேண்டுமா, இதை நான் தொடர வேண்டுமா, இதை செய்யலாமா என்று எனக்குள்ளாக ஏதோ ஒன்று முட்டுக்கட்டை போட்டு நிறுத்தி கொண்டிருந்தது.
0: That morning I was driving my car to do ministry in two different schools.
1: இரண்டு வெவ்வேறு பள்ளிகளிலே ஊழியம் செய்யும்படியாக என்னுடைய வாகனத்தை நான் ஏக்கி போய் கொண்டிருந்தேன், காரை ஏக்கி போய் கொண்டிருந்தேன்.
0: And as I was driving I was praying in my heart also.
1: அந்த காரனை ஏக்கி நான் டிரைவ் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது போய் கொண்டிருந்த என் உள்ளத்துக்குள்ளே நான் ஜெபித்தேன்.
0: Lord speak to me.
1: ஆண்டவரே என்னோடு பேசும்.
0: Strengthen me.
1: என்னை பலப்படுத்தும்.
0: Help me to go through this.
1: இந்த பாதையின் ஊடாக போவதற்கு உதவி செய்யும்.
0: At that moment the Holy Spirit spoke to me through this verse.
1: அந்த ஷண பொழுதிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தின் ஊடாக என்னோடு பேச ஆரம்பித்தார்.
0: The Lord said,
1: ஆண்டவர் சொன்னார்,
0: you have to be like a soldier.
1: நீ ஒரு சேவகனை போல, ஒரு வீரனை போல இருக்க வேண்டும்.
0: Hallelujah. The original title of my sermon was
1: என்னுடைய
0: heart of a soldier. That was my original title.
1: என்னுடைய செய்தியினுடைய உண்மையான தலைப்பு என்னவென்று சொன்னால், ஒரு வீரனுடைய இருதயம்.
0: But then I decided that we will title this sermon as a good soldier.
1: பிற்பாடு அந்த செய்தியின் தலைப்பை இவ்விதமாக மாற்றி அமைக்கலாம் என்று சொல்லி ஒரு நல்ல போர் வீரன், நல்ல சேவகன் என்று மாற்றினேன்.
0: So we are going to talk today about a good soldier.
1: இன்றைய நாளிலும் கூட ஒரு நல்ல சேவகனை குறித்து நாம் பார்க்க போகிறோம்.
0: The Bible also says that.
1: வேதமும் அதை சொல்லுகிறது.
0: Endure hardship as a good soldier of Jesus Christ.
1: கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவோட நல்ல போர் சேவகனாய் நீ தீங்கு அனுபவி, அதாவது துன்பத்தை, அந்த கஷ்டங்களை சகித்துக்கொள்.
0: எல்லாரும் சொல்லுங்க, நல்ல போர் சேவகன்.
1: நல்ல போர் சேவகன்.
0: All soldiers are not good.
1: எல்லா போர் சேவகர்களும் நல்லவர்கள் அல்ல.
0: Even in the life of Jesus he met some soldiers.
1: இயேசுவோட வாழ்க்கையிலும் சில போர் சேவகர்களை அவர் சந்தித்தார்.
0: These soldiers were very very cruel to him.
1: இந்த போர் சேவகர்கள் இயேசுவினிடத்தில் மிக கடின இருதயத்தோடு நடந்து கொண்டார்கள்.
0: The Bible says they began to hit him and began to mock him as they tortured him.
1: வேதம் சொல்லுகிறது, அவரை தலையிலே குட்டி, அவரை முகத்திலே காரி உமிழ்ந்து அவரை இவ்விதமாக துன்பப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
0: பரிகாசம் பண்ணவங்களை பார்க்கலாம். That's not the job of a soldier.
1: இது ஒரு போர் சேவகனுடைய வேலை அல்ல.
0: The Bible also says they began to cast lots for his garment and they took it away from him.
1: வேதம் சொல்ல, அந்த போர் சேவகர்கள் இயேசுவோட வஸ்திரத்தை எடுத்து தங்களுக்குள்ள சீட்டு போட்டு கொண்டார்கள் என்று.
0: Even after resurrection the Bible says the Jews went and gave money to the soldiers, the Roman soldiers, and told them, go and spread the word everywhere that Jesus' body was stolen away by his disciples.
1: இந்த இயேசு உயிரோடு எழுந்த பிறகு கூட அந்த உயிர்த்தலை மறைக்கும்படியாக, பொய் சாட்சி சொல்லும்படியாக, பொய் கூற்றை உருவாக்கும்படியாக அந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள் அந்த போர் சேவகரிடத்தில் போய் லஞ்ச பணத்தை கொடுத்து அவரை சரீரத்தை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லும்படியாக அங்கே லஞ்சம் கொடுக்கப்படுகிறது.
0: And the Bible says the soldiers took that money and they spread a false news that Jesus was robbed, his body was robbed.
1: வேதம் சொல்லுகிறது, அந்த போர் சேவர்கள் அந்த லஞ்ச பணத்தை வாங்கி கொண்டு அவர்கள் இயேசுவை திருடி கொண்டு போய்விட்டார்கள், இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் என்று அந்த பொய் செய்தி வதந்தியாய் யூதா தேசம் முழுவதும் பரவிவிட்டார்கள்.
0: You see, there are good soldiers, there are bad soldiers.
1: பாருங்கள், நல்ல போர் சேவகரும் இருக்கிறார்கள், கெட்ட போர் சேவகரும் இருக்கிறார்கள்.
0: But God wants us to be good soldiers.
1: ஆனால் தேவன் நம்மை ஒரு நல்ல போர் சேவகராக இருக்கும்படியாக விரும்புகிறார்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: So today we are going to talk about three characteristics of a good soldier.
1: இன்றைய நாளிலும் கூட இந்த நல்ல போர் சேவகருடைய மூன்று குணாதிசயங்களை இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிறோம்.
0: Number 1.
1: முதலாவது,
0: Turn with me to Psalms 18 verse 39.
1: என்னோடு கூட சங்கீதங்களின் புத்தகம் 18 சங்கீதம் 39 வசனத்திற்கு வாருங்கள்.
0: Psalm 18:39.
1: சங்கீதம் 18:39.
0: For you have armed me with strength for the battle. You have subdued under me those who rose up against me.
1: யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி, என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர்.
0: The first characteristic of a good soldier is this.
1: முதலாவது குணாதிசயமாக இந்த ஒரு நல்ல போர் சேவகருடைய நல்ல குணாதிசயம் என்று சொன்னால்,
0: a good soldier is strong.
1: ஒரு நல்ல போர் சேவகன் திடமாய் இருப்பான்.
0: Hallelujah. A good soldier is a strong soldier.
1: அந்த நல்ல போர் சேவகன் என்பது திடமான போர் சேவகனா இருப்பான்.
0: Have you ever seen a soldier, you know, missing a step, holding a small stick and then asking somebody to hold his hand because he cannot walk?
1: ஒரு போர் சேவகன் எங்காவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? தடுக்கி விழுகிற ஒரு போர் சேவகனோ அல்லது அது ஊன்றுகோல் குடித்து கைகோல் கொடுத்து என்னை தாங்கி கொண்டு பிடித்து கொண்டு போங்கள் என்று மற்றொரு உதவியை நாடுகிற ஒரு போர் சேவகனை எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா?
0: Have you seen a soldier who says, my back is aching, I cannot walk?
1: சில போர் சேவர்கள் யாராவது என்னால் முடியவில்லை, என்னோட கால் வலிக்கிறது, என்னால் நடக்க முடியவில்லை என்று சொல்லுகிறவர்கள் யாராவது பார்த்திருக்கிறீர்களா?
0: Have you told them, have you seen a soldier who says, I'm very tired these days, I'm not even able to carry my gun?
1: அந்த சில போர் சேவர்கள் என்னால் இந்த நாளில்களை என்னால் நடக்கவே முடியல, ரொம்ப களைப்பாக இருக்கிறேன், என்னுடைய துப்பாக்கியை கூட என்னால் சுமந்து கொண்டு போக முடியவில்லை என்று சொல்லுகிற ஒரு போர் சேவரை கண்டிருக்கிறீர்களா?
0: Have you ever seen a soldier who says, can you give me a hand, you know, I'm not able to walk?
1: எந்த ஒரு போர் சேவர் உங்கள் கையை கொஞ்சம் கொடுங்கள், உங்கள் கையை பிடித்துக் கொண்டு நான் நடக்கிறேன், ஏனென்றால் நடக்க முடியவில்லை என்று சொல்லுகிறதான ஒரு சேவகரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா?
0: Have you seen?
1: இப்படி யாராவது ஒரு போர் சேவகரை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா?

0: emergency, when the floods come, the soldiers come.
1: அந்த அவசர காலத்துல வெள்ள நிவாரண காலத்துல கூட இந்த போர் சேவகர்கள் தான் வந்து உதவி செய்கிறார்கள்.
0: Have you seen they carry big people just like that on their shoulders and just keep walking in the water?
1: நீங்கள் பார்க்கல அந்த வெள்ள நிவாரணத்திலே அந்த ஜனங்களை மக்களை தங்கள் முதுகிலே தோளிலே சுமந்து கொண்டு லகுவாக நடந்து போகிற அந்த போர் சேவகர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள்.
0: Can you imagine a soldier going to a house knocking them and say you are inside the water? I also got caught. Can you carry me outside?
1: எந்த போர் சேவகர் வெள்ளத்திலே மாட்டி கொண்டு ஒரு வீட்டுக்குள்ளே கதவை தட்டி நீங்களும் வெள்ளத்திலே மாட்டி கொண்டு நானும் வெள்ளத்திலே மாட்டி என்னை உங்களால் தூக்கி கொண்டு போக முடியும் என்று கேட்பார்களா?
0: No.
1: இல்லை.
0: He is a strong man.
1: ஏன்று சொல்ல அவன் திடமானவன்.
0: You know, when they select soldiers, they check for their physical fitness.
1: அந்த ஒரு போர் சேவகரை அந்த தகுதியின் அடிப்படையில் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்களை உடல் தகுதியை உன்னிப்பாக பார்த்து தேர்ந்தெடுப்பார்கள்.
0: Are they strong?
1: அவர்கள் பலமா இருக்கிறார்களா?
0: Are they able to run a long distance?
1: அவர்களால் நெடுதூரம் ஓட முடியுமா?
0: Are they able to climb walls?
1: அவர்களால் செவர்களை எகிரி போக முடியுமா?
0: Are they able to jump over walls?
1: அவர்கள் செவரை எகிர்த்து தாவி போக முடியுமா?
0: Are they able to carry heavy loads?
1: அவர்கள் வலுவான அந்த மூட்டைகளை அவர்கள் சுமக்க முடியுமா?
0: Are they strong in their eyesight?
1: அவர்களுடைய தூர பார்வையில் அவர்கள் பார்வையில் கூர்மையா இருக்கிறார்களா?
0: Are they strong in their IQ?
1: அவர்களுடைய நுட்பத்திறனில் அவர்கள் கூர்மையா இருக்கிறார்களா?
0: So they test them for everything.
1: இப்படிப்பட்ட எல்லா பகுதி ஒரு போர் சேவகரை தேர்ந்தெடுத்து தகுதிப்படுத்தி எடுப்பார்கள்.
0: If they find one weakness in them, they will not choose them to be soldiers.
1: இந்த போர் சேவகரை சொல்லப்பட்ட பகுதியில் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு குறைவாய் காணப்படுவார் என்று சொன்னால் அவரை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள்.
0: Soldiers are meant to be strong.
1: போர் சேவகன் என்பவன் அவன் திடமாய் இருப்பதற்காகவே அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான்.
0: Hallelujah. In Psalm 138 and verse 3,
1: சங்கீதம் 138 ஆம் சங்கீதம் 3 ஆம் வசனம்,
0: the Bible says, in the day when I cried out, you answered me and you made me bold with strength in my soul.
1: நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவரில் நீர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர்.
0: Hallelujah. God gives strength in the soul.
1: அவர் ஆத்துமாவிலே பலனை கொடுக்கிறார்.
0: Because a soldier of Jesus Christ may not be strong in their body, but they are strong in the soul.
1: ஆனால் இயேசுனுடைய போர் சேவர் என்று சொல்பவன் சரீரப்பிரகாரமான பலசாலியா இல்லாமல் போனாலும் அவன் ஆத்மாவிலே பலசாலியாய் உள்ள ஒரு போர் சேவனா இருக்கிறான்.
0: Why?
1: ஏன்?
0: The attack is on his mind, on his soul.
1: ஏனென்று சொன்னால் தாக்குதல் சரீரத்தில் இல்ல, தாக்குதல் அவன் சிந்தையிலும் அவன் ஆத்மாவிலும் ஏற்படுகிறது.
0: Therefore we need to be strong in our heart.
1: ஆதலால் நாம் ஆத்மாவிலே திடமாய் இருக்க வேண்டும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: This morning God is looking for soldiers who will be strong in their heart.
1: இந்த நாளிலும் கூட காலையிலே தேவன் சரீரத்தில் இல்ல ஆத்மாவிலே திடமா இருக்கிறவர்களை அவர் தேடிக் கொண்டிருக்கிறார்.
0: A good soldier is strong.
1: ஒரு நல்ல போர் சேவகன் திடமா இருப்பான்.
0: You know why a soldier of Jesus Christ has to be strong?
1: ஏன் ஒரு இயேசு கிறிஸ்துவோட போர் சேவகன் திடமா இருக்க வேண்டும் தெரியுமா?
0: 3 reasons.
1: மூன்று காரணங்கள்.
0: First,
1: முதலாவது,
0: if you come to Ephesians chapter 6 and verse 13.
1: எபேசியரின் புத்தகம் 6 அதிகாரம் 13 வசனத்துக்கு நீ வருவீங்க சொன்னால்,
0: Apostle Paul says, finally my brethren, be strong in the Lord and in the power of his might.
1: கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்.
0: In verse 11 he says, put on the whole armor of God that you may be able to stand against the wiles of the devil.
1: 11 ஆம் வசனத்தை சொல்கிறார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள்.
0: Verse 12.
1: 12 வசனம்,
0: for we do not wrestle against flesh and blood but against principalities, against powers, against rulers of the darkness of this age, against spiritual hosts of wickedness in the high places.
1: ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு.
0: Verse 13.
1: 13 வசனம்,
0: therefore take up the whole armor of God that you may be able to withstand in the evil day, and having done all to stand.
1: ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள்.
0: Praise be to God.
1: தேவன் நாமத்தை மகிமை.
0: What is the first job of a soldier?
1: அந்த போர் சேவகனுடைய முதல் கடமை என்ன?
0: To expel or eradicate enemies.
1: சத்துருக்களை விரட்டி அடிக்க வேண்டும்.
0: To expel or eradicate enemies.
1: சத்துருக்களை விரட்டி அடிக்க வேண்டும் அல்லது முற்றிலுமாக நிக்கிரகம் பண்ண வேண்டும்.
0: He should be strong enough to withstand them and say, you cannot be here.
1: அந்த போர் சேவன் எதிர்த்து நின்று தைரியமா எதிர்த்து நீ இங்க இருக்க முடியாது என்று தைரியமாய் சொல்றவனா இருக்க வேண்டும்.
0: There are so many times we get this news that there were some terrorists who were caught in Kashmir.
1: சில நேரங்களில் அநேக வேளை நம்ம செய்திகளை கேட்பது உண்டு, தீவிரவாதிகள் அந்த காஷ்மீர் என்றதான் அந்த இடத்துல வந்து விட்டார்கள், சூழ்ந்து விட்டார்கள் என்று.
0: And we see that the soldiers overpowered them And they arrested them or they killed them.
1: உடனடியாக அந்த தீவிரவாதி எதிர்த்து ராணுவத்தினர் சென்று அவர்களை தங்களோட வசப்படுத்தி அவர்களை கைது செய்கிறார்கள்.
0: You don't see the army men going there and begging to the terrorists, don't kill me brother.
1: இப்படிப்பட்ட சூழ்நிலை தீவிரவாதிகள் இடத்துல போய் ஒரு ராணுவ போர் சேவகன் போய் தாயு கூர்ந்து கெஞ்சி மன்றாடி தயவு செய்ய கொன்றாதீங்க என்று கெஞ்சி போவது கிடையாது.
0: They don't say, tell me what you want. You want water, juice or something, I'll give you.
1: அந்த தீவிரவாதிகளை பார்த்து ராணுவ வீரர்கள்

0: என்ன வேண்டும், ஜூஸ் வேண்டுமா தண்ணி வேண்டுமா என்று அவர்கள் பவ்யமா கேட்க போவதும் கிடையாது.
1: No, no, no. A soldier is a strong man.
0: இல்லை, வீரன் என்பவன் ஒரு தைரியமாய் திடமானவனாய் இருக்கிறான்.
1: He is ready to expel any enemy. அவன் எந்த ஒரு speedy the process.
0: அவன் எந்த ஒரு சத்துருக்களையும் உடனடியாக விரட்டி அடிக்க அவன் தைரியமாய் இருக்கிறான்.
1: He will eradicate him from his coast.
0: அந்த இடத்திலிருந்து முற்றிலுமாக அவளை அழித்து விடுவான்.
1: For that you need strength.
0: அதற்கு உங்களுக்கு பலம் வேண்டும்.
1: You need strength to eradicate him.
0: அவனை முற்றிலும் விரட்டி அடிக்க உங்களுக்கு பலம் வேண்டும்.
1: They don't run away from the enemy, they withstand the enemy.
0: அவர்கள் எதிரியை பார்த்து ஓட்டம் பிடித்து போகிறவர்கள் அவர் எதிரியை விரட்டி அடிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: The Bible says resist the devil and he will flee from you.
0: வேதம் சொல்லு பிசாசு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
1: If you are strong the enemy will run, if you are weak you will run.
0: நீங்கள் பலசலையா இருந்தால் பிசாசு சத்ருவான உங்களை பார்த்து ஓடுவான், நீங்கள் பலவீனனாய் காணப்பட்டால் சத்ருவை பார்த்து நீங்கள் ஓடி போவீர்கள்.
1: You see, look at David.
0: தாவீதை பாருங்கள்.
1: 1 Samuel chapter 17 verse 48.
0: 1 சாமுவேல் 17 அதிகாரம் 48 ஆம் வசனம்.
1: The Bible says when the Philistine arose and came and drew near to meet David, David hurried and ran toward the army to meet the Philistine.
0: அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கு அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி.
1: எனக்கு அந்த வசனத்துல ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னன்னா எதிராக ஓடி. எல்லாரும் சொல்லுங்க. எதிராக ஓடினான். என்ன ஒரு தைரியங்க அவனுக்கு, என்ன பலன் அவனுக்கு இருந்துச்சு. தி எனிமி குடன்ட் டெரரைஸ் ஹிம்.
0: எதிரியால் தாவீதை அதரியப்படுத்தவோ பயமுறுத்தவோ முடியவில்லை.
1: லுக் அட் ஹிம், ஹி டிட் நாட் ஹேவ் மச் வெப்பன்ஸ்.
0: பாருங்கள், அவனிடத்தில் அப்படியான ஒரு ஆயுதங்கள் இல்லை.
1: பட் ஹி வாஸ் ரன்னிங் டுவர்ட்ஸ் தி ஜாயன்ட் டு சேஸ் ஹிம் ஆஃப்.
0: ஆனால் ஆயுதம் இல்லாதவன் ஆயுதம் தருத்தவனை எதிர்த்து தைரியமாக ஓடினான்.
1: If you have strength, if you are a strong soldier, you will expel the enemy.
0: நீங்கள் தைரியமான ஒரு போர் செய்வனா இருக்கும் பட்சத்தில் எதிரியை நீங்கள் விரட்டி அடிப்பீர்கள்.
1: Number 2.
0: இரண்டாவது.
1: When we are a strong soldier, what we can do?
0: நீங்கள் ஒரு தைரியமான போர் செய்வனா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செய்கிற காரியம் இரண்டாவது காரியம்.
1: பலமான போர் செய்வனா இருந்தா என்ன செய்ய முடியும்னா, Number 2, Joshua chapter 1 and verse 9.
0: யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 9 வசனம்.
1: It says, have I not commanded you? Be strong and of good courage. Do not be afraid. And do not be dismayed, for the Lord your God is with you wherever you go.
0: நான் உனக்கு கட்டளையிடவில்லையோ பலம் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார்.
1: Number 2, a strong soldier will expand his territory.
0: இரண்டாவது, ஒரு நல்ல போர் சேவகன் தன்னுடைய எல்லையை விரிவாக்கம் செய்வான்.
1: A strong soldier will expand his territory.
0: ஒரு நல்ல போர் செய்வன், பலமுள்ள போர் செய்வன் தன்னுடைய எல்லையை விரிவாக்கம் செய்வான்.
1: His strength is exhibited by his expansion.
0: அவனுடைய பலம் என்பது அந்த விரிவாக்கத்தில் காணப்படும்.
1: He will expand.
0: அவனுடைய எல்லையை விரிவாக்குவான்.
1: He will not stay alone. He will not stay as he is.
0: அவன் இருக்கிற வண்ணமாக அதே இடத்திலே அவனால் இருக்க முடியாது.
1: You see, there is a difference between a security guard, a watchman and a soldier.
0: ஒரு போர் சேவகனுக்கும் ஒரு இடத்தில் பாதுகாப்புக்கு இருக்கிற ஒரு காவலாளிக்கும் வித்தியாசம் உண்டு.
1: A security guard will try to protect what he has.
0: அந்த பாதுகாக்கிற காவலாளியினுடைய பொறுப்பு என்னவென்று சொன்னால் இருக்கிற இடத்தை பாதுகாத்துக் கொள்ளுவான்.
1: But a soldier will expand his territory.
0: ஆனால் ஒரு போர் சேவகன் பாதுகாப்பது மாத்திரமல்ல இன்னும் எல்லை விரிவாக்க முன்னேறி செல்லுவான்.
1: Go to any army that is strong.
0: எந்த ஒரு நல்ல திடமான ஒரு ராணுவத்திற்கும் சென்று பாருங்கள்.
1: They will always expand their territory.
0: எப்பொழுதும் அவர்களை எல்லையை விரிவாக்கி கொண்டே போய் கொண்டிருப்பார்கள்.
1: The way they prove they are stronger than the neighbor is by taking up spaces in the other man's land.
0: தன்னுடைய எல்லையில் இருக்கிற இடத்தை விரிவாக்கி அதன் மூலமாக தன்னுடைய அண்டை நாடுகளை விட நான் பலசாலியான நிரூபிக்கொண்டமாக தன்னுடைய அண்டை நாட்டின் எல்லைக்குள்ளாக ஊடுருவி விரிவாக்கி கொண்டே போய் கொண்டிருப்பான்.
1: See, go to any part of the world today and you look at the wars where people go, where a country goes and annexes some other parts of another country.
0: பாருங்கள், உலகத்தில் இருக்க எந்த நாட்டுக்கும் எந்த இடத்துல போய் பாருங்கள், யுத்தம் என்ற பட்சத்திலே போய் பாருங்கள், அந்த யுத்தம் எதனால் வரும், எந்த இடத்துல என்ன சம்பவிக்கும் என்று சொன்னால் தங்களோட அயல் நாட்டு எதிரி நாட்டின் எல்லையோ பிடித்து கொண்டு விரிவாக்கி கொண்டே போய் கொண்டிருப்பார்கள்.
1: They will put up camps in the enemy's territory.
0: அவர்கள் எதிராளியுடைய எல்லையிலே போய் முகாமிட்டு இருப்பார்கள்.
1: Why are you going there? Is your land not enough?
0: ஏன் அந்த இடத்துக்கு போய் உங்கள் இடம் போதாதா, ஏன் அங்க போய் எங்களை பிடிக்கிறீர்கள்?
1: They want to prove that they are stronger than the other person.
0: ஏனென்று சொன்னால் அயல் நாட்டை விட நாங்கள் பலசாலி என்று நிரூபித்து காட்டும் வண்ணமாக செய்கிறார்கள்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: You see, if you stay as you are not a soldier.
0: பாருங்கள், நீங்கள் இருக்கிற இடத்திலே அப்படியே இருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் ஒரு நல்ல போர் சேவகன் அல்ல.
1: Sorry for saying you are just a watchman.
0: தயவு கூர்ந்து மன்னித்துக்கொள்ள நான் சொல்லுவதற்கு, நீங்கள் போர் சேவகன் அல்ல, நீங்கள் ஒரு காவலாளி.
1: But if you are a soldier,
0: ஆனால் நீங்கள் ஒரு போர் சேவகனாக இருக்கும் பட்சத்தில்,
1: you will not stay as you are.
0: நீங்கள் இருக்கிற இடத்தில் சும்மா இருக்க மாட்டீர்கள்.
1: You will expand your boundary.
0: உங்களுடைய எல்லையை விரிவாக்கிக் கொண்டே இருப்பீர்கள்.
1: Hallelujah. Alexander the Great was a mighty warrior.
0: அலெக்சாண்டர் மாபெரும் வீரனாக, அலெக்சாண்டர் ஒரு பெரிய ஒரு யுத்த வீரனாக இருந்தான்.
1: At the age of 33, he almost conquered the entire known civilized world.
0: 33 வயதிலே உலகத்திலே தெரிந்ததான கலாச்சாரத்தில் நாகரிகத்தில் வளர்ந்த நாடுகளை ஏறத்தல எல்லா நாடுகளையும் பிடித்து விட்டான்.
1: It seems at the age of 33 he once knelt down by the Aegean seashore. He stretched out his hands and then he cried.
0: அந்த 33 வயதிலே ஒரு காலகட்டத்திலே இது ஏஜியன்ஸ் கடற்கரையின் ஓரமாக முட்டி போட்டு தன் இரண்டு கைகளையும் விரித்து இவ்விதமாக அவன் அழுதான்.
1: What is it?
0: என்ன?
1: I wish I had more lands in the world to conquer.
0: கடவுளே, இன்னும் இந்த உலகத்திலே நான் பிடிப்பதற்கு அதிகமான நாடுகள் இருந்தா நல்லா இருக்குமே.
1: இன்னும் நாடு இருந்தா பிடிச்சிருப்பேன். எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டேன், பிடிச்சிட்டேன். அதாங்க வீரன், ஏதோ இருக்கிறத பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வாட்ச்மேன் தான். நீங்க சொல்லுங்க, வாட்ச்மேனா இருக்க விரும்புறீங்களா, சோல்ஜரா இருக்க விரும்புறீங்களா? அதை கொஞ்சம் நெஞ்ச நிமித்தி சொல்லணும். சோல்ஜரா இருந்துக்கிறாங்க, அது வாட்ச்மேன் கேக்குறது. நீ கொடுக்குற இடத்த அப்படியே பாத்துக்கிறேன். நீங்க சொல்லணும், நான் யாரா இருக்க விரும்புறேன்? போர் வீரனா இருக்க விரும்புறேன். சொல்லுங்க. என்னங்க சத்தமே வர மாட்டேங்குது. போர் வீரனா இருக்க விரும்புறேன். அல்ல இல்லையா, without expansion there is no power.
0: விரிவாக்கம் இல்லாமல் வல்லமை என்பது கிடையாது.
1: When you expand your influence grows.
0: உங்கள் விரிவாக்கத்தின் நிமித்தமாக உங்களுடைய ஆளுமை தன்மை விரிவாக்கப்படும்.
1: When something that doesn't grow or expand, it is doomed for destruction.
0: ஏதோ ஒரு காரியம் விரிவாக்கம் பட செய்யவில்லை, வளரவில்லை என்று சொன்னால் அங்கே ஏதோ ஒரு தடை இருக்கிறது, தோல்வி இருக்கிறது.
1: நிச்சயமா இது ஒரு நாள் அழிந்து போகும். Anything, it can be your family, it can be your business, it can be ministry, whatever. If you don't grow, if you don't expand, you will die very soon.
0: அது எந்த காரியமா இருக்கலாம், உங்கள் குடும்பத்தின் காரியமா இருக்கலாம், வேலையின் காரியமா இருக்கலாம், ஊழியத்தின் காரியம், எந்த ஒரு வாழ்க்கையின் எந்த பகுதியிலும் சரி, அந்த வாழ்க்கையின் பகுதி வளர்ச்சி அடையவில்லை என்று சொன்னால் அது ஒரு நாள் அழிந்து போய்விடும்.
1: If you are scared of enlargement, you don't have a long expiry date.
0: நீங்கள் விரிவாக்கத்தை குறித்து, உங்கள் எல்லை விரிவாக்கிற வாழ்க்கையின் வளர்ச்சியை குறித்து நீங்கள் பயந்து போவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கான வாழ்க்கையினுடைய காலகட்டமும் குறுகிவிடும்.
1: That is why Jabez prayed to the Lord. He said, Lord, bless me, he said.
0: அதனால் தான் யாபேஸ் இப்படியாக ஜெபித்தார், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும்.
1: How to bless you?
0: எப்படி நான் உம்மை ஆசீர்வதிப்பது?
1: Two aspects of his blessing.
0: அந்த ஆசீர்வாதத்தில் இரண்டு காரணங்கள், முக்கியமான இரண்டு காரியங்கள் இருக்கிறது.
1: One, he said, Lord, let your hand be with me and keep me from all evil.
0: ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீமைக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும்.
1: தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி. This is a security thing, which is like, Lord, you have given me this territory, let no evil come upon it. It's more like a watchman style.
0: இந்த கூற்றிலே பார்க்கும் பொழுது என்ன சொன்னால், இது ஒரு பாதுகாப்புக்கான ஒரு வேண்டுதல். அதாவது, ஆண்டவரே எனக்கு இந்த எல்லையை நீர் கொடுத்திருக்கிறீர், இந்த எல்லை எந்த ஒரு தாக்குதலுக்கு உட்படுத்தப்படாமல் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட விண்ணப்ப வார்த்தைகள்.
1: But then he asked for more.
0: அதுக்கு அடுத்தது இன்னொரு கேட்கிறான்.
1: He says, Lord, enlarge my territory.
0: இரண்டாவதாக ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார், ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்கும்.
1: Hallelujah. God should not only protect us, God must also proliferate us.
0: தேவன் நம்மளுடைய எல்லை பாதுகாப்பது மாத்திரமல்ல, அதை வளர்ச்சி அடையவும் செய்ய வேண்டும்.
1: எத்தனை பேர் விரும்புறீங்க வளரணும்னு? விரும்புறவங்களும் ராமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. The enemy is always afraid if when we grow, when we expand, when we enlarge.
0: எப்பொழுதே பிசாசானவன், எதிரியானவனுக்கு நாம் வளர்கிறோம், நாம் விரிவாக்கப்பட செய்யப்படுகிறோம் என்று சொன்னாலே அவனுக்கு பயம் வந்துவிடும்.
1: He is really scared.
0: உண்மையாக பயந்து விடுவான்.
1: He will try to bring everything to stop the expansion.
0: அந்த விரிவாக்கத்தை தடை செய்யும்படி என்னவனா செய்வான்.
1: But a good soldier, a strong soldier will always enlarge.
0: ஆனால் ஒரு நல்ல போர் சேவகன், ஒரு திடமான போர் சேவகன் எப்போதும் தன்னை விரிவாக்கத்துக்கு உட்படுத்திக் கொண்டே இருப்பான்.
1: First you need strength.
0: முதலாவது
1: to expel or eradicate your enemies.
0: முதலாவது உங்களுடைய சத்ருவை விரட்டி அடிக்க அழிப்பதற்கு உங்களுக்கு ஒரு பலன் வேண்டும்.
1: Number 2, you need strength to expand your territory.
0: இரண்டாவது, உங்கள் எல்லையை விரிவாக்கம் பண்ணுவதற்கு உங்களுக்கு பலன் வேண்டும்.
1: Number 3,
0: மூன்றாவது,
1: why does a soldier need to be strong?
0: ஏன் இந்த போர் சேவகன் திடமாய் இருக்க வேண்டும்?
1: Romans chapter 13 and verse 4.
0: ரோமர் எழுதின புத்தகம் 13 அதிகாரம் 4 வசனம்.
1: Rulers are not a terror to good works but to evil. Do you want to be unafraid of the authority? Do what is good and you will have praise from the same. For he is God's minister to you for good. But if you do evil, be afraid. For he does not bear the sword in vain. For he is God's minister and avenger to execute wrath on him who practices evil.
0: 3 வசனத்திலிருந்து, மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமா இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடிக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கனை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே.
1: Why a soldier has to be strong?
0: ஏன் அந்த வீரன் திடமாய் இருக்க வேண்டும்?
1: Because his strength will enable him to execute justice.
0: என்று சொன்னால் அவனுடைய பலம் என்பது நீதியை சரிக்கட்ட பயன்படும்.
1: He will execute justice through his power.
0: நீதியை சரிக்கட்ட தன் வல்லமையின் மூலமாக நீதியை சரிக்கட்ட அல்லது நீதியை நிலைநாட்ட.
1: When somebody sees a soldier, they are terrified.
0: யாராவது ஒரு போர் சேவகரை பார்க்கும்போது அவர் நிஜமாக பயப்படுவார்கள்.
1: Why?
0: ஏன்?
1: He has a strong appearance.
0: அவனுடைய தோற்றம், அந்த பலமான தோற்றம்.
1: He has strong weapons.
0: அவனிடத்தில் இருக்கிறதான அந்த பலமான ஆயுதங்கள்.
1: The way he looks, the way he talks can terrorize anybody.
0: அவன் பார்க்கிற பார்வைகள், அவன் பேசுற பேச்சின் திறமைகளை பார்க்கும் பொழுது யாருக்கா இருந்தாலும் ஒரு பயம் வரும்.
1: Especially a criminal will be afraid.
0: குறிப்பாக சொல்லவென்று சொல்ல குற்றம் செய்தவர்கள், குற்றவாளிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு போர் சேவகரை பார்க்கும் பொழுது பயம் வரும்.
1: The Bible says God has put these people in authority so they will execute justice in the lives of people.
0: வேதம் சொல்லு இப்படிப்பட்டவர்களை அதிகாரத்திலே தேவன் வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் நீதியை நிலைநாட்ட, நீதியை சரிக்கட்ட.
1: If they are weak, justice will be broken.
0: இந்த போர் சேவகன் பலவீனனாய் காணப்பட்டால் அந்த நீதி அங்கு நிலைநாட்டப்படாது.
1: Whatever people want to do, they will start doing it.
0: ஜனங்கள் என்னெல்லாம் செய்யணும் தோணுது எல்லாத்தையும் செய்வார்கள்.
1: See, there's a difference between our Indian police force and if you go to overseas, there's a different way people look at police.
0: இந்தியாவில் இருக்கிறதான போலீஸ்காரர்களுக்கும் வெளிநாடுகள், அயல் நாடுகளில் இருக்கிறதான காவலாளிகள், போலீஸ்காரர்களும் வித்தியாசம் உண்டு.
1: You know, in Indian police system, I'm not degrading them, but Indian police has a lot of power.
0: நான் இந்திய போலீஸ்காரர்களை குறைவாக மதிப்பிட்டு சொல்லவில்லை. அவர்களுக்கு நிறைய அதிகாரங்கள், வல்லமைகள் உண்டு.
1: பட் த ப்ராப்ளம் வித் தெம் இஸ் தே ஆர் கண்ட்ரோல்ட் பை த பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்.
0: ஆனால் பிரச்சனை என்னென்று சொல்ல, அதிகாரத்தை அவர்கள் சுதந்திரமாக செயல்படுத்தாத வண்ணம் அவர்கள் அரசியல்வாதிகளால் அவர்கள் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள்.
1: Therefore, even if they catch a criminal or catch an offender,
0: அதனால் அவர்கள் ஒரு குற்றவாளியை உண்மையாக பிடித்தாலும்,
1: that fellow will show his party card.
0: அந்த குற்றவாளி உடனடியாக தன் இடத்துல இருக்கிறதுல கட்சியின் அடையாள சீட்டை காட்டுவான்.
1: முன்னாடி சொல்லக்கூடாதப்பா, போ பா போ. Why?
0: ஏன்?
1: Because our system is like that.
0: ஏனென்று சொன்னால் நம்மளுடைய அமைப்பு, நம்மளுடைய இந்திய நிர்வாக அமைப்பு அப்படி இருக்கிறது.
1: But if you go to overseas,
0: ஆனால் வெளிநாடுகளுக்கு, அயல் நாடுகளுக்கு சென்று பார்ப்பீர்கள் சொன்னால்,
1: they don't ask you for your party card.
0: அவர்கள் எந்த கட்சியில் உறுப்பினராக இருக்க அடையாள அட்டை காட்ட சொல்ல மாட்டார்கள்.
1: License and registration please.
0: ஓட்டுநர் உரிமத்தையும் அந்த பதிவேடையும் காட்ட சொல்லுவார்கள்.
1: You should not even get out of your car.
0: நீ அந்த வாகனத்தை விட்டு இறங்க கூட வேண்டாம்.
1: You have to sit there and just be quiet.
0: நீ அந்த வாகனத்திலே உட்கார்ந்து கூட அமைதியா இருந்தாலே போதும்.
1: If you do something, raise your voice, instantly will pull out the gun.
0: நீங்கள் அந்த வாகனத்தில் இருந்து உங்கள் சத்தத்தை உயர்த்தி ஏதாவது அசௌகரியமான காரியத்தை செய்ய முயற்சித்தால் உடனடியாக உங்களுக்கு முன்பாக துப்பாக்கி நீட்டப்படும்.
1: If you open the door and you try to come out and argue with him,
0: நீங்கள் ஒருவேளை அந்த காரை திறந்து அந்த போலீஸ்காரோ தர்க்கம் பண்ணும்படி, வாக்குவாதம் பண்ணும்படியாக நீங்கள் வெளியே வருவீர்கள் என்று சொன்னால்,
1: instantly you will be handcuffed. That's all.
0: உடனடியாக உங்களுடைய இரண்டு கையும் பின்னாக கட்டப்படும்.
1: They will take you in their car and you have to be there in the jail at least for a few days.
0: அவர்கள் அவங்களோட வாகனத்தில் எடுத்து கொண்டு போய் உங்களை சிறைச்சாலையில ஒரு 2-3 நாட்களா இருக்க வேண்டியிருக்கும்.
1: There, if they see a police following them, they are terrified.
0: அங்கே அயல் நாட்டிலே ஒரு போலீஸ்காரர் நம்மை துரத்துகிறார் என்று தெரிந்தாலே அவர்களுக்குள்ள கதி கலங்கிவிடும்.
1: There is the power to execute justice.
0: என்று சொன்னால் அங்கே நீதியை நிலைநாட்ட அங்கே ஒரு அதிகாரம் வல்லமை இருக்கிறது.
1: But sometimes
0: சில வேளைகளிலே
1: there are some police officers who are deputed to a particular area.
0: சில வேளைகளிலே சில போலீஸ்காரர்கள் சில காவல்துறை அதிகாரிகள் குறிப்பிட்ட இடத்துல இடமாறுதலை வைப்பார்கள்.
1: There are some police officers who don't care anything about anybody.
0: சில போலீஸ்காரர்கள் தங்களுடைய எல்லைக்குட்பட்ட எந்த பிரச்சனை எந்த காரியத்தை குறித்து அக்கறை இல்லாதவர்களா இருப்பார்கள்.
1: இல்ல யாரை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க. யார வேணா நீ கூட்டுவா பயப்பட மாட்டாங்க. அப்படி ஆளை பார்த்துட்டாங்க அந்த ஏரியா இருக்க ரவுடிகளுக்கு எல்லாம் பயம் வந்துடும். ஏன் நம்ம ஐயா என்ன பண்ண மாட்டாரு? யாருக்கும் அசர மாட்டார்னு தெரிஞ்சாலும் எல்லாம் வாழை சுருட்டிட்டு உட்காந்துடும். அந்த ஏரியாவே மாறி போயிடும். ஏன் இவருடைய வல்லமை இவருடைய அதிகாரத்தை வச்சு நீதியை நிலைநாட்டிடுவாரு. You are called, you and I are called to be a good soldier of Jesus Christ.
0: வேதம் சொல்லுகிறது நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல போர் சேவகனாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
1: As a good soldier you have to be strong.
0: அந்த ஒரு நல்ல போர் சேவகன் என்பவன் திடமாய் இருக்கிறது போல நாம் இருக்க வேண்டும்.
1: What for?
0: எதற்காக?
1: To eradicate the enemy.
0: அந்த சத்ருவை விரட்டி அடிக்க.
1: Not to be hand in glove with the enemy and say you and I are partners.
0: அந்த சத்ருவின் கையை பிடித்து உடன்படிக்கை பண்ணுவது போல நீ நானும் சகோதரன் என்று சொல்லு உடன் பங்காளிகள் என்று சொல்வதற்கல்ல.
1: Resist the devil.
0: அந்த பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும்.
1: Hallelujah. They fight to expand their territories.
0: அவர்கள் எல்லையை விரிவாக்கும் பண்ணும்படியாக அவர்கள் சண்டையிட வேண்டும்.
1: They are there strong enough to declare execute justice.
0: அந்த நீதியை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் திடமாய் இருக்க வேண்டும்.
1: Jesus had this strong spirit of a soldier in him.
0: இயேசுக்குள்ளாக இந்த போர் சேவக திடமான போர் சேவக ஆவி அவருக்குள்ளாக இருந்தது.
1: The Bible says nobody could resist him at all in his words or in his actions.
0: வேதம் சொல்கிறது அவருடைய வார்த்தையோ அவருடைய கிரியையோ ஒருவனாலும் எதிர்த்து நிற்க முடியவில்லை.
1: Why?
0: ஏன்?
1: He was so strong in his heart.
0: அவர் தன்னுடைய இதிலே திடமாய் இருந்தார்.
1: Hallelujah. Today we need to ask Lord give me that strength.
0: இந்த நாளில் ஆண்டவரை பார்த்து நாம் கேட்க போகிறோம். ஆண்டவரே அந்த பலத்தை அந்த திடத்தை எனக்கு கொடுங்கள்.
1: No matter what problems I face.
0: எந்த பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனை சந்தித்தாலும் பரவாயில்லை.
1: No matter what kind of difficulties I'm going through.
0: எந்த எதிர்ப்பு எந்த அசௌகரியத்து கூட நான் சென்றாலும்
1: சரி. No matter what challenges I face.
0: எப்படிப்பட்ட சவாலை எதிர்கொண்டாலும் சரி.
1: Lord give me a heart that is strong.
0: ஆண்டவரே எனக்கு அந்த பலமான திடமான இருதயத்தை மாத்திரம் கொடுங்க.
1: Hallelujah. Give me that strong soldier stance.
0: அந்த ஒரு போர் சேவகனுக்கு இருக்கிறதான திடமான இருதயத்தை போல இருதயத்தை எனக்கு கொடுங்கள்.
1: Sometimes you know when you watch these soldiers you are enamored by their strength.
0: சில நேரங்கள்ல அந்த போர் சேவகளை பார்க்கும்போது அவரோட பலத்தை பார்த்து நாம் பிரமித்து இருக்கிறோம்.
1: You know recently we had this Republic Day parade.
0: சில மாதங்களுக்கு நாட்களுக்கு முன்பு குடியரசு தின விழா நடந்தது.
1: அந்த parade பாத்தீங்கன்னா you can see the soldiers marching past.
0: அந்த குடியரசு தின அணிவகுப்பில் பார்க்கும் பொழுது அந்த வீரர்கள் அவர்கள் கால் வைத்து மார்ச் பாஸ்ட் போனதை நீங்கள் பார்க்கலாம்.
1: I was watching that for a little while.
0: அந்த அணிவகுப்பை நான் சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தேன்.
1: And then I saw the soldier, you know, soldiers in a band walking, their feet almost touched their face.
0: அந்த அணி அணியாக அந்த சாரணர் அணியை போல அந்த போர் சேவர்கள் போகும் பொழுது அவர்கள் அந்த மார்ச் பாஸ்ட் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட அந்த கால் அவர்களை தூக்கி நெற்றிக்கு நேராக முகத்துக்கு நேராக வரும்படி வந்தது.
1: ஒரே ஒரு முறை பார்த்தேன் அம்மா எனக்கே பலவீனம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு முறை செஞ்சோன்னா அவன் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். இவ்வளோ கிலோமீட்டர் நடந்து நம்மெல்லாம் ஒரு கால் இப்படி தூக்கி வச்சோன்னா அத்தோட மல்லாக்க விழுந்துட வேண்டியதுதான். என்ன என்ன பலங்க என்ன வலிமை என்ன வேகமாக போகிறாங்க. நானும் பார்த்தேன் யாராவது அப்படியே தவண்டுக்கிட்டு போகிறாங்களான்னு. எல்லாம் அவ்வளோ வலிமையாக போகிறாங்க. அதான் ஒரு நல்ல போர் சேவகனுடைய அழகு. ஆமேன். கைத்தாங்களா தள்ளாடிக்கிட்டு நடந்து வர்றவனாம் போர் சேவகன் கிடையாது. இல்லை பலமாக திட்டமாக போகிறான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பலமாக இருக்கணும். ஹல்லேலூயா. எந்த சத்ருவை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அவனுடைய ஒவ்வொரு சதி ஆலோசனைகளை எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கணும். என்ன வந்தாலும் ஒரு நாள் நான் துவண்டு போக மாட்டேன், தைரியமாக நிற்பேன். பைபிள் சேஸ் when Jesus was taken to be tempted.
0: வேதம் சொல்ல இயேசு சோதிக்க முடியா கொண்டு செல்லப்பட்ட பொழுது
1: he was so strong in resisting the devil.
0: அந்த பிசாசை எதிர்த்து நிற்பதில் மிக திடமாய் தைரியமாய் இருந்தார்.
1: He was so strong.
0: அவர் மிக திடமாய் இருந்தார்.
1: Whatever was given at him, thrown at him, he stood there, withstood it.
0: எப்படிப்பட்ட தாக்குதலை பிசாசு தொடுத்த பொழுதும் அதை எதிர்த்து அவர் லாகவமாக திடமாய் கையாண்டார்.
1: As young people, you need to be strong.
0: இளம் வாலிபர்களாக இருக்கிற நீங்களும் அதே போல ஒரு திடமாக இருக்க வேண்டும்.
1: As a believer of Christ, be strong.
0: கிறிஸ்துவின் விசுவாசிகளாக இருக்கிற நீங்களும் திடமாக இருக்க வேண்டும்.
1: No matter what comes at you.
0: எந்த பிரச்சனை உங்களை எதிர்த்து எது வேணா வரட்டும்.
1: Lord, give me the strength.
0: ஆண்டவரே அந்த பலத்தை எனக்கு கொடுங்கள்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Give me the strength to keep on expanding.
0: ஆண்டவரே என்னை விரிவாக்கத்தை தொடர்ச்சியான விரிவாக்கம் செய்வதற்கான பலத்தை கொடுங்கள்.
1: Help me to improve, develop, grow.
0: ஆண்டவரே நான் வளர்வதற்கு, நான் வளர்ந்து மேலோங்கி செல்வதற்கு உதவி செய்யுங்கள்.
1: ஹல்லேலூயா. எ குட் சோல்ஜர் இஸ் ஸ்ட்ராங்.
0: ஒரு நல்ல போர் சேவக திடமாய் இருப்பான்.
1: நம்பர் 2.
0: இரண்டாவது,
1: 2 தீமோத்தி சாப்டர் 2 வெர்ஸ் 3 அண்ட் 4 ஒன்ஸ் அகைன்.
0: 2 தீமோத்தியின் புத்தகம் 2 அதிகாரம் 3-4 வசனங்கள்.
1: You therefore must endure hardship as a good soldier of Jesus Christ.
0: நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி.
1: Verse 4.
0: 4 வசனம்.
1: No one engaged in warfare entangles himself with the affairs of this life that he may please him who enlisted him as a soldier.
0: தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படிக்கு பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான்.
1: தண்டில் சேவகம் பண்றது அப்படின்னா யுத்தம் பண்ற எவனும் அர்த்தம். Anybody who engages in war,
0: யுத்தத்திலே தன்னை உருகும்படுத்தி கொண்ட எந்த ஒரு போர் சேவகனும்,
1: he will never entangle himself in the affairs of this life.
0: பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான்.
1: Why?
0: Yen
1: he doesn't want to please himself, he will please the one who enlisted him as a soldier.
0: And the poor sevagan thanne thaniye priyapadithikolla virumbamaatan, aanal yaarukku avan sevagam eludhi koduthaana avargalude priyathik edutha maadhiri nadathukolluvan.
1: In other words,
0: innor vidathil
1: he will always put his desires behind and he will always fulfill the desires of his superiors.
0: உன்னர்வத்தில் சொல்லவேண்டும் சொன்னால் தன்னுடைய விருப்பங்களை ஆவல்களை அவன் பின்னுக்கு தள்ளிவிட்டு தான் யாருக்கு சேவகம் எழுதி கொடுத்தானோ தனக்கு மேல் இருக்கிற அதிகாரிகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவன் ஒப்பு கொடுக்கப்படுவான்.
1: That brings us to thought number 2.
0: இது இரண்டாவது சிந்தனையில்.
1: A good soldier is a sacrificial soldier.
0: ஒரு நல்ல போர் சேவகன் தியாகம் உள்ளவனாய் இருப்பான்.
1: He is willing to sacrifice his own desires, his own fancies, his own wants, his own lusts, all of that sacrificed to fulfill the wishes of his master.
0: ஒரு நல்ல போர் சேவகன் தன்னுடைய விருப்பங்கள், தன்னுடைய தேவைகள், தன்னுடைய ஆவல்கள், தன்னுடைய இச்சைகள், தன்னுடைய எல்லா காரியத்தையும் தியாகம் பண்ணுகிறவனாய் காணப்படுவான்.
1: Without a sacrificial spirit, you can never be a soldier.
0: இந்த தியாகத்தின் மனப்பான்மையின் ஆவி இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல போர் சேவகனாய் இருக்க முடியாது.
1: In order to sacrifice, he will go to the limit even to die.
0: இந்த போர் சேவகன் தியாகத்தின் உச்சக்கட்டமா எது வரைக்கும் செல்வான் என்று சொன்னால் தன் ஜீவனை இழப்புக்கும் வரைக்கும், இழப்பதற்கும்.
1: He may be put up with the most uncomfortable places.
0: ஒருவேளை அவனை ஒரு அசௌகரியமான இடத்தில் போடப்பட்டிருந்தாலும்,
1: he may be taken to places he doesn't want.
0: அவன் இருக்க விருப்பமில்லாத இடத்திலே அவன் போடப்பட்டிருந்தாலும்,
1: but he will sacrifice himself and do his duty.
0: அந்த இடத்திலும் தான் ஜீவியத்தை தியாகமா இருந்து தன்னோட கடமையை நிறைவேற்றுவான்.
1: Apostle Paul said, I was a soldier of Jesus Christ.
0: அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றா, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் போர் சேவகனாய் இருக்கிறேன்.
1: Timothy, you too should become a good soldier of Jesus Christ.
0: நீயும் தீமோத்தேயுவே அதே போல கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல போர் சேவகனாய் இருக்க.
1: I fought the good fight of faith.
0: நான் நல்ல போராட்டத்தை, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன்.
1: You also should fight a good fight of faith.
0: நீயும் அதே போல விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும்.
1: In Acts chapter 20 verse 22 to 24 you can see how Paul was a sacrificial soldier.
0: அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் நிருபம் 20 அதிகாரம் 22-24 வசனங்களை பார்க்கும் பொழுது எப்படி அவன் ஒரு தியாக மனப்பான்மையுள்ள போர் சேவகனா இருந்ததை பார்க்கிறோம்.
1: I'm going to take you verse by verse and I'm going to show you 3 ways his sacrificial heart is exposed.
0: அந்த முழு வசனங்களையும் எல்லாத்தையும் வசனத்தின் ஊடாக நான் செல்ல போவது கிடையாது. முக்கியமான 3 காரியங்கள் வழிகளை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் அங்கே.
1: If you come to verse 22.
0: 22 வசனத்துக்கு போகும் பொழுது
1: look at what he says.
0: அங்கே சொல்கிறார்,
1: See, now I go bound in the spirit to Jerusalem, not knowing the things that will happen to me there.
0: இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்ட எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன்.
1: I will show you 3 places a soldier will go and why sacrifice is needed.
0: அந்த 3 காரியங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். எப்படி ஒரு போர் சேவகன் தியாக மனப்பான்மை தேவை என்பதை நான் 3 காரியங்களை காண்பிக்கிறேன்.
1: 3 இடங்களுக்கு ஒரு போர் சேவகன் போவான். அந்த 3 இடங்கள் அவன் போகிறதுனால தான் அவனுக்கு ஒரு தியாகம் தேவைன்னு நான் உங்களுக்கு காண்பிக்க வருகிறேன். முதலாவது பாருங்க, look at that verse. He says, I do not know the things that will happen to me there.
0: அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன்.
1: First,
0: முதலாவது,
1: a soldier is taken to an unpredictable place.
0: முதலாவது, ஒரு போர் சேவகன் அவனால் கணிக்க முடியாத, அவன் யூகித்து பார்க்க முடியாத இடத்திற்கு அவன் கொண்டு செல்லப்படுகிறான்.
1: You cannot predict anything where the soldier is going. Anything can happen anytime.
0: அந்த போர் சேவகன் எங்க போக போகிறான் என்று உங்களால் கணிக்க முடியாது. அங்க என்ன நடக்கும் என்றும் தெரியாது. எது வேணாலும் நடக்கலாம்.
1: You cannot assume that this is what is going to happen in that place.
0: நீங்களாகவே ஒரு உருவகப்படுத்தி அனுமானப்படுத்தி இங்கே அதுதான் நடக்கும் என்று ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாது.
1: There will be no announcement as to what is coming.
0: அங்க என்ன நடக்கும் என்ற ஒரு அறிவிப்பும் இருக்காது.
1: Anything can happen at any time.
0: எப்போ வேணா எது வேணா நடக்கும் என்கிறதான இடம்.
1: You don't have the Chinese military sending an email to India and said February 28 at about 10 AM we are going to send rockets. Are you ready?
0: ஒரு சீன ராணுவத்திலிருந்து இந்திய ராணுவத்திற்கு ஒரு மின்னஞ்சலிலே இந்த மாதிரி February 28 காலை 10 மணிக்கு நாங்கள் ஒரு ராக்கெட் அனுப்ப போகிறோம் என்று அவர்கள் மின்னஞ்சல்லாம் போட மாட்டார்கள்.
1: Are you free that day? Are you ready to fight? You know, we want to fix an appointment.
0: அந்த நாளில ராக்கெட் போடும்போது நீங்கள் ஃப்ரீயா இருக்கிறீங்களா, உங்களால் யுத்தம் செய்ய முடியுமா, அன்னைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வைத்துக் கொள்ளலாமா இல்ல வேற ஒரு நாள் பார்க்கலாமா?
1: Or there is a horn blasting from the other end and say ready, ready, ready, bombs are coming your way.
0: அல்ல என்றால் அந்த நாட்டிலிருந்து ஒரு பெரிய ஒரு சத்தத்தை எழுப்பி ஒரு சமிகையை ஏற்படுத்தி ஒரு எச்சரிப்பை ஏற்படுத்தி ஆயத்தமாயிருங்கள் ஆயத்தமாயிருங்கள் நாங்கள் அங்கிருந்து குண்டுமலை பொழிய போகிறோம் என்று சொல்வார்களா?
1: You can't expect anything, no announcement.
0: எந்த ஒரு சமிஞ்சையோ எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் நடக்கும். நீங்கள் எதையும் எதிர்பார்த்து கணிக்க முடியாது.
1: When they have landmines, they don't put up big signboards and say landmines here, be careful.
0: கண்ணி வெடிகளை வைத்து விட்டு அந்த கண்ணி வெடிக்கு மேலாக ஒரு அறிவிப்பு பலகையை வைத்து இங்கே கண்ணி வெடிகள் இருக்கிறது ஜாக்கிரதையா இருங்கள் என்று போடப்பட்டிருக்காது.
1: No. Unpredictable terrain is where a soldier will go.
0: கணிக்க முடியாத இடம் அல்லது எந்த ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ண முடியாத இடத்திற்கு ஒரு வீரன் செல்லுவான்.
1: He may think everything is okay, but everything will be wrong.
0: அவன் நினைக்கலாம் எல்லாம் சௌகரியமா நல்லா இருக்கும் என்று நினைக்கலாம், ஆனால் அங்க எல்லாம் முற்றிலும் வேறு விதமா இருக்கும்.
1: He may think everything is perfect, but when he steps foot on that, there may be a landmine.
0: அவன் நினைப்பான் இந்த இடம் நல்ல இடமா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைப்பான், ஆனால் கால் எடுத்து வைத்த பிறகு தான் தெரியும் அங்கே ஒரு கண்ணி வெடி இருக்கிறது என்று.
1: He has to sacrifice his life to face the unpredictable.
0: இந்த கணிக்க முடியாத காரியங்களை எதிர்கொள்ளும்படியாக தன் வாழ்க்கையே ஒரு போர் சேவகன் தியாகம் பண்ண வேண்டும்.
1: Ready for anything from any direction.
0: எந்த நோக்கு எந்த திசையிலிருந்தும் எந்த காரியம் வந்தாலும் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
1: You know, sometime in war, it is not only what you see with your eyes, but there are so many things you don't see with your eyes that happens in order to bring the soldier down.
0: பாருங்கள், யுத்தத்திலே நீங்கள் கண்களால் காண்கிற காணி காரியம் மாத்திரம் உங்கள் ஆபத்தை நேரிட பண்ணாது, உங்கள் கண்களால் காணாத சில காரியமும் ஒரு வீரனை மனமடியே கீழே தள்ளும்படியாக இருக்கும்.
1: There are so many military secrets that is being shared.
0: சில ராணுவ ரகசியங்கள் பரிமாறப்படும்.
1: Everything is secret.
0: எல்லாம் ரகசியமா இருக்கும்.
1: Everything is coded.
0: எல்லாமே அந்த சமிங்கிய மொழியிலே இருக்கும்.
1: You cannot decipher what the enemy is speaking.
0: அந்த சமிங்கிய மொழியை உங்களுடைய மொழியை குறித்து என்ன அவங்க பேசுகிறார்கள் உங்களால் கணிக்க முடியாது.
1: You cannot guess when the attack is going to come.
0: எப்பொழுது தாக்குதல் ஏறிடும் என்று உங்களால் கணிக்கவும் முடியாது.
1: A soldier has to be ready to face all of that.
0: இந்த யுத்த வீரன் என்பவன் எந்த எது நடந்தாலும் எப்பொழுதும் அவன் ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
1: You know, there is something called as honey trap. They call it as honey trap.
0: எப்படி சொல்றா, வசியப்படுத்துகிற கண்ணியின் திட்டங்கள் என்று சில காரியங்கள் இருக்கிறது.
1: You know, what is honey trap is basically in order to get military secrets from a soldier or an officer.
0: இந்த வசியப்படுத்துகிற கண்ணிகளின் திட்டம் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், ஒரு ராணுவ வீரனிடத்திலிருந்து சில ரகசியங்களை ராணுவ ரகசியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக.
1: Nobody goes and sticks a gun and say give me all your secrets.
0: யாரும் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு அவனிடத்தில் வைத்து உன் ரகசியத்தெல்லாம் கூட என்று கேட்க மாட்டார்கள்.
1: உன் ரகசியங்கள் எல்லாம் கூட துப்பாக்கி நீட்டினா he will say if you want you kill me, I'm not going to give you my secrets.
0: அப்படி எல்லாம் துப்பாக்கி வைத்து மிரட்டலாம் அந்த ராணுவ வீரன் சொல்வான், நீ என்னை சுட்டாலும் பரவாயில்லை நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வான்.
1: So what they will do?
0: அதற்கு பதிலாக என்ன செய்வார்கள்?
1: Sometimes they will send a beautiful girl a trap for the officer.
0: சில நேரங்களில் இந்த போர் சேவகனை துப்பாக்கி முனையிலே எதிர்கொண்டு ரகசியத்தை வாங்க முடியாமல் ஒரு அழகான ஒரு பெண்ணையை அவனிடத்தில் அனுப்பி வசியப்படுத்தி அவனிடத்திலிருந்து ரகசியங்களை வாங்க முயற்சி செய்வார்கள்.
1: The girl will look like a true person who really has fallen in love with him.
0: அந்த பெண் எப்படி இருப்பாள் என்று சொன்னால், அந்த போர் சேவகனை உண்மையாகவே மனமார்த்தமாக விரும்புகிற காதலிப்பதை போல இருப்பாள்.
1: And this man will fall for it.
0: இந்த அன்பின் காதல் வலையிலே அந்த போர் சேவகன் விழுந்து விடுவான்.
1: And then at the peak of this deception, she will take away all the secrets and give it to the enemy.
0: இந்த இரு உறவின் உச்சத்தின் கட்டத்திலே அவள் அவனிடத்திலிருந்து எல்லா ரகசியங்களையும் எப்படியோ வாங்கி விடுவாள்.
1: Samson, this thing happened in his life.
0: இந்த காரியம் சிம்சோனோட வாழ்க்கையில நடந்தது.
1: He was a strong man.
0: அவன் மிக பலசாலி.
1: Nobody could trap him.
0: அவனை யாராலும் கண்ணில் வரிவிட்டு மாட்டி வைக்க முடியாது.
1: Nobody could control him.
0: யாராலும் அவனை கட்டுப்படுத்தவும் முடியாது.
1: A lion could not overcome him.
0: சிங்கத்தால் அவனை மேற்கொள்ள முடியவில்லை.
1: An army cannot overcome him.
0: ஒரு சேனையால் அவனை மேற்கொள்ள முடியவில்லை.
1: But one girl, Delilah, brought him down.
0: ஆனால் ஒரே ஒரு பெண்ணாகிய தெலீலாள் அவனை விழ தண்ணீரால்.
1: And till the end he never even guessed that this was the girl who was there to take away his secret.
0: ஆனால் சிம்சோன் கடைசி வரைக்கும் தெரியல இந்த தெலீலால் தான் தன்னோட ரகசியங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி அனுப்பப்பட்ட ஒரு ஆள் என்று.
1: He never imagined that she was a spy all along.
0: அவன் கடைசி வரைக்கும் தெரியாது இவள் ஒரு உளவாளி என்பதை கடைசி வரைக்கும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை.
1: A soldier has to have a sacrificial heart because he will be taken to unpredictable places.
0: ஒரு வீரன், ஒரு உண்மையான வீரன் என்பவன் ஒரு தியாக மனப்பான்மை உள்ளவன் இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் அவன் கணிக்க முடியாத இடத்திற்கு அவன் கொண்டு செல்லப்படுவான்.
1: You cannot predict where the danger is.
0: ஆபத்து எங்கே இருக்குறன்னு உங்களால தீர்மானமே கணித்து சொல்ல முடியாது.
1: But if a man has a sacrificial heart and says, I will not give myself up for any whim or fancy, I will put all my desires behind me and go for the prize, he can never be moved.
0: ஆனால் அதே ஒரு போர் சேவகன் தன்னுடைய விருப்பங்கள், தன்னுடைய காரியங்கள், இச்சையின் காரியங்கள், எல்லா காரியங்களையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு நான் எந்த சூழ்நிலை என் விருப்பத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒரு தியாக மனப்பான்மையோடு நான் போவேன் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக பரிசை பெற்றுக் கொள்வான்.
1: Hallelujah. I used to always used to think about Samson.
0: சிம்சோனை குறித்து எப்பொழுதும் நினைத்து பார்ப்பது
1: உண்டு. I used to think, you know, this man, the lion could not overcome him.
0: பாருங்கள், சிங்கம் அவனை மேற்கொள்ள முடியல.
1: One hand, you know, just tore it apart.
0: ஒரே கையில அந்த சிங்கத்தின் வாயை கிழிச்சான்.
1: 300 foxes he was able to tie their tails together.
0: 300 நரிகளை ஜோடு ஜோடாக அந்த வாளில பின்னி அவளை தீ குளித்து போட்டு விட்டான்.
1: He carried the doorpost and walked up the hill.
0: ஒரு கதவு, பெரிய கதவு எடுத்துக்கொண்டு அந்த மலை உச்சி முகடுக்கு சென்று விட்டான்.
1: With one dry bone he killed many.
0: ஒரு சாதாரண தாடை எலும்பை எடுத்து அநேகரை அவன் கொன்று குவித்தான்.
1: But he could not touch this one girl.
0: ஆனால் ஒரு சாதாரண ஒரு பெண்ணை அவனால் தொட முடியவில்லை.
1: He had all strength physically.
0: சரீர பிரகாரமா அவனுக்கு பலம் இருந்தது.
1: One slap this girl would have got smashed.
0: ஒருவேளை அவனுக்கு இருந்த பலத்தில் அந்த பெண்ணை ஒரே அறை கன்னத்தில் ஓங்கி விட்டிருந்தால் அவள் கீழே மடிந்து விழுந்திருப்பாள்.
1: அண்டைக்கு இறந்திருப்பாள். Because he is so strong.
0: என்ன சொன்னா அப்படிப்பட்ட ஒரு பலசாலி.
1: But he was so strong in his body.
0: அவனோட சரீரத்துல மிக பலசாலி.
1: But he could not sacrifice his own desire.
0: ஆனால் தன் சொந்த விருப்பத்தை அவனால் தியாகம் பண்ண முடியவில்லை.
1: His own desire, his lust, he couldn't sacrifice.
0: அவனோட சொந்த விருப்பம், சொந்த இச்சையை அவனால் தியாகம் பண்ண முடியவில்லை.
1: He fell for her beauty.
0: அவளோட அழகுக்கு விழுந்து விட்டான்.
1: See, as a child of God,
0: பாருங்கள், தேவனுடைய பிள்ளையாகிய நீங்கள்,
1: the Bible says, be a soldier for Jesus Christ.
0: இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல போர் சேவகனாய் இருங்கள்.
1: A true soldier has a sacrificial life.
0: ஒரு நல்ல ஒரு போர் சேவகனுக்கு தியாகமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும்.
1: The Bible says, those who have known Christ have crucified their lusts and desires on the cross.
0: வேதம் சொல்லு கிறிஸ்துவினுடையவர்கள் தங்களோட ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள்.
1: I sacrifice it, Lord.
0: எல்லாவற்றையும் ஆண்டவரே தியாகம் பண்ணி இருக்கிறேன்.
1: I'm going into unprecedented territory.
0: நான் என்னால் கிரகிக்க முடியாத, கணிக்க முடியாத ஒரு புது இடத்துக்கு செல்லுகிறேன்.
1: The enemy has traps everywhere.
0: அந்த இடத்திலே என்னால் கணிக்க முடியாத இடத்திலே சத்துருவானவன் கண்ணிகளை மறைத்து வைத்திருக்கிறான்.
1: But Lord, I have already sacrificed my desires in your altar.
0: ஆண்டவரே, ஆனால் அதற்கு முன்பதாகவே ஏற்கனவே உம்முடைய பலிபீடத்திலே என்னுடைய விருப்பங்களை எல்லாம் நான் தகனித்து விட்டேன்.
1: All my lusts I have put it on the altar.
0: எல்லா என்னுடைய இச்சைகளையும் உம்முடைய பலிபீடத்திலே நான் எரித்து விட்டேன்.
1: Nothing will move me.
0: என்னிடத்தில் இன்று ஒன்றும் இல்லை.
1: Nobody can tempt me.
0: யாரும் என்னை சோதனை பரீட்சை பார்க்க முடியாது.
1: I am standing above all that.
0: எல்லாவற்றுக்கும் மேலாக நான் இருக்கிறேன்.
1: Hallelujah. Hallelujah. Never forget you are a soldier.
0: நீங்கள் மறந்து விடாதீர்கள், நீங்கள் ஒரு போர் சேவகனை மறந்து விடாதீர்கள்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Why he has to have a sacrificial heart?
0: ஏன் அப்படிப்பட்ட ஒரு தியாக மனப்பான்மை அவனுக்கு இருதயம் இருக்க வேண்டும்?
1: First I said he will be taken to unprecedented or unpredictable places.
0: முதலாவது நான் சொல்லியிருந்தேன், அவனால் நிர்ணயிக்க முடியாத, கணிக்க முடியாத ஒரு புது இடத்திற்கு அவன் அழைத்து செல்லப்படுவான்.
1: Number 2.
0: இரண்டாவது,
1: a soldier will also be taken to unpleasant places.
0: இரண்டாவது, ஒரு போர் சேவகனை சௌகரியம் இல்லாத இடத்திற்கும் கொண்டு செல்வார்.
1: Look at how Paul went there.
0: பவுல் எப்படி போனார் என்று பாருங்கள்.
1: Verse 23, Acts 20.
0: அப்போஸ்தல நிருபம் 20:23 பாருங்கள்.
1: He says the Holy Spirit testifies in every city that chains and tribulations are awaiting me.
0: 23 சொல்கிறது, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன்.
1: He saying where I am going is very unpleasant.
0: அவர் சொல்கிறார், நான் எங்கே போகறனோ அது சௌகரியமான இடம் அல்ல.
1: Unpleasant.
0: அது சௌகரியமான இடமும் இல்ல.
1: A soldier when he is going for war,
0: ஒரு வீரன் ஒரு யுத்தத்துக்கு செல்லன்ற சொன்னால்,
1: he will not call and ask, well, I am called to fight in Kashmir, Do you have a single bedroom or double bedroom?
0: ஒரு வீரன் ஒரு யுத்தத்திற்கு பொதுவாக ஒரு காஷ்மீர் என்ற இடத்திற்கு மாநிலத்திற்கு அவன் யுத்தத்துக்கு செல்றன்னு சொன்னால் அலைபேசியை அழைத்து அந்த இடத்துல நான் காஷ்மீர் யுத்தத்துக்கு வருகிறேன் அந்த இடத்துல எனக்கு நீங்கள் சிங்கிள் பெட்ரூம் கொடுப்பீங்களா தங்கறதுக்கு இல்ல டபுள் பெட்ரூம் கொடுப்பீங்களா கேட்க மாட்டான்.
1: Do we have hot water for taking bath or do we have queen size bed or king size bed? Even king size is okay for me. Do you provide all that, you know?
0: அந்த இடத்துல போன் செய்து எனக்கு குளிப்பதற்கு சுடுதண்ணி வெந்நீர் இருக்குமா இல்லது நான் படுக்கை அறையில் படுப்பது ஒரு ராஜ படுக்கை போல விரிவான படுக்கையா இருக்குமா இல்ல ஒற்றையால் படுக்கிற படுக்கையா இருக்குமா?
1: Will I have comforter? Will I have shoe polish? Don't ask all that.
0: எனக்கு எல்லா சௌகரிய உடையின் சௌகரியங்கள் என ஷூ பாலிஷ் பண்ணப்பட்டதன காரியங்கள் இருக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை கேட்க மாட்டார்.
1: Will you have washing machine?
0: அங்க துணி துவைப்பதற்கு இயந்திரம் வாஷிங் மிஷின் இருக்குமா
1: கேட்க முடியுமாங்க? No comforts whatsoever.
0: அந்த யுத்த காலத்துல எந்த ஒரு சௌகரியத்தையும் நீங்க எதிர்பார்க்க முடியாது.
1: Unpleasant place.
0: அசௌகரியமான இடமா இருக்கும்.
1: You don't know where you will sleep tonight.
0: நீங்கள் இன்று இரவு அந்த இடத்துல எந்த இடத்துல தூங்குவீங்க கூட நிர்ணயிக்க முடியாது.
1: You don't know whether you will be allowed to sleep tonight.
0: ஒருவேளை நீங்க தூங்குவதற்கு அனுமதிக்கப்படுவீர்களா என்று கூட தெரியாது.
1: They'll give you a small ditch and say stay here for the next 7 days.
0: ஒரு சின்ன ஒரு குழி போல ஒரு பதுங்கு இடத்தை கொடுத்து விட்டு அந்த இடத்துல ஒரு 7 நாள் அங்கேயே இருந்து விடுவார்கள்.
1: Don't show your face outside.
0: அந்த முகத்தை அந்த குழி இருந்து வெளியே காட்டி விடாதே என்று சொல்வார்கள்.
1: They will cover you with some dry leaves.
0: அவர்கள் ஒரு காய்ந்த இலைகளை போட்டு அந்த பதுங்குழி மூடியும் விடுவார்கள்.
1: Stay inside.
0: அதிலே அமர்ந்திரு.
1: Wait for the enemy.
0: சத்ருவுக்கு எதிராளிக்கு காத்துரு.
1: This can be unpleasant but you have to stay there.
0: இது ஒருவேளை சௌகரியம் இல்லாத இடமா இருக்கலாம் ஆனா நீங்க அங்க தான் இருந்தாகணும்.
1: From that place you cannot call Zomato and say can you give me biryani.
0: அந்த இடத்துல இருந்து நீங்கள் எந்த ஒரு உணவு ஆர்டரும் எந்த ஒரு காரியம் சொமாட்டோவுக்கு யாருக்கும் ஆர்டர் செய்ய போன் உணவுகள் எதுவும் ஆர்டர் செய்ய முடியாது.
1: They'll give you a few pieces of bread or maybe chocolates or some tinned food and then they say you eat it and survive.
0: ஒரு சில ரொட்டிகளை ஒரு சில உணவு பதார்த்தங்களை அடைக்கப்பட்ட உணவு பதார்த்தங்களை கொடுத்து இதை கொண்டு இதே இடத்துல தாக்கு பிடித்து சில நாட்கள் இரு என்று சொல்லிவிடுவார்கள்.
1: Stay there.
0: அங்கேயே இரு.
1: It will not be pleasant.
0: ஒருவேளை அது சௌகரியமா இருக்க இல்லாம இருக்கலாம்.
1: It could be very mushy, it could be muddy, it could be raining. You have to be there.
0: ஒருவேளை அந்த இடம் ஒரு வெட்டாந்தரை இல்லாமல் கசகசப்பான வெதுவெதுப்பான சதுப்பு நிலமா இருக்கலாம் மலை பெய்கிற இடமா இருக்கலாம் எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் சரி நீங்கள் அங்கே தான் இருக்க வேண்டும்.
1: Unpleasant places.
0: அசௌகரியமான இடங்கள்.
1: Apostle Paul says.
0: அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார்.
1: As a soldier of Jesus Christ.
0: கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் போர் சேவகனாய்.
1: The Holy Spirit told me.
0: பரிசுத்தாவியார் தெரிவிக்கிறார்.
1: You will have only chains and tribulations waiting for you.
0: கட்டுகளும் உபத்திரவங்களும் மாத்திரமே உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது.
1: It is unpleasant.
0: இது அசௌகரியமான காரியம்.
1: It will be painful.
0: அது வலியை ஏற்படுத்துகிற காரியம்.
1: What did Paul say?
0: ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்?
1: In whatever state I am, I have learned to be content.
0: பவுல் சொல்ல எந்த நிலையில் நான் இருந்தாலும் நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன்.
1: Hallelujah. I know how to be in comfort. I know how to be in discomfort.
0: என்னுடைய சௌகரியமான இடத்தில் என்னால எப்படி இருக்க முடியும் என்று தெரியும். அசௌகரியமான இடத்தில் எப்படி இருக்க முடியும் என்று தெரியும்.
1: I know how to be full. I know how to be hungry.
0: எப்படி நிறைவா என்னால இருக்க முடியும் என்று தெரியும். எல்லாம் குறைவுபட்ட காலத்திலும் எப்படி இருக்க முடியும் தெரியும்.
1: வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், நிறைவா இருக்கவும் தெரியும், பட்டினியா இருக்கவும் தெரியும். எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்யமா இருக்கிறேன். Hallelujah. I will not give up my position for a little desire, for a little food, for a little comfort.
0: ஒரு சின்ன சௌகரியத்துக்காகவோ சின்ன ஆகாரத்துக்காகவோ என்னுடைய விருப்பத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்.
1: No, I will always sacrifice all my desires to fulfill my duty.
0: என்னுடைய விருப்பத்தை என்னுடைய அந்த கொடுக்கப்பட்ட அந்த சேவையை செய்யும்படியான தியாக மனப்போடு இருக்கும் பட்சத்தில் என்னுடைய எல்லா விருப்பத்தையும் அதற்காக நான் தியாகம் பண்ணுவேன்.
1: No matter how much I suffer.
0: எப்படிப்பட்ட உபத்திரத்தின் ஊடாக சென்றாலும் சரி.
1: I will only be a true soldier.
0: நான் ஒரு நல்ல போர் சேவகனாய் மாத்திரம் இருப்பேன்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: என்ன என்ன செய்தாலும் சரி இயேசுவை மட்டும் விடவே மாட்டேன். அதான் ஒரு நல்ல போர் சேவகன். Hallelujah. அடிச்சாலும் சரி உதைச்சாலும் சரி தூக்கி வீசினாலும் சரி இயேசுக்காக மாத்திரமே வாழ்வேன். கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும்

0: Hallelujah. No matter what happens, I will never stop following Christ.
1: Enda sulli enda kaaryam eppadi nadathalum seri naan Kristuvai pinpatruvadai naan vidave maaten.
0: Sacrificial soldier.
1: Thyagamulla oru por sevagan.
0: Even in unpleasant places he continues to stay faithful to his army.
1: Oru saugriyam illada edathil irundhalum seri andha edathilum thannudaiya raanuvathirku avan unmai ullavanai thyagamullavanai irupan.
0: Number 3.
1: Moonravathu.
0: Why a soldier should be sacrificial?
1: Yen oru por sevagan thyagamullavanai irukka vendum?
0: The third place he goes to is an unprotected place.
1: அவன் மூன்றாவது இடமாக அவன் செல்கிற இடம் பாதுகாப்பு இல்லாத இடம்.
0: Verse 24 of Acts 20.
1: அப்போஸ்தல நிருபம் 20 அதிகாரம் 24 வசனம்.
0: None of these things move me, nor do I count my life dear to myself.
1: ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன்.
0: Do you see the statement there? Very powerful statement.
1: பாருங்கள், எவ்வளவு வல்லமையான ஒரு ஆணித்தரமான ஒரு கூற்றை இங்கே வைக்கிறார்.
0: I do not count my life worth anything.
1: என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன்.
0: In other words,
1: இன்னொரு விதத்தில்,
0: I know that there is no guarantee for my life.
1: இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும், என் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கிடையாது.
0: There is no safety or security for my welfare.
1: என்னுடைய சுகத்திற்கு என்னுடைய பாதுகாப்பிற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது.
0: But in spite of that, I will continue to serve as a soldier.
1: ஆனால் அப்படி பாதுகாப்பு இல்லாமல் போனாலும் நான் ஒரு போர் சேவகனாய் தொடர்ந்து இருப்பேன்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Just imagine one of your relatives, husbands, wives or your children are working in the army and they are in the border in Kashmir.
1: கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துக்கோ, உங்களுடைய பிள்ளைகளோ இல்ல உறவினர்கள் யாரோ ஒருத்தர் ராணுவத்தில் வேலை செய்கிறார், ராணுவத்தில் எல்லையிலே காஷ்மீர் எல்லையிலே ஒரு பணியில் இருக்கிறார்.
0: When he is leaving your house to go for war,
1: அவர் இங்க இருந்து யுத்தத்திற்கு போகும் பொழுது,
0: will you go and tell him you are going to Kashmir?
1: நீங்கள் அவரிடத்துல சென்று நீங்கள் யுத்தத்துக்கு காஷ்மீருக்கா போறீங்க?
0: When you come back, get me some apples. They said Kashmir apple is very good.
1: நீங்க துத்தத்தை முடித்து வரும்போது காஷ்மீர் ஆப்பிள் நல்லா இருக்கும், காஷ்மீர் ஆப்பிள் வாங்கி வந்திருக்கேன்னு சொல்லுவோமா?
0: மறக்காம வாங்கிட்டு வந்துரு சொல்லுவோமாங்க. என்ன சொல்லுவோம்? பத்திரமா உயிரோட வாப்பா, அதுதான் வேணும். கம் அலைவ், கம் சேஃப்,
1: உயிரோட வந்தா போதும்.
0: வை
1: ஏன்?
0: பிகாஸ் வி நோ வென் த சோல்ஜர் கோஸ் டு வார், தெர் இஸ் நோ ப்ரொடெக்ஷன் ஃபார் ஹிம்.
1: ஏனென்று சொன்னால் உங்களுக்கு நல்லாக தெரியும், ஒரு போர் சேவன் யுத்த களத்திற்கு செல்வான் என்று சொன்னால் அங்கே அவனுக்கு பாதுகாப்பு கிடையாது.
0: There is no guarantee whether he will come back alive.
1: அவன் திரும்ப உயிரோடு வருவானா என்பதற்கு உத்தரவாதமும் கிடையாது.
0: That's why when a soldier leaves the house, the whole family weeps over him.
1: அதனால தான் ஒரு யுத்த வீரன் யுத்தத்திற்கு செல்வதற்கு முன்பதாக தன் குடும்பத்தில் உள்ள எல்லா உறவினர் எல்லாரும் கூடி சேர்ந்து அவனை கட்டி அணைக்கிறார்கள்.
0: They will cry over him.
1: அவர்கள் அழுவார்கள்.
0: They have no guarantee if they will see him again alive.
1: என்றே சொன்னால் போகிறவன் திரும்பி வருவானா, உயிரோடு திரும்ப பார்ப்போமா என்றதன் உத்தரவாதம் கிடையாது.
0: It is not only the relatives who know this truth.
1: அந்த உறவினர்கள் மட்டும் அந்த சத்தியம் தெரிந்ததல்ல.
0: The soldier also knows that.
1: அந்த யுத்த வீரனுக்கும் தெரியும்.
0: He knows he is going into that position. என்றே
1: சொன்னால் அந்த இடத்துக்கு நான் போகிறேன்.
0: I am going into that border.
1: அந்த எல்லைக்கு நான் போகிறேன்.
0: I don't know if I will see the next day alive.
1: அடுத்த நாள் காலை நான் உயிரோடு பார்ப்பனா என்பது அவனுக்கே தெரியாது.
0: He doesn't know what kind of problem will create, what kind of situation he will be into in the next minute.
1: அடுத்த நொடி பொழுதிலே எப்படிப்பட்ட பிரச்சனை வரும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறும் என்பதையும் அவனுக்கு தெரிந்திருக்காது.
0: But you know what?
1: ஆனால் பாருங்கள்,
0: he loves the country more than he loves his own life.
1: அவன் தன் சொந்த ஜீவியத்தை நேசிப்பதை காட்டிலும் தன் நாட்டை அதிகமாய் நேசிக்கிறான்.
0: He sacrifices his desire to live long in order to protect his country.
1: தன் ஆயுசு நாட்கள் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்கிற தன் ஆயுசு நாட்களையும் தன் நாட்டின் நலனுக்காக பாதுகாப்பிற்காக தன் ஆயுசையும் அவன் தியாகம் செய்கிறான்.
0: He gives up his desire to live long.
1: அவன் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கிற விருப்பத்தையே விட்டு விடுகிறான்.
0: Sacrifice.
1: தியாகம் பண்ணுகிறான்.
0: Sacrifice.
1: தியாகம் பண்ணுகிறான்.
0: The Bible says, be a good soldier of Jesus Christ.
1: வேதம் சொல்லுது, நீ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் இரு.
0: In order to be a good soldier, you need to have the spirit of sacrifice.
1: நல்ல போர் சேவகனாய் இருப்பதற்கு உனக்கு அந்த தியாகத்தின் ஆவி இருக்க வேண்டும்.
0: Unpredictable places you will be taken to.
1: கணிக்க முடியாத இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுவீர்கள்.
0: Unpleasant places will be your share.
1: அசௌகரியமான இடத்திற்கு நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள்.
0: Unprotected places may be your place to dwell.
1: பாதுகாப்பு இல்லாத இடங்களுக்கும் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள்.
0: Apostle Paul says, wherever I'm going, the Holy Spirit is telling, chains and tribulations are waiting for you.
1: Apostle Paul sulla enge sentralum pattanangal thoru parisuthaavina solugirar kattugalum upathravangal dhaan unakku undu.
0: It is not going to be pleasant.
1: அது நல்ல சௌகரியமான நல்ல காரியம் இல்லங்க.
0: The enemy is not going to be kind.
1: அந்த பிசாசானவன் எதிராளியவன் உங்களை மேல் இரக்கமா இருக்க போவது கிடையாது.
0: He will be treated unfairly.
1: பட்சபாதம் இல்லாமல் அவன் உங்களை கையாளுவான்.
0: He will treat you unkindly.
1: உங்கள் இரக்கம் இல்லாதமாய் உங்களை கையாளுவான்.
0: But a soldier says,
1: ஆனால் ஒரு வீரன் சொல்கிறான்,
0: I am willing to suffer for him.
1: நான் அவருக்காக நான் பாடுபட ஆயத்தமாய் இருக்கிறேன்.
0: Hallelujah. You see, this word really, really encouraged me 2 weeks ago.
1: இரண்டு வாரம் முன்பதாக இந்த வார்த்தை திரும்ப திரும்ப அதிகமாய் உற்சாகப்படுத்தியது.
0: When I went through a problem, I thought, Lord, why should I suffer? Why should I carry? Why should I do this?
1: ஒரு பிரச்சனையின் ஊடாக நான் செல்லும் பொழுது, ஆண்டவரே, ஏன் இப்படி நான் பாடுபட வேண்டும்? ஏன் இதை சுமந்து செல்ல வேண்டும் என்று நான் வேதனைப்பட்டது உண்டு.
0: Why not somebody else?
1: ஏன் மற்றவர்கள், ஏன் மற்றவர்களுக்கு எனக்கு மட்டும்?
0: Why should I not give it up?
1: ஏன் இதை விட்டு விடக்கூடாது?
0: When the Lord spoke to me, he said,
1: அப்பொழுது தேவனோடு பேசி சொன்னார்,
0: You are a soldier of Jesus Christ.
1: நீ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் போர் சேவகன்.
0: Be willing to suffer.
1: ஆயத்தமாயிரு, தீங்கு அனுபவிக்க உபத்திரவப்பட ஆயத்தமாயிரு.
0: Hallelujah. When we have the heart of sacrifice,
1: நம்மளுக்குள்ள அந்த தியாக மனப்பான்மை இருதயம் இருக்கும் பட்சத்தில்,
0: nothing will shake us.
1: நம்மை எதுவுமே நம்மளை அசைக்க முடியாமல் இருக்கும்.
0: Hallelujah. Nothing can discourage us.
1: நம்ம எதுமே அதரியப்படுத்த சோர்வுக்குள்ளாக சென்று கொள்ளாது.
0: When a soldier is hit with bullets,
1: ஒரு ராணுவ வீரனை அந்த புல்லட்டுகள் அங்க தோட்டாக்கள் தாக்கப்படும் பொழுது,
0: when he is stuck in pain,
1: அந்த தாக்குதலுக்கு உட்படுத்தும் பொழுது, அந்த வேதனையில் இருக்கும் பொழுது,
0: he only remembers one thing.
1: அவன் ஒரே ஒரு காரியத்தை தான் ஞாபகப்படுத்துவான்.
0: I am fighting for my country.
1: என் தேசத்திற்காக நான் போராடுகிறேன்.
0: I am fighting for my army.
1: என்னுடைய சேனைக்காக நான் போராடுகிறேன்.
0: My pain today will be somebody's gain.
1: இன்றைய நான் படுகிற இந்த உபத்திரவம் பிற்காலத்திலே யாரோ ஒருவருக்கு சௌகரியத்தை கொடுக்க போகிறது.
0: Therefore I will endure this pain.
1: ஆகையால் இந்த உபத்திரவத்தை இன்று நான் தாங்கிக் கொள்கிறேன்.
0: I sacrifice my comforts so the next generation will reap the fruits of this labor.
1: அடுத்த தலைமுறை இந்த பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கிறதுக்காக இந்த தலைமுறையில் இருக்கிற நான் இந்த வலியை, இந்த அசௌகரியத்தை பொறுத்துக் கொள்கிறேன்.
0: I tell you, as a soldier of Jesus Christ,
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் போர் சேவகனாய்,
0: may the Lord give us a heart of sacrifice.
1: கர்த்தர் நமக்கு நல்ல இந்த தியாகத்தின் இருதயத்தை கொடுப்பாராக.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Finally,
1: கடைசியாக,
0: who is a good soldier?
1: யார் ஒரு நல்ல போர் சேவகன்?
0: First I said a good soldier is strong.
1: முதலாவது நல்ல போர் சேவகன் திடமாய் இருப்பான்,
0: பலமாய் இருப்பான். Number 2, a good soldier is sacrificial.
1: இரண்டாவது, நல்ல போர் சேவகன் தியாகம் உள்ளவனாய் இருப்பான்.
0: Third,
1: மூன்றாவது,
0: Luke chapter 7 verse 8.
1: லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 7 அதிகாரம் 8 வசனம்.
0: For I also am a man placed under authority, having under myself soldiers. I tell this one go and he goes, and to another come and he comes.
1: நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான்.
0: I tell one to go, he goes. I tell the other to come, he comes.
1: நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான்.
0: The third characteristic of a good soldier is, a good soldier is submissive.
1: மூன்றாவது, இது ஒரு நல்ல போர் சேவகன் குணாதிசயம் என்னவென்று சொன்னால், ஒரு நல்ல போர் சேவகன் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருப்பான்.
0: Hallelujah. In the army, in the rule book of soldiers, there is no word called no.
1: இராணுவத்திலே அந்த இராணுவ வீரர்களுக்கு கோட்பாடுகள் புத்தகம் உள்ளது. அந்த கோட்பாடு புத்தகத்திலே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கிடையாது. என்னவென்று சொன்னால், இல்லை,
0: முடியாதுன்ற வார்த்தையை எந்த இராணுவ வீரனும் எப்பவுமே சொல்ல மாட்டான், சொல்லக்கூடாது. இஃப் தேர் இஸ் அ கமாண்ட் அண்ட் சேஸ் கோ மார்ச் ஃபார்வர்ட், யெஸ் ஜஸ்ட் மார்ச்.
1: ஒரு கட்டளை வருகிறது அவன் இடத்திலே, நீ முன்னோக்கி செல், மார்ச் பாஸ் பண்ணி முன்னோக்கி நடந்து செல் என்று சொன்னால் அவன் சென்று தான் ஆக வேண்டும்.
0: ஹி கேனாட் டர்ன் அண்ட் சே இஸ் திஸ் ஜஸ்டிஃபைட்.
1: அவன் திரும்பி பார்த்து, இது நியாயமா?
0: Can't you think about something else?
1: வேற ஏதாச்சும் நீங்க யோசிக்க கூடாதா?
0: Can we go tomorrow?
1: நாளைக்கு போலாமா?
0: Go means go.
1: போனா போ.
0: If he says no, I'm not going.
1: ஒருவேளை அவ இல்ல, நான் போக மாட்டேன் அப்படி சொன்னா,
0: instantly he'll be fired, taken out.
1: உடனடியாக அந்த சேவையில இருந்து அவன் விலக்கப்படுவான்.
0: There is a rule of obedience that is taught to every soldier.
1: ஒவ்வொரு ராணுவ வீரருக்கும் இந்த கீழ்ப்படிதல் என்ற கோட்பாடு கற்றுக் கொடுக்கப்படும்.
0: When I was studying in Loyola College,
1: லயோலா கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது,
0: I happened to visit the NCC department once.
1: இந்த தேசிய சாரணர் படை மாணவர் படையை நான் பார்க்கும்படியாக நான் போயிருக்கிறேன் லயோலா கல்லூரி வளாகத்தில் உள்ள.
0: One of my friends was there, he had called me for something, so I went there.
1: அந்த NCC என்கிறதான தேசிய மாணவர் படையில் என் நண்பர் இருந்தார், அவரை பார்க்க நான் போயிருந்தேன்.
0: And there was this beautiful writing on the wall of the NCC department.
1: அந்த NCC department இருக்கிறதான அந்த இடத்துல அந்த செவுத்திலே ஒரு அழகான ஒரு போர்டிலே ஒரு எழுதப்பட்டிருந்தது.
0: And lot of rules were written.
1: அங்க अनेक சட்டதிட்டங்கள் கோட்பாடுகள் எழுதப்பட்டிருந்தது.
0: Rules of NCC.
1: அந்த கோட்பாடுகள் NCC இல் இருக்கிறவங்களுக்கான கோட்பாடுகள்.
0: Rule number 1.
1: முதலாவது கோட்பாடு.
0: Learn to obey every order.
1: எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள்.
0: Rule number 1, obey every order.
1: எல்லா கட்டளையும் கீழ்ப்படியுங்கள்.
0: And then rule number 2, rule number 3, rule number 4, lot of rules.
1: அப்படியே ஏகப்பட்ட கோட்பாடு 2 3 4 என்று இருந்தது.
0: And then the last rule, rule number 9.
1: ஒன்பதாவது கோட்பாடாக ஒன்று இருந்தது.
0: If you choose to dissent.
1: ஒருவேளை நீங்கள் இணங்கவில்லை என்று சொன்னால்.
0: If you choose to dissent. Refer to rule number 1.
1: ரூல் நம்பர் 1 இல் இருக்கிறது அதுக்கு போய் பாருங்கள்.
0: நான் சொல்றதை செய்யல அப்படினா முதல் ரூலை போய் படிங்க. என்ன ரூல் அது? எதை சொன்னாலும் செய், அவ்வளவுதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிலிட்டரியில இப்ப செய்யட்டுமா அப்புறமா செய்யட்டுமா நாளைக்கு செய்யட்டுமா கேள்வியே கிடையாது. செய்யணும் செய், அவ்வளவுதான். ஒபே மீன்ஸ் ஒபே, அவ்வளவுதான். அதான் சட்டம் அங்க. You don't need any opinions. Nobody's going to ask your opinions. Nobody's going to ask your comments, your criticism, your ideas, your thought processes. It has no validity there.
1: நீங்கள் சொல்ற ஆலோசனைகள், நீங்கள் சொல்ற அறிவுரைகள், உங்களுடைய விருப்பங்கள், விருப்பங்கள் அதெல்லாம் யாரும் கேட்க போவதே கிடையாது.
0: A soldier is taught to be submissive.
1: ஒரு வீரன் என்பவன் கீழ்ப்படிதலுக்கு உட்பட்டவனா
0: இருக்கிறான். Last week,
1: கடந்த வாரத்தில்
0: I was watching a documentary.
1: ஒரு ஆவண படத்தை பார்த்து கொண்டிருந்தேன்.
0: About this man called Eichmann. He was the former guard, a German guard, an officer who was responsible for the killing of many many thousands of Jews.
1: Kadantha varathile na oru aavana padathai paathukondaden. Eichmann engaradana andha German naattil irundadana oru por sevagan aayirakkanakana yudargal kolvadharkaga kaaranama irundavan.
0: He passed the rules and laws and sorry the he gave the orders for killing so many Jews.
1: Aneya yudrale kollumbadiya ivanthan kattalai pirappidathappattavan.
0: And you know what he did after the war, when Germany lost the war,
1: yuddhathirku pirappiga Germany desam idu yuddhathile thotra piragu,
0: he escaped and went to Argentina.
1: Eichmann enbavar Argentina ga thappi adaikalamaga ange poi vittar.
0: For many years he stayed there. He changed his name, he changed his identity, nobody found him out.
1: அந்த இடத்துல போனவர் தன்னோட அடையாளத்தை மாற்றும்படியாக மாற்றிவிட்டார். தன்னுடைய ஆவணங்கள், தன்னுடைய பெயர்கள் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார்.
0: Nobody guessed that he was there.
1: யாராலும் அவர் அங்கே தான் இருக்கிறன்னு கண்டுபிடிக்க முடியாது.
0: But someone tipped off the Israeli army that this man, the murderer who murdered so many thousand Jews, is actually living in Argentina.
1: ஆனால் இந்த இஸ்ரேல் தேசத்து உளவு படையில் இருந்த ஒருவர் இந்த ஐக்மன் என்பவர் அர்ஜென்டினா தேசத்தில் இவர்தான் மறைமுகமாக வாழ்கிறார் என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள்.
0: And you know what the Israeli army did?
1: Israel ranu enna seidhu theriyungala?
0: They formed a group of spies.
1: Oru kootama ulavali kootathai yerpaduthi,
0: they went to Eichmann's place, they captured him, they drugged him, and they moved him from Argentina to Israel.
1: இந்த உளவு பார்க்க போனவர்கள் அந்த ஐக்மனை கையங்களுமாக பிடித்து அங்கிருந்து வானத்தில் ஏற்றி அங்கிருந்து அர்ஜென்டினால இருந்து இஸ்ரேல் தேச சொந்த நாட்டுக்கு நாடு கடத்தி கொண்டு வந்து விட்டார்கள்.
0: When he came to Israel,
1: இஸ்ரேலுக்கு வந்தபொழுது
0: he was taken to court. Many cases were put upon him.
1: நீதிபதி வளாகத்திலே கொண்டு போகப்பட்டு அவர் மீது அநேக வழக்குகள் போடப்பட்டது.
0: And he was made to stand trial.
1: அந்த வழக்குக்கு முன்பதாக நிற்க வேண்டியதாயிற்று.
0: And one of the interesting things that I saw there was,
1: அந்த வழக்கிலே மிக முக்கியமாக சுவாரஸ்யமாக நான் கண்ட காரியம் என்னவென்று சொன்னால்,
0: this man, you know, the Israeli guards, they will say, stand up, let's go.
1: அந்த இஸ்ரேல் பாதுகாவலர்கள் ஐக்மனை பார்த்து சொல்லுவார், எழுந்து போகலாம்.
0: இமிடியட்லி வில் ஸ்டாண்ட் அண்ட் கோ.
1: உடனடியாக எழுந்து சாதாரணமாக போய்விடுவார்.
0: they will say sit down in this place
1: உடனே இங்கே உட்கார் என்று சொல்வார்கள்
0: he will immediately sit down
1: உடனே உட்கார்ந்து விடுவார்
0: he was a great officer in the German army
1: பாருங்கள் ஜெர்மன் தேசத்தில் ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக இருந்தவர்
0: but whatever was told him he just did it
1: ஆனால் இந்த இஸ்ரவேல் பாதுகாப்பு படையில் இருக்கிறவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கீழ்ப்படிந்து செய்வார்
0: they never found a reason to force him to do something or you know corner him to do something no just tell he will do it
1: inda nabarai kaiyalvadhil israel raanuvathu endha oru siramum illai edho nirbandhapaduthi kattayapaduthi seiyavendi avasiyam illai sonnale thana seidhu viduvar
0: and in the documentary they made this statement
1: and aavana padathile oru kurippa ipdiyaga ezhuthirundargal
0: for years and years and years this man being trained in the strict German army to simply obey and never resist he followed it even in Israel
1: pala aandugalaga german desathile germanil raanu adhigaradhu ivarku eppadi ange katruvikkapattad endru sonnal edhu sonnalum appattamaga appadiye keelpadiya vendum endra adhigara thorile katruvikkapattadanal avar adu raanuvathilirundhu veliye vanda piragum ippozhudum adhe palakkam avarkulla irukkirathu
0: even now stand means stand

0: போர் சேவகன், நல்ல போர் சேவகன் கை தூக்கும் பாபோம். அல்லேலூயா. நல்ல போர் சேவகன் யாரா இருப்பான்னா, சப்மிசிவ் டு காட், சப்மிசிவ் டு காட்.
1: அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்துள்ளவனா இருப்பான்.
0: The centurion says, I look at one person, say, go, he goes. Come and he comes.
1: நூற்றுக்கதிபதி சொல்கிறான், நான் ஒருவனை போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான்.
0: That is a soldier.
1: இதுதான் ஒரு போர் சேவகனுக்கு அவசியம்.
0: If you look at the life of David,
1: தாவீதோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால்,
0: you can see how he followed God in every step of his life.
1: அவருடைய வாழ்க்கையின் எல்லா காலகட்டத்திலும் எப்படி அவன் தேவனை பின்பற்றினால் கீழ்ப்படிந்தான்.
0: When I say submissive to God, it has got two parts.
1: தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர் என்று சொல்லும்போது இரண்டு பகுதியில் இருக்கிறது.
0: One,
1: முதலாவது,
0: you don't do anything without asking God's permission.
1: தேவனுடைய அனுமதி இல்லாமல் எதையும் செய்யாமல் இருத்தல்.
0: Number 2,
1: இரண்டாவது,
0: you don't decline any order that comes from God.
1: தேவனிடத்திலிருந்து வரும் எந்த கட்டளையும் நிராகரிக்காமல் அப்படியே செய்ய வேண்டும்.
0: புரியுதுங்களா? அதாவது தேவன் சொல்லாததையும் செய்யக்கூடாது, தேவன் சொன்னதை செய்யாம இருக்கக்கூடாது. சொல்லுங்க பாப்பா திரும்ப. தேவன் சொல்லாததை செய்யக்கூடாது, தேவன் சொன்னதை செய்யாம இருக்கக்கூடாது. இதுதான் மிலிட்ரி ரூல். ஒரு சோல்ஜர் இப்படிதான், அவர் இஷ்டத்துக்கு கண்ணை தூக்கிட்டு அங்கங்க ஓட முடியாது, எல்லாம் பெர்மிஷன் வாங்கணும். என்ன சொன்னாங்களோ அதை மட்டும்தான் செய்வேன், எதை சொல்லலையோ அதை செய்ய மாட்டேன், எதை செய்யறதுக்கு முன்னாலையும் கேட்காம செய்ய மாட்டேன். இதுதான் ஒரு சோல்ஜர். That is a soldier. Look at David.
1: தாவீதை பாருங்கள்.
0: I'll show you a few verses.
1: ஒரு சில வசனங்களை காண்பிக்கிறேன்.
0: Come with me to 1 Samuel chapter 23 verse 2.
1: 1 சாமுவேல் புத்தகம் 23 ஆம் அதிகாரம் 2 ஆம் வசனத்துக்கு வாருங்கள்.
0: At this juncture the Philistines were at war and they were plundering the barns.
1: பெலிஸ்தியர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது.
0: What did David do?
1: தாவீது என்ன பண்ணார்?
0: Verse 2.
1: இரண்டாவது வசனம்.
0: David inquired of the Lord and asked, shall I go and attack these Philistines? And the Lord said to David, go and attack and save Keilah.
1: அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார்.
0: அதுல வார்த்தை வந்து விசாரித்தான். He had got the power to do it.
1: அவனுக்கு அதை செய்வதற்கான அதிகாரம் வல்லமை இருந்தது.
0: He got the army to do it.
1: அவனிடத்தில் செய்வதற்கு அது சேனையும் இருந்தது.
0: He got weapons.
1: அவனிடத்தில் ஆயுதமும் இருந்தது.
0: But he asked God, shall I do it?
1: ஆனால் அவன் ஆண்டவரை கேட்கிறான், நான் இதை செய்யட்டுமா?
0: 1 Samuel chapter 30 verse 8.
1: 1 சாமுவேல் புத்தகம் 30 அதிகாரம் 8 வசனம்.
0: David inquired of the Lord and said, shall I pursue this troop? Shall I overtake them?
1: தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின் தொடர வேண்டுமா?
0: Shall I overtake them?
1: அதை பிடிப்பேனா என்று கேட்டான்.
0: And the Lord answered and said, pursue, for you shall surely overtake them and without fail recover all of them.
1: அதற்கு அவர், அதை பின் தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார்.
0: 2 Samuel chapter 2 verse 1.
1: 2 சாமுவேல் 2 அதிகாரம் 1 வசனம்.
0: David inquired of the Lord and said, shall I go up to any of the cities of Judah? And the Lord said to him, go up.
1: பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர், போ என்றார்.
0: David said, where shall I go up? And God said, to Hebron.
1: எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர், எப்ரோனுக்கு போ என்றார்.
0: You see how this whole thing works?
1: பாருங்கள் இந்த முழு காரியமே எப்படி நடக்கிறது பாருங்கள்.
0: 2 Samuel chapter 5 verse 22 to 24.
1: 2 சாமுவேல் புத்தகம் 5 அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள்.
0: Verse 23, let's read.
1: 23 வசனத்தை படிக்கிறோம்.
0: David inquired of the Lord and he said, you shall not go up, circle around behind them and come upon them in the front of the mulberry trees, and it shall be when you hear the sound of the marching of the troops of the mulberry trees, then you shall advance quickly, for the Lord will then go before you and strike the camp of the Philistines.
1: தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு அவர், நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கொட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கொட்டை செடிகளின் நுனிகளிலே செல்கிற இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போய் அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தரனுக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார்.
0: And verse 25 is very, very beautiful.
1: 25th வசனம் மிக அழகாக இருக்கிறது.
0: It says,
1: சொல்லுகிறது,
0: and David did so as the Lord commanded him.
1: கர்த்தர் தாவீதுக்கு கட்டளை இட்ட பிரகாரமாக அவன் செய்து.
0: Sometimes we will go and inquire the Lord, shall I do this, Lord? Do you need this, Lord? Is it your will? All of that we'll inquire.
1: சில நேரத்துல தேவனிடத்துல போய் கேட்போம், ஆண்டவரே இதை செய்யட்டுமா, அது உம்முடைய சித்தமா, இந்த மாதிரி சில உத்தரவுகளை கேட்போம்.
0: And then based on the answer, ரெஸ்பான்சிபிள்.

0: ஆல்சோ சேஞ்ச்.
1: அவர் சொல்லுற பதிலுக்கு ஏற்ற போல நம்மளுடைய மறுபதிலையும் மாத்தி விடுவோம்.
0: If God is telling exactly what we want, we will immediately do it.
1: கர்த்தர் நாம என்ன நினைக்கிறோமோ அதையே கர்த்தர் சொல்லிட்டாரா அதை செஞ்சிருவோம்.
0: If God is saying something else, probably this is the voice of the devil.
1: ஒருவேளை நம் விருப்பத்திற்கு மாறா கர்த்தர் ஏதாவது சொல்லுவார்னு சொன்னால், இல்ல இல்ல இது ஆண்டவருடைய சத்தம் இல்ல, பிசாசு பேர் சத்தம் என்று சொல்லிடுவோம்.
0: சொல்லுது புரியுதா உங்களுக்கு? ஆனா தாவீது என்ன பண்ணானா, just as the Lord did, he just obeyed.
1: ஆனால் தாவீது தேவன் எப்படி கட்டளையிட்டாரோ அதே பிரகாரமாக செய்தான்.
0: That is why the Lord gave a testimony about him.
1: அதனால தான் தாவீதை குறித்து தேவன் ஒரு சாட்சி சொல்லி இருந்தார்.
0: He is a man after my own heart.
1: என் இருதயத்துக்கு ஏற்றவர் என்று சொல்லி இருந்தார்.
0: And he will fulfill all my will.
1: என்னுடைய சித்தத்தை அவன் நிறைவேற்றுவான் என்று சொல்லி இருந்தார்.
0: என் உள்ளத்தில் உள்ளபடியெல்லாம் அவன் செய்வான். ஹல்லேலூயா. கட்டளைக்கு அப்படியே கட்டுப்படுகிறவன் தான் போர்வீரன். ஆமென். எப்படி கட்டுப்படுவான்னா, மனப்பூர்வமா கட்டுப்படுவான். ஹி ஒபேஸ் வில்லிங்லி.
1: அவன் மனப்பூர்வமா முழு இருதயத்தோடு அவன் அது கீழ்படிவான்.
0: ஐ திங்க் தேர் இஸ் ஒன் வெர்ஸ் இன் தி பைபிள் விச் எவ்ரிபடி லவ்ஸ்.
1: நீங்கள் எல்லாரும் விரும்புகிறதான வசனம் வேதத்தில் இருக்கிறது.
0: தி வேர்ட்ஸ் ஆஃப் டேவிட் இன் ஹிஸ் பிரேயர் டு தி லார்ட், ஹி செட், லார்ட் ஹூ அம் ஐ அண்ட் வாட் இஸ் மை ஹவுஸ் தட் யூ ஹவ் பிராட் மீ தஸ் ஃபார்.
1: தாவீது சொல்கிறத ஜெப விண்ணப்பமாக அந்த வசனம் இருக்குது. ஆண்டவரே என்னை இம்மட்டும் நடத்துறதுக்கு நான் என்ன மாத்திரம், என் வீடு எம் மாத்திரம்,
0: இம்மட்டும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம் மாத்திரம், என் வீடு எம் மாத்திரம். We like that verse, we like that prayer.
1: அந்த வசனம், அந்த ஜெபம் நமக்கு மிகவும் விருப்பமான ஒரு வார்த்தை.
0: Do you know when David prayed that prayer?
1: ஆனால் தாவீது எப்பொழுது ஜெபித்தான் தெரியுங்களா?
0: It was a response to God telling David, you will not build my house.
1: எப்பொழுது இந்த ஜபத்தை அவன் ஏறெடுக்கணும் சொன்னால், தாவீது செய்த ஒரு விண்ணப்பத்திற்கு பதிலாக ஆண்டவர் சொல்லியிருந்தார், நீ எனக்கு ஆலயத்தை கட்ட மாட்டாய்.
0: Your son will build the temple.
1: உன்னுடைய குமாரனாகிய அவன் சாலமோன் கட்டுவான்.
0: If we were there in that place.
1: ஒருவேளை நாம இந்த பதில் வர இடத்துல நாம இருந்திருந்தோம்னா.
0: அநியாயமா இல்லையா இது? 40 வருஷம் கஷ்டப்பட்டு நாடை நடத்திட்டு இவ்வளோ பொண்ணையும் சேர்த்து வெள்ளையும் சேர்த்து டன்னு கணக்கில் காணிக்க கொடுத்து நீ கட்ட மாட்டேன்னா அது என்ன ஆண்டவர், அநியாயமா இல்லையா? கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க. சொல்லியிருப்போம். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? டன்னு கணக்கில் காணிக்கையை கொடுத்துட்டு தங்கத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ கட்டக்கூடாதுன்னா அப்படி ஆண்டவர், என்னை இதுவரை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், என்னை குறித்து வெகு தூரத்து காலத்து செய்தியை மனுஷர் முறைமையா சொன்னீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பான்னா. ஏன் சொன்னான்னா, He was a true soldier of God.
1: ஏனென்று சொன்னால் அவன் தேவனுடைய உண்மையான ஒரு போர் சேவகன்.
0: Hallelujah. Totally submissive to his plan.
1: முழுவதுமாக தன் ஜீவியத்தை ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவன், அர்ப்பணிக்கப்பட்டவனாக
0: இருந்தான். Jesus is our example as well.
1: இயேசு நமக்கு அது உதாரணமாக இருக்கிறார்.
0: How?
1: எப்படி?
0: I wish that this cup will pass from me.
1: இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும்.
0: But not my will.
1: ஆகிலும் என் சித்தம் அல்ல.
0: But as your will.
1: உம்முடைய சித்தமே.
0: Hallelujah. He obeyed the Father till the death on the cross.
1: மரண பரியந்தம், சிலுவை பரியந்தம் அவர் தன்னுடைய தகப்பனாக பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்.
0: Hallelujah. கடைசி வரைக்கும் கீழ்ப்படிஞ்சாராம். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். என்ன ஒரு சப்மிஷன், என்ன ஒரு வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு எஜமான் தான், ஒரே ஒரு தளபதி தான், நீங்கள் தான் ஆண்டவரே. நீங்கள் சொல்கிறீங்க நான் ஏங்குறேன், அவ்வளோதான். நீங்கள் சொல்லாத நான் செய்ய மாட்டேன், உங்கள்கிட்ட கேட்காமலும் செய்ய மாட்டேன், நீங்கள் சொன்னதை செய்யாமல் இருக்கவே மாட்டேன், நீங்கள் சொன்னதை அப்படியே செய்வேன் ஆண்டவரே. எத்தனை பேர் இப்போ ஆண்டவருக்காக ஒரு சோல்ஜராக மாறணும்னு நினைக்கிறீங்க? ஹல்ல எல்லோய்யா. இன்றைக்கி தான் நம்ம செய்தி, குட் சோல்ஜர்.
1: ஒரு நல்ல போர் சேவகன்.
0: குட் சோல்ஜர்.
1: நல்ல போர் சேவகன்.
0: Who is a good soldier?
1: யார் நல்ல போர் சேவகன்?
0: Three thoughts we learned today.
1: மூன்று சிந்தனைகளை பார்த்தோம்.
0: A good soldier is a strong soldier.
1: ஒரு நல்ல போர் சேவகன் பலமான திடமான போர் சேவகன்.
0: A good soldier is a sacrificial soldier.
1: ஒரு நல்ல போர் சேவகன் தியாக மனப்பான்மை உள்ள போர் சேவகன்.
0: A good soldier is a submissive soldier.
1: ஒரு நல்ல போர் சேவகன் கீழ்ப்படிந்தல் உள்ள அர்ப்பணிக்கப்பட்ட போர் சேவகன்.
0: ஆண்டவரே, என்னையும் ஒரு நல்ல போர் சேவகனாக மாற்றும்.

0: Thank you, Jesus.
1: நன்றி ஆண்டவரே.
0: Endure hardship as a good soldier of Jesus Christ.
1: கர்த்தராக இயேசு கிறிஸ்து நல்ல போர் சேவகனாய் அதை சகித்துக்கொள்ளு.
0: Hallelujah. What a privilege to be called as the soldiers of Jesus Christ.
1: கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய போர் சேவகன் என்று சொல்லப்படுவது எவ்வளவு பெரிய பாக்கியம்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவரே, நான் இதிலாவது பலவீனப்பட்டிருக்கிறேனா, எதிர்த்து நிற்க முடியாமல் நிற்கிறேனா, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. பிசாசு நம்மை எப்படியாவது விழத்தள்ளணும்னு நம்ம எழும்பி வருவான். அவனை விரட்ட வேண்டியது நம்முடைய கடமை. நாம் தொடர்ந்து எல்லைகள் விஸ்தாரமாக்க வேண்டியது அவசியம். நம்ம நீதியை நிலைநாட்ட வேண்டியது முக்கியம். அதுக்கு தேவை பலன். சொல்லுங்க ஆண்டவர், ஆண்டவர் எனக்கு ஆத்மாவில் பலன் தாங்கன்னு கேளுங்க. அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என் ஆத்மாவில் எனக்கு பலன் தாங்கன்னு கேளுங்க. ஓ ஹல்லேலூயா. எதிர்த்து நிற்கிறக்கு பலன் இல்லாமல் இருக்கிறேனே ஆண்டவரே, எல்லாத்துக்குமே மடிஞ்சு விழுந்துடுறேனே, எனக்கு பலன் தாங்கன்னு கேளுங்க. எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல போர்ச்சேவகனாக தியாகமுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் போகிற இடம் கணிக்க முடியாத இடமா இருக்கலாம், அது அசௌகரியமான இடமா இருக்கலாம் ஆண்டவரே, அது பாதுகாப்பே இல்லாத ஒரு இடமா இருக்கலாம், ஆனால் நான் என் ஜீவனையும் என் ஆசைகளையும் நான் பணையம் வச்சு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. சிம்சோனை போல பாதியில் ஆசையில் விழுந்துடுறவனா இல்லை, நிமிர்ந்து நிற்க கிருபை தாங்க, எதிர்த்து நிற்க கிருபை தாங்க, என்னோட ஆசைகள் எல்லாம் நான் தியாகம் பண்ணி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற கிருபை தாங்க. அப்படியே கரங்களை வந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் தன்னைத்தான் வெறுக்காவிட்டால் இயேசுவை பின்பற்றவே முடியாது. என்னையே நான் வெறுத்துறேன், ஆசைகளை வெறுக்கிறேன், இச்சைகளை வெறுக்கிறேன், என்னோட பாசங்களை வெறுக்கிறேன். இயேசுவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினால் போதும், அதுதான் எனக்கு முக்கியம், அதுதான் எனக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல போர் சேவகனாய் முற்று முடிய கீழ்ப்படிய கிருபை தாங்க, முழுவதுமா நமக்கு அர்ப்பணிக்க கிருபை தாங்க. உங்கள்கிட்ட கேட்டு செய்கிற ஒரு பழக்கத்தை எனக்கு தாங்க. நீங்கள் சொன்னதை செய்யாமல் முரட்டாட்டம் பண்ணாமல் இருக்க ஆண்டவரே கடின இருதயத்தை எடுத்து போடுங்க. கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை தாங்க ஆண்டவரே. உங்களுடைய உள்ளத்தின் உள்ளபடியெல்லாம் செய்கிற கிருபை எனக்கு தாங்க.
2: இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் aca.avadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9380237774 மற்றும் 9382217774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

என் பேர் வந்து நோபல் பால். நான் சினிமா உள்ள டான்ஸ் மாஸ்டராக இருக்கேன். நோபல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யாருன்னா மிஸ்டர் பிரபுதேவா எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும். அவருடைய படத்தில் எல்லா பாடல்களிலும் நடனத்துலேயும் நான் பக்கத்தில் ஆடிட்டுருக்கிற ஒரு டான்ஸர். அவர்கிட்ட ஒரு 11 வருஷம் டான்ஸராக இருந்துட்டு இப்போ நான் டான்ஸ் மாஸ்டராக நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் 91லேருந்து சினிமாவில் நான் இருக்கேன். நான் பேசிக்காக ஒரு சினிமாக்காரன் கிடையாது, நான் சினிமாவை சேர்ந்த ஒரு ஆளோ கிடையாது. என்னோடய தாத்தாவோ பாட்டியோ அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ யாரும் சினிமாவை சேர்ந்தவன் கிடையாது. என்னோடய பூர்வீகம் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை பகுதியில் நான் பிறந்தேன். ஒரு சிஎஸ்ஐ பேக்ட்ராப்பில் நான் பிறந்தேன். என் அம்மா ஒரு ஹிந்து, அப்பா ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்டியன். ஆனால் நான் வந்து ஒரு பேரளவுக்கு தான் கிறிஸ்தவனாக இருந்தேன். நான் ஒரு சரியான கிறிஸ்தவன் சொல்ல முடியாது. ஆனால் சினிமா எனக்கும் சம்மந்தம் இல்லை. என் குடும்பத்தில் யாரும் பாட்டு கூட பாடினது கிடையாது, டான்ஸ் ஆனது கிடையாது, ஒரு ஆர்டிஸ்ட்டாகவோ எதுவுமே கிடையாது. ஆனால் நான் வந்து தெரியல ஏன் இப்படி நான் சினிமாவுக்கு வந்தேன் தெரியல. நான் ஸ்கூலில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். இன்றைக்கி தெருவு தெரு நிறைய பேர் ரியாலிட்டி ஷோ, டான்ஸ் காம்படிஷன், எங்கே பார்த்தாலும் டிவியை திறந்தால் டான்ஸு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஒரு 15 பேர் தான் டான்ஸ் ஆடுவாங்க. அன்றைக்கி மைக்கேல் ஜாக்சனை பார்த்து டான்ஸ் ஆடின ஒரு குரூப்பு, இன்றைக்கி மாதிரி அன்றைக்கி யாரும் டான்ஸே ஆட மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் எங்கேயோ ஒரு ஐயர் ஃபேமிலியிலேருந்து பரதநாட்டியம் ஆடுவாங்க, ஃப்ளூட் வாசிப்பாங்க, இவ்வளோதான். டான்ஸ் ஆடுறதுக்கு வந்து ஆளே கிடையாது. அன்றைக்கி நாங்கள் டான்ஸ் ஆடிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 15 பேரில் நான் ஒவ்வொருத்தர், தமிழ்நாட்டிலே ஒரு 5 பேர் தான் இருப்போம். அன்றைக்கி வெறியாக இதே வேலையாக பண்ணிகிட்டு இருந்தேன். இது எனக்கு ரொம்ப நல்லா வந்தது, ரொம்ப பிடிச்ச, எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இதுலேயே ரொம்ப இதாக பண்ண ஆரம்பித்தேன். அப்போ என் கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டு வந்து, அவரோட அம்மா வந்து நாடக நடிகை. அப்போ நான் ஸ்கூலில் நிறைய டான்ஸ் காம்படிஷன் பண்ண ஆரம்பித்து இன்டர் ஸ்கூலில் நிறைய ப்ரைஸு சர்டிஃபிகேட்டு மொமெண்டாலாக வாங்கினோன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அப்படியே நான் விவேகானந்தா காலேஜ் படித்தேன் சென்னையில். அப்போ அந்த விவேகானந்தா காலேஜில் போனால் அங்கே இருக்கிற புது ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்தோன்னா இன்னும் வட்டம் பெருசாகிடுச்சு. இன்னும் நிறைய ஷோஸ் பண்ண ஆரம்பித்தோம். இன்டர் காலேஜ் காம்படிஷன் பல ஊர்களுக்கு போய் காம்படிட் பண்ண ஆரம்பித்தோம். அது நம்ம நல்லா போச்சு, நல்லா பேர். இன்னும் ஒரு 3-4 பேர், 5-6 பேர் சேர்த்துக்கிட்டு நாங்கள் பெருசாக பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் தக்கன் காலேஜ் முடிஞ்சோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த பேஷனை விட முடியல. என்னால் இதுலேருந்து சரி டான்ஸ் எப்படி டப்புன்னு விட்டு வர்றதுன்னு தெரியலை. அப்போ அந்த நேரத்தில் என் கூட இருந்த ஒருத்தரோட அம்மா வந்து நாடக நடிகை, அவன் வந்து அந்த பையன் வந்து என் ஃப்ரெண்டு, அவன் சினிமாவில் டான்ஸராக போயிட்டான் ஹீரோவுக்கு பின்னாடி ஆடுறதுக்கு. அவன் வந்து என்னை வா வா வான்னு கூப்பிட்டே இருந்தான். எனக்கு ரொம்ப ஆசை சினிமாவில் போய் பார்க்கணும், என்னென்னு பார்த்துட்டு வந்துடணும், எப்படி இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் சினிமாவுக்காக நான் பிளான் பண்ணதே கிடையாது. ஆனால் தற்செயல் தான் என் வாழ்க்கையில், ஆக்சிடென்டெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், எங்கள் அம்மாட்ட சத்தியம் பண்ணிட்டு போனேன். 2 வருஷத்தில் நான் திரும்பி வந்துடுவேன்ட்டு. ஆனால் இப்போ நான் 25 வருஷமாக இன்னும் இருக்கேன் சினிமாவில், என்னால் திரும்பி போகவே முடியல. ஏன்னா நான் போன இடம் வந்து அப்படிப்பட்ட இடம். நான் வரும்போது தான் பிரபுதேவா அவர்கள் இப்படி வந்துட்டு வளர்ந்து பெருசாகிட்டு வராங்க. அப்போது நான் ஆட்டோமேட்டிக்காக அவர் கூட போய் ஒரு ஷூட்டிங்கில் பண்ண சந்தர்ப்பம் கிடச்சிது. 40 பேரில் ஒரு டான்ஸராக பின்னாடி ஆடிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு பெரிய லென்த் ஒன்று கம்போஸ் பண்ணார், அதை எல்லாரையும் ஆட சொன்னார். எல்லாரையும் ஆட வச்சு ஒரு 8 பேரை பொறுக்கி எடுத்தார். அந்த 8 பேரில் நானும் ஒருத்தேன். நாங்கள் அந்த 8 பேர் தான் ஹீரோவுக்கு ஆடி காமிச்சோம், சிரஞ்சீவியின் தெலுங்கு படம் அது. அப்போது சிரஞ்சீவி சாருக்கு ஆடி காமிச்சோம் மெக்கானிக்கல்டுன்னு ஒரு படம். அந்த படத்தில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த 8 பேரில் பார்த்து ஆடி காமிச்சோன்னா பிடிச்சி போய் என்னை பர்மனெண்ட்டாக அவர் கூட வச்சுக்கிட்டார். அவர் கூடவே இருக்க ஆரம்பித்தேன். அவரை விட்டு போக மனசு இல்லை. அவர் கூடவே இருந்த அவர் அண்ணன் ராஜசுந்தரம் அவர்களோட இன்றைக்கி வரைக்கும் சினிமாவில் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ரொம்ப ஸ்பீடாக நான் முன்னேற ஆரம்பித்தேன். நிறைய பேர் வந்துச்சு, நிறைய பணம் வந்தது. 1992-93 பார்த்திங்கன்னா நான் ஒரு மாதத்துக்கு 25,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபாய் சம்பாதிப்பேன். அதாவது இன்றைக்கி ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு சமணம். அன்றைக்கி ஒரு அன்றைக்கி வந்து என் வயசு வந்து வெறும் 20 தான், 20-21 வயசு தான் இருக்கும். ஒரு 3 வருஷத்துலேயே நான் வந்து பைக் வாங்கிட்டேன். ஒரு 3 மாதத்துலேயே பைக் வாங்கிட்டேன். ஒரு 1 வருஷத்தில் பெரிய லெவலுக்கு வந்துட்டேன். நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். 30 நாளும் ஷூட்டிங்கில் பிஸி ஆகிட்டேன். நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், நல்ல டான்ஸர்னு பேர். ஏன்னா பிரபுதேவா அவர்களோட கூடவே ஆட ஆட என்னை எல்லோரும் கூட ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் கூட ஷூட்டிங் கேப் இல்லாமல் உழைக்க ஆரம்பித்தேன். ரொம்ப நாங்கள் அதிகமாக போக நிறைய பணமும் வந்தது, நிறைய ஃபேமும் வந்தது, நிறைய புகழும் வந்தது. அதே மாதிரி கூடவே நிறைய போதையும் என் கூட வந்தது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட்டாக எல்லாத்தையும் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து என்னோடய அம்மா ஒரு ஹிந்து, அவங்க வழியில் போயிட்டுருந்தாங்க. அவங்க இதுக்கும் போவேன், அப்பாவுடைய சர்ச்சுக்கும் போவேன். ஆனால் எனக்கு பெரிய கடவுள் நம்பிக்கை கிடையாது, இயேசு மேலாம் பெரிய மரியாதையே கிடையாது எனக்கு. அவர் ஒரு சாமி, அவ்வளோதான். இயேசுவை பெருசாக நான் இது பண்ணதே கிடையாது.
ஆனால் என்னோடய வாழ்க்கையில் என் ஃப்ரெண்ட்ஸு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தாங்க. அதுவும் சினிமா ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய மற்ற ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, என் ஏரியா ஃப்ரெண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸோடு தான் இருப்பேன். வீட்டில் இருக்கிறத விட நான் 23 மணி நேரமும் நான் ஃப்ரெண்டோட இருக்க சொன்னால் இருப்பேன். அந்தளவுக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் பைத்தியம். அப்படியே சினிமாவில் போயிட்டு அப்படியே நான் சேர கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட்ட ஆரம்பித்த பழக்கம் வந்து சினிமாவில் எனக்கு என்னென்னா எதுவுமே தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. தெரியலனா கூட கெத்தாக தெரிஞ்சிச்சின்னு எனக்கு தெரியுன்ற மாதிரியே காமிச்சிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள், உங்களுக்கு சிகரெட் பிடிக்க தெரியலனா கூட சும்மா நான் சிகரெட் கையில் வச்சுட்டே பேசணும், அப்போ அது வந்து கெத்து. அதாவது நம்மளை வந்து இல்லைன்னா நம்மளை ரொம்ப மொக்க அப்படின்றவாங்க, வேஸ்ட் இவன் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அது வந்து என்னென்னா அந்த உலகமே ஒரு பந்தாவான உலகம். எல்லாம் எனக்கு தெரிஞ்சவன் இவன் பயங்கர பந்தாக இருந்தால் எல்லோரும் மிரளுவாங்க, பயப்படுவாங்க, எல்லோரும் கொஞ்சம் நம்மளை மதித்து சேர்த்துப்பாங்க. பயப்படுறாங்க மிரளறாங்கன்ற கான்செப்டை விட நம்மளை அவங்க டீமில் சேர்த்துக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் தான் முக்கியமாக பட்டது எனக்கு. அதனால் நான் அவங்கள்ட்ட மிங்கிள் ஆகணுன்றதுக்காக நானே இதை வாண்டடாக பண்ண ஆரம்பித்தேன். யாரும் என்னை கெடுக்கலை, நானே இதை பண்ண ஆரம்பித்தேன். விளையாட்டாக ஒரு பீர் அடிக்க ஆரம்பித்தேன். ஆல்ரெடி எப்பயோ ஒரு வாட்டி அடிச்சிருக்கேன் பீர். ஆனால் இங்கே வரும்போது எனக்கு அது அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக பீரில் போக ஆரம்பித்தேன். பீர் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கமே இல்லாத சிகரெட் பிடிச்சி, பழக்கமே இல்லாத விஸ்கிக்கு போக ஆரம்பித்தேன். எல்லோரும் வந்து விஸ்கியை பற்றி ஊற்றி கொடுப்பாங்க, சும்மா என்னென்னே தெரியாது, சரி அடித்து பார்ப்போம், அடிச்சுட்டா தலை சுற்றி வாந்தி எடுத்து அதெல்லாம் ஆகிட்டு அப்புறம் அவங்கெல்லாம் சிரித்து, சரி அவங்க முன்னாடி அவமானப்பட்டுடமே நம்ம திரும்ப விடக்கூடாது, நான் யாருன்னு காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு திருப்பி விஸ்கியை பிராண்டியெல்லாம் அடிக்க ஆரம்பித்து அவங்க முன்னாடியே பேர் வாங்கி அவங்கெல்லாம் என்னை புகழ்ச்சியாக பேச, இப்படி என் வாழ்க்கை வந்து ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் இவன் நல்லாவும் டான்ஸ் ஆடுறான், ரொம்ப சீக்கிரம் தண்ணி அடிக்கிறான், அந்த அடிக்கிறான், எல்லாம் நல்லா பண்ணுறானேன்னு எல்லாம் புகழ ஆரம்பித்தோடனே, புகழ் வந்து ஒரு 21 வயசில் ஒரு போதை. 21 வயசில் இருக்கிற ஒரு பையனுக்கு வந்து புகழ்ச்சி வந்து ரொம்ப பயங்கரமான போதை. யாராவது நம்மளை புகழ மாட்டாங்களான்னு, புகழ்ந்தால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இவங்க புகழ புகழ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் இன்னும் பெட்டராக பண்ணணும், இன்னும் பெரிய லெவலில் குடிக்கணும், இன்னும் என்னென்ன இருக்கோ பந்தாவாக இருக்கணும் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அன்றைக்கி 25,000 ரூபாய் 30,000 ரூபான்றது வந்து வயசுக்கு மீறின காசு, அது அவ்வளோ காசு நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அன்றைக்கி நான் பார்க்கும்போது அது எனக்கு என்ன பண்ணுறது தெரியலை. ஸோ ஜாலி தான், விஸ்கி, பிராண்டி, ஓட்கா, ஜின்னு, ரம்மு எல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஷூட்டிங் இல்லைன்னா டிஸ்கோ தேக்கில் போய் குடிக்கிறது, கூத்து போடுறது, நைட்டு 2 மணி 1 மணிக்கு வர்றது, ஜாலி, பைக் ஆல்டர் பண்ணுறது, 10 ஷூவு, 25 கண்ணாடி, 40 தொப்பி, ஸ்பேண்ட்டு, ஷர்ட்டை, பைக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஆல்டர் பண்ணுறது, இப்படி என்ன பண்ணுறது தெரியல. வீட்டுக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தா போதும். எல்லாத்தையும் என் வாழ்க்கை எனக்கு சந்தோஷத்தை என்னென்னலாம் கொடுக்குமோ அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். நான் நாகரிகம் கருதி சொல்கிறேன், நோபல்னு பேர் போட்டு நீங்கள் எல்லா பாவத்தையும் என் பின்னாடி போட்டுக்கலாம். பட்டம் வாங்கின மாதிரி, எம்ஏ, பிஎஸ்சி, எஃப்ஆர்சிஎஸ், லண்டன் மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லாமே பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப சும்மா ரொம்ப ஸ்பீடாக நான் முன்னேற ஆரம்பித்தேன். நிறைய நல்ல டான்ஸ் ஆடி நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்தேன். போக முடியாத ஊர்கள், பார்க்காத, நீங்கள்லாம் போகாத பல ஊர்களுக்கு போக ஆரம்பித்தோம். அது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கார்கில் போர் நடந்தவா, இப்போ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் பக்கத்தில் போவீங்க, யாராவது கொஞ்சம் பேர் உங்கள் சிலரில் டெல்லி போவீங்க, இப்போ யாச்சும் ஒருத்தர் பாம்பே போவீங்க. ஆனால் நாங்கள் இங்கேருந்து செங்கல்பட்டு போயிட்டு வர மாதிரி அடிக்கடி டெல்லி போயிட்டு வருவோம், அடிக்கடி பாம்பே போயிட்டு வருவோம், அடிக்கடி கல்கட்டா போவோம். நீங்கள் போகவே யோசிக்க முடியாத ஊருக்குலாம் நான் போவோம். உதாரணமாக சொல்லணும்னா கார்கில் போர் நடந்த பாகிஸ்தான் பார்டர் அங்கே போய் ஷூட் பண்ணியிருக்கோம். சஹாரா பாலைவனம், சிங்கங்கள் அதிகமாக இருக்கிற அந்த கிர் காடு, அப்புறம் பார்த்திங்கன்னா திபெத் பார்டரு, அப்புறம் ஜப்பான் பார்டரு, அப்புறம் அந்த ராஜஸ்தானில் இருக்க கோட்டைகள், ஜெய்ப்பூர், பழைய கோட்டை, ஜெய்சால்மீர், பிகானீர், ஜோத்பூர், இப்படி பல புராதன கோட்டைகளில் போய் ஷூட்டிங் பண்ணுவோம். எங்கேயும் மனுஷன் போக முடியாத குகையாக இருந்தால் கூட நாங்கள் பர்மிஷன் வாங்கி எல்லாேருக்கும், எந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கோ, எல்லாருக்கும், போலீஸ் எல்லாருக்கும் நாங்கள் காசு கொடுத்து நாங்கள் உள்ளே போய் ஷூட்டிங் பண்ணுவோம். எங்கே என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போய் ஷூட் பண்ண ஆரம்பிப்போம். இப்படி பார்த்தீங்கன்னா நேபால் கிட்டே போய் ஷூட் பண்ணிடுவோம், நேபாளிலே போய் ஷூட் பண்ணியிருக்கோம், டார்ஜிலிங் போவோம். அப்புறம் ஹீரோக்கெல்லாம் ஆடுற அந்த ஐஸ் மேல் ஆடுற ஹீரோ ஹீரோயின் ஆடுற ஐஸ் உடந்து டெல்லியிலேருந்து ஒரு 12 ஹவர் உள்ளே போகணும். திபெத் பார்டர் டுவோர்ட்ஸ் அப்படி பண்ண குல்லு மணாலின்னு ஒரு இடம், ரோத்தாங் சோலாங்னு ஒரு இடம், அது உள்ளே போனீங்கன்னா ஐஸ் இருக்கும் அங்கே மலை மேலே. ஸோ நாங்கள் சினிமாக்காரங்க ரொம்ப ட்ராவல் பண்ணது பார்த்திங்கன்னா நிறைய. இன்றைக்கெல்லாம் நீங்கள் டெல்லிக்கு 2 நாளில் போயிடலாம். நாங்கள் அப்போது 94-93லாம் 3.5 நாள் நாங்கள் ட்ரெயின்லேயே போகணும், 3.5 நாள் ட்ரெயின்லேயே போயிட்டே இருக்கணும். பாம்பே போகிறதுனா 2.5 நாள் ஆகும். இன்றைக்கி வந்து நீங்கள் காலையில் இறங்கி அடுத்த நாள் மதியானம் போயிடலாம், அன்றைக்கி அப்படி இல்லை, 2.5 நாள் ட்ரெயின்லேயே தான் இருக்கணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நான் இங்கேருந்து டெல்லி போய் இறங்கி அங்கே ரூம் போடுவாங்க, குளித்து சாப்பிட்டு திருப்பி ஒரு பஸ்ஸில் உட்காந்தா 12 ஹவர் போகணும். எவ்வளோ நேரம் தான் காட்சி ஆடுவீங்க, போர் அடிக்கும்ல, குளிச்சிக்கிட்டே போவோம். நான் ஏன் எனக்கு இருந்த ஒரு கும்பல், நாங்கள் குடிச்சிக்கிட்டே தான் போவோம். எல்லாம் மேலே இருக்க பர்த்தெல்லாம்
எங்களை மாதிரி குடிகாரனுக்கு எனக்கு எல்லா போதையும் நான் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை எது கொடுக்குதோ அதெல்லாம் நான் கொஞ்சம் கூட கவலைப்பட்டதில்லை. இது என்ன, அது இவ்வளோ கெடுதல் ஆச்சு, அதெல்லாம் நான் யோசிச்சதே கிடையாது. என்னோடய வயசுக்கு மீறின பணம் எனக்கு என்ன பண்ணுறது தெரியலை. இப்படியே போயிட்டுருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். அவர் எனக்கு புதுசாக குடிச்சிட்டே போகும்போது ட்ரெயினில் கஞ்சா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ட்ரெயினில் எல்லாருக்கும் ஒரு டாய்லெட் இருக்கும், சின்னதாக பார்த்துருப்பீங்க. அது உள்ளே கூட்டு போய்ட்டு எப்படி போடணும், நாலு பேர் உள்ளே போய் உக்காந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு எப்படி போடணுன்ட்டு. அதை நான் போட்டேன், அதை பண்ண ஆரம்பித்தேன். எல்லாருக்குமே இதெல்லாம் தெரியாது வெளியில் யாருக்குமே. ஏன்னா நான் ஒரு நல்ல டான்ஸர்ன்றதுனால என் பிரபுதேவா மாஸ்டராகட்டும் ராஜசுந்தர மாஸ்டர்னு என்ன மற்ற எல்லோடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாமல் பார்த்துப்பேன். ரொம்ப அழகாக செய்வேன் நான் இதை, யாருக்குமே என்னை பார்த்தா நோபல் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி இருக்கும். பேசிக்காக நல்லவன், ஆனால் அந்த பழக்க வழக்கங்கள்லாம் எவ்வளோ கெட்டவன்னு யாருக்கும் காட்டிக்க மாட்டேன். ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வேன். என் ரொம்ப சர்க்கிளுக்கு மட்டும்தான், க்ளோஸ் சர்க்கிளுக்கு தான் தெரியும் நான் கஞ்சா அடிப்பேன்ட்டு. நான் கஞ்சா அடிக்க ஆரம்பித்தேன், ரெகுலர் பண்ண மாட்டேன், ஆனால் எப்பப்போலாம் கிடைக்குதோ அப்பப்போலாம் அடிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, இது ஒரு புதுசாகவும் இருந்தது. நான் ஒரே குடிச்சு குடிச்சு போர் அடிக்கும் போதெல்லாம் கஞ்சா அடிக்க ஆரம்பிக்கிறது. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு, சினிமாவுக்கு வெளியில் ஒரு ஃப்ரெண்டு பழக்கமானார், மார்வாடி. அவர் யாருன்னா என்னோடய பழைய ஃப்ரெண்டு. அவர் அவர் வந்து ஒரு போதை சொல்லி கொடுத்தாரு. மார்வாடிக்கெலாம் நம்ம தமிழ்காரங்க மாதிரிலாம் குடிக்கலாம் மாட்டாங்க, போய் ஒயின் ஷாப்பில் குடிச்சிட்டு உள்ளலாம் மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போதை ஒன்று பண்ணுவாங்க, அது பேர் பாங்கு. பாங்குன்னு சொல்லிட்டு ஒரு போதை, அதை வந்து பாலில் கலந்துட்டு குடிச்சிருந்தோம். ஸோ எனக்கு இதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, ரொம்ப ஜாலியாக என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. எனக்கு நல்லா சம்பாதிச்சு என் வீட்டுக்கு சும்மா பேர் கொடுத்துட்டு, எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் என்ன தெரியும், என் ஒய்ஃபுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிட்டு நான் வந்து சினிமாலேயே ஒரு டான்ஸர் தான். அவங்கள நாங்கள் ஒரு ரெண்டு பேரும் ஒன்றா வந்தோம், நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள உடனே வீட்டில் உட்கார வச்சிட்டேன். அவங்க என் ஒய்ஃபு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிட்டாங்க. ஸோ என் வீட்டில் அம்மாவுக்கும் என் ஒய்ஃபுக்கும் என்ன தெரியும்னா, நான் குடிப்பேன், கொஞ்சம் சிகரெட் பிடிப்பேன்னு தெரியும். நான் ரெண்டு பாக்கெட் சிகரெட் ஒரு நாளைக்கு பிடிக்க ஆரம்பித்தேன் விளையாட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்படி நான் பண்ணுறது, எனக்கு எந்த கவலையும் கிடையாது, ரொம்ப சந்தோஷம். எனக்கு தேவைன்னா எப்போவுமே ஜாலியாக இருக்கணும், அதுதான் என்னை நான் நினச்சிக்கிட்டே இது எப்பவுமே நிரந்தரம் இப்படி தான் இருக்க போகிறோன்ட்டு. ஸோ அடுத்தடுத்து நாங்கள் போகும்போது கொஞ்ச நாளில் பிரபுதேவா அவர்கள் வந்து பாம்பேயில் போயிருக்கிற இந்தி படங்கள் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ சில இந்தி மாஸ்டர் இருக்காங்க, அந்த மாஸ்டர் கூட போனோம். ஏன்னா நாங்கள் இந்தியெலாம் அலறிட்டு ஓடுவோம், ஏன்னா எங்களுக்கு காசு ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி காசு, அதுக்காண்டி நாங்கள் அங்கே போய் பண்ணுவோம். அப்படி போகும்போதெல்லாம் குடிச்சிக்கிட்டே போவோம், எல்லாம் நான் இதுதான் பண்ணிட்டு போவோம், எல்லாத்தையும் அடிப்பேன். எங்கங்கே என்ன கிடைக்கும், இப்போ அந்த ஊரில் போயிட்டு இப்போ பொள்ளாச்சி போகிறோம் ஷூட்டிங்க்கு, அங்கே முந்திரி சாராயம் இருக்குன்னா அதையும் வாங்கி அடிச்சிருக்கிறேன். அப்புறம் நாங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் ஷூட்டிங் போகிறோம், அங்கே என்ன கிடைக்குதோ, அங்கே கல் கிடைக்குதுன்னா அந்த கல் வாங்கி அடிப்போம். அப்புறம் சுண்டை கஞ்சி மாதிரி ஒரு மாதிரியான காய்ச்சிற கள்ளச்சாராயம் எது கிடைச்சாலும், இப்போ ஹைதராபாத்தில் போனால் ஆர்எஸ் பவுடர் போட்ட ஒரு பெரிய ஒரு கெட்ட சாராயம் ஒன்று இருக்குது, ஒரு கல், அந்த கல்லுலேயே போதை ஒரு பவுடர் கலப்பாங்க, அந்த கல்லையும் வாங்கி அடிப்போம். இப்படி எந்த ஊரில் என்ன கிடைக்குதோ அதை பற்றிலாம் கவலை இல்லை, நாங்கள் அடிச்சிட்டே இருப்போம். எங்களுக்கு தேவை சந்தோஷம், ஜாலியாக இருக்கணும். எந்த ஊர் போகிறோமோ அந்த ஊரில் அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி, அந்த ஊர் உணவு சாப்பிட்ற மாதிரி நாங்கள் அந்த ஊர் போதையை எடுத்துக்க ஆரம்பித்தோம். அடுத்து நாங்கள் பாம்பே போக ஆரம்பித்தேன். அப்போ அங்கே இருக்கிற தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப நல்ல தமிழ் பேசுகிறவங்க, தமிழ்காரங்க, ஆனால் இந்தி ஊரில் இருக்காங்க. தாராவின்றது ஒரு தமிழர் பகுதி, நம்ம ஊர் மாதிரி தான் இருப்பாங்க அங்கே, ஆனால் வெளியில் ஹிந்தி தான் பேசுவாங்க, தன தமிழ்காரங்க தமிழும் பேசுவாங்க. அதிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பேச்சு வாக்கில் ஒரு போதையை பற்றி சொன்னார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு அது. அப்போ அவர்கிட்ட நான் கேட்டே இருந்தேன், இது என்னன்னா ரொம்ப பயங்கரமான போதை, அது வந்து மாஃபியா ரேஞ்சுக்கு, அது வந்து யாரும் வெளியில் பண்ண மாட்டாங்க, அது ரொம்ப அண்டர் கிரவுண்டு சீக்ரெட்டாக பண்ணுறது, ஏன்னா போலீஸ் பிடிச்சா அது வந்து பெயிலே கிடையாது, டைரெக்டாக ஜெயில் தான். எனக்கு ரொம்ப ஆர்வமாகிடுச்சு அது என்ன போதைன்னா, அவன் சொன்னால் அது பேர் வந்து ஸ்னேக் பைட். ஸ்னேக் பைட்னா பாம்பு கடி. நான் ஆச்சரியமாக கேட்டேன், என்னடா அது பாம்பு கடின்னா, நான் பெரிய பாம்பு வச்சு கடி கொடுவாங்களா? அவன் சொன்னா பாம்பு தான், ஆனால் பெரிய பாம்பு இல்லை, இந்த இவ்வளோ பெரிய பாம்பு, அது வந்து ஒரு பூரான் மாதிரி இருக்கும், பூரான் சைஸில் கொஞ்சம் பெரிய பாம்பு, கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், பாஸ்மதி ரைஸ் எல்லாம் கொஞ்சம் லென்த்தாக வரும் பாருங்கள், அது மாதிரி அது ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது வந்து பூக்குள்ளே தான் இருக்கும், பூ நாகம்னு வாங்க, பூ உங்களுக்கு தெரியும், நாகம்னா பாம்பு. ஸோ பூவுலேயே இருக்கிற ஒரு பாம்பு, அதை எவனோ போத வியாபாரி அவன் அதை கரெக்டாக தேடி, அது எல்லா பூவிலையும் இருக்காது, அது ஏதோ ஃப்ளவரில் இருக்கும், அதை எடுத்து அவன் அந்த பாம்பை எடுத்து கை அழகாக கடிக்காத அளவுக்கு அதை அழகாக எடுத்து அதை ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுப்பான், ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவில் ஒரு மூணு நாள் பாக்கெட்லேயே வச்சுப்பான். அதுக்கு சாப்பாடு எங்கேருந்து வரும், பூவிலேருந்து தான் வரும். அதை எடுத்த உடனே அது சாப்பாடு இல்லாமல் ஒரு மூணு நாள் ரொம்ப கோபமாக இருக்கும். நம்மளை மாதிரி போதை கடிமையான ரொம்ப அதிகமானவங்க குடிச்சியெல்லாம் பத்தாமல் அடுத்த லெவல் என்னன்னு ஆசைப்பட்றவங்க போய் நின்னால் நாக்கை நம்ம நின்னால் அந்த பாம்பு எடுத்து டப்பாலேருந்து நம்ம நாக்கில் விடுவோம், விட்டால்
அது அது சாஃப்டாக இருக்கும் நாக்கு, அது நினச்சிக்கும் பூவில் தான் விட்டுட்டான்னு சொல்லிட்டு ஒரு கொட்டு கொட்டும், அதுக்குள்ளே ஒரு விஷம் இருக்கும், அந்த விஷம் மனசில் சாகடிக்காது, ஆனால் டைரெக்டாக அது மூளைக்கு தான் போகும், மூளையில் அடித்த உடனே மூளை ஒரு மாதிரி ஆகிடும். அந்த போதை வந்து நம்ம குடிக்கிற, கஞ்சா அடிக்கிற, பாங்கு போடுற, இன்ஜெக்ஷன் போடுற இந்த போதையை காட்டிலும் எக்ஸ்ட்ராடனரி போதை. அவன்கிட்ட கேட்டான், எப்படி என்ன நான் பார்க்காத போதை இதெல்லாம் பார்த்துட்டேன், இது என்ன பெரிய அப்படின்னா, அவன் சொல்கிறான், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீ பார்த்தது இந்த போதைக்கு இதுக்கு வித்தியாசம். இப்போது நான் கேட்ட, எப்படி அது என்ன போதை அப்படின்னா, அவன் சொல்கிறான், இது வந்து சந்திர மண்டலத்தில் போனால் அவங்க நடக்கிறத பார்த்துருக்கியா, புவியீர்ப்பு விசையில் கிராவிட்டி ஃபோர்ஸ் இல்லாதனால அவங்க நடக்கும்போது அப்படியே மிதந்துக்கிட்டே தான் போவாங்க, இங்கேருந்து அங்கே மிதந்து தான் போவாங்க, ஓடவே முடியாது, ஓடினா கூட மெல்லமாக தான் போவாங்க, எல்லாம் ஸ்லோ மோஷனில் பண்ணுவாங்க, அதே மாதிரி இருக்கும். இதை நம்ம போட்டோம்னா நம்மளும் அதே மாதிரி மிதந்துக்கிட்டே இருப்போம். எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. நான் சொன்னேன், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமாடா அப்படின்னா, இல்லை இல்லை இல்லை, ஒரு பைட்டுக்கு 5000 ரூபா, அது ஒன்றுமே மேட்ரே கிடையாது, நம்ம தான் 25-30000 ரூபா சம்பாதிக்கிறோமே, எனக்கு என்னென்னா இதை கண்டினியூ பண்ண முடியாது, ஏன்னா நம்ம பாம்பே கிடையாது சென்னை, ஆனால் ஒரு வாட்டியாவது இதை அனுபவிச்சிடணும் அப்படின்னு பிளான் போட்டோம். அப்போது அவன்கிட்ட சொன்னால், இது ரகசியமாக யாருக்கும் சொல்லாத, மற்ற டான்ஸர் யாருக்குமே சொல்லாத, ஏன்னா இது பரவிச்சின்னா நமக்கு ஆபத்து, சினிமாவில் நம்மளை இது பண்ணிவிடுவாங்க. சரின்னு நான் சொன்னேன், நானும் சொல்ல நீயும் சொல்லாத. அப்போ நான் சொன்னேன், இந்த ஷூட்டிங் முடித்தோடனே நீ வந்து நம்ம இதை இது பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டோம். ஷூட்டிங் போயிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அந்த ஹீரோவுக்கு கீழே லிக்மெண்ட்டு ஜவ்வு கட் ஆயிடுச்சு, சுளுக்கு மாதிரி வந்து கட் ஆகிடுச்சு. அது அவன் ஒரே கத்த ஆரம்பிச்சிட்டார். அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோடனே டாக்டர் உடனே ஆடக்கூடாது கொஞ்சம் நாளைக்குன்ட்டாங்க. ஸோ ஷூட்டிங் போஸ்ட்போன் ஆகிடுச்சு. எங்களை உடனே துரத்தி விட்டாங்க அங்கேருந்து, ஏன்னா அங்கே எங்களை வச்சா சாப்பாடு, ரூம் ரெண்ட்டு, எங்களுக்கு பேட்டா சம்பளம்லாம் கொடுக்கணும். உடனே எங்களை டிக்கெட் போட்டு எங்களை அனுப்பிச்சிட்டாங்க சென்னை டான்சர்ஸை. எனக்கு ரொம்ப வருத்தம், சரி இதை பண்ண முடியலையே, சரி ஒரு நாள் வருவேன்டா கண்டிப்பாக பண்ணுவோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆக இப்படி பாம்பேலேருந்து நான் வந்துட்டேன். இங்கே வந்த உடனே பார்த்திங்கன்னா நான் காத்தாலேயே குடிக்க ஆரம்பிச்சிடும் ஷூட்டிங் இல்லைன்னா. ஷூட்டிங் இருந்தால் 7 மணி கண்டிப்பாக குடிச்சிடுவோம். அது என்னென்னா அப்படி அப்படி ஆகிடுச்சு, அப்படி இல்லைனா முடியாதுன்ற மாதிரி அந்த அடிக்ஷன். இந்த வெளியில் தான் கஞ்சா பாங்கு இந்த இன்ஜெக்ஷனு இதெல்லாம் வெளியில் தான், அக்கேஷனல் தான், ஆனால் குடிக்கிறது வந்து மஸ்ட்டு காத்தாலேயே சாயந்தரமும். ஸோ இப்படியே போயிட்டு இருந்தது. அப்போது என் வீட்டுக்கு வந்து ஒரு பாஸ்டர் வருவார். அவர் வந்து யாருன்னா, நான் டான்ஸரு, அவர் வந்து ஃபைட்டர். அவர் வந்து 1970 வந்து ரஜினி கமலோட சார், ரஜினி சார் கமல் சாரோட பிகினிங் ஸ்டேஜிலிருந்து அவர் ஃபைட்டராக இருந்தவர். அவர் 17 வருஷம் சபரிமலைக்கு மாலை போட்டவர். அவர் வந்து ஒரு மலையாளி. அவர் வந்து பாஸ்டர்லாம் கிடையாது, அதுக்கு முன்னாடி வந்து அவர் பேர் முத்து, ஆனால் அவர் ஒரு ரவுடி. அவர் அவர் சினிமாலேயே எல்லோரையும் போயிட்டு ஃபைட் மாஸ்டர்லாம் அடிச்சிருவார், வேலை கொடுன்னு கேட்பார், போயிட்டு கொடுக்கலன்னா அவர் ஏதாவது திட்டி விட்டுருவார், அடிச்சு விடுவார், அதனால் அவர் கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. அவர் பேர் முத்து, ஆனால் அவர் வந்து ரவுடி தரம் பண்ணுறதுனால முருடன் முத்துன்னு சொல்லுவாங்க அவர். அவர் என்ன ஆளுன்னா, சாராயத்தை காய்ச்சி அவரே குடிப்பார். அவர் எப்படி, அவர் சொன்ன சாட்சி அது என்னென்னா, பல்லியோட வால் இருக்குல்ல, அந்த பல்லியோட வாளெல்லாம் கட் பண்ணி, இப்போ பல்லி வந்து சாப்பாட்டில் ஊந்துச்சுன்னா அதை சாப்பிட்டோம்னா செத்துருவோம், ஆனால் பல்லியோட வாளெல்லாம் கட் பண்ணி ஒரு 4 பல்லி வாழை கட் பண்ணி போட்டோம்னா பயங்கர போதை வரும். அதே மாதிரி அரளி விதையை அரைச்சி குடிச்சிங்கன்னா செத்துருவீங்க. அரளி விதையோட மேல் தோலை மட்டும் நீங்கள் மேலே இருக்க அந்த காஞ்ச சருக்கு மாதிரி இருக்க அதை தூக்கி உள்ள போட்டிங்கன்னா போதை வரும். அதே மாதிரி பேட்டரியை வந்து நீங்கள் உடச்சிங்கன்னா கருப்பு கலரில் ஒரு தண்ணி வரும், அது பேர் துத்தநாகம் தமிழில் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஜிங்க். அந்த வாட்டர் தான் முக்கியம் பேட்டரிக்கு. ஸோ அந்த பேட்டரியை கட் பண்ணி உடச்சி அந்த ஜிங்க் வாட்டர், அந்த கருப்பு அழுக்கான அந்த கெமிக்கல் வாட்டரையும் உள்ளே போடுவாங்க. போட்டு ஆர்எஸ் பவுடர்னு ஒன்று இருக்குது, அந்த பவுடரையும் கலந்தால் சாராயம் காய்ச்சறதுக்கு இதெல்லாம் போடுறது, இது வந்து கள்ள சாராயம். இந்த மாதிரி சாராயத்தை காய்ச்சி சுட சுட அப்படி டீ கிளாஸில் அப்படி பண்ணி அப்படி குடிப்பார். இது பத்தாமல் என்ன பண்ணுவார், சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது ஒரு வார்னிஷ் கடையில், பெயிண்ட் கடையில் போயிட்டு வார்னிஷ் வாங்கி அப்படியே ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டு தான் வீட்டுக்கே போவார். அப்பேற்பட்ட ஒரு ஆள் சிலையை வந்து அவருடைய, அவர் வந்து ஐயப்பன் சிலையை வந்து அவர் தண்ணி ஊற்றி ஊற்றி ஒரு தாமல தட்டில் வச்சு கழுவி பயங்கரமாக கழுவுவார். என் சாமி நீ என் தெய்வம் அப்படின்னு சொல்லி கழுவிட்டு சிலையை எடுத்து ஓரம் வச்சுட்டு அந்த தாம்பாள தட்டில் இருந்த அழுக்கு தண்ணியை, சிலையை கழுவுன தண்ணி அப்படியே குடிச்சிடுவார். அந்த மாதிரி ஒரு ஆள். அந்த அவரோட பீரியடில் பார்த்தீங்கன்னா அவர் குன்றத்தூர் பகுதியில் தான் வந்திருக்காரு. அன்றைக்கி அந்த முருகன் கோயில் மட்டும்தான் இருக்கும், சுற்றி எந்த கிராமமும் இருக்காது, ஏதோ ஒன்று ரெண்டு கடைகள் இருக்கும், எங்கேயோ ஒன்று ரெண்டு வீடு இருக்கும். அன்றைக்கி அந்த பக்கத்துலாம் இருந்திருக்கார் அவர். அன்னைக்கு அகோரிகள்னு ஒரு குரூப் இருந்தாங்க. அகோரிகள்னால் அவங்களுக்கு தெரியும், ஒருவேளை சினிமா பார்க்குறவங்களாம் தான், நான் கடவுள்னு ஒரு படம் வந்துச்சு, ஆரியா நடித்த படம், அதில் அகோரிகள் பற்றி தான் கதையை. அவங்க வந்து நிர்வாணமாக இருப்பாங்க, உடம்பெல்லாம் விபூதி பூசியிருப்பாங்க, அம்மனமாக இருப்பாங்க, உடம்பெல்லாம் விபூதி பூசியிருப்பாங்க, ஜடாமுடி வச்சுருப்பாங்க, நிறைய குளிக்கவே மாட்டாங்க, தலை முடி ஃபுல்லாக அப்படியே ஜட ஜடையாக இருக்கும், அதை வச்சுருப்பாங்க. அவங்க என்னென்னா நைட்டில் தான் வருவாங்க, பகல்லலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க அந்த காலத்தில் வந்து 1970s 75 குன்றத்தூர் பகுதியில் இருந்திருக்காங்க எங்கேயோ.
அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட வேலை என்னென்னா அவங்க சுடுகாட்டில் போயிட்டு எரியிற பணத்தை எடுத்து கடித்து சாப்பிட்றது தான் அவங்க வேலை. அது இல்லாமல் சமாதி மேலே பணத்து மேலாம் உட்காந்து மந்திரம் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. இப்போ அந்த குரூப்பெல்லாம் வந்து காசியில் இருக்காங்க, இங்கே யாரும் இல்லை, ஆனால் அந்த கிரைம் அந்த இருந்திருக்காங்க. இந்த நான் சொல்கிற இந்த மனுஷன், இந்த முருடன் முத்துன்ற அந்த ஃபைட்டரு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவரு போயிட்டு இவர் கூட இந்த ஆளும் கூட சேர்ந்து எரியிற பணத்தை எடுத்து கடித்த ஒரு ஆள், என்ன செய்கிறோம் போதையில்லைன்னு தெரியாமல் செஞ்ச ஆள், யாருக்கும் பயப்படாதவர். அவர் ஒரு நாள் யாரோ ஒரு பாஸ்டர் வந்து அவருக்கு வந்து ஸ்ட்ராக்ஸ் கொடுக்க அந்த பாஸ்டரை போட்டு அடிச்சிருக்கு. அடித்து கொஞ்ச நாளில் போய் ஓடியா அடிச்சு துரத்திட்டு என்னையா இயேசுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அவர் முழுமையாக இயேசு ஒப்பு கொடுத்தோன்னு அந்த பிரச்சனை சால்வ் ஆகி இந்த தெய்வத்தை போல் ஒரு தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டு, இந்த சினிமாவே வேண்டாம், நான் இன்னைக்கு சம்பாதிக்கிற 30,000 ரூபாய் நான் சம்பாதிச்சது போல் 92 அவர் 70s ஒரு 20-25 பார்த்த ஒரு பெரிய ஆள் ஃபைட்டர். அவர் எல்லாருக்கும் தெரியும், முத்தண்ணா அப்படின்னா ஃபைட்டு மாஸ்டர் எல்லாருக்கும் தெரியும். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இயேசுவை போல் ஒரு தெய்வம், அந்த இயேசு தான் நிஜமான தெய்வம்னு சொல்லிட்டு நான் ஊழியம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சினிமாவே வேணாம், எனக்கு என்ன வருதோ அது போதும், பணம் பார்த்தோட நான் ஊழியம் தான் முக்கியம், இனி வாழ போகிற நாளெல்லாம் நான் இயேசுக்காக வாழ போகிறேன்னு போயிட்டார். அவர் பைபிள் மீஸ் எல்லாம் வழிச்சிட்டு வெள்ளை ட்ரெஸ் போட்டு அக்கில் பைபிள் வச்சுட்டு பன்னெண்டு புள்ளியை கூட்டுன்னு குன்றத்தூரில் ஊழியம் பண்ணுறார். அவருக்கு இயேசு ஒரு பாரம் கொடுத்துருக்காரு. என்ன பாரம்னா, உன்ன மாதிரியே எவன்லாம் போதையில் இருக்கானோ சினிமாவில் விட முடியாமல் தவிக்கிறானோ அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணுன்னு. அப்படி அவர் தேடி வந்த ஒரு வீடு தான் எந்த தேடி வந்த ஆள் தான் நான். அவர் எனக்காக வந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அவர் பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, அவர் பார்த்தாலே கோபமாக இருக்கும், தலையிலலாம் கை வைக்கக்கூடாது, தூரம் நின்று ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லுவேன். அவங்க அவர் ரொம்ப பாரப்பட்டு ஒரு ஒரு முக்கியமான ஆளுங்க வீட்டிலாம் போய் ஜெபம் பண்ணுவார். ஆனால் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாவும் என் ஒய்ஃபும் வந்து அவர்கிட்ட ஜெபம் பண்ணிப்பாங்க, எனக்கு மட்டும் ஜெபம் பண்ண பிடிக்காது. அவரை பார்த்தாலே கோபமாக வரும். அவர் சரி ஓகே நம்ம சினிமாக்காரனாச்சேன்றதுக்காக சரி போனால் போதுன்னு தொடக்கூடாது, தூரம் நின்று ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவேன். அவர் வந்து என்கிட்ட ரொம்ப பேச்சு கொடுப்பாரு, நான் பேசவே மாட்டேன். எங்கள் அம்மாட்ட பேச்சு கொடுத்து எங்கள் அம்மா வந்து இயேசு ஏற்றுக்கிட்டாங்க. 59 முருக பக்த எங்கள் அம்மா, மண் சோறு சாப்பிட்டு உருண்டு பிறண்டு அப்படி இருந்தவங்க இயேசு ஏற்றுக்கிட்டாங்க. என் ஒய்ஃப் வந்து பக்கா தெலுங்கு, அவங்க வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்க, அவங்க வந்து பயங்கர அம்மன் பக்தை, அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. என் ஒய்ஃப் மட்டும் மாறலை, எங்கள் அம்மா மாறிட்டாங்க, தம்பி அம்மாவும் மாறிட்டாங்க. என் ஒய்ஃப் மட்டும் நான் மாறாதனால என் ஒய்ஃப் அடமாக இருக்காங்க. அப்போ இந்த பாஸ்ட் வந்து எனக்கு சொல்லும்போது நான் விட்ட கேட்டேன், அப்போ என்ன பண்ண சொல்கிறேன், உங்களை மாதிரி ஆகிட்டு நான் வந்து என்னால் குடி இதெல்லாம் சிகரெட் இதெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது, எனக்கு என்னாவது பரவாயில்ல, கை உதறினாலும் பரவாயில்ல, நான் அதெல்லாம் அடிக்காமல் என்னை அடிக்ட் ஆகிட்டேன், நான் ரொம்ப உள்ளே போயிட்டேன், என்னால் திரும்ப வெளியெல்லாம் வர முடியாது. அப்போ அவர் சொன்னார், உங்களை மாதிரி இருந்த ஆள் தான் நான், இன்றைக்கி நான் இப்படி மாறியிருக்கேன், என்னை மாற்றில ஒரு உங்களை மாற்ற மாட்டாரா, நிச்சயமாக மாற்றுவார், நீங்கள் செய்யுங்க. அப்போ அவர் எனக்கு ஒரு ஆலோசனையாக சொன்னார், உனக்கு என்றைக்காவது தோணும் அப்படி தோணுச்சுன்னா நீ இயேசுவை பார்த்து பேசுங்க. நான் சிரித்தேன், இயேசுவை பார்த்து பேசுனா இயேசு என்ன பண்ணுவார், உடனே நான் மாற்றிடுவாரேன், போங்க சும்மா வயசில் பெரியவராக இருக்கீங்க, அவர் அப்போயே 65 வயசில் பெரியவராக இருக்கீங்க, நீங்கள் போய் சும்மா போங்க சார் அப்படின்னு இது பண்ணுவார். அவர் வந்து அன்பா என்கிட்ட பேசிகிட்டே இருப்பார், தோல்மையில் கை போட்டு பேசுவார், தலையெழுத்தேன்னு கம்முன் இருப்பேன், ஏன்னா நல்லா தெரிஞ்ச சினிமாக்காரனாச்சே அப்படின்னு விட்டுருவேன். இப்படி நான் என்ன பண்ணுவேன், டெய்லி 1 தான் குடிச்சிட்டு வருவேன் வீட்டுக்கு. நான் வரும்போது என் ஒய்ஃபு எங்கள் அம்மா வாசல்லே படுத்து கிடப்பாங்க, ஏன்னா என்னால் பைக்கை ஸ்டடியாக ஓட்டிகிட்டு வருவேன், ஸ்டாண்டு போட முடியாது. சாச்சி சைலன்சரில் பைக்கோட அந்த சூடான சைலன்சரில் காலை அப்படியே பலபலமாக இது நெருப்பு புண்ணாயிடும், போதையில் தெரியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, என் வாட்டர்லேயே எங்கள் அம்மா வாசல்லையே அம்மாவும் ஒய்ஃபும் படுத்திருப்பாங்க, நான் வந்து நிறுத்த தான் முடியும் என்னால் அப்படின்னு கீழே விழுந்துருவேன். அதனால் ஓடியாந்து எங்கள் அம்மா என்ன பிடிச்சிப்பாங்க, என் ஒய்ஃப் வந்து என் பைக்கை பிடிச்சிப்பான், அப்படியே என்னை கொண்டு போய் படுக்க வைப்பாங்க. இதுதான் என் வாழ்க்கை. ஒரு நாள் நான் ஃபுல் போதையில் வந்து 1 படுத்தேன், தலைகால் புரியாத அளவுக்கு போதை, ஒரு ஃபுல்லு தனியாக அடிப்பேன், 2 ½ bottle தனியாக அடிப்பேன், யாரையும் சேர்க்கவே மாட்டேன், நான் மட்டுமே அடிப்பேன். அந்தளவுக்கு நான் கேட்டுவிட்டேன். 2-3 பேக்கெட் சிகரெட் ஒரு நாளைக்கு, கஞ்சா இதெல்லாம் அப்பப்போ, பாங்கு இன்ஜெக்ஷன் இதெல்லாம் என்றைக்கோ ஒரு நாள் தான், கஞ்சா அப்பப்போ, பாங்கு இன்ஜெக்ஷன் என்றைக்கோ ஒரு நாள் தான். ஆனால் இப்படி போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து படுத்தேன், 1 படுத்து ஒரு கரெக்டாக ஒரு 1 hour டக்குன்னு முழிப்பாயிடுச்சு, பிரைட் ஆகிட்டேன் அப்படின்னு. எனக்கு என்ன பண்ணு தெரில, எழுந்து ஒரு தம் வச்சு பார்த்தேன், கீழே போனால் சுத்தினாக்கத்தின தூக்கமே வரல, காலைல 6 ஷூட்டிங் போயிட்டேன், ஷூட்டிங்கு தூக்கமே இல்லை, ஆனால் எனக்கு டயர்டாகல, நான் போய் ஷூட்டிங் பண்ணிட்டு வந்தேன். திருப்பி நைட்டு போய் குடிச்சிட்டு ஃபுல் டைட்டில் வந்து படுத்தா 1 முடிச்சிட்டேன். 1, 2, 3 இப்படியே நடக்குது, எனக்கு ஒரு மைண்ட் சிக்காயிட்டேன் நான், இதே ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது எனக்கு ஏதாவது ஆயிடுச்சா, அப்படி எனக்கு என்னன்னு தெரில, என்ன பண்ணுறது தெரில, ஒரே நிம்மதி இல்லாமல் இருக்கு, யார்ட்டி சொல்ல முடியாது, சொன்னால் என் ஒய்ஃபு அம்மாலாம் திட்டுவாங்க. நடிச்சுக்கிட்டு அப்படியே போவேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணேன், அவனுங்க என்ன சொன்னானுங்க, ஒரு வேளை மோகினியாக இருக்கும் உன் பின்னாடி, நைட்டு 1 வரதுனால மல்லிகைப்பூ ஸ்மெல் வருது, வருது எலும்பு இது சலங்க சத்தம் கேட்குதா பாரு அப்படின்லாம் சொன்னானுங்க.
அப்படிலாம் நானும் செக் பண்ணி பார்த்தா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. எனக்கு தெரியுது நம்ம ரொம்ப தப்பு பண்ணுறோம், பயங்கர போதகதன் பண்ணுறோம், உடம்பு ரொம்ப கெட்டு போச்சோ, தூக்கமே வராதோ, தூக்கம் வரலாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு 7-8 நாளுக்கு அப்புறம் இதே மாதிரி முழிப்பு வந்துச்சு. அப்போ யாரோ என் உள்ளத்தில் சொல்கிறாங்க, இன்றைக்கி செத்துட்டீங்கன்னா உன் பொண்டாட்டி, உன் பிள்ளை, உன் அம்மாலாம் என்ன ஆவாங்க அப்படின்னு யாரோ உள்ளே சொல்கிறாங்க. எனக்கு அதை தட்ட முடியல. நான் நினச்சிக்கிட்டே சரி நம்மளே தான் நினச்சிக்கிறோம், லூஸ் மாதிரி நினச்சி விட்டு போயிட்டேன். அடுத்த நாளும் இதே மாதிரி தோணுது. முழி போகிற போதெல்லாம் யாரோ என் உள்ளே பேசுகிறாங்க, காதில் இல்லை உள்ளே பேசுகிறாங்க. இன்றைக்கி செத்துட்டீங்கன்னா நீ என்ன ஆவ, யாரா இது பேசுகிறது எனக்கு தெரியல. சரி சரி ஓகே அப்படியே விட்டேன். ஆனால் இப்படியே போயிட்டுருக்கேன் லைஃப், தூக்கமே இல்லை. ஆனாலும் பகலில் தூக்கம் வருது, நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது. இப்படியே மேட்ச் பண்ணி வாழ்ந்துட்டே இருந்தேன். ஒரு நாள் நான் முடிவெடுத்தேன், என் ஒய்ஃபும் எங்கள் அம்மாவும் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, இயேசு நிஜமான தெய்வமாங்க, மாறி பாருண்டா, எங்கள் அம்மா சொல்கிறாங்க அப்பா கிறிஸ்டியன் தானடா, நீயும் வாயண்டா, இந்த போதையிலேருந்துலாம் வெளியே வந்துடலாம் அப்படின்னு. எனக்கு அதில் நம்பிக்கையே வரல. இயேசுவை பார்த்தா எனக்கு ஒரு பாவமான சாமியாக தான் தோணுது. ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சுன்னு பாவமாக உட்காந்துக்கிற ஒரு மனுஷன், அவர் சிலுவையிலேருந்து அவரே அவரை காப்பாற்ற முடியல, அவர் இன்னும் என்னத்தை என்னை காப்பாற்ற, இப்படிலாம் திமுறை பேசுகிறாள். இயேசுவை பற்றி கெட்ட ஜோக் சொல்லி ஊரெல்லாம் சொல்லி சிரிச்சிருக்கேன் நான். அசிங்கமான ஜோக்கு, அவர் சிலுவையில் கையை காலை கட்டி போட்டாங்க, அடிச்சிட்டாங்க, அவருக்கு ஒரு மாதிரி தப்பான அசிங்கமான அருவறுப்பான ஜோக்கை சொல்லி நான் சிரித்த ஆள். எனக்கு பெரிய இயேசுமான மரியாதை இல்லை, அதனால் இவங்க இயேசுவை பற்றி சொல்லும் போது நம்பிக்கை வரல எனக்கு. அப்போ இந்த சினிமாவில் வந்து ரட்சிக்கப்பட்ட அந்த பாஸ்ட் எனக்கு சொன்னது ஞாபகம் இருந்துச்சு. எனக்கு பயம் வர ஆரம்பிச்சது, நம்ம செத்துருவோமோ, யாராவது உள்ளே சொல்கிறது செத்துரு கத்துற போகிறோன்னு பயம் வந்தோடனே அந்த மனுஷன் சொன்னது ஞாபகம் வந்தோம், நீங்கள் பேசி பாருங்கள் இயேசுக்கிட்டேன்னு. அப்போ நான் பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கும்போது நான் இயேசுக்கிட்ட பேசுகிறேன், அப்படி வானத்தை பார்த்து நான் சொல்கிறேன், இயேசுவே நீ நிஜமான சாமின்னு எல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு நீ நிஜமான சாமியானு தெரியாது. நீ நிஜமான சாமி இருந்தால் நான் கஞ்சா விட மாட்டேன், நான் போதை எதையும் விட மாட்டேன். நான் நீ என்னை மாற்று, நான் மனம் மாறுறேன். எனக்கு டவுட்டு எப்படி மாற முடியும், நான் ரொம்ப போயிட்டேன், என்னால் அதெல்லாம் இல்லாமல் வாழவே முடியாது அந்த கண்டிஷன். நான் விட்டேன், ஒன்றுமே நடக்கலை. அடுத்த நாள் வந்து டேயில் ஒரு ஷூட்டிங், நைட் ஒரு ஷூட்டிங், அது 3 தொடர்ந்து நடக்குது. அதனால் நான் குடியில, 2வது நாளே நான் என்னமோ நாரைக்கு மாறிடுன்னு பார்த்தா ஒன்றும் மாறலை. நான் சரி ஷூட்டிங் இதனால் நான் குடிக்காமல் விட்டேன். 4வது நாள் ஷூட்டிங் இல்லை. நான் நினச்சேன் அந்த இயேசுலாம் சும்மா போல இருக்குது, இந்த இயேசுக்கிட்ட சொல்லி ஒன்றுமே நடக்கலையே. நான் பாட்டுக்கு போய் காலையில் இருந்து 4வது நாள் காலையில் போயிட்டேன் குடிக்க, என் ஃப்ரெண்ட்ஸு அதே ஒயின் ஷாப்பு அதே ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டேன். ஆனால் ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன், நான் இத்தனை நாள் போகிறதுக்கு வந்து இயேசு கிட்ட பேசிட்ட பிறகு 4வது நாள் குடிக்க போன போது யாரும் என் கூடவே வர மாதிரியே இருக்குது. 10 பேர் போய் குடிக்கிறோம், அத்தனை பேர் கூட நான் சிரிச்சிட்ருக்கேன், கெட்ட வார்த்தை பேசிட்டு ஜாலியாக தான் இருக்கிறேன். ஆனால் என் கூட யாரும் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. சரி நான் அதை கண்டுக்கல, நான் பாட்டு குடிக்க ஆரம்பித்தேன். 2 ½ பாட்டில் வச்சுட்டு ஒரு பாட்டில் தட்டிட்டு குடிச்சிட்டு அடுத்த பாட்டிலை தட்டிட்டு ஓப்பன் பண்ண போகும்போது யாரோ என் பக்கத்தில் இருந்து சொல்கிறாங்க, இதை நாளைக்கு குடிக்கலாமே. ஆமாம்ல, எனக்கும் தோணுது, ஐயோ ஆமாம் நம்ம வேறு செத்துருவங்கத்துருவோம்னு யாரோ உள்ளே சொல்கிற மாதிரி இருக்குது, எதுக்கு இது நாளைக்கு குடிக்கலாமே சொல்லிட்டு மூடி வச்சுக்கிட்டேன். சிகரெட் பாக்கெட் வந்து எப்போவுமே நான் வந்து பாக்கெட்டில் வைக்க மாட்டேன், ஏன்னா டான்ஸ் இருந்ததுனால வேர்வை வந்து ஸ்வெட்டில் டேமேஜ் ஆகிடும், நிறைய டேமேஜ் ஆகிருக்கு. அதனால் சாக்ஸில் பிளாஸ்டிக் கவர் போட்டு சாக்ஸில் வச்சுருவோம், அங்கே ரொம்ப வேர்க்காது. ஒரு சிகரெட் பாக்கெட் எடுத்து முடிச்சுட்டு அங்கேயே நைட்டு 2வது பாக்கெட் எடுக்கும்போது இந்த கூட இருக்க யாரோ என்கிட்ட சொல்கிறாங்க, இதை நாளைக்கு அடிக்கலாமே அப்படின்னோடனே எனக்கு தோணுச்சு, கரெக்டு தானே, ஏன் நம்ம இன்றைக்கே எல்லாத்தையும் பண்ணணும், நாளைக்கு அடிக்கலாம். இப்படி யாரோ என் கூட இருந்து சொல்கிற அந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் அது எனக்கு தோணுது, யாரோ என்ன நல்லது தான் சொல்கிறாங்க அப்படின்னு தோணுது. அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வருது அந்த திங்கிங். சரி இப்படியே பண்ண ஆரம்பித்தேன், இப்படியே ஓடிந்தது என் வாழ்க்கை. 1 ஒரு நாள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை உள்ள அந்த வாய்ஸ் சொல்லுது, விட்டுறேன். ஒரு நாள் நடு ரோட்டில் ஒரு குப்பை சந்து, அதில் எனக்கு ஸ்ட்ராங்காக தனியாக நடந்து போயிட்டுருக்கேன், எனக்கு ஸ்ட்ராங்காக விட்டுருணும் அப்படின்னு தோண உடனே திருப்பி இயேசுவை பார்த்து பேச ஆரம்பித்தேன், இயேசுவை நீ இல்லைன்னு நான் குடியெல்லாம் விடுறேன், என்னால் முடியவே முடியாது, என்னால் சான்ஸே கிடையாது, நீங்கள் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணால் நான் மாறுறேன், ஏன்னா நீலேருந்து நான் நானே குடிக்காமல் இருக்கேன், நான் வஞ்சா போகாமல் இருக்கேன்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டேன். கஷ்டப்பட்டு குடிக்காமல் இருந்தேன், 1 இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹார்ன் அடிச்சிட்டே இருப்பாங்க பைக்லேயும் கார்லேயும், வந்து அவனை கூப்பிடு போகலாம் அவனை கூப்பிடுன்னு. நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு பாத்ரூமில் ஒழிஞ்சிப்பேன், கட்டில் கடையில் ஒழிஞ்சிப்பேன், பக்கத்து வீட்டில் போய் ஒழிஞ்சிப்பேன், மேலே பொண்டை மாடியில் போய் பொக்கை குண்டுக்குள்ளே ஒழிஞ்சு, இப்படி ஏதாவது பண்ணி 1, 2 ஆச்சு, 3 ஆச்சு, கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. 1 குடிக்காமல் இருந்தேன். அப்புறம் சிகரெட் மட்டும் பிடிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் திருப்பி அந்த குரல், அந்த சிகரெட்டையும் விட்டானேன். சரி ஓகே, கொஞ்சம் தைரியம் வந்தது, சிகரெட்டையும் விட்றான் ஆண்டவரே. நடு ரோட்டில் நின்று கடைசி
கடை சிகரெட் அண்டவர் சொல்லிட்டு மூதிட்டு கடவுள் சிகரெட் நான் என்ன காப்பாற்றுங்கன்னு போயிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சிகரெட் பிடிக்காமல் இருக்கவே முடியாது, ஏன்னா நிமிஷத்துக்கு ஒரு சிகரெட் பிடிச்சிருவேன். எப்படியும் கேப் கிடச்சா சிகரெட் தான் பார்த்துப்பேன். அதுவும் சினிமாவில் வேறு உடனே கேப் கிடச்சா சிகரெட் பிடிப்பாங்களா, கட்சி பத்து மூக்கு பற்றினு ஓடிடுவேன். இப்படியே ஒரு மாதம் இது பண்ணேன். இதில் என்ன பெரிய விஷயம்னா, இன்னையோடு நான் அந்த குடி கஞ்சா எல்லாம் அதிகமாக குடி சிகரெட்டு இதெல்லாம் விட்டு 19 வருஷம் ஆகுது. 19 வருஷம் இது எந்த நாத்தமும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் சுத்தமாக இருக்கங்க. இது என்னால் இல்லை, இயேசுவால். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் என்னை கொண்டு போயிட்டு ஒரு நல்ல ஒரு மறுவாழ்வு மையத்தில் வச்சு, இல்லை ஒரு ஊட்டியோ ஏற்காடோ கொடைக்கானலையோ நல்ல சீதோஷ நிலையோ இருக்கிற என்விரான்மெண்ட்டில் என்னை வச்சு என்னை ஒரு டாக்டரை போட்டு ஒரு சூப்பு 12 மணிக்கு ஒரு ஜூஸு மருந்து மாத்திரைலாம் கொடுத்து நல்ல கீரெல்லாம் கொடுத்து வயிறு லிவரெல்லாம் ரெடி பண்ணி அப்படிலாம் ஒன்றுமே பண்ணல. அதே கஞ்சா அடிக்கிறவன், அதே என் ஃப்ரெண்ட்ஸு, அதே சாராயம் குடிக்கிறவன், அதே வெளி ஃப்ரெண்ட்ஸு, அதே சினிமாவில் இருக்கிறவன் எல்லாருமே நடுவில் தான் நான் இருக்கேன். சுற்றி சுற்றி அதே ஆளுகள் கூட இருந்து என்னை மட்டும் தனியாக எடுத்து மாற்றிட்டார். என்னை மட்டும் தனியாக மாற்றி ஒரு பன்னி மாதிரி இருந்தேன் நான். இன்றைக்கி நான் ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி ஆகிட்டார். ஒரு மலத்தோட மலத்தில் நான் அப்படி இருந்தேன், பன்னி மாதிரியே இருந்தேன். இன்றைக்கி டக்குன்னு என்னை ஒரு ஆட்டுக்குட்டியாக மாற்றி அங்கேயே தான் வச்சுருக்காரு. இன்றைக்கும் நான் சினிமாவில் தான் இருக்கேன், ஆனால் நான் வேறு ஆளாக இருக்கேன். என் கூட குடித்தவங்க ஒரு 2-3 பேர் லிவர் பல்ஜ் ஆகி செத்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 38 வயசு, 32 வயசில், 40 வயசே தாண்டலை. மனைவியெல்லாம் பார்த்தீங்கன்னா 26-27 வயசு விதவைகள், ஒருத்தருக்கு 2, ஒருத்தருக்கு 1. நான் பேர் சொல்ல முடியாது, ரொம்ப வேதனையாக இருக்கும். அவங்களுக்கு முடியலை. ஆனால் இன்றைக்கி என்ன, இந்த இயேசு என் வாழ்க்கையில் நான் தேடி போகலை. இயேசு அசிங்கமாக பேசினால் யாராவது எனக்கு ட்ராக்ஸ் கொடுத்தாங்கன்னா, என்ன இயேசு அட்ரஸா, இந்த அட்ரஸ் தாங்கிறாரா இயேசு அப்படின்னு நான் கேவலமாக கேட்பேன். அந்த நாடார் போட்டலாம் மாதிரி மடித்து சிகரெட்லாம் தட்டியிருக்கேன். ரொம்ப அசிங்கமாக நான் பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் என்னை தேடி வந்தார், என் வாழ்க்கையை தலைகளாக மாற்றிட்டார். இந்த இயேசுன்னு ஒருத்தர் என் வாழ்க்கையில் வரலன்னா அது எப்படி வந்து எனக்கு நடந்தது எனக்கு தெரியலை. என் வாழ்க்கையில் இயேசு வந்தார், என் வாழ்க்கை தலைகீழாக மாறிடுச்சு. இன்றைக்கி நான் வேறு ஒரு மனுஷனாக இருக்கேன். இன்றைக்கும் சினிமாவில் தான் இருக்கேன். நான் இந்த அக்டோபர் வரப்போகிற அந்த அக்டோபர் 2018 வந்தால் நான் 20வது வருஷத்துக்குள்ளே அடி வைக்க போகிறேன். இது வந்து என்னால் முடிஞ்ச என்னோட நீங்கள் நினைக்கலாம் என்னோடய பெரிய சாமர்த்தியமோ என்னோடய பெரிய வில் பவர் அதெல்லாம் ஒரு மண்ணாங்க கிடையாதுங்க. பியூர் ஜீசஸ் கிரேஸ். அவரால் இயேசு உள்ளே வந்தார், எனக்குள்ளே இருக்க பிசாசு போயிடுச்சு. நான் போகிற இடத்துலலாம் சொல்லுது, நான் சாத்தானை விடலை, சாத்தான் என்ன விட்டான், அப்படி என்னை மாற்றினார். இன்றைக்கி நான் வந்து வித்தியாசமாக என் கூட இருக்கவங்களே ஆச்சரியம் பார்க்குறாங்க. 1 வருஷம் நம்பவே இல்லை என்ன யாரும், 2-3 வருஷம்லாம் கூட நம்பலை போய் சொல்கிறான் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி யாராக இருந்தாலும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒய்ஃப் கூட சண்டை வந்தால் போராட்டம் வாங்கிச்சு. அப்படிதான் எங்கள் சண்டை வந்தாலும் நாங்கள் போராட்டம் வாங்கிச்சு. இப்படி என் வாழ்க்கையில் எல்லாரும் என்னை சுற்றி இருக்கவங்க ஆச்சரியப்படுறாங்க. 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 19 வருஷம் ஆனோடனே அவங்களுக்கு யோசிக்கிறாங்க, இது என்னமோ எப்படி இவன் மாறணும். வாய்ப்பே கிடையாது, வாயை திறந்தால் கெட்ட வார்த்தை, பயங்கர கெட்ட வார்த்தை பேசுவேன். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எப்படி மாறிச்சு தெரியாது, என்னால் மாறிச்சா இல்லை, எனக்கு நல்லா தெரியும். நான் அந்த மாதிரி ஆளுக்கு நான் அவ்வளோ நல்லவன் கிடையாது. ஆனால் இயேசு எங்குள்ளே வந்தார், டோட்டலாக மாறிட்டார், என் வாழ்க்கையை தலைகளாக மாற்றினார். இது என்னோடய ஒரு பக்க இது சாட்சிங்க. ரெண்டாவது, நான் பிரபுதேவா மாஸ்டர்ட்டேருந்து வெளியே வந்தேன். 2004 வரைக்கும் பாய்ஸ் படம் தான் என்னோடய லாஸ்ட் படம், அசிஸ்டண்டாக இருந்தேன். 2004 நான் டான்ஸ் மாஸ்டர் ஆகிட்டேன். டான்ஸ் மாஸ்டர் ஆனோடனே என்னோடய வாழ்க்கையில் வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பித்தேன். 99 ரட்சிக்கப்பட்டேன். 2004 வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டுக்குள்ளே அப்படியே பாட்டு பாட கற்றுக்கிட்டேன், பைபிள் வாசி கற்றுக்கிட்டேன், 2-3 வசனம் மனப்பாடம் பண்ண கற்றுக்கிட்டேன், 91 சங்கீதம், 23 சங்கீதம், இப்படி வசனங்கள்லாம் கற்றுக்க ஆரம்பித்து அப்படியே ஆண்டுக்குள்ளே நெருக்கி வந்துன்னு சர்ச்சு போகிறது இது போகிறது. அப்போ டிஜே செய்ய உயிரோடு இருந்தாங்க, சீரணி அரங்கத்தில் பீச்சில் கூட நடந்தால் ஓடிடுவேன். இப்படியே கடலுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க, குடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அவங்க கூட எல்லாரும் போயிட்டாங்க, நான் தனி ஆளாயிட்டேன். ஆனால் எனக்கு சந்தோஷம், எனக்கு தான் வேணும்னு. என் ஒய்ஃப் சந்தோஷம், எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, கத்தருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு இறந்தாங்க. ஸோ நானும் என் தம்பி, என் ஒய்ஃபு, என் ரெண்டு பிள்ளைங்க, எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், இப்படி எங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்தது. நான் டான்ஸ் மாஸ்டர் கார்டு எடுக்கிற வரைக்கும் இனிமேல் நான் டான்ஸ் ஆட மாட்டேன்னு சொல்லிட்டு டான்ஸ் மாஸ்டராக மாறினேன் பாருங்கள். ஒரு பயங்கரத்தை பார்க்க ஆரம்பித்தேன். என்னோடய ரெண்டு காலம் அப்படியே எரிய ஆரம்பிச்சிது. சாதாரண இல்லைங்க, ஜிபு ஜிபு ஜிபு ஜிபுன்னு எரியுது. என்ன பண்ணுறது தெரியலை, அப்படி ஒரு எரிச்சல். என்ன எனக்கு இந்த சினிமாவில் அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த ஃபைட்டர் தான் எனக்கு பாஸ்டர். அவர் என்னை நடத்த ஆரம்பித்தார். அவரோட சபைக்கெல்லாம் குன்றத்தூருக்கே போவேன், டெய்லி எனக்கு குன்றத்தூர் தான் போவேன், வர வரும். அப்படி போயிட்டு இருந்தேன் இயேசுக்குள்ளே.
அப்போது எனக்கு திடீர்னு கால் சினிமாவில் நான் மாஸ்டர் ஆனோடனே எனக்கு அடுத்த லெவல் போ அடுத்த ரேஞ்சுக்கு போனோடனே கால் எரியுது. எனக்கு என்னென்ன புரியலை, என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், ஆயில் தேய்ச்சி பார்க்குறேன், என்னமோ ஆயில் போடுன்றாங்க, அப்புறம் ஒருத்தர் வந்து கூலான ரோஸ் வாட்டர் போடு, ஒருத்தர் வந்து வேறு என்னமோ போடு, யார் என்ன சொன்னாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஏன்னு தெரில. ரெண்டு பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பக்கெட்டில் ஒரு கால், இன்னொரு பக்கெட்டில் ஒரு கால் வச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பேன் சேர் போட்டு. அவள் தண்ணிக்குள்ளே காலை விட்டால் நல்லாயிருக்கு, தண்ணியிலேருந்து எடுத்தால் எரியுது. எப்படி எரியுதுன்னா, என்னை மேலே கட்டி தொங்க விட்டு என் கால் கீழே ஃபுல்லாக நெருப்போட்டேன் அப்படி இருக்கும். அப்படி எரியுது கால். ஏன் எரியுதுன்னு தெரில. இந்த பாசிட்டிவ் ஃபோன் பண்ண அவர் வந்தார், ஜெபம் பண்ணார், ஜெபம் பண்ணி பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி ஹாஃப் அன் அவரில் முடிச்சிருவார், 2 ஹவர் ஜெபம் பண்ணுறாரு, பாட்டா பாடுறாரு, கடிந்து அடிக்கிறன்றார். என்னம்மா பண்ணிட்டு என் ஒய்ஃபை வந்து டீ போடுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டின்னு மொட்டை மடிக்க போயிட்டார். போயிட்டு பிரதர் ஒரு மேட்டர் சொல்கிறேன், பயந்துடாதீங்க, உங்களுக்கு யாரோ செய்வினை பண்ணிட்டாங்க, மாந்திரீகம் பில்லிசூனியை வச்சிட்டாங்க, உங்களால் உங்களுக்கு வந்து இந்த கால் எரியறதுக்கு அதான் காரணம். எனக்கு என்னடா அது என்ன சொல்கிறது தெரியலை, யார் பண்ணா அப்படின்னு கேட்டேன். வேறு யாருங்க பண்ணுவான், உங்கள் கூட இருக்கிற உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க சேர்ந்தவங்க தான் பண்ணுவாங்க. நீங்கள் முன்னுக்கு வந்தால் யாருக்கு வேலை போகும், உங்கள் போட்டியாளர் யார், அவங்க தான் மந்திரம் பண்ணுவாங்க. எனக்கு நம்ப முடியல. நான் சொன்னேன், யாருங்க எல்லாம் என் உயிருக்குறான ஆட்கள் தானே, உன்னோட ஒன்றா இருந்தவங்க தானே, அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு. வேறு வழி இல்லைங்க, அன்றைக்கி நீங்கள் பிரபுதேவா அவர் கூட இருக்கும்போது நீங்கள் அவர் கீழே இருந்தீங்க, ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து தனியாக ஒரு மாஸ்டர், அவங்களும் ஒரு மாஸ்டர், நீங்கள் வந்தால் வேலை அவருக்கு போகும். உங்களை பார்த்து பயப்படுறதுனால்தான் உங்களை வரக்கூடாதுன்னு மந்திரம் பண்ணுறாங்க, உங்களை வராதுன்னு சொல்ல முடியாது, அதனால் பண்ணுறாங்க. அது ஒரு விதத்தில் உண்மை தான். நான் விஜய் அஜித், சூர்யா, அப்புறம் விக்ரம் சார், இப்படி விஜய் சார், அஜித் சார், இவங்க எல்லாரோட பிகினிங்லேருந்து நான் வந்து டான்ஸர். இன்றைக்கி இருக்கிற கரண்ட்டில் இருக்க ஜீவாவாகட்டும், ஆர்யாவாகட்டும், இன்னும் சொல்லிட்டே போகலாம், எல்லாருடைய ஆல்மோஸ்ட் பிகினிங்லேயே நான் இருந்திருக்கிறேன். நிறைய ஹீரோயின்களோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நான் வந்து, அவங்களோட ஃபஸ்ட்டு படத்தில் நாங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டான்ஸர் கூட ஆடிட்டு இருப்போம். தெலுங்குலேயும் அதே மாதிரி தான், ஜூனியர் இண்டியா ஆகட்டும், சொல்லிட்டே போகலாம் நிறைய பேர். ஆக எனக்கு தெரியாத ஹீரோக்களே கிடையாது. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி சார், பாலகிருஷ்ணா சார், நாகார்ஜுனா சார், வெங்கடேஷ் சார், அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திலீப், மம்முடி சார், மோகன்லால் சார், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புனித் ராஜ்குமார், சிவராஜ்குமார். அப்படி எனக்கு எல்லா ஸ்டேட்லேயும் நாங்கள் ஷூட்டிங் பண்ணனால எனக்கு நிறைய தெரியும். நான் போய் வேலை கட்ட எனக்கு உடனே வேலை கிடைக்கும், ரொம்ப ஸ்பீடாக நான் முன்னுக்கு வருவேன். நான் வந்தேன்னா யாரோ இன்னொருத்தர் யாருக்கோ டான்ஸ் மாஸ்டருக்கு வேலை போகுது, அதுக்காக என்னை மந்திரம் பண்ண ஆரம்பித்தாங்க. என் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பார்க்காத மந்திரத்தெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன், நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. நீங்கள் பேய் பிடிச்சி ஆடுறது தானே பார்த்துருப்பீங்க, அதை விட பயங்கரமானதெல்லாம் நான் சந்திச்சிருக்கேன். நான் என் மனைவி, ரெண்டு பிள்ளைங்க, எனக்கு ஒரு தம்பி. நான் வேலைக்கு போய் முதல் ஷூட்டிங் போய் ஆந்திராவில் பண்ணிட்டு வந்தேன், விஜய் சார் படத்தில் தான் ஃபஸ்ட்டு நான் பண்ணேன், அவரோட தமிழ். அவருக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு ஆந்திரா பண்ண ஆரம்பித்தேன். நிறைய ஆந்திராவில் தெலுங்கு படம் நிறைய பண்ணியிருக்கேன் நான். என்னை தெலுங்கில் போய் நோபல் மாஸ்டர்னால் எனக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு நான் வச்சுருக்க ஒரு இன்னோவா வந்து அங்கே ஜெயிச்ச இன்னோவா, அங்கே ஒரு கார் காம்படிஷனில், டான்ஸ் காம்படிஷனில் வின் பண்ணது. என்னை வந்து ஆந்திராவில் வந்து இடிவின்னு ஒரு டிவி இருக்குது, அதில் தீன்னு ஒரு ஷோ இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு வின்னர் நான் தான். அது எல்லாருக்கும் ஆந்திராவில் தெரியும், சினிமாவில் எல்லா ஹீரோக்களுக்கும் தெரியும். ஸோ நான் வந்து பிஸியாக ஆரம்பித்தேன், மந்திரம் எனக்கு பயங்கரமாக பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் என் வீட்டு வாசலில் போயிட்டு பால் போட்டிருப்பாங்கள்ல பேக்கு, அதை எடுக்கிறதுக்காக நான் போனேன். பேக் எடுத்துட்டு அப்படியே தற்செயலாக கீழே பார்த்தா அப்படியே ஹார்ட் படப்படம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு. இதோ இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட 4-5 அடிக்கு வந்து கோழி ரத்தம், ஒரு 5-6 கோழியை கட் பண்ணி கழுத்து மட்டும் போட்டு வச்சுருக்காங்க, குங்கும மஞ்சள்லாம் போட்டிருக்காங்க, காசை வெட்டி மந்திரம் பண்ணி போட்டிருக்காங்க, எலுமிச்சம்பழம்லாம் அங்கங்கே குங்குமம் வச்ச எலுமிச்சம்பழம் அங்கங்கே இருக்குது. எனக்கு அப்படியே கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு, என் நல்லா தெரிஞ்சது செய்வினேன். ஏன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கு முக்கியம் இது கால் கை தான், இதில் நான் கால் வைக்கணும், என் வாய் கோணி கை கால்லாம் அப்படியே படுத்துக்கணும் அப்படின்னு யாரோ பண்ணியிருக்காங்க. யாரோ மந்திரவாதி எவனோ ஒருத்தன் ஏவி விட்டு, சினிமாக்கார யாரோ ஒருத்தன் எனக்கு விரோதமாக, எனக்கு என் போட்டிக்கு எவனோ அவன் ஏவி விட்டு, என்னென்னு என்ன ஓப்பனாக சொல்கிறேன், இன்னொரு எவனோ டான்ஸ் மாஸ்டர் ஏவி விட்டு அந்த மந்திரவாதி வந்து 2 மணி 3 மணிக்கு மந்திரம் பண்ணி காவு கொடுத்து என் கை கால் விளங்காமல் போகணுன்னு பண்ணியிருக்கான். எனக்கு நடுக்கமாகிருச்சு. இந்த பாசிட்டிவ் ஃபோன் பண்ணேன், நீங்கள் வெளியே வராதிங்கன்னு சொல்லிட்டு ஓடியாந்தார். எப்படியோ கஷ்டப்பட்டு குன்றத்தூர்லேருந்து ஆட்டோ பிடிச்சி ஓடியாந்து பக்கத்து வீட்டில் தண்ணி வாங்கி ஜெபம் பண்ணி ஏசு ரத்தமாக மாத்திரம் சொல்லி அவ்வளோ ஜெபம் பண்ணி அதை அழித்து அழித்து ஒன்றொன்னா மந்திரத்தெல்லாம் மட்டுப்படுத்தி எனக்காக வந்து என்னை வீட்டில் வந்து ஃபாஸ்டிங்கிருந்து எனக்காக ஜெபம் பண்ணி அந்த மந்திரம்லாம் அழிஞ்சுது. எனக்கு ரொம்ப வேதனையாயிடுச்சு, இது என்னடா இப்படி கூட பண்ணுவாங்களா, கேவலம் பணத்துக்காகவும் பேருக்காகவும் புகழுக்காகவும் ஒருத்தனோட லைஃப் அழிப்பானுங்களா அப்படின்னா அந்த அளவுக்கு பண்ணுவாங்க.
எனக்கு என் வாழ்க்கையில் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இந்த சினிமாவே வேண்டாம், இது எதுக்கு இந்த வாழ்க்கை, ஐயோ நிம்மதி தான் வேணும் அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பித்தேன். அப்போ என் பாஸ்ட்டு சண்டை போட்டேன், நீங்கள் தானே இயேசு வந்தால் இயேசுக்குள்ளே வந்தால் நீங்கள் நல்லா ரசிக்கப்பட்டுருவீங்க, நீங்கள் நான் இயேசுக்குள்ளே தானே, மந்திரம் எனக்கு எப்படி அட்டாக் ஆகும், ஆகக்கூடாது தானே. அவர் ரொம்ப கரெக்டான க்வெஸ்சன் பிரதர், நான் பதில் சொல்கிறேன் உட்காருங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் இயேசுக்குள்ளே இப்போ தான் பிறந்த குழந்தை, நீங்கள் இப்போ தான் இயேசுக்குள்ளே பிறந்த கையை கால் ஆடிட்டுருக்கீங்க, படுத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் குப்புறை படுக்கணும், தவழணும், எதையா பிடிச்சி நிற்கணும், நடக்கணும், ஓடணும், பறக்கணும், இவ்வளோ ஸ்டேஜ் இருக்குது. நீங்கள் இயேசுக்குள்ளே ஐக்கியப்படணும், ஜபத்தில் இன்னும் நெருங்கணும், நீங்கள் ஐக்கியப்பட மந்திரவாதி உங்களை தொட முடியாது. நான் கேட்டேன், மந்திரவாதி எனக்கு தொடக்கூடாது என்ன பண்ணணும், ரெண்டுலேருந்து மூணு மணி வரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா, நான் சொன்ன பண்ணுறேன், ரெண்டுலேருந்து பண்ண ஆரம்பித்தேன் நைட்டேந்து. ஒய்ஃப் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எழுப்பேன், பிள்ளைங்களை சின்ன சின்ன பிள்ளைங்க முடியல, நான் அவங்கள விட்டு நான் மட்டும் நிற்பேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் டெய்லி 1 ஹவர் நேர் முட்டியில் நின்று ஜெபம் பண்ணுங்கள். என்னால் 1 ஹவர் முடியாது, 5 நிமிஷம் போடுங்கன்னார். 5 நிமிஷம் போட்டு 1 ஹவர் பண்ண ஆரம்பித்தேன் டெய்லி, 2-3 இல்லைனா 3-4 என் உடம்பு கண்டிச்சனை பொறுத்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். 1 மாதம் தொடர்ச்சியாக பண்ணேன், 1 மந்திரம் எனக்கு அட்டாக் ஆகலை, மந்திரமே எனக்கு அட்டாக் ஆக பண்ண முடியல, மந்திரம் பண்ணிட்டுருக்காங்க எனக்கு பண்ண முடியல ஒன்றுமே. எனக்கு அப்படியே இயேசு லைவாக தெரிஞ்சார், சே இவ்வளோ உயிரோடு இருக்க தெய்வமா அப்படின்னு சந்தோஷமாயிடுச்சு. ஆனால் மந்திரவாதி என்னோட புச்சாலி, நீ தப்பிச்சிக்கிட்ட, உன் பொண்டாட்டி நல்லா இருந்தால் தானடா நீ சினிமாவுக்கு வருவேன், உன் பொண்டாட்டியை போய் பிடிச்சி ஆட வச்சா நீ எப்படி சினிமாவுக்கு வருவேன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபை மந்திரம் பண்ண ஆரம்பித்தாங்க, என்னை விட்டாங்க. என் ஒய்ஃப் என்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க, பேசிட்டே இருந்து அப்படியே அந்த வாசலை பார்த்தா போதும் அப்படியே விழுந்துருவாங்க, அப்படியே விழுவாங்க, ஒரு மரத்தை கீழே அறுத்து அப்படியே ஒரு சட சட சடசடன்னு விழுவாங்க, அதே மாதிரி விழுந்துருவாங்க, விழுந்து போடி போய் பிடிக்கணும் நல்லா அடிபட்டுரும், அப்படியே கிடப்பாங்க பாருங்கள். என் ஒய்ஃபு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, யாருக்கும் சொல்ல முடியாது வெளியில், கமுக்கமாக கதவை முடிட்டு என் ஒய்ஃபை போய் இப்படி தட்டினா கூட சேர்ந்து வராது, அப்படியே கிடப்பாங்க என் ஒய்ஃபு, எனக்கு என்ன பண்ணுறது தெரியாது, அப்படியே பயந்துக்கிட்டு கிடப்பேன். அன்றைக்கி அது மாதிரி தான் விழுந்தாங்க, விழுந்த உடனே சுயநினைவே இல்லை, நெஞ்சில் காது வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கிணத்துக்குள்ளே எங்கேயும் ஹார்ட் பீட் கேட்குற மாதிரி இருக்கும், டிப்பு டிப்பு டிப்புன்னு. ரொம்ப எங்கள் அம்மா ஒரு நர்ஸு, எனக்கு பல்ஸ் பார்க்கலாம் தெரியும், எங்கள் அம்மா 1 மினிட்டுக்கு எவ்வளோ பல்ஸ் அடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பல்ஸெல்லாம் பார்த்தா இன்னும் 1 ஹவரில் செத்துருவாங்கன்ற மாதிரி தான் இருக்கும், அவ்வளோ லோ பல்ஸ், என்ன பண்ணுறது தெரியாது, அப்படியே கிடப்போம் பாருங்கள், பார்த்துக்கிட்டே நிற்போம் அப்படியே. நாங்கள் 1 ஹவர் 2 ஹவர் கழிச்சு ஒரு நாள் அந்த மாதிரி தான் விழுந்துட்டாங்க. என் ஒய்ஃபோட பாடி

நாங்கள் ஓடி போயிட்டு அந்த பாடியை கொண்டு வந்து போட்டுட்டு நெஞ்சில் ஒரு பைபிள், தலைமாட்டில் ஒரு பைபிள் வச்சுட்டு நான் என் பொண்டாட்டி அப்படியே பிடிச்ச மாதிரியே உட்காந்துருப்பேன். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், என் ஒய்ஃப் பாடியை நடுவில் போட்டு ஏசு ரத்தம் ஜெயம், ஏசு ரத்தம் ஜெயம், இதான் சொல்ல தெரியும். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் அந்த பாட்டு பாட தெரியும். அதி சீக்கிரத்தில் முடிந்துடும் லேசான உபத்திரம், இது ரெண்டு பாட்டு தெரியும். 91 சங்கீதம் தெரியும். இதை ஒன்றையே சொல்கிறேன், நாளை தவிர எங்களுக்கு நாங்கள் அப்போ தான் வந்திருக்கோம் பாருங்கள். கிறிஸ்துவுக்குள்ளே எனக்கு பெரிய அறிவு இல்லை, ஞானம் இல்லை, ஒரு பவர் வல்லமை கிடையாது, எதுவுமே கிடையாது. இயேசுவை பற்றி நாலேஜே இல்லை, இப்போ தான் வந்திருக்கிறோம். என்ன எங்களுக்கு இவ்வளோ பெரிய சோதனை, எங்களால் இது பயமாக இருக்குது. என்ன இது, நானே போதை அடிச்சுட்டு ஜாலியாக சுற்றி டிஸ்கோ தெக்கு கூத்து கும்மாலன் ஸ்டைலாக இருந்தாலும் நான் என்னையே கொண்டு வந்து இந்த மாதிரி பார்த்தோன்னே எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிது. அப்போது அதுக்கு அடுத்த நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் கேப் விடுவானுங்க. நைட் ஆனாலே மந்திரவாதி ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகும், எனக்கு பயமாக இருக்கும். நாங்கள் அப்படியே இருப்போம், பயந்துக்கிட்டே வாழ்வோம். அதே மாதிரி தான் இன்னொரு வாட்டி இன்னொரு நாளும் என் ஒய்ஃபு சீக்கிரம் விழுந்துட்டாங்க. விழுந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அப்படி நெளிய ஆரம்பித்தாங்க. ஒரு பாம்பு என்ன பண்ணும், ஒரு பாம்பு மாதிரியே என் ஒய்ஃப் பண்ணாங்க. அதாவது ஒரு பாம்பு எப்படி தலையில் கை வச்சுட்டு இப்படி ஆடும், அதே மாதிரி கோபமாக பார்த்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இப்படிலாம் திரும்பி என்னோடய ஒய்ஃபு, என்னோடய சொந்த மனைவி இப்படி பண்ணுறாங்க. நாக்கெல்லாம் அப்படிலாம் வெளியே விட்டு பாம்பு மாதிரியே முறுக்கி அப்படியே கையெல்லாம் முறுக்கி முறுக்கி முறுக்கி முறுக்கி அப்படியே உருண்டு உருண்டு உருண்டு அந்த முனை என் வீட்டு ஹாலில் அப்படியே உருண்டு அப்படியே பாம்பு மாதிரியே ஊர்ந்து ஊர்ந்து போய் குப்புறப்படுத்துக்கிட்டு அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து போய் நாக்கெல்லாம் நக்கி மண்ணெல்லாம் நக்கி அப்படியே பாம்பு மாதிரியே நெளிஞ்சு வளைஞ்சி ஆடி ஒரு இடத்துல போய் அப்படியே உட்காந்துரும், அப்படியே படுத்துக்கும், கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கும், அப்புறம் பாம்பு மாதிரியே அப்படி நெளியும் பாடி. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், இந்த காட்சியில் உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் புருஷனோ உங்கள் மனைவியோ உங்கள் அக்காவோ தம்பியோ பிள்ளையோ மகனோ யாரோ உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படி இருந்தால் நீங்கள் நிம்மதியாக வேலைக்கு போவீங்க? கண்டிப்பாக போக மாட்டீங்க, வேலைக்கே போக மாட்டீங்க. நான் எப்படி வேலைக்கு போக ஆரம்பிப்பேன் என் பொண்டாட்டி இப்படி விட்டுட்டு? இந்த இது 3 hour 4 hour அப்படியே அந்த பாம்பு மாதிரியே பண்ணிவிட்டு அதுவாக எப்போ போதும் அப்போ தான் எழுந்துப்பாங்க. இந்த பாம்பு மாதிரி பண்ணுறது அடிக்கடி வர ஆரம்பிச்சிது. என் இருந்த கொஞ்சம் நிம்மதியும் போயிடுச்சு, நம்பிக்கையும் போயிடுச்சு. என் வாழ்க்கையில் நான் ஐயோ இது என்ன வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை வேணாம், நைட்டு வருதுன்னு யாராவது பயந்துருக்கீங்களா? நான் பயந்துருக்கேன், நைட்டு ஏன் வருது, ஐயோ கரெக்டாகவே இந்த நைட்டுன்னு ஒன்று உருவாக்க வந்துருக்க. ஏன்னா நைட்டானா மந்திரவாதி வந்துடுவான், மந்திரவாதியில் ஏவல் பில்லி சூன்யம் குட்டி சத்தம் ஏதோ ஒன்று வரும், டொம்மு டொம்முன்னு சத்தம் கேட்கும், கதவை மூடிட்டு இருப்போம், வாசலில் யாரோ கடக்கடன்னு ஓடுற மாதிரி இருக்கும், சர சர சரசரம் சவுண்டு கேட்கும். பூனைலாம் கிடையாது, நல்லா தெரியும் ஏதோ ஒன்று தப்பாக நடக்குதுன்ட்டு. வெளியே போக பயம், நைட்டு இப்படியே கிடப்போம் வீட்டுக்குள்ளே, நெஞ்சில் பைபிளை எடுக்கவே மாட்டேன் என் ஒய்ஃப் நெஞ்சில், இப்படியே வந்துட்டு இருப்போம். நரகத்தை கண் எதிர்க்க நான் பார்த்தேன். ஒரு நாள் அமாவாசை, அமாவாசைனா மந்திரவாதி பயங்கரமாக பவர் வரும். அந்த அமாவாசை அன்றைக்கி இதே மாதிரி தான் என் ஒய்ஃப் கீழே விழுந்துட்டாங்க. விழுந்து கொஞ்ச நேரத்துக்கெலாம் சூரியனை போயிடுச்சு. 11:30 வரைக்கும் சூரியன் வரல, 6 விழுந்தவங்க 5 கிடக்குறாங்க, டாக்டர்கிட்ட கொண்டு போக முடியாது, ஏன்னா தெரியும் இது மந்திரம். 11:30 எழுந்து என் ஒய்ஃபு கதறாங்க, என்னை காப்பாற்றுங்க, ஐயோ எனக்கு கண்ணு தெரில, எனக்கு கண்ணு தெரிலன்னு போய் இங்கே இடிச்சுக்கிறது அங்கே இடிச்சு, நான் ஓடி போய் என் ஒய்ஃபை பிடிச்சோன்னே, என்னை தலைமை எங்கே இருக்கீங்க நீங்கள், எங்கே இருக்கீங்க, ஏன் எனக்கு கண்ணு தெரில, ஏன் கண்ணு தெரிய மாட்டேங்குது, எப்படி என் காலை பிடிச்சி கதறாங்க, என்னை எப்படியாவது காப்பாற்றிருங்க, என்னமாவது பண்ணுங்கங்க, என்னால் தாங்க முடியலங்க, ப்ளீஸுங்க, என்னை மந்திரவாதி கொண்டு போய் ஒரு பணத்தோடு வச்சு எனக்கு கட்டுறான், என்னை கட்டுறாங்க, எனக்கு நல்லா தெரியுது என்னை கட்டுறான், என்னை கட்டிட்டான் ஆல்ரெடி, நான் எனக்கு தாங்க முடியல, என்னை காப்பாற்றுங்க, என்னை கட்டுறான் கட்டுறான் கட்டுறான் கட்டுறான்னு போது சுயநிலை போயிடுச்சு. ஐயா அந்த காட்சியை கொஞ்சம், இந்த சீனை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மனுஷன் நேராக வந்தால் அவனை வெட்டலாம், குத்தலாம், போலீஸில் பிடிச்சி கொடுக்கலாம், கத்தி எடுத்து இது பண்ணலாம், துப்பாக்கி எடுத்து சுடலாம், கரண்ட்டு சாக்கை வைக்கலாம், 4 வச்சு அடிக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். ஒரு பொம்மை குட்டிச்சாத்தானையும் ஒரு பொம்மையையும் அவன் அனுப்புகிற ஏவலியும் பில்லி சாத்தானையும் புள்ளி சுண்ணித்த ரத்த காட்டேரியையும் மந்திரவாதி அனுப்புகிற காரியம் தான் எங்கே போய் தேடுவேன், எதை வச்சு அடிப்பேன், செவுத்தில் முட்டி முட்டி எழுதிருக்கேங்க, கையில் அடித்து அடித்து என் ஃபுல் பவரில் கையில் அடிச்சிருக்கேன், அடித்து அடித்து எழுதிருக்கேன், என்ன பண்ணுறது தெரியலை எனக்கு, இதை எப்படி இதை சந்திக்கிறது, என்ன செய்யணும் இதுக்குன்னு கூட தெரியலை. என் வாழ்க்கையில் நாங்கள் பயங்கர மோசமான கண்டிஷனில் என் வாழ்க்கையில் நான் போயிட்டுருந்தேன். யாராவது உங்கள் வீட்டில் ஒரு 1.5-2 டீ பொற பண்ணு சாப்பிட்டு உயிர் வந்திருக்கீங்களா? நாங்கள் வந்திருக்கோம், ஏன்னா சமைக்கவே முடியாது என் ஒய்ஃபால், இந்த மந்திரம் கிரியைகள்லாம் வந்து இந்த பேய் பிசாசெல்லாம் வந்து உடம்பு அடித்தா ஒரு 25 போட்டு மிதி மிதின்னு மீச்ச மாதிரி இருக்கும், நார் நாராக வலிக்கும் உடம்பு, காலையில் எங்கேருந்து சமைக்கிறது, பசங்க எங்கே ஸ்கூலுக்கு போகிறது, பசங்களோட ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் காணாமல் போயிடுங்க, எப்படி தெரியாது, ஆனால் பசங்க சிக்காயிடும்.
எனக்கு பாயிண்ட் பாயிண்ட்டாக வலிக்கும், ஜாயிண்ட் ஜாயிண்ட்டாக வலிக்கும், ஏதோ என்னோடய கையை

கால் எல்லாம் ஜாயிண்ட்டை கத்தியால் வெட்டி விட்டு அப்படி இருக்கும், அப்படி வலிக்கும். ஷூட்டிங் போகவே மனசு வராது, படுத்தே கிடப்பேன். வேலைக்கு போகாதனால காசு இல்லை கையில். இப்படி ஒரு கண்டிஷனில் எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாது. வீட்டை பூட்டியே வச்சுருப்போம். ஏன்னா வெளியில் எல்லாருக்கும் போய் சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சந்தோஷத்தான் போடுவாங்க. பேய் பூச்சி சாண்டி அந்த வீட்டில் அப்படின்னு போய் ஊரெல்லாம் சொல்லி சிரிப்பாங்க. வெறும் டீ போகிற பண்ணு சமையலே கிடையாது. என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து யாராவது கொடுத்துருப்பாங்க புளியோதரை, தேவாமிர்தம் மாதிரி இருக்கும் புளியோதரை எங்களுக்கு. பிஸ்கட்லேயும் டீலேயும் புறையிலையும் அந்த கையில் வரும் பாருங்க அப்பளம், அந்த அப்பளம் பாக்கெட்லேயும் நாங்கள் 2 மாதம் உயிர் வாழ்ந்துருக்கோம், 2.5 மாதம் கூட இருக்கும். நான் வாழ்க்கையை வெறுத்துட்டேன். மாவழி அமாவாசைன்னு ஒரு அமாவாசை வந்தது. அந்த அமாவாசை தான் அமாவாசையில் பெரிய அமாவாசை. அன்றைக்கி மந்திரவாதி ஒருத்தனை சொல்லி டேட்டு குத்து சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடுச்சிடும். அந்த அமாவாசை அன்றைக்கி இருக்கிறதுல பெரிய பயங்கரத்தை நான் பார்த்தேன். என்னென்னா அன்றைக்கி என் ஒய்ஃபு விழுந்துட்டாங்க. விழுந்து சரியாக 12 மணிக்கு எழுந்து உட்காந்து ஒரு ஆம்பளை என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு பொம்பளை ஆம்பளை மாதிரி பண்ணால் நல்லா தெரியும் நமக்கு. அந்த ஃபெமினானிட்டி இருக்கும்ல, பெண்மைத்தனம், அது கொஞ்சம் கூட இல்லை. உருவம் அவன் பண்டாட்டி உருவம் தான், ஆனால் உள்ளே இருக்கிற ஆள் வேறு. ஒரு ஆம்பளை மாதிரியே கையெல்லாம் அப்படி பண்ணிட்டு, தாடியெல்லாம் அப்படி பண்ணிட்டு, கோபமாக அப்படி பண்ணிட்டு, முடியெல்லாம் இப்படி பண்ணிவிட்டு, அப்படியே அப்படி இது பண்ணிட்டு, இப்படி பண்ணி அப்படியே முறுக்கி உடம்பெல்லாம் முறுக்கி கால் மேலே கால் போட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே கோபமாக அப்படியே உரு அப்படியே எரிச்சலாக கோபமாக இருந்தேன். என் நல்லா தெரிஞ்சது என் பொண்டாட்டி கிடையாது, உருவம் தான் என் பொண்டாட்டி. மெல்லமாக போய் என் ஒய்ஃப் பேரை சொல்லி தொட்டேன். சரியாக நட்டிங்க. ஒரு பொம்பளையால் அப்படி அடிக்கவே முடியாது, ஒரு ஆம்பளையால் தான் அப்படி அடிக்க முடியும். அந்த அடி எனக்கு இன்னும் மறக்கலை. அந்த அடி அப்படிப்பட்ட ஒரு அடி அடித்தா என் ஒய்ஃப் அடிச்சுட்டு அப்படியே கண்ணெல்லாம் ஏன்னா, அதாவது ஒரு பரம்பரை குலக பகையாளியே. ஒரு கிராமத்தில் 2 கிராமத்தில் சண்டை, பரம்பரை 2 குடும்பத்துக்கு சண்டை இருக்கிறவங்க எப்படி கொலவெறியாக இருப்பாங்க, அப்படி பார்த்து அந்த கண்ணில் கொலவெறிய பார்த்துட்டு சொல்கிறா, சினிமா கடை வர நீ வந்து சினிமாவில் இருக்க டான்ஸ் மாஸ்டர் பொழப்பெல்லாம் கெடுப்பியா? ஏய், உன் பொண்டாட்டிக்கு நீ நைட்டு செத்துருவாடா அந்த அம்மாவாசைக்கு. உன் 2 பிள்ளைங்க அனாத பணமாக சாவும். நீ நோய் பொந்து ராயப்பேட்டையிலோ ஜிஹெச்லையோ நீ சாவலை அனாத பணமா? என் பேரை மாற்றிக்கிறேன்டா. உன் இயேசுவா என் மந்திரமா? சவால். இப்படி இப்படி இப்படி சொல்கிறான். எதிர்க்க நின்றுட்டுருக்கேன். சத்த நாடி ஒடியும் போச்சு. பேசுகிறது மந்திரவாதி, அவள் பாடியில் வந்து ஆவியில் பேசுகிறான். நம்புவீங்களா? கூடு விட்டு கூடு போயிடுதுன்னு ஒரு சித்தர்கள் காலத்தில் ஒரு முறை இருக்குது, அதெல்லாம் பொய் இல்லைங்க, அத்தனையும் உண்மை. அனுபவிச்சுட்டு சொல்கிறேன். நான் மந்திரவாதியை பெருமைப்படுத்த சொல்ல, இதெல்லாம் விடுவிச்சு இயேசுவை பெருமைப்படுத்த தான் சொல்லிட்டு இருக்கேன். கூடு விட்டு கூடு போயிற வித்தையில் அவன் எங்கேயோ அவன் மந்திரப்பீடத்தில் படுத்துக்கிட்டு அவன் ஆவியை பிரிச்சதுன்னு வந்து என் மனைவி மேலே உக்காந்து எனக்கு சவால் விடுறான். உன் இயேசுவா என் மந்திரமானு அப்படி பேச்சு வரல, அப்படி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்போ தூங்கினேன்னு தெரியாது. முழிச்சு பார்க்குற மணி 2 மத்தியானம். ஆளாளுக்கு பிள்ளைங்க ஒரு பக்கம் ஊந்து கிடக்குது, தம்பி ஒரு பக்கம் ஊந்து கிடக்குறான், என் ஒய்ஃப் எங்கேயோ ஊந்து கிடக்குறான். எப்போ நான் தூங்கினேன்னு தெரியாது. நான் துடிச்சு போய் என் ஒய்ஃபை தான் தூக்கி பார்த்தேன், உயிர் இருக்கான்னு. ஆண்டவர் கிருபையால் சாகலை. அவன் சொன்ன மாதிரி இந்த அமாவாசைக்கு சாகலை. எடுத்து பார்க்குறேன், ரணரமா எங்கே தொட்டாலும் ஆடு கத்துறா, எங்கே தொட்டாலும் வலிக்குது பாடி அவளுக்கு. அவ்வளோ பெரிய செய்வை நான் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு முடிவு எடுத்தேன், இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கையே வேணாம் எனக்கு. என் ஒய்ஃபை தூக்குனேன், அவள் காதுகிட்ட போய் சொன்னேன், நான் ஒரு முடிவு எடுத்துருக்கிறேன். அவளை கண்ணை கூட திறக்க முடியல, அவ்வளோ அங்கே கூட வலிக்குது, கண்ணெல்லாம் ரணரணமாக வலிக்குது. அவட்ட சொன்னேன், நான் ஒரு முடிவு எடுத்துருக்கிறேன். அப்படியே பார்க்குறா அவள், என்ன பேச முடியல அவளால், நம்ம செத்துருவோமான்னு கேட்டேன். கண்ணிலேருந்து தண்ணி அப்படியே ஊற்றுது. அவள் 2 கையை இருக்கிற பவர்லாம் வச்சு கையை எடுத்து கும்பிட்டுட்டு, இன்றைக்கே செத்துருவோமான்னு கேட்குறான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஏதாவது ஒரு ஷூட்டிங் போகிற கிராமத்தில், ஆந்திராவோ கர்நாடகாவோ எங்கேயோ இத்து போன ஒரு கிராமத்தில் போய் லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கிட்டு நல்ல பிரியாணி வாங்கி என் பிள்ளைங்களையும் கூட்டின்னு போயிட்டு, தம்பிக்கு இந்த வீடை கொடுத்துட்டு, இந்த காரு வீடெல்லாம் தம்பிக்கு கொடுத்துட்டு நேராக போயிட்டு, நான் என் பிள்ளைங்களும் பிள்ளைங்களுக்கு சொல்லாமல் சின்ன பிள்ளைங்க தான் எல்லாம், ஒரு 5 வயசு பொண்ணு 2 வயசு பையன், அதுங்களுக்கு விஷம் ஊற்றி பிரியாணி சாப்பிட்டு ரூமை போட்டுட்டு எந்த ஐடி கார்டு கொண்டு போகாமல் உள்ளே செத்துருவோம். ஒரு 4 நாளுக்கு அப்புறம் பணத்தை நாத்தடிச்சு அவனை திறந்து ஆப்ரேஷன் ஆஃபீஸில் விட்டுருவோம். ஏதாவது ஒரு நார்த் இந்தியா எங்கன்னா போய் இப்படி செத்துருவோன்னு பிளான் பண்ணிட்டோம். நம்புவீங்களா? சாகிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அந்த தைரியம் வர்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நடந்த கதை என்ன தெரியுமா? வேதம் ஒரு வசனம் சொல்லுது, அன்றியும் ரோமர் 8:28, அன்றியும் அவரோட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எவரிடத்தில் அன்பு கூறுவர்கள் எவர்களுக்கோ அவர்கள் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. எல்லாமே நன்மைக்கு நடக்குதுன்னு வேதம் சொல்லுது. வேதம் சொல்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் யோசித்து பார்த்தேன், இந்த சாவது, இந்த மந்திரத்தில் இருக்கிறது, சாவை முடிவெடுத்தது, இதெல்லாம் நன்மைக்கா? சம்மந்தமே இல்லை இல்லையா? ஆனால் வேதம் பொய் சொல்லாதே, நன்மைக்கு தான். என்ன நன்மை?
இப்படி இந்த நான் இப்படி உயிரோட வந்து உட்காந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இது நீங்கள் கேட்கணும் பாருங்கள். அதான் அந்த நன்மை. என்ன நடந்தது தெரியுமா, நான் என் ஒய்ஃபை அவங்க அம்மா கிட்ட கூட சொல்ல முடியாது, அவங்க அம்மாலாம் பக்கா இண்டு, ஏசு ஏசுன்னு போனேன், அதான் உனக்கு இப்படி அப்படின்னு சொல்லிடுவாங்க சொல்லிட்டு பக்கத்து வீட்டு அக்காவை பார்த்துக்க சொல்லிவிட்டு வீடெல்லாம் மூடிட்டேன், தம்பியை பார்த்துக்க சொல்லிட்டு பிள்ளைங்களாம் பார்த்து சொல்லிட்டு ஸ்கூலுக்கும் போக முடியாது, வேலைக்கும் போக முடியாது, கையில் காசு இல்லை சோத்துக்கு, என் ஃப்ரெண்டுக்கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்காக போகிறேன், காசு கடன் வாங்குறதுக்காக போனேன். நான் போய் ஒரு சிக்னல் நிற்கிறேன், என் பழைய ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்த்தேன், அவர் பேர் ஜான் கில்பர்ட், அவரும் நானும் சிக்னலில் மீட் பண்ணுறோம். நானும் அவரும் அயனாவரத்தில் ஒன்றா இருந்தோம், சென்னை அயனாவரத்தில். அவர் என்னோட ஒரு 4 வருஷம் 3 வருஷம் பெரியவர், ஆனால் ரொம்ப திக் ஃப்ரெண்டு. நாங்கள் நான் அப்படியே சினிமாவுக்கு போகிறேன், 12 வருஷமாக அவர் 12 வருஷமாக ஊழியத்துக்கு போகிறார். அவர் பயங்கரமான விச் கிராஃப்டில் அவங்க வீட்டில் யாரோ பாதிக்கப்பட்டு அதை அவர் கர்த்தர் அவருக்கு விடுதலை கொடுத்து, அவர் இதே மாதிரி அவருக்கு ஒரு பாரம் கர்த்தர் கொடுத்து, இதே மாதிரி எனக்கு யார் யார் இருக்கிறாங்களோ அவங்கள போய் நான் ஜெபம் பண்ணோம், அந்த வரம் கொடுங்கன்னு அவர் கேட்டு, அவர் ஃபாஸ்டிங் எத்தனையோ மாதக்கணக்கில் ஃபாஸ்டிங் இருந்து கர்த்தர் அவருக்கு அந்த வரத்தை கொடுத்து, அவர் வந்து தற்செயலாக என்னை பார்க்குறாரு. நான் அவரை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சிட்டு அவரை பார்த்து நான் அழ வந்துருச்சு எனக்கு. அவர் என் கதையெல்லாம் கேட்டு அவர் என்கிட்ட சொன்னார், கவலைப்படாத, இயேசு நல்லவர், நான் இந்த ரூட்டில் வர வேண்டிய ஆளே கிடையாது, நான் வேறு ரூட்டில் போக வேண்டியவன், என்னமோ தெரியல இந்த பக்கம் வந்தேன், உனக்காக தான் கத்தர் கொண்டு வந்தார், இன்றைக்கி நைட்டு உன் வீட்டுக்கு வரோம். நாங்கள் இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவங்க ஒரு 10 பேர் வந்தாங்க, 7 நாள் நைட்டெல்லாம் ஜெபம். எப்படிப்பட்ட கடவுள் வரம் கொடுத்துருக்காருன்னா, ஒரு பொம்மை குடிசாதான் பொம்மை எங்கன்னா இருந்ததுன்னா அதை எடுத்து கையாலேயே இயேசு ரத்தத்தால் அழிக்கிறேன்னு அழிப்பார். அந்த மந்திர வல்லமைகள் அழிஞ்சு அந்த வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்காங்களோ, அவங்க கை வராமல் கால் வராமல் இருக்கிறவங்க அன்றைக்கே நடந்துருவாங்க. அப்படி லைவாக ஆண்டவர் அவர் மேலே க்ரியேட் பண்ணுறாரு, அவ்வளோ பெரிய வரம் அவர் கொடுத்துருக்காரு. அவர் என் வீட்டுக்கு வந்து என் ஒய்ஃப் தள்ள கை வச்சேன்னா என் ஒய்ஃபு சுற்றி சுற்றி ஓடி போயிட்டு என் வீட்டு வாசலில் விழுந்தான், அங்கே தோண்ட சொன்னார். தோண்டினா நூலில் செஞ்ச குடிச்சாதான் பொம்மை, நல்லா இவ்வளோ பெரிய பொம்மை, அதை அழித்து தண்ணியில் போட்டு நல்லா அழித்து அதை எரித்து பண்ணார். என் ஒய்ஃப் தள்ள கை வைக்க ஒன்னொரு மந்திரமாக எடுத்து கொடுக்குறான், என் பைக்கில் மந்திரம், என் தொப்பியில் மந்திரம், என் கண்ணாடியில் மந்திரம், என் ஷூவில் மந்திரம், ட்ரெஸ்ஸில் மந்திரம், என் பிள்ளைங்க ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் மந்திரம், படிக்கக்கூடாதுன்னு பிள்ளைங்களுக்கு மந்திரம், பிள்ளைங்க ட்ரெஸ்ஸில் மந்திரம், பசங்க சிக்காயின்னுட்டு, என் ஒய்ஃபோட பட்டுப்படையில் மந்திரம், அப்புறம் யாரோ எனக்கு என்னென்னமோ கிஃப்ட்டு கொடுத்துருக்குறாங்க, ஷோ கேஸில் இருக்க கிஃப்ட்டில் போய் யாரோ பார்த்தா யாரோ கொடுத்த கிஃப்ட்டு, அதில் மந்திரம் பண்ணி கொண்டு வந்து கிஃப்ட்டுன்னு கொடுத்துட்டு போயிருக்கான். இப்படி சுற்றி மந்திரத்தில் நடுவில் தான் நாங்கள் வாழ்ந்துருக்கோம், எங்களுக்கு தெரியலை. எத்தனையோ வருஷங்கள், 7 வருஷம் 8 வருஷம் மந்திரத்தில் இருந்துருக்குறோம். என் வாழ்க்கையில் நான் பயந்தேன், அன்றைக்கி பார்த்து ஒன்று ஒன்றா ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சு போட்டாருங்க இயேசு. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு மந்தம் பண்ணுறாங்க, என்னை ஒன்றும் பண்ண முடியல இன்றைக்கி வரைக்கும் பண்ணுறாங்க, சவாலாக சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் சினிமாவில் நான் இருக்கக்கூடாதுன்னு மந்திரம் பண்ணிட்டு என் வேலையே கூட ஆஃப் பண்ணிட்டாங்க நிறைய இடத்துல. ஆனால் கடவுள் என்னை இங்கேருந்து ஆந்திரா கூட்டு போனார், ஆந்திராவில் நான் பெரிய லெவலில் நான் சம்பாதித்தேன், சம்பாதிச்சு 20 லட்சம் வீடு கட்டினேன், காரு பங்களா நல்ல வாழ்க்கை பேர் புகழ் அப்படியெல்லாம் கொடுத்தாரு. திருப்பி தமிழில் கொண்டு வந்து எங்கே கேவலப்படுத்தினானோ, என்ன என்னை துரத்துனாங்களோ, அதே இடத்துல என்னை திரும்ப கொண்டு வந்து கும்கின்னு ஒரு படம், அதில் சுவையின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டை கொடுத்து அந்த பாட்டில் என்னையும் ஆட வச்சு ஹிட் பண்ணி அந்த பாட்டை தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேரும் மொபைலில் ரிங்டோனாக வச்சுக்கிற அளவுக்கு அது ஹிட் ஆகி எத்தனையோ மாத கணக்காக அதை வச்சுருந்து டிவியில் போட்டு என் முகத்தை ஃபேமஸ் ஆக்கி என்னை மறைச்சவன் மூஞ்சிக்கு முன்னாடி ஒன்றுமே பண்ண முடியல, அவனால் என் மூஞ்சை ஃபேமஸ் ஆக்கி உடனே அடுத்த 2 மாதங்க அப்புறம் கயல்னு ஒரு படம் பண்ணி அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், டியாலோ டியாலோன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு நான் ஒரு 30 கிறிஸ்மஸ் ஆத்தா நடுவில் நான் ஆடிட்டுருப்பேன், அந்த பாட்டு சர்ச்சு பின்னாடி லைட் எல்லாம் பண்ணி ஆடிட்டுருப்போம், கையல்னு ஒரு படம், டியாலோ டியாலோ பாட்டு, அந்த பாட்டில் என்னை ஃபேமஸ் ஆக்கி என்னை எல்லோரும் திரும்ப 2 மாதத்துல திரும்பி இன்னொரு ஹிட்டு. உடனே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதற்குத்தானே ஆசைப்பட்டான்னு ஒரு பாலகுமாரான ஒரு படம், அதில் டிங்கு டாங்கு பெல்லுன்னு ஒரு பாட்டு, எத்தனையோ பாட்டு இருக்குது அதில், ஆனால் இந்த பாட்டு மட்டும் நாங்கள் வந்து ஆடிக்கிட்டே பாடி போவோம். அந்த பாட்டு டிவியில் போட்டுக்கிட்டே இருந்து நான் வந்து தெரிய வச்சுக்கிட்டே இருந்து என் பேரை பெருமைப்படுத்து, எப்படி என்ன சினிமா விட்டு துரத்தணும், நான் கை கால் ஊந்து பாய் கோணி படுத்துணும், நோயில் செத்துடணும், என் குடும்பமே அழிஞ்சிடணும், எவனெல்லாம் மந்திரம் பண்ணானோ அவனால் ஒன்றும் பண்ண முடியாமல் அவன் முன்னாடியே என்னை உயர்த்தி இன்றைக்கி இதே சினிமாவில் என்னை உலாத்த விட்டுட்டுருக்காரு. என்கிட்ட 20 கோடி பணம் இல்லை, ஆள் அம்பு அரசியல்வாதி செல்வாக்கு எதுவுமே கிடையாது, என்னை அடிச்சு போட்டால் கூட எனக்கு எதுவுமே எனக்கு கேட்க எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என் நண்பர்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இயேசுன்னு ஒருத்தருடைய சமாதானம் எனக்கு இருக்குது, என்னை பாதுகாக்கிறாருன்ற அந்த ப்ரொடெக்ஷன் இருக்குது, என் கூட இருக்கிறாருன்ற அந்த சந்தோஷம் இருக்குது,
எது இருக்குதோ இல்லையா, நிம்மதியாக இருக்குது. நிம்மதி சமாதானத்தோடு நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம். போதையில் சாக வேண்டிய நான், பில்லி சூழ்நிலத்தில் சாக வேண்டிய நான், என்னை அங்கேருந்து தூக்கி எடுத்துகிட்டு வந்து எவங்களாம் என்னை கேவலப்படுத்தினா அவங்க முன்னாடி என் தலையை உயர்த்தி என்னை எல்லா தமிழ்நாடையும் பார்க்க வச்சு இன்றைக்கி ரோட்டில் நடந்தால் என் கூட எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிற அளவிற்கு என் பேரை உயர்த்தி எத்தனையும் செஞ்சு என்னை தலையை உயர்த்தி வச்சுருக்கிறது இந்த இயேசு. இந்த இயேசுன்னு ஒருத்தர் என் வாழ்க்கையில் வரலன்னா மக்கி மண்ணாக நோபல் அப்படின்ற ஒரு அஞ்சு பேர் ஒரு ஃபேமிலி மண்ணோட மண்ணாக போய் புல் மோச்சிருக்கோம். அவர் என் வாழ்க்கையில் வந்தார், நான் தேடி போல, அவரை திட்டினேன், அவரை கேவலமாக பேசினேன், ஊழியக்காரங்களை அவமானப்படுத்தினேன், ஆனால் என்னை தேடி வந்தார், என் வாழ்க்கையை மாற்றினார். இன்றைக்கி அவருக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச சாட்சியை முடிஞ்ச சர்ச்சைகளை என் ஷூட்டிங்கில் நான் போய் நான் செஞ்சிட்ருக்கேன். என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், பிரசங்கம் பண்ண வச்சுருக்கிறார். அவரை கேவலமாக பேசுகிறவங்க பிரசங்கம் பண்ண வச்சுருக்கிறார். ஊர் ஊராக போய் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி கிறிஸ்தவ வட்டாரத்தில் நோபல் அப்படின்னா நோபல் டான்ஸ் மாஸ்டர் தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு என் பேரை பெருமைப்படுத்தி வச்சுருக்கிறார். இது இயேசுன்ற ஒருத்தர் இல்லாமல் இது நடக்க வாய்ப்பே இல்லை. இந்த இயேசுவை போல் ஒரு நல்ல தெய்வம் யாரும் இல்லைங்க. இந்த இயேசு உங்கள் வீட்டில் வந்தார்னா உங்களோட தலையெழுத்தே மாற்றி போட முடியும். நான் என் போர் இடமெல்லாம் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் எதோ ட்ரை பண்ணியிருப்பீங்க. மந்திரவாதியால் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது, பெரிய மகானால் சமாதானம் தர முடியாது, நீங்கள் செய்கிற நல்ல காரியங்களால் சமாதானம் தர முடியாது. கங்கா நதி நீரோ புனித நீரோ எதுவுமே மனுஷனுக்கு சமாதானத்தை தர முடியாது. நீங்கள் செஞ்ச புண்ணியம் வேணால் கொஞ்ச நாள் தலை காக்கலாம், ஆனால் உங்களுடைய டோட்டலாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சமாதானத்தை நான் புண்ணியத்தை வச்சு சமாதானம் வராது. எந்த மனுஷனாலையும் யாராலையும் எவ்வளோ பெரிய சக்தியாலையும் சமாதானம் தரவே முடியாது. இயேசு ஒருவரால் மட்டும்தான் சமாதானம் தர முடியும். நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது நீ ஒன்றே ஒன்று, கடைசியாக நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், நீங்கள் இயேசுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள். நீங்கள் நம்பி பாருங்கள் இந்த இயேசு செய்வாரா செய்ய மாட்டாரான்னு. கிட்டத்தட்ட 1 hour 1.5 hours நான் பேசியிருக்கேன். நான் அமெரிக்காவில் பணம் வாங்கிட்டு வந்து பேசலைங்க. அமெரிக்காவில் பணம் வாங்குறவங்க கூட இவ்வளோ இதுவாக பேச மாட்டான். இது உள்ளேருந்து வர்றது, பட்ட வேதனை அனுபவிச்சு அனுபவி எவனாலையும் காப்பாற்ற முடியாது. என்ன, எந்த கவர்மெண்டாலும் காப்பாற்ற முடியாது, எந்த சக்தியாலும் எனக்கு காப்பாற்ற முடியாது. இயேசுவால் மட்டும்தான் பிசாசு செய்வினா அழியும். என்னை அழித்து என்னை காப்பாற்றி வச்சிருக்கிறார். பணம் கொடுத்தவங்க கூட பணத்தை வாங்கிட்டு நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. என் குடும்ப கதையை அவனால் பணம் வருதுன்றதுக்காக, ஒருவேளை பணம் வருது நீங்கள் நினைக்கலாம், பணம் நிறைய வருது போல இருக்கு சொல்கிறாரு. எவனால் சொந்த குடும்ப கதையை கொண்டு வந்து ரோட்டில் இப்போ நான் சொல்கிற மீடியாவில் இது எத்தனை பேருக்கு போகப்போதோ, எத்தனை பேர் பார்க்க போகிறீங்களோ, அத்தனை பேருக்கும் என் சொந்த குடும்ப கதையை நான் கேவலப்படுத்திப்போனா யாராக செய்வீங்களா? ஒருவேளை தவறாக நடந்தால் கூட அப்படி நடக்கலை, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோன்ற மாதிரி தான் உலகத்தில் காமிச்சிப்பாங்க. நான் என் சொந்த கதையை இப்படி நான் சந்தி சிரிக்க எல்லாருக்கும் சொல்கிறேன். ஏன், என்ன மாதிரி இருக்கிறவன் நீ நம்பணுன்றதுக்காக தான். ஒரு சான்ஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் யாராவது நல்லா இருந்தவங்க சிக்காயிட்டாங்களா? நிறைய 10 ஆட்டோ வச்சுருந்தீங்களா? 1 ஆட்டோ வச்சா? பெரிய குடும்பத்தில் நிறைய சந்தோஷமாக இருந்தீங்களா? குடும்பம் 2 போயிடுச்சா? உங்கள் குடும்பத்தில் நல்லா இருந்த ஒரு திடீர்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டாரா? நல்லா இருந்த அடிக்கடி துர்மரணங்கள் ஏற்படுதா? அடிக்கடி செத்துக்கிட்டே இருக்காங்களா? அது சாபம், அது செய்வினையாக இருக்கலாம். மந்திரவாதியால் சுகத்தையும் பலத்தையும் சமாதானம் தர முடியாது. இயேசுவை நம்பி பாருங்கள். நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள். இந்த இயேசு எப்படி உங்கள் குடும்பத்தை வாழ்க்கையை மாற்றுறாருன்றதுக்கு நான் தான் உலாத்திட்டு இருக்கிற உயிரோடு இருக்கிற சாட்சி. இந்த இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை. அவரை நம்பினவர்கள் ஒருத்தம் கூட வைக்கப்பட்டு போனதில்லை. கர்த்தரை நான் கெத்தாக வச்சுருக்கேன், தெம்பாக இருக்கிற நல்ல ஆரோக்கியம் பலத்தோடவும் கடவுள் என்னை உயர்த்தி வச்சுருக்காரு. இந்த இயேசு உங்களுக்கு வேணாமா? இந்த இயேசுவை நம்பி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை தலையிலாக மாற்றுவார். இவரை போல ஒரு தெய்வம் இல்லை. இந்த தெய்வம் சதா சாலங்களிலும் நம்முடைய தெய்வம். உங்களை கடைசி வரைக்கும் இந்த தெய்வத்தை நீ நம்பிட்டீங்கன்னா உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எத்தனை வம்சம் உங்களுக்கு அப்புறம் வரப்போதோ அத்தனை வம்சமும் பாதுகாக்கப்படும். இதுக்கு நான் கேரண்டி, என் வாழ்க்கை தான் கேரண்டி. ரொம்ப நன்றி. என் சாட்சியை கேட்ட அத்தனை பேருக்கும் நான் நன்றி செலுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு சான்ஸ் இயேசு கொடுத்து பாருங்கள். இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்றுவார். தேங்க்யூ. எல்லோரும் என் சாட்சியை கேட்டீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இவ்வளோ பிரச்சனையிலேருந்து சினிமாவில் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்காரு, திரும்ப ஏன் ஒரு சினிமாவில் இருக்காருன்னு அப்படி உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு கேள்வி எழும். நியாயமான கேள்வி தான், நான் பதில் சொல்கிறேன். இப்போது சினிமாவில் இருந்து ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா விட்டு நான் ஓடிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நான் போயிடலாம். நாளைக்கே நான் போயிட்டு வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு போட்டு ரொம்ப அப்படியே கரெக்டாக மற்றவங்களை போல் நான் ஒரு நல்ல ஒரு பாஸ்டரை போல் ஒரு பரிசுத்தமான அவர்கள்லாம் இருக்கிற மாதிரி நல்லபடியாக நான் மாறிட முடியும். கலர் சட்டைலாம் போடாமல் நான் அப்படி இருந்துட முடியும். இதை நான் செய்ய விரும்பலை.
அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் வெளிப்புற தோற்றம் மட்டும் மாறுறது முக்கியம் இல்லை, உள்ளே மாறிடுச்சு. அது உங்களுக்கே தெரியும், என்னோடய செயல்கள் எல்லோரும் பார்த்துட்டாங்க. 19 வருஷம் எந்த போதை இல்லாமல் இருக்கிறனால அது பெரிய ஆச்சரியம். அது கடவுள் தான் செஞ்சார். கெட்ட வார்த்தை எல்லாமே மாறி போச்சு. ரைட்டு, என்ன மாதிரியே இருக்கிற மற்றவங்களோட கதி அவங்களுக்கு யார் சொல்லுவா? பால் தினகரனோ, ஐயா பால் தினகரன், ஐயா மோகன் சிலாசரஸ், இன்னும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் போயிட்டு நான் இயேசு உன்னை நேசிக்கிறார் தம்பி, இயேசு மெய்யான தெய்வம், இயேசுவை நீ ஏற்றுக்கொன்னா போயிட்டு வாங்கன்ட்டு போயிட்டு வாங்க. ஏன்னா எங்காலங்களை பற்றி எனக்கு தான் தெரியும். அது உள்ளே இருந்த ஒருத்தன், அதுலேயே இருந்தவன் தனியாக வெளியே வந்து அதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு வேற ஒரு ஆளாக நிற்கும் போது அவங்க யோசிப்பாங்க, நிச்சயமாக இங்கே என்னமோ நடக்குது, இதை விட்டுட்டு போகலை, ஆனால் இங்கேயே இருக்கிறான், மேற்கொண்டு இவன் எந்த கெடுதல் பாவத்தில் விழ மாட்டேங்கிறானே, எந்த ஒரு தப்பு இவன் பண்ணவே மாட்டேங்கிறானே, எப்படி இவனால் முடியுதுன்ற கேள்வி அவனுக்கு ஒரு ஒரு நாளும் எழுந்துக்கிட்டே இருக்கணும். எப்போ அவனுக்குன்னு சொந்த பிரச்சனை வர்ற வரைக்கும், அவனுக்கு ஒரு நாள் பிரச்சனை வரும், துன்பம் இல்லாத மனுஷனே கிடையாது, ஒரு நாள் பிரச்சனை வரும். அப்படி அவன் வரும்போது அவன் யோசிப்பான், யோசிக்கும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. மந்திரவாதிகிட்டையும் போவாங்க, சாமியார்கிட்டையும் போவாங்க, குறியும் கேட்பாங்க, எல்லாம் பண்ணி பார்த்து எதுவும் நடக்கலை. 7.5 சனி நடக்குதுன்னு வாங்க, 7.5 சனி நடக்கலாம், எது வேணால் நடக்கலாம், ஆனால் ஒரு மனுஷன் மேலேயே வர முடியாமல் திரும்ப திரும்ப பாவ 7.5 சனி நடக்கிறதுனால ஒருத்தன் குடிச்சிட்டு இருக்கக்கூடாது. 7.5 சனி முடிஞ்சவனே அவன் குடியை விட்டுறணும்ல, எல்லாத்தையும் விட்டுறணும்ல, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும்ல, நல்ல மனுஷன் ஆடணும்ல, கெட்ட பேர் வாங்கினவங்களும் நல்ல பேரை மாறணும்ல, மாறலையே யாரும். அப்போ என்ன அர்த்தம்? அதையும் தாண்டி என்னமோ ஒரு உள்ள மனமாற்றம் வர வேண்டியதாக இருக்குது. அது எந்த மந்திரவாதியாலும் தர முடியாது, எந்த பெரிய ஆளாலும் தர முடியாது, இயேசு ஒருவராலும் தர முடியும். இதை உணர்ந்ததுனால தான் என்ன மாதிரி என்னுடைய சகோதரர்களுக்கு, நான் எத்தனை நாள் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க போகிறனோ அத்தனை நாள் சினிமாவில் தான் இருப்பேன், சினிமா விட்டு ஒரு நாள் வரமாட்டேன். இதை மோகன் சி என்னை கூப்பிட்டு சொன்னாங்க. கர்த்தருக்குள் நித்திரடைந்த என்னை நடத்தின பிரதர் ஜான் ஜோசப்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் முதல் முதல் எனக்கு சொன்னார், டே எந்த காலத்து சினிமா விட்டு வெளியே வந்துடாது, நான் போய் சொல்ல முடியாதுரா சத்தியம், கேட்க மாட்டாங்க, நீ சொன்னால் கேட்பாங்க, சினிமா விட்டு வந்துடாதீங்கன்னுங்க. அவர் சொன்னபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. எனக்கு இந்த வேலையை தவிர வேறு வேலை தெரியாது, ஆனால் உள்ளே இருந்தேன். திருப்பி ரீகன்ஃபர்மேஷன் சகோதரர் மோகன் சி அண்ணன் மூலிமா கர்த்தர் எனக்கு சொன்னார், பிரதர் ஒரு நாள் அந்த இடத்த விட்டு வந்துடாதீங்க, நீங்கள் எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் சினிமாவில் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருங்க, அது ஒரு ஓரமாக நீங்கள் வச்சுக்கோங்க, ஏன்னா ஆத்து மக்கள் அங்கே தான் இருக்காங்க. அவங்க இவன் டான்ஸராக இருந்தவன், இவன் ஃபைட்டராக இருந்தவன், இவன் டைரக்டராக இருந்தவன், இவன் ஆர்டிஸ்டாக இருந்தவன், இவெல்லாம் அப்படி மாறிட்டானேன்னு பார்க்கும்போது அந்த மங்கி போன எல்லாம் முடிஞ்சு போச்சுன்ற கண்டிஷனில் இருக்கிற அந்த இருட்டு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை ஒளி பிறக்கும் ஒரு ஓரமாக. அதுக்கு ஒரு நாள் அவங்களுக்கு வரும், அந்த நாளுக்கு நீங்கள் தேவைப்படுவீங்கன்னு அண்ணன் சொன்னார். எனக்கு அது இன்னும் பசுமையாக பச்சை குத்துனா மாதிரி, உள்ளே பச்சை குத்துனா மாதிரியே பதிஞ்சிச்சு. அதனால தான் இன்றைக்கி நான் வந்து இந்த இதாக இருப்பேன், இங்கே தான் இருக்கேன், இன்னும் இருப்பேன். எவ்வளோ பெரிய பணம் வந்தாலும் வாழ்வு வந்தாலும் நிச்சயம் அதை விட்டு வெளியே போக மாட்டேன், ஏன்னா என்ன மாதிரியே இருக்க ஒரு நாள் என்னை தேடி வருவான், அவனுக்கு நான் ஒரு லைட்டாக இருப்பேன், இருக்க போகிறேன், இருக்கணும். அதுக்காக தான் இன்றைக்கி நான் சினிமாவில் இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நிறைய சர்ச்சஸில் போயிட்டு சாட்சியாக கூப்பிடுவாங்க, 1 ஹவர் கொடுப்பாங்க சாட்சியாக பேசுவேன். ஒரு வாட்டி சர்ச்சைக்கு சாட்சி கொடுக்க போகிறேன்னா அடுத்த வாட்டி வந்து மெசேஜ் கொடுக்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஸோ இப்படி சாட்சி கொடுத்ததுக்கெல்லாம் திருப்பி மெசேஜ் கொடுக்க போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அப்படி போகிறேன், புதுசாக போகிற இடத்துக்கெல்லாம் சாட்சி, நடு ரோட்டில் நிறைய ஸ்டேஜ் போட்டு பேசுவாங்க, அதில் போய் பேசியிருக்கேன். இப்போ 18 கிராமத்தில் இப்போ போய் நான் சகோதரர் ஜான் கில்பர்ட், நான் எனக்கு டெலிவரன்ஸ் எனக்கு பண்ணி இந்த பேய் பிசாசுலாம் விரட்டினேன், அவர் கூட சேர்ந்து நாங்கள் ஒரு டீம் அக்னி ஜபக்குழுன்னு ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கோம். சினிமா ஊழியம் எல்லாமே இந்த ஊழியம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஐநாவரத்தில் அந்த அக்னி ஜபக்குழு நாங்கள் 30-40 பேர் ஒன்றா சேர்ந்து அந்த மாதிரி கிராமத்துக்கு போய் நாங்கள் நடு ரோட்டில் போயிட்டு இயேசுவை பற்றி நாங்கள் அறிவித்து மாட்டு வண்டி மேலே ஏறி சொல்கிறது, வண்டிக்கு மேலே ஏறி பேசுறது, இப்படிலாம் நாங்கள் கூட்டமாக பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்தா அதில் சின்ன சின்ன ஊழியங்கள், சின்ன சின்ன ரோட்டில் போகிறது, போகிறப்பெல்லாம் பேசுகிறது, இப்படி என்னால் முடிஞ்சதை இயேசுவை பற்றி நான் சொல்கிறேன். யார் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலாம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் என் கடமை சொல்கிறேன். அது ஒரு நாளில் ஒரு நாள் அவங்களுக்கு புரியும், அவங்க நிச்சயமாக வருவாங்கன்ற நம்பிக்கையில் சொல்கிறேன். ஏன்னா செய்தது நான் இல்லை, செய்ய போகிறது அவர். என் வேலை அங்கே போய் நின்று பேசுறது அவ்வளோதான் என் வேலை. இதே என்னோடய கர்த்தர் கொடுத்த ஊழியமாக ஆண்டவருக்காக நான் செய்துட்டு வரேன்.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக அதிலே உறுதி இல்லாதவர்களாய் காணப்படுகிறபடியினால சாத்தான் அநேகருடைய வாழ்க்கையை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யார் ஒருத்தர் இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் காணப்படுகிற பலவிதமான வஞ்சக ஆவிகளை அவர்கள் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகர் பின்மாற்றத்தில் போவதற்கு காரணம் ஆண்டவர் விட்டு கொஞ்ச தூரம் வந்து பிறகு ஆண்டவர் விட்டு போய்விடுவதற்கு ஊழியத்தினுடைய வாஞ்சை இல்லாதவர்களாக இருக்கிறதுக்கு காரணம் அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு சாட்சியின் ஜீவியம் இல்லாதபடி இருப்பதற்கு காரணம் குன்றி காணப்படுகிறபடியினாலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில் சற்று நேரம் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுதலின் உண்மையான அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் சாத்தான் இன்றைக்கு அதிகமாக ஊழிய சுவாசத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பின்மாற்றத்தையும் கொண்டுவதற்கு அவன் உபயோகப்படுத்துகிறதான ஆயுதம் என்னவென்றால் பலவிதமான சந்தேகங்கள், பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான சத்தியத்தை குறித்ததான இடரல்கள் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படும். அதற்கேற்றா போல் அநேகரை பிசாசு பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அநேகரை கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் வந்து அவர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரா, அது உண்மைதானா, அப்படி என்றால் என்ன அதற்கு ஆதாரம் இருக்கிறது, இப்படி கேட்பார்கள். அநேகருக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியாதபடினாலே அது குறித்து ஒரு நிச்சயம் இல்லாதவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, பிரியமானவர்கள், இன்னும் அநேகர் என்ன சொல்வார்கள், இந்த கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் ஒரு இகழ்ச்சியாக பேசுவார்கள், ஒரு கட்டுக்கதை என்று சொல்வார்கள். அதை கேட்டு அநேகர் அந்த சத்தியத்தின் மேல் இருக்கிற அந்த உறுதியை அவர்கள் இழந்து விடுவார்கள். இன்னும் அநேகர் இந்த கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நம்பாமல், அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுக்குள்ளே ஒரு விதமான குழப்பமும் சந்தேகமும் அவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பரிசு எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சத்தியத்திலே நான் மிகவும் உறுதியாயிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரிச்சர்ட் உம்பரான் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷனை அந்த கம்யூனிஸ்ட் நாடுகளிலே வைத்து அவரை சித்திரவதை செய்து கொண்டிருந்தார்களாம். சுவற்றோரமாய் வைத்து அவரை இயேசுவை போல நிற்க வைத்து ஆணி அடிக்கிறதும் அவரை சித்திரவதை பண்ணதும் பல விதங்களிலே சித்திரவதை பண்ணி இயேசு உயிர்த்தெழல, நான் அதை நம்பலன்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுறோம் என்றெல்லாம் அவரை வேதனைப்படுத்தினார்களாம். அப்போ அவர் தேம்பி தேம்பி அழுவாராம். அப்போ அவங்க சொல்லுவாங்களா, இவ்வளோ நீ வலின்னு கஷ்டப்படுறிய, அப்போ சொல்லிடு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவாராம், நான் வலிக்காகவும் வேதனைக்காகவும் கஷ்டப்படவில்லை, நான் ஒருவேளை ஆண்டவர் மறுதளித்து விடுவேனோ என்கிற ஒரு எண்ணம் வருகிறது என்று சொல்லி அவர் என்ன செய்வாராம், மறுபடியும் கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பிச்சு விடுவாராம். அந்த வலியிலும் அந்த வேதனையிலும் நிற்கக்கூட முடியாது. அதன் மத்தியில் அவர் ஜெபிப்பாராம், சத்தம் போட்டு ஜெபிப்பாராம், ஆண்டவரே என்னை அணு அணுவாக சித்திரை செய்தாலும் சரி, சித்திரவதை செய்தாலும் நான் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று அவர் போராடுவாராம். எவ்வளோக்கு எவ்வளோ அவரை வேதனைப்படுத்தும பண்ணி பார்த்தார்கள்.
ஆனால் கடைசியிலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த கடைசி காலங்களிலே இப்பொழுதெல்லாம் பலவிதமான தவறான செய்திகளை பரப்புவது, பொய்யான செய்திகளை பரப்புவது, அதையெல்லாம் சிலர் படித்துவிட்டு அதை அநேகர் நம்புவது, இது சிலர் செய்கிறதான பிசாசனுடைய தந்திரமான செயல்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை பல மதத்தை சார்ந்தவர்கள், பல பிரிவை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இந்த உயிர்த்தெழுதல் தான். இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் என்னுடைய பிரசங்கம் விருதா என்று பவுல் சொல்லுகிறார். இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நீங்கள் வேதம் வாசிக்கிறது விருதா? இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்பிக்கை இழந்து காணப்பட்டிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதி நாட்களிலே பெரிய பெரிய ராஜாக்கள் எகிப்து தேசத்திலே அங்கே அவர்களுக்காக கட்டப்பட்டிருக்கிற பெரிய பெரிய பிரமிடுகள் இருக்கிறது. அந்த பிரமிடுகளினுடைய அளவெல்லாம் பார்க்கும் பொழுது பல விஸ்தீரமாக மைல் கணக்கான விஸ்தீரணங்கள் கொண்ட பிரமிடுகள் கட்டி வைத்திருக்கிறார்கள். எதற்காக என்றால், அதற்குள்ளே போய் பார்த்தீர்களானால் அந்த சவத்தை அவர்கள் கந்தவர்க்கமிட்டு அதை பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள். என்றாவது ஒரு நாள் உயிர் வந்துடும், எழுந்து வர வேண்டும். வரும்பொழுது அவளுக்கு சாப்பாடு, அங்கே தேன் போன்ற பல காரியங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே புதைக்க மாட்டார்கள், அதுக்கு பேர் தான் பிரமிடு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அதை பார்க்கிறதற்கு போகிற அங்கே சுற்றுலா பயணிகள் மிக மிக சொற்பமான பேர் தான். அதை பார்க்கறதுல யாருக்குமே ஒரு சந்தோஷமே கிடையாது. ஏன்னா அதுக்குள்ள ஒரு செத்து போன பணம் தான் இருக்கு. ஆனால் இந்த உலகத்திலேயே ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுகிறது, சுற்றுலா பயணிகள் லட்சக்கணக்கான பேர் போகிற ஒரே ஒரு இடம் எருசலேமில் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை. அல்லேலூயா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கட்டடம் ஒன்றும் கிடையாது, சாதாரணமாக தான் இருக்கும். ஒரு பெரிய கட்டடம் தான் ஒன்றும் கிடையாது, அதை பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன குகை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த குகையை போய் பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அதில் வேற ஒன்றும் இருக்காது. ஹீ இஸ் ரிசன், ஹீ இஸ் நாட் ஹியர். அவர் உயிர் தெழுந்து விட்டார், அவர் இங்கே இல்லை. அந்த ஒரு வார்த்தை தவிர வேறு எதுவும் இருக்காது. அல்லேலூயா. ஆம், இயேசு கல்லறையில் இல்லை என்கிற அந்த கல்லறை, அதாவது உலகத்திலே இருக்கிற எல்லா பெரிய பெரிய மெரினா பீச்சுக்கு போங்க, எல்லா கல்லறையும் மூடி தூங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதி வைத்திருப்பார்கள். இதுபோல் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா கல்லறையும் போய் பாருங்க, எல்லாம் மூடி மூடி டைட்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஹல்லேலூயா. ஒரு கல்லறை தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, அங்கே இயேசு இல்லை. அல்லேலூயா. அவரை கல்லறை அடைத்து வைக்க முடியாது, மரணம் அவரை அடைத்து வைக்க முடியாது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அந்த கல்வாரி சிலுவையிலே அடைந்த பாடுகளை பார்க்கும் பொழுது இவ்வளவு தூரம் ஆண்டவர் அந்த கேடு அடைந்தார். அவரை பார்க்கும் பொழுது அவரை பார்க்கத்தக்க விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. அப்படிதான் அவர் காணப்பட்டார். சங்கீத புஸ்தகத்தில் 22வது சங்கீதத்தை நீங்கள் முழுவதும் வீட்டில் போய் படித்து பாருங்கள்.
ஆண்டவரை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை அது எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. இயேசுவை ஒரு மனிதனாகவே நீங்கள் பார்க்க முடியும், வெறும் எலும்பு கூடு தான் பார்க்க முடியும். அதில் ஒரு வசனம் இருக்குது, என் எலும்புகளை எண்ணலாம் என்று போடப்பட்டு, என் எலும்புகளை என்ன செய்யலாம் அப்படி பார்த்தா எண்ணலாம், அவ்வளோ எலும்புங்க இருக்கும், எலும்பு தான் தெரியும். அந்த எலும்பு கூட எப்படி இருக்குமா, அந்த சங்கீதம் 22 அதை அவர்கள் பித்து போட்டிருப்பார்கள், உடைந்து போயிருக்கும், முகமெல்லாம் அப்படியே நொறுங்கி போயிருக்கும், நம்மால் பார்க்கவே முடியாது. உலகத்திலேயே 1000 பேர்களில் சிறந்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அழகில் சிறந்தவர். ஹல்லேலூயா. ஆனால் இப்பொழுது அந்த முகம் வாடி போய் உடைந்து போய் நொறுங்கி போய் காணப்படுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாரினால் அடிக்கப்பட்டு அந்த தலையிலே வைத்த அந்த முள் முடி, ஒரு அந்த ஆழமான சாதாரண முள் இல்லை, அந்த முள்ளை வைத்து அவர்கள் அடிக்கும் பொழுது அது மூளையெல்லாம் பாய்ந்து சென்று கீழே போகும், அப்படிப்பட்டதான முட்கள் அதெல்லாம் வைத்து அடித்து பலவிதமான காயங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் எவ்வளோ வல்லமையுள்ள ஆண்டவர் என்று சொல்லி யார்கிட்டையும் காமிக்கலை. அவர் முழுவதுமாக ஒரு சாதாரண மனுஷனை துன்புறுத்தும் பொழுது எப்படி அவன் விட்டு கொடுப்பானோ, மனுஷனை போல கூட இல்லை, ஒரு வாய் திறவாமல் இருக்கிற ஒரு ஆட்டு குட்டி. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி, முதல்லிருந்தே அவருக்கு பெயர் ஆட்டுக்குட்டியானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கேடு அறைந்தார், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இன்றைக்கு சரித்திரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆச்சரியமான ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் பொழுது விஞ்ஞானத்தின்படி ஆராய்ஞ்சு பார்த்து இது நடக்கவே நடக்க, எப்படி ஒரு மனுஷன் உயிர் போன பிறகு மறுபடியும் எப்படி உயிரோடு வந்தார் என்று விஞ்ஞானம் அவர்கள் நிரூபிக்கிறார்கள். இதெல்லாம் நடக்காத காரியம், விஞ்ஞானம் நிரூபிக்கிறது. ஆனாலும் தெரியுமா, இந்த தேதியில், இந்த நாளில், இந்த ஓய்வு நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, அவர் சிலுவையில் மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை யாரும் மறைக்க முடியாது, அது சரித்திரம், சரித்திரம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சரித்திரம், கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின், அது எவ்வளோ மாற்றி பார்த்தாங்க, என்னென்னமோ செய்து, அந்த எபிரேய கேலண்டர், நிசான் மாதம், அந்த மாதம், நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மாதம், எல்லாத்தையும் சொல்லி எப்படியா இந்த இதை ஒழிச்சு கட்டணும்னு எவ்வளோ உலகமே பிரயாசப்பட்டால் கூட யாராலும் மாற்ற முடியல. அல்லேலூயா. ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சரித்திரத்தை ரெண்டாக பிளந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதை யாராலும் மாற்றவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவராகிய இயேசு நமக்காக அடைந்த அந்த பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையிலே அவர் அந்த கேடு அடைந்து தொங்கி அந்த 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்த பின்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அவரை பார்ப்பதற்கு அவர்கள் ஸ்திரீகள் அங்கே கல்லறைக்கு போகிறார்கள், சீஷர்கள் போகிறார்கள், யாருக்குமே ஒரு சரியான தெளிவே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் என்கிற நிச்சயம் அநேகருக்கு இல்லை. அல்லேலூயா. ஆம், உயிர் தெழுந்த உடனே ஆண்டவர் அதிகமாக வருத்தப்பட்ட ஒரு காரியம் இருக்குமானால்
இந்த சத்தியத்தை மக்கள் அறிந்து கொள்ளாமல் காணப்படுகிறார்களே என்று தான் ஆண்டவர் வருத்தப்பட்டார். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24 அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல எம்மாவூருக்கு போய்கொண்டிருந்த ரெண்டு சீஷர்கள் அவர்கள் நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம். 24 அதிகாரத்திலே 17 வசனத்தில், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, சிலுவை பார்த்து உடையாத நெஞ்சங்கள், உருகாத கல்லான இருதயம் எதுவுமே இருக்க முடியாது, எல்லாம் உருகி போய்விடும். ஆம், இவர்கள் துக்கமுகமாக இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் அறியாத ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு மரித்தார், அது உண்மைதான். அல்லேலூயா. ஒரு சில மார்க்கத்தார் என்ன சொல்கிறாங்க, இயேசு மரிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு விதமான தந்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, அங்கே அவர் மிக தெளிவாக சொல்கிறார். 18 வாசிக்கும் பொழுது பாருங்க, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. மரித்தேன், நான் மரிக்காமல் இல்லை, மரித்தேன். அல்லேலூயா. ஆனால் நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா. மரித்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சொல்ற அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மரணமாக இருந்தாலும் சரி, பாதாளமாக இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தில் தான் இருக்கிறது. அதனால தான் அவர் அதிபதி. என்ன அதிபதி? ஜீவாதிபதி. அல்லேலூயா. அவர் யாரு? ஜீவாதிபதி, ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா. ஆமேன். ஆனால் தான் அவர் உயிர் தெழுந்தார். அவர் ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ லாசருவை உயிரோடு எழுப்புவதற்காக ஆண்டவராகிய இயேசு லாசருடைய வீட்டிற்கு போகும் பொழுது, அங்கே அந்த மார்த்தாள் சொல்லுகிறாள், நீர் இங்கே இருந்திருந்தானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, யோவான் 11 அதிகாரத்தில், ஆம், உன் சகோதரன் என்ன செய்வான்? உயிர் தெழுவான் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்கிற, ஆமாண்டவரே, எனக்கு தெரியும், கடைசி நாளில் உயிர் தெழுதலின் நாளில் அவன் உயிர் தெழுவான், எனக்கு அது தெரியும். அப்போ ஆண்டவர் சொன்னார், கடைசி நாளில் இல்லை, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் தான் உயிர் தெழுதல், நான் தான் ஜீவன், ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் தான் ஜீவ ஊற்றுக்கு அதிபதி, ஜீவ தண்ணீருக்கு அதிபதி, ஜீவ வழிக்கு அதிபதி, ஜீவ மார்க்கத்துக்கு அதிபதி, ஜீவ அப்பத்துக்கு அதிபதி. அல்லேலூயா. ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு அதிபதி. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவனுள்ளவர், அவர் ஜீவனுக்கு அதிபதி,
அல்லேலூயா. அவர் ஜீவாதிபதி. ஆமென். எல்லாத்தை விட மிக முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, அந்த ஜீவாதிபதி ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பாருங்க, மனுஷன் அவரை ஒரு ஆட்டை அடிக்கிறது போல் அடித்து, அவரை துன்புறுத்தி, அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து, அவரை வேதனைப்படுத்தி எவ்வளவோ செய்தாங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் அவருக்கு பேரே ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் ஆட்டுக்குட்டியானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்குள்ளே வர முடியாது. அல்லேலூயா. அவர்கிட்ட ஒரு புஸ்தகம் இருக்குது, அந்த புஸ்தகத்துக்கு பேர் என்ன, என்ன புஸ்தகம், வெளிப்படுத்த விசேஷம் 21 கடைசி வசனத்தை பாருங்க. ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. நல்ல கவனிங்க, ஆட்டுக்குட்டியானவரின் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம். அல்லேலூயா. ஆதார் கார்டில் உங்க பேர் இருக்கா, பத்திரமா வச்சுங்க. அல்லேலூயா. ரேஷன் கார்டில் உங்க பேர் இருக்கா, பத்திரமா வச்சுங்க. எல்லாத்துலையும் உங்கள் பேர் இருக்குதான்னு பார்த்துக்குங்க. அது எல்லாம் கல்லறைக்கு போகிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூ கிடையாது. அதுக்கப்புறமா உங்கள் பேர் எதிலுக்கு தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் நிச்சயப்படுத்தி வச்சுக்கோங்க, எல்லாத்துலையும் என் பேர் இருக்குது. ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் இருக்குதா, எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்குது? என்ன புஸ்தகம், ஜீவ புஸ்தகம். ஜீவாதிபதி கையில் ஜீவ புஸ்தகம் இருக்கு. அல்லேலூயா. ரெண்டு வழி, ஒன்று மரண வழி, இன்னொன்று ஜீவ வழி. நீ மரண வழியில் போறியா, ஜீவ வழியில் போறியா? ஜீவ வழியில் போனா ஜீவ புஸ்தகம் ஆண்டவர் கையில் இருக்கு. அந்த ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் எழுதப்பட்டிருக்கணும். பரலோகத்துக்கு போகும்பொழுது உன் பேரை படிப்பாங்க. அல்லேலூயா. பேர் இல்லைன்னா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அந்த காலத்தில் இந்த பரீட்சை, ஸ்கூல் எக்ஸாம் ஃபைனல் நடக்கும். நடக்கும்பொழுது எல்லாரும் போய் அங்கே, இப்போ இந்த காலம் மாதிரி இல்லை, போய் அங்கே நோட்டீஸ் போர்டில் பேரெல்லாம் போட்டிருப்பாங்க, அதை போய் பார்க்கணும். அதில் ஒரு பையன் சொன்னான், என் ஃப்ரெண்டு தானே, அங்கே போய் உன் பேரை பாரு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என் பேர் இருக்குதான்னு பாரு, இருக்குதா இல்லையான்னு மாத்திரம் சொல்லு அப்படின்னா. ஏன்பா நீயே வந்து பார்க்கலாமே அப்படின்ன. இல்லை இல்லை, நீ அங்கே பார்த்து இருக்குதா இல்லையான்னு நீ சொன்னினா சத்தமாக சொல்லு, எனக்கு அது கேட்கணும்னா. அப்போ எங்கே இருப்பேன் நீன்னு கேட்டேன். அல்லேலூயா. அவன் சொன்னான், அங்கே ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்குது. அல்லேலூயா. அந்த ஸ்கூல் அந்த ஏரி பக்கத்தில் இருந்துச்சு. அவன் சொன்னான், நீ அங்கேருந்து சத்தமாக உன் பேர் இல்லைன்னு சொன்னினா நான் உடனே என்ன செய்திருவேன், அந்த ஏரியில் குதிச்சிருவேன். பேர் இல்லைன்னா எதில் குதிச்சுருவாரா? நிறைய பேர் தற்கொலை பண்ணிடலாம் சாகுறாங்க. அல்லேலூயா. எங்கே போய் எப்படி தற்கொலை பண்ணி செத்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி இருந்தால் தான் நீ பரலோகம் போக முடியும், இல்லைன்னா வேதனையுள்ள ஸ்தலத்துக்கு போகணும். நல்ல கவனிங்க. அப்போது என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். அந்த ஜீவ மார்க்கத்தில் நான் நடக்கணும். ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட பிறகு, அவர் நொறுக்கப்பட்ட பிறகு, அவர் உடைக்கப்பட்ட பிறகு, அவரை பார்க்கக்கூடிய ஒரு ரூபம் அவருக்கு இல்லாமல் இருக்கும் பொழுதுதான், பெரியமானவர்களே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அநேகருக்கு தரிசனம் கொடுத்தார். உயிர்த்தெழுந்த பின்பு மரியாள் பார்த்தாங்க, சீஷர்கள் பார்த்தார்கள், எல்லாரும் பார்த்தாங்க. அல்லேலூயா. எல்லாரும் பார்க்கும் பொழுது என்ன ஆச்சரியம்! ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பூட்டப்பட்ட அறைக்குள்ள ஆண்டவர் நிற்கும் பொழுது கூட என்ன ஆச்சரியம்! அவங்க நினைக்கவே இல்லை ஆண்டவராகிய இயேசு வந்திருக்கிறாருன்னு. இங்கே அந்த லூக்கா எழுதி இப்போ வாஸ்தவம், அதில் நம்ம என்ன வாஸ்தவம்னு கேட்டி, இந்த சீஷர்கள் சந்தேகப்பட்டுக்கிட்டு துக்கத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தங்களோடு உட்கார்ந்து அவர்கள் அப்பத்தை புசித்தார்கள். எல்லாம் ஆண்டவரை அவர்கள் கண்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, இவர் வேத வாக்கியங்களை விவரித்து காண்பித்த பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் போய் இந்த சங்கதிகளை மற்ற சீஷர்களுக்கு அறிவிக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க இப்பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 37 வசனத்தை படிங்க. என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், ஆமென், அல்லேலூயா, தொட்டு பாருங்க, அந்த விலாவை தொட்டு பார், காயத்தை தொட்டு பார், இது ஒரு ஆவி இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சீஷர்கள் அந்த காட்சியை பார்க்குறாங்க, இயேசுவை பார்க்குறாங்க, காயங்கள்லாம் அப்படியே தான் இருக்குது, ஆனால் அவருடைய பிரசன்னம் அவர்களுக்கு வெளிப்படும் பொழுது எப்படி வெளிப்பட்டார்னு கேட்டீங்கன்னா, மகிமையின் சரீரத்தோடு கூட அவர் சீஷர்களுக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. வெறும் ஒரு ஆவியாக அல்ல, அந்த உருவத்தை நல்லா பார்க்கலாம், தொடலாம். அதனால தான் அவங்க சந்தேகத்தை போக்குறதுக்காக என்ன செய்ய, அவங்களோட உட்கார்ந்து மீனை சாப்பிட்றாரு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னாரே, யோவானுக்கு இந்த தரிசனத்தை எப்பொழுது கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த யோவான் ஸ்தோத்திரம் இரத்த சாட்சியாய் அவரை கொல்லுவதற்காக அவரை கொண்டு போயிருக்கிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே வாசிங்க யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் 18:1 வசனத்தில் நம்ம வாசித்தோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும். இதை அவர் சொல்லும் பொழுது அதுக்கு மேல் வசனத்தில் என்ன வாசிக்கிறோன்னா, நான் அவரை கண்டபோது, அல்லேலூயா, நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அல்லேலூயா. அப்போ தம்முடைய வலதுகரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஏன் செத்தவனை போல விழுந்தாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பிறகு உயிர்த்தெழுந்த பிறகு இந்த காட்சியை இவனுக்கு கொடுக்கும் பொழுது முகத்தை பார்க்குறான், சரீரத்தை பார்க்குறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாசிங்க, அதாவது மேலேருந்து வாசிங்க, 13 வசனத்தில் படிங்க. ம் ம் ம் ஆ ஆ
நல்லா கவனிங்க, நிறுத்தி வாசிங்க. 13வது வசனம் என்ன வாசிக்கிறீங்க? மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். என்ன குமாரன் சொல்லப்பட்டிருக்கிறது? மனுஷகுமாரன். அல்லேலூயா. இவர் மனுஷகுமாரனா தேவகுமாரனா? அல்லேலூயா. சொல்லுங்க. அவர் மனுஷனாக தான் வெளிப்பட்டார், அவர் மனுஷகுமாரன் தான். ஆனால் அதே நேரத்தில் அவர் யாரு? தேவகுமாரன். அல்லேலூயா, ஆமென். ஆனால் பிசாசுக்கு எரிச்சல் என்னன்னா, நீ தேவகுமாரனா, நீ தேவகுமாரனே ஆனால், நீ தேவகுமாரனே ஆனால் என்று சவால் விட்டு கொண்டே இருந்தான். இல்லை இல்லை, நான் தான் தேவகுமாரன், ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லவே இல்லை. ஆனால் அவரை அடிக்கும் பொழுது, அந்த சிலுவையில் அவரை காயப்படுத்தும் பொழுது, அவர் முகத்தில் துப்பும் பொழுது, முள்முடி வச்சு அடிக்கும் பொழுது, எல்லாம் அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போடும் பொழுது பரியாசத்தோடு காணப்பட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னெல்லாம் செய்யணுமோ அப்படி, ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன்தான். சிலுவையில் அறைந்த பிறகு அவரை துன்புறுத்தினார்கள். கடைசியாக ஒரு போர் சேவகன் வந்து ஒரு ஈட்டி எடுத்து அவர் உயிரோடு இருக்கிறாரா செத்துட்டாரான்னு பார்க்கறதுக்காக விழாவில் என்ன செய்தானா? குத்தினான். அப்பொழுது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அல்லேலூயா. அப்போ அவன் என்ன சொன்னான் தெரியுமா? மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் தான். அல்லேலூயா. ஆண்டவர் வாய் திறந்து சொல்லலை, நான் தேவகுமாரன் தான் சொல்லலை. இதை நல்லா கவனிங்க. இது எதுக்காக உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் நான், தேவனுடைய பிள்ளைகளே? இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் இயேசு உடனே உடனே தண்டிக்கிறது இல்லை. அவர் அன்பானவர், பாவத்தை மன்னிக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். ஆகவே இன்றைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, ஆண்டவர் என்ன ஒன்றாலும் நம்ம தூஷிக்கலாம், என்ன ஒன்றாலும் பேசலாம், ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேரம் வரும்பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த யோவான் காண்கிற இந்த காட்சியை கவனிங்க இப்பொழுது, படிங்க இப்பொழுது. எப்படி இருந்தது? வெண் பஞ்சை போல இருந்தது. அவருடைய கண்கள் எப்படி இருந்துச்சு? அக்னி ஜுவாலை போல இருந்தது. அல்லேலூயா. இதே காட்சியை ஒருவேளை கல்வாரி சிலுவையில் காண்பித்து இருந்திருப்பானால் எவனா கிட்ட வந்திருப்பானா? இல்ல. உயிர்த்தெழுந்த பிறகு கூட ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்திருக்கலாம்? அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தில் போய் பார்த்தீங்களா யாருன்னு பார்த்தீங்களான்னு சொல்லி சவால் விட்டுருக்கலாம். அதெல்லாம் அவர் செய்யவே இல்லை. அவரை குத்தினவர்களையோ, அவரை பரியாசம் பண்ணினவர்களையோ யாரையும் அவர் பார்க்கல. அவர் பார்த்ததெல்லாம் அவருடைய சீஷர்கள் தான். அல்லேலூயா. அவருடைய சீஷர்களோடு தான் அவர் இருந்தார். அவருடைய சீஷர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை மாத்திரம் சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டு விட்டார். ஏன்னா அவர் பரலோகத்துக்கு போகணும். இன்றைக்கு அநேகருடைய கேள்வி என்னென்றால், இந்த மூன்று கேள்வி தான். ஏன் இவர் மனுஷனாக வந்தார்? ஒன்று. ஏன் இவர் மரித்தார்? ரெண்டு. சரி, ஏன் இவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார்? அல்லேலூயா. இந்த உலகத்தை நேசிக்கிறார், பிள்ளைகளை நேசிக்கிறார், நம்ம மேலே அன்பு வச்சு தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்புறம் பரலோகத்துக்கு போனார். இங்கே இருந்துடலாமே, நம்ம மேலே ஆண்டவர் அன்பு வச்சுருந்தா நம்ம கூட இருந்திருக்கலாமே இங்கே உலகத்தில். இதுதான் அநேகருடைய கேள்வி. ஏன் வந்தார்? ஏன் மரித்தார்? அல்லேலூயா, ஆமென். ஏன் அவர் உயிரோடு எழுந்தார்? அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதற்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறதான பதில், ஏன் அவர் இந்த உலகத்தில் வந்து இப்படிப்பட்ட மரணத்தை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாம்
சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எடுத்து வாசித்து பாருங்க. ஹல்லேலூயா. அந்த மரணம் தேவனுடைய ஜனம் நமக்கு தான் முக்கியம், ரொம்ப முக்கியம். பவுலப்பத்திரன் சொல்றாரு, இந்த மரணத்தை தினமும் நான் என் சரீரத்தில் சுமந்து கொண்டிருக்கிறேன். மரணம், இயேசுவின் மரணம், அது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் கொலோசிற்கே நிருபம் 18வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அல்லேலூயா. என்ன நடந்துச்சு? அவர் மரித்ததுனாலே என்ன நடந்தது? அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயருக்கு நிருபம் 9:14 வசனத்தை பாருங்க. தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஊழியம் செய்வதற்கு அல்லேலூயா. இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா யாரா இருந்தாலும் சரி, அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் எல்லாரும் பயந்து நடக்கக்கூடிய ஒன்று இருக்குமானா, அது மரணம் தான். அல்லேலூயா. ஆனா அந்த மரணத்தை யாருமே ஜெயிச்சது கிடையாது. அல்லேலூயா. சில பேர் செத்த பிறகு திடீர்னு உயிர் வந்திருக்கிறதா நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். உயிர் வந்துடும், அப்புறம் சில காலம் வாழ்வாங்க, மறுபடியும் செத்து போயிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே தரம் மரித்தார், இனி அவருக்கு மரணம் கிடையாது. அல்லேலூயா. இனி மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஆமென். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவரை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகத்திலே 25:8 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் மரணத்தை ஜெயமாக என்ன செய்வார்? விழுங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, மரணத்தை அவர் என்ன செய்றாரா? ஜெயமாக விழுங்குகிறார். எபிரேயருக்கு நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படியாக தன்னுடைய மரணத்தினாலேயே சாத்தானை என்ன செய்தாராம்? வாசிங்க, எபிரேயருக்கு நிருபம் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு. அப்படியானார். ஆமே. இன்னும் அதுக்கு மேல், இன்னும் அதுக்கு மேல் வசனத்தை படிங்க. உடையவரானார். மரணத்துக்கும் மரணத்துக்கு அதிகாரியாகிய, நல்ல கவனிங்க எல்லாரும், மரணத்துக்கு அதிபதி அதிகாரி யாரு? பிசாசானவனை தமது மரணத்தினாலே அவனை அழிக்கும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் மரணம், ஆண்டவரே நீங்க எங்களுக்காக மரிச்சிங்களேன்னு சொல்லி நம்ம அழறதில்லை. அவருடைய மரணத்தை நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் அது ஒரு வெற்றி, அது ஒரு ஜெயம். அல்லேலூயா. அது ஏன் தெரியுமா? அந்த சாத்தானை அவர் அழித்தார், சாத்தானை அவர் தோற்கடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிலுவையிலே அவர் தோல்வி அடையலை, சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. எப்படி அவர் வெற்றி சிறந்தார்? அதை தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். மறுபடி படிங்க பொழுது, கொலோசியருக்கு நிருபத்தில் 2வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலோசியர் 2வது அதிகாரத்தை படிங்க.
13 படிங்க. கொலோசே 2:11 பெற்றீர்கள். கவனிங்க எல்லாரும், ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோர்லிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல், என்ன செயல்? தேவனுடைய செயல், அவரை மரித்தோர்லிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். மரித்தவர்களாயிருந்த உங்களையும், நல்ல கவனிங்க, அவரோட கூட உயிர்ப்பித்து, நல்ல கவனிங்க, உயிர்ப்பித்து மன்னித்து குலைத்து ஆணி அடித்து உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஏன் மரித்தார்? அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் இவ்வளவு நாள் அடிமை பண்ணி வைத்திருந்த அந்த சாத்தானை தோற்கடித்து அந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திரவ கோள்களை அவங்ககிட்ட பிடுங்கி அதிகாரத்தெல்லாம் தான் கையில் எடுத்துட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, சிலுவையில் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டு பூமியில் அவருடைய வேலை முடிஞ்சிச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு மனுஷன் செத்துட்டா, ஒரு கர்த்தருடைய பிள்ளை மரிச்சிட்டா என்னன்னு போடுறாங்க? ரெஸ்ட் இன் பீஸ். இங்கே இவர் இளைப்பாறுகிறார், எல்லாரும் என்ன செய்கிறாரு? இளைப்பாறுகிறார்னு போடுவாங்க. உலகத்தார் என்ன போடுவாங்க? இங்கே இவர் தூங்கிட்டு இருக்கிறார்னு போடுவாங்க. ஏதாவது ஒன்று போடுவாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசுக்கு தூங்கவும் இல்லை, இளைப்பாறவும் இல்லை, அவர் இன்னும் ஊழியம் செய்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. என்ன செய்கிறாரு? ஊழியம் செய்துட்டு இருக்கிறாரு. பூமிக்குரிய ஊழியம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்ததினால் நமக்கு உண்டான சாக்கியம் ஒன்று, பிறகு அவர் உயிரோடு எழுந்த பிறகு நமக்கு கிடைச்சிருக்கிற சாக்கியம் அதை விட பெருசு. ஹல்லேலூயா. அதுதான் இப்பொழுது வாஸ்தவம். அந்த ரெண்டு, அதாவது எபிரேயர் 2 வாசிங்க இப்பொழுது மறுபடியும் அந்த 14 வசனத்தில். குலைத்து, அது இல்லை, அது இல்லை, அது இல்லை. கர்த்தர் சொத்திரம். எபிரேயர் 1 சாத்தானை அவர் அழித்து, அந்த வசனத்தை படிங்க. மரணத்துக்கு அதிகாரியான ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கும் அப்படியானார். அப்புறம் அன்றியும் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக, நல்ல கவனிங்க எல்லாரும், இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு இருந்தது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற, அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் மனுஷனுக்கு வருகிற சோதனை
வேதனையாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நடுராத்திரி 12 மணிக்கு, ஐயோ என்னால் வலி தாழ முடியல, அம்மா ஜோம் பண்ணுங்க, ஐயா ஜோம் பண்ணுங்க. அதை கேட்டு நானும் அம்மா ரெண்டு பேருமே அழ ஆரம்பிச்சிட்டோம். இப்படியா ஒரு சோதனை வரும்? ஏன்னா அவளுக்கு ஆதரவாக யாருமே இல்லை, உதவி செய்ய கூட ஆள் இல்லை. பெரிய சோதனை. உடனே என்னுடைய மைண்டில் வந்த ஒரே வசனை தான், அந்த வலியை நான் பார்த்ததில்லை, ஆனால் அந்த வலியை ஏற்கனவே அனுபவித்தவர் இருக்கிறார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு. சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, வல்லவர், வல்லவர். மரணத்தை ஜெயித்த வல்லவர், சாத்தானை ஜெயித்த வல்லவர். ஓ ஹல்லேலூயா, அவர் வல்லவர், உனக்கு உதவி செய்ய வல்லவர். என்ன சோதனையில கஷ்டப்படுற இப்போ, பயப்படாதீங்க. வசனத்தை தியானிக்கும் பொழுது ஒரு பெரிய தைரியம், ஒரு பெரிய தைரியம். என்ன வேணாலும் வரட்டும், நான் பயப்பட மாட்டேன். என்ன வேணாலும் வரட்டும், நான் கலங்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில் எனக்கு யாராலும் உதவி செய்ய முடியாத அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். உரபா சந்தர போலி லபாக்கார. அல்லேலூயா. இந்த உலகத்திலே அவர் ஒரு இரட்சகர். இந்த உலகத்தில்

ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர் இரட்சகர் மீட்பர் என்றெல்லாம் சொல்வதற்கு இல்லை, அவர் யாராக மாறிட்டார், அவர் பெரிய பிரதான ஆசாரியனாக போயிட்டார். அல்லேலூயா. எதுக்கு? இதுக்காக தான். நான் கூட யோசித்தேன், ஆண்டவரே நீங்கள் உயிர் தெரிஞ்சிட்டு எங்களோடையே இருந்து உலகத்திலே இருந்து எங்களுக்கு உதவியாக இருந்திருக்கலாமே, எங்களை ஆசீர்வச்சிருக்கலாமே, இந்த உலகத்தில் இருக்கிறவங்களெல்லாம் நாங்கள் எவ்வளோ தைரியமாக இருந்திருப்போமே, நீங்கள் கூட இருந்திருந்தால் சவால் விட்டுருப்போமே. அல்லேலூயா. ஆண்டவர் சார், இல்லை மகனே, நான் கூட தான் இருக்கிறேன், உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் நான் உங்க கூட இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு காரியம் நான் உங்களுக்கு அடையாளமாக கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா. ஒன்று, எப்பொழுது நான் உங்களோடு இருக்கும்படியான ஒரு தேற்றரவாளனை, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா. அவர் எப்பயுமே உங்க கூடவே இருப்பார், வேறொரு தேற்றரவாளன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க நான் எங்கேயோ போயிட்டேன், இல்லை. வேறு உலகம் காணாது, உலகம் அவங்கள பார்க்காது, ஆனா உங்களுக்கு தெரியணும், உங்க கூட அந்த தேற்றர் வாழ இருந்து கொண்டே இருக்கு. என்ன, நான் போகிறபடியினால் அடுத்தது, நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நான் செய்த கிரிகளை தானும் செய்வான். அதை பார்க்கலும் பெரிய பெரிய கிரியைகளை செய்யறதுக்காக தான் உங்களை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. தைரியமா செய்யுங்க. இல்ல ஆண்டவரே, பயமுறுத்துறாங்க ஆண்டவரே, இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் சொல்றாங்களே அப்படின்னும் பொழுது, நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே உங்க கையில ஒரு பெரிய லைசன்ஸ் கொடுத்துட்டேன், ஒரு பெரிய ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டேன் உங்க கையில, அதை காமிங்க. அது என்ன சர்டிபிகேட்டு? லூக் எழுதின சுவிசேஷத்தில் 10:18 அதை வாக்கு தத்துவ வசனத்தை பார்த்தீங்களா? எப்போதும் என் தலைமையிலே நான் உட்கார்ற இடத்துல, என்னுடைய ஆஃபீஸில் படுக்கிற இடத்துல, என் தலைமை எல்லா இடத்துலையும் அது இருக்கும், அந்த வாக்கு தத்துவ வசனம் இருக்கும். அதை பார்க்கும் பொழுதெல்லாம், இதோ சர்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன், அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்தவில்லை, சேதப்படுத்தாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? சர்பம் மாதிரி வராங்களா, தேள் வடிவத்தில் வராங்களா, வரட்டும். அவங்களெல்லாம் நீ மேற்கொள்வே ஒழிய அது உங்களை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இப்போ ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற ஊழியம் அப்படிப்பட்ட ஊழியம். பரலோகத்திலே அவர் உனக்காக எனக்காக அவர் நுழைஞ்சிட்டார். அவர் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தினார். அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வழின்னு கேட்டீங்களா? எபிரேயர் நிருபம் 10 நீங்க எடுத்து வாசிங்கன்னா, புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம். அல்லேலூயா. புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம். படிங்க அந்த வசனத்தை. இயேசுவானவர் தமது மாம்சத்தின் திரை வழியாக புதிதும். அல்லேலூயா. என்னங்க? மாம்சத்தின் மாம்சமாகிய திரை, திரை. அல்லேலூயா. அதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில ஒரு பெரிய திரை இருக்குது. அல்லேலூயா. பிரதான ஆசாரியை தவிர யாரும் உள்ள போக முடியாது. அல்லேலூயா. யாரும் அங்க போக முடியாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா, சரியா அந்த பஸ்கா பண்டிகையில, எப்படி அந்த பஸ்கா பண்டிகை, அடுத்தது அசைவாட்டம் பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை வரிசையாக வரும். அந்த ஒவ்வொரு பண்டிகையின் படி பிரதான ஆசாரியை வந்து இங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறார், சாக போறாரு, ஜீவனை கொடுக்க போறாரு. அதே நேரத்தில் அங்கே ஆசாரி என்ன செய்கிறான்,

0: ஒரு ஆட்டை பலியிடுறான். எந்த நேரத்தில் அந்த ஆட்டை அவன் வெற்றானோ அதே நேரத்தில் சிலுவையிலேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் பிரிந்தது. அல்லேலூயா. அதே நேரத்தில் தேவாலயத்தின் சிறைச்சீலை மேலிருந்து கீழே ரெண்டாக கிழிந்தது. கீழிருந்து மேலே இல்ல, மேலிருந்து கீழே. கல்லறைகள் திறந்தது, பரிசுத்தவான்கள் எழுந்தார்கள், பூமி எங்கும் இருள் உண்டாயிற்று, சந்திரன் ரத்தமாய் மாறிற்று. இப்ப கூட இன்னைக்கு கூட நியூஸ் வந்திருக்கு, 17ஆம் தேதி சந்திரன் ரத்தமாய் மாறுமா. ஹல்லேலூயா. வருஷத்தில் 3 முறை 4 முறை சந்திரன் ரத்தமாய் மாறுது. அது என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சந்திரனையே ரத்தமாய் மாற்றி விட்டது. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எதுக்காக? இனிமேல் நீ பழைய மனுஷன் அல்ல. பழைய மனுஷன் செத்து போயிட்டான். உனக்கு இப்பொழுது ஆண்டவர் என்ன கொடுத்தாரோ, புது ஜீவன் கொடுத்துட்டாரு. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் ரோமருக்கு நிருபம் 6வது அதிகாரம் அங்கே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ரோமருக்கு நிருபம் 6வது அதிகாரம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி என்று வாசிக்கிறோம். படிங்க யாராவது. ரோமருக்கு நிருபம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. அல்லேலூயா. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. அல்லேலூயா. அருமையான கர்த்தர், எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க பெரிய சாக்கியம், கஷ்டப்படுறியா, துன்பப்படுறியா, உன் பிரச்சனை என்ன, ஐயோ யாரை கூப்பிடலாம், அவங்கள கூப்பிடலாமா, இவங்கள கூப்பிடலாமா, எங்க சொல்லலாம், கலங்காதே, தைரியமா இரு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த மார்க்கத்தை இப்பொழுது படிங்க. எபிரேயர் நிருபம் 10வது அதிகாரத்தில் சீக்கிரமா படிங்க. புதிதும் ஜீவனுமான, புதிதும் எல்லாம் சொல்லுங்க, புதிதும் ஜீவனுமான எல்லாம் சொல்லுங்க, புதிதும். அல்லேலூயா. புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால், அல்லேலூயா. என்ன எங்கேயாவது பைபிளில் மதம் போட்டுக்கிதோ பார்த்தீங்களா? கிறிஸ்தவ மதம் போட்டிருக்கா? எங்கேயுமே போட்டிருக்காது, மதம் கிடையாது. நம்மலாம் மதம் பிடிச்சவங்க இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்தவ மார்க்கம் என்ன மார்க்கம்? ஜீவ மார்க்கம், புதிதும் ஜீவனுள்ள மார்க்கம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஜீவ மார்க்கம் எதுக்காக? இப்ப படிங்க அடுத்த வசனம். ரத்தத்தினாலே என்ன உண்டாயிருக்குது? அல்லேலூயா. நீ பயப்படாத, தைரியமாயிருங்க. இனிமேல் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக அவர் உயிர் தெழுந்துட்டு பூமியில் அவருடைய ஊழியத்தை முடிச்சுட்டு இப்ப பரலோகத்தில் அவருடைய ஊழியத்தை தொடர்கிறார். பரலோகத்தில் அவர் செய்கிற மிக முக்கியமான ஒரு ஊழியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் உனக்காக எனக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஐயா எனக்காக நீங்க ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்கன்னு கேட்குறீங்கல்ல, நான் ஒருவேளை ஜோம் பண்ணாம தூங்கிடலாம். உனக்காக ஜோம் பண்றேன்னு சொல்லவங்க கூட தூங்கிடுவாங்க. ஆனா ரோமருக்கு எழுதி நிருபம் 8வது அதிகாரம் 34வது வசனத்தை பாருங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, நமக்காக. சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க, நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. கரங்களை தட்டுங்க உற்சாகமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஊழியம் பாருங்க. ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி உன்னை தூக்கி எடுத்து அவனை அவரோடு கூட உட்கார வைத்து உனக்கு எல்லாம் ஆண்டவர் செய்த பிறகு இன்னும் கொஞ்ச நாள் கர்த்தர் வருகையில் நாம் காணப்படும் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிற ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டியதாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, நாம் அனுபவிக்கிற சில கஷ்டங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க இப்பொழுது எபிரேயர்கள் நிருபம் 4:14 வசனத்திலிருந்து படிங்க. எப்படி போனாரு அல்லே, பாருங்க, உட்காருங்க. இந்த பெரிய பெரிய மண்டகர்வம் பிடிச்சவனுங்க சொல்கிறாங்க இல்லையா, இயேசு உண்மையாகவே உயிர் தெழுந்தாரா, உண்மையாகவே பண்ணாங்களா, இப்படியெல்லாம் பேசுகிறாங்கல்ல. அதுக்காக தான் பைபிளில் பார்த்தீங்களா, ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் தெளிவாக போட்டிருக்கோம். எங்கேயோ கொண்டு போய் வைக்கல ஆண்டவர். என்ன, ஆண்டவராக இயேசு மரித்த உடனே அவருடைய சரீரத்தை அரிமத்தியா ஊரான யோசேப்பு போய் கேட்டு வாங்கி தனக்காக ஒரு அழகான கல்லறை, புது கல்லறை வச்சுருந்தார் அவர். இனிமேல் எனக்கு எதுக்கே அந்த கல்லறை, என் ஆண்டவருக்கு இந்த கல்லறைன்னு சொல்லி அந்த கல்லறையில் கொண்டு போய். அல்லேலூயா. அது கூட சாட்சி யார் தெரியுமா, அந்த மெல்லிய வஸ்திரங்களை சுற்றினது கந்த வர்க்கம் இடுவதற்கு கூட இருந்தது நிக்கோதேமு. ரெண்டு பேரும் சேர்ந்தா வச்சாங்க, அவங்க ரெண்டு பேருடைய பேரும் சரித்திரத்தில் இருக்குது, யாரும் மறைக்க முடியாது. ஏதோ ஒளிச்சு செய்யல எதுவுமே, எல்லாருடைய பார்வையிலும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஸ்திரீகள் போய் ஆண்டவரிடத்தை ஆண்டவரை தேடி கல்லறைக்கு ஓடும்பொழுது கூட கரெக்டாக அந்த கல்லறைக்கு போகிறாங்க. வந்து பாருங்க, இதான் ஆண்டவர் வச்ச கல்லறை தான், வந்து பாருங்க. பார்த்தாங்க ஆண்டவர் இல்லை, சிலைகள் சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் போய் நான் ப்ரூவ் பண்ணுறாரு, எங்கள் விழாவில் கை போட்டு பாருங்க, என்னுடைய காயங்களை தொட்டு பாருங்க என்று. இப்பொழுது அந்த எம்மாவூர் சீஷரோடு பேசின பின்பு அவர்களை ஆசீர்வதித்து பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறது எல்லாரும் பார்க்குறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, குறுக்கு வழியிலையோ இங்கேயோ அங்கேயோ ஆண்டவர் போய் எங்கேயோ ஒளியில, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார், பூமியிலிருந்து பாதாளத்துக்கு போனார், பாதாளத்தை போய் பிரசங்கம் பண்ணிட்டு மறுபடியும் பூமிக்கு வந்தார், எல்லாருக்கும் தன் தரிசனத்தை கொடுத்தாரு. பிறகு மறுபடியும் அவர் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகிறார். எதுக்காக, எதுக்காக? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உனக்காக எனக்காக ஆண்டவர் அந்த நித்திய மீட்பை சம்பாதித்து கொடுத்து விட்டார். ஆனால் உனக்காக எனக்காக அவர் செய்கிற ஒரு ஊழியம், பரிந்து பேச வேண்டிய ஒரு ஊழியம். அல்லேலூயா, ஆமேன். அதை தான் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். 1 யோவானில் நீங்கள் வாசிக்கலாம், 2:1 எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே நீங்கள் படிக்கலாம். நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்ப பாருங்க, எபிரேயருக்கு நிருபம் 4:15 படிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசா நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராய் இருக்கிற அல்லேலூயா. ஏயா எப்ப பாரு இயேசு இயேசு இயேசுன்னு ரோடெல்லாம் பிரசங்கம் பண்றீங்க, ஏன் இப்படி? ஏன் வேற எதுவும் இல்லையா? இயேசு மாத்திரம் தான் ஆண்டவரா உங்களுக்கு அப்படின்னு சில பேர் வாக்குவாதம் பண்ணுவாங்க. நான் எல்லாருக்கும் என் கூட வாக்குவாதம் பண்ணவங்க எல்லார்ட்டையும் நான் பேசிட்டேன், இல்லைப்பா வேற யாராவது இருந்தால் சொல்லுங்க, ஏன் இவர் இல்லையா அவர் இல்லையா அது இல்லையா இது இல்லையான்னு எல்லாம் சொல்லுவாங்க, வருஷா சொல்லுவாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன வாஸ்தவம், பாவம் இல்லாத ஒரு ஆள் இல்லையா? பாவம் இல்லாத ஒரு ஆள் காமியா பார்க்கலாம்? பாவிகளுக்காக வந்தார், பாவத்தை சுமந்தார், ஆனால் அவரோ பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. அல்லேலூயா. பாவம் இல்லாதவர், இப்படிப்பட்ட ஆசாரி தான் எனக்கு வேணும். அல்லேலூயா. உன்னை பார்த்து காப்பி அடிச்சு நானும் பாவம் செய்யற மாதிரி நீ எப்படி பாவம் செய்யாதவன் நான் செய்யணுமா? என் இயேசு பாவம் இல்லாதவர். ஆமென். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 4:16 போய் படிங்க. 16. இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஹல்லேலூயா. இனிமேல் நம்முடைய வேலை இதுதாங்க. ஏனென்றால் நமக்கு ஒரு ஆசாரியர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ஆசாரியர் என்றால், அவர் செய்கிற ஒரு ஊழியம் ஒரு மத்தியஸ்தர் என்று சொல்லுகிற ஒரு ஊழியம். அல்லேலூயா. பரலோகத்துக்கு ஏன் அவசர அவசரமா போனார்னு கேட்டீங்கன்னா, ஒன்று, அவர் பிரதான ஆசாரியராக இருப்பதற்காக, ரெண்டு, அவர் மத்தியஸ்தராக இருப்பதற்காக. எபிரேயருக்கு நிருபம் 8:2 பாருங்க. பிரதான ஆசாரியரே நமக்கு உண்டு. இப்போ இல்லை, இப்போ வந்து அடுத்த வசனம் இதை படிங்க. இவரோ, அல்லேலூயா, இவரோ 6 பசனம், விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ, முக்கியமான ஆசாரிய ஊழியத்தை பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. இவர் எப்படிங்க ஆசாரியர் ஆனாரு? எபிரேயர் 7:17 சீக்கிரம் படிங்க. எபிரேயர் 7:17. ஆமென். அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசா. அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொன்னாரே, அந்த ஜீவன் அழியாத ஜீவன், அந்த ஜீவன் நித்திய ஜீவன், அந்த ஜீவன் இயேசுனுடைய ஜீவன். அல்லேலூயா. இதோ திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். இப்போ நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? என் உடம்புல பலம் இல்லை, என் உடம்புல சக்தி இல்லை, என் உடம்புல ஒன்றும் இல்லை, நான் ஒன்று மேன்மை பாராட்ட வேணுமானால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எனக்குள்ளே ஒன்று இருக்கிறது, அவருடைய ஜீவன். அல்லேலூயா. அதனால தான் நாங்கள் மோதிரம் இந்த பேஸ்லெட்டு இது அதெல்லாம் போடுறதில்ல. அதை ஜனங்க வந்து அந்த நகையை தான் பார்ப்பாங்களே ஒழிய, இதெல்லாம் காமிச்சு இதெல்லாம் எங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் எங்களுக்கு வேணாம். என்கிட்ட என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது. குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாத, உனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது, அது அழியாத ஜீவன். தேவனுடைய பிள்ளையே, இந்த அழியாத ஜீவன் உனக்குள்ள இருக்கும் வரைக்கும் உனக்கு இருக்கிற ஒரு பெரிய சிலாக்கி என்ன கவனிங்க, இது ஒரு கதை அல்ல. நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சத்தியம், உடைய வாழ்க்கையில நீங்கள் கடந்து செல்கிறதானே போராட்டம் எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நமக்காக ஜீவன் தந்த இயேசு இன்னைக்கு பரலோகத்திலே அவர் செய்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஊழியம். எபிரேயர் 7:24 இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினால் மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். வேண்டுதல் செய்யும்படிக்கு, அல்லேலூயா, வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை, அல்லேலூயா. என்னங்க நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஒரு மாதம் பொறுத்து போய் பார்த்தா அந்த அட்ரஸ் கொடுத்த இடத்துல அட்ரஸே இருக்காது. நாங்கள் சீட்டு கட்டினோம்யா, அங்கே போய் பார்த்தா ஆளே இல்லை, இப்படி ஃபோன் பண்ணாங்க அங்கே போனால் யாரும் இல்லை. இப்படி மனுஷர்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள், மாறிடுறாங்க, பொய் சொல்கிறாங்க. இவரோ மாறி போகாதவர், பர்மனன்ட். உனக்காக எப்பொழுதும், எப்பொழுதும் குறிப்பிட்ட டைம் கிடையாது, எனி டைம் உயிரோடு இருக்கிறவராகையால், எல்லாம் சொல்லுங்க, எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் எங்களை எப்படி ரட்சிக்கிறாரு, எல்லாம் சொல்லுங்க, முற்றுமுடிய சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எப்படி ரட்சிப்பாரு, முற்றுமுடிய, முற்றுமுடிய, அல்லேலூயா. ஏனென்றால் 26 படிங்க, பரிசுத்தர் குற்றமற்றவர் மாசில்லாதவர் பாவிகளுக்கு விலகினவர் வானங்களில் உயர்ந்தவர் இவ்விதமான பிரதாசார ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக பிரதான ஆசாரியராக மாத்திரமல்ல, அவர் மத்தியஸ்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரு, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். 12:24 வாசிக்கும் பொழுது அவர் என்ன பண்றார் பாருங்க, ஆபேல், ஆபேல் கொலை செய்யப்பட்ட பிறகு அவனுடைய ரத்தம் என் சகோதரனை கொண்டான் கொண்டுட்டான் கொண்டுட்டான்னு அது பழிவாங்கு பழிவாங்குன்னு கேட்குது அந்த ரத்தம். ஆனா இயேசுவின் ரத்தம் என்ன சொல்றான் பாருங்க, புது உடன்படிக்கையின் மத்தியராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய, அல்லேலூயா, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உனக்காக எனக்காக முன்னாலே போயிருக்கிறார் பரலோகத்துக்கு. எதற்காக வென்றால் இந்த மத்தியஸ்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக. அவர் ஒரு ஜீவாதிபதியாக உனக்காக எனக்காக அந்த மாம்சத்தின் வழியாக திரையின் வழியாக அவருடைய இரத்தத்தை உனக்காக எனக்காக அவர் அனுப்பியிருக்கிறார். அவருடைய இரத்தம் நம்மை சுத்தம் செய்கிற இரத்தம். ஹல்லேலூயா. அவருடைய வசனம் ஜீவ வசனம், அவருடைய வார்த்தை ஜீவ வார்த்தை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிதானே, இப்படிப்பட்டதானே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உயிர்த்தெழுந்தபடியினாலே புதிதும் ஜீவனுமான மார்க்கம் உண்டானது மாத்திரமல்ல, நமக்காக வேண்டுதல் செய்வது மாத்திரமல்ல, அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் இப்பொழுது உனக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் பாவம் இல்லாதவர், அவர் பரிசுத்தமானவர், அவர் நன்மை செய்கிறார். இப்போ இங்கே வாசம் என்ன வாசம், ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, ஏசு இங்கே இருக்கணுமா பரலோகத்தில் இருக்கணுமா? பரலோகத்தில் இருந்தால் தான் உனக்கும் எனக்கும் நிறைய நன்மை வரப்போகிறது. அதுக்காக தான் அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பரலோகத்துக்கு போறது மாத்திரமல்லாமல் அவரோடு கூட நம்மையும் உயிர்ப்பித்திருக்கிறபடியினாலே, அல்லேலூயா, அவர் அந்த ஆவி நமக்குள்ளே இப்பொழுது வாசம் பண்ணுகிறபடியினாலே, அது எப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலின் ஆவியாய் நமக்குள்ளே இருக்கிறது. ரோமருக்கு நிருபம் 8:11 தேரா படிங்க. ஆவி இயேசுவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவருடைய எல்லாம் சொல்லுங்க, மூணு முறை சொல்லுங்க. எனக்குள்ளே இயேசுவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவருடைய ஆவி வாசம் பண்ணுகிறது. எனக்குள்ளே இயேசுவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவருடைய ஆவி வாசம் பண்ணுகிறது. எனக்குள்ளே இயேசுவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவருடைய ஆவி வாசம் பண்ணுகிறது. இது ஒரு மந்திரம் அல்ல, மந்திரத்தை விட பெருசு. உங்க வாழ்க்கையில் இதை மூணு முறை எந்த இடத்துலையாவது நீங்க சொல்லி பாருங்க. அங்கே அற்புதம் நடக்கலை, அங்கே உங்களுக்கு நன்மை நடக்கலன்னா உடனே வாங்க என்கிட்ட வந்து கேளுங்க. பாஸ்டர் சொன்னீங்களே ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லாதீங்க, சொல்லு நீங்கள் வந்து என்கிட்ட கேளுங்க. ஏன் தெரியுமா? ஹல்லேலூயா. உனக்குள்ளே அவருடைய ஜீவன் இருக்கிறது, உனக்குள்ளே உயிர்த்தெழுதலின் ஆவி இருக்கிறது. அது கல்லறையை பிளந்தது, பாதாளத்தை ஜெயித்தது, சாத்தானை நசுக்கியது. அந்த ஆவி உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோடு கூட நாம் மரித்தோம், அவரோடு கூட எழுந்தோம், அவரோடு கூட நாம் இப்பொழுது வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்றால் அவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். உயிர்ப்பிக்கிற ஆவியாய் இருக்கிறார் அவர், நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஒரு செத்து போன ஆண்டவரை அல்ல, உயிர்த்தெழுந்த உயிர்ப்பிக்கிற தேவனை நாம் தொழுது கொள்கிறபடி. நான் எவ்வளோ ஆபிரகாம குறித்து வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம பார்த்து உன் மகனை கொண்டு போய் எனக்கு பலி செலுத்துன்னு சொன்ன உடனே, ஐயோ ஆண்டவரே வேண்டாங்க ஆண்டவரே இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு அழுது அழலை. சொன்ன உடனே போனார், கட்டையை அடுக்கினார், புள்ள கேட்குறான், அப்பா எங்கே ஆட்டுக்குட்டி? அதெல்லாம் கத்தர் பார்த்துக்குவார்ப்பா, நீ படுன்னு போட்டு அவரை போட்டு கட்டுறாரு, கையில் கத்தி எடுக்கிறாரு. ஒரு நிமிஷம்தான் வெட்டிட்டு இருப்பார், போடாத நிறுத்து. எனக்கு ஒரு கேள்வி, எங்கே இருந்து இந்த ஆபிரகாமுக்கு இவ்வளோ தைரியம் வந்து சொந்த பிள்ளையை கூட வலியிற அளவுக்கு எப்படி எங்கே இந்த தைரியம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. அவருக்கு ஏன் அந்த தைரியம் வந்துச்சுன்னா, எபிரேயருக்கு ரோமருக்கு நிருபம் 4:17 ஏறப்படிங்க. அநேக ஜாதிகளுக்குள்ளே உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினர் என்று எழுதியிருக்கபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவளை போல் அழைக்கிறவருமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க. அது என்ன நம்பிக்கைன்னா, என்ன நம்பிக்கை? மரித்தோரை உயிர்ப்பித்து. எபிரேயர் 11:18 17 மேலும் விசுவாசத்தினாலே சோதிக்கப்பட்ட போது ஈசாக்க எப்படி அதுதான் எல்லாம் சொல்லுங்க. மரித்தோர்லிருந்து எழுப்ப தேவன் வல்லவர். சொல்லுங்க, மரித்தோர்லிருந்து எழுப்ப தேவன் வல்லவர். வல்லவர், வல்லவர், வல்லவர். அந்த நிச்சயம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க எதை குறித்து பயப்பட மாட்டீங்க. போட்டோம் பரவாயில்ல, என் கூட வல்லவர் இருக்கிறாரு. நான் பாவனையாக அந்த அந்த ஈசாக்கை எப்படி பெற்றுக்கொண்டானா, பாவனையாக பெற்றுக்கொண்டானா, தைரியமா நீங்க சொல்லலாம். இந்த நம்பிக்கைக்கு பேர் தான் ஜீவனுள்ள நம்பிக்கை. ரோமருக்கு நிருபம் 1:4 பாருங்க. ஒன்று பேதுரு 1:4. ஒன்று பேதுரு இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியா, எல்லாம் சொல்லுங்க, அழியாததும் சொல்லுங்க, மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகுபடி. அல்லேலூயா. என்ன நம்பிக்கை? எப்படிப்பட்ட ஜீவனுள்ள நம்பிக்கை? அழியாதது, மாசற்றது, வாடாதது, சுதந்திரத்துக்கு ஏதுவானது. இது எப்படி கிடைச்சது? இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டு போக முடியும், நேரம் அதிகமாயிடுச்சு. எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து, சாத்தானை ஜெயித்து, பிரியமானவர்களே, ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவன் நமக்கு கிடைத்தது ஆண்டவருடைய கிருபை. நாம் ஒரு காலத்தில் செத்து கிடந்தோம், பாவத்திலே செத்து கிடந்தோம். நம்மை ஆண்டவர் இப்பொழுது உயிர்ப்பித்தார். அவருடைய ஜீவன் இப்பொழுது நமக்குள்ளே வந்துவிட்டது. நாம் இனி செத்தவர்கள் அல்ல, நாம் ஜீவனுள்ளவர்களாய், கிறிஸ்துவுக்காக புதிதான ஜீவனுள்ளவர்களாய். அல்லேலூயா. ஜீவனுள்ளவர்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்றால் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். நாம் ஜீவனுள்ளவர்கள். நம்முடைய நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை. அல்லேலூயா. நம்முடைய மார்க்கம் ஜீவ மார்க்கம். நம்முடைய அதிபதி ஜீவாதிபதி. அல்லேலூயா. எல்லா கத்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரிங்க, எல்லாம் ஸ்தோத்திரிங்க. மகிமை உண்டாட்ட எல்லாம் கத்துற, எல்லாரும் கத்துற. மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. சோத்ரம், சோத்ரம், சோத்ரம், சோத்ரம், சோத்ரம, சோத்ரம்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும், உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பது.